0: பிரச்சனைக்கும் எப்படி தீர்வு தர வேண்டும் என்பது தேவனுக்கு தெரியும். ஆனால் நான் அவருக்கு செவி கொடுக்கிறேனா என்பதுதான் கேள்வி.
1: அநேகரது வாழ்வை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த உன்னத உறவு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். இன்று நீங்கள் இமயமலை போன்ற சவாலை எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கின்றதோ, அதற்கு நீங்கள் எவ்விதம் தீர்வு காண போகிறீர்கள்? பொதுவாக நம்முடைய கடினமான பிரச்சனைகளை மாற்ற அதிக பிரயாசம் எடுக்கிறோம். நம் முயற்சிகள் எல்லாம் தோல்வியாக முடியும் கட்டத்தில் தான் சரி ஜெபித்து பார்ப்போமே என்கிற நிலைக்கு வருகிறோம். இன்றைய நாள் செய்தியிலே நம் ஜெபத்தை குறித்த எண்ணத்தை சற்று ஆராய்ந்து பார்ப்பதற்கான சில உண்மைகளை காண இருக்கிறோம். அன்பு நண்பனே, நாம் சந்திக்கும் ஒவ்வொரு இருகலான சூழ்நிலைக்கும் தேவன் ஒரு தீர்வை வைத்துள்ளார். ஆனால் அவரது பதிலை பெற நாம் சற்று காத்திருக்க வேண்டும். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்டு ஜெபத்தின் மூலம் நம் பிரச்சனைகளுக்கு வரும் தீர்வை வேதாகம உண்மைகளின் மூலம் அறிந்து கொள்ளுங்கள்.
0: என் அன்பு நேயர்களே, உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரச்சனை என்பது அனைத்து மனிதர்கள் வாழ்வின் கதவையும் தட்டத்தான் செய்யும். அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட மக்கள் பிரச்சனைகளை சந்திக்கும் போது தேவன் அவர்களுக்கு விடுதலை தருவார். அதன் மூலம் அவர்களின் விசுவாசமும் பலப்படும். ஆகவே இந்த நாள் நிகழ்ச்சியிலும் ஜெபத்தின் மூலம் நம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதை குறித்து சிந்திப்போம். ஏதோ சாதாரணமான ஜெபத்தினால் அல்ல, மிகவும் விசேஷித்த ஜெபத்தினாலே இதற்கு தீர்வு கிடைக்கும். இரண்டு நாளாகவும் 20 இந்த ஜெபத்திற்கான பின்னணியை தெளிவாக தருகிறது. நாம் பிரச்சனைகளை சந்திக்கும் போது ஒரு சில உண்மைகளை நம் மனதில் நிறுத்த வேண்டும் என கடந்த நிகழ்ச்சியில் சிந்தித்தோம் அல்லவா? அவற்றை சற்று ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். முதலாவது, நம் பிரச்சனைகளில் தேவனுக்கு அக்கறை உண்டு என்பதை நம் மனதில் வைக்க வேண்டும். இந்த உண்மை நமக்கு முக்கியமில்லை என்று கருதினால் நாம் ஜெபம் பண்ணுவதினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மை தேவன் கண்மணி போல காத்தருள்வார். நம் பிரச்சனைகளை விட தேவன் பெரியவர் என்பதுதான் நாம் அறிந்து கொண்ட இரண்டாவது சத்தியம். சில சிக்கல்களில் இருக்கும்போது நாம் தேவனிடம் வந்து, தேவனே, இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்வேன் என்று எனக்கு தெரியவில்லை, என் பிரச்சனையை உம்மிடம் சொன்னால் அதை தீர்த்து வைக்க உம்மால் முடியுமா என்றும் எனக்கு தெரியவில்லை என்று சொல்கிறோம். என் அன்பு நண்பனே, நம் வாழ்விலே நடைபெறும் காரியங்களை கண்டு தேவன் எப்பொழுதுமே ஆச்சரியப்படுவதில்லை. அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். ஆகவே நாம் சந்திக்கும் பிரச்சனைகளை தேவன் முன்னதாகவே அறிந்திருக்கிறார். நம் வாழ்வின் பிரச்சனைகள் ஒவ்வொன்றை குறித்தும் விவரமாக அவருக்கு தெரியும். அந்த பிரச்சனைகளை எவ்விதம் தீர்க்கலாம் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆனபடியால் நம் தேவன் நாம் சந்திக்கும் எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். மூன்றாவதாக, நீங்களும் நானும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது கர்த்தருடைய சமூகத்தை தேட வேண்டும். 2 19:3 யோசபாத் தேவனுடைய சமூகத்தை இக்கட்டான சூழ்நிலையில் மட்டும் தேடாமல் அதை அவன் அன்றாட வாழ்வின் ஒரு பழக்கமாக கொண்டிருந்தான். கெட்ட செய்திகளை கேட்கும்போது மட்டும் தேவனை தேடுகிறவனாக இராமல் மகிழ்ச்சியுடனும் ஆனந்தமாகவும் சமாதானத்துடனும் இருக்கும்போது கூட தேவனின் சமூகத்தை தேடும் பழக்கம் அவனிடம் இருக்கத்தான் செய்தது. பிரச்சனை இல்லாத சமயங்களிலும் எல்லாம் நல்லபடியாக இருக்கும் நேரங்களிலும் தேவனை தேடினால்தான் பிரச்சனைகள் வருகின்ற நேரத்தில் தேவனை தேட ஆயத்தமாக இருக்க முடியும். இதற்கு மாறாக சங்கடங்கள் குவியும் வேளையில் மட்டும் தேவனின் முகத்தை பார்த்தால் நிச்சயம் கஷ்டமாகவே அந்த நிலைமையை கடந்து செல்வீர்கள். வாழ்வில் பேரலைகள் வீசும்போது அதை தாக்கு பிடிக்காமல் சகித்துக் கொள்ள முடியாமல் தடுமாற்றத்துடனே இருப்பீர்கள். ஆகவே பிரச்சனை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தேவனின் சமூகத்தை நாடுவோம். 4, நாம் அறிந்து கொண்ட உண்மை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? நம் பிரச்சனைகளுக்காக மற்றவர்களையும் ஜெபிக்க சொல்ல வேண்டும். இதையே தேவனும் விரும்புகிறார். அநேக சமயங்களில் நம் பிரச்சனைகளுக்காக மற்றவர் ஜெபிப்பதை நாம் விரும்புவதில்லை. என் பிரச்சனையை நானே பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லிவிடுகிறோம். ஆனால் 2:3, அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவித்தான் என்று வாசிக்கிறோம். தான் எதிர்கொள்கின்ற பிரச்சனைக்கு தான் மட்டும் ஜெபித்தால் போதாது, மற்றவர்களும் ஜெபிக்க வேண்டும் என்பதை யோசபாத் அறிந்திருந்தான். தேவ ஜனங்கள் உபவாசித்து ஜெபித்தார்கள். தேவ மக்கள் தேவனிடம் மன்றாடி முறையிடுவது நிச்சயமாகவே அது ஒரு புதிய அனுபவமாகவே இருக்கும். ஆனால் தேவன் நம் பிரச்சனைகளுக்கு விடை தருகிறவர் என்பதுதான் நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு உண்மையாகும். எந்த ஒரு பிரச்சனைக்கும் பதிலே கிடையாது என்று நாம் சொல்லிவிட முடியாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள், நான் எத்தனையோ வாரங்களாக மாதங்களாக ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்காக ஜெபித்து வருகிறேன், ஆனால் அந்த பிரச்சனை இன்று வரை தீர்ந்த பாடில்லை என்று நீங்கள் சொல்லக்கூடும். அன்பு நண்பனே, நாம் எதிர்பார்த்த விதமாக தேவன் நம் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவில்லை என்றால் அதற்கும் ஒரு காரணம் இருக்கத்தான் செய்யும். ஆகவே பிரச்சனைகளுக்காக நாம் ஜெபிக்கும் போது தேவன் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியுமா என்று ஐயம் கொள்ளாமல், அவர் என்னை சிக்கல்களிலிருந்து விடுவிக்க அக்கறை கொண்டுள்ளார் என்றும், என் பிரச்சனைகளை விட தேவன் பெரியவர் என்றும், ஆகவேதான் நான் என் பிரச்சனையில் நீங்க ஜெபிக்கிறேன் என்றும் சொல்ல வேண்டும். ஆனால் சிலர், தேவன் என் ஜெபத்திற்கு பதிலளிக்க விருப்பமுள்ளவராக இருப்பாரேயானால் எனக்கு பதில் கிடைப்பதற்கான அறிகுறியே இல்லை, ஏன் என கேட்கிறவர்களாக இருக்கிறோம். நன்கு கவனியுங்கள், ஒரு பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என நாம் ஜெபிக்கும் போது பல காரியங்கள் இடம்பெறுகின்றன. முதலாவது, தேவன் நமக்கு தரும் பதிலை அல்லது தீர்வை ஏற்றுக்கொள்ள பல சமயங்களில் நாம் ஆயத்தமாக இருப்பதில்லை. இந்த ஒரு உண்மையை நாம் எல்லாரும் ஆம் என ஒத்துக்கொண்டே தீர வேண்டும். நாம் எதிர்கொள்கின்ற சூழ்நிலைக்காக சந்தர்ப்பங்களுக்காக தேவனிடம் மன்றாடுகிறோம். அவரும் நமக்கு பதில் தருகிறார். அவரது பதிலை கேட்கும் நாம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் பின்வாங்கிவிட்டு, தேவனே, நீர் என்னிடம் சொன்ன பதிலை நான் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லிவிட்டு மீண்டும் அதே பிரச்சனைக்காக ஜெபிக்க துவங்குகிறோம். இது எப்பேற்பட்ட குணம் என்பதை சற்று சிந்தித்து பாருங்களேன். தேவன் தரும் பதில் நமக்கு சாதகமாக இராத பட்சத்தில் வேதத்தில் உள்ள வாக்கு தத்தங்களை மட்டும் வாசித்துவிட்டு முழங்கால் படியிட்டு, தேவனே, நீர் என் பிரச்சனைக்கு தந்த பதில் என் சொந்த கற்பனை போல் தெரிகிறது, ஆகவேதான் நான் மீண்டும் அந்த பிரச்சனைக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்கிறவர்களாக இருக்கிறோம். இவ்விதமான குணாதிசயத்தினால் நாம் சொல்வது என்ன தெரியுமா? தேவனே, நீர் பேசினதை நான் கேட்டேன், ஆனால் என் சொந்த அறிவின் அடிப்படையில் பார்த்தால் அது எனக்கு நன்றாகப்படவில்லை என கூறுகிறவர்களாக இருக்கிறோம். நமக்கு தேவையான அறிவையும் ஞானத்தையும் கொடுத்துவிட்டு நம்மை கண்டுகொள்ளாது விட்டு செல்கிறது தேவனுடைய பழக்கம் அல்ல. நம் பிரச்சனைகளுக்கு பதிலை கொடுக்க தேவன் ஆர்வமாக இருக்கிறார். தம்முடைய சொல்லுக்கு கீழ்ப்படிய ஆயத்தமாக இருப்பவர்களின் பிரச்சனைகளுக்கு மட்டுமே தேவன் பதில் தருகிறார். சில சமயங்களில் பதில் தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார், ஆனால் நாமோ பதிலை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறதில்லை. நமக்கு இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் எவ்விதம் பதிலை தரலாம் என்பது தேவனுக்கு தெரியும். அதை கேட்க நாம் ஆயத்தத்தோடும் விருப்பத்தோடும் இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. தேவனின் சொல்லுக்கு கீழ்ப்படிய நாம் ஆயத்தத்தோடு இருக்கிறோமா? 2 நாளாகவும் 20 அதிகாரத்தில் யோசபா சந்தித்த பிரச்சனைக்கு தேவன் கொடுத்த பதில் நமக்கு ஒரு பெரிய கேள்வியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடும். மன்னனும் மக்களும் ஜெபித்த பிற்பாடு தீர்க்கதரிசியானவர் கூறியது என்ன என்பதை 2 நாளாகவும் 20:14-17 நாம் காணலாம். வாசிக்கிறேன். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏலியின் மகனான பெனையாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்தரில் ஒருவரான லேவியனின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது, சகல யூத கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்தரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்தரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே. நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றான். தன்னுடைய மக்களுக்கு தகுந்த ஆலோசனை கூறுவதற்கு முன்பே மனதளவிலே யோசபாத் யுத்தத்தின் வெற்றியை ருசி பார்த்தான். அவன் தேவனுக்காக காத்துக் கொண்டிருந்தான். இங்கே அவன் தனது படைத்தலைவர்கள் எல்லாரையும் வரவழைத்து யுத்தம் செய்வதற்கான வியூகங்களை வகுக்கவில்லை. மாறாக தங்களை சூழ்ந்து வரும் மூன்று எதிரி படைகளை தோற்கடிப்பதற்கும் ஞானமுள்ள தீர்மானம் செய்வதற்கும் முகங்குப்புற வீழ்ந்து தேவ சமூகத்தை தேடினான். தன்னுடன் மக்களை ஜெபிக்கும்படி செய்தான். எவ்விதம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்பதை மட்டும் தேவன் அவனுக்கு சொல்லாமல் அவனது இருதயத்தில் கிரியை செய்யவும் ஆரம்பித்தார். அவனும் தேவன் பேசுவதை புரிந்து கொள்ள துவங்கினான் என்பதை வேதாகமம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இங்கே தேவன் அளித்த தீர்வு யோசபாத் எதிர்பார்க்காத தீர்வாக நிச்சயம் இருந்திருக்க வேண்டும். இரண்டு நாளாகமும் 20:21-22 வாசிக்கிறேன், கேளுங்கள். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் பதிவியிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயிர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இங்கே யோசபாத் செய்தது என்ன தெரியுமா? பாடகர் குழுவினர்தான் முதலாவது அணிவகுத்து செல்ல வேண்டும் என்று கூறினான். தேவன் தரும் அனைத்து தீர்ப்புகளும் நம் அறிவுக்கு புரியாத புதிராக இருக்கக்கூடும். அவைகள் நம் விருப்பத்திற்கும் ஆலோசனைக்கும் இசைந்த வண்ணம் இருக்காது. அவைகள் நாம் விரும்புகின்ற சமயத்திற்கும் வரும் என்று சொல்லவும் முடியாது. சில வேளைகளில் நாம், தேவனே, எனக்கு இந்த தீர்மானம் நல்லதாக தெரிகிறது, இது எனக்கு சரியானதாக தென்படுகிறது, ஆகவே இது போதும் என்று நினைக்கலாம். ஆனால் அன்பான சகோதரனே, சகோதரியே, நம் சொந்த நிபந்தனைகள் அடிப்படையில் தேவனை துரிதப்படுத்த முடியாது. அவர் தம்முடைய தெய்வீக திட்டத்தினால் செயல்படுவாரே தவிர நம் நிபந்தனைகள் நிமித்தம் அவர் அசைக்கப்படுபவர் அல்ல. நாம் செய்யும் ஜபமானது தேவனின் மனதை மாற்றிவிடுமோ? இல்லை. ஜபமானது ஒரு உண்மையை உணர வைக்கிறது. அது என்னவென்றால், தாம் விரும்புகிறதையும் தமக்கு தேவையானதையும் தாம் திட்டம் பண்ணினவைகளையும் மாத்திரமே தேவனால் செய்ய முடியும். தேவனிடம் பிரச்சனைகளுக்கான தீர்வு இருக்கிறது. நம் முழு வாழ்க்கையிலும் எழும் ஒவ்வொரு பிரச்சனைக்கான தீர்வை நாம் பிறப்பதற்கு முன்பே தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்போதும் இந்த பிரச்சனைக்கு என்ன பதில் சொல்வேன் என்று அந்தந்த நேரங்களில் பதில்களை அவர் தேடிக்கொண்டு இருக்கிறவர் அல்ல. எல்லா பதில்களும் தேவனிடம் இருக்கத்தான் செய்கிறது. அவருடைய பதில்களுக்கு நாம் காத்திருக்கிறோமா என்றுதான் அவர் பார்க்கிறார். சில சமயங்களில் இதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறதில்லை. யோசபாத்தின் நாட்களிலே அவர்கள் தர்ம சங்கடமான நிலையில் இருக்கையில் பாடகர் குழு எதிரியை எதிர்த்து போரிட முதலாவது செல்ல வேண்டும் என்று சொன்னபோது அதை எத்தனை பேர்தான் புரிந்திருப்பார்கள்? பாடகர் குழுவில் உள்ள நாங்கள் எப்படி முதலாவதாக செல்ல முடியும்? எதிரிகள் தாக்குதலுக்கு நாங்கள் தான் முதலாவது அகப்படுவோம். அவர்கள் ஆயுதங்கள் எங்களைத்தான் முதலாவது தீர்த்து கட்டும். அதனால் பாதிக்கப்பட போவது நாங்கள் அல்லவா என்று சொல்லவில்லை. அவர்கள் எல்லாரும் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி முடித்தவுடன் யோசபாத் அவர்களை நோக்கி, யுத்தம் பண்ணுகிறவர்களுக்கு முன்பு பாடகர் குழு செல்ல வேண்டும் என்பதுதான் தேவன் திட்டமாக இருக்கிறது என்று கூறினான். அன்பானவர்களே, ஜபத்தின் வாயிலாக நாம் தேவனுடைய மனதை அறிய தவறும்போது நாமாகவே தீர்மானங்களை எடுத்துக் கொள்கிறோம். அதனால் அநேக நேரங்களில் நாம் சிக்கலுக்குள்ளாக மாட்டிக்கொள்கிறோம். என்னை நன்கு கவனியுங்கள். நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையையும் எதிர்கொண்டாலும் இதுதான் என்னுடைய திட்டம் என்று தேவன் சொல்லும் வரையிலும் எந்த ஒரு நபரின் பேச்சுக்கு இணங்கி செயல்பட வேண்டாம். தேவன் வகுக்கும் வழி மட்டுமே செயல்படும். இங்கே யோசபாத்தின் மக்கள் நாம் யுத்தத்திற்கு போக ஆயத்தம். பாடகர் குழுவினால் நமக்கு வெற்றியை தேடித்தர முடியாது. நம்மை நோக்கி மூன்று சேனைகள் வருகிறது, ஆகவே போர் வீரர்கள் மட்டும் போதும் என்று சொல்லவில்லை. தங்களது பிரச்சனைக்கு தேவனின் திட்டங்களை அறியும் வரையிலும் அவர்கள் ஜெபித்துக் கொண்டுதான் இருந்தார்கள். தேவன் தரும் தீர்வுகளுக்கு சற்று காலதாமதம் ஏற்படத்தான் செய்யும். அவரின் தீர்வுகளுக்கு அவரின் சமூகத்தில் நாம் செய்யும் அர்ப்பணமே தேவை. தேவனின் தீர்வுகள் பெரும்பாலான நேரங்களில் நாம் எதிர்பார்த்தபடி அமைந்து விடாது. ஆனால் எந்த ஒரு தீர்வும் தேவனால் தரப்படுமேயானால் அது எப்பொழுதும் நம் நன்மைக்காகவே இருக்கும். இங்கே நடந்தது என்ன தெரியுமா? அவர்கள் கர்த்தருக்காக காத்திருந்தார்கள், அவரை நம்பினார்கள். அவர்கள் கர்த்தருடைய முகத்தை தேடின போது அவர்களுக்கென்று இருந்த பிரத்யேகமான பாதையை காண்பித்தார். ஆகவே அன்பானவர்களே, நம் வாழ்விலே பரீட்சைகளை எதிர்கொள்ளும் போது தெய்வ சத்தத்தை கேட்கும் வரையிலும் நாம் காத்திருக்கிறோமா? தேவன் பேசும் வரையிலும் நாம் அசைவுறாமல் காணப்படுகிறோமா? பிரச்சனைகளுக்கு தரப்பட்ட தீர்வான வார்த்தை தேவனால் தரப்பட்ட வார்த்தை என உறுதியுடன் நாம் இருக்கிறோமா? இதுவரையிலும் நம் ஜபங்களுக்கு தேவன் தரும் பதிலுக்காக நாம் காத்திருக்க வேண்டும் என அறிந்து கொண்டோம். தொடர்ந்து நம்முடைய ஜபங்கள் பிதாவாகிய தேவனையே மையமாக கொண்டிருக்க வேண்டுமே தவிர பிரச்சனையை மையமாக கொண்டிருக்க கூடாது என்பதை தெரிந்து கொள்வோம். இன்றைக்கு அநேகர் தங்கள் பிரச்சனைகளுக்காக வெகு நாட்களாக ஜபித்துக் கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் பதில்தான் கிட்டுவதில்லை. காரணம், அவளுடைய ஜபம் பிரச்சனைகளை மட்டும் மையம் கொண்டதாக இருக்கிறது. ஆனால் இங்கு நாம் காண்கின்ற யோசபாத் அவ்விதம் செய்யவில்லை. அவன் செய்தது என்னவென்றால், தன் முகத்தை தேவனை நோக்கி திருப்பி தேவனின் உண்மைத்துவத்தை முக்கியப்படுத்தினான். தேவனே சர்வலோகத்தையும் ஆட்சி செய்கிறவர், சிருஷ்டிகர், அவரிடமே சர்வ வல்லமையும் சகல ஞானமும் இருக்கிறது என்பதை அறிக்கை செய்தான். தேவனே, என் பிரச்சனை என்ன என்பது உமக்கு தெரியும், இது நடைபெறுவதற்கு முன்பே அதை நீர் அறிவீர், அந்த பிரச்சனையின் விவரங்கள் உமக்கு வெட்ட வெளிச்சம், இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன என்பது உமக்கு மறைவானதல்ல, இந்த பிரச்சனைக்கு தீர்வு நீர்தான் தகப்பனே, என் முழு நம்பிக்கையும் உம்மில் வைக்கிறேன், நான் உமக்காக காத்திருக்கிறேன், என்ன நேர்ந்தாலும் உம் நேரத்திற்காக காத்திருப்பேன், நீரே இதை தீர்த்து வைக்கிறவர், நான் என்ன செய்ய வேண்டும், அதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதை எனக்கு சொல்லித்தாரும் என்று நாம் கேட்போமா? உங்கள் உணர்ச்சிகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த மாதிரியான செய்திகளை கேட்டாலும் சரி, தேவ சமூகத்திலே நீங்கள் உறுதியாக நிலைத்திருங்கள். நீங்கள் தேவனை நோக்கி தொடர்ந்து விண்ணப்பம் பண்ண நேரிடலாம். அப்பொழுது உங்களை பலவீனப்படுத்துவதற்காக சாத்தான் வந்து, நீ ஜபம் பண்ணிதான் பார்க்கிறாய், என்ன நடந்தது? ஒன்றுமே நடக்கவில்லை. தேவன் உன்மேல் அக்கறை உள்ளவராக இருந்தால் உன் ஜபத்திற்கு ஏன் பதில் கிடைக்காமல் இருக்கிறது என்று கூறுவான். பதில் கிடைக்காமல் இருப்பதற்கான முதல் காரணம், நாம் அவர் தரும் பதிலை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருப்பதில்லை, அல்லது நம் வாழ்வில் இருக்கும் பாவத்தை சுத்திகரிக்க தேவன் விரும்பலாம், அல்லது நம் வாழ்விலே வேறு சிலர் பங்கு பெற வேண்டும் என அவர் விரும்பலாம், அல்லது பதில் தருவதற்கான சமயம் இன்னுமே வந்திருக்காது. ஆனபடியால் சாத்தான் நமக்கு சந்தேகங்களை எழுப்பும் போது அதை அவனிடமே திருப்பிவிட வேண்டும். தேவன் நம்மை சத்தியத்தால் இடைகட்ட விரும்புகிறார். ஆகவேதான் நம் சத்தியத்தை கேட்பது மட்டும் முக்கியமல்ல, அவரது வசனத்தை தியானிப்பதுதான் மிக முக்கியமான காரியம். நீங்கள் கற்றுக்கொண்ட உண்மைகளை எழுதி வையுங்கள், அவைகள் உங்கள் இருதயத்தில் ஆழமாக பதிந்துவிடும். அவற்றை யோசித்து பார்த்து தியானியுங்கள். அப்பொழுதுதான் சத்துருவானவன் உங்களை தாக்கும் போது நீங்களும் அவனை எதிர்த்து நிற்க முடியும். நீங்கள் சாத்தானை எதிர்க்க திராணி உள்ளவர்களாக மாற வேண்டும். ஏதோ வானொலியில் செய்தி வருகிறது, அதை கேட்டால் போதும் என்று இருந்தால் நிச்சயம் நீங்கள் கேட்ட சத்தியத்தை மறந்து போவீர்கள். அந்த சந்தர்ப்பத்தை சாத்தான் பயன்படுத்தி உங்களிடம் இருக்கும் கொஞ்ச குறைய சத்தியத்தையும் எடுத்து போட்டு விடுவான். அவன் ஒரு யானையையே திகைக்கச் செய்யும் ஒரு வகை சிறிய ஈயை போன்றவன். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து தேவ வசனத்தால் இடைவிடாது நாம் நிரப்பப்பட்டால் ஒழிய சாத்தானை எதிர்க்க நாம் திராணியற்றவர்களாகவே இருப்போம். ஆகவே நம் வாழ்வில் உள்ள பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கும் போது நம் ஜெபங்கள் பிரச்சனைகளை சார்ந்து இராமல் தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். மூன்றாவதாக, நம் பிரச்சனைகளுக்கு தேவன் தரும் பதிலானது நம் விசுவாசத்தையும் சார்ந்ததாக இருக்கிறது. தேவன் எப்பொழுதுமே மிகவும் தெளிவான, திட்டவட்டமான, சரியான ஆலோசனைகளை பின்பற்றுகிறவர். நாம் நலமானதையும் ஒழுக்கமானதையும் செய்யும்படியாகவே அவர் நமக்கு சவால் கொடுக்கிறவராக இருக்கிறார். இங்கே தேவன் உங்கள் பாடகர் குழுவை முதலாவது அனுப்புங்கள் என்று இஸ்ரவேல் மக்களிடம் கூறினார். இது பார்ப்பதற்கு முற்றிலும் மதியீனமாக தோன்றலாம். ஆனால் யோசபாத் தேவனை நம்பினான். அவருக்கு கீழ்ப்படிந்தவனாய் பாடகர் குழுவை யுத்த களத்திற்கு அனுப்பி வைத்தான். நடந்தது என்ன தெரியுமா? எதிரிகள் குழப்பம் அடைந்து தாறுமாறான நிலையிலே அவர்கள் ஒருவரை ஒருவர் கொன்று போட்டார்கள். அவர்களில் ஒருவனும் தப்பிப்போகவில்லை என்று வேதாகமம் கூறுகிறது. இங்கே தேவைப்பட்டது விசுவாச செயலாகும். தேவன் சொல்கிற பிரகாரம் நாம் செயல்பட்டோம் என்றால் அவர் நமக்கு வெற்றியை கொடுக்கிறார். தேவன் எப்பொழுதுமே தவறான தகவலை தருகிறவர் அல்ல. அவரால் அவ்விதம் தரவும் முடியாது. அவர் பரிசுத்த தேவன். நமக்கு சிறப்பாக இருக்காத எந்த ஒரு காரியத்தையும் செய்யும்படி அவர் நம்மிடம் சொல்லப்போவதே இல்லை. இந்த நாள் நிகழ்ச்சியில் கடைசியாக நாம் சிந்திக்கப் போகும் உண்மை, நம் பிரச்சனைகளுக்கு தேவன் தரும் தீர்வுகள் எப்பொழுதும் சிறப்பானதாகவே இருக்கும் என்பதே. அவர் தரும் தீர்வுகளை மிஞ்சி எதையும் நம்மால் செய்ய முடியாது. அவர்கள் தேவன் சொன்னதை அப்படியே செய்தார்கள். இதை நாம் இரண்டு நாளாகவும் 20:24 முதல் 30 வரை காணலாம். அன்பானவர்களே, தேவனின் தீர்வை நம்மால் மிஞ்சி நிற்க முடியுமா? முடியாது. இங்கே யோசபாத் தேவன் தனக்கு சொன்னபடியே நடந்து கொண்டான். தேவனின் தீர்ப்புதான் எப்பொழுதுமே சிறந்த தீர்வாக இருக்கும். தேவன் நமக்கு தந்த தீர்வை குறித்து நாம் எத்தனை முறை மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் இருந்திருக்கிறோம்! எத்தனை முறை தேவன் நமக்கு தந்த தீர்வுக்காக அவரை துதிக்காமல், அவருக்கு நன்றி சொல்லாமல் இருந்திருக்கிறோம்! நமது தேவன் சகலத்தையும் ஆளுகிறவர். எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் மேலானவர். நம்மை நிபந்தனையற்ற முறையில் நேசிக்கிறவர். அவர் நம்முடைய பிரச்சனையிலிருந்து விடுதலை தரும்போது அதற்காக நாம் அவரை ஆராதித்து துதிக்க வேண்டும். அவரை வணங்கி பணிய வேண்டும். இதைவிட மிஞ்சி நாம் எதையும் செய்துவிட முடியாது. என் அன்பு நண்பனே, உங்கள் வாழ்வில் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைதான் என்ன? என்னை நன்கு கவனியுங்கள். நீங்கள் இன்னுமே இரட்சிப்பின் அனுபவத்தை பெறவில்லை என்றால் உங்கள் வாழ்விலே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. அது பாவ பிரச்சனையாகும். அந்த பாவம் உங்களை தேவனிடமிருந்து பிரித்து விடுகிறது. சமாதானத்திலிருந்தும், மகிழ்ச்சியிலிருந்தும், திருப்தியிலிருந்தும், அன்பிலிருந்தும், பாதுகாப்பிலிருந்தும், நிச்சயமான தன்மையிலிருந்தும் உங்களை தூரப்படுத்துகிறது. நீங்கள் சிறப்பான நன்மைகளை அனுபவிக்க முடியாமல் பாவம் உங்களை தூரப்படுத்துகிறது. பணத்தால் வாங்க முடியாததும், மரணத்தால் எடுத்துக்கொள்ள முடியாததுமான ஒன்றை நீங்கள் பெறாதபடிக்கு பாவமானது தடைக்கல்லாக இருக்கிறது. ஆகவே பாவத்தினாலே நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். நம் வாழ்வில் உள்ள பிரச்சனையில் தேவன் அக்கறை கொண்டுள்ளார் என்பதற்கு அவர் தாமாகவே முன்வந்து செய்த செயல் ஒரு உதாரணமாக இருக்கிறது. சிலுவையிலே இயேசு கிறிஸ்து அறையப்பட்டு மரித்தபோது மனிதனுடைய பாவ பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்கப்பட்டு விட்டாயிற்று. தேவன் நம் பாவ பிரச்சனையே தீர்த்து விடும்போது நம் வாழ்வில் உள்ள மற்ற எந்த பிரச்சனையையும் தீர்க்க அவர் வல்லவராகவே இருக்கிறார்.
1: அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இதுவரையிலும் கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் முதலாவது உங்கள் பாவ பிரச்சனையில் இருந்து விடுபட நீங்களே முன்வாருங்கள். உங்கள் பாவ பிரச்சனைக்கான தீர்வை இயேசு சிலுவையிலே தந்துவிட்டார். இங்கே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுக்காக பரிசாக தரப்பட்ட இந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையை சந்தித்தாலும் பரவாயில்லை, தேவன் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்து உங்கள் விண்ணப்பத்திற்கு பதிலளிப்பார். ஏசாயா 54:8-10 இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் தந்த ஆறுதல் படுத்தும் வார்த்தைகள் நமக்கும் தரப்பட்டுள்ளது. அந்த வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்ளுவதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்கிறார்.
2: இந்த நிகழ்ச்சி பற்றி எங்களுக்கு தெரிவிக்க 0444-908-1231
3: கால் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

யெகோவா ஈரே என்றால் கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். யெகோவா நிசி என்றால் கர்த்தர் நம் ஜெயக்கொடி. இந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார்.

என் தேவனே, உம்மை நோக்கி கூப்பிடும் நேரங்களில் உண்மையாகவே நீர் சேவியை சாய்க்கிறீர். உம் செட்டிகளின் கீழே தஞ்சம் உண்டு. யெகோவா ரூவா காற்றே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தேற்றும், எங்களை நீர் நடத்தி செல்லும்.

0: அன்று கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னோடே பேசுவதை கேட்டு ஜனங்கள் உன்னை விசுவாசிக்கும்படி நான் கார்மேகத்தில் உன்னிடத்திற்கு வருவேன் என்று சொன்னான்.
1: இன்று பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் என்றென்றைக்கும் தங்கும்படி கார்மேகமாக வந்திருக்கிறார். பாடுவோம்.

ஏற்படுத்திட்டு அப்பா சமூகத்தில் இந்த காலை வேளையில் அப்பாவுடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து காலைதோறும் உம்முடைய கிருபை எங்களுக்காகவே புதிதாக இருக்கிறது அப்பா. உங்களுக்கு 1000 கோடி நன்றிகள் அப்பா, 1000 கோடி நன்றிகள். நீர் எவ்வளவு நல்ல தெய்வம். நல்ல தெய்வத்தை போற்றி துதித்து பாட, உம் நாமத்தை உயர்த்த மற்றும் ஒரு நாளை எங்கள் வாழ்நாட்களில் கூட்டி கொடுத்த அன்பு தெய்வத்தை உயர்த்துகிறோம் அப்பா.

அப்பா, பாவியாயிருந்த எங்களை உமோடு கூட ஒரே ஆவியாக இணைத்த அந்த கல்வாரியை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி அப்பா. நன்மை ஒன்றுமே எங்களிடத்தில் இல்லாதிருந்தோம், நாடி வந்தி தேடி வந்தி கடவுளை தேடி மனுஷன் எங்கெங்கேயோ ஓடும்போது கடவுளாகிய நீ, அப்பாவாகிய நீ மனுஷனை தேடி வந்தி, தேடி வந்தது மட்டுமல்லாமல் தேடி வந்து மீட்டீரே அந்த கல்வாரியை நினைத்து ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம் அப்பா. இயேசு என்கிற நாமத்தை சொல்லும்போதே எங்கள் நாவுக்கெல்லாம்

அது சுகிர்ந்தமாக ஸ்வீட்டாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உங்க இனிமையான நாமம், இன்பமான நாமம், தேனிலும் மதுரமுள்ள நாமத்தை துதிக்க எங்களையெல்லாம் ஒன்று கூட்டினீரே. எல்லாரும் உண்மை ஆராதிக்க இந்த மீடியாவை, இந்த காணொளி வாயிலாக அன்பு மக்களை ஒவ்வொரு நாளும் சந்திக்க நீங்க பாராட்டுகிற இறக்கத்துக்காக நன்றி அப்பா. இந்த நாள் முழுவதும் எங்க வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக அப்பா. எங்களோடு காணொளியில் இணைந்திருக்கிற அன்பு விசுவாச பெருமக்கள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறோம். சிலுவையில் நீர் எங்களுக்கு சம்பாதித்து கொடுத்த அத்தனை ஆசீர்வாதத்திற்கும் பங்கு உடையவர்களாக ஒவ்வொருவரையும் நீர் மாற்றி விடுவீராக. தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் அமர்ந்து கொண்டு ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான காலை வேளையிலும் உங்க மலர்ந்த முகங்களை இந்த காணொளி வாயிலாக காண தேவன் பாராட்டின இரக்கத்தை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்கிறோம். இயேசு நாமம் தேனிலும் மதுரமுள்ள நாமம், இயேசு நாமம் தேனிலும் தெளிதேனிலும் மதுரமுள்ள நாமம். இந்த நாமத்தை நாம் பாடி மகிமைப்படுத்த போகிறோம். இயேசு என்னும் நாமம் என் நாவுக்கு சுகிர்தம், நானிலும் தனில் என் அரணே என்று சொல்லி பாடி அப்பாவை நாம் சந்தோஷத்தோடு மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா.

தீர்த்தம் நானிலம் தானில் என் ஆரணே ஓ டேஸ்ட் லார்ட் இஸ் குட் blessed is a man who trusts in him endru vaasikkiram aa enna inbam oo aa appadina eppo varumna edavadhu or aacharyathai naam paarkumbodhu nammaye ariyamal varugira vaarthai dhaan aangilathil alaga kathar nallavar endrai rusithu paarungal tamil la ezhuthaanga moli peyarthutaanga aana aangilathil oh potu or exclamation um potu அப்படிதான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை நடத்துகிற பாதை. பல நேரம் பலருக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது, அந்த கேள்விக்குறியெல்லாம் மாற்றி ஒரு ஆச்சரியக்குடி அப்படி அந்த கேள்விக்குறி கீழே ஒரு புள்ளி இருக்கு பாருங்க, அந்த கேள்விக்குறியை மட்டும் எடுத்துட்டு ஒரு நீளமா ஒரு கோடு போட்டு ஒரு புள்ளி வச்சிருவார் பாருங்க, வாழ்க்கையே மாறிவிடும். இப்படிதான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக, ஒரு 26 ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கும், ஒரு குடும்பம் இப்படித்தான் கணவரை இழந்தது. ரெண்டு பிள்ளையோடு, ரெண்டு பிள்ளைகளோடு இளம் விதவை, 32 வயது இளம் விதவை. வாழ்க்கை என்னாக போகிறதோ என்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியோடு தான் அவர்கள் வாழ்க்கை துவங்கிற்று. ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து அவர்களை சந்தித்தார். சந்தித்து இப்போ ஒவ்வொரு நாளும் தேவன் அவர்களை நடத்துகிற வாழ்க்கையை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, உங்கள் கணவர் இருந்தால் கூட உங்களை இப்படி நடத்தியிருக்க மாட்டார், பிள்ளைகளை பார்த்து சொல்கிறாங்க, உங்கள் அப்பா இருந்தால் கூட இப்படி உங்களை நடத்தியிருக்க மாட்டார்னு அந்த குடும்பத்தை, அந்த குடும்பத்தினுடைய எல்லா கேள்விக்குறியும் ஆச்சரியக்குறியாக மாற்றிவிட்டார். அந்த குடும்பம் யாராக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? உங்கள் மத்தியில் நின்று அவருடைய நாமத்தை புகழ எங்களை தனியாக இல்லாமல் அணியாக அழைத்தாரே, எங்கள் குடும்பத்தில் தான் எங்கள் அம்மா 32 வயதாக இருக்கும்போது எங்கள் அப்பாவை இழந்து விதவையான அந்த நேரத்தில் எப்படி வளர்க்கப் போகிறார்களோ என்கிற வாழ்க்கை தான் மாற்றி, கேள்விக்குறியெல்லாம் மாற்றி எங்களை எங்கள் வாழ்க்கை ஆச்சரியப்படுத்துவார் என்றால், எங்கள் குழுவை ஆச்சரியப்படுத்துவார் என்றால், உங்கள் வாழ்க்கையிலும் அப்படி செய்து அவர் மகிமைப்படுத்துவார். இந்த காலை நேரத்தில்

பிரேமை இருக்கிற இடத்துல எழும்பி நின்றாப்பா. எங்களை கேள்விக்குறியோடவே இல்லைப்பா, பலத்துக்கு மேல பலன் மட்டும் தருகிறவர் அல்ல, அந்த கேள்விக்குறியை மாற்றி ஆச்சரியத்தை கொடுக்கிறவர். அந்த பலத்துக்கு மேல பலன் தந்து எங்க வாழ்க்கையில பதிலை கொடுத்து எங்களை உயர்த்துகிற தெய்வமே, உங்களை மனதார போற்றுகிறோம் அப்பா. உமோடு ஒன்றாக இணைந்து விடுகிற வாழ்க்கை, உமோடு இணைகிற மனுஷன் துடிக்க மாட்டான் துள்ளுவான்னு நேத்து நாங்க வாசிச்சோமே கேட்டோமே. இந்த மீன் துள்ளுவது போல் உங்க சமூகத்துல துள்ளுதையா, உம் நாமம் சொல்ல சொல்ல இந்த காலை வேளையில

0: அப்பா, எங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்துகிறோம். அனுதினமும் எங்களோடு பேசுவது போல இந்த நாளிலும் தொடர்ந்து உம்முடைய தேவதாசர் வழியாக எங்களோடு பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதா. எல்லாரும் அமர்ந்து கொள்வோமா?
1: தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த காலை தியானத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். அநேக பகுதிகளிலிருந்து எங்களோடு நீங்கள் ஒவ்வொரு நாளும் இணைகிறதுல எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. உங்களிடமிருந்து அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்கவும் கர்த்தரை மகிமைப்படுத்தவும் ஆண்டவர் கிருபை பாராட்டி வருகிறார். அவருக்கு ஸ்தோத்திரங்கள். ஆமென்,
0: ஆமென்.
1: ஸோ இந்த ஜெபத்தை குறித்த காரியங்களையும் நடைமுறை கிறிஸ்தவத்தை குறித்த காரியங்களுக்கும் ஆண்டு தொடர்ந்து அப்படின்னு மட்டும் பேசிட்டு வர்றார். ஏன் அது சாத்தியம் இல்லை அப்படின்னா, நம்மிடத்தில் ஜபம் இல்லாததுனால தான் நடைமுறை கிறிஸ்தவம் நமக்கு காணல் நீராகவே இருக்குது. வாழ்க்கையில் ஜபம் இருக்குது, ஜபமே வாழ்க்கையா இல்லை? தேவைக்காக ஜபிக்கிறோம், ஜபம் எனக்கு தேவை அப்படிங்கிறத மனசில் வச்சு ஜபிக்கிற கூட்டம் ரொம்ப குறைவு. ஆண்டவரோட இருக்கிறது அதை நாம் பெருசாக நினைக்கிறோம், ஆனால் அவரோட நாம் இசைந்திருக்கிறத முக்கியமாக கருதுகிறாரு. இப்போ டெவிலோட நோக்கம் அவரோட இரு, ஆனால் அவரோட இசைந்திருக்காத. ஏன்னா அந்த இசைவுக்குள்ளே தான் தேவனுடைய பலத்த அசைவுகள் ரிலீஸ் ஆகுதுங்கிறது சத்ருவுக்கு மிக நன்றாகவே தெரிஞ்சிருக்குங்கிறதுனால தான் அவரோட இருக்கிறது அவனை ஒன்றும் பண்ணுறதில்லை. யூதாஸ் கூட தான் அவரோட இருந்தான், ஆனால் அவரோட என்ன செய்யலை?
0: செஞ்சில்லை.
1: ஸோ சத்ரு அச்சுறுத்துகிற ஒரு காரியம், கத்தரோட இசைந்திருந்து நாம் அவரோட ஒரே ஆவியாக இருக்கிறோம் பாருங்கள், அந்த உன்னத அனுபவம் டெவில் என்ன செய்யுதுன்னா ரொம்ப பயமுறுத்து. அவன் பயப்படுற ஒரு காரியம், நம்மளை கண்டெல்லாம் பயப்படுற ஆள் இல்லை. நமக்கு இருக்கிற ஒரு விசேஷித்த ஒரு ஸ்லாக்கியம், ஒரு உரிமை என்னென்னா, வானாதி வானங்களையும் படைத்த தேவனோட நாம் கிறிஸ்துவுக்குள்ளே சங்கமிக்க முடியும். கிறிஸ்துவுக்குள்ளே நாம் அவரோடு இசைஞ்சு ஒரே ஆவியாக முடியும். இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அவரோடு உறவாடுகிற மனுஷங்களுக்குள்ள நிகழுகிற இந்த உன்னதமான ஒரு அனுபவம் அவனை ரொம்ப பயமுறுத்துது. ஏன்னா நீ அவரோட நீ முன்னால் பாவி, ஆனால் இப்போ அவரோட எசைஞ்சதுனால எப்படி ஆயிட்டேன்னா அவரோட ஒரே ஆவி ஆயிட்ட. நீ இந்த பாவி ஒரே ஆவி ஆகிறது அவனுக்கு
0: பிடிக்கலை,
1: பயப்படுறான் ரொம்ப. ஏன்னா அந்த அசை அந்த இசைவுக்குள்ள இருந்து தான் தேவனுடைய பலமான அசைவுகள் பிறக்கிறதுங்கிறது நாம் அறிஞ்சிருக்கிறத விட மன்னிக்கணும், சத்ரு ரொம்ப நல்லாவே
0: அறிஞ்சிருக்கிறான்.
1: அப்போ இரண்டு நபர்களுக்கு இடையில் காணப்படுகிற அந்த இசைவுங்கிறது நாம் நினைக்கிறது போல லேசான காரியமே இல்லை. அது மிக மிக வலிமையான ஒரு ஒரு ஒரு ஒரு காரியம். ஆமென்,
0: ஆமென்.
1: அவரோட இருக்கிறவன் இல்லை, அவரோட செஞ்சிருக்கிறவன் அவருக்குள்ளே காணாமல் போயிடுறான், காணப்படாமல் போய்விடுகிறான். ஏனோக்கு சும்மா காணப்படாமல் போகலை, தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் ஏனோக்கு காணப்படாமல் போனான். தேவன் அவனை
0: எடுத்துக்கொண்டார்.
1: இப்பொழுதும் கூட நாம் அவரோட எப்பொழுதெல்லாம் நாம் சந்திரிக்கிறோமோ அப்பெல்லாம் நமக்குள்ள நம்மளை பார்க்க முடியல.
0: நம்மளை பார்க்க முடியல.
1: அப்போ இசைவுன்னு வர்றப்போ தேவனோட இசைந்து இருக்கிற அனுபவத்தில் நமக்குள் நம்மை காண நம்மால் முடியாமல் போயிருது. நமக்குள்ள நம்மளையே நாம நமக்கே தெரியலன்னா அப்புறம் பிசாசுக்கு எப்படி தெரியும்? இந்த அனுபவத்துல தான் பவுல் சொல்றார், வாழ்வது நான் அல்ல,
0: கிறிஸ்துவே
1: கிறிஸ்துவே கிறிஸ்துவே என்னில் வாழ்கின்றார். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே
0: வாழ்கிறார்.
1: கிறிஸ்துவும் இல்ல,
0: கிறிஸ்துவே
1: கிறிஸ்துவேங்கிற ஒரு ஏகாரம் அந்த இடத்துல ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறார். ஏன்னா கூட அனுபவம் யாருக்கு உண்டாகுதுன்னா, அவரோட சஞ்சரிக்கிற மனுஷனுக்கு, அவரோட எசஞ்சிருக்கிற மனுஷன் அவருக்குள்ள காணாம போயிடறான்னு என்ன அர்த்தம்? அவனுக்குள்ள அவனை காண அவனாலேயே முடியாம போயிரு. கோபத்தை பார்க்க முடியல, அந்த அசுத்த எண்ணங்களை பார்க்க முடியல, மனுஷிகத்துக்கு ஏதுவான காரியங்கள் எதுவும் இப்ப கம்ப்ளீட்டா உள்ளுக்குள்ள பார்க்க முடியல. ஏன்னா இவர் என்ன பண்ணிட்டாரு? தேவனோட இசைந்து அவரோட ஒரே ஆவி ஆயிட்டார்.
0: ஆமென்.
1: இந்த இசைவு தான் நம்மளை அவரோட ஒருவராக்குது. ஆமென்.
0: ஆமென்.
1: இசைவு என்பது நாம் அவருக்குள்ளேயும் அவர் நமக்குள்ளேயும் இருக்கிற அனுபவம்.
0: எஸ்.
1: அவருக்குள்ளே நான் இருக்கிறேன், எனக்குள்ள
0: அவர்
1: இருக்கிறார். இந்த அனுபவத்தில் தான் தேவனுடைய பலத்த அசைவாடுதல்களை நம்முடைய உள்ளத்துக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையில் நம்மளால் பார்க்க முடியும். அநேகருடைய வாழ்க்கையில் தேவனுடைய அந்த அசைவாடுதல் ஏன் இல்லை அப்படின்னா, அவங்க தேவனோட அந்த அளவுக்கு எசஞ்சு வாழல. என்ன செய்யல?
0: எசஞ்சு வாழல.
1: தேவனோட இசைந்து இருக்கிற பொழுது அந்த நாள் முழுவதும் அவருடைய அந்த அந்த அசைவாடுதல நம்ம அனுபவிச்சுட்டே இருக்க முடியும்.
0: எஸ்.
1: அசைவாடுதல்னா மலையை விட்டு நான் இறங்கிட்டேன், ஆனா அவங்க மகிமை இன்னும் என்ன விட்டு என்ன செய்யல?
0: இறங்கலப்பா,
1: இறங்கல ஆண்டவரே. அந்த உன்னதமான ஒரு அனுபவம். ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா.

0: அந்த அந்த இசைவுக்குள்ள இருந்து தான் தேவனுடைய அசைவே ரிலீஸ் ஆகுது. இசைவுக்குள்ள தான் தேவனுடைய அசைவு பிறக்குது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அப்ப ஜெப அறையில போயிட்டு வெளியில வந்தாலும் ஜெபம் இன்னும் நிக்க மாட்டேன்னு.
1: ஆமென்.
0: துதிச்சு முடிச்சுட்டு வெளியில வந்தாலும் துதி இன்னும் நிக்க மாட்டேன்னு. மனசுக்குள்ள அந்த பாட்டு சத்தம் ஓடிக்கிட்டே என்ன செய்யுது?
1: இருக்கு
0: இருக்கு. பிரசங்கத்தை முடிச்சாலும் பிரசங்கம் நமக்குள்ள நிக்க மாட்டேன்னு.
1: எஸ்.
0: அப்படின்னா தேவ பிரசன்னம் ஹெவியா என்ன செஞ்சிருச்சு? அவரோட நம்முடைய நாம கம்ப்ளீட்டா என்ன செஞ்சிட்டோம்? உறவாடி ஒரே ஆவி ஆயிட்டோம். அதனாலதான் இந்த இந்த காரியம் நிகழுது. ஆண்டவர் ஆண்டவருடைய மெனுசினுடைய சக்சஸ் பாருங்களேன். யோவான் 10:30 யோவான் 10:30
1: நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார்.
0: நானும் பிதாவும் எப்படி இருக்கிறோம்?
1: ஒன்றாய் இருக்கிறோம்.
0: நான் நல்லா இருக்கேன்னு சொல்லல.
1: ஒன்னா
0: எனக்கு ஒரு குறை இல்லப்பா, நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன்ப்பா அப்படின்னு ஆண்டவர் பேசல. நானும் பிதாவும்
1: ஒன்றாய் இருக்கிறோம்.
0: ஒன்றாய் இருக்கிறோம். ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா, ஐ அண்ட் த ஃபாதர் ஆர் ஒன் ஹார்ட் அண்ட் மைண்ட்.
1: எஸ்.
0: ஐ அண்ட் த ஃபாதர் ஆர் ஒன்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு. மெசேஜில் எப்படி இருக்குன்னா, ஐ அண்ட் த ஃபாதர் ஆர் ஒன் ஹார்ட் அண்ட் மைண்ட்.
1: ஆமென்.
0: எனக்கு எங்க அப்பாவுக்கு இருக்கிறது ஒரே இருதயம்,
1: ஒரே சிந்தை,
0: ஒரே சிந்தை. ஆமென்.
1: ஆமென்.
0: சொல்லிட்டு ஜீசஸோட ஜெபம் பாருங்க. யோவான் 17:21 அவர் எப்படி ஜெபம் பண்ணார்? 21:22 வசனம் கூட வாசிக்கலாம்.
1: அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும்.
0: அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும்.
1: பிதாவே,
0: நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக
1: நீர் என்னிலேயும்
0: நான் உம்மிலேயும் இருக்கிறது போல
1: அவர்கள் எல்லாரும் தம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன்.
0: அப்ப இந்த உன்னத அனுபவத்துக்கு எப்ப வர முடியும்? ஒன்றாய் இருக்கிற அனுபவத்துல ஜீசஸ் எப்படி வந்தாங்க? நீர் என்னிலேயும் நான்
1: உம்மிலேயும்.
0: அவர் பிதாவுக்குள்ள இருந்தார், பிதா அவருக்குள்ள
1: இருந்தார்.
0: இதுதான் என்னது? ஒன்றா இருக்கிற
1: அனுபவம்.
0: அனுபவம். இதே மாதிரி நாமளும் இருக்கணும்னு அவர் ஜெபம் பண்ணார் பாருங்க. 22 வசனம்,
1: நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன்.
0: அப்ப தேவனோட இசைந்து இருக்கிற மனுஷங்கள்லாம் யாருன்னா, நல்லா இருக்கிறவன் இல்லை, அவரோட ஒன்னா இருக்கிறவன்.
1: ஆமென்.
0: என்ன செய்தா
1: இருக்கா?
0: இருக்கா? என்ன நல்லா இருக்கு, நல்லா இருக்கணும்னு ஜோம் பண்ணு, சாமிட்டு போய் நல்லா இருக்கணும்னு ஜோம் பண்ணு அப்படின்னு பிசாசே சொல்லுவான். ஆனா அவன் நமக்கு தராத ஜெப குறிப்பு என்ன? அவரோட மட்டும் போய் நான் ஒன்னா இருக்கணும்னு மட்டும் என்ன பண்ணிடாத, நீ
1: ஜெபம் பண்ணிடாத.
0: போனியா உன் தேவையை சொல்லிட்டு அப்படி விறுவிறுன்னு வந்துரு. அதுக்கு மேல அங்க என்ன செய்யக்கூடாது? உனக்கு
1: இருக்கக்கூடாது,
0: இருக்கக்கூடாது. ஆனா ஜீசஸ் அருமையா சொல்றாங்க, ஒன்னா இருக்கிற அனுபவம்.
1: எஸ்.
0: அந்த தேவனோட இசைந்து இருக்கிறவங்க தான் இந்த அவரோட ஒன்றா இருக்கிற அனுபவத்தை வாஞ்சிப்பாங்க. தந்தையவர்கள் பாடல்ல கூட அருமையான அந்த வரி பாருங்க, உம்மை நான் ஆதாயமாக்கவும்.
1: உம்மை நான் ஆதாயமாக்கவும்.
0: அடுத்து

0: அதுல வந்த அந்த வார்த்தை எவ்வளவு டெப்தான வேர்டு பாருங்க. உம்மை நான் ஆதாயமாக்கவும்
1: உம்மோடு
0: ஒன்றாகவும்.
1: எஸ்,
0: அந்த வேர்டு தான் உம்மோடு
1: ஒன்றாகவும்
0: ஒன்றாகவும். அந்த ஆவில இசைவை விரும்புறவங்களுடைய கதறல், நான் உம்மோடு ஒன்றாக நாண்டுகிறேன். சொல்லு
1: ஆமென்.
0: ஜீசஸ் வாழ்ந்த வாழ்க்கை என்னன்னா, அவருக்குள்ள ஏன் அவ்வளவு எனர்ஜி? எப்பவும் பாருங்க, ஜீசஸோட மினிஸ்ட்ரியில பயங்கர பிரிஸ்கா தான் இருக்கும். எல்லாமே எப்படி இருக்கும்? விறுவிறுன்னு இருக்கும் எல்லாமே. எப்படி இவ்வளவு எனர்ஜி அவருக்கு எங்க இருந்து வந்துச்சு? நிச்சயமா மாம்சத்துல இருந்து அந்த எனர்ஜி வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா?
1: இல்லை.
0: வாசிக்கிற அவரே களைப்பா இருந்தாரு, சில இடத்துல ஓய்ந்திருந்தார், தனித்து போனார் இளைப்பாரும்படி, இதெல்லாம் நம்ம பார்க்கறோம். ஸோ அது மாம்சத்துல இருந்து வந்த பலனே
1: இல்லை.
0: அவ்வளவு அவ்வளவு ஜனங்களை சந்திச்சு
1: பிரிஸ்க், ரிஸ்கின் மத்தியிலையும் பிரிஸ்க்,
0: எவ்வளவு ஜன கூட்டம் அவருடைய அபிஷேகத்தை சுமக்கிற, நாமே இவ்வளவு பிஸியா இருக்கிறப்ப அபிஷேகமே ஊழியம் செய்யறப்ப எப்படி இருந்திருக்கோம்? ஆனாலும் பாருங்க, எந்த விதத்திலும் அவரு சோர்வடையில கலக்கமடையில அவ்வளவு தூரம் அவரு பிரிஸ்கா இருக்கிறார். ஆமென்,
1: ஆமென்.
0: ஏன்னா அவர் பிதாவிலும் பிதா அவரிலும் இருக்கிற அந்த ஒற்றை வாழ்க்கை அனுபவம் அவருக்கு இருந்ததுனால அவருக்குள்ள அவ்வளவு எனர்ஜி.
1: ஆமென்.
0: பார்த்தாலே அது ஒரு தீர்க்க தரிசன பார்வை தான். வாய திறந்தாலே அதுக்குன்னு ஏதாவது ஜோம் பண்ணி டங்ஸ்ல பேசி தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டிய அவசியமே
1: இல்லை.
0: பார்த்த உடனே இது முதற்கொண்டு நீ மனுஷனை பிரிக்கணும்னா
1: இருப்பார்.
0: ஃபுல் ஆஃப் ஸ்பிரிட், ஆவியினுடைய நிறைவிலேயே இருந்து ஊழியம் செய்கிற அந்த அனுபவம் எல்லாத்தையும் நமக்கு லெகுவாக்கிறது.
1: ஆமென்.
0: கடினமான காரியம் கூட ஆவியின் நிறைவுக்கு வர்றப்ப எப்படி ஆயிருது? ரொம்ப லெகுவாயிருது. சோ ஜீசஸோட மினிஸ்ட்ரியை நம்ம பார்த்தோம்னா எப்பவும் பிதாவோட பேசிட்டு இருப்பாரு, இல்லைன்னா பிதா அவரோட
1: பேசிட்டு இருப்பாரு.
0: இந்த ரெண்டு அனுபவம் இல்லைன்னா பிதா தம்மோட அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதை ஜீசஸ் வந்து மக்கள்கிட்ட பேசிட்டு இருப்பார்.
1: ஆமென்.
0: இப்ப ஜீசஸ் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? பிதாவோட பேசிட்டு இருக்கிறாரு. பிதா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஜீசஸோட பேசிட்டு இருக்கிறாரு. பிதாவும் ஜீசஸ் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? மக்களோட பேசிட்டு.
1: ஆமென்.
0: இந்த மூணு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல எப்பவும் இருந்துகிட்டே இருந்தார்.
1: ஆமென்.
0: இந்த மூணு இடத்துல
1: ஏதாவது
0: ஒரு இடத்துல பார்க்க முடியும், அங்கதான் அவர் இருப்பாரு. அதுதான் அவர் இருக்க வேண்டிய இடங்கிறத அவர் அறிஞ்சிருந்தார்.
1: ஆனா
0: மனுஷன் தான் இருக்க விரும்புற இடத்துல இருக்கிறான், தான் இருக்க வேண்டிய இடத்துல அவன் என்ன செய்கிறது இல்ல, இருக்கிறது இல்ல, பிசாசு இருக்க விடுறது இல்ல. நம்ம பிரச்சனையே நாம இருக்க வேண்டிய இடத்துல இல்லைங்கிறத நம்ம பிரச்சனை. அது இருக்கா இது இருக்கா அது இல்ல இது இல்ல அப்படிங்கறது ரொம்ப பிரச்சனை இல்ல. இருக்க வேண்டிய இடத்துல நானு இருக்கிறேனா? யார் கழுத்துல இருந்த பாம்பு யாரையோ பார்த்து கேட்டான், கரடா சௌக்கியமா அப்படின்னு. உடனே அந்த கரடுன்னு சொல்லிச்சான், யாரும் இருக்கும் இடத்துல இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் ஏதோ சௌக்கியம் இல்ல, எல்லாம்
1: சௌக்கியமே.
0: இப்ப என்ன கெத்து பாருங்க, அதுக்கு கருடனை கண்டு அது என்ன செய்யல,
1: பயப்படவே இல்லை.
0: ஆனா அந்த இடத்த விட்டு இங்க வந்தா அரண்டு மிரண்டு என்ன செஞ்சிடும்? அப்ப நாமளும் பிசாசு நம்மளை பார்த்து என்ன சௌக்கியமா அப்படின்னு கேட்டா நாமளும் சொல்லணும்,
1: யாவரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே.
0: நான் எங்க இருக்கணுமோ அங்க இருக்கிறேன், சௌக்கியமா இருக்கிறேன். நான் இருக்க வேண்டிய இடத்துல என்ன செய்யறேன்,
1: சௌக்கியமா
0: இருக்கிறேன். பேசாமோ வேலையை பார்த்துட்டு என்ன செய்ய போயிட்டு
1: ஓடிக்கிட்டே இருக்க
0: சொல்லுங்க. இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம்
1: எல்லாம்
0: நம்ம தான் சொல்லணும்.
1: ஆமென்.
0: விசாரிச்சு பார்த்து
1: நம்ம தான் சொல்லணும்.

0: எவ்வளவு ஒரு ஒரு ஞான செறிவுள்ள பாட்டு பாருங்க. ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: இந்த இந்த லவ் சாங், இது எல்லாமே அப்பாவோட இதுல வந்து நிறைய பாட்டு. என்னது
1: லவ் சாங்?
0: உறவில் பூத்த மலர்கள்னு சொன்ன மாதிரி அவ்வளவு தூரம் அந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பை சொல்லக்கூடிய அந்த அந்த வேர்ட்ஸ் பாருங்க. உன் மடிதான்

0: உங்க மடியில தவழ்ற அனுபவம்
1: அடுத்த
0: அந்த ஸ்டான்ஸா பிரிக்க இயலாதையா பறிக்க முடியாதையா.

0: ஆமென் சொல்லுங்களேன்.
1: ஆமென்.
0: இந்த ஒண்ணா இருக்கிறவர் பாருங்க, ஆண்டவரோட
1: ஒண்ணா
0: இருக்கிறவன பாக்குறப்ப பிசாசுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆதங்கம் என்னன்னா, பிரிக்க முடியலையே, பறிக்க முடியலையே,
1: பிரிக்க இயலவில்லையே,
0: அவரை விட்டு பறிக்க
1: முடியவில்லை.
0: இப்படி இருக்கிறானே ஆண்டவர், எந்நேரமும் உங்களோட எப்படி இருக்கிறான், ஒன்னா இருக்கிறானே. அதனால இவன் என்ன செய்ய முடியல, உங்களை விட்டு
1: பிரிக்கவும் இயலவில்லை, பறிக்கவும் முடியவில்லை.
0: இந்த லைஃப் ஸ்டைல் ஜீசஸ்க்கு இருந்ததுனாலதான் எதை குறிச்சும் அவருக்கு பயமே
1: இல்லை.
0: எதை கண்டு அவர் பின்வாங்கியதே
1: இல்லை.
0: இல்ல, அவரை பகைச்சவங்க தான் அவரை கண்டு பயந்தானே ஒழிய, அவரு யாரை கண்டும் பயப்படும். அரெஸ்ட் பண்ண வர்றவனை கண்டு நம்ம தானே பயப்படுவோம், அதான உண்மை. கைதி செய்ய வர்றவனை கண்டா
1: கைதிக்கு போலீஸ் பயம்
0: பயம். ஆனா அங்க போலீஸ் பொத்துணிக்கல விடுறார். அரெஸ்ட் பண்ண வந்த போலீஸ் என்ன செய்யறார், கீழே
1: பொத்துன்னு விழுறார்,
0: பொத்துன்னு விழுறார். அந்த மாதிரியான ஒரு எதை கண்டும் ஏன் பயம் இல்லைன்னா, அந்த அளவு பிதாவோட இசைந்து இருந்த அனுபவம். அவரே அருமையா சொல்லற பாருங்களேன், மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள்
1: சிதறடிக்கப்படும்
0: என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியில நீங்க எல்லாரும் என்னை மீது என்ன செய்வீங்க,
1: இடரல் அடைவீர்கள், சிதறடிக்கப்படுவீர்கள்.
0: ஆனாலும் நான் தனித்திறேன்,
1: என்
0: பிதா என்னோட இருக்கிறார். அதான் பாருங்க, எல்லாரும் என்னோட இல்லை, ஆனாலும் நான் தனியா இல்லை. நீங்க எல்லாரும் என்னை விட்டு போனதுனால நான் தனியா நிக்கிறேன்னு நினைக்காத, என் பிதா என்னோட
1: என்ன
0: செய்யறார்
1: இருக்கிறார்.
0: இதனாலதான் அவருடைய அந்த சுவிசேஷ புத்தகங்களை பார்க்கிறப்ப ஒரு ஒரு ஒரு ராஜாதி ராஜாவோட ஜெய கம்பீரம், ஒரு ராஜரீக மகத்துவம். அவர் வந்தாலே பரதேசி மாதிரி தான் வருவார், நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு
1: கூடுகளும்
0: உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க
1: இடமில்லைன்னு
0: சொல்லி சிங்கிளா தான் வருவாரு. ஆனா இதோ ஒரு ராஜ பவனி மாதிரி இருக்கு.
1: ஆமென்.
0: ராஜாதி ராஜா இருந்தா அந்த இடத்துல என்ன ஒரு அதிகாரம், ஒரு ஆளுமை, ஒரு ஆளுகை இருக்குமோ, அந்த மாதிரி திக்கா இருக்கும் அவர் வந்தாலும்.
1: ஏன்னா
0: அவரு அந்த அளவு பரலோகத்தோட அப்படி அட்டாச்சா இருந்தார், செஞ்சிருந்தார். கவனிச்சு பண்ண ஒரு டீப்பான காரியத்தை உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். நல்லா அவரோட உறவாடி ஆவியில நாம் அப்படி செஞ்சிருக்கிறப்ப அந்த இசைதுல நம்முடைய பார்வை, நம்முடைய பேச்சு,
1: நம்முடைய நட
0: எல்லாத்துலயுமே அந்த அந்த அந்த ராஜரீகம் காண

0: அப்படியே நமக்குள்ள கடந்து வர்றதை நம்மளால அனுபவிக்க முடியும். காசு இருக்கு, பணம் இருக்குன்றதை விடுங்க, அவருடைய அவருடைய ஜெய கம்பீரர்.
1: ஆமென்.
0: இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து என்னைய தீர்க்கதரிசி சொன்னா, அவர்களுடைய தேவனுடைய ஜெய கம்பீரம். கம்பீரம் சொல்லுங்க, கம்பீரம்.
1: கம்பீரம்
0: யாரோட கம்பீரம்?
1: ராஜாதி ராஜாவுடைய ஜெய.
0: ராஜாதி ராஜாவோட ஜெய
1: கம்பீரம். ஆமென்.
0: அது இசைவில் இருக்கிற ஒரு ஆண்டிக்கும் அது வந்துடும்.
1: எஸ்.
0: அரசனுடைய லட்சணங்கள் எல்லாமே அவரோட இசைஞ்சிருக்கிற எந்த ஆண்டிக்கும் வந்துடும், அடிமைக்கும் வந்துடும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: பெரிய ஸ்லாக்கியம் நமக்கு இது.
1: எஸ்.
0: எதை குறிச்சும் பயமும் இல்லை அவருக்கு. அதான் அன்னைக்கு அப்பாவோட வெளியில் போனப்ப அப்பா சொல்றாங்கட்டே, இங்கே வர அப்பதான் ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுக்குள்ள வந்து
1: பைபிள் காலேஜ் ஆரம்பிச்சு ஒரு 12 பேரை கூட வச்சு என்ன பண்ண போறாரு? சாப்பாடு அவரால் கொடுக்க முடியுமா? நாளைக்கு என்ன தேவை? எதையுமே கண்டுக்கவே இல்லை. லேவி மத்தேயு ஆயத்துறையில் இருக்கிற பெரிய கலெக்டர் அவரை கூப்பிடுறாரு, அவருக்கு எப்படி சாப்பாடு? எதையுமே கவலைப்படலை.
0: நீங்க லாஜிக்கலா திங்க் பண்ணுங்க, லாஜிக்கலா திங்க் பண்ணுங்க. அதாவது நம்ம உலக பிரகாரமா நீங்க திங்க் பண்றப்ப ஒரு கலெக்டர் ரேங்க்ல இருக்கிறாரு. யாரு?
1: மேத்யூ.
0: மேத்யூ ஆண்டவர் பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தா, ஒரு நாசரே துருள் இருந்து வந்த தச்சர் தான் உலகம் சொல்லுது. அப்படிதான் பார்த்துச்சு யோசேப்பின் குமாரன் இவன் தச்சனல்லவா. படிக்காதவர், கல்லாதவராக இருந்தும் வேத எழுத்துக்களை இவ்வளவு நல்லா அறிஞ்சிருக்கிறாரு. சமாரியன் போஜன பிரியன் பெயல் சபோலின் ஆவிகளால் பிசாசுகளை
1: துரத்துகிறார்.
0: இந்த மாதிரி உலகம் கண்ணாபின்னா அவரை குறித்து பேசி எங்கே பார்த்தாலும் நெகட்டிவான காரியங்களை பேசுற நேரத்தில் ஒரு கலெக்டர் வேலையை விட்டுட்டு பின்னாடி போகிறான். அவரை பார்க்குறப்ப இவ்வளோ பெரிய செக்யூர்டான ஜாபை விட்டுட்டு இவர் பின்னாடி போகிறோமே, நம்மளை காப்பாற்றுவாரா, வாழ்ந்துடலாமா அப்படிங்கிற அந்த எண்ணம் அவனுக்குள்ள என்ன செய்யல?
1: வரவே இல்லை.
0: வரவே இல்லை. ஒரு வேதாயத்தில் சொல்லவியத்தில் நினைக்கிறேன், வேலையை விட்டு எல்லாம் விட்டுட்டு போனவன் பேனா மட்டும் பயில் வச்சுட்டு போயிட்டானான். மேத்யூ எடுத்துட்டு போனது
1: பேனாவும்
0: கையெழுத்து போடுற பேனாவை எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு போயிட்டாரான். கடைசியில் அதான் சுவிசேஷமாகவே வந்துச்சு.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா. அவர் பின்னாடி போறதுக்கு காசு வேணாம், பணம் வேணாம், ஒத்த பேனா போதும்.
1: ஆமென். யாருக்கோ தீர்க்க தரிசனம்.
0: ஒத்த பேனா போதும், உங்க கையில இருக்கிற
1: ஒத்த பேனா.
0: எனக்கெல்லாம் அதான் அந்த ஞாபகம் இருக்கு. நான் பைபிள் ஸ்கூல் போன உடனே என்ன இருக்காண்டவரே, எங்கிருந்து நம்ம ஆரம்பிக்க, என்ன பண்ண, என்னடா இருக்கு, நல்லா எழுதவே இல்லை நீ. நிச்சயம் போறதுக்கு முன்னாடி எதையாவது பார்த்தேன்னு அப்படி தத்ரூபமா எழுதவே இல்லை. அதனால உனக்கு நான் சொல்ற காரியத்தை என்ன செய்ய,
1: எழுது
0: எழுது. அந்த ஒத்த பேனா தான் இன்னைக்கு வரைக்கும் இங்கே கொண்டு வந்துச்சு.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: நான் ஒரு போதகருங்கிறத விட நான் கர்த்தருடைய எழுத்தாணிங்கிறது தான் என்னுடைய காலிங்க. ஆமென் சொல்லு.
1: ஆமென்.
0: அதில் தான் எனக்கு சந்தோஷம். திருக்கரத்தின் எழுத்தாணி அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு அவ்வளோ சந்தோஷம். தட்ஸ் மை காலிங். அழைப்பினுடைய ஆதாரமே அந்த ஒத்த பேனா தான்.
1: எஸ்.
0: ஆமென் சொல்லு.
1: ஆமென்.
0: பைபிள் ஸ்கூலில் எழுதி எழுதி எழுதி அந்த அந்த பேனாவில் இருக்கிற அந்த ரப்பர் இருக்கு பாருங்க, ஃப்ரண்ட்டில் அந்த கிரிப்பு போட்டிருப்பாங்க பாருங்க, அந்த கிரிப்பு வந்து எழுதி எழுதி எழுதி அந்த கிரிப்பு வந்து அப்படி லூஸ் ஆகி புஷ்ன்னு ஆயிரும்.
1: நாங்கள் பார்த்துருக்குறோம், நானும் பீட்டர் அண்ணன் பார்த்துருக்குறோம் பைபிள் ஸ்கூலில் இருக்கிறப்ப.
0: அப்படி கொஞ்ச நேரத்தில் அப்படி சில அந்த அதிகமாக அதை யூஸ் பண்ணல கலண்டர் பாருங்க, அந்த இது வந்துட்டு மணிக்கணக்கு உட்காந்து.
1: ஹல்லேலூயா.
0: ஸோ அவர் பின்னாடி போறதுக்கு காசு வேணும், பணம் வேணும் இல்லை, சொல்லுங்க ஒத்த பேனா போதும்.
1: ஒத்த பேனா போதும்.
0: மோசை எதை நம்பி பின்னாடி போனார்? அந்த ஒத்த கோலை கையில் எடுத்து, அந்த ஒத்த கோலை கையில் வச்சுக்கிட்டு என்னோட ஒன்னா மட்டும் அப்புறம் பாரு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஐயோ ஒத்தையில நிக்கிறேனே இல்ல, ஏய் ஒத்தையில இல்ல, நீ என்ன செய்யல, என்னோட ஒன்னா நிக்கிறேன்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: இது வந்து பார்வோனுக்கு முன்னாடி மோசே நிக்கிறப்ப ஏதோ ஒரு வனாந்தரத்துல இருந்து வந்த ஒரு மெய்ப்பனோட பேசுற உணர்வு பார்வோனுக்கு நிச்சயமா வந்திருக்காது. ஏதோ

0: பேரரசனோட பேசுற ஒரு சம்பாஷணைய ஒரு மெய்ப்பன் ராஜாட்ட பேசுற மாதிரி இல்லை. ஒரு ராஜா இன்னொரு ராஜாவை மிரட்டுறான், அனுப்பிடு, உனக்கு ஒரு நாள் தவணை தர்றேன். என்ன சொல்ற? இந்த மாதிரி மிரட்டல் துணியில ராஜாட்ட பேசுறப்பய மிரண்டு போய் மோசே ஆரோனோ மிரண்டு போய் என்ன செய்யல?
1: பேசவே இல்லை பார்வோன் கிட்ட.
0: பார்வோன் மிரள்றான். ரெண்டு ராஜாக்கள் பேசுற மாதிரியான ஒரு சம்பாஷணை அது இருந்துச்சு.
1: ஹல்லேலூயா.
0: பிலாத்து முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாங்க. ஏரோது முன்னாடி நிறுத்துறாங்க. சும்மா ஏதோ கைதி கைதிட்ட பேசுற மாதிரி ஏரோது என்ன செய்ய முடியல? அவற்ற
1: பேசவே முடியல.
0: டேய், உன்கிட்ட பேசணுங்கிற அவசியம் எனக்கு
1: இல்லவே இல்லை.
0: நானே சொல்றாரு, இன்றைக்கும் நாளைக்கும் நடமாடி
1: நடமாட வேண்டும் என்ற
0: பிசாசுகளை என்ன செய்யணும்?
1: துரத்தணும்,
0: துரத்தி மகிமையடையணும். போய் அந்த
1: நரிக்கு சொல்லுங்கள், ஹல்லேலூயா.
0: அந்த நரிக்கு என்ன செய்யுங்க? போய்
1: சொல்லுங்க,
0: ஹல்லேலூயா.
1: பிரிக்க இயலாதையா உம்மை
0: விட்டு. இத ராஜா பார்த்து சொல்றமேங்கிற எந்த விதமான நடுக்கமோ கலக்கமோ இருக்குல்ல?
1: இல்லவே இல்லை.
0: ஏன்னா டே, நீ ராஜா, ஆனா நான் ராஜாதி ராஜா.
1: எஸ், ஆமென்.
0: ராஜாவோட பழகிறவனுக்கே அவ்வளவு தெம்புன்னா ராஜாதி ராஜாவோட ஒன்னாகிறவனுக்கு என்ன ஆகும்?
1: எஸ்,
0: அதனாலதான் ஆண்டி கூட எப்படி ஆயிடுறான்
1: அரசன்.
0: என்னடா இவன் ராஜாதி ராஜா மாதிரி என்ன செய்யறான் பேசுறான்? அவன் இருக்கிற இடம் அப்படி, அவன் எசைஞ்சிருக்கிற நபர் அப்படி. அந்த அனுபவத்தில் அவனுக்கும் எதிர்காலத்தை குறிச்ச பயம் இல்லை. தம்முடைய பிதா தமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருந்த நன்மைகளை குறிச்ச நிச்சயம் ஆண்டவருக்கு இருந்ததுனால தான் இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல எந்த ஒரு நாளையும் எதிர்கொள்ள அவர் பயந்ததே இல்லை. இன்னைக்கு பொழுது எப்படி விடியுமோ, இன்னைக்கு அதுக்கு என்ன செய்வோம் இதுக்கு என்ன செய்வோங்கிற கலக்கமோ கவலையோ
1: இல்லவே இல்லை.
0: அதனால நான் சொல்ற, நாளைக்காக
1: கவலைப்படாது,
0: கவலைப்படாது. ஆகாயத்து பறவை பாரு, காட்டு புஷ்பங்களை பாரு. சிம்பிளா முடிச்சிட்டார் ஃபியூச்சர் குறிச்ச கவலைய. சிம்பிளா முடிச்சிட்டார். எதை பாரு? காக்காய பாடுறா, பூவை பாடுறா,
1: புல்லை பாரு,
0: புல்லை பாடுறா. அது புல்லு, நீ புல்லடா அப்படிங்கிற.
1: ஹல்லேலூயா.
0: அது புல்லு,
1: நீ புல்ல.
0: புல்லுக்கே இவ்வளவு உடுத்து வச்சா புள்ளைக்கு உடுத்து வைக்க மாட்டேனா? கேப்பா பயப்படுற.
1: சாலமோன் கூட அப்படி உடுத்துருந்து இல்லப்பா. ஹல்லேலூயா.
0: யாரோட கம்பேர் பண்றாரு?
1: ராஜரீக மகத்துவம்
0: மாதிரி யாருமே உடுத்துனதே
1: இல்ல.
0: அவர் சொல்றாரு, அவன் உடுத்தாதத நீ உடுத்துவ அப்படிங்க. அவனை மாதிரி யாரும் உடுத்துனதே
1: இல்லை.
0: எல்லா வெரைட்டியும் அவன் உடுத்திட்டான் ஆண்டவரே. இல்லடா, அவன்லாம் உடுத்தாதத
1: நீ உடுத்துவ,
0: நீ உடுத்துவ. ஆமென் சொல்ல.
1: ஆமென்.
0: அதனால நாளைக்காக நீங்க என்ன செய்யாதீங்க,
1: கவலைப்படாதீங்க.
0: கவலையோடு இருக்கிறவர் இப்படி சொல்ல முடியுமா? இதெல்லாம் கவலை இல்லாதவர் பண்ண பிரசங்கம். கவலையோடு இருக்கிறவர்களுக்கு கவலை இல்லாதவர் பண்ணின பிரசங்கம். ஏன் இவ்வளவு இவ்வளவு கம்பீரம், எந்த விதமான கலக்கமும் இல்லைன்னா, அந்த அளவு அவற்றை இருந்ததுனால அவர் பேசல, பிதாவோட எசைஞ்சிருந்ததுனால பேசினாரு. தீர்க்க தரிசனம் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஏதோ இருந்தா தான் பேச்சு வரும்னு நீ சொல்லாத. காசு இருந்தா, பணம் இருந்தா, சொத்து இருந்தா, படிப்பு இருந்தா, பதவி இருந்தா, அப்பதான் என்னால பேச முடியும்னு சொல்லாத. நீ அவரோட எசைஞ்சிருந்தனா இருக்கிறவன் பேச முடியாத பேச்செல்லாம் நீ பேசுவேன்.
1: ஆமென்.
0: எல்லாம் இருக்கிறவன் பேச முடியாத ஒரு பேச்சை எந்நேரமும் அவரோட எசைஞ்சிருக்கிறவன் பேச முடியும். சகல சௌபாக்கியங்களோட இருக்கிற ஒரு மனுஷன் பேச முடியாத பேச்சை எந்நேரம் அவரோட எசைஞ்சிருக்கிற ஒரு மனுஷன் பேச முடியும். இன்னைக்கு ஏதாவது ஒரு நல்லது இருந்தா தான் என்னால பேச முடியும்னு சொல்லாத. நல்லவராகி என்னோட எசைஞ்சிருந்தா இந்த நாள் ஆட்டோமேட்டிக்கா உனக்கு நல்ல நாள் தான்.
1: ஆமென்.
0: நாள் நல்லா இருக்குமா, நல்ல நாள் கெட்ட நாள்லாம் இல்லை. நல்லவரோட இசைஞ்சிருந்தா எல்லா நாளும்
1: நல்ல நாளே. அதான் நாங்கள் கும்பகோணம் போகிறப்ப அண்ணன் வந்து அந்த கல்யாணத்தில் வந்து ஒரு சின்ன வாழ்த்து செய்தி சொல்ல முடியாத சொல்லும்போது, நீங்கள் எல்லாம் ஒன்றா இருந்தால் நல்லா இருப்பீங்க அப்படின் போது, ஜேக்கப் மன ஒரு பாஸ்டரு ஒரு பிராமன்லேருந்து ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட சீனிவாசன்ற ஒரு ஐயா வந்தார். அப்போ தான் அண்ணன் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அப்போ அவங்க பாஷையில் காதில் பேசினார், சீனிவாசன் சார் நீங்கள் அவரோடு ஒன்றா இருந்தீங்கன்னா நன்னா இருப்பேள் அப்படின்ட்டு சொன்னார். அதனால அண்ணுகிட்ட பேசுறப்பெல்லாம் நீங்க ஒன்னா இருந்தா நன்னா இருப்பேன்
0: நன்னா இருப்பேன். ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: சீக்ரெட் வந்து அவரோட எசஞ்சிருக்கிறதா, அவரோட எசஞ்சிருக்கிறது. ஒன்னு குருந்தியர் 2:9 பாருங்க, எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
1: ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லையே காது கேட்கவும் இல்லை,
0: அவைகள் மனுஷருடைய இருதயத்தில்
1: தோன்றவும் இல்லை.
0: ஆமென்
1: ஆமென்.
0: அப்ப என்ன ஃபெய்த்னா, இன்னைக்கு எனக்குன்னு உள்ள ஆசீர்வாதத்தை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிட்டார். அதை என் கண்ணு இன்னும் காணல, என் காது இன்னும் என்ன செய்யல,
1: கேட்கல
0: கேட்கல. அப்ப இன்னைக்கு நான் ஏற்கனவே ஆயத்தம் பண்ண ஒன்று எனக்கு இருக்கிறதுனால இந்த நாளை ஃபேஸ் பண்ண எனக்கு எந்த பயமும்
1: இல்லை.
0: இல்லை, இந்த நாளில் நான் வாழ தேவையான எல்லாத்தையும் ஏற்கனவே ரெடி பண்ணிட்டு தான் இந்த நாளை எனக்கு தந்தார்.
1: ஆமென்.
0: ஆதாம் இந்த பூமியில் தன்னுடைய முதல் நாளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முந்தின 6 5 நாள்லையும் அவனுக்கு வேண்டிய எல்லாத்தையும் படைச்சிட்டார். நீ முதல்ல உன் நாளை பாக்குறப்ப உனக்கு எதுவுமே குறை என்ன செய்யக்கூடாது,
1: இருக்கவே கூடாது
0: சொல்ற. ஆல்ரெடி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் இவன் கண்ணே முழிச்சு என்ன செய்யறான்
1: பாக்குறான். அதான் சொல்லுவாங்க, படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை அறிந்து வணங்க அப்படின்னு. ஹல்லேலூயா.
0: தேவனுடைய பலத்த அசைவுகளை நம்முடைய ஊழியத்திலையும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நாம் பார்க்கணும் அப்படின்னா, நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இந்த நாள் முழுவதும் அவரோட செஞ்சிருக்கிறது, இருக்கிறத இருக்கிறேன்னு சொல்லாது, செஞ்சிருக்கிற அனுபவம், ஏக யோசனையும் ஏக மனதுமா.
1: ஹல்லேலூயா.
0: ஸோ அவருக்காக இன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது இல்லை, எவ்வளவு நேரம் இன்னைக்கு அவரோட எசஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அவரோட உறவாடி அவருக்குள்ள எசஞ்சிருக்கலாம், ஒரே ஆவியா இருக்கலாம். ஆமென். அதுதான் சக்சஸ். சங்கீதக்காரனுடைய ஜெபத்தை பாருங்க, சங்கீதம் 19:14 நாள் முழுசு நான் உங்களோட இணைஞ்சிருக்கேன் ஆண்டவரே. பவர்ஃபுல்
1: பிரேயர். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக.
0: என் வாயின் வார்த்தைகளும்
1: என் இருதயத்தின் தியானமும்
0: உமது சமூகத்தில்
1: பிரீதியாய்
0: இருப்பதாக. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் அது எது நான் மறந்துட்டேன், மே மை வேர்ட்ஸ் அண்ட் மை அன்ஸ்போக்கன் தாட்ஸ், மே மை வேர்ட்ஸ் அண்ட் மை அன்ஸ்போக்கன் தாட்ஸ், என்னுடைய வார்த்தையும் நான் பேசுகிற என்னுடைய வார்த்தையும் பேசப்படாத என்னுடைய சிந்தனைகளும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக.
1: ஹல்லேலூயா.
0: இதுதான் அவரோட செஞ்சிருக்கிற ஒரு ஒரு உன்னதமான ஒரு அனுபவம்.
1: ஹல்லேலூயா.
0: இந்த இசைவு இருந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஊழியத்திலையும் இந்த பலத்த அசைவுகள் ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும். When we become one with him. Amen.
1: Amen.
0: இந்த இந்த காரியத்தை தான் ஆண்டவர் அருமையாக தம்முடைய அப்போஸ்தலர்களை தெரிந்து கொள்கிறப்ப அவங்களுக்கு சொல்கிறார் பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 14:15
1: அப்பொழுது அவர் 3:14 மார்க், அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார்.
0: அந்த முதல் வார்த்தை அவர்கள் தம்மோடு இருக்கவும், that they might be with him.
1: Yes.
0: Hallelujah. The plan was that they would be with him. முதல்ல காரியம் that they would be with him. முதல்ல அவரோட இருக்கிறது, and then he would send them. முதல்ல அவரோட இருக்கிறது குறித்து பேசுறாரு, அதுக்கப்புறம் தான் அனுப்பப்படுறது குறித்து பேசுறாரு. அப்போ யார் அனுப்புறாரு? அவரோட எசஞ்சிருக்கிறவனை தான் அனுப்புறாரு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அவரோட எசஞ்சிருக்கிறவனை தான் அனுப்புறாரு. இந்த ரகசியத்தை அவங்களுக்கு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஆனால் அப்போஸ்தலர் 6 அதை அப்படி கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அப்போஸ்தலர் நிற்கிறாங்க பாருங்க. பந்தி விசாரணை செய்யறது எங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு,
1: நாங்களோ
0: ஜெபம் பண்ணுவதிலும்
1: தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள்.
0: And we will stick to our assigned tasks of prayer and speaking God's word.
1: Hallelujah. Hallelujah.
0: Stick. அதோட என்ன செய்ய வைப்போமே?
1: Stick.
0: ஒட்டிக்கிட்டு.
1: Hallelujah. Hallelujah.
0: அதை விட்டுட்டு என்ன செய்ய மாட்டோம் நாங்க? வரவே
1: மாட்டோம்.
0: மாட்டோம். ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். ஜீசஸ் இருந்த இடத்துக்கு இவங்களும் வந்துட்டாங்களா? ஒன்னு ஜீசஸ் அவங்களோட பேசுறாரு, ஜெபத்தில் இவங்க ஜீசஸோட என்ன செய்யறாங்க?
1: பேசுறாங்க.
0: பேசுறாங்க. போதிக்கிறப்ப இவங்க ஜீசஸ் இவங்களும் பேசுனது இப்ப மக்கள்கிட்ட பேசுறாங்க.
1: ஆமென்.
0: இதே இடத்துல தான் யாரு இருந்தா?
1: ஜீசஸ்.
0: ஜீசஸ் இருந்தார் அந்த இடத்துக்கு. அப்போஸ்தலரும் வந்துட்டாங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இந்த இடத்துக்கு வந்துட்டா எல்லாம் சௌக்கியமாயிரும்.
1: எஸ்.
0: இதுதான் நாம இருக்க வேண்டிய
1: இடம்.
0: இடம் ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பா நீ கடினமா உழை அப்படின்னு சொல்லல நம்மள. நான் கடினமா என்ன செய்யல? உனக்கு நான் கொடுத்துருக்கிற காலிங்க நிறைவேற்றி முடிக்க நீ கடினமா உழைக்கணும்னு சொல்லல ஆண்டவர் நம்மளை பார்த்து. அது போல நீங்க என்னோட செஞ்சிருங்கப்பா அப்படிங்கிற அழைப்பை நிறைவேற்ற நாம கடினமாக உழைச்சி அழைப்பை நிறைவேற்றணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை. அவரோட நாம் எசஞ்சு இருக்கிறப்ப அப்போ தான் அந்த அழைப்பை நிறைவேற்ற தேவையான கிரேஸ் நமக்கு கிடைக்குது. பவுல் சொல்றாரு, மாம்சத்தில் ஒரு மனுஷன் பட முடியாத பிரயாசத்தை வீக்கான பாடியிலிருந்து பவுல் பட்டிருக்கிறார். ஆமாம். மாம்சத்தில் நல்ல திடகாத்திரமாக இருக்கிற ஒரு மனுஷனுக்குள்ளேருந்து ரிலீஸ் ஆகாத எனர்ஜி மாம்சத்தில் பலவீனமாக இருந்த பவுலுக்குலேருந்து ரிலீஸ் ஆச்சு. இவ்வளோ பிரயாசம் எப்படியா வந்துச்சு அப்படின்னா, நான் இல்லை, அவர் எனக்கு அருளின அந்த கிருபை. உங்கள் எல்லாரை விட நான் அதிகமாக என்ன செய்யணும்? பிரயாசப்பட்டவன் சொல்கிறேன். சொல்லிட்டு நான் சொல்கிறேன், நான் இல்லைப்பா, எனக்கு அருளப்பட்ட
1: கிருபை.
0: கிருபை என்ன அப்படி பிரயாசப்பட வச்சுச்சு?
1: ஹல்லேலூயா.
0: அவரோட இசைந்து இருக்கிறப்ப இந்த கிருபையினால பலப்படுற உன்னத அனுபவம் நமக்குள்ள ரிலீஸ் ஆகிற எனர்ஜி லெவல வேற. அது அவருடைய எனர்ஜி, அவருடைய பணிய, அவருடைய காரியத்தை செய்ய அவருடைய எனர்ஜி நமக்கு வேணும்.
1: ஆமென்.
0: நம்ம பலத்தை பயன்படுத்தி அவருடைய பணியை செய்ய முடியாது. அவர் அருளுகிற பலத்தை வச்சுதான் அவரது பணியை செய்ய முடியும். இந்த அவரது பலத்தை அனுபவிக்க தான் நம்ம அவரோட செஞ்சிருக்க வேண்டியிருக்கு.
1: ஆமென்.
0: ஜூடாஸ் காரியத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவன் அவரோட இருந்தவன், ஆனா அவரோட எசஞ்சிருக்கல. அவரோட இருந்தவன், 12 அப்போஸ்தலர்ல ஒருத்தனா
1: இருந்தவன்,
0: இருந்தவன், ஆனா அவரோட
1: எசஞ்சிருந்தவன்
0: இல்ல. இப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்டா திங்க் பண்ணி பாருங்க. அவரோடு இருந்த யூதாஸ் காரியோத் அவரோடு மட்டும் எசஞ்சிருந்திருப்பான்னா காரியம் வேற மாதிரி போயிருந்த. வேத வல்லுநர்களுடைய சில கருத்துக்கள்ல ஒரு மர்மமா இருக்கிற ஒரு ஒரு கேள்வி ஒன்று உண்டு. பரலோகத்தில் அந்த 12 அப்போஸ்தலர்களில் யூதாஸோட இடத்தை நிரப்புனது உண்மையிலேயே மத்தியாசா அல்லது
1: பவுலா?
0: பவுலா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் வந்து ஸ்காலர்ஸ் மத்தியில் இருக்கு. ஆக்சுவலி நான் வாசிக்கிறப்ப அன்னைக்கு தான் தெரியுமா. அப்போ இதை நம்ம சும்மா இந்த மெசேஜுக்காக எடுத்தோம் அப்படின்னா, இந்த பையன் எவ்வளோ பெரிய அழைப்பை இழந்துட்டான் பாருங்க.
1: ஹல்லேலூயா.
0: ஆக்சுவலா பவுல் இருந்த இடத்துல யார் வந்திருந்திருக்கணும்?
1: ஜூடாஸ்.
0: ஜூடாஸ் வந்திருக்கணும். யூதாஸ் காரியத்தை மட்டும் பவுல போல கத்தரோ பவுல் ஜீசஸோட எசைஞ்சிருந்த மாதிரி அவரோட எசைஞ்சிருந்திருப்பான்னு சொன்னா, ஐ திங்க் ஒரு ஒரு குளோபல் இம்பாக்ட கொடுத்துருக்க வேண்டிய ஒரு ஆளு. குளோபல் இம்பாக்ட் விட இந்த யுகத்தில் ஒரு தாக்கத்தை உண்டாக்கி இருக்க வேண்டிய ஒரு அப்போஸ்தலர் இருந்திருக்கலாம். இருந்தும் எசெஞ்சில் அதனால இழந்தாச்சு. கேஎஸ்சி எலிசாவோடு இருந்தவன், ஆனால் என்ன செய்யல?
1: எசெஞ்சில்.
0: ஒருவேளை எசெஞ்சிருந்திருந்தா
1: எலிசாவை விட
0: அவர் ரெண்டுன்னா இது எத்தனை மடங்கு இருந்திருக்கும்? நம்ம லைஃப்ல எடுத்து பாருங்க, நம்மளோட இருந்த சில ஆட்கள் நம்மளோட எசைஞ்சிருந்திருந்தா, நம்மளோட இருந்தவங்க
1: நம்மளோட
0: எசைஞ்சிருந்தா. பிசாஸ் என்ன பண்றான்? இரு, ஆனா நீ எசைஞ்சிருந்தனா நிறைய சுதந்திரிச்சிருவ. அதனால இடையிலேயே கலண்டு ஜீசஸோட லைஃப்பில் மட்டும் இல்லை, பழைய ஏற்பாட்டில் மட்டும் இல்லை, நம்மளோட லைஃப்லேயும் நம்ம பார்க்குறோம். நாம் இசைந்திருக்க நம்மளோட இசைந்திருக்க வேண்டியவர்கள் நம்மளோட இசைந்திருக்காமல் போனதுனாலேயே அவங்க வாழ்க்கையில் அவங்க சந்திச்சிருக்கிற இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு. நான் எந்த பாயிண்ட்டை உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன்னா, எந்த இடத்துல கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறாரோ அது நீ விரும்பின இடம் இல்லை, அந்த இடத்துல இருக்கணுங்கிறது உனக்கான தேவனுடைய திருவுல சித்தம். அந்த இடத்தை விட்டு நகர்ந்துறாது. அது நீ இருக்க விரும்புகிற இடம் அல்ல, நீ இருக்க வேண்டிய இடம்.
1: ஹல்லேலூயா.
0: இந்த ஏரியால ஒரு புரிதல் இல்லாததுனால இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம அவங்க விரும்பின இடத்துக்கு புறப்பட்டு போனதுனால அவங்க இழந்த ஆசீர்வாதங்கள் ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. அதாவது எனக்காக தேவன் ஆயத்தம் பண்ணின ஒரு காரியத்தை நான் விரும்புகிற இடத்துல இருந்துக்கிட்டு சுதந்திரிக்க முடியாது. நான் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து தான் அதை சுதந்திரிக்க முடியும். அடிக்கடி எங்கள் லீடர்ஸ் மீட்டிங்ஸில் நான் பாஸ்டர்ஸ் மத்தியில் பேசுகிற காரியம் தான். தங்கச்சி மட்டும் சின்ன கிராமம் தான், அங்கே இருக்கிறது ஒரு சிங்கம் காடு தான், வந்து பாருங்க இந்த ஊருக்கு, மனாந்திரமான இடத்துல இருக்கிறோம். சில எல்லாம் பேசுறப்ப சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் சென்னையில இருந்தீங்கன்னா, நீங்க எல்லாம் இந்த சிட்டியில இருந்தீங்கன்னா, நீங்க எல்லாம் அங்க இருந்தீங்க
1: இங்க வந்து இங்க
0: சூப்பரா இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இடத்த மாத்தலாமா? இந்த வரா இருக்கும், கிருபை இருக்காது.
1: ஆமென்.
0: இந்த பொட்டக்காட்டுல இருந்து இப்படி பிரசங்கம் பண்ணணுங்கிறது எங்களுக்கான தேவனுடைய திருவுல
1: சித்தம்.
0: இந்த இடத்துல இருக்கிறதுனாலதான் இவ்வளவு
1: அவருடைய குளோரி
0: எனர்ஜி
1: எனர்ஜி அவர் தந்த தரிசனம்.
0: வெயில் கொடுமையா இருக்குன்னு குழுகுழு கொடைக்கானலுக்கு போலாமா? அங்க போய் நான் ஊழியம் செய்யற ஆண்டவரே நமக்கு இது செட் ஆகாதுன்னு சொன்ன ஒர்க் அவுட் ஆகுமா?
1: ஆகாது.
0: எனக்கு ஒர்க் அவுட் ஆகும், ஆனா அவருடைய ஒர்க் நடக்காது. அவருடைய காரியம் என்ன செய்யும்? கம்ப்ளீட்டா
1: முடங்கிவிடும்.
0: ஸோ சத்தியம் என்னன்னா, சிலர் எந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை நாட்டி இருக்கிறாரோ, நாம் எங்கே இருக்க வேண்டுமோ, அந்த வேர்டு முக்கியம், அது ஒருவேளை நான் விரும்புகிற இடமா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதுதான் நான் இருக்க வேண்டிய இடம்.
1: ஆமென்.
0: அப்படி இருக்கிற பொழுது தான் நமக்குன்னு ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதங்களை நம்மளால் சுதந்திரிக்க முடியும்.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: இதை புரிந்து கொள்ளாம நாம புறப்பட்டு எங்கேயாவது போயிட்டோம் அப்படின்னா உண்டாகிற விளைவு என்னன்னா, எனக்குன்னு ஆயத்தம் பண்ணினதை நான் இழந்துடுறேன் பாருங்க, அதுதான் உச்சக்கட்ட இழப்பு. ஈடு செய்ய முடியாத இழப்புகள்னு சொல்றோம் பாருங்க, அது என்ன தெரியுமா? நான் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து நான் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரிக்காம போறது ஈடு செய்ய முடியாத இழப்பு. இஸ்ரவேல் ஜனம் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்காமலே போயிட்டான். யூதாஸ் காரியோத் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்காமலே போயிட்டான். இஸ்ரவேல் ஜனம் எல்லாம் கத்தரோடு இருந்தாங்க, கத்தர் அவங்களோடு இருந்தாங்க, ஆனால் அந்த ஜனத்தோட மிஸ்டேக் என்ன, கத்தரோட செஞ்சிருக்கல. எப்பவும் வணங்கா கழுத்துள்ளவன், முரட்டாட்டம், சண்டை, முறுமுறுப்பு, இதை பண்ணி பண்ணிய கடைசியில் அந்த எசைஞ்சிருக்காததுனாலேயே அவங்க வாக்கு தத்த தேசத்தை, அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணின அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாமலே போனது பிதாக்களை பொறுத்த வரைக்கும் ஈடு செய்ய முடியாத ஒரு கிளப்பு. அன்றுவரே, இந்த மாதிரிப்பட்ட இழப்புகள் என் வாழ்க்கையில் ஒரு நாளும் அந்த மாதிரியான ஒரு துக்கம் எனக்கு என்ன செய்யக்கூடாது. ஐயோ, அந்த இடத்துல நான் வந்து அந்த இதில் நான் எசைஞ்சிருந்தா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு ஒரு ரெக்ரெட் பண்ணக்கூடிய அந்த மனசாவை எங்களுக்குள்ள வந்து நாங்கள் முட்டி முட்டி அழாத விதத்தில் எங்களை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆமாம் சார், நான் உங்களோட எசைஞ்சிருந்து இருந்து இல்லை, உங்களோட செஞ்சிருந்து நான் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க எனக்கு நீங்க கிருப செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா,
0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: சோ நான் இன்னும் உங்களோட பேசணும்னு நான் இருக்கிறேன் பாருங்க, ஆனா உங்க வந்தாலே வளர்ந்துருது எனக்கு செய்தி. அதனால இன்னைக்கு நான் இந்த இந்த மெசேஜை நான் கம்ப்ளீட் பண்ண முடியல. சோ நாளைக்கு இருக்கதே இருக்கு நமக்கு நாளைக்கு, ஆமென் சொல்லுங்க. அதனால நாளைக்கு நாம என்ன செய்வோம், தொடர்ந்து இதை கண்டினியூவா நாம தியானிப்போம். ஸோ இன்னைக்கு ஆண்டவர் எதில் நம்மளை ஹைலைட் பண்ணுறாரு, நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்கும் பட்சத்தில் நீ சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதம் தப்பாது.
1: எஸ்,
0: தப்பவே தப்பாது. சிலர் சுதந்திரிக்கிற ஆசீர்வாதம் ஏன் இவ்வளோ மகிமையாக இருக்குன்னா, அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்ததுனால அதை சுதந்திரிக்கிறாங்க. தட்ஸ் ஆல். அச்சா, அதில் எந்த மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. ஒருவேளை ரொம்ப காலம் நீங்கள் உடன்வழியராக இருக்கிறது உங்கள் மனசுக்கு ஒரு விதமான சோர்வை உண்டாக்கியிருக்கலாம். எனக்கு திடீர்னு ஆவியில் உணர்த்துறார் ஆண்டவர். எலியாவுக்கு தண்ணீர் வார்க்கிறது, எலிசாவுக்கு என்னடா எப்போ பார்த்தாலும் இவருக்கு
1: கைகளுக்கு தண்ணீர்
0: வார்த்துக்கிட்டு, இதுக்குத்தானா நான் அவ்வளோ பெரிய ஏறுமாடை விட்டுட்டு நான் வந்தேன், இதுக்குத்தானா நான் வந்தேன், இதுக்குத்தானா வந்தேன் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு எண்ணமும் அவருக்குல எழலை. அவருக்கு நல்லா தெரிஞ்சு இதுதான் நான் இருக்க வேண்டிய. ஆண்டவர் ஜாஷுவாவை ஞாபகம் மூட்டுறாரு, மோசேக்கில் 40 வருஷம் இப்படியே பின்னாடியே போகணும், என்னன்னாலும் அவராக எதையும் செய்ய முடியாது, மோசையை பார்த்து பார்த்து தான் செய்யணும் எதுனாலும். மோசை என்ன நினைக்கிறாரு, மோசை என்ன யோசிக்கிறாரு, மோசையோட பார்வை என்ன, மோசையோட என்ன விருப்பம் என்ன, அப்படியே விட்டு பிரியவே முடியாது. யாரை விட்டு பிரிய முடியாது?
1: மோசையை
0: விட்டு பிரியவே முடியாது. இப்படியே ஒரு 40 இயர்ஸாக என்னவாகவே இருந்துட்டாரு, உடனொழியராகவே இருந்துட்டார். ஆனால் அதுதான் அவர் இருக்க வேண்டிய இடம். எலிசாவை பொறுத்த வரைக்கும் அதுதான் எலிசா இருக்க வேண்டிய
1: இடம்.
0: அந்த இருக்க வேண்டிய இடத்துல இருந்ததுனால தான் அடுத்த தலைமுறையை வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு லீடர்ஷிப் அவங்க கையில் வந்துச்சு. ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, மேபி இந்த தலைமுறையில் நீ ஒரு உடன் ஒளினா இருந்திருக்கலாம், ஆனால் வரும் தலைமுறைக்கு நீ தான் தலை சிறந்த ஒரு தலைவனாக இருக்க போற.
1: ஆமென்.
0: நீ தான் அவர்களை நடத்த போகிற, அவருடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்த போகிற வல்லமையான ஒரு ஆயுதமாக இருக்க போற. நீ தான் அந்த யுத்த புருஷன் ஆண்டவர் சொல்றார் காலையில் உங்களை பார்த்து.
1: ஹல்லேலூயா.
0: இந்த தலைமுறையில் நான் உடன் ஒளிராகவே நான் போயிட்டேனே, இல்லை வர்ற தலைமுறையில் நீந்தான்.
1: ஆமென்.
0: நீந்தான், ஏன்னா நீ இருக்க வேண்டிய இடத்துல இருந்ததுனால நீந்தான் சோர்ந்திருக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை சோர்ந்திருக்கிறதுக்கு எல்லா விதத்திலும் தகுதியானவன். ஆமென்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அந்த இடத்துல கொண்டு வந்து ஜாஷுவா வச்சதை போல, அந்த இடத்துல கொண்டு வந்து ஒரு எலிசாவை வச்சதை போல. ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஸோ இருக்க வேண்டிய இடத்துல எவ்வளவு காலம் வேணாலும் இருக்கலாம். என்ன அதான் நான் இருக்க வேண்டிய
1: இடம்
0: இடம். ஆனா நீங்க இருக்க விரும்பின இடத்துல கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது.
1: ஹல்லேலூயா.
0: யூதா இஸ்காரியோத் அவன் இருக்க விரும்பின இடத்துல கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல. அவரோடு இருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்துட்டான், முறைச்சிக்கிட்டு விரைச்சிக்கிட்டு, அது சரியில்லை இது சரியில்லைன்னு குறை சொல்லி குற்றம் சொல்லிக்கிட்டு அவரோட இருந்துட்டான். ஆனா அவரோட இல்லாம அவன் விரும்பின இடத்துல
1: கொஞ்ச நேரம் கூட இருக்க,
0: கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல, செத்தே போயிட்டான், சுருண்டான். இருக்க வேண்டிய இடத்துல எவ்வளவு கஷ்டம் சரி, எத்தனை வருஷம்னாலும் இருந்துடலாம். ஆனா இட்ஸ் எ வார்னிங், நம்ம எல்லாருக்கும் ஒரு வார்னிங் ஆண்டவர் கொடுக்கிறாரு. நீ இருக்க விரும்புற இடத்துல என்ன விட்டுட்டு உன்னால கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது, துடிச்சிருவ நீ.
1: ஹல்லேலூயா.
0: ஆண்டவரே, நான் இருக்க வேண்டிய இடத்துல என்ன வச்சிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்களோட ஒரு இசைந்து இருக்கிற பாத்திரமா என்ன நீங்க வச்சிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த உன்னத அனுபவத்துல தான் எனக்காக நீங்க ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரிக்கிற ஒரு யுத்த புருஷனை நான் எழும்புறேன்.
1: ஆண்டவர்
0: ஆண்டவர் பேசுறாரு நம்மளோட. ஆமென். சொல்லுங்க.

ஆமாண்டவரே, அதான் நாங்கள் இருக்க வேண்டிய இடம். உம்மோடு எசைஞ்சிருக்கிறதான் நாங்கள் இருக்க வேண்டிய இடம். இருக்கிறோம், ஆனால் ஒரு நாளில் எவ்வளோ நேரம் உங்களோட நாங்கள் எசைஞ்சிருக்கிறோங்கிற ஒரு கேள்வியை நாங்கள் கேட்போம்னா, நாங்கள் விரும்புகிற இடத்துல தான் அதிகமாக இருக்கிறோமே ஒழிய நாங்கள் இருக்க வேண்டிய இடத்துல கொஞ்சமாக தான் இருக்கிறோம். இதுதான் எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற குறைபாடு. என்னோட எசைஞ்சிருக்கிறது தான் நீ இருக்க வேண்டிய இடங்கிறத இன்னைக்கு உணர்த்தி காட்டுறீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம். இதுபோல் நீ இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்கிறப்ப தான் உனக்காக நான் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிற ஆசீர்வாதங்களை நீ சுதந்திரிக்க முடியும்னு பிளெஸ்ஸிங்கை குறித்து எங்களோட நீங்கள் பேசுகிறதுக்காக மக்க நன்றி. கொஞ்சம் கூட வலது பக்கம் இடது பக்கம் நாங்கள் சாய முடியாத விதத்தில் உங்கள் மேகத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் துணிக்கிற இந்த சத்தத்துக்காக நன்றி. மேகஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துகிறீங்க. கவலை இல்லைப்பா, பயம் இல்லைப்பா. இந்த நாளில் உம்மோடு எசைஞ்சிருக்கிற உம்முடைய ஜனத்துக்கு நீங்கள் எந்தெந்த நன்மையெல்லாம் நீங்கள் ஆயத்தமாக வச்சுருக்கிறீங்களோ அதையெல்லாம் நாங்கள் இன்றைக்கி முழுசாக சுதந்திரிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உம்முடைய சமூகத்திலேருந்து இந்த நாளை நாங்கள் துவங்கிறதுக்கு எங்களுக்கு நீங்கள் பாராட்டுற இந்த கிருபைக்காக நன்றி. இன்னும் இந்த காரியங்களை குறித்து நாளைக்கு எங்களோட பேசுங்க. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உங்கள் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். ப்ரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.

0: teaching about the precious blood of Jesus for the last several weeks.
1: கடந்த பல வாரங்களாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து நாம் போதித்து வருகிறோம்.
0: These are the vital truths that really make us rise up in faith.
1: இந்த அதி முக்கியமான சத்தியங்கள் தான் மெய்யாகவே நம் விசுவாசத்திலே எழும்பும்படி நமக்கு உதவுகிறது.
0: That is why I taught on the name of Jesus for several weeks and now on the blood of Jesus.
1: ஆகவே தான் இயேசுவின் நாமத்தை குறித்து பல வாரங்களாகவும் இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தை குறித்து நான் பேசி வருகிறேன்.
0: Now let us go to our key text.
1: இப்பொழுது நம்முடைய முக்கியமான அந்த வேத பகுதிக்கு நாம் செல்வோம்.
0: Our text from which we start.
1: நாம் துவங்கின அந்த வேத பகுதி
0: Revelation chapter 12
1: வெளிப்படுத்தல் 12 அதிகாரம்
0: verse 11
1: 11வது வசனம்
0: And they overcame him by the blood of the lamb and by the word of their testimony and they loved not their lives unto death
1: மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்
0: This is talking about the saints overcoming the devil the adversary the accuser of the brethren and what it involved in that victory
1: parisuthavangal ediraliyaga sagodhar meedhu kutram saattugira pisasaagi avane jeikkiradhai kurithu idu pesugirathu eppadi jeitha

0: Second is the word.
1: இரண்டாவது வசனம்.
0: And thirdly, the testimony that they gave about it.
1: மூன்றாவதாக அதை குறித்து அவர்கள் சொன்ன சாட்சி.
0: This is how these three things work in combination with one another.
1: இப்படிதான் இந்த மூன்று காரியங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படுகிறது.
0: They overcame him by the blood of the lamb and the word of the testimony means.
1: ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள் என்றால் என்ன அர்த்தம்?
0: They overcame him by confessing what the Bible says that the blood of Jesus has done for them.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர்களுக்காக என்ன செய்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறதோ அதை அறிக்கை செய்வதன் மூலமாக அவர்கள் ஜெயித்தார்கள்.
0: They overcame him by declaring what the word says that the blood of Jesus has done for them.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர்களுக்காக என்ன செய்திருக்கிறது என்று வேத வசனம் சொல்லுகிறதோ அதை அறிக்கை செய்வதன் மூலமாக ஜெயித்தார்கள்.
0: That is how the blood, the word and the testimony works together.
1: ரத்தம், வசனம், சாட்சி மூன்றும் இப்படியாக தான் இணைந்து செயல்படுகிறது.
0: In these three there are two things that never change.
1: இந்த மூன்றிலே ரெண்டு காரியங்கள் மாறுவதே கிடையாது.
0: The blood never loses its power.
1: ரத்தத்துடைய வல்லமை குறைந்து போவதே கிடையாது.
0: It is still a cleansing blood.
1: அது இன்னமும் சுத்தம் பண்ணுகிற ரத்தமாக
0: இருக்கு. Still a redeeming blood.
1: இன்னமும் மீட்கிற வல்லமை
0: has the power.
1: இன்னமும் அதற்கு வல்லமை உண்டு.
0: In another 2000 years it will not lose its power.
1: இன்னும் 2000 வருஷம் போனாலும் அதே வல்லமை இழக்காது.
0: It never loses its power.
1: அது வல்லமை இழக்கவே இழக்காது.
0: All right, the word never changes.
1: வசனமும் மாறுவதே கிடையாது.
0: So these two elements stay the same.
1: ஆகவே இந்த ரெண்டு காரியங்களும் அப்படியே தான் இருக்கிறது.
0: The blood and the word remain the same.
1: இரத்தம், வசனம் இரண்டும் அப்படியே இருக்கிறது.
0: The only thing that can affect our victory and cause failure is this element called our testimony concerning what the word declares that the blood of Jesus has done.
1: நம்முடைய வெற்றியை பாதித்து தோல்வி நமக்கு அருளக்கூடியது ஒன்றுதான், அதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறதோ அதை குறித்து நாம் என்ன சொல்லுகிறோம் என்ற அந்த சாட்சி.
0: The testimony, our testimony is the only thing that can change in these three.
1: இந்த மூன்றிலே நம்முடைய சாட்சி மட்டுமே மாறக்கூடியதா இருக்கிறது.
0: That is the most difficult, most important thing that we need to notice there.
1: நாம் கவனிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான காரியமே அதுதான்.
0: So it is our responsibility to keep our testimony according to the word.
1: ஆகவே வசனத்தின்படி சாட்சி இடுவது நம்முடைய பொறுப்புதான்.
0: Faith works by this confession.
1: விசுவாசம் இந்த அறிக்கையின் மூலமாக தான் கிரியை செய்கிறது.
0: It works when we know what the blood of Jesus has done and when we declare with our as our testimony what the blood has done.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து அது என்ன செய்திருக்கிறது என்பதை நம்முடைய வாயினாலே நாம் அறிக்கை செய்யும் போது விசுவாசம் கிரியை செய்கிறது.
0: That principle never changes.
1: அந்த கோட்பாடு மாறுவதே கிடையாது.
0: Even today you overcome your adversary by the blood of the lamb and the word of your testimony.
1: இன்றைக்கும் எதிராளியை ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் தான் நாம் மேற்கொள்கிறோம்.
0: Now let's go on.
1: தொடர்ந்து நாம் பார்ப்போம்.
0: I began to share with you about what the word says that the blood of Jesus has done for us.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. அதை நாம் பார்க்க ஆரம்பித்தோம்.
0: I'm going to bring together about more than a dozen things that the word declares that the blood has done for us.
1: ரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன சொல்லுகிறதோ ஏறக்குறைய 12 காரியங்களுக்கு மேலாக அது இருக்கிறது. அதை உங்களுக்கு சொல்ல போகிறேன்.
0: Now I told you the first three things.
1: முதல் மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன்.
0: The word says that by the blood we have redemption.
1: வசனம் சொல்லுகிறது ரத்தத்தினாலே மீட்பு நமக்கு உண்டா இருக்கிறது.
0: The word says that we have forgiveness of sin through the blood.
1: பிறகு ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டா இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது.
0: Thirdly we saw that the word declares that we have cleansing from our sin through the blood.
1: மூன்றாவதாக இரத்தத்தின் மூலமாக நாம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வசனம் சொல்கிறது.
0: The problem with a lot of Christians who do not have the assurance of their sins forgiven is that they have not been taught about the blood, its cleansing power and how forgiveness of sin comes through the blood.
1: பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லாத விசுவாசிகளிடத்தில் என்ன பிரச்சனை? எப்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தமானது நம்மை கழுவுகிறது, நம்மை சுத்திகரிக்கிறது என்று அவளுக்கு சரியாக போதிக்கப்படவில்லை.
0: Often times believers have not understood where they stand.
1: அநேக சமயத்தில் விசுவாசிகள் அவர்கள் எங்கே நிற்கிறார்கள் என்று அவர் அறிந்து கொள்வதில்லை.
0: Martin Luther said, here I stand.
1: மார்ட்டின் லூதர் சொன்னா நான் இங்க தான் இருக்கிறேன்.
0: He defined his position where he stands regarding certain things.
1: சில காரியங்களை குறித்து அவர் எந்த இடத்துல இருக்கிறாருன்னு தன்னுடைய நிலையை அவர் அறிவித்தார்.
0: Knowing where you stand is the greatest source of your victory.
1: நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள் என்பதை அறிந்திருப்பது தான் உங்கள் வெற்றிக்கு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கும்.
0: You've got to declare at some point in your life, this is where I stand, this is who I am, this is what I believe.
1: வாழ்க்கையின் ஒரு காலகட்டத்திலே நான் இங்க தான் இருக்கிறேன், இதை தான் நான் விசுவாசிக்கிறேன், நான் இப்படிப்பட்டவனா இருக்கிறேன் என்று நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும்.
0: You've got to declare that this is the truth.
1: இதுதான் சத்தியம் என்று நீங்கள் அறிக்கையிட வேண்டும்.
0: So you got to decide where you stand.
1: ஆகவே நீங்கள் எங்கு நிற்கிறீர்கள் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும்.
0: Who are you?
1: நீங்கள் யார்?
0: The Bible says that you are the redeemed one.
1: வேதம் சொல்லுது நீங்கள் மீட்கப்பட்டவர்கள் என்று.
0: You have been bought with a price.
1: நீங்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள்.
0: That you are not your own.
1: நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல.
0: That you are in the hands of the Almighty God.
1: நீங்கள் தேவனுடைய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரத்தில் இருக்கிறீர்கள்.
0: Do you live with a sense of that belonging to God?
1: நான் தேவனுக்கு உரியவன் என்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் வாழ்கிறீர்களா?

0: is the sense that you are redeemed, bought with a price. Ever occurred to you?
1: Naan mikkapattirukiren vilai koduthu vaangapattirukkira unarvu ungalku undairukkirada?
0: Do you rejoice in that?
1: Adhile neengal magizhugireergala?
0: Are you assured that your sins are forgiven?
1: Ungal paavangal mannikkapattathu endra nichayam ungalku irukkirada?
0: Are you sure that you have the cleansing power of the blood working in you?
1: Suddhigarikkum vallamudaiya andha ratham enakkulai kriyai seigirathu endra nichayam ungalku irukkirada?
0: When all these things are missing, that person has not been taught about the power of the blood of Jesus.
1: Oru manidhirukkulla idellam illai endru sonnal piragu Yesuvin rathathai kuritha podhanai avarku kidaiyadhu endru than artham.
0: Now these are the things that makes the Christian life victorious, triumphant.
1: Indha kaariyangal dhaan kristuva vaalkai vetriyulla jeyamulla oru vaalkaiyai maatrugirathu.
0: Triumphant Christian life comes from knowing certain things, asserting certain things, confessing certain things.
1: சில காரியங்களை அறிந்து அதுல உறுதியா இருந்து அதை அறிக்கை இடுவதிலே தான் வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கையே காணப்படுகிறது.
0: So we studied those three things.
1: ஆகவே இந்த மூன்று காரியங்களை நாம் படித்தோம்.
0: Now let's go to the fourth.
1: இப்போது நான்காவது காரியத்துக்கு நாம் செல்வோம்.
0: Another thing that the blood gives us.
1: இரத்தம் நமக்கு கொடுக்கிற இன்னொரு காரியம்.
0: The blood has done for us.
1: இரத்தம் நமக்காக செய்திருக்கிற இன்னொரு காரியம்.
0: Turn with me to Romans chapter 5.
1: திருப்போம் ரோமர் 5ஆம் அதிகாரம்.
0: Verses 8 and 9.
1: 8 9 வசனங்கள்.
0: But God commendeth his love towards us, in that while we were yet sinners, Christ died for us.
1: நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார்.
0: Much more than being now justified by his blood, we shall be saved from wrath through him.
1: இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே.
0: Paul says that we have been justified by the blood, by his blood.
1: Paul சொல்றார் இங்கே நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று.
0: Justification comes through the blood that was shed by Jesus.
1: நீதிமானாக்கப்படுவது இயேசுவானவர் சிந்தின அந்த இரத்தத்தின் மூலமாக நமக்கு உண்டாகிறது.
0: What is justification?
1: நீதிமானாக்கப்படுவது என்றால் என்ன?
0: Justification means to be made righteous.
1: நீதிமானாக்கப்படுவது என்று சொன்னால் நீதியாக ஆக்கப்படுவது.
0: In the sight of God we are rendered righteous.
1: தேவனுடைய பார்வையிலே நாம் நீதிகளாக இருக்கிறோம்.
0: That means that we now have the ability as righteous. To be righteous means to have the ability to stand before God without guilt, condemnation or inferiority.
1: நீதி என்றால் என்ன? இப்போது தேவனுக்கு முன்பதாக எந்த விதமான குற்ற உணர்வோ எந்த விதமான ஆக்கினை தீர்ப்பின் உணர்வோ அவமானமோ இல்லாமல் தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய தகுதி.
0: Do you have that sense?
1: அந்த உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா?
0: Do you think you can stand before God without any guilt, condemnation or inferiority?
1: எந்த விதமான ஆக்கினை தீர்ப்போ குற்ற உணர்வோ அல்லது தாழ்வு மனப்பான்மையோ தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதி இருக்குது என்று நீங்கள் உணர்கிறீர்களா?
0: If as a Christian you are a guilt ridden person.
1: ஒரு கிறிஸ்தவனாக நீங்கள் இருந்து கொண்டு குற்ற உணர்வு உங்களுக்கு இருக்கும் என்றால்.
0: If you are a person with inferiority complex speaking about spiritual things.
1: பிறகு ஆவிக்குரிய காரியங்களை பற்றி பேசும்போது அதிலே உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் என்றால்.
0: When I say inferiority, I'm not talking about inferiority complex as we have among people ordinarily.
1: பிறகு தாழ்வு மனப்பான்மை என்று சொல்லும்போது மக்களுக்குள்ளே சாதாரணமாய் காணப்படுகிறதே அந்த தாழ்வு மனப்பான்மை குறித்து பேசுகிறது.
0: That is bad also.
1: அதுவும் மோசமானது.
0: But before God, do you have inferiority?
1: ஆனா தேவனுக்கு முன்பதாக இந்த தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு இருக்கிறதா?
0: Do you have guilt?
1: உங்களுக்கு குற்ற உணர்வு இருக்கிறதா?
0: Do you have inferiority?
1: தாழ்வு மனப்பான்மை இருக்கிறதா?
0: Do you have condemnation?
1: அல்லது ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு இருக்கிறதா?
0: Oh, this is something that I cannot overemphasize.
1: பாருங்கள் இதை விட என்ன அதிகமாய் வலியுறுத்த முடியாது.
0: Condemnation is something that I find everywhere in the world among Christians. Filled with condemnation.
1: இந்த ஆக்கினை தீர்ப்பின் உணர்வினை உலகம் முழுதுள்ள எல்லா கிறிஸ்தவர்களும் நான் பார்க்கிறேன். அதனால நிறைந்திருக்கிறார்கள்.
0: Among the so-called spiritual Christian people.
1: ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்கிறாரே அவர்கள் கூட.
0: They feel condemned.
1: எப்போதும் அந்த ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு இருக்கிறது.
0: They feel guilty.
1: குற்ற உணர்வு இருக்கிறது.
0: And they feel inferior.
1: ரொம்ப தாழ்வாக தங்களை எண்ணிக்கொள்கிறார்கள்.
0: You might say that is too much brother. You are just assessing them. You don't really know what they have inside.
1: நீங்க சொல்லலாம் இது ரொம்ப அதிகமா பேசுறீங்களே அவங்க உள்ளத்துல என்ன இருக்குன்னு தெரியாம மேலோட்டமா பார்த்து போய் சொல்றீங்கன்னு
0: சொல்லலாம். Well I know what they have inside because of I have heard what they say outside.
1: அவங்க உள்ளத்துல என்ன இருக்குன்றது எனக்கு தெரியும் ஏனென்றால் என்ன வாயினாலே பேசுகிறாள் என்பதை நான் கேட்டிருக்கிறேன்.
0: I have heard their prayers.
1: அவருடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறேன்.
0: Some of the prayers that you hear all over the world are some of the most useless prayers that you'll ever hear.
1: உலகம் முழுதும் சில ஜெபங்களை நீ கேட்கலாம். அதுல சில ஜெபம் ரொம்ப மோசமா ஒண்ணுதுக்கு உதவாத ஜெபமா இருக்கு.
0: Christian people.
1: கிறிஸ்தவர்கள்.
0: Born again people.
1: மறுபடியும் பிறந்தவர்கள்.
0: Spirit filled people.
1: ஆவியினால் நிரம்பியவர்கள்.
0: When they come before God and pray.
1: தேவனுக்கு முன்பாய் வந்து ஜெபிக்கும்போது
0: they reveal such guilt and such condemnation and such inferiority.
1: தாங்கள் மிகுந்த குற்ற உணர்வை ஆக்கினை தீர்ப்பின் உணர்வை தாழ்வு மனப்பான்மை எல்லாம் வெளிப்படுத்துகிறார்கள்.
0: You know when Jesus prayed to the Father.
1: இயேசுவானவர் பிதாவை நோக்கி ஜெபித்தபோது
0: the disciples were so astonished at the way he prayed.
1: அவர் ஜெபித்த விதத்தை கண்டு சீஷர்கள் மிகவும் வியந்தார்கள்.
0: Now these fellows thought they knew how to pray. These fellows thought they knew how to pray.
1: இந்த ஆட்கள் யோசித்தாங்க எப்படி ஜெபம் பண்ணது நமக்கு தெரியும் என்று.
0: But then when they saw Jesus,
1: பிறகு இயேசுவை அவர்கள் கண்டபோது,
0: they knew that he had a particular boldness with God, a particular access with God and power with God that they were lacking.
1: பாருங்க தேவனிடத்தில் அவர் ஜெபித்தபோது தைரியத்தோடு கூட வல்லமையோடு கூட அவர் ஜெபித்தார். அது தங்களிடத்தில் இல்லை என்பதை அவர்கள் கண்டார்கள்.
0: They said, "Teach us, Lord, how to pray."
1: ஆகவே கேட்டார்கள், ஆண்டவரே எப்படி ஜெபிப்பது என்று எங்களுக்கு கற்றுத்தாரும்
0: என்று. And you know, he taught them.
1: அவரும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்.
0: But now then later on
1: pirpaadu
0: he said to them
1: avaravale paarthu
0: before his crucifixion
1: siluvil arayapaduvathukku munbaga
0: he said you pray to the heavenly father
1: avar sonna neengal paraloga pidavudathil jebiyunga
0: your heavenly father he himself loves you he said
1: ungal paraloga pida avare ungalila anbu koorugirar endra
0: now why would anybody say that
1: yen oruvar ipdi solla vendum
0: he says you pray to the father you go to the father straight he himself loves you
1: avar sonna neengale pidavanne sellunga neradiya kelungal avar ungalila anba irukkar
0: you know why he said
1: yen avar sonna theriyuma
0: they did not have that sense of intimacy with God
1: devanodu kuda nam nerukkama irukrom endra unarvu avalukku kedaiyadu
0: they did not have that power with God
1: devanodu kuda andha vallamai avalukku illai
0: they could not approach God without inferiority condemnation and without guilt
1: thaalvu manappanmai kutra unarvu aakini thirpin unarvu illamal devanai avalal anuga mudiyavillai
0: they could not come to God like Jesus come
1: yes devanan sendradhu pola ivargalal sella mudiyavillai
0: that is why he had to tell them your heavenly father loves you
1: aagave dhaan avale paarthu ungal paraloga thagappan ungalil anbu koorugirar endru solla
0: In other words, he meant he doesn't just love me to hear my prayer. If you prayed, he'll listen to you.
1: வேறு எதுவும் அவர் என்ன சொல்லுகிறார்? என் ஜெபத்தை கேட்கும்படி என்னிடத்தில் மட்டும் அவர் அன்பு கூறவில்லை, உங்களிலும் அன்பு கூறுகிறார்.
0: Now, how many of you believe God hears your prayer?
1: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் தேவன் உங்கள் ஜெபத்தையும் கேட்கிறார்?
0: There are many Christian people that live in this very town that believe that God hears only some select few men of God and their prayers.
1: இந்த ஊரில் இன்னும் சில கிறிஸ்தவர் இருக்கிறார்கள். என்ன விசுவாசிக்கிறார்கள்? ஆண்டவர் ஒரு சில ஆட்களை தேர்ந்தெடுத்து இருக்கிறார். அவருடைய ஜெபத்தை மட்டுமே அவர் கேட்பார்.
0: That's why they line up at their door. cleanses you from all that guilt and inferiority
1: inda ratthathin vallamai ella vidhamana aakkani theerpu kutra unarvu ivellaam namai suthigirikkirathu endra porikkavadavillai
0: they have never been told that there is now therefore no condemnation to them which are in Christ who walk not after the flesh but after the spirit
1: kristu yesu kutpattavana irundhu maamsathin padi nadavamal aavin padi nadakkiravalukku aakkani theerpu kedaiyadhu endra porikkapattadillai
0: they have never heard such preaching
1: appadi patta bodhiyila avar kettadhe kedaiyadhu
0: they have only heard preaching that, oh god loves you, you know, it's all right you come to me you write to me and you approach me I will set it right
1: ஆண்டவர் நேசிக்கிறாங்க பயப்படாதீங்க என்கிட்ட வாங்க எனக்கு எழுதுங்க நான் ஜெபம் பண்ணுவேன் இப்படிப்பட்ட பிரசங்கத்தை தான் கேட்டிருக்காங்க
0: this is all they know
1: இது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும்
0: they have never been told about the power of the blood how it brings them before god how they can stand before god without guilt condemnation or inferiority
1: இரத்தத்தின் வல்லமை குறித்தும் எப்படி அது அவளை தேவனிடத்தில் கொண்டு வருகிறது அந்த இரத்தத்தின் வல்லமையினாலே தேவனுக்கு முன்பாக குற்ற உணர்வோ ஆக்கினி தீர்ப்பின் உணர்வோ தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் நிற்க முடியும் என்று அவர்களுக்கு போதிக்கப்பட்டதே இல்லை
0: if they knew that
1: அது மட்டும் அவங்களுக்கு தெரிந்திருந்தா
0: they will go before god
1: அவர்கள் தேவனுக்கு முன்பாக செல்வார்கள்
0: they will ask
1: அவர்கள் கேட்பார்கள்
0: they will receive
1: அவர்களே பெற்றுக்கொள்வார்கள்
0: their joy will be full
1: அவருடைய சந்தோஷம் நிறைவாகும்
0: and they will bear much fruit
1: பிறகு அவர்கள் அதிக கனிகளை கொடுப்பார்கள்
0: look at how jesus prayed and look at how people pray today
1: இயேசு எப்படி ஜெபித்தார்கள் இன்னைக்கு மக்கள் எப்படி ஜெபிக்கிறார்கள் என்று பாருங்க
0: you know how jesus prayed
1: இயேசு எப்படி ஜெபித்தார் தெரியுமா
0: in the grave of lazarus jesus stood there and prayed like this
1: லாசருவின் கல்லறை அண்டையிலே இயேசு நின்று கொண்டு இப்படி ஜெபிக்கிறார்
0: he said
1: அவர் சொன்னார்
0: father i know that you hear me always
1: பிதாவே நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன்
0: but because of the people which are standing by i said it that they may believe that thou hast sent me
1: ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன்
0: என்றார் see how sure he is
1: பாருங்க அவருக்கு எவ்வளவு நிச்சயம் என்று
0: have you ever heard christian people pray like this
1: கிறிஸ்தவங்க இப்படி ஜெபம் பண்ணீங்க என்னைக்கு
0: கேட்டிருக்கீங்க have you ever heard christian people come and say father god in the name of jesus i come before your presence
1: என்னைக்கு கிறிஸ்தவங்க பிதாவாகிய தேவனே இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நான் வருகிறேன் சொன்னதை கேட்டு
0: i know that every time i pray you are a prayer answering god you hear me
1: ஒவ்வொரு முறை நான் ஜெபிக்கும் போது நீர் ஜெபத்தை கேட்கிறவர் எனக்கு பதில் கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன்
0: i tell you Very few people I have seen like that.
1: நான் சொல்லட்டும், வெகு சில ஆட்களை தான் நான் அப்படி பார்த்திருக்கேன்.
0: It's getting to be more now.
1: இப்போ ரொம்ப அதிகமாயிட்டு வருது.
0: Because this is being taught now.
1: ஏனென்றால் இது இப்போ போதிக்கப்படுகிறது.
0: But normally this is not the way they approach.
1: ஆனால் வழக்கமாக இப்படி அவர்கள் அணுகுவதே கிடையாது.
0: They approach in a different way.
1: அவர்கள் வித்தியாசமாக அணுகுகிறார்கள்.
0: They approach saying, Lord, I'm unworthy, I'm good for nothing, I'm dust and a worm.
1: என்ன சொல்றாங்க, ஆண்டவரே நான் நல்லவில்லை, தகுதி இல்லாதவன், நான் புழு பூச்சி.
0: How much I have prayed, where is the answer?
1: நான் எவ்வளவு ஜெபம் பண்ணேன், பதில் எங்க ஆண்டவரே?
0: Are you there, God? Where are you?
1: ஆண்டவரே இருக்கிறீரா?
0: Why have you not heard me and answered me?
1: ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கல.
0: This is the normal prayer of the spiritual Christians.
1: ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் சொல்றாங்கல, அவருடைய வழக்கமான ஜெபம் இதுதான்.
0: They may pray for 2-3 hours, but this is what they pray.
1: 2-3 மணி நேரம் ஜெபிக்கலாம், ஆனா இதே தான் ஜெபிக்கிறார்கள்.
0: The thing is that they have not been taught about the blood of Jesus, therefore they know nothing about justification, being righteous before God, having a standing before God.
1: இயேசுவின் இரத்தத்தை குறித்து அவர்களுக்கு போதிக்கப்படாதபடியால தான் அவர் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவனுக்கு முன்பதான் இருக்கக்கூடிய ஒரு தகுதி, நீதி நமக்கு இருக்கிறது என்று அவளுக்கு தெரியவில்லை.
0: They do not know that they have a standing.
1: தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும் என்று அவளுக்கு தெரியாது.
0: If you have a standing, then you must confess that standing.
1: தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும் என்று அறிந்திருந்தால் பிறகு நீங்கள் அதை அறிக்கை செய்ய வேண்டும்.
0: You must confess what the blood has done.
1: ரத்தம் என்ன செய்திருக்கிறதோ அதை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும்.
0: That is why on the Passover day the blood was shed and then the blood was applied on the doorpost. A shed blood was not enough. The blood needs to be applied in order to do what it should do.
1: ஆகவே தான் பஸ்காவின் அன்று அவர்கள் ஆட்டுக்குட்டியை கொண்டு ரத்தத்தை சிந்தினது மட்டுமல்ல, சிந்தின ரத்தத்தை எடுத்து வாசலே நிலைக்கான்களில் பூசினார்கள்.
0: The blood of Jesus has been shed.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது.
0: That's not the problem today.
1: அது இன்றைக்கு பிரச்சனை இல்லை.
0: Jesus is not going to come and shed his blood again.
1: இயேசு திரும்பவும் வந்து தம்முடைய ரத்தத்தை சிந்த போவதில்லை.
0: He has shed it.
1: அவர் சிந்தி விட்டார்.
0: It is that people have not gone with their hyssop and they have not taken and applied it on the doorposts of their hearts and their faith.
1: பிரச்சனை இதுதான், மக்கள் ஈசோப்பு தண்டை கொண்டு போய் அந்த சிந்தப்பட்ட ரத்தத்தை எடுத்து தங்களுடைய நிலைக்கால்களிலே வாசலில் அவர்கள் பூசாதிருக்கிறார்கள்.
0: How do you apply it?
1: எப்படி அதை பூசுவது?
0: The psalmist said, my tongue is the pen of a ready writer.
1: சங்கீதகாரன் சொன்னான், என் நாவு விரைவாக எழுதுகிறவருடைய எழுத்தாணி என்று.
0: Just like they used the hyssop and put it on the doorpost.
1: எப்படி அவர்கள் ஈசோப்பை பயன்படுத்தி வாசலிலே பூசினார்களோ.
0: You today take what the word declares that the blood has done and begin to declare it with your mouth. Your tongue is your hyssop.
1: இன்றைக்கு நீங்கள் இயேசுவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறதோ அதை அறிக்கை செய்யுங்கள். அதை செய்வதற்கு நாவுதான் ஈசோப்பாக இருக்கிறது.
0: You take that truth and declare it with your tongue.
1: அந்த சத்தியத்தை நீங்கள் எடுங்கள், எடுத்து உங்கள் வாயினாலே நாவினாலே அறிக்கை செய்யுங்கள்.
0: And when you do that,
1: நீங்கள் அப்படி செய்யும்போது,
0: when you declare that, that is when there is victory.
1: நீங்கள் அதை அறிக்கை செய்யும்போது தான் வெற்றி உண்டாகிறது.
0: Since it is through the blood we have justification.
1: ரத்தத்தின் மூலமாக நாம் நீதிமானாக்கப்படுகிறபடியால்,
0: justification or righteousness or a standing with God comes through the blood.
1: நீதிமானாக்கப்படுவது அல்லது நீதி தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கக்கூடிய தகுதி அந்த ரத்தத்தினாலே நமக்கு உண்டாகிறது.
0: Then we must confess it.
1: அப்படியானால் நாம் அதை அறிக்கை
0: செய்ய வேண்டும். We must speak it.
1: நாம் அதை பேச வேண்டும்.
0: I can stand before God.
1: நான் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும்.
0: Now what is your confession?
1: நீங்கள் செய்கிற அறிக்கை தான் என்ன?
0: Are you confessing that?
1: அதை நீங்கள் அறிக்கை செய்கிறீர்கள்.
0: Now I would not be exaggerating if I said that when people come to God, this is how they pray. They say, Father, I am not even worthy to stand before you.
1: மக்கள் தேவனுக்கு முன்னால வரும்போது என்ன சொல்ல, ஆண்டவரே உமக்கு முன்பாக நிற்க தகுதி கூட எனக்கு இல்ல ஆண்டவரேன்னு சொல்றாங்க.
0: திராணி
1: பட்டு நான் சொல்லல,
0: எனக்கு திராணி இல்லன்னு சொல்ற ஜெபம் தான் நிறைய இருக்குது. Why?
1: ஏன் அப்படி?
0: See, there is the problem. They do not know that the blood brings them a standing.
1: பாருங்க, பிரச்சனை அதுதான். ரத்தம் தான அவங்க நீக்க வைக்கிறது, தானே கொடுக்கிறது என்று அறியாம இருக்காங்க.
0: If they know this truth and what they are to do with this truth, they will declare this truth.
1: இந்த சத்தியத்தை அறிந்து அந்த சத்தியத்தை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்திருந்தால் இந்த சத்தியத்தை அறிக்கை செய்வார்கள்.
0: Father, thank you for the standing.
1: சொல்வார்கள், பிதாவே அந்த தானிக்காக ஸ்தோத்திரம்.
0: Thank you for the blood.
1: ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம்.
0: Thank you for the blood that brings me into your presence.
1: உம்முடைய சமூகத்தில் என்னை கொண்டு வருகிற ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம்.
0: Thank you for the blood that gives me boldness in your presence.
1: உம்முடைய சமூகத்தில் தைரியத்தை கொடுக்கிற அந்த ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம்.
0: Thank you for the blood that gives me power in your presence.
1: உம்முடைய சமூகத்தில் எனக்கு வல்லமையை கொடுக்கிற அந்த ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம்.
0: I can stand as your son.
1: உம்முடைய குமாரனாக நான் நிற்க முடியும்.
0: I can ask.
1: நான் கேட்க முடியும்.
0: I can fellowship with you.
1: நான் உம்மோடு ஐக்கியம் கொள்ள முடியும்.
0: These words will come if the person is knowledgeable about what the blood has done.
1: ரத்தம் என்ன செய்திருக்கிறதுன்னு ஒருவர் அறிந்திருப்பார் என்றால் இந்த வார்த்தைகள் தான் அவர் வாயிலிருந்து வரும்.
0: We have been made righteous.
1: நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம்.
0: 2 Corinthians 5:21 says.
1: 2 Corinthians 5:21 சொல்கிறது.
0: God made him to be sin for us who knew no sin, that we might be made the righteousness of God in him.
1: நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரே தேவன் பாவமாக்கினார்.
0: Why did God make Jesus to be sin?
1: ஏன் இயேசுவை தேவன் பாவமாக்கினார்?
0: He never sinned.
1: அவர் பாவம் செய்யவே இல்லையே.
0: Never once sinned.
1: ஒரு விசை கூட பாவம் செய்யவே
0: இல்லை. On the cross, by a miraculous act of God, he was made to be sin.
1: சிலுவையிலே தேவனுடைய ஒரு அற்புத செயலின் மூலமாக அவர் பாவமாக்கப்பட்டார்.
0: He didn't become sin by sinning.
1: பாவம் செய்ததனாலே அவர் பாவமாகவில்லை.
0: He became sin because God God made him to be sin.
1: தேவன் அவரை பாவம் ஆக்கினார். ஆகவே தான் பாவமானார்.
0: On the cross of Calvary he was made to be sin.
1: கல்வாரி சிலுவையிலே அவர் பாவம் ஆக்கப்பட்டார்.
0: Why? Yeah, this is a part that everybody accepts.
1: பாருங்கள் இந்த பகுதியை எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள்.
0: Why was he made sin?
1: ஏன் அவர் பாவம் ஆக்கப்பட்டார்?
0: So that we might be made the righteousness of God.
1: நாம் தேவனுடைய நீதியாக்கப்படும்படியாக.
0: This is the second portion and this is where people have difficulty.
1: ஆனா இது இரண்டாவது பகுதி. இதை ஏற்றுக்கொள்ள தான் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க.
0: That he was made sin is accepted.
1: அவர் பாவம் ஆக்கப்பட்டார் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள்.
0: But that we have been made righteous is the difficult thing.
1: ஆனா நாம் நீதியாக்கப்பட்டோம் என்று சொல்றோமே அதை கஷ்டப்படுகிறார்கள்
0: ஏற்றுக்கொள்ள. People rather deal with the guilt and condemnation and inferiority than to say that I am made righteous as a result of Jesus made sin.
1: இயேசு பாவம் ஆக்கப்பட்டது நிமித்தமாக நான் நீதியாக்கப்பட்டேன் என்று சொல்றதுக்கு பதிலாக தங்கள் ஆக்கின தீர்ப்பு குற்ற உணர்வு இந்த எண்ணத்திலே இருந்து விட அவர்கள் சம்மதிக்கிறார்கள்.
0: I tell you my friends.
1: நான் உங்களுக்கு சொல்லட்டும் நண்பர்களே.
0: Jesus became sin.
1: இயேசு பாவமானார்.
0: That is true.
1: அது சத்தியம்.
0: That is true.
1: அது உண்மை என்றால்
0: then by the same token I was made righteous and that is also true.
1: அதே விதத்திலே நானும் நீதியாக்கப்பட்டேன் அதுவும் உண்மை.
0: That is what gives me the right.
1: அதுதான் எனக்கு அந்த உரிமையை கொடுக்கிறது.
0: That is what gives me the privilege of standing before God.
1: அதுதான் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய அந்த சாட்சியத்தை எனக்கு கொடுக்கிறது.
0: That is what gives me the boldness before God.
1: அதுதான் தேவனுக்கு முன்பாக தைரியத்தை எனக்கு கொடுக்கிறது.
0: That is what makes me pray like never before.
1: அதுதான் முன்னே ஜெபித்திராத வண்ணமே ஜெபிக்க செய்கிறது.
0: That is what gives me power with God, access with God.
1: அதுதான் தேவனிடத்தில் செல்லக்கூடிய அந்த வழியை தானே எனக்கு
0: Amen.
1: Amen.
0: Lift up your hands and say with me.
1: கரங்களை உயர்த்தி என்னோடு சேர்ந்து சொல்லுங்க.
0: Through his blood.
1: அவருடைய இரத்தத்தின் மூலமாக.
0: I am made righteous.
1: நான் நீதியாக்கப்பட்டிருக்கிறேன்.
0: I am given a standing.
1: எனக்கு ஒரு திராணி கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: My guilt is gone.
1: என்னுடைய குற்ற உணர்வு போய்விட்டது.
0: Inferiority is gone.
1: பாவம் மனப்பான்மை போய்விட்டது.
0: I have no condemnation.
1: எனக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது.
0: The blood.
1: இரத்தம்.
0: The blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்.
0: Has made me righteous.
1: என்னை நீதியாக்கி இருக்கிறது.
0: I stand before God.
1: நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன்.
0: You see that is what it means my friend.
1: பாருங்க
0: Oh, these things must be in our consciousness.
1: பாருங்கள் இந்த காரியங்கள் எப்போதுமே உணர்வில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும்.
0: Believers are filled with sin consciousness.
1: விசுவாசிகளுக்கு பாவ உணர்வு தான் அதிகமா இருக்கு.
0: They are so filled with consciousness of sin.
1: அந்த அளவுக்கு பாவத்தை குறித்த உணர்வினாலே நிறைந்து இருக்கிறார்கள்.
0: A preacher friend of mine went with another preacher to a house.
1: என்னுடைய பிரசங்கியார் நண்பர் ஒருவர் இன்னொரு பிரசங்கியார் வீட்டுக்கு போயிருக்கார்.
0: This friend of mine is a good word based person. I mean, he's really person into the word.
1: என்னுடைய நண்பர் வசனத்துல ஊறி இருக்கிற வசனத்தின்படி அப்படியே செய்கிறார்.
0: You know, he is really into all these truths.
1: பாருங்க இந்த சத்தியங்கள் எல்லாம் ரொம்ப நன்றாக அறிந்தவர்.
0: He went with another preacher into a house.
1: அவர் இன்னொரு பிரசங்கியார் வீட்டுக்கு போனார்.
0: So this man this other preacher said pastor you pray.
1: அந்த பிரசங்கியார் சொன்னாரா பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணுங்க.
0: So this man simply just thanked God and blessed this house and blessed the people and just prayed quietly and said amen.
1: ஆகவே என்னுடைய நண்பர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அந்த வீட்டை ஆசீர்வதித்து ஆமென் போட்டு முடிச்சிட்டார்.
0: This man was, when he came out, this man was upset and surprised.
1: அவர் வெளியே வந்தபோது கூட வந்த பிரசங்கியாருக்கு கொஞ்சம் ஒரு ஆச்சரியமா இருந்தது.
0: What pastor?
1: அவர் கேட்ட என்ன பாஸ்டர்?
0: Did you not see anything dark powers there?
1: அங்க அந்தகார சக்திகள் கருப்பா இருந்தது அதான் பாத்தீங்களா?
0: Did you not see any evil spirits there?
1: அசுத்தாவில எதையும் நீங்க பார்க்கலையா?
0: This preacher said, brother, every time you close your eyes, don't just begin to see dark powers and demon spirits.
1: இந்த பிரசங்கியார் சொன்னார், brother, கண்களை மூடும்போதெல்லாம் அந்தகார சக்திகள் பிசாசின் சக்தி இதெல்லாம் பார்த்துட்டு
0: இருக்காங்க. Don't be a demon conscious person.
1: பிசாசின் உணர்வுனால நிறைந்து இருக்காதீங்க.
0: Don't be so devil filled with devil consciousness.
1: எப்ப பார்த்தாலும் பிசாசு இருக்கறன்ற அந்த உணர்வு உங்களுக்கு வேண்டாம்.
0: Be filled with God consciousness. It is because they have never been told about the blood and what it has done.
1: காரணம் என்ன இரத்தத்தை குறித்தும் அது என்ன செய்திருக்கிறது என்பது குறித்து அவங்களுக்கு போதிக்கப்பட்டதில்லை.
0: They sing here and there about the blood.
1: இரத்தத்தை குறித்து இங்க அங்க பார்க்கறாங்க.
0: And if they learn anything it is only by mistake or by chance they learn it or by accident they learn something.
1: எதையாவது கற்றுக்கொண்டா தற்செயலா ஒரு விபத்து மாதிரி போய் அதை கத்துக்கிறாங்க அவ்வளவுதான்.
0: It is not taught to them.
1: அவங்களுக்கு அது போதிக்கப்படுகிறது கிடையாது.
0: When it's taught to them.
1: அது போதிக்கப்படும்போது
0: there comes God consciousness.
1: அப்பொழுதுதானே தேவனை குறித்த உணர்வு
0: உண்டாகிறது. Instead of sin consciousness comes righteousness consciousness.
1: பாவ உணர்வுக்கு பதிலாக நீதியை குறித்த உணர்வு உண்டாயிருக்கும்.
0: Amen.
1: Amen.
0: Lift up your hands and say.
1: கரங்களை வைத்து சொல்லுங்க.
0: I am righteous.
1: நான் நீதியாக இருக்கிறேன்.
0: In the sight of God.
1: தேவனுடைய பார்வையில்.
0: Before God.
1: தேவனுக்கு முன்பதாக.
0: I am righteous.
1: நான் நீதியாக
0: இருக்கிறேன். Because of the blood.
1: இரத்தத்தினாலே.
0: Be filled with that consciousness.
1: பாருங்கள் இந்த உணர்வினாலே நிறைந்து இருங்கள்.
0: If you go around always confessing your sin and be conscious about your sin, that is the greatest door that can open for the devil to come in and take authority over you.
1: எப்போ பார்த்தாலும் பாவ உணர்வினாலே நிறைந்து பாவங்களையே அறிக்கை செய்து கொண்டிருந்தால் பிறகு பிசாசு உள்ள நுழைய அதுதான் மிகப்பெரிய வாசலா இருக்கும்.
0: Sin consciousness is the door through which the devil enters in.
1: இந்த பாவ உணர்வு என்னும் வாசல் மூலமாக தான் பிசாசு உள்ள நுழைகிறான்.
0: God has put a fence around you.
1: தேவன் உங்களை சுற்றி வேலி அடைத்திருக்கிறார்.
0: And the devil is standing there and watching and he's envious of you.
1: பிசாசு வெளியே நின்னு பார்த்து கொண்டிருக்கான். உங்க மீது ஒரே பொறாமை அவனுக்கு.
0: And he's there saying to God, look, you blessed him and you given him everything.
1: என்ன சொல்ற ஆண்டவரே, அவன ஆசீர்வதிச்சிட்டு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறேன்.
0: He cannot come inside.
1: அவன் உள்ள வர முடியாது.
0: But when you fear,
1: ஆனா நீங்கள் பயப்படும் போது,
0: and when you begin to have sin consciousness,
1: இந்த பாவ உணர்வு உங்களுக்கு இருக்கும் போது,
0: then it opens the fence and the puts a hole in your fence so that the devil can come
1: in. பிசாசு உள்ளே நுழையும்படி அந்த வேலியிலே ஒரு திறப்பை அது உண்டாக்கி விடுகிறது.
0: Be filled with not sin consciousness, with righteousness consciousness.
1: பாவ உணர்வினாலே அல்ல, நீதியின் உணர்வினாலே நிறைந்து இருங்கள்.
0: Amen.
1: Amen.
0: Because of what the blood has done.
1: ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பது நிமித்தம்.
0: Now let's go to the fifth item.
1: இப்போது ஐந்தாவது காரியத்துக்கு நாம் செல்வோம்.
0: Fifth thing.
1: ஐந்தாவது.
0: Turn with me to the book of Hebrews.
1: திருப்போம் எபிரேயர் நிருபம்.
0: Chapter 13.
1: 13 அதிகாரம்.
0: And verse 12.
1: 12 வசனம்.
0: Chapter 13 and verse 12.
1: எபிரேயர் 13:12.
0: Now let me read to you from verse 11 onwards.
1: நான் 11 வசனத்திலிருந்து உங்களுக்கு வாசிக்கட்டும்.
0: For the bodies of those beasts whose blood is brought into the sanctuary by the high priest for sin are burned without the camp.
1: ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்கள் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனால கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும்.
0: Wherefore Jesus also, that he might sanctify the people with his own blood, suffered without the gate.
1: அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார்.
0: This is talking about how with his own blood he sanctifies his people.
1: எப்படி அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனங்களை பரிசுத்தம் செய்கிறார் என்ற இந்த வசனம் சொல்கிறது.
0: Now we come to the thing about how the blood brings us sanctification.
1: இப்பொழுது எப்படி இரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது என்று நாம் பார்க்க
0: போறோம். Now sanctification is a confusing subject, is particularly here in Madras and in surrounding areas.
1: பாருங்க இந்த பரிசுத்தம்ன்ற காரியம் சென்னையில குறிப்பா சென்னையின் சுற்று வார்த்தைகள ரொம்ப குழப்பத்தை உண்டாக்குற
0: ஒரு what is called south indian sanctification. I don't know which gospel preaches about that. South Indian sanctification.
1: South Indian, தென் இந்திய பரிசுத்தம் அப்படினு ஒன்னு வெச்சிருக்காங்க. எந்த சுவிசேஷம் அப்படி சொல்லுது?
0: The South Indian trans sanctification started from Kerala and went to Sri Lanka and from Sri Lanka came over to Tamil Nadu and spread all over the world.
1: இந்த தென் இந்திய பரிசுத்தம் கேரளால ஆரம்பிச்சு Sri Lanka போய் Sri Lankaல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இப்போ தென் இந்தியா முழுசா இருக்கு.
0: A brand of teaching on sanctification.
1: பரிசுத்தத்தை பத்தி இது ஒரு வகையான போதனை பாருங்க.
0: This has brought a great deal of confusion among people how we are sanctified and what it means to be sanctified.
1: எப்படி நாம் பரிசுத்தம் செய்யப்படுகிறோம், பரிசுத்தமா இருப்பதுனா என்ன, இது மக்களுக்குள்ள பெரும் குழப்பத்தை உண்டாக்கி விட்டது.
0: Now it, you know, they measure sanctification from the length of your hair to the length of your clothes to anything and every little thing.
1: பாருங்க முடி எவ்வளவு பெருசா இருக்கு, உங்க துணி எவ்வளவு பெருசா இருக்கு, மற்ற காரியங்கள் இதெல்லாம் வச்சு தான் பரிசுத்தத்தை அவர்கள் அளக்கிறார்கள்.
0: Anything from the color of your clothes to the everything, you know, is sanctification.
1: உங்க துணியுடைய நிறத்திலிருந்து எதை எடுத்தாலும் பரிசுத்தம் தான்.
0: This is a kind of sanctification that I'm talking about. These people are propagating that kind of sanctification.
1: இந்த மக்கள் இவ்விதமான ஒரு பரிசுத்தத்தை தான் எல்லா இடத்திலும் பரப்பி
0: கொண்டிருக்கிறார்கள். Because that is so widespread, the Bible sanctification is not understood.
1: அது எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறபடினாலே வேதம் சொல்லுகிற பரிசுத்தத்தை யாருமே ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள்.
0: Because this is preached from the pulpits of the southern India, from pulpit after pulpit.
1: ஏனென்றால் இந்த பரிசுத்தம் தென் இந்தியாவில எல்லா பிரசங்க பீடத்திலிருந்தும் பிரசங்கிக்கப்படுகிறது.
0: I remember I conducted a wedding.
1: எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு கல்யாணத்தை நடத்தினேன் நான்.
0: And in that wedding I conducted it giving the ring or thali, I don't remember, something and conducted it.
1: அந்த திருமணத்துல ஞாபகம் இல்ல, தாலி எடுத்து கொடுத்தனா இல்ல மோதிரம் கொடுத்தனா சொல்லிட்டு நடத்தினேன்.
0: Oh, one preacher was so mad at me.
1: ஒரு பிரசங்கர் எனக்கு மேல என் மேல பயங்கர கோபப்பட்டார்.
0: He was coming to fight with me.
1: அவர் எங்கட சண்டை போட வந்துட்டார்.
0: He belongs to a big denomination.
1: அவர் ஒரு பெரிய சபை பெரியவர் சேர்ந்தவர்.
0: That is all over the world.
1: அது உலகம் முழுசும் இருக்கு பாருங்க.
0: He said, oh, you should not do that.
1: அவர் சொன்னா நீங்க இப்படி எல்லாம் செய்யவே கூடாது.
0: That you have done this, Sam. That is very bad.
1: நீங்க இப்படி செஞ்சிட்டீங்க, அது ரொம்ப மோசமா.
0: You are setting a very bad precedent.
1: நீங்க மோசமான ஒரு முன் உதாரணமா இருக்கீங்க.
0: I said, brother, I have been to your denomination all over the world and they do that.
1: நான் சொன்னேன், brother, நான் உங்க சபை பிரிவில உலகம் முழுசும் பார்த்திருக்கேன், அங்கெல்லாம் அப்படி செய்றாங்களே.
0: You know what he told me?
1: அவர் என்ன சொன்ன தெரியுமா?
0: I am not exaggerating.
1: நான் மிகைப்படுத்தி சொல்லல.
0: I am quoting him exactly.
1: அவர் சொன்னதை அப்படியே சொல்றேன்.
0: When I told him all over the world in your denomination they do that.
1: உங்க சபை பிரிவில உலகம் முழுதுல இருக்க எல்லா இடத்துலயும் இப்படி தான் செய்றாங்கன்னு சொன்னப்போ,
0: you know what he said?
1: என்ன சொன்ன தெரியுமா?
0: But we don't do this in Kerala and Tamil Nadu.
1: ஆனா நாங்க இத தமிழ்நாட்டிலயும் கேரளாவுல மட்டும் செய்யறது இல்ல அப்படி.
0: I said, oh well and good brother, I have only
1: ரொம்ப நன்றி, நான் வேதத்தை மீறல, உங்க சபை பிரிவின் தமிழ்நாடு கேரளா சட்டத்தை மட்டும் தான் மீறிட்டேன் அப்படின்னு.
0: If you cross Tamil Nadu and go into Karnataka or anywhere else beyond here to the north, even there it is no good.
1: பாருங்க, தமிழ்நாடு தாண்டி நீங்க வெளி போகால அந்த நார்த்துக்கு போயிட்டீங்க, அங்க இதெல்லாம் செல்லும்.
0: You know, these teachings are no good there.
1: இந்த போதே இல்ல, அங்க ஒத்து வராது.
0: See, their brand of sanctification is wrong.
1: பாருங்க, அவர்கள் பரிசுத்தத்தை குறித்து பேசுறதெல்லாம் தவறு.
0: What is sanctification?
1: பரிசுத்தம் என்றால் என்ன?
0: To sanctify means to make holy.
1: பரிசுத்தம் என்று சொன்னால் பரிசுத்தமாக்குவது.
0: Now particularly it means to set apart for God, set apart for a very specific use.
1: இது குறிப்பான அர்த்தம் என்ன? தேவனுக்காக ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக தனியே பிரித்து எடுத்து வைக்கப்படுவது.
0: To sanctify means to set apart.
1: பரிசுத்தமாக்குவது என்றால் பிரித்து வைப்பது.
0: It has nothing to do with what these people are saying about sanctification.
1: பரிசுத்தம் குறித்து இந்த ஆட்கள் சொல்றாங்களே, அதுக்கு எதுக்கு சம்பந்தமே கிடையாது.
0: Sanctification is being set apart.
1: பரிசுத்தம் என்றால் பிரித்து வைக்கப்படுவது.
0: When you are set apart for God, when you are set apart from sin and from the world of sin, from the dominion of sin and from the dominion of Satan, when you are delivered and set free by the power of the blood and set apart for God, to live for God, to be a child of God, that is being sanctified.
1: பாவத்தின் வல்லமையிலிருந்து, பாவத்தின் பிடியிலிருந்து, பாவத்தின் ஆளுகையிலிருந்து தேவனுக்காக வாழும்படியே நீங்கள் பிரித்து எடுக்கப்படுகிறீர்களே, அதுதான் பரிசுத்தம்.
0: That chain that bound you with the world is cut off.
1: உங்களை உலகத்தோடு கட்டி வைத்திருந்த சங்கிலி அது துண்டிக்கப்பட்டு விட்டது.
0: The dominion of sin and Satan is finished.
1: பாவத்தின் ஆளுகை, பிசாசின் ஆளுகை முடிந்து விட்டது.
0: That has been severed and you have been separated for God, to live for God, to belong to God, to be owned by God.
1: அது துண்டிக்கப்பட்டு தேவனுக்காக வாழும்படியாக, தேவனுக்கு சொந்தமானவராக நீங்கள் இருக்கும்படியாக நீங்கள் பிரித்து எடுக்கப்பட்டு விட்டீர்கள்.
0: There is now a difference.
1: இப்போது ஒரு வித்தியாசம்.
0: There is a difference between you and the people out there in the world.
1: இப்போது உலகத்தில் இருக்கிற மக்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது.
0: What is the difference?
1: என்ன வித்தியாசம்?
0: It is not in the length of the hair.
1: அது முடியவளவிலும் இருக்கு, அதுல இல்ல.
0: It is not in the color of your clothes.
1: அது என்ன கலர் துணி உடுத்துறீங்க, அதுலயே இல்ல.
0: It is not what you wear or don't wear.
1: அது நீங்க என்ன உடுத்துறீங்க, உடுத்துறது இல்ல, அதுலயே கிடையாது.
0: It is none of these things that these people place emphasis upon.
1: இந்த மக்கள் வலியுறுத்துறாங்களே, அந்த காரியங்கள் எதிலும் அது இல்லை.
0: What is the difference between you and the people outside?
1: உங்களுக்கும் வெளியே இருக்கிற மக்களுக்கும் உள்ள வித்தியாசம் தான் என்ன?
0: They are without promises.
1: அவர்கள் வாக்குத்தத்தங்கள் இல்லாம இருக்கறாங்க.
0: They are without a covenant.
1: அவர்கள் உடன்படிக்கை இல்லாம
0: இருக்கறாங்க. They are without a God.
1: அவர்கள் தேவன் இல்லாம இருக்கறாங்க.
0: They are in darkness.
1: அவர்கள் இருளிலே இருக்கிறார்கள்.
0: They are in their sin.
1: அவர்கள் தங்கள் பாவங்களில் இருக்கிறார்கள்.
0: They are slaves of Satan.
1: அவர்கள் பிசாசின் அடிமைகளா இருக்கிறார்கள்.
0: But you are a child of promise.
1: ஆனால் நீங்களோ வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளா இருக்கிறீர்கள்.
0: You have hope.
1: உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது.
0: You have God.
1: உங்களுக்கு தேவன் இருக்கிறார்.
0: You have come out of darkness into marvelous light.
1: இருளிலே இருந்து ஆச்சரியமான ஒளிக்குள்ளாய் வந்திருக்கிறீர்கள்.
0: You have been delivered.
1: நீங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
0: You have been set free.
1: நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
0: You belong to God.
1: நீங்கள் தேவனுக்கு உரியவர்கள்.
0: You are God's own possession.
1: நீங்கள் தேவனுடைய சொந்த சம்பத்து.
0: God looks upon you as his own.
1: தேவன் உங்களை தமக்கு சொந்தமானவர்களாய் பார்க்கிறார்.
0: He looks upon you as belonging to you.
1: அவர் உங்களை பார்க்கும்போது தனக்கு சொந்தமானவர்கள் என்று பார்க்கிறார்.
0: Amen.
1: Amen.
0: Is that the difference?
1: வித்தியாசம் தானே?
0: Is that the difference, my friend?
1: அதானா வித்தியாசம் நண்பர்களே?
0: Are you there?
1: இருக்கீங்களா?
0: If you're there, say amen.
1: இருந்தால் ஆமென் சொல்லுங்க.
0: That is the difference.
1: அதுதான் வித்தியாசம்.
0: Are you sanctified?
1: நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கீங்களா?
0: What do you mean by sanctification?
1: பரிசுத்தம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்?
0: It is not, it doesn't mean whether your clothes have changed.
1: உங்க துணி எல்லாம் மாறிடுச்சு, அது கிடையாது.
0: No.
1: கிடையாது.
0: We are not having a laundry here or a tailoring lessons.
1: நாம லாண்டரி அல்லது தையல் பள்ளிய வச்சிருக்கல.
0: No, we are teaching the Bible.
1: கிடையாது, வேதத்தை போதிக்கிறோம்.
0: Does it have anything to do with your hair?
1: முடிக்கிறதுக்கு சம்பந்தம் இருக்கா?
0: No, we are not barbers.
1: கிடையாது, நாம முடி வெட்டறவங்க கிடையாது.
0: I go to a nice barber.
1: நான் நல்ல முடி வெட்டற கடைக்கு போறேன்.
0: You ask him what is right.
1: அவர் கேளுங்க, அது
0: சரி. What is sanctification?
1: பரிசுத்தம் என்றால் என்ன?
0: Sanctification means that God has laid hold upon me, severed me from the world and sin and Satan and made me his own. I belong to him now. I am his peculiar possession.
1: பரிசுத்தம் என்றால் தேவன் வந்து என்னை பற்றிக்கொண்டார். பாவம், உலக பிசாசு இவற்றிலிருந்து என்னை விடுவித்து தம்முடைய பிள்ளையாக, தம்முடைய சொந்த சம்பத்தாக என்னை மாற்றிக்கொண்டார்.
0: Amen.
1: Amen.
0: I now am a child of God.
1: இப்பொழுது நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன்.
0: I am called by his name.
1: நான் அவருடைய நாமத்தால் அழைக்கப்படுகிறேன்.
0: I am given the seal of the Holy Spirit.
1: பரிசுத்த ஆவியின் முத்திரை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: In my heart.
1: என்னுடைய இருதயத்தில்.
0: The people out there don't have it.
1: வெளியே இருக்கிற மக்களுக்கு அது இல்லை.
0: But in my heart I have the seal of the Holy Spirit.
1: ஆனால் என் இருதயத்திலே பரிசுத்த ஆவியின் முத்திரை இருக்கிறது.
0: I have the earnest of my inheritance.
1: என்னுடைய சொந்தத்தின் அச்சாரம் எனக்கு இருக்கிறது.
0: The Holy Spirit has been poured out into me.
1: ஆவியானவர் எனக்குள்ளாக ஊற்றப்பட்டிருக்கிறார்.
0: My heart and my spirit is in such a condition that the Spirit of God can come and dwell in me.
1: தேவ ஆவியானவர் வந்து எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற நிலையிலே என் இருதயத்தினுடைய ஆவி இருக்கிறது.
0: Whereas the man outside is not in that condition.
1: ஆனால் வெளியில இருக்கிற மனிதன் அந்த நிலையில இல்லை.
0: This is what is meant by sanctification.
1: பரிசுத்தம் என்று சொன்னால் இந்த அர்த்தத்தில் தான் சொல்லப்படுகிறது.
0: Sanctification is a difference that God has made between you and others.
1: பரிசுத்தம் என்பது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையே தேவன் ஏற்படுத்தி இருக்கிற வித்தியாசம். அதுதான்.
0: That difference or separation has nothing to do with what these people talk about.
1: அந்த வித்தியாசம் ஒரு பிரிவு இருக்குது. அதுக்கும் இந்த மக்கள் பேசுகிற பரிசுத்தத்துக்கும் சம்பந்தமே கிடையாது.
0: Turn with me to Exodus chapter 11.
1: திருப்போம் யாத்திராகமம் 11 அதிகாரம்.
0: Now we see God sanctifying his people.
1: இப்போது தேவன் தம்முடைய ஜனங்களை பரிசுத்தப்படுத்துவதை நாம் பார்க்க போறோம்.
0: Exodus chapter 11.
1: யாத்திராகமம் 11 அதிகாரம்.
0: Verse 4 to 7.
1: 4 முதல் 7 வசனங்கள்.
0: And Moses said, thus saith the Lord, about midnight will I go out into the midst of Egypt.
1: அப்பொழுது மோசே, கர்த்தர் நடுராத்திரியிலே நான் எகிப்தின் மத்தியில் புறப்பட்டு போவேன்.
0: And all the firstborn in the land of Egypt shall die, from the firstborn of Pharaoh that sitteth upon his throne, even unto the firstborn of his maid servant that is behind the mill, and all the firstborn of beasts.
1: அப்பொழுது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் ஏந்திரம் வரைக்கும் அடிமைப்பெண்ணுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருக்கிற முதற் பேர் அனைத்தும் மிருகங்களின் தலையீட்டு அனைத்தும் சாகும் என்று உரைக்கிறார் என்று சொன்னதுமன்றி.
0: There shall be a great cry throughout all the land of Egypt, such as there was none like it, nor shall be like it anymore.
1: அதினால் எகிப்து தேசம் எங்கும் முன்னும் பின்னும் ஒரு காலம் உண்டாகாத பெரிய கூக்குரல் உண்டாகும்.
0: But against any of the children of Israel shall not a dog move his tongue against man or beast.
1: ஆனால் கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்குள்ளும் மனிதர் முதல் மிருக ஜீவங்கள் வரைக்கும் ஒரு நாயாயிலும் தன் நாவை அசைப்பதில்லை.
0: Look at the language.
1: பாருங்க எப்படி
0: சொல்றாரு. Not even a dog will wag its tongue against the children of Israel.
1: இஸ்ரவேலுக்கு எதிராக ஒரு நாய் கூட தன் நாவை அசைப்பதில்லை.
0: That you may know how the Lord doth put a difference between the Egyptians and Israel.
1: கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கப்படியாகும்.
0: Now notice the last sentence.
1: பாருங்க கடைசில வருது
0: பாருங்க. That you may know how the Lord has put a difference between you and others.
1: ஏழாம் வசனத்தின் முற்பகுதி. கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு.
0: Between the Israelites and the Egyptians.
1: எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் இடையே.
0: God has put a deliberate difference.
1: தேவன் வேண்டும் என்ற ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தினார்.
0: What is the difference?
1: அந்த வித்தியாசம் என்ன?
0: Every firstborn shall die in Egypt.
1: முதற் பிறக்கிற பிள்ளை அனைத்தும் எகிப்திலே சாகும்.
0: Firstborn of the land of Egypt.
1: எகிப்து தேசத்திலே முதற் பிறந்த பிள்ளை
0: அனைத்தும். All the way from the palace of Pharaoh.
1: பார்வோனுடைய அரண்மனையிலிருந்து.
0: There the firstborn will die.
1: அங்க இருக்கிற முதற் பிறந்தவன் சாவான்.
0: And even the firstborn of the maid servant that is working in the mill behind.
1: பிறகு இயந்திர வேலை செய்கிறாலே அந்த அடிமைப்பெண் அவருடைய தலைப்பிள்ளை கூட சாகும்.
0: The firstborn of every beast will die.
1: பாருங்க மிருகங்களுடைய தலையீட்டு அனைத்தும் சாகும்.
0: And there will be a great cry and lamentation and a desperate despondent cry coming forth out of Egypt.
1: பிறகு எகிப்து தேசமெங்கும் மிகவும் பரிதாபமான மோசமான ஒரு கூக்குரல் உண்டாகும்.
0: This is what is going to happen, he says.
1: இதுதான் நடக்க போகிறது
0: என்று சொல்கிறார். This is what is going to happen to Egyptians.
1: எகிப்தியருக்கு இதுதான் நடக்கும் என்று சொல்கிறார்.
0: All their firstborn will die, therefore they'll cry out.
1: முதற் பிறந்த பிள்ளை அனைத்து சாகும், ஆகவே அவர்கள் கூக்குரல் போடுவார்கள்.
0: But what about the children of Israel?
1: ஆனால் இஸ்ரவேல் மக்களை பற்றி என்ன?
0: Not a dog shall wag his tongue.
1: ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பதில்லை.
0: This is the way I put a difference between you and them, he says.
1: இப்படி தான் நான் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குவேன்.
0: God put a difference.
1: தேவன் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தினார்.
0: That is what sanctification is about.
1: பரிசுத்தம் என்று சொன்னால் அதுதான்.
0: God put a difference between Egyptians and Israel.
1: எகிப்திற்கும் இஸ்ரவேலுக்கும் இடையே தேவன் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கினார்.
0: The Israelites are crying out. The Egyptians are crying out. I'm sorry, Egyptians are crying out.
1: எகிப்திய மக்கள் கூக்குரல் இடுகிறார்கள்.
0: They are dying.
1: அவர்கள் சாகிறார்கள்.
0: They have no help.
1: அவர்களுக்கு தான் உதவி இல்லை.
0: They have no salvation.
1: அவர்களுக்கு ரட்சிப்பே கிடையாது.
0: They have no savior.
1: அவர்களுக்கு ரட்சகர் கிடையாது.
0: They are in darkness.
1: அவர்கள் இருளில் இருக்கிறார்கள்.
0: They are crying out.
1: அவர்கள் தான் கூக்குரல் போடுகிறார்கள்.
0: What about the Israelites?
1: ஆனால் இஸ்ரவேல் மக்களை பற்றி என்ன?
0: Not even a dog shall wag his tongue.
1: ஒரு நாய் கூட தன் நாவை அசைப்பதில்லை.
0: I'll tell you my friend, there comes a day.
1: நான் உங்களுக்கு சொல்லட்டு நண்பர்களே, நாள் ஒன்று வருகிறது. வருகிறது.
0: A day of judgment.
1: நியாய தீர்ப்பின் நாள்.
0: In which the people of this world that have never come to Christ will cry out.
1: அந்த நாளிலே கிறிஸ்துவனை வராத இந்த உலகத்தின் மக்கள் கூக்குரலிடுவார்கள்.
0: They will cry out and lament.
1: அவர்கள் கதறி புலம்புவார்கள்.
0: Against the judgment and hell.
1: நியாய தீர்ப்பை கண்டு நரகத்தை கண்டு.
0: The pain and the terror of hell will grip their hearts.
1: நரகத்தின் வேதனையும் பயங்கரமும் உள்ளே சாகடிக்கும்.
0: Oh, but the people of God.
1: ஆனால் தேவ ஜனங்கள்
0: will be found rejoicing.
1: அவர்கள் களி கூறுவார்கள்.
0: And entering into glory.
1: மகிமைக்குள்ள பிரவேசிப்பார்கள்.
0: To live forever in the presence of God.
1: தேவனுடைய சமூகத்தில் என்றென்றைக்கும் வாழும்படியாக.
0: This is the difference.
1: இதுதான் வித்தியாசம்.
0: I tell you my friend, the difference is about these great things.
1: நான் உங்களுக்கு சொல்லட்டும் நண்பர்களே, வித்தியாசம் இந்த மாபெரும் காரியங்களை பற்றியது.
0: It is not about silly things.
1: சும்மா இந்த அல்பமான காரியங்களை பற்றி
0: கிடையாது. Don't be a silly Christian.
1: ரொம்ப அல்பமான கிறிஸ்தவங்களா இருக்காது.
0: Oh, some people are so serious about these silly things.
1: எல்லாம் இந்த பார்க்கல பாருங்க, இந்த சின்ன அல்பமான காரியங்களை ரொம்ப சீரியஸா
0: போறாங்க. Oh brother, what do you believe on that?
1: Oh brother, இத பத்தி நீங்க என்ன
0: நம்புறீங்க? One man started talking to me very seriously. What do you believe now brother?
1: ஒருத்தர் என்கிட்ட ரொம்ப சீரியஸா பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நீங்க என்ன நம்புறீங்க?
0: I said that's silly stuff is not worth talking about.
1: நான் சொன்னது இது ரொம்ப அல்பமான காரியம், பேச கூட தகுதி இல்லாத.
0: You want to talk about what God has done?
1: தேவன் என்ன செய்திருக்கிறான்னு பேச விரும்பறீங்களா?
0: You want to talk about what the blood of Jesus has done?
1: இயேசுவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறேன்னு பேச விரும்பறீங்களா?
0: I am ready.
1: நான் ஆயத்தமா
0: இருக்கேன். But not about the silly stuff that you consider to be the major thing issue.
1: ரொம்ப பிரதானமான விஷயம் நீங்க நினைக்கிறீங்களே அல்பமான காரியம், அத பத்தியே நான் பேச விரும்பறேன்.
0: It is nothing.
1: அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது.
0: The holiness that it's talking about or sanctification is talking about is the separation, the difference that God makes between you and others.
1: பரிசுத்தம் என்பது தேவன் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உலக மக்களுக்கும் இடையே உண்டாக்குகிறார் அந்த வித்தியாசம்.
0: There is a distinction.
1: ஒரு நல்ல வித்தியாசம் இருக்குது.
0: Now how did this, what is the point of this distinction or how was this distinction made?
1: பாருங்க, இந்த வித்தியாசம் உண்டாக்கி இருக்கிறார், அது எப்படி உண்டாயிருக்கிறது?
0: That they are crying and these people are at peace.
1: அதாவது அவர்கள் கூக்குரலிடுகிறார்கள், இவர்கள் ரொம்ப சமாதானமா இருக்காங்க.
0: Now listen, this is where we come to the point.
1: பாருங்க, இங்க தான் விஷயத்துக்கு நாம வரோம்.
0: What made the difference?
1: அந்த வித்தியாசத்தை உண்டாக்கினது எது?
0: So that they cry and these people are in peace.
1: அவர்கள் கூக்குரலிடுகிறார்கள், இவர்கள் ரொம்ப அமைதியா சமாதானமா இருக்காங்க.
0: You know what made the difference?
1: எது வித்தியாசத்தை உண்டாக்கின தெரியுமா?
0: The blood made the difference.
1: ரத்தம் அந்த வித்தியாசத்தை உண்டாக்கி.
0: Why there was no crying in the people of Israel?
1: ஏன் இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே கூக்குரல் இல்லை?
0: The blood was shed.
1: ரத்தம் சிந்தப்பட்டது.
0: The blood was smeared on their doorposts.
1: ரத்தம் வாசலிலே பூசப்பட்டது.
0: They stayed behind the blood.
1: அந்த ரத்தத்தின் பின்னாலே அவர்கள் இருந்தார்கள்.
0: They were protected by the blood.
1: ரத்தத்தினாலே பாதுகாக்கப்பட்டார்கள்.
0: The blood has secured them.
1: ரத்தம் அவர்களை பத்திரமாய் வைத்திருந்தது.
0: Every man and beast was behind that door.
1: ஒவ்வொரு மிருகமும் மனிதனும் அந்த வாசலுக்கு பின்னால் இருந்தார்கள்.
0: Nobody was to be harmed.
1: யாருமே கெடுதல் உண்டாகவில்லை.
0: The angel of death passed over them.
1: சங்கார தூதனவளை கடந்து போனார்.
0: So how did God separate and bring about a distinction between others and these people?
1: ஆகவே தேவன் எப்படி இந்த ஆட்களுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கினார்?
0: By the blood he made the difference.
1: ரத்தத்தின் மூலமாக அந்த வித்தியாசத்தை உண்டாக்கினார்.
0: That is what Hebrews is talking about in 13:12.
1: எபிரேயர் 13:12 அதைதான் பேசுகிறது.
0: He has sanctified us by his own blood.
1: அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தினால் நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார்.
0: When Hebrews says that by his own blood he sanctified his people.
1: அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே தமது ஜனங்களை பரிசுத்தமாக்கினார் என்று எபிரேயர் சொல்லும்போது,
0: it literally means that by his own blood he put a distinction and a difference between his own people and other people.
1: அவர் எழுத்தின்படியான அர்த்தம் என்ன? அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே தம்முடைய ஜனங்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் இடையே ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கி விட்டார்.
0: Are you there my friend?
1: இருக்கீங்களா நண்பர்களே?
0: The blood has made the difference.
1: ரத்தம் தான் அந்த வித்தியாசத்தை உண்டாக்கி இருக்கிறது.
0: Between his people and other people.
1: அவருடைய ஜனங்களுக்கும் இடையே மற்ற ஜனங்களுக்கும் இடையே.
0: The blood of the Passover lamb.
1: ஆட்டுக்குட்டியின் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம்.
0: The blood of Jesus makes the difference between you and others.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையே அந்த வித்தியாசத்தை உண்டாக்கும்.
0: The blood makes you his children.
1: ரத்தம் தான் உங்களை அவருடைய பிள்ளைகளாக.
0: Blood makes you righteous.
1: ரத்தம் தான் உங்களை நீதிமான்களாக.
0: Blood makes you come before God.
1: ரத்தம் தான் உங்களை தேவனுக்கு முன்பாக வர வைக்கிறது.
0: Blood gives you a standing before God.
1: ரத்தம் தான் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய திராணியை கொடுக்கிறது.
0: What is wrong with those people?
1: அந்த ஆட்கள்கிட்ட என்ன பிரச்சனை?
0: They don't have the blood.
1: ரத்தம் அவர்களிடத்தில் இல்லை.
0: They don't have the salvation.
1: ரட்சிப்பு இல்லை அவர்களுக்கு.
0: They are without God.
1: அவர்கள் தேவன் இல்லாமல்
0: without hope.
1: நம்பிக்கை இல்லாமல்
0: in darkness.
1: இருளில் இருக்கிறார்.
0: They are unable to come and stand before God.
1: தேவனுக்கு முன்பாய் வந்து நிற்க முடியவில்லை அவர்களால்.
0: They cannot come and stand before God.
1: அவர்களால் நிற்க முடியாது.
0: The wicked shall be like the chaff that the wind driveth away, the Bible says.
1: காற்றினால் பறக்கடிக்கும் பதரை போல இருப்பார் என்று வேதம் சொல்கிறது.
0: That means they'll be just blown away by the wind of God's judgment.
1: அப்படி என்றால் தேவனுடைய நியாய தீர்ப்பின் காற்றினால் அப்படியெல்லாம் பதறி போவார்கள்.
0: When you want to come and stand before God, you can't come and stand on your own.
1: தேவனுக்கு முன்பாய் நீங்கள் வந்து நிற்க விரும்பினால் நீங்கள் சுயமாய் நிற்க முடியாது.
0: You'll be blown away.
1: அப்படியே பறந்து போயிடுவீங்க.
0: The only thing that can make you stand and stick there and keep you standing there is the blood of Jesus.
1: உங்களை தேவனுடைய சமூகத்தில் நிற்க வைப்பது அந்த திராணியை கொடுப்பது இயேசுவின் ரத்தம்தான்.
0: I am not blown away in the presence of God.
1: தேவனுடைய சமூகத்தில் நான் பறக்கடிக்கப்பட போவதில்லை.
0: Blessed is the man that meditates on the word of the Lord day and night.
1: கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான்.
0: He shall be like a tree planted by the rivers of water.
1: அவன் நீர்த்தான ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருப்பான்.
0: Give his fruit in season.
1: ஏற்ற காலங்களிலே காய் தருவான்.
0: He shall not wither away.
1: And
0: whatever he doth shall prosper.
1: அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும்.
0: But the wicked are not so.
1: ஆனால் துன்மார்க்கரோ அப்படி இராமல்.
0: They will not be able to stand in the judgment of God.
1: தேவனுடைய நியாய தீர்ப்பிலே அவர்களால் நிற்க முடியாது.
0: They'll be like the shaft that the wind driveth away.
1: காற்று பறக்கடிக்கும் பதரை போல அவர்கள் இருப்பார்.
0: There is a difference, my friend.
1: பாருங்கள் வித்தியாசம் இதுதான்.
0: I can stand before God.
1: நான் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும்.
0: I can talk to God.
1: நான் தேவனோடு பேச முடியும்.
0: I can pray to God.
1: நான் தேவனை ஜெபிக்க முடியும்.
0: I can know God.
1: நான் தேவனை அறிய முடியும்.
0: God embraces me. தேவனை
1: அரவணைத்துக் கொள்ளுகிறார்.
0: He gives me his strength.
1: எனக்கு தன்னுடைய கொடுக்கிறார்.
0: He meets my needs.
1: என்னை தேவைகளை சந்திக்கிறார்.
0: He protects me.
1: என்னை பாதுகாக்கிறார்.
0: But the people out there.
1: ஆனால் வெளியிருக்கும் மக்கள்.
0: They can't claim that.
1: அவர்கள் இதையெல்லாம் உரிமை பாராட்ட முடியாது.
0: They cannot even stand before God.
1: தேவனுக்கு முன்பாக நிற்க கூட அவர்களால் முடியாது.
0: That is what is meant by sanctification.
1: பரிசுத்தம் என்று சொன்னால் இதுதான் அர்த்தம்.
0: Sanctification means now I belong to him.
1: பரிசுத்தம்னா என்ன? இப்போது நான் அவருக்கு சொந்தமானவன்.
0: The blood has made the difference.
1: ரத்தம்தான் அந்த வித்தியாசத்தை உண்டாக்கி இருக்கிறது.
0: Sanctification means that I am different from the world.
1: பரிசுத்தம் என்றால் என்ன? உலகத்தை விட இப்போது நான் வித்தியாசமானவன்.
0: In what way am I different?
1: எந்த விதத்திலே நான் வித்தியாசமானவன்?
0: They are not blood washed, I am blood washed.
1: அவர்கள் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் அல்ல.
0: And next week we will continue.
1: அடுத்த வாரம் நாம் தொடருவோம்.
0: Hebrews 12 verse 22 to 24.
1: எபிரேயர் 12:22 முதல் 24 வரை.
0: You are come unto Mount Zion, unto the city of the living God, the heavenly Jerusalem, and to an innumerable company of angels.
1: நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்திற்கும் 10,000 தேவ தூதர்களிடத்திற்கும்.
0: To the general assembly and church of the firstborn which are written in heaven, and to God the judge of all, and to the spirits of just men made perfect.
1: பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளினிடத்திற்கும்
0: and to Jesus the mediator of the new covenant and to the blood of sprinkling that speaketh better things than that of Abel.
1: புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆவேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள்.
0: The description is most wonderful.
1: இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் மிகவும் அற்புதமானவை.
0: Talking about the dwelling place of God.
1: தேவன் வாசம் பண்ணுகிற இடத்தை குறித்து இது பேசுகிறது.
0: Calls it Mount Zion.
1: அதை சியோன் மலை என்று அழைக்கிறது.
0: City of the living God.
1: ஜீவனுள்ள தேவனுடைய நகரம் என்று சொல்கிறது.
0: Heavenly Jerusalem.
1: பரம எருசலேம்.
0: And then it talks about who is there.
1: பிறகு அங்கே யார் இருக்கிறார்கள் என்று சொல்கிறது.
0: Says innumerable company of angels.
1: 10,000 தேவ தூதர்கள்.
0: General assembly and the church of the firstborn.
1: முன்பதாக
0: Where God is.
1: தேவன் இருக்கிற இடத்திலே.
0: Jesus the mediator of the new covenant is there.
1: புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு இருக்கிறார்.
0: Now first of all God is there.
1: முதலாவது தேவன் அங்க இருக்கிறார்.
0: Then Jesus is there.
1: பிறகு இயேசு அங்க இருக்கிறார்.
0: The third thing is the thing that most interests me.
1: மூன்றாவது இருக்கிறது அதுதான் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா.
0: You know what the third thing is?
1: மூன்றாவது தெரியுமா?
0: The blood it says of sprinkling that speaketh better things than that of Abel.
1: ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தம் அங்க இருக்கிறது.
0: Isn't that wonderful?
1: இது அற்புதமான காரியம்.
0: God is there.
1: தேவன் இருக்கிறார்.
0: Jesus is there.
1: இயேசுவும் இருக்கிறார்.
0: And the blood is there.
1: பிறகு ரத்தமும் அங்க இருக்கிறது.
0: Oh, why the blood is there?
1: ஓ, ஏன் அந்த ரத்தம் அங்க?
0: It says that it's speaking there.
1: பார், அது அங்க பேசுகிறது என்ன
0: வசனம். It also tells us what it is speaking.
1: அது என்ன பேசுகிறது என்ன சொல்லுகிறது.
0: It is saying that it is speaking better things than that of Abel.
1: ஆபேலின் ரத்தம் பேசுறதை பார்க்கலாம், நன்மையானவைகளை பேசுகிறது.
0: What was the blood of Abel speaking?
1: ஆபேலின் ரத்தம் என்ன பேசுகிறது?
0: God said the blood of Abel has cried out to him calling for vengeance.
1: தேவன் சொன்னார், ஆபேலின் ரத்தம் பழி வாங்கும்படி என்னை நோக்கி கூப்பிடுகிறது.
0: But the blood of Jesus.
1: ஆனால் இயேசுவின் ரத்தம்
0: not just shed on the earth like Abel's blood.
1: ஆபேலின் ரத்தம் சிந்தப்பட்டது போல அது சிந்தப்படவில்லை.
0: Even though it was shed on the cross of Calvary.
1: அது கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்டாலும்
0: கூட that blood as our atonement was taken into the very presence of God.
1: பாவ நிவாரணமாகிய அந்த ரத்தம் தேவனுடைய சமூகத்திலே கொண்டு செல்லப்பட்டது.
0: Our high priest Jesus took his own blood and entered into the throne room.
1: நம்முடைய பிரதான ஆசாரியனாகிய இயேசுவானவர் தம்முடைய சொந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு கிருபாசனத்தினிலே சென்றார்.
0: Sprinkled there on the mercy seat so that we may obtain mercy.
1: நாம் இரக்கத்தை பெறும்படியாக கிருபாசனத்தின் மீது அதை தெளித்தார்.
0: And where is the blood?
1: ரத்தம் இப்போது எங்க இருக்கிறது?
0: Now they are taking everybody to holy land and they are going to a particular spot there.
1: இப்போ எல்லாரையும் அந்த பரிசுத்த எருசலேமுக்கு கூட்டி போயிடு, அந்த ரத்தம் எங்க சிந்தப்படுதோ அங்க கூட்டிட்டு போறாங்க.
0: Seems to me there is a spot there that there is a hole there way deep inside the earth and they're putting light there and showing this is where the blood went.
1: இதான் ஒரு இடம் இருக்கா, பூமிக்கு ஆழத்துல இருக்கு, அங்க வெளிச்சம் போட்டுக்கான்னு வெச்சு இங்க தான் இயேசுவின் ரத்தம் இருக்குன்றது.
0: See there, that's where the blood went.
1: பாருங்க அங்க தான் அந்த ரத்தம் இருக்கு.
0: போச்சு. Everybody just kissing that place.
1: அவங்க எல்லாரும் அந்த இடத்தை அப்படியே முத்தம் போடுறாங்க.
0: Everybody standing there and worshiping that place.
1: எல்லாரும் அங்க நின்னு அந்த இடத்தை ஆராதிக்க.
0: So they say, oh, let us say a prayer, this is where the blood went.
1: என்ன சொன்னாங்க, ரத்தம் இங்க தான போச்சு, அங்க இங்க ஒரு ஜெபம் பண்ணுவோம்.
0: Are you there?
1: இருக்கீங்களா?
0: Some people say, well, I'm going to go take baptism in Jordan.
1: சிலர் சொல்றாங்க, நான் யோர்தான்லயே போய் ஞானஸ்நானம் எடுத்துக்க போறேன்.
0: What is so special about Jordan that you won't take it here, that you're going all the way to Jordan?
1: யோர்தான்ல அவ்வளவு என்ன விசேஷமா இருக்கு, இங்க எடுக்க மாட்டேன், அங்க அவ்வளவு தூரம் போறீங்க.
0: People are into all kinds of things, you know.
1: இந்த மாதிரி காரிய எல்லாம் ரொம்ப பண்றாங்க.
0: And that is why these fellows are making money showing this is where the blood went.
1: அவங்க இந்த நாட்கள் இங்க தான் ரத்தம் சிந்தப்படுதுன்னு நல்லா காசு
0: பண்றாங்க. If you came to church, I will show you where the blood
1: went. சபைக்கு வந்தீனா நான் காமிக்கற அந்த ரத்தம் எங்க இருக்குன்னு.
0: Hebrews 12:22-24 says the blood is there in the presence of God, in the presence of Jesus, in the throne room of God where the judge of all is seated, speaking better things than that of
1: எனக்காக தொடர்ந்து பேசுகிறது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தேவனுடைய கிருபாசனம் இருக்கிற அந்த இடத்திலே தேவனுடைய கிருபாசனம் இருக்கிற அந்த இடத்திலே
0: crying out so that mercy shall be shown to us.
1: இரக்கம் நமக்கு காண்பிக்கும்படியாக அது கூப்பிடுகிறது.
0: Why should the believer be guilty?
1: பிறகு ஏன் விசுவாசி குற்ற உணர்வோடு இருக்க
0: வேண்டும்? Why should the believer be filled with condemnation?
1: ஏன் விசுவாசி ஆக்கிரத் தீர்ப்பின் உணர்வால் நிறைந்திருக்க
0: வேண்டும்? Why should the believer come to the throne of grace with inferiority?
1: பிறகு ஏன் கிருபாசனத்தின் தாழ்வு மனப்பான்மையோடு விசுவாசி வர வேண்டும்?
0: Why should the believer pray those useless prayers?
1: பிறகு ஏன் விசுவாசி ஒன்றுக்கும் உதவாத ஜெபங்களை செய்ய வேண்டும்?
0: Why should the believer say I am unworthy?
1: ஏன் விசுவாசி நான் தகுதியற்றவன் என்று சொல்ல வேண்டும்?
0: Why should the believer claim that he is worthless sinner and a dust and a worm?
1: நான் தகுதி இல்லாத பாவி, புழு, பூச்சி, மண் என்று ஏன் விசுவாசி சொல்ல வேண்டும்?
0: Why should the believer be afraid?
1: ஏன் விசுவாசி பயப்பட வேண்டும்?
0: Why should the believer doubt?
1: ஏன் விசுவாசி சந்தேகப்பட வேண்டும்?
0: I say to you that the blood of Jesus is there in the very presence of God.
1: நான் சொல்லட்டும், இயேசுவின் தேவனுடைய சமூகத்திலே இயேசுவின் ரத்தம் இருக்கிறது.
0: 24 hours of the day.
1: ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்.
0: There is only one thing that it speaks.
1: அது ஒரே ஒரு காரியத்தை மட்டுமே பேசுகிறது.
0: Speaking and claiming mercy for you and I.
1: உங்களுக்காக எனக்காக அது பேசி இரக்கத்தை சம்பாதிக்கிறது.
0: You must come boldly.
1: நீங்கள் தைரியமாய் வர வேண்டும்.
0: You must pray boldly.
1: நீங்கள் தைரியமாய் ஜெபிக்க வேண்டும்.
0: You must walk courageously.
1: நீங்கள் தைரியமாய் துணிச்சலோடு
0: நடக்க வேண்டும். You have favor with God.
1: தேவனுடைய சமூகத்திலே உங்களுக்கு தயவு உண்டு.
0: You have power with God.
1: தேவனுடைய வல்லமை உண்டு.
0: Because the blood is there speaking for you.
1: ஏனென்றால் ரத்தம் உங்களுக்காக பேசிக்கொண்டிருக்கிறது.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: The blood is there.
1: ரத்தம் அங்க இருக்கிறது.
0: Lift up your hands and say.
1: கரங்களை வைத்து சொல்லுங்க.
0: The blood of Jesus.
1: இயேசுவின் ரத்தம்
0: is there.
1: இருக்கிறது அங்க.
0: In the presence of God.
1: தேவனுடைய சமூகத்திலே
0: speaking on behalf of
1: என்னுடைய சார்பிலே பேசுகிறது.
0: interceding for me
1: எனக்காக பரிந்து பேசுகிறது
0: and speaking mercy to be shown to me
1: எனக்கு இரக்கம் காண்பிக்கும்படி பேசுகிறது
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: that is why I come boldly
1: ஆகவே தான் நான் தைரியமாய் வருகிறேன்
0: I will talk next week about how to come boldly
1: அடுத்த வாரம் எப்படி தைரியமாய் வருது அத பத்தியெல்லாம் நாம் பேசுவோம்
0: how the blood gives us the boldness
1: எப்படி இரத்தம் வந்து தைரியத்தை நமக்கு கொடுக்கிறது
0: we'll talk about how the blood reconciles
1: எப்படி இரத்தம் ஒப்புரவாக்குகிறது
0: and so many other things
1: இன்னும் பல காரியங்கள்
0: but time is up
1: ஆனால் நேரம் முடிந்து
0: shall we all stand together
1: எல்லாரும் எழுந்து நிற்போம்
0: everybody
1: ellaru
0: praise god
1: kathirku stotram
0: well are you happy
1: sandoshama irkingala alla
0: you don't have to go to jerusalem to find out anything
1: எதையும் கண்டுபிடிக்க நீங்க எருசலேம் வரைக்கும் போக தேவையில்லை
0: go there see if you want that's I'm not against all this
1: ஏன்னா நான் போய் பார்த்துட்டேன் அதெல்லாம் நான் எதிர்க்கல
0: I'm saying it's not that in that my friend it's not in going to jerusalem and putting your feet in jordan and you know getting a bottle of this holy water and all that
1: edo jerusalem ku poittu yordan nadiyila kaala vachi oru bottle thanniya kondu vandu idhellaam onnum illa
0: no
1: kidaiyadu
0: it is in knowing the truth
1: sathiyathai arivadhil irukkirathu
0: where did the blood go
1: ratham enga sendirukkirathu
0: it is there in the presence of god
1: devudey samugathil adu irukkirathu
0: kept there
1: ange sellunga
0: speaking there
1: ange poi ungalukai pesikondirukkirathu
0: that is what the bible declares
1: vedam appadi dhaan solugirathu
0: if you know it
1: அது உங்களுக்கு தெரியும் என்றால்
0: you will declare it
1: நீங்களும் அதை அறிவிப்பீர்கள்
0: and the devil starts running away from you
1: பிசாசு உங்களை விட்டு தூர ஓடுகிறான்
0: as he says my goodness he is always claiming the blood
1: அவன சொல்லுங்க எப்போ பார்த்தாலும் ரத்தத்தை சொன்ன போராட்டுகிறார்
0: he believes what the blood has done
1: ரத்தம் என்ன செய்திருக்கு என்று
0: இவன் விசுவாசிக்கிறார் what the blood has done
1: ரத்தம் என்ன செய்தது என்று இவர் அறிந்திருக்கிறார்
0: the devil has no power over you
1: பிசாசுக்கு உங்கள் மீது வல்லமையே கிடையாது
0: there is only victory for you
1: உங்களுக்கு வெற்றி மட்டும்தான்
0: lift up your hands praise god
1: உங்களை வேண்டி கர்த்தரை ஸ்தோத்திரம்
0: oh thank god for the blood
1: oh ரத்தத்துக்காய் தேவனை ஸ்தோத்திரியுங்கள்
0: oh the blood
1: ரத்தம்
0: the blood that never loses its power
1: தன்னுடைய வல்லமையை இழக்காத ரத்தம்
0: the blood that was shed for us
1: namakkaga sindapatta ratham
0: oh the blood that cleanses us
1: nammai sutthigarikkira ratham
0: washes us
1: nammai kalugira ratham
0: sanctifies us
1: nammai parisuthamaakkira
0: ratham redeems us
1: nammai meekkira ratham
0: gives forgiveness of sins
1: paavam mannippai kodukkira ratham
0: sanctifies us
1: nammai parisuthamaakkira ratham
0: justifies us
1: nammai neethimanvaakkira
0: ratham the blood that speaks for us
1: namakkaga menmayana vilai pesugira ratham
0: the blood that speaks in our favor
1: nammudaiya saarbile pesugira ratham
0: the blood that's not against us it's for us
1: namakku virodhamaga illa nammudaiya pachathile
0: Oh hallelujah
1: hallelujah
0: praise you Jesus
1: stotram yesuve
0: praise you father
1: stotram idave
0: thank you lord
1: nandri kathave
0: thank you Jesus
1: nandri yesuve
0: thank you father
1: nandri thapane
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: lift up your hands and say
1: varangale veethi solunga
0: everybody say
1: ellarum solunga
0: the blood of Jesus
1: yesu christuvin ratham
0: never loses its power
1: thandi vallamai endu pogave illai
0: I am redeemed by the blood
1: naan rathathinale meekkapattirukiren
0: my sins are forgiven by the blood
1: rathathinale en paavangal mannikkapattu vittathu
0: I am justified
1: naan neethimaanaakkapattirukkiren
0: I am cleansed
1: naan suthigarikkapattirukkiren
0: I am sanctified
1: naan parisuthamaakkapattirukkiren
0: I have access into the very presence of God
1: devude samugathile naan sella mudiyum
0: there the blood is speaking for me
1: ange ratham enakkai pesugirathu
0: oh the word says
1: oh vasanam solugirathu
0: the blood of Jesus is speaking for me
1: yesuvin ratham enakkaga pesugirathu
0: therefore I will speak about the blood
1: agave naan rathathai kurithu pesuven
0: the devil has no power over me
1: pisasukku en meedhu vallamai illai
0: witchcraft has no power over me
1: என் மீது வல்லமை இல்லை
0: the works of the devil has no power over me
1: பிசாசின் கிரியைகளுக்கு என் மீது வல்லமை இல்லை
0: I have power over every power of the devil
1: பிசாசுடைய எல்லா வல்லமையின் மீது எனக்கு வல்லமை உண்டு
0: by the blood
1: இரத்தத்தினாலே
0: I have power
1: நான் வல்லமை உடையவனாக இருக்கிறேன்
0: to trample upon serpents and scorpions
1: சர்ப்பங்களின் தேள்களையும் மிதிக்கத்தக்கதாக
0: through the blood of Jesus
1: இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக
0: oh hallelujah
1: hallelujah
0: praise you Jesus
1: நன்றி இயேசுவே
0: thank you father
1: நன்றி பிதாவே
0: loving heavenly father
1: அன்புள்ள பரலோக பிதாவே
0: in the name of Jesus we come
1: இயேசுவே நாமத்திலே நாள் வருகிறோம்
0: thank you lord for speaking these words to us
1: கர்த்தாவே இந்த வார்த்தையை எங்களுடத்திலே பேசினபடியால் ஸ்தோத்திரம்
0: thank you for the precious blood
1: விலையேறப்பட்ட இரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம்
0: thank you for what it means to us
1: அந்த இரத்தம் எங்களுக்கு என்னவா இருக்கிறதோ அதற்காய் ஸ்தோத்திரம்
0: thank you for all that the word teaches that it has done for us
1: இரத்தம் எங்களுக்கு என்ன செய்திருக்கிறது வசனம் போதிக்கிறதோ அதற்காய் ஸ்தோத்திரம்
0: we stand on that
1: அதன் மீது நாங்கள் இருக்கிறோம்
0: may the truth set us free
1: சத்தியங்களை விடுவிக்கட்டும்
0: may every believer have victory
1: ஒவ்வொரு விசுவாசியும் வெற்றி பெறட்டும்
0: may they have victory over the evil one
1: பொல்லாதவன் மீது வெற்றி பெறட்டும் ஆண்டவரே
0: over the devil the accuser
1: குற்றம் சாட்டுகிற பிசாசை
0: may they have victory over every guilt and condemnation and inferiority
1: எல்லா குற்ற உணர்வு தாழ்வு மனப்பான்மை ஆக்கின தீர்ப்பின் உணர்வு மீது வெற்றி பெறட்டும்
0: in Jesus name
1: இயேசுவின் நாமத்திலே
0: may they walk victoriously and triumphantly
1: அவர்கள் வெற்றிகரமாய் ஜெயத்தோடு நடக்கட்டும்
0: oh thank you father
1: நன்றி பிதாவே
0: oh continue to speak to us
1: oh தொடர்ந்து எங்களோடு பேசு
0: continue to open our eyes
1: தொடர்ந்து எங்கள் கண்களை திறந்து
0: may our eyes see the wonderful things that you have done
1: எங்களுடைய கண்கள் நீ செய்திருக்கிற அதிசயங்களை காணட்டும்
0: Thank you. And let the truth set us free.
1: சத்தியங்களை விடுவிக்கட்டும்.
0: We give you all the glory.
1: மகிமை அனைத்தும் உமக்கு செலுத்துகிறோம்.
0: In Jesus name we pray.
1: இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம்.
0: Amen.

அவர் உயர்ந்தவரும் சிறந்தவரும் மகத்துவரும் உன்னதங்களிலே வாசம் செய்யும் உன்னதருமாயிருக்கிறார். அவரை உயர்த்துகிற, அவரை ஆராதிக்கிற எந்த ஸ்தலத்திலும் அவர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நம் சூழ்நிலைகளை மறந்து இப்பொழுது இருக்கிற இடத்திலே அவரை ஆராதிப்போம்.

நன்மை செய்தவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். எங்கள் காணிக்கைகளை கொடுப்பதற்காக அல்ல, விதைப்பதற்காக வந்திருக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென்.

adore you. We exalt you. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நீ பெரியவர், நீ சிறந்தவர். உம்மை போல ஒரு தேவன் இல்லை. உம்மை போல ஒரு தேவன் எங்களை ஆசீர்வதிக்க இல்லவே இல்லை. அப்பா உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் உமக்கே சொந்தம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பாத்திர. Who else is worthy to receive all the praise, all the glory and all the honor? You deserve it, my master. எத்தனை நன்மைகளை செய்திருக்கிற நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளும் ராஜா, ஏற்றுக்கொள்ளும்.

ஆண்டவரே, வறண்டதும் விடாய்த்ததுமான இடத்துலே என் ஆத்மா உன்மேல் தாகமாயிருக்கிறது. என் வாழ்க்கை வறண்டு போயிருக்கிறது ஆண்டவரே. வயல்வெளியாய் மாற்றும்படி வாரும் ஆண்டவரே. அவாந்திர வெளிகளிலே ஆறுகளை ஊற பண்ணுவேன் என்று சொன்னீரே. இறங்கி வாரும் ஆண்டவரே. ஒரு

அந்த உன்னதமான தேவனை நாம் தொடர்ந்து ஆராதிக்கப் போகிறோம். தேவ பிள்ளைகளே, அவர் மறுபடியும் இறங்கி வரப்போகிறார். அவரை வரவேற்பதற்காக நாம் ஆயத்தப்படும்.

0: எல்லாம் கூடும், எல்லாம் கூடும்,
1: எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே.
2: ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுமே.

உலகம் எதை எதையோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாமோ பந்தய பொருளாம் இயேசு கிறிஸ்துவை அடையத்தக்கதாக இலக்கை நோக்கி ஓட வேண்டும். ஓடலாமா?

இயேசுவின் நாமம் வல்லமையுள்ள நாமம். அவருடைய நாமத்துக்கு இணை ஏதும் இல்லை. ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று சொன்னாரே. வாங்க சேர்ந்து பாடி அப்பாவுடைய நாமத்தை உயர்த்துவோம். அவருடைய நாமத்துல இன்றைக்கு ஒரு அற்புதம்.

சொன்னா சும்மா அதிர்றதில்ல. பாதாளத்தை நடுங்க வைக்கிற ஒரு நாமம் உண்டு. அந்த நாமத்தை சொன்னால் நரகம் அதிர ஆரம்பிக்கும், பேய்கள் ஓடும், சாத்தான் நடுங்க

தாயையும் தந்தையையும் இழந்து யாரும் இல்லாத அனாதையாக இருக்கிறேன் என்று கலங்குகிறீர்களோ? உனக்காக நேசிக்க ஒருவர் இருக்கிறார்.

யாக்கோபை போல ஒரு கோலும் தடியுமாக நான் கடந்து வந்தேன். அந்தவர் என்னை புரியாமல் வெறுத்தவர்கள் அநேகம் பேர், என்னை நேசிக்க யாரும் இல்லை என்று கதறின நாட்கள் இரவுகள் பல உண்டு. ஆனாலும் ஆண்டவரே, யாக்கோபோடு நீ செய்த உடன்படிக்கையை மறந்து போகிறவர் அல்லவே. யாக்கோபே, நான் உன்னை நேசித்தேன், நீ என்னுடையவன், நான் உன்னை கொண்டு நான் செய்வேன் என்று சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் உன்னை விட்டு விலகுவதில்லை.

சொந்த ஜனத்தை இனத்தை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்த எங்களுக்கு ஆண்டவரே இந்த தேசத்தில் எத்தனை கிருபை பாராட்டியிருக்கிறீர் ஆண்டவரே. தேவைகள் நிறைந்து நின்றது ஒரு நாள், மற்றவர்களை போஷிக்க என்னை உயர்த்தினது இந்த நாள். ஒன்றும் இல்லாமல் நாங்கள் வந்தோம் அப்பா, எங்கள் மேல் இவ்வளவு அன்பு வைத்து இவ்வளவா எங்களை உயர்த்தி வைத்தீரே சுவாமி. உமக்கு நாங்கள் என்ன செய்வோம்? எங்கள் வாழ்க்கையே உமக்கு அர்ப்பணிப்போம். நானும் என் வீட்டை

ஒரு நாள் இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து இறங்கின போது திரளான மக்கள் கூட்டம் அவரை பின்தொடர்ந்து செல்ல ஆரம்பித்தனர். எல்லோரும் தேவிகளோடு இருந்தனர். எத்தனை பேர் அன்று கண்ணீரோடும் பிரச்சனைகளோடும் அவருக்கு பின் சென்று கொண்டிருந்தனர் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த கூட்டத்திலே ஒரு குஷ்டரோகி மிகுந்த வேதனையோடும் கண்ணீரோடும் வந்திருந்தான். வியாதியின் கொடூரம் ஒரு புறம், குடும்பத்தினரால் கைவிடப்பட்ட நிலை, சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட நிலை, மிகுந்த கலக்கத்தோடு இந்த சபிக்கப்பட்ட நிலையிலிருந்து எனக்கு ஒரு விடுவு உண்டாகாதா என்ற ஏக்கத்தோடு அன்று இயேசுவை காண வந்திருந்தான். எல்லா நம்பிக்கையும் மற்று போன நிலையிலும் இந்த இயேசுவால் எனக்கு ஒரு புது வாழ்வை அளிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு அவன் ஆண்டவர் இயேசுவுக்கு முன் வந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று கூறினான். அவனுக்கு இருந்த விசுவாசத்தை பாருங்கள், உம்மால் ஆகும் என்று சொல்லுகிறான். உடனே இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? அவர் மனதுருகி தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று சொல்லி அவனை சுகமாக்கி அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பித்துக் கொடுத்தார். பலவித கஷ்டங்களாலும் வியாதியினாலும் கடன் தொல்லையாலும் குடும்ப சூழ்நிலைகளாலும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நீ கண்ணீரோடு இருந்து கொண்டிருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. இதோ அவர் உங்களுக்கு என்று ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். ஆண்டவரே, என்னை தொட்டு சுகமாக்கும் ஐயா, என் குடும்பத்தை தொட்டு ஒரு மாற்றத்தை கட்டளையிடும் ஐயா என்று உங்கள் வாய்களை திறந்து கேளுங்கள். அவர் தமது கைகளை நீட்டினால் போதும், நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீர்கள். அவர் கைகளை நீட்டிய மாத்திரத்தில் உங்கள் சூழ்நிலைகள் தலைகீழாக மாற ஆரம்பிக்கும். மலையாக நின்று கொண்டிருக்கிற பிரச்சனைகள் அப்படியே மறைவதையும், சீறி கொண்டிருக்கும் மலைகள் அப்படியே அடங்குவதையும் பார்ப்பீர்கள். அவர் இப்பொழுதே தமது கரங்களை நீட்டி ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். என்னை நீ தொட்டு நீ சுகமாக்கும் ஐயா என்று சொல்லி

0: Second Timothy chapter 2 and verse 3.
1: Rendu Timothyin pustakam rendam adhigaram moondram vasanam.
0: You therefore must endure hardship as a good soldier of Jesus Christ.
1: Neeyum Yesu Kristuvukku nalla por sevaganai theengu anubavi.
0: In Tamil the verse begins as you also must endure a hardship as a good soldier of Jesus Christ.
1: இந்த வசனத்தை நாம் தமிழ் மொழிபெயர்ப்பிலே பார்க்கும் பொழுது ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் நீயும் கூட என்று சேர்த்து ஆரம்பிக்கிறது.
0: Which means apostle Paul also identified himself as a soldier.
1: நீயும் என்று கூட சேர்த்து ஆரம்பிக்கும் பொழுது இதை எழுதிய அப்போஸ்தலாகிய பவுலும் தன்னையும் இணைத்து அங்கு சொல்லுகிறார்.
0: Apostle Paul lived a life like a soldier. He wanted Timothy to also live a life like a soldier.
1: அப்போஸ்தலாகிய பவுலும் ஒரு போர் சேவகனை போல தன் வாழ்க்கையை ஜீவித்து அவர் கடைபிடித்ததனால் தன்னை பின்பற்றி வருகிற அந்த தீமோத்தேயும் கூட அதே போல ஒரு போர் சேவகனாய் தீங்கு அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
0: If you see how Apostle Paul looked at some of his fellow workers, you will also find out that he also identified them as soldiers.
1: அப்போஸ்தலாகிய பவுல் தீமோத்தேயு மாத்திரமல்ல தன்னோடு இருந்த கூட உடன் ஊழியர்களாய் வேலையாட்களாய் இருந்த எல்லாரையும் கூட போர் சேவகராய் அவர் அடையாளப்படுத்தி குறிப்பிடுகிறார்.
0: In the epistle to Philemon chapter 1 and verse 2.
1: பிலமோனின் புத்தகம் இரண்டாம் வசனத்தை பார்ப்போம் என்று சொன்னால்
0: there we read to the beloved Apphia to Archippus our fellow soldier.
1: அங்கே அப்பியாளுக்கும் அர்க்கிப்புவுக்கும் உடன் வேலையாட்களாகிய அவர்களுக்கு அங்கே எழுதும் போது சொல்லுகிறார்
0: உடன் போர் சேவகன் அப்படின்றவர். Come to Philippians chapter 2 verse 25.
1: பிலிப்பியின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் 25 வசனத்துக்கு வாருங்கள்.
0: There when he writes about Epaphroditus.
1: அங்கே எபாப்பிராத்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
0: He calls him as a fellow soldier.
1: அங்கே எபாப்பிராத்துவை சொல்லும் பொழுதும் உடன் சேவகனும் என்று குறிப்பிடுகிறார்.
0: Paul when he wrote about his own life he said in 2 Timothy chapter 4 and verse 7 Paul. I have fought the good fight of faith.
1: Paul தன்னுடைய சுயசரிதை எழுதும் பொழுது கூட தன்னை குறித்து வசனத்தை சொல்லும் பொழுது 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4 அதிகாரம் 7 வசனத்தை சொல்கிறார்
0: I fought a good fight.
1: நல்ல போராட்டத்தை போராடினேன்.
0: Praise be to God.
1: தேவன் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
0: As a Christian we also need to identify ourselves as soldiers.
1: ஒரு கிறிஸ்தவர்களாய் வாழுகிற நாமும் கூட நம்மை அடையாளப்படுத்தி குறிப்பிடும் பொழுது ஒரு போர் சேவகனாய் குறிப்பிடப்பட வேண்டும்.
0: Why?
1: ஏன்?
0: Because Jesus said in John chapter 16 verse 33.
1: ஏனென்று சொன்னால் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 16 அதிகாரம் 33 வசனத்தில் இயேசு இவ்விதமாய் சொல்லியிருந்தார்.
0: In this world you will have tribulation.
1: உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு.
0: We are not living in a trouble free world.
1: நாம் இந்த உலகத்திலே எந்த ஒரு உபத்திரவமும் இல்லாத சௌகரியமான ஒரு வாழ்க்கையை வாழவில்லை.
0: We have tribulations in every area of our life.
1: நம்மளுடைய ஜீவத்தின் எல்லா பகுதியிலும் நமக்கு உபத்திரவம் காணப்படுகிறது.
0: As long as we are alive, tribulations will continue to exist.
1: நம்மளுடைய ஜீவகாலத்தில் ஜீவன் இருக்கும் வரைக்கும் இந்த உபத்திரவம் தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கும்.
0: Therefore we should remain in a constant state of war.
1: ஆதலால் நாம் தொடர்ந்து இந்த யுத்த களத்திலே நீடித்து போராட்டத்தை தொடர்ந்து நாம் கடைபிடித்து தான் ஆக வேண்டும்.
0: You see the war may be against our personal life.
1: இந்த யுத்தம் என்பது நம்மளுடைய தனிப்பட்ட ஜீவியத்தை எதிர்த்து கொடுக்கிறதுன தாக்குதலா இருக்கலாம்.
0: It can be against our family.
1: நம்மளுடைய குடும்பத்தை எதிர்த்து தொடுக்கிறதுன ஒரு தாக்குதலா இருக்கலாம்.
0: It can be against our children.
1: நம்மளுடைய பிள்ளைகளை எதிர்த்து தொடுக்கிறதுன ஒரு தாக்குதலா இருக்கலாம்.
0: It can be in our businesses, in our work, in our career.
1: அவருடைய நம்மளுடைய தொழிலோ நம்ம வியாபார சம்பந்த காரியங்களில் கூட இந்த தாக்குதல் ஏற்படுத்தப்படலாம்.
0: Sometimes this problem can be seen even in our physical health.
1: சில நேரங்களில் இந்த தாக்குதல் என்பது உள்புறமாக நம்மளுடைய சரீரத்தை கூட தாக்குறதான சுகவினத்தை ஏற்படுத்துகிற தாக்குதலாகவும் இருக்கலாம்.
0: Sometimes this war can be in ministry.
1: சில நேரங்களில் ஊழியத்திலும் இந்த தாக்குதல் இருக்கும்.
0: So no matter where the warfare is, the Bible says we have to face it as soldiers.
1: ஆதலால் நாம் ஜீவத்தின் எந்த காலகட்டத்தில் எந்த பகுதியில் எந்த இதில் இருந்தாலும் யுத்த களம் என்பது ஒரு நிலையானது. நாம் அந்த யுத்தத்தை சந்தித்தே ஆக வேண்டும்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: எப்படி சந்திக்க போறோம்னா ஒரு போர் வீரனா சந்திக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. எப்படி சந்திக்கணும்? போர் வீரன். அந்த மனநிலைக்கு நம்ம வந்துடணும். அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்கு இருக்கணும். போர் வீரனா நான் இருக்கணும். தமிழ்ல வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவின்னு இருக்கு. எனக்கு முதல்ல படித்த உடனே ஒரே கஷ்டமாகி போச்சு. அப்போ நம்ம அனுபவிக்கிறதே தீங்கு தானா? அனுபவி அனுபவி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதில் உண்மையான அர்த்தம் என்னன்னு கேட்டால் ஆங்கில வேதாகமத்தில் வாசித்தீங்கன்னா அனுபவியின் போடல தீங்கை சகித்து கொள்ன்றிருக்கு. என்டியோர் ஹார்ட்ஷிப், தீமையை சகித்துக்கோ. அதை கடந்து போகணும் நீ அனுபவின்றதை விட சகிச்சுக்கோ. அல்லேலூயா. One day I was very down and I was very low in my heart.
1: என்னோட இதயத்திலே நான் மனசோர்வூட்டவனாக நான் காணப்பட்டேன். ஆவிலே தோய்ந்து போனவரா காணப்பட்டிருந்தேன்.
0: There were questions in my heart. Should I continue? Should I do this? Should we take up this? And I found that I was lacking in strength.
1: என்னோட எனக்குள்ளாக சில கேள்விகள், வினாவுகள், சந்தேகங்கள் வந்தது. இதை நான் செய்ய வேண்டுமா? இதை நான் தொடர வேண்டுமா? இதை செய்யலாமா என்று எனக்குள்ளாக ஏதோ ஒன்று முட்டுக்கட்டை போட்டு நிறுத்தி கொண்டிருந்தது.
0: That morning I was driving my car to do ministry in two different schools.
1: இரண்டு வெவ்வேறு பள்ளிகளிலே ஊழியம் செய்யும்படியாக என்னுடைய வாகனத்தை நான் ஏக்கி போய் கொண்டிருந்தேன், காரை ஏக்கி போய் கொண்டிருந்தேன்.
0: And as I was driving I was praying in my heart also.
1: அந்த காரை ஏக்கி நான் டிரைவ் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது போய் கொண்டிருந்த என் உள்ளத்துக்குள்ளே நான் ஜெபித்தேன்.
0: Lord speak to me.
1: ஆண்டவரே என்னோடு பேசும்.
0: Strengthen me.
1: என்னை பலப்படுத்தும்.
0: Help me to go through this.
1: இந்த பாதையின் ஊடாக போவதற்கு எனக்கு உதவி செய்யும்.
0: At that moment the Holy Spirit spoke to me through this verse.
1: அந்த ஷண பொழுதிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தின் ஊடாக என்னோடு பேச ஆரம்பித்தார்.
0: The Lord said.
1: ஆண்டவர் சொன்னார்.
0: You have to be like a soldier.
1: நீ ஒரு சேவகனை போல, ஒரு வீரனை போல இருக்க வேண்டும்.
0: Hallelujah. The original title of my sermon was
1: என்னுடைய
0: Heart of a Soldier. That was my original title.
1: என்னுடைய செய்தியினுடைய உண்மையான தலைப்பு என்னவென்று சொன்னால் ஒரு வீரனுடைய இருதயம்.
0: But then I decided that we will title this sermon as a good soldier.
1: பிற்பாடு அந்த செய்தியின் தலைப்பை இவ்விதமாக மாற்றி அமைக்கலாம் என்று சொல்லி ஒரு நல்ல போர் வீரன், நல்ல சேவகன் என்று மாற்றினேன்.
0: So we are going to talk today about a good soldier.
1: இன்றைய நாளிலும் கூட ஒரு நல்ல சேவகனை குறித்து நாம் பார்க்க போகிறோம்.
0: The Bible also says that.
1: வேதமும் அதை சொல்லுகிறது.
0: Endure hardship as a good soldier of Jesus Christ.
1: கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவோட நல்ல போர் சேவகனாய் நீ தீங்கு அனுபவி, அதாவது துன்பத்தை அந்த கஷ்டங்களை சகித்துக்கொள்.
0: எல்லாரும் சொல்லுங்க, நல்ல போர் சேவகன்.
1: நல்ல போர் சேவகன்.
0: All soldiers are not good.
1: எல்லா போர் சேவகர்களும் நல்லவர்கள் அல்ல.
0: Even in the life of Jesus he met some soldiers.
1: இயேசுவோட வாழ்க்கையிலும் சில போர் சேவகர்களை அவர் சந்தித்தார்.
0: These soldiers were very very cruel to him.
1: இந்த போர் சேவகர்கள் இயேசுவின் இடத்தில் மிக கடின இருதயத்தோடு நடந்து கொண்டார்கள்.
0: The Bible says they began to hit him and began to mock him as they tortured him.
1: வேதம் சொல்லுகிறது அவரை தலையிலே குட்டி, அவரை முகத்திலே காரி உமிழ்ந்து அவரை இவ்விதமாக துன்பப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
0: பரிகாசம் பண்ணவங்கள பார்க்கலாம். That's not the job of a soldier.
1: இது ஒரு போர் சேவகனுடைய வேலை அல்ல.
0: The Bible also says they began to cast lots for his garment and they took it away from him.
1: வேதம் சொல்லுது போர் சேவகர்கள் இயேசுவோட வஸ்திரத்தை எடுத்து தங்களுக்குள்ள சீட்டு போட்டு கொண்டார்கள் என்று.
0: Even after resurrection the Bible says the Jews went and gave money to the soldiers, the Roman soldiers, and told them, go and spread the word everywhere that Jesus' body was stolen away by his disciples.
1: இந்த இயேசு உயிரோடு எழுந்த பிறகு கூட அந்த உயிர்த்தலை மறைக்கும்படியாக, பொய் சாட்சி சொல்லும்படியாக, பொய் கூற்றை உருவாக்கும்படியாக அந்த அதிகாரத்தில் உள்ளவர்கள் அந்த போர் சேவகரிடத்தில் போய் லஞ்ச பணத்தை கொடுத்து அவரை சரீரத்தை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லும்படியாக அங்கே லஞ்சம் கொடுக்கப்படுகிறது.
0: And the Bible says the soldiers took that money and they spread a false news that Jesus was robbed, his body was robbed.
1: வேதம் சொல்லுகிறது அந்த போர் சேவகர்கள் அந்த லஞ்ச பணத்தை வாங்கி கொண்டு அவர்கள் இயேசுவை திருடி கொண்டு போய்விட்டார்கள், இயேசுவின் சரீரத்தை எடுத்து கொண்டு போய்விட்டார்கள் என்று அந்த பொய் செய்தி வதந்தியாய் யூதா தேசம் முழுவதும் பரவி விட்டார்கள்.
0: You see, there are good soldiers, there are bad soldiers.
1: பாருங்கள், நல்ல போர் சேவகரும் இருக்கிறார்கள், கெட்ட போர் சேவகரும் இருக்கிறார்கள்.
0: But God wants us to be good soldiers.
1: ஆனால் தேவன் நம்மை ஒரு நல்ல போர் சேவகராக இருக்கும்படியாக விரும்புகிறார்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: So today we are going to talk about three characteristics of a good soldier.
1: இன்றைய நாளிலும் கூட இந்த நல்ல போர் சேவகருடைய மூன்று குணாதிசயங்களை இன்றைய நாளில நாம் பார்க்க போகிறோம்.
0: Number 1.
1: முதலாவது,
0: Turn with me to Psalms 18 verse 39.
1: என்னோடு கூட சங்கீதங்களின் புத்தகம் 18 சங்கீதம் 39 வசனத்திற்கு வாருங்கள்.
0: Psalm 18:39.
1: சங்கீதம் 18:39.
0: For you have armed me with strength for the battle. You have subdued under me those who rose up against me.
1: யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர்.
0: The first characteristic of a good soldier is this.
1: முதலாவது குணாதிசயமாக இந்த ஒரு நல்ல போர் சேவகருடைய நல்ல குணாதிசயம் என்று சொன்னால்,
0: a good soldier is strong.
1: ஒரு நல்ல போர் சேவகன் திடமாய் இருப்பான்.
0: Hallelujah. A good soldier is a strong soldier.
1: அந்த நல்ல போர் சேவகன் என்பது திடமான போர் சேவகனா இருப்பான்.
0: Have you ever seen a soldier, you know, missing a step, holding a small stick and then asking somebody to hold his hand because he cannot walk?
1: ஒரு போர் சேவகன் எங்காவது நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? தடுக்கி விழுகிற ஒரு போர் சேவகனோ அல்லது அது ஊன்றுகோல் குடித்து கைகோல் குடித்து என்னை தாங்கி கொண்டு பிடித்து கொண்டு போங்கள் என்று மற்றொரு உதவியை நாடுகிற ஒரு போர் சேவகனை எங்கேயாவது பார்த்திருக்கிறீர்களா?
0: Have you seen a soldier who says, my back is aching, I cannot walk?
1: சில போர் சேவர்கள் யாராவது என்னால் முடியவில்லை, என்னோட கால் வலிக்கிறது, என்னால் நடக்க முடியவில்லை என்று சொல்லுகிறவர்கள் யாராவது பார்த்திருக்கிறீர்களா?
0: Have you told them, have you seen a soldier who says, I'm very tired these days, I'm not even able to carry my gun?
1: அந்த சில போர் சேவர்கள் என்னால் இந்த நாளில்களே என்னால் நடக்கவே முடியல, ரொம்ப களைப்பாக இருக்கிறேன், என்னுடைய துப்பாக்கியை கூட என்னால் சுமந்து கொண்டு போக முடியவில்லை என்று சொல்லுகிற ஒரு போர் சேவரை கண்டிருக்கிறீர்களா?
0: Have you ever seen a soldier who says, can you give me a hand, you know, I'm not able to walk?
1: எந்த ஒரு போர் சேவர் உங்கள் கையை கொஞ்சம் கொடுங்கள், உங்கள் கையை பிடித்துக் கொண்டு நான் நடக்கிறேன், ஏனென்றால் நடக்க முடியவில்லை என்று சொல்லுகிறதான ஒரு சேவகரை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா?
0: Have you seen?
1: இப்படி யாராவது ஒரு போர் சேவகரை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா?
0: Soldiers are known for strength.
1: அந்த போர் சேவகர் என்று சொன்னாலே அவர்கள் பலசாலி, திடமா இருப்பவர்களுக்கு பேர் பெற்றவர்கள்.
0: They are trained to be strong.
1: அவர்கள் திடமா இருப்பதற்காக பயிற்றுவிக்கப்பட்டவர்கள்.
0: They take good exercises.
1: அவர்கள் தினமும் அந்த எக்ஸசைஸ், அந்த பயிற்சி, உடற்பயிற்சியை செய்கிறவர்கள்.
0: And they always keep their body very fit.
1: எப்பொழுதும் அவங்களுடைய சரீரத்தை முழு பலத்தோடு, முழு உளத்தகுதியோடு வைத்திருப்பார்கள்.
0: They can carry heavy loads.
1: எந்தபடியான கடின பளுவையும் அவர்கள் சுமக்க முடியும்.
0: In an emergency, when the floods come, the soldiers come.
1: அந்த அவசர காலத்துல, வெள்ள நிவாரண காலத்துல கூட இந்த போர் சேவகர்கள் தான் வந்து உதவி செய்கிறார்கள்.
0: Have you seen they carry big people just like that on their shoulders and just keep walking in the water?
1: நீங்கள் பார்க்கல அந்த வெள்ள நிவாரணத்திலே அந்த ஜனங்களை, மக்களை தங்கள் முதுகிலே, தோளிலே சுமந்து கொண்டு லகுவாக நடந்து போகிற அந்த போர் சேவகர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள்.
0: Can you imagine a soldier going to a house, knocking them and say, you are inside the water. I also got caught. Can you carry me outside?
1: எந்த போர் சேவகரை வெள்ளத்திலே மாட்டி கொண்டு ஒரு வீட்டுக்குள்ளே கதவை தட்டி, நீங்களும் வெள்ளத்திலே மாட்டி கொண்டு, நானும் வெள்ளத்திலே மாட்டி, என்னை உங்களால் தூக்கி கொண்டு போக முடியுமா என்று கேட்பார்களா?
0: No.
1: இல்லை.
0: He is a strong man.
1: ஏனென்று சொல்ல, அவன் திடமானவன்.
0: You know, when they select soldiers, they check for their physical fitness.
1: அந்த ஒரு போர் சேவகரை அந்த தகுதியின் அடிப்படையில் அவர்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர்களை உடல் தகுதியை உன்னிப்பாக பார்த்து தேர்ந்தெடுப்பார்கள்.
0: Are they strong?
1: அவர்கள் பலமா இருக்கிறார்களா?
0: Are they able to run a long distance?
1: அவர்களால் நெடுதூரம் ஓட முடியுமா?
0: Are they able to climb walls?
1: அவர்களால் செவர்களை எகிரி போக முடியுமா?
0: Are they able to jump over walls?
1: அவர்கள் செவரை எகிர்த்து தாவி போக முடியுமா?
0: Are they able to carry heavy loads?
1: அவர்கள் பலமான அந்த மூட்டைகளை அவர்கள் சுமக்க முடியுமா?
0: Are they strong in their eyesight?
1: அவர்களுடைய தூர பார்வையில், அவர்கள் பார்வையில் கூர்மையா இருக்கிறார்களா?
0: Are they strong in their IQ?
1: அவர்களுடைய நுட்பத்திறனில் அவர்கள் கூர்மையா இருக்கிறார்களா?
0: So they test them for everything.
1: இப்படிப்பட்ட எல்லா பகுதி ஒரு போர் சேவகனை தேர்ந்தெடுத்து தகுதி படித்தான் எடுப்பார்கள்.
0: If they find one weakness in them, they will not choose them to be soldiers.
1: இந்த போர் சேவகனை சொல்லப்பட்ட பகுதியில் ஏதோ ஒரு பகுதியில் ஒரு குறைவாய் காணப்படுவார் என்று சொன்னால் அவரை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள்.
0: Soldiers are meant to be strong.
1: போர் சேவகன் என்பவன் அவன் திடமாய் இருப்பதற்காகவே அவன் அழைக்கப்பட்டிருக்கிறான்.
0: Hallelujah. In Psalm 138 and verse 3,
1: சங்கீதம் 138 ஆம் சங்கீதம் 3 ஆம் வசனம்,
0: the Bible says, in the day when I cried out, you answered me and you made me bold with strength in my soul.
1: நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவரில் நீர் என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர்.
0: Hallelujah. God gives strength in the soul.
1: அவர் ஆத்துமாவிலே பலனை கொடுக்கிறார்.
0: Because a soldier of Jesus Christ may not be strong in their body, but they are strong in the soul.
1: ஆனால் இயேசுனுடைய போர் சேவன் என்று சொல்பவன் சரீரப்பிரகாரமான பலசாலியா இல்லாமல் போனாலும் அவன் ஆத்மாவிலே பலசாலியாய் உள்ள ஒரு போர் சேவனா இருக்கிறான்.
0: Why?
1: ஏன்?
0: The attack is on his mind, on his soul.
1: ஏனென்று சொன்னால் தாக்குதல் சரீரத்தில் இல்ல, தாக்குதல் அவன் சிந்தையிலும் அவன் ஆத்மாவிலும் ஏற்படுகிறது.
0: Therefore we need to be strong in our heart.
1: ஆதலால் நாம் ஆத்மாவிலே திடமாய் இருக்க வேண்டும்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: This morning God is looking for soldiers who will be strong in their heart.
1: இந்த நாளிலும் கூட காலையிலே தேவன் சரீரத்தில் இல்ல, ஆத்மாவிலே திடமா இருக்கிறவர்களை அவர் தேடிக் கொண்டிருக்கிறார்.
0: A good soldier is strong.
1: ஒரு நல்ல போர் சேவகன் திடமா இருப்பான்.
0: You know why a soldier of Jesus Christ has to be strong?
1: ஏன் ஒரு இயேசு கிறிஸ்துவோட போர் சேவகன் திடமா இருக்க வேண்டும் தெரியுமா?
0: Three reasons.
1: மூன்று காரணங்கள்.
0: First,
1: முதலாவது,
0: if you come to Ephesians chapter 6 and verse 13.
1: எபேசியரின் புத்தகம் 6 அதிகாரம் 13 வசனத்துக்கு நீங்க வருவீங்க சொன்னால்,
0: Apostle Paul says, finally my brethren, be strong in the Lord and in the power of his might.
1: கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள்.
0: In verse 11 he says, put on the whole armor of God that you may be able to stand against the wiles of the devil.
1: 11 ஆம் வசனத்தை சொல்கிறார், நீங்கள் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள்.
0: Verse 12.
1: 12 வசனம்,
0: for we do not wrestle against flesh and blood, but against principalities, against powers, against rulers of the darkness of this age, against spiritual hosts of wickedness in the high places.
1: ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உள்ள துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு.
0: Verse 13.
1: 13வது வசனம்.
0: Therefore take up the whole armor of God that you may be able to withstand in the evil day and having done all to stand.
1: ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள்.
0: Praise be to God.
1: தேவன் நாமத்தை மகிமை.
0: What is the first job of a soldier?
1: அந்த போர் சேவகனுடைய முதல் கடமை என்ன?
0: To expel or eradicate enemies.
1: சத்துருக்களை விரட்டி அடிக்க வேண்டும்.
0: To expel or eradicate enemies.
1: சத்துருக்களை விரட்டி அடிக்க வேண்டும் அல்லது முற்றிலுமாக நிக்கிரகம் பண்ண வேண்டும்.
0: He should be strong enough to withstand them and say you cannot be here.
1: அந்த போர் சேவர் எதிர்த்து தைரியமா எதிர்த்து நீ இங்க இருக்க முடியாது என்று தைரியமாய் சொல்றவனா இருக்க வேண்டும்.
0: There are so many times we get this news that there were some terrorists who were caught in Kashmir.
1: சில நேரங்களில் அநேக வேளை நாம் செய்திகளை கேட்பது உண்டு, தீவிரவாதிகள் அந்த காஷ்மீர் என்றதான் அந்த இடத்துல வந்து விட்டார்கள், சூழ்ந்து விட்டார்கள் என்று.
0: And we see that the soldiers overpowered them and they arrested them or they killed them.
1: உடனடியாக அந்த தீவிரவாதி எதிர்த்து ராணுவத்தினர் சென்று அவர்களை தங்களோட வசப்படுத்தி அவர்களை கைது செய்கிறார்கள்.
0: You don't see the army men going there and begging to the terrorists, don't kill me brother.
1: இப்படிப்பட்ட சூழ்நிலை தீவிரவாதிகள் இடத்துல போய் ஒரு ராணுவ போர் சேவகன் போய் தாயு கூர்ந்து கெஞ்சி மன்றாடி தயவு செய்ய கொன்றாதீங்க என்று கெஞ்சி போவது கிடையாது.
0: They don't say tell me what you want water juice or something I'll give you.
1: அந்த தீவிரவாதிகளை பார்த்து ராணுவ வீரர்கள் உங்களுக்கு என்ன வேண்டும், ஜூஸ் வேண்டுமா தண்ணி வேண்டுமா என்று அவர்கள் பவ்யமா கேட்க போவதும் கிடையாது.
0: No, a soldier is a strong man.
1: இல்லை, வீரன் என்பவன் ஒரு தைரியமாய் திடமானவனாய் இருக்கிறான்.
0: He is ready to expel any enemy and expedite the process.
1: அவன் எந்த ஒரு சத்துருக்களை உடனடியாக விரட்டி அடிக்க அவன் தைரியமாய் இருக்கிறான்.
0: He will eradicate him from his coast.
1: அந்த இடத்திலிருந்து முற்றிலுமாக அவளை அழித்து விடுவான்.
0: For that you need strength.
1: அதற்கு உங்களுக்கு பலன் வேண்டும்.
0: You need strength to eradicate him.
1: அவனை முற்றிலுமாக விரட்டி அடிக்க உங்களுக்கு பலன் வேண்டும்.
0: They don't run away from the enemy, they withstand the enemy.
1: அவர்கள் எதிரியை பார்த்து ஓட்டம் பிடித்து போகிறவர்கள் அவர் எதிரியை விரட்டி அடிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: The Bible says resist the devil and he will flee from you.
1: வேதம் சொல்லு பிசாசு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
0: If you are strong the enemy will run, if you are weak you will run.
1: நீங்கள் பலசலையா இருந்தால் பிசாசு சத்ருவான உங்களை பார்த்து ஓடுவான், நீங்கள் பலவீனனாய் காணப்பட்டால் சத்ருவை பார்த்து நீங்கள் ஓடி போவீர்கள்.
0: You see, look at David.
1: தாவீதை பாருங்கள்.
0: 1 Samuel chapter 17 verse 48.
1: 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம்.
0: The Bible says when the Philistine arose and came and drew near to meet David, David hurried and ran toward the army to meet the Philistine.
1: அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கு அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி.
0: எனக்கு அந்த வசனத்துல ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்னன்னா எதிராக ஓடி. எல்லாரும் சொல்லுங்க, எதிராக ஓடினான். என்ன ஒரு தைரியங்க அவனுக்கு, என்ன பலன் அவனுக்கு இருந்துச்சு. தி எனிமி குடன்ட் டெரரைஸ் ஹிம்.
1: எதிரியால் தாவீதை அதரியப்படுத்தவோ பயமுறுத்தவோ முடியவில்லை.
0: Look at him, he did not have much weapons.
1: பாருங்கள், அவனிடத்தில் அப்படியான ஒரு ஆயுதங்கள் இல்லை.
0: But he was running towards the giant to chase him off.
1: ஆனால் ஆயுதம் இல்லாதவன் ஆயுதம் தருத்தவனை எதிர்த்து தைரியமாக ஓடினான்.
0: If you have strength, if you are a strong soldier, you will expel the enemy.
1: நீங்கள் தைரியமான ஒரு போர் சேவனா இருக்கும் பட்சத்தில் எதிரியை நீங்கள் விரட்டி அடிப்பீர்கள்.
0: Number 2.
1: இரண்டாவது.
0: When we are a strong soldier, what we can do?
1: நீங்கள் ஒரு தைரியமான போர் சேவனா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் செய்கிற காரியம் இரண்டாவது காரியம்.
0: பலமான போர் சேவகனா இருந்தா என்ன செய்ய முடியும்னா, Number 2, Joshua chapter 1 and verse 9.
1: யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்.
0: It says, have I not commanded you, be strong and of good courage, do not be afraid and do not be dismayed, for the Lord your God is with you wherever you go.
1: நான் உனக்கு கட்டளையிடவில்லையோ பலம் கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார்.
0: Number 2, a strong soldier will expand his territory.
1: இரண்டாவது, ஒரு நல்ல போர் சேவகன் தன்னுடைய எல்லையை விரிவாக்கம் செய்வான்.
0: A strong soldier will expand his territory.
1: ஒரு நல்ல போர் சேவகன் பலமுள்ள போர் சேவகன் தன்னுடைய எல்லையை விரிவாக்கம் செய்வான்.
0: His strength is exhibited by his expansion.
1: அவனுடைய பலம் என்பது அந்த விரிவாக்கத்தில் காணப்படும்.
0: He will expand.
1: அவனுடைய எல்லையை விரிவாக்குவான்.
0: He will not stay alone. He will not stay as he is.
1: அவன் இருக்கிற வண்ணமாக அதே இடத்திலே அவனால் இருக்க முடியாது.
0: You see, there is a difference between a security guard, a watchman and a soldier.
1: ஒரு போர் சேவகனுக்கும் ஒரு இடத்தில் பாதுகாப்புக்கு இருக்கிற ஒரு காவலாளிக்கும் வித்தியாசம் உண்டு.
0: A security guard will try to protect what he has.
1: அந்த பாதுகாக்கிற காவலாளியினுடைய பொறுப்பு என்னவென்று சொன்னால் இருக்கிற இடத்தை பாதுகாத்துக் கொள்ளுவான்.
0: But a soldier will expand his territory.
1: ஆனால் ஒரு போர் சேவகன் பாதுகாப்பது மாத்திரமல்ல இன்னும் எல்லை விரிவாக்க முன்னேறி செல்லுவான்.
0: Go to any army that is strong.
1: எந்த ஒரு நல்ல திடமான ஒரு ராணுவத்திற்கும் சென்று பாருங்கள்.
0: They will always expand their territory.
1: எப்பொழுதும் அவர்களை எல்லையை விரிவாக்கி கொண்டே போய் கொண்டிருப்பார்கள்.
0: The way they prove they are stronger than the neighbor is by taking up spaces in the other man's land.
1: தன்னுடைய எல்லையில் இருக்கிற இடத்தை விரிவாக்கி அதன் மூலமாக தன்னுடைய அண்டை நாடுகளை விட நான் பலசாலியான நிரூபிக் கொண்டமாக தன்னுடைய அண்டை நாட்டின் எல்லைக்குள்ளாக இந்த ஊடுருவி விரிவாக்கி கொண்டே போய் கொண்டிருப்பான்.
0: See, go to any part of the world today and you look at the wars where people go, where a country goes and annexes some other parts of another country.
1: பாருங்கள், உலகத்தில் இருக்க எந்த நாட்டுக்கும் எந்த இடத்துல போய் பாருங்கள், யுத்தம் என்ற பட்சத்திலே போய் பாருங்கள், அந்த யுத்தம் எதனால் வரும், எந்த இடத்துல என்ன சம்பவிக்கும் என்று சொன்னால் தங்களோட அயல் நாட்டு எதிரி நாட்டின் எல்லையோ பிடித்துக் கொண்டு விரிவாக்கி கொண்டே போய் கொண்டிருப்பார்கள்.
0: They will put up camps in the enemy's territory.
1: அவர்கள் எதிராளியுடைய எல்லையிலே போய் முகாமிட்டு இருப்பார்கள்.
0: Why are you going there? Is your land not enough?
1: ஏன் அந்த இடத்துக்கு போய் உங்களுக்கு இடம் போதாதா? ஏன் அங்க போய் எங்களை பிடிக்கிறீர்கள்?
0: They want to prove that they are stronger than the other person.
1: ஏனென்று சொன்னால் அயல் நாட்டை விட நாங்கள் பலசாலி என்பதை நிரூபித்து காட்டும் வண்ணமாக செய்கிறார்கள்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: You see, if you stay as you are not a soldier.
1: பாருங்கள், நீங்கள் இருக்கிற இடத்திலே அப்படியே இருப்பீர்கள் சொன்னால் நீங்கள் ஒரு நல்ல போர் சேவகன் அல்ல.
0: Sorry for saying you are just a watchman.
1: தயவு கூர்ந்து மன்னித்துக் கொள்ள சொல்லுவதற்கு நீங்கள் போர் சேவகன் அல்ல, நீங்கள் ஒரு காவலாளி.
0: But if you are a soldier,
1: ஆனால் நீங்கள் ஒரு போர் சேவகனா இருக்கும் பட்சத்தில்,
0: you will not stay as you are.
1: நீங்கள் இருக்கிற இடத்தில் சும்மா இருக்க மாட்டீர்கள்.
0: You will expand your boundary.
1: உங்களுடைய எல்லையை விரிவாக்கி கொண்டே இருப்பீர்கள்.
0: Hallelujah. Alexander the Great was a mighty warrior.
1: அலெக்சாண்டர் மாபெரும் வீரனாகிய அலெக்சாண்டர் ஒரு பெரிய ஒரு யுத்த வீரனாய் இருந்தான்.
0: At the age of 33, he almost conquered the entire known civilized world.
1: 33 வயதிலே உலகத்திலே தெரிந்ததான கலாச்சாரத்தில் நாகரிகத்தில் வளர்ந்த நாடுகளை ஏறத்தலை எல்லா நாடுகளையும் பிடித்து விட்டான்.
0: It seems at the age of 33 he once knelt down by the Aegean seashore. He stretched out his hands and then he cried.
1: அந்த 33 வயதிலே ஒரு காலகட்டத்திலே இந்த ஏஜியன்ஸ் கடற்கரையின் ஓரமாக முட்டி போட்டு தன் இரண்டு கைகளையும் விரித்து இவ்விதமாக அவன் அழுதான்.
0: What is it?
1: என்ன?
0: I wish I had more lands in the world to conquer.
1: கடவுளே, இன்னும் இந்த உலகத்திலே நான் பிடிப்பதற்கு அதிகமான நாடுகள் இருந்தா நல்லா இருக்குமே.
0: இன்னும் நாடு இருந்தா பிடிச்சிருப்பேன். எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டேன், பிடிச்சிட்டேன். அதாங்க வீரன், ஏதோ இருக்கிறத பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வாட்ச்மேன் தான். நீங்க சொல்லுங்க, வாட்ச்மேனா இருக்க விரும்புறீங்களா, சோல்ஜரா இருக்க விரும்புறீங்களா? அதை கொஞ்சம் நெஞ்ச நிமித்தி சொல்லணும். சோல்ஜரா இருந்துக்கிறேங்க, அது வாட்ச்மேன் கேட்கறது. நீ கொடுக்குற இடத்த அப்படியே பாத்துக்கிறேன். நீ சொல்லணும், நான் யாரா இருக்க விரும்புறேன்? போர் வீரனா இருக்க விரும்புறேன். சொல்லுங்க. என்னங்க சத்தமே வர மாட்டேங்குது. போர் வீரனா இருக்க விரும்புறேன். அல்ல இல்லையா, without expansion there is no power.
1: விரிவாக்கம் இல்லாமல் வல்லமை என்பது கிடையாது.
0: When you expand your influence grows.
1: உங்கள் விரிவாக்கத்தின் நிமித்தமாக உங்களுடைய ஆளுமை தன்மை விரிவாக்கப்படும்.
0: When something that doesn't grow or expand, it is doomed for destruction.
1: ஏதோ ஒரு காரியம் விரிவாக்கம் பட செய்யவில்லை வளரவில்லை என்று சொன்னால் அங்கே ஏதோ ஒரு தடை இருக்கிறது, தோல்வி இருக்கிறது.
0: நிச்சயமா இது ஒரு நாள் அழிந்து போகும். Anything, it can be your family, it can be your business, it can be ministry, whatever. If you don't grow, if you don't expand, you will die very soon.
1: அது எந்த காரியமா இருக்கலாம், உங்கள் குடும்பத்தின் காரியமா இருக்கலாம், வேலையின் காரியமா இருக்கலாம், ஊழியத்தின் காரியம், எந்த ஒரு வாழ்க்கையின் எந்த பகுதியிலும் சரி, அந்த வாழ்க்கையின் பகுதி வளர்ச்சி அடையவில்லை என்று சொன்னால் அது ஒரு நாள் அழிந்து போய்விடும்.
0: If you are scared of enlargement, you don't have a long expiry date.
1: நீங்கள் விரிவாக்கத்தை குறித்து, உங்கள் எல்லை விரிவாக்கிற வாழ்க்கையின் வளர்ச்சியை குறித்து நீங்கள் பயந்து போவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கான வாழ்க்கையினுடைய காலகட்டமும் குறுகிவிடும்.
0: That is why Jabez prayed to the Lord. He said, Lord, bless me, he said.
1: அதனால்தான் யாபேஸ் இப்படியாக ஜெபித்தார், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும்.
0: How to bless you?
1: எப்படி நான் உம்மை ஆசீர்வதிப்பது?
0: Two aspects of his blessing.
1: அந்த ஆசீர்வாதத்தில் இரண்டு காரணங்கள், முக்கியமான இரண்டு காரியங்கள் இருக்கிறது.
0: One, he said, Lord, let your hand be with me and keep me from all evil.
1: ஒரு காரியம் என்னென்று சொன்னால், ஆனோட உங்கள் கரம் என்னோடு கூட இருந்து தீமைக்கினை விலக்கி காத்துக்கொள்ளும்.
0: தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி. This is a security thing, which is like, Lord, you have given me this territory, let no evil come upon it. It's more like a watchman style.
1: இந்த கூற்றிலே பார்க்கும் பொழுது என்ன சொன்னால், இது ஒரு பாதுகாப்புக்கான ஒரு வேண்டுதல். அதாவது ஆண்டவரே, எனக்கு இந்த எல்லையை நீர் கொடுத்திருக்கிறீர், இந்த எல்லை எந்த ஒரு தாக்குதலுக்கு உட்படுத்தப்படாமல் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஏற்படுத்தப்பட்ட விண்ணப்ப வார்த்தைகள்.
0: But then he asked for more.
1: அதுக்கு அடுத்தது இன்னொரு கேட்கிறான்.
0: He says, Lord, enlarge my territory.
1: இரண்டாவதாக ஒரு விண்ணப்பத்தை வைக்கிற, ஆண்டவரே என் எல்லையை பெரிதாக்கும்.
0: Hallelujah. God should not only protect us, God must also proliferate us.
1: தேவன் நம்மளுடைய எல்லை பாதுகாப்பது மட்டுமல்ல, அதை வளர்ச்சி அடையவும் செய்ய வேண்டும்.
0: எத்தனை பேர் விரும்புறீங்க வளரணும்னு விரும்புறவங்க ராமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. The enemy is always afraid if when we grow, when we expand, when we enlarge.
1: எப்பொழுதே பிசாசானவன் எதிரியானவனுக்கு நாம் வளருகிறோம், நாம் விரிவாக்கப்பட செய்யப்படுகிறோம் என்று சொன்னாலே அவனுக்கு பயம் வந்துவிடும்.
0: He is really scared.
1: உண்மையாக பயந்து விடுவான்.
0: He will try to bring everything to stop the expansion.
1: அந்த விரிவாக்கத்தை தடை செய்யும்படி என்னவனா செய்வான்.
0: But a good soldier, a strong soldier will always enlarge.
1: ஆனால் ஒரு நல்ல போர் சேவகன், ஒரு திடமான போர் சேவகன் எப்போதும் தன்னை விரிவாக்கத்துக்கு உட்படுத்திக் கொண்டே இருப்பான்.
0: First you need strength.
1: முதலாவது
0: to expel or eradicate your enemies.
1: முதலாவது உங்களுடைய சத்துருவை விரட்டி அடிக்க அழிப்பதற்கு உங்களுக்கு ஒரு பலன் வேண்டும்.
0: Number 2, you need strength to expand your territory.
1: இரண்டாவது உங்கள் எல்லையை விரிவாக்கம் பண்ணுவதற்கு உங்களுக்கு பலன் வேண்டும்.
0: Number 3,
1: மூன்றாவது,
0: why does a soldier need to be strong?
1: ஏன் இந்த போர் சேவகன் திடமாய் இருக்க வேண்டும்?
0: Romans chapter 13 and verse 4.
1: ரோமர் எழுதின புத்தகம் 13:4.
0: Rulers are not a terror to good works but to evil. Do you want to be unafraid of the authority? Do what is good and you will have praise from the same. For he is God's minister to you for good. But if you do evil, be afraid. For he does not bear the sword in vain. For he is God's minister and avenger to execute wrath on him who practices evil.
1: 3:3. மேலும் அதிகாரிகள் நற்கிரைகளுக்கு அல்ல துர்க்கிரைகளுக்கே பயங்கரமா இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு, பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடிக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கனை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே.
0: Why a soldier has to be strong?
1: ஏன் அந்த வீரன் திடமாய் இருக்க வேண்டும்?
0: Because his strength will enable him to execute justice.
1: என்று சொன்னால் அவனுடைய பலம் என்பது நீதியை சரிக்கட்ட பயன்படும்.
0: He will execute justice through his power.
1: நீதியை சரிக்கட்ட, தன் வல்லமையின் மூலமாக நீதியை சரிக்கட்ட, அது நீதியை நிலைநாட்ட.
0: When somebody sees a soldier, they are terrified.
1: யாராவது ஒரு போர் சேவகரை பார்க்கும்போது அவர் நிஜமாக பயப்படுவார்கள்.
0: Why?
1: ஏன்?
0: He has a strong appearance.
1: அவனுடைய தோற்றம், அந்த பலமான தோற்றம்.
0: He has strong weapons.
1: அவனிடத்தில் இருக்கிறதான அந்த பலமான ஆயுதங்கள்.
0: The way he looks, the way he talks can terrorize anybody.
1: அவன் பார்க்கிற பார்வைகள், அவன் பேசுற பேச்சின் திறமைகளை பார்க்கும் பொழுது யாருக்கா இருந்தாலும் ஒரு பயம் வரும்.
0: Especially a criminal will be afraid.
1: குறிப்பாக சொல்ல குற்றம் செய்தவர்கள், குற்றவாளிகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு போர் சேவகரை பார்க்கும் பொழுது பயம் வரும்.
0: The Bible says, God has put these people in authority so they will execute justice in the lives of people.
1: வேதம் சொல்லு, இப்படிப்பட்டவர்களை அதிகாரத்திலே தேவன் வைத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் நீதியை நிலைநாட்ட, நீதியை சரிக்கட்ட.
0: If they are weak, justice will be broken.
1: இந்த போர் சேவகன் பலவீனனாய் காணப்பட்டால் அந்த நீதி அங்கு நிலைநாட்டப்படாது.

0: நான் இந்திய போலீஸ்காரர்களை குறைவாக மதிப்பிட்டு சொல்லவில்லை, அவர்களுக்கு நிறைய அதிகாரங்கள் வல்லமைகள் உண்டு.
1: பட் தி ப்ராப்ளம் வித் them இஸ் தே ஆர் கண்ட்ரோல்ட் பை தி பொலிட்டிக்கல் எஸ்டாப்ளிஷ்மென்ட்.
0: ஆனால் பிரச்சனை என்னன்று சொன்னால், அதிகாரத்தை அவர்கள் சுதந்திரமாக செயல்படுத்தாத வண்ணம் அவர்கள் அரசியல்வாதிகளால் அவர்கள் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள்.
1: Therefore even if they catch a criminal or catch an offender,
0: ஆதலால் அவர்கள் ஒரு குற்றவாளியை உண்மையாக பிடித்தாலும்,
1: that fellow will show his party card.
0: அந்த குற்றவாளி உடனடியாக தன் இடத்தில் இருக்கிறதன கட்சியின் அடையாள சீட்டை காட்டுவான்.
1: இது முன்னாடி சொல்லக்கூடாதப்பா, போ பா போ. Why?
0: ஏன்?
1: Because our system is like that.
0: ஏன்னு சொன்னால், நம்மளுடைய அமைப்பு, நம்மளுடைய இந்திய நிர்வாக அமைப்பு அப்படி இருக்கிறது.
1: But if you go to overseas,
0: ஆனால் வெளிநாடுகளுக்கு, அயல் நாடுகளுக்கு சென்று பார்ப்பீர்கள் சொன்னால்,
1: they don't ask you for your party card.
0: அவர்கள் எந்த கட்சி உறுப்பினராக அடையாள அட்டை காட்ட சொல்ல மாட்டார்கள்.
1: License and registration please.
0: ஓட்டுநர் உரிமத்தையும் அந்த பதிவேடையும் காட்ட சொல்வார்கள்.
1: You should not even get out of your car.
0: நீ அந்த வாகனத்தை விட்டு இறங்க கூட வேண்டாம்.
1: You have to sit there and just be quiet.
0: நீ அந்த வாகனத்திலே உட்கார்ந்து கூட அமைதியா இருந்தாலே போதும்.
1: If you do something, raise your voice, instantly will pull out the gun.
0: நீங்கள் அந்த வாகனத்தில் இருந்து உங்கள் சத்தத்தை உயர்த்தி ஏதாவது அசௌகரியமான காரியத்தை செய்ய முயற்சித்தால், உடனடியாக உங்களுக்கு முன்பாக துப்பாக்கி நீட்டப்படும்.
1: If you open the door and you try to come out and argue with him,
0: நீங்கள் ஒருவேளை அந்த காரை திறந்து அந்த போலீஸ்காரோ தர்க்கம் பண்ணும்படி, வாக்குவாதம் பண்ணும்படியாக நீங்கள் வெளியே வருவீர்கள் என்று சொன்னால்,
1: instantly you will be handcuffed, that's all.
0: உடனடியாக உங்களுடைய இரண்டு கையும் பின்னாக கட்டப்படும்.
1: They will take you in their car and you have to be there in the jail at least for a few days.
0: அவர்கள் அவங்களோட வாகனத்தில் எடுத்து கொண்டு போய் அவங்களை சிறைச்சாலையில ஒரு 2-3 நாட்களா இருக்க வேண்டியிருக்கும்.
1: There if they see a police following them, they are terrified.
0: அங்கே அயல் நாட்டிலே ஒரு போலீஸ்காரர் நம்மை துரத்துகிறார் என்று தெரிந்தாலே அவர்கள் கதி கலங்கிவிடும்.
1: There is the power to execute justice.
0: ஏனென்று சொன்னால், அங்கே நீதியை நிலைநாட்ட அங்கே ஒரு அதிகாரம், வல்லமை இருக்கிறது.
1: But sometimes,
0: ஆனா சில வேளைகளிலே,
1: there are some police officers who are deputed to a particular area.
0: சில வேளைகளிலே சில போலீஸ்காரர்கள் சில காவல்துறை அதிகாரிகள் குறிப்பிட்ட இடத்துல இடமாறுதலை வைப்பார்கள்.
1: There are some police officers who don't care anything about anybody.
0: சில போலீஸ்காரர்கள் தங்களோட எல்லைக்குட்பட்ட எந்த பிரச்சனை, எந்த காரியத்தை குறித்து அக்கறை இல்லாதவர்களா இருப்பார்கள்.
1: இல்ல, யாரை பார்த்தும் பயப்பட மாட்டாங்க. யார வேணா நீ கூட்டுவா, பயப்பட மாட்டாங்க. அப்படி ஆளை பார்த்துட்டாங்க, அந்த ஏரியாவுக்கு ரவுடிகளுக்கு எல்லாம் பயம் வந்துடும். ஏன், நம்ம ஐயா என்ன பண்ண மாட்டாரு, யாருக்கும் அசர மாட்டாருன்னு தெரிஞ்சாலும் எல்லாம் வாழை சுருட்டிட்டு உட்காந்துடும். அந்த ஏரியாவே மாறி போயிடும். ஏன், இவருடைய வல்லமை, இவருடைய அதிகாரத்தை வச்சு நீதியை நிலைநாட்டிடுவாரு. You are called, you and I are called to be a good soldier of Jesus Christ.
0: வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல போர் சேவகனாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
1: As a good soldier you have to be strong.
0: அந்த ஒரு நல்ல போர் சேவகன் என்பவன் திடமாய் இருக்கிறது போல நாம் இருக்க வேண்டும்.
1: What for?
0: எதற்காக?
1: To eradicate the enemy.
0: அந்த சத்ருவை விரட்டி அடிக்க.
1: Not to be hand in glove with the enemy and say you and I are partners.
0: அந்த சத்ருவின் கையை பிடித்து உடன்படிக்கை பண்ணுவது போல நீ நானும் சகோதரன் என்று சொல்லு, உடன் பங்காளிகள் என்று சொல்வதற்கல்ல.
1: Resist the devil.
0: அந்த பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும்.
1: Hallelujah. They fight to expand their territories.
0: அவர்கள் எல்லையை விரிவாக்கும் பண்ணும்படியாக அவர்கள் சண்டையிட வேண்டும்.
1: They are there strong enough to declare, execute justice.
0: அந்த நீதியை நிலைநாட்டுவதற்கு அவர்கள் திடமாய் இருக்க வேண்டும்.
1: Jesus had this strong spirit of a soldier in him.
0: இயேசுக்குள்ளாக இந்த போர் சேவக, திடமான போர் சேவக ஆவி அவருக்குள்ளாக இருந்தது.
1: The Bible says nobody could resist him at all in his words or in his actions.
0: வேதம் சொல்கிறது, அவருடைய வார்த்தையோ அவருடைய கிரியையோ ஒருவனாலும் எதிர்த்து நிற்க முடியவில்லை.
1: Why?
0: ஏன்,
1: he was so strong in his heart.
0: அவர் தன்னுடைய இதிலே திடமாய் இருந்தார்.
1: Hallelujah. Today we need to ask Lord, give me that strength.
0: இந்த நாளில் ஆண்டவரை பார்த்து நாம் கேட்க போகிறோம், ஆண்டவரே அந்த பலத்தை, அந்த திடத்தை எனக்கு கொடுங்கள்.
1: No matter what problems I face.
0: எந்த பிரச்சனை, எப்படிப்பட்ட பிரச்சனை சந்தித்தாலும் பரவாயில்லை.
1: What kind of difficulties I'm going through.
0: எந்த எதிர்ப்பு, எந்த அசௌகரியத்து கூட நான் சென்றாலும் சரி.
1: No matter what challenges I face.
0: எப்படிப்பட்ட சவாலை எதிர்கொண்டாலும் சரி.
1: Lord, give me a heart that is strong.
0: ஆண்டவரே எனக்கு அந்த பலமான, திடமான இருதயத்தை மாத்திரம் கொடுங்க.
1: Hallelujah. Give me that strong soldier stance.
0: அந்த ஒரு போர் சேவகனுக்கு இருக்கிறதான திடமான இருதயத்தை போல இருதயத்தை எனக்கு கொடுங்கள்.
1: Sometimes you know when you watch these soldiers you are enamored by their strength.
0: சில நேரங்களில் அந்த போர் சேவகளை பார்க்கும்போது அவரோட பலத்தை பார்த்து நாம் பிரமித்து இருக்கிறோம்.
1: You know recently we had this Republic Day parade.
0: சில மாதங்களுக்கு, நாட்களுக்கு முன்பு குடியரசு தின விழா நடந்தது.
1: அந்த parade பார்த்தீங்கன்னா you can see the soldiers marching past.
0: அந்த குடியரசு தின அணிவகுப்பில் பார்க்கும்போது

0: அந்த வீரர்கள் அவர்கள் கால் வைத்து மார்ச் பாஸ்ட் போனதை நீங்கள் பார்க்கலாம்.
1: I was watching that for a little while.
0: அந்த அணிவகுப்பை நான் சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்தேன்.
1: And then I saw the soldier, you know, soldiers in a band, walking, their feet almost touched their face.
0: அந்த அணி அணியாக அந்த சாரணர் அணியை போல அந்த போர் சேவர்கள் போகும் பொழுது அவர்கள் அந்த மார்ச் பாஸ் பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட அந்த கால் அவர்களை தூக்கி நெற்றிக்கு நேராக முகத்துக்கு நேராக ஒரு முறை வந்தது.
1: ஒரே ஒரு முறை பார்த்தேன், அம்மா எனக்கே பலவீனம் ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு முறை செஞ்சோன்னா அவன் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கான், இவ்வளோ கிலோமீட்டர் நடந்து நம்மெல்லாம் ஒரு கால் இப்படி தூக்கி வச்சோன்னா அதோட மல்லாக்க விழுந்துட வேண்டியதுதான். என்ன என்ன பலங்க, என்ன வலிமை, என்ன வேகமாக போகிறாங்க. நானும் பார்த்தேன் யாராவது அப்படி தவண்டுக்கிட்டு போகிறாங்களான், எல்லாம் அவ்வளோ வலிமையாக போகிறாங்க. அதான் ஒரு நல்ல போர் சேவகனுடைய அழகு. ஆமேன். கைத்தாங்களாக தள்ளாடிக்கிட்டு நடந்து வர்றவனா போர் சேவகன் கிடையாது இல்லை, பலமாக திட்டமாக போகிறான். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் பலமாக இருக்கணும். ஹல்லேலூயா. எந்த சத்ருவை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அவனுடைய ஒவ்வொரு சதி ஆலோசனைகளை எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்கணும். என்ன வந்தாலும் ஒரு நாள் நான் துவண்டு போக மாட்டேன், தைரியமா நிப்பேன். Bible says when Jesus was taken to be tempted,
0: வேதம் சொல்லு இயேசு சோதிக்க முடியா கொண்டு செல்லப்பட்ட பொழுது,
1: he was so strong in resisting the devil.
0: அந்த பிசாசை எதிர்த்து நிற்பதில் மிக திடமாய் தைரியமாய் இருந்தார்.
1: He was so strong.
0: அவர் மிக திடமாய் இருந்தார்.
1: Whatever was given at him, thrown at him, he stood there, withstood it.
0: எப்படிப்பட்ட தாக்குதலை பிசாசு தொடுத்த பொழுது அதை எதிர்த்து அவர் லாகவமாக திடமாய் கையாண்டார்.
1: As young people, you need to be strong.
0: இளம் வாலிபர்களாக இருக்கிற நீங்களும் அதே போல ஒரு திடமாக இருக்க வேண்டும்.
1: As a believer of Christ, be strong.
0: கிறிஸ்துவின் விசுவாசிகளாக நீங்களும் திடமாக இருக்க வேண்டும்.
1: No matter what comes at you.
0: எந்த பிரச்சனை உங்களை எதிர்த்து எதுவான வரட்டும்.
1: Lord, give me the strength.
0: ஆண்டவரே அந்த பலத்தை எனக்கு கொடுங்கள்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Give me the strength to keep on expanding.
0: ஆண்டவரே என்னை விரிவாக்கத்தை தொடர்ச்சியான விரிவாக்கம் செய்வதற்கான பலத்தை கொடுங்கள்.
1: Help me to improve, develop, grow.
0: ஆண்டவரே நான் வளர்வதற்கு, நான் வளர்ந்து மேலோங்கி செல்வதற்கு உதவி செய்யுங்கள்.
1: Hallelujah. A good soldier is strong.
0: ஒரு நல்ல போர் சேவக திடமாய் இருப்பான்.
1: நம்பர் 2,
0: இரண்டாவது
1: 2 Timothy chapter 2 verse 3 and 4. ஒன்ஸ் அகைன்,
0: இரண்டு தீமோத்தேயு புத்தகம் 2:3-4 வசனங்கள்.
1: You therefore must endure hardship as a good soldier of Jesus Christ.
0: நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி.
1: Verse 4, 4 வசனம். No one engaged in warfare entangles himself with the affairs of this life that he may please him who enlisted him as a soldier.
0: தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படிக்கு பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கி கொள்ள மாட்டான்.
1: தண்டில் சேவகம் பண்றது அப்படின்னா யுத்தம் பண்ற எவனும் அர்த்தம். Anybody who engages in war,
0: யுத்தத்திலே தன்னை உருகும்படுத்தி கொண்ட எந்த ஒரு போர் சேவகனும்,
1: he will never entangle himself in the affairs of this life.
0: பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கி கொள்ள மாட்டான்.
1: Why?
0: ஏன்?
1: He doesn't want to please himself. He will please the one who enlisted him as a soldier.
0: அந்த போர் சேவகன் தன்னை தானே பிரியப்படுத்திக் கொள்ள விரும்ப மாட்டான். ஆனால் யாருக்கு அவன் சேவகம் எழுதி கொடுத்தானோ அவர்களுடைய பிரியத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்வான்.
1: In other words,
0: இன்னொரு விதத்தில்,
1: he will always put his desires behind and he will always fulfill the desires of his superiors.
0: இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டும் சொன்னால், தன்னுடைய விருப்புகளை, விருப்பங்களை, ஆவல்களை அவன் பின்னுக்கு தள்ளிவிட்டு தான் யாருக்கு சேவகம் எழுதி கொடுத்தானோ தனக்கு மேல் இருக்கிற அதிகாரிகளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற அவன் ஒப்பு கொடுக்கப்படுவான்.
1: That brings us to thought number 2.
0: இது இரண்டாவது சிந்தனையில்.
1: A good soldier is a sacrificial soldier.
0: ஒரு நல்ல போர் சேவகன் தியாகம் உள்ளவனாய் இருப்பான்.
1: He is willing to sacrifice his own desires, his own fancies, his own wants, his own lusts, all of that sacrificed to fulfill the wishes of his master.
0: ஒரு நல்ல போர் சேவகன் தன்னுடைய விருப்பங்கள், தன்னுடைய தேவைகள், தன்னுடைய ஆவல்கள், தன்னுடைய இச்சைகள், தன்னுடைய எல்லா காரியத்தையும் தியாகம் பண்ணுகிறவனாய் காணப்படுவான்.
1: Without a sacrificial spirit, you can never be a soldier.
0: இந்த தியாகத்தின் மனப்பான்மையின் ஆவி இல்லாமல் நீங்கள் ஒரு நல்ல போர் சேவகனா இருக்க முடியாது.
1: In order to sacrifice, he will go to the limit even to die.
0: இந்த போர் சேவகன் தியாகத்தின் உச்சக்கட்டமா எது வரைக்கும் செல்வான் என்று சொன்னால், தன் ஜீவனை இழப்புக்கும் வரைக்கும், இழப்பதற்கும்.
1: He may be put up with the most uncomfortable places.
0: ஒருவேளை அவனை ஒரு அசௌகரியமான இடத்தில் போடப்பட்டிருந்தாலும்,
1: He may be taken to places he doesn't want.
0: அவன் இருக்க விருப்பம் இல்லாத இடத்திலே அவன் போடப்பட்டிருந்தாலும்,
1: But he will sacrifice himself and do his duty.
0: அந்த இடத்திலும் தான் ஜீவியத்தை தியாகமா இருந்து தன்னோட கடமையை நிறைவேற்றுவான்.
1: Apostle Paul said, I was a soldier of Jesus Christ.
0: அப்போஸ்தலன் பவுல் சொல்றா, நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போர் சேவகனாய் இருக்கிறேன்.
1: திமோத்தி, you too should become a good soldier of Jesus Christ.
0: நீயும் தீமோத்தேயுவே அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல போர் சேவகனாய் இருக்கிறாய்.
1: I fought the good fight of faith.
0: நான் நல்ல போராட்டத்தை, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடினேன்.
1: You also should fight a good fight of faith.
0: நீயும் அதே போல விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும்.
1: In Acts chapter 20 verse 22 to 24 you can see how Paul was a sacrificial soldier.
0: அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் நிருபம் 20 அதிகாரம் 22 ல இருந்து 24 வசனங்களை பார்க்கும் பொழுது எப்படி அவன் ஒரு தியாக மனப்பான்மையுள்ள போர் சேவகனாக இருந்ததை பார்க்கிறோம்.
1: I'm going to take you verse by verse and I'm going to show you three ways his sacrificial heart is exposed.
0: அந்த முழு வசனங்களையும் எல்லாத்தையும் வசனத்தின் ஊடாக நான் செல்ல போவது கிடையாது. முக்கியமான மூன்று காரியங்கள் வழிகளை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் அங்கே.
1: If you come to verse 22.
0: 22 வசனத்துக்கு போகும் பொழுது
1: look at what he says.
0: அங்கே சொல்கிறார்,
1: See, now I go bound in the spirit to Jerusalem, not knowing the things that will happen to me there.
0: இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்ட எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன்.
1: I will show you three places a soldier will go and why sacrifice is needed.
0: அந்த மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். எப்படி ஒரு போர் சேவகன் தியாக மனப்பான்மை தேவை என்பதை நான் மூன்று காரியங்களை காண்பிக்கிறேன்.
1: மூன்று இடங்களுக்கு ஒரு போர் சேவகன் போவான். அந்த மூன்று இடங்கள் அவன் போகிறதுனால தான் அவனுக்கு ஒரு தியாகம் தேவைன்னு உங்களுக்கு காண்பிக்க வரேன். முதலாவது பாருங்க, look at that verse. He says, I do not know the things that will happen to me there.
0: அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன்.
1: First,
0: முதலாவது,
1: a soldier is taken to an unpredictable place.
0: முதலாவது, ஒரு போர் சேவகன் அவனால் கணிக்க முடியாத, அவன் யூகித்து பார்க்க முடியாத இடத்திற்கு அவன் கொண்டு செல்லப்படுகிறான்.
1: You cannot predict anything where the soldier is going. Anything can happen anytime.
0: அந்த போர் சேவன் எங்க போக போகிறான் என்று உங்களால் கணிக்க முடியாது. அங்க என்ன நடக்கும் என்றும் தெரியாது. எது வேணாலும் நடக்கலாம்.
1: You cannot assume that this is what is going to happen in that place.
0: நீங்களாகவே ஒரு உருவகப்படுத்தி அனுமானப்படுத்தி இங்கே அதுதான் நடக்கும் என்று ஒரு தீர்மானத்துக்கு வர முடியாது.
1: There will be no announcement as to what is coming.
0: அங்க என்ன நடக்கும் என்ற ஒரு அறிவிப்பும் இருக்காது.
1: Anything can happen at any time.
0: எப்போ வேணா எது வேணா நடக்கும் என்கிறதான இடம்.
1: You don't have the Chinese military sending an email to India and said February 28 at about 10 AM we are going to send rockets. Are you ready?
0: ஒரு சீன ராணுவத்திலிருந்து இந்திய ராணுவத்திற்கு ஒரு மின் அஞ்சலிலே இந்த மாதிரி பிப்ரவரி 28 காலை 10 நாங்கள் ஒரு ராக்கெட் அனுப்ப போகிறோம் என்று அவர்கள் மின் அஞ்சல் எல்லாம் போட மாட்டார்கள்.
1: Are you free that day? Are you ready to fight? You know, we want to fix an appointment.
0: அந்த நாளில ராக்கெட் போடும்போது நீங்கள் ஃப்ரீயா இருக்கிறீங்களா, உங்களால் யுத்தம் செய்ய முடியுமா, அன்னைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வைத்துக் கொள்ளலாம், இல்ல வேற ஒரு நாள் பார்க்கலாமா?
1: Or there is a horn blasting from the other end and say ready ready ready bombs are coming your way
0: alle endra andha naattil irundhu oru periya oru sathathai erupi oru samingiye yerpaduthi oru echirpai yerpaduthi aayithamaayirungal naangal angirundhu gundu malai poliya pogurom endru solvaargala.
1: You can't expect anything, no announcement.
0: எந்த ஒரு சமிஞ்சையோ எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் நடக்கும். நீங்கள் எதையும் எதிர்பார்த்து கணிக்க முடியாது.
1: When they have land mines they don't put up big signboards and say landmines here, be careful.
0: கண்ணி வெடிகளை வைத்து விட்டு அந்த கண்ணி வெடிக்கு மேலாக ஒரு அறிவிப்பு பலகை வைத்து இங்கே கண்ணி வெடிகள் இருக்கிறது, ஜாக்கிரதையா இருங்கள் என்று போடப்பட்டிருக்காது.
1: No. Unpredictable terrain is where a soldier will go.
0: கணிக்க முடியாத இடம் அல்லது எந்த ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ண முடியாத இடத்திற்கு ஒரு வீரன் செல்லுவான்.
1: He may think everything is okay but everything will be wrong.
0: அவன் நினைக்கலாம் எல்லாம் சௌகரியமா நல்லா இருக்கும் என்று நினைக்கலாம், ஆனால் அங்க எல்லாம் முற்றிலும் வேறு விதமா இருக்கும்.
1: He may think everything is perfect but when he steps foot on that there may be a landmine.
0: அவன் நினைப்பான் இந்த இடம் நல்ல இடமா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை என்று நினைப்பான், ஆனால் கால் எடுத்து வைத்த பிறகு தான் தெரியும் அங்கே ஒரு கண்ணி வெடி இருக்கிறது என்று.
1: He has to sacrifice his life to face the unpredictable.
0: இந்த கணிக்க முடியாத காரியங்களை எதிர்கொள்ளும்படியாக தன் வாழ்க்கையே ஒரு போர் சேவகன் தியாகம் பண்ண வேண்டும்.
1: Ready for anything from any direction.
0: எந்த நோ எந்த திசையிலிருந்தும் எந்த காரியம் வந்தாலும் அதற்கு ஆயத்தமா இருக்க வேண்டும்.
1: You know, sometime in war, it is not only what you see with your eyes, but there are so many things you don't see with your eyes that happens in order to bring the soldier down.
0: பாருங்கள், யுத்தத்திலே நீங்கள் கண்களால் காண்கிற காரியம் மாத்திரம் உங்கள் ஆபத்தை நேரிட பண்ணாது, உங்கள் கண்களால் காணாத சில காரியமும் ஒரு வீரனை மனமடியே கீழே தள்ளும்படியாக இருக்கும்.
1: There are so many military secrets that is being shared.
0: சில ராணுவ ரகசியங்கள் பரிமாறப்படும்.
1: Everything is secret.
0: எல்லாம் ரகசியமா இருக்கும்.
1: Everything is coded.
0: எல்லாமே அந்த சமிங்கே மொழியில இருக்கும்.
1: You cannot decipher what the enemy is speaking.
0: அந்த சமிங்கே மொழியை உங்களுடைய மொழியை குறித்து என்ன அவங்க பேசுறாங்கன்னு உங்களால கணிக்க முடியாது.
1: You cannot guess when the attack is going to come.
0: எப்பொழுது தாக்குதல் ஏறிடும் என்று உங்களால கணிக்கவும் முடியாது.
1: A soldier has to be ready to face all of that.
0: இந்த யுத்த வீரன் என்பவன் எந்த சூழ் எது நடந்தாலும் எப்பொழுதும் அவன் ஆயத்தமாய் இருக்க வேண்டும்.
1: You know, there is something called as honey trap. They call it as honey trap.
0: எப்படி சொல்றா வசியப்படுத்துற கண்ணியின் திட்டங்கள் என்று சில காரியங்கள் இருக்குது.
1: You know what is honey trap is basically in order to get military secrets from a soldier or an officer.
0: இந்த வசியப்படுத்துற கண்ணியின் திட்டம் என்று சொன்னால் என்ன என்று சொன்னால் ஒரு ராணுவ வீரரிடத்திலிருந்து சில ரகசியங்களை ராணுவ ரகசியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக
1: nobody goes and sticks a gun and say give me all your secrets.
0: யாரோ துப்பாக்கி எடுத்துக்கொண்டு அவனிடத்துல வைத்து உன் ரகசியத்தெல்லாம் கூட என்று கேட்க மாட்டார்கள்.
1: உன் ரகசியங்கள் எல்லாம் கூட துப்பாக்கி நீட்டா he will say you want if you want you kill me I'm not going to give you my secrets.
0: அப்படி எல்லாம் துப்பாக்கி வைத்து மிரட்டலாம் அது ராணுவ வீரன் சொல்வான் நீ என்னை சுட்டாலும் பரவாயில்லை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்வான்.
1: So what they will do?
0: அதற்கு பதிலாக என்ன செய்வார்கள்?
1: Sometimes they will send a beautiful girl a trap for the officer.
0: சில நேரங்களில் இந்த போர் சேவகரை துப்பாக்கி முனையிலே எதிர்கொண்டு ரகசியத்தை வாங்க முடியாமல் ஒரு அழகான ஒரு பெண்ணையை அவனிடத்தில் அனுப்பி வசியப்படுத்தி அவனிடத்திலிருந்து ரகசியங்களை வாங்க முயற்சி செய்வார்கள்.
1: The girl will look like a true person who really has fallen in love with him.
0: அந்த பெண் எப்படி இருப்பாள் என்று சொன்னால் அந்த போர் சேவகரை உண்மையாகவே மனமார்த்தமாக விரும்புகிற காதலிப்பதை போல இருப்பாள்.
1: And this man will fall for it.
0: இந்த அன்பின் காதல் வலையிலே அந்த போர் சேவகன் விழுந்து விடுவான்.
1: And then at the peak of this deception she will take away all the secrets and give it to the enemy.
0: இந்த இரு உறவின் உச்சத்தின் கட்டத்திலே அவள் அவனிடத்திலிருந்து எல்லா ரகசியங்களையும் எப்படியோ வாங்கி விடுவாள்.
1: Samson, this thing happened in his life.
0: இந்த காரியம் சிம்சோனோட வாழ்க்கையில நடந்தது.
1: He was a strong man.
0: அவன் மிக பலசாலி.
1: Nobody could trap him.
0: அவனை யாரால் கண்ணில் வரிவிட்டு மாட்டி வைக்க முடியாது.
1: Nobody could control him.
0: யாராலும் அவனை கட்டுப்படுத்தவும் முடியாது.
1: A lion could not overcome him.
0: சிங்கத்தால் அவனை மேற்கொள்ள முடியவில்லை.
1: An army cannot overcome him.
0: ஒரு சேனையால் அவனை மேற்கொள்ள முடியவில்லை.
1: But one girl, Delilah, brought him down.
0: ஆனால் ஒரே ஒரு பெண்ணாகிய தெலீலாள் அவனை விழ தண்ணீலாள்.
1: And till the end he never even guessed that this was the girl who was there to take away his secret.
0: ஆனால் சிம்சோன் கடைசி வரைக்கும் தெரியல இந்த தெலீலாள் தான் தன்னோட ரகசியங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ளும்படி அனுப்பப்பட்ட ஒரு ஆள் என்று.
1: He never imagined that she was a spy all along.
0: அவன் கடைசி வரைக்கும் தெரியாது இவள் ஒரு உளவாளி என்பதை கடைசி வரைக்கும் அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை.
1: A soldier has to have a sacrificial heart because he will be taken to unpredictable places.
0: ஒரு வீரன் ஒரு உண்மையான வீரன் என்பவன் ஒரு தியாக மனப்பான்மை உள்ளவன் இருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் அவன் கணிக்க முடியாத இடத்திற்கு அவன் கொண்டு செல்லப்படுவான்.
1: You cannot predict where the danger is.
0: ஆபத்து எங்கே இருக்கிறது உங்களால் தீர்மானமே கணித்து சொல்ல முடியாது.
1: But if a man has a sacrificial heart and says, I will not give myself up for any whim or fancy, I will put all my desires behind me and go for the prize, he can never be moved.
0: ஆனால் அதே ஒரு போர் சேவகன் தன்னுடைய விருப்பங்கள் தன்னுடைய காரியங்கள் இச்சையின் காரியங்கள் எல்லா காரியங்களும் பின்னுக்கு தள்ளிவிட்டு நான் எந்த சூழ்நிலை என் விருப்பத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்காமல் ஒரு தியாக மனப்பான்மையோடு நான் போவேன் என்று சொன்னால் அவன் நிச்சயமா பரிசை பெற்றுக் கொள்வான்.
1: Hallelujah. I used to always used to think about Samson.
0: சிம்சோனை குறித்து எப்பொழுதும் நினைத்து பார்ப்பது உண்டு.
1: I used to think, you know, this man, the lion could not overcome him.
0: பாருங்கள் சிங்கம் அவனை மேற்கொள்ள முடியல.
1: One hand, you know, just tore it apart.
0: ஒரே கையில அந்த சிங்கத்தின் வாயை கிழிச்சிட்டான்.
1: 300 foxes he was able to tie their tails together.
0: 300 நரிகளை ஜோடு ஜோடாக அந்த வாலில் பின்னி அவளை தீ கொளுத்தி போட்டு விட்டான்.
1: He carried the doorpost and walked up the hill.
0: ஒரு கதவு பெரிய கதவு எடுத்துக்கொண்டே அந்த மலை உச்சி முகடுக்கு சென்று விட்டான்.
1: With one dry bone he killed many.
0: ஒரு சாதாரண தாடை எலும்பை எடுத்து அநேகரை அவன் கொன்று குவித்தான்.
1: But he could not touch this one girl.
0: ஆனால் ஒரு சாதாரண ஒரு பெண்ணை அவனால் தொட முடியவில்லை.
1: He had all strength physically.
0: சரீர பிரகாரமா அவனுக்கு பலம் இருந்தது.
1: One slap this girl would have got smashed.
0: ஒருவேளை அவனுக்கு இருந்த பலத்தில் அந்த பெண்ணை ஒரே அறை கன்னத்தில் ஓங்கி விட்டிருந்தால் அவள் கீழே மடிந்து விழுந்திருப்பாள்.
1: அன்றைக்கு இறந்திருப்பாக. Because she is, he is so strong.
0: என்று சொன்ன அப்படிப்பட்ட ஒரு பலசாலி.
1: But he was so strong in his body.
0: அவனோட சரீரத்துல மிக பலசாலி.
1: But he could not sacrifice his own desire.
0: ஆனால் தன் சொந்த விருப்பத்தை அவனால் தியாகம் பண்ண முடியவில்லை.
1: His own desire, his lust, he couldn't sacrifice.
0: அவனோட சொந்த விருப்பம் சொந்த இச்சையை அவனால் தியாகம் பண்ண முடியவில்லை.
1: He fell for her beauty.
0: அவளோட அழகுக்கு விழுந்து விட்டான்.
1: See, as a child of God,
0: பாருங்கள் தேவனுடைய பிள்ளையாகிய நீங்கள்,
1: the Bible says, be a soldier for Jesus Christ.
0: இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல போர் சேவகனாய் இருங்கள்.
1: A true soldier has a sacrificial life.
0: ஒரு நல்ல ஒரு போர் சேவகனுக்கு தியாகமுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கும்.
1: The Bible says, those who have known Christ have crucified their lusts and desires on the cross.
0: வேதம் சொல்லு கிறிஸ்துவினுடையவர்கள் தங்களோட ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள்.
1: I sacrifice it, Lord.
0: எல்லாவற்றையும் ஆண்டவரே தியாகம் பண்ணியிருக்கிறேன்.
1: I'm going into unprecedented territory.
0: நான் என்னால் கிரகிக்க முடியாத கணிக்க முடியாத ஒரு புது இடத்துக்கு செல்கிறேன்.
1: The enemy has traps everywhere.
0: அந்த இடத்திலே என்னால் கணிக்க முடியாத இடத்திலே சத்துருவானவன் கண்ணிகளை மறைத்து வைத்திருக்கிறான்.
1: But Lord, I have already sacrificed my desires in your altar.
0: ஆண்டவரே ஆனால் அதற்கு முன்பதாகவே ஏற்கனவே உம்முடைய பலிபீடத்திலே என்னுடைய விருப்பங்களை எல்லாம் நான் தகனித்து விட்டேன்.
1: All my lusts I have put it on the altar.
0: எல்லா என்னுடைய இச்சைகளையும் உம்முடைய பலிபீடத்திலே நான் எரித்து விட்டேன்.
1: Nothing will move me.
0: என்னிடத்தில் இன்று ஒன்றும் இல்லை.
1: Nobody can tempt me.
0: யாரும் என்னை சோதனை பரீட்சை பார்க்க முடியாது.
1: I am standing above all that.
0: எல்லாவற்றுக்கும் மேலாக நான் இருக்கிறேன்.
1: Hallelujah. Never forget you are a soldier.
0: நீங்கள் மறந்து விடாதீர்கள். நீங்கள் ஒரு போர் சேவகனாய் மறந்து விடாதீர்கள்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Why he has to have a sacrificial heart?
0: ஏன் அப்படிப்பட்ட ஒரு தியாக மனப்பான்மை அவனுக்கு இருதயம் இருக்க வேண்டும்?
1: First I said he will be taken to unprecedented or unpredictable places.
0: முதலாவது நான் சொல்லியிருந்தேன் அவனால் நிர்ணயிக்க முடியாத கணிக்க முடியாத ஒரு புது இடத்திற்கு அவன் அழைத்து செல்லப்படுவான்.
1: Number 2.
0: இரண்டாவது
1: a soldier will also be taken to unpleasant places.
0: இரண்டாவது ஒரு போர் சேவகனை சௌகரியம் இல்லாத இடத்திற்கும் கொண்டு செல்வார்கள்.
1: Look at how Paul went there.
0: பவுல் எப்படி போனார் என்று பாருங்கள்.
1: Verse 23 Acts 20.
0: அப்போஸ்தலர் நிருபம் 20 அதிகாரம் 23 வசனம் பாருங்கள்.
1: He says the Holy Spirit testifies in every city that chains and tribulations are awaiting me.
0: 23 வசனம் சொல்கிறது கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன்.
1: He saying where I am going is very unpleasant.
0: அவர் சொல்கிறார் நான் எங்கே போகறனோ அது சௌகரியமான இடம் அல்ல.
1: Unpleasant.
0: அது சௌகரியமான இடமும் இல்ல.
1: A soldier when he is going for war,
0: ஒரு வீரன் ஒரு யுத்தத்துக்கு செல்லணும்னு சொன்னால்,
1: he will not call and ask, well, I am called to fight in Kashmir. Do you have a single bedroom or double bedroom?
0: ஒரு வீரன் ஒரு யுத்தத்திற்கு பொதுவாக ஒரு காஷ்மீர் என்ற இடத்திற்கு மாநிலத்திற்கு அவன் யுத்தத்துக்கு செல்ற சொன்னால் அலைபேசியை அழைத்து அந்த இடத்துல நான் காஷ்மீர் யுத்தத்திற்கு வருகிறேன் அந்த இடத்துல எனக்கு நீங்கள் சிங்கிள் பெட்ரூம் கொடுப்பீங்களா தங்கறதுக்கு இல்ல டபுள் பெட்ரூம் கொடுப்பீங்களா கேட்க மாட்டான்.
1: Do we have hot water for taking bath or do we have queen size bed or king size bed? Even king size is okay for me. Do you provide all that, you know?
0: அந்த இடத்துல போன் செய்து எனக்கு குளிப்பதற்கு சுடு தண்ணி வெந்நீர் இருக்குமா இல்லது நான் படுக்கை அறையில படுப்பது ஒரு ராஜ படுக்கை போல விரிவான படுக்கையா இருக்குமா இல்ல ஒற்றையால் படுக்கிற படுக்கையா இருக்குமா?
1: Will I have comforter? Will I have you know shoe polish? Don't ask all that.
0: எனக்கு எல்லா சௌகரிய உடையின் சௌகரியங்கள் என ஷூ பாலிஷ் பண்ணப்பட்டதன காரியங்கள் எல்லாம் இருக்குமா? இப்படிப்பட்ட காரியங்களை கேட்க மாட்டார்.
1: Will you have washing machine?
0: அங்க துணி துவைப்பதற்கு இயந்திரம் வாஷிங் மிஷின் இருக்குமா?
1: கேட்க முடியுமாங்க? No comforts whatsoever.
0: அந்த யுத்த காலத்தில் எந்த ஒரு சௌகரியத்தையும் நீங்க எதிர்பார்க்க முடியாது.
1: Unpleasant place.
0: அசௌகரியமான இடமா இருக்கும்.
1: You don't know where you will sleep tonight.
0: நீங்கள் இன்று இரவு அந்த இடத்துல எந்த இடத்துல தூங்குவீங்க கூட உங்களால நிர்ணயிக்க முடியாது.
1: You don't know whether you will be allowed to sleep tonight.
0: ஒருவேளை நீங்கள் தூங்குவதற்கு அனுமதிக்கப்படுவீர்களா என்று கூட தெரியாது.
1: They'll give you a small ditch and say stay here for the next 7 days.
0: ஒரு சின்ன ஒரு குழி போல ஒரு பதுங்கு இடத்தை கொடுத்து விட்டு அந்த இடத்துல ஒரு 7 நாள் அங்கேயே இருந்துட்டு விடுவார்கள்.
1: Don't show your face outside.
0: அந்த முகத்தை அந்த குழியிலிருந்து வெளியே காட்டி விடாதே என்று சொல்வார்கள்.
1: They will cover you with some dry leaves.
0: அவர்கள் ஒரு காய்ந்த இலைகளை போட்டு அந்த பதுங்குழி மூடியும் விடுவார்கள்.
1: Stay inside.
0: அதிலே அமர்ந்திரு.
1: Wait for the enemy.
0: சத்ருவுக்கு எதிராளிக்கு காத்துரு.
1: This can be unpleasant but you have to stay there.
0: இது ஒருவேளை சௌகரியம் இல்லாத இடமா இருக்கலாம் ஆனா நீங்க அங்க தான் இருந்தாகணும்.
1: From that place you cannot call Zomato and say can you give me biryani.
0: அந்த இடத்துல இருந்து நீங்கள் எந்த ஒரு உணவு ஆர்டரும் எந்த ஒரு காரியம் சொமாட்டோவுக்கு யாருக்கும் ஆர்டர் செய்ய போன் உணவுகள் எதுவும் ஆர்டர் செய்ய முடியாது.
1: They'll give you a few pieces of bread or maybe chocolates or some tinned food and then they say you eat it and survive.
0: ஒரு சில ரொட்டிகளை ஒரு சில உணவு பதார்த்தங்களை அடைக்கப்பட்ட உணவு பதார்த்தங்களை கொடுத்து இதை கொண்டு இதே இடத்துல தாக்கு பிடித்து சில நாட்கள் இரு என்று சொல்லிவிடுவார்கள்.
1: Stay there.
0: அங்கேயே இரு.
1: It will not be pleasant.
0: ஒருவேளை இது சௌகரியமா இருக்க இல்லாம இருக்கலாம்.
1: It could be very mushy, it could be muddy, it could be raining. You have to be there.
0: ஒருவேளை அந்த இடம் ஒரு வெட்டாந்தரை எல்லாமே கசகசப்பான வெதுவெதுப்பான சதுப்பு நிலமா இருக்கலாம் மலை பெய்கிற இடமா இருக்கலாம் எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் சரி நீங்கள் அங்கே தான் இருக்க வேண்டும்.
1: Unpleasant places.
0: அசௌகரியமான இடங்கள்.
1: Apostle Paul says.
0: அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார்.
1: As a soldier of Jesus Christ.
0: கர்த்தருக்கு இயேசு கிறிஸ்துவின் போர் சேவகனாய்.
1: The Holy Spirit told me.
0: பரிசுத்த ஆவியானவர் தெரிவிக்கிறார்.
1: You will have only chains and tribulations waiting for you.
0: கட்டுகளும் உபத்திரவங்களும் மட்டுமே உனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது.
1: It is unpleasant.
0: இது அசௌகரியமான காரியம்.
1: It will be painful.
0: அது பலியை ஏற்படுத்துகிற காரியம்.
1: What did Paul say?
0: ஆனால் பவுல் என்ன சொல்கிறார்?
1: In whatever state I am, I've learned to be content.
0: பவுல் சோ எந்த நிலையில் நான் இருந்தாலும் நான் மனரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன்.
1: ஹல்லேலூயா. I know how to be in comfort, I know how to be in discomfort.
0: என்னுடைய சௌகரியமான இடத்தில் என்னால எப்படி இருக்க முடியும் என்று தெரியும், அசௌகரியமான இடத்தில் எப்படி இருக்க முடியும் என்று தெரியும்.
1: I know how to be full, I know how to be hungry.
0: எப்படி நிறைவாய் என்னால இருக்க முடியும் என்று தெரியும், எல்லாம் குறைவுபட்ட காலத்திலும் எப்படி இருக்க முடியும் தெரியும்.
1: வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், நிறைவா இருக்கவும் தெரியும், பட்டினியா இருக்கவும் தெரியும். எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் மனரமியமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. I will not give up my position for a little desire, for a little food, for a little comfort.
0: ஒரு சின்ன சௌகரியத்திற்காகவோ சின்ன ஆகாரத்திற்காகவோ என்னுடைய விருப்பத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்.
1: No, I will always sacrifice all my desires to fulfill my duty.
0: என்னுடைய விருப்பத்தை என்னுடைய அந்த கொடுக்கப்பட்ட அந்த சேவையை செய்யும்படியான தியாக மனப்போடு இருக்கும் பட்சத்தில் என்னுடைய எல்லா விருப்பத்தையும் அதற்காக நான் தியாகம் பண்ணுவேன்.
1: No matter how much I suffer.
0: எப்படிப்பட்ட உபத்திரவத்தின் ஊடாக சென்றாலும் சரி.
1: I will only be a true soldier.
0: நான் ஒரு நல்ல போர் சேவகனாய் மட்டும் இருப்பேன்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: என்ன என்ன செய்தாலும் சரி, இயேசுவை மட்டும் விடவே மாட்டேன். அதான் ஒரு நல்ல போர் சேவகன். Hallelujah. அடிச்சாலும் சரி, உதைச்சாலும் சரி, தூக்கி வீசினாலும் சரி, இயேசுக்காக மாத்திரமே வாழ்வேன்.

0: Hallelujah. No matter what happens, I will never stop following Christ.
1: Endha sulli endha kaaryam eppadi nadathalum seri naan Kristuvai pinpatruvadhai naan vidave maaten.
0: Sacrificial soldier.
1: Thyagamulla or por sevagan.
0: Even in unpleasant places he continues to stay faithful to his army.
1: Or saugriyam illada edathil irundhalum seri andha edathilum thannudaiya raanuvathirku avan unmai ullavanai thyagamullavanai irupan.
0: Number 3.
1: Moondravathu.
0: Why a soldier should be sacrificial?
1: Yen or por sevagan thyagamullavanai irukka vendum?
0: The third place he goes to is an unprotected place.
1: Avan moondravathu edamaga avan seligira edam paadhugaappu illada edam.
0: Verse 24 of Acts 20.
1: Apostle Nirubam 20th adhigaram 24th vasanam.
0: None of these things move me, nor do I count my life dear to myself.
1: Agilum avigile ondrai kurithum kavalai paden en prananaiyum naan arumaiyaga ennen.
0: Do you see the statement there? Very powerful statement.
1: Paarungal evvoru vallamaiyana oru aanitharamana oru kootrai inge vekkirar.
0: I do not count my life worth anything.
1: என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன்.
0: In other words,
1: இன்னொரு விதத்தில்
0: I know that there is no guarantee for my life.
1: இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டும் சார், என் வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கிடையாது.
0: There is no safety or security for my welfare.
1: என்னுடைய சுகத்திற்கு என்னுடைய பாதுகாப்பிற்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது.
0: But in spite of that I will continue to serve as a soldier.
1: ஆனால் அப்படி பாதுகாப்பு இல்லாமல் போனாலும் நான் ஒரு போர் சேவகனாய் தொடர்ந்து இருப்பேன்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Just imagine one of your relatives, husbands, wives, or your children are working in the army and they are in the border in Kashmir.
1: கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்துக்கோ, உங்களுடைய பிள்ளைகளோ இல்ல உறவினர்கள் யாரோ ஒருத்தர் ராணுவத்தில் வேலை செய்கிறார். ராணுவத்தில் எல்லையிலே காஷ்மீர் எல்லையிலே ஒரு பணியில் இருக்கிறார்.
0: When he is leaving your house to go for war,
1: அவர் இங்க இருந்து யுத்தத்திற்கு போகும் பொழுது,
0: will you go and tell him you're going to Kashmir?
1: நீங்கள் அவரிடத்தில் சென்று நீங்கள் யுத்தத்து காஷ்மீருக்கு போறீங்க.
0: When you come back, get me some apples. They said Kashmir apple is very good.
1: நீங்க யுத்தத்தை முடித்து வரும்போது காஷ்மீர் ஆப்பிள் நல்லா இருக்கும், காஷ்மீர் ஆப்பிள் வாங்கி வந்திருக்கேன்னு சொல்லுவோமா?
0: மறக்காம வாங்கிட்டு வந்துரு சொல்லுவோமாங்க. என்ன சொல்லுவோம்? பத்திரமா உயிரோட வாப்பா, அதுதான் வேணும். Come alive, come safe.
1: உயிரோட வந்தா போதும்.
0: Why?
1: ஏன்?
0: Because we know when the soldier goes to war, there is no protection for him.
1: ஏனென்று சொன்னால் உங்களுக்கு நன்றாக தெரியும், ஒரு போர் சேவன் யுத்த களத்திற்கு செல்வான் என்று சொன்னால் அங்கே அவனுக்கு பாதுகாப்பு கிடையாது.
0: There is no guarantee whether he will come back alive.
1: அவன் திரும்ப உயிரோடு வருவானா என்பதற்கு உத்தரவாதமும் கிடையாது.
0: That's why when a soldier leaves the house, the whole family weeps over him.
1: அதனால தான் ஒரு யுத்த வீரன் யுத்தத்திற்கு செல்வதற்கு முன்பதாக தன் குடும்பத்தில் உள்ள எல்லா உறவினர் எல்லாரும் கூடி சேர்ந்து அவனை கட்டி அணைக்கிறார்கள்.
0: They will cry over him.
1: அவர்கள் அழுவார்கள்.
0: They have no guarantee if they will see him again alive.
1: என்றே சொன்னால் போகிறவன் திரும்பி வருவானா, உயிரோடு திரும்ப பார்ப்போமா என்றதன் உத்தரவாதம் கிடையாது.
0: It is not only the relatives who know this truth.
1: அந்த உறவினர்கள் மட்டும் அந்த சத்தியம் தெரிந்ததல்ல.
0: The soldier also knows that.
1: அந்த யுத்த வீரனுக்கும் தெரியும்.
0: He knows he is going into that position. என்றே
1: சொன்னால் அந்த இடத்துக்கு நான் போகிறேன்.
0: I am going into that border.
1: அந்த எல்லைக்கு நான் போகிறேன்.
0: I don't know if I will see the next day alive.
1: அடுத்த நாள் காலை நான் உயிரோடு பார்ப்பனா என்பது அவனுக்கே தெரியாது.
0: He doesn't know what kind of problem will create, what kind of situation he will be into in the next minute.
1: அடுத்த நொடி பொழுதிலே எப்படிப்பட்ட பிரச்சனை வரும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாறும் என்பதையும் அவனுக்கு தெரிந்திருக்காது.
0: But you know what?
1: ஆனால் பாருங்கள்,
0: he loves the country more than he loves his own life.
1: அவன் தன் சொந்த ஜீவியத்தை நேசிப்பதை காட்டிலும் தன் நாட்டை அதிகமாய் நேசிக்கிறான்.
0: He sacrifices his desire to live long in order to protect his country.
1: தன் ஆயுசு நாட்கள் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்கிற தன் ஆயுசு நாட்களையும் தன் நாட்டின் நலனுக்காக பாதுகாப்பிற்காக தன் ஆயுசையும் அவன் தியாகம் செய்கிறான்.
0: He gives up his desire to live long.
1: அவன் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்கிற விருப்பத்தையே விட்டு விடுகிறான்.
0: Sacrifice.
1: தியாகம் பண்ணுகிறான்.
0: Sacrifice.
1: தியாகம் பண்ணுகிறான்.
0: The Bible says, be a good soldier of Jesus Christ.
1: வேதம் சொல்லுது, நீ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் இரு.
0: In order to be a good soldier, you need to have the spirit of sacrifice.
1: நல்ல போர் சேவகனாய் இருப்பதற்கு உனக்கு அந்த தியாகத்தின் ஆவி இருக்க வேண்டும்.
0: Unpredictable places you will be taken to.
1: கணிக்க முடியாத இடங்களுக்கு கொண்டு செல்லப்படுவீர்கள்.
0: Unpleasant places will be your share.
1: அசௌகரியமான இடத்திற்கு நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள்.
0: Unprotected places may be your place to dwell.
1: பாதுகாப்பு இல்லாத இடங்களுக்கும் நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள்.
0: Apostle Paul says, wherever I'm going, the Holy Spirit is telling, chains and tribulations are waiting for you.
1: Apostle Paul sulla enge sentralo pattanangal thoru parisuthaavina solugirar kattugalum upathravangal dhaan unakku undu.
0: It is not going to be pleasant.
1: அது நல்ல சௌகரியமான நல்ல காரியம் இல்லங்க.
0: The enemy is not going to be kind.
1: அந்த பிசாசானவன் எதிராளியவன் உங்களை மேல் இரக்கமா இருக்க போவது கிடையாது.
0: He will be treated unfairly.
1: பட்சபாதம் இல்லாமல் அவன் உங்களை கையாளுவான்.
0: He will treat you unkindly.
1: உங்கள் இரக்கம் இல்லாதமாய் உங்களை கையாளுவான்.
0: But a soldier says,
1: ஆனால் ஒரு வீரன் சொல்கிறான்,
0: I am willing to suffer for him.
1: நான் அவருக்காக நான் பாடுபட ஆயத்தமாய் இருக்கிறேன்.
0: Hallelujah. You see, this word really, really encouraged me 2 weeks ago.
1: இரண்டு வாரம் முன்பதாக இந்த வார்த்தை திரும்ப திரும்ப என்னை அதிகமாய் உற்சாகப்படுத்தியது.
0: When I went through a problem, I thought, Lord, why should I suffer? Why should I carry? Why should I do this?
1: ஒரு பிரச்சனையின் ஊடாக நான் செல்லும் பொழுது, ஆண்டவரே, ஏன் இப்படி நான் பாடுபட வேண்டும்? ஏன் இதை சுமந்து செல்ல வேண்டும் என்று நான் வேதனைப்பட்டது உண்டு.
0: Why not somebody else?
1: ஏன் மற்றவர்கள், ஏன் மற்றவர்களுக்கு எனக்கு மட்டும்?
0: Why should I not give it up?
1: ஏன் இதை விட்டு விடக்கூடாது?
0: When the Lord spoke to me, he said,
1: அப்பொழுது தேவனோடு பேசி சொன்னார்,
0: You are a soldier of Jesus Christ.
1: நீ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் போர் சேவகன்.
0: Be willing to suffer.
1: ஆயத்தமாயிரு, தீங்கு அனுபவிக்க உபத்திரவப்பட ஆயத்தமாயிரு.
0: Hallelujah. When we have the heart of sacrifice,
1: நம்மளுக்குள்ள அந்த தியாக மனப்பான்மை இருதயம் இருக்கும் பட்சத்தில்,
0: nothing will shake us.
1: நம்மை எதுவுமே நம்மளை அசைக்க முடியாமல் இருக்கும்.
0: Hallelujah. Nothing can discourage us.
1: நம்ம எதுமே அதரியப்படுத்த சோர்வுக்குள்ளாக சென்று கொள்ளாது.
0: When a soldier is hit with bullets,
1: ஒரு ராணுவ வீரனை அந்த புல்லட்டுகள் அங்க தோட்டாக்கள் தாக்கப்படும் பொழுது,
0: when he is stuck in pain,
1: அந்த தாக்குதலுக்கு உட்படுத்தும் பொழுது, அந்த வேதனையில் இருக்கும் பொழுது,
0: he only remembers one thing.
1: அவன் ஒரே ஒரு காரியத்தை தான் ஞாபகப்படுத்துவான்.
0: I am fighting for my country.
1: என் தேசத்திற்காக நான் போராடுகிறேன்.
0: I am fighting for my army.
1: என்னுடைய சேனைக்காக நான் போராடுகிறேன்.
0: My pain today will be somebody's gain.
1: இன்றைய நான் படுகிற இந்த உபத்திரவம் பிற்காலத்திலே யாரோ ஒருவருக்கு சௌகரியத்தை கொடுக்க போகிறது.
0: Therefore I will endure this pain.
1: ஆகையால் இந்த உபத்திரவத்தை இன்று நான் தாங்கிக் கொள்கிறேன்.
0: I sacrifice my comforts so the next generation will reap the fruits of this labor.
1: அடுத்த தலைமுறை இந்த பிரயாசத்தின் பலனை அனுபவிக்கிறதுக்காக இந்த தலைமுறையில் இருக்கிற நான் இந்த வலியை, இந்த அசௌகரியத்தை பொறுத்துக் கொள்கிறேன்.
0: I tell you, as a soldier of Jesus Christ,
1: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் போர் சேவகனாய்,
0: may the Lord give us a heart of sacrifice.
1: கர்த்தர் நமக்கு நல்ல இந்த தியாகத்தின் இருதயத்தை கொடுப்பாராக.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Finally,
1: கடைசியாக,
0: who is a good soldier?
1: யார் ஒரு நல்ல போர் சேவகன்?
0: First I said a good soldier is strong.
1: முதலாவது நல்ல போர் சேவகன் திடமாய் இருப்பான்,
0: பலமாய் இருப்பான். Number 2, a good soldier is sacrificial.
1: இரண்டாவது, நல்ல போர் சேவகன் தியாகமுள்ளவனாய் இருப்பான்.
0: Third,
1: மூன்றாவது,
0: Luke chapter 7 verse 8.
1: லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 7 அதிகாரம் 8 வசனம்.
0: For I also am a man placed under authority, having under myself soldiers. I tell this one go and he goes, and to another come and he comes.
1: நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான்.
0: I tell one to go, he goes. I tell the other to come, he comes.
1: நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான்.
0: The third characteristic of a good soldier is, a good soldier is submissive.
1: மூன்றாவது, இது ஒரு நல்ல போர் சேவன குணாதிசயம் என்னவென்று சொன்னால், ஒரு நல்ல போர் சேவன் கீழ்ப்படிதல் உள்ளவனாய் இருப்பான்.
0: Hallelujah. In the army, in the rule book of soldiers, there is no word called no.
1: இராணுவத்திலே அந்த இராணுவ வீரர்களுக்கு கோட்பாடுகள் புத்தகம் உள்ளது. அந்த கோட்பாடு புத்தகத்திலே ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கிடையாது. என்னவென்று சொன்னால், இல்லை,
0: முடியாதுன்ற வார்த்தையை எந்த இராணுவ வீரனும் எப்பவுமே சொல்ல மாட்டான், சொல்லக்கூடாது. இஃப் தேர் இஸ் அ கமாண்ட் அண்ட் சேஸ் கோ மார்ச் ஃபார்வர்ட், யெஸ் ஜஸ்ட் மார்ச்.
1: ஒரு கட்டளை வருகிறது அவன் இடத்திலே, நீ முன்னோக்கி செல், மார்ச் பாஸ் பண்ணி முன்னோக்கி நடந்து செல் என்று சொன்னால் அவன் சென்று தான் ஆக வேண்டும்.
0: ஹி கேனாட் டர்ன் அண்ட் சே இஸ் திஸ் ஜஸ்டிஃபைட்,
1: அவன் திரும்பி பார்த்து இது நியாயமா?
0: Can't you think about something else?
1: வேற ஏதாச்சும் நீங்க யோசிக்க கூடாதா?
0: Can we go tomorrow?
1: நாளைக்கு போலாமா?
0: Go means go.
1: போனா போ.
0: If he says no, I'm not going.
1: ஒருவேளை அவ இல்ல நான் போக மாட்டேன் அப்படி சொன்னா,
0: instantly he'll be fired, taken out.
1: உடனடியாக அந்த சேவையில இருந்து அவன் விலக்கப்படுவான்.
0: There is a rule of obedience that is taught to every soldier.
1: ஒவ்வொரு ராணுவ வீரருக்கும் இந்த கீழ்ப்படிதல் என்ற கோட்பாடு கற்றுக் கொடுக்கப்படும்.
0: When I was studying in Loyola College,
1: லயோலா கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த பொழுது,
0: I happened to visit the NCC department once.
1: இந்த தேசிய சாரணர் படை மாணவர் படையை நான் பார்க்கும்படியாக நான் போயிருக்கிறேன் லயோலா கல்லூரி வளாகத்தில் உள்ள.
0: One of my friends was there, he had called me for something, so I went there.
1: அந்த NCC என்கிறதான தேசிய மாணவர் படையில் என் நண்பர் இருந்தார், அவரை பார்க்க நான் போயிருந்தேன்.
0: And there was this beautiful writing on the wall of the NCC department.
1: அந்த NCC department இருக்கிறதான அந்த இடத்துல அந்த செவுற்றிலே ஒரு அழகான ஒரு போர்டிலே ஒரு எழுதப்பட்டிருந்தது.
0: And lot of rules were written.
1: அங்க अनेक சட்டதிட்டங்கள் கோட்பாடுகள் எழுதப்பட்டிருந்தது.
0: Rules of NCC.
1: அந்த கோட்பாடுகள் NCC இல் இருக்கிறவங்களுக்கான கோட்பாடுகள்.
0: Rule number 1.
1: முதலாவது கோட்பாடு.
0: Learn to obey every order.
1: எல்லா கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள்.
0: Rule number 1, obey every order.
1: எல்லா கட்டளையும் கீழ்ப்படியுங்கள்.
0: And then rule number 2, rule number 3, rule number 4, lot of rules.
1: அப்படியே ஏகப்பட்ட கோட்பாடு 2 3 4 என்று இருந்தது.
0: And then the last rule, rule number 9.
1: ஒன்பதாவது கோட்பாடாக ஒன்று இருந்தது.
0: If you choose to dissent.
1: ஒருவேளை நீங்கள் இணங்கவில்லை என்று சொன்னால்.
0: If you choose to dissent. Refer to rule number 1.
1: ரூல் நம்பர் 1 இல் இருக்கிறது அதுக்கு போய் பாருங்கள்.
0: நான் சொல்றதை செய்யல அப்படினா முதல் ரூலை போய் படிங்க. என்ன ரூல் அது? எதை சொன்னாலும் செய், அவ்வளவுதான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மிலிட்டரியில இப்ப செய்யட்டுமா அப்புறமா செய்யட்டுமா நாளைக்கு செய்யட்டுமா கேள்வியே கிடையாது. செய்யணும் செய், அவ்வளவுதான். ஒபே மீன்ஸ் ஒபே, அவ்வளவுதான். அதான் சட்டம் அங்க. You don't need any opinions. Nobody's going to ask your opinions. Nobody's going to ask your comments, your criticism, your ideas, your thought processes. It has no validity there.
1: நீங்கள் சொல்ற ஆலோசனைகள், நீங்கள் சொல்ற அறிவுரைகள், உங்களுடைய விருப்பங்கள் அதெல்லாம் யாரும் கேட்க போவதே கிடையாது.
0: A soldier is taught to be submissive.
1: ஒரு வீரன் என்பவன் கீழ்ப்படிதலுக்கு உட்பட்டவனா இருக்கிறான்.
0: Last week,
1: கடந்த வாரத்திலே,
0: I was watching a documentary.
1: ஒரு ஆவண படத்தை பார்த்து கொண்டிருந்தேன்.
0: About this man called Eichmann. He was the former guard, a German guard, an officer who was responsible for the killing of many many thousands of Jews.
1: Kadanda varathile na oru aavana padathai paathukondaden Eichmann engiradana andha German naattil irundadana oru por sevagan aayirakkanakana yudargal kolvadharkaga kaaranama irundavan.
0: He passed the rules and laws and sorry the he gave the orders for killing so many Jews.
1: Aneya yudrale kollumbadiya ivan kattalai pirappidathappattavan.
0: And you know what he did after the war, when Germany lost the war,
1: yuddhathirku pirappiga Germany desam idu yuddhathile thotra piragu,
0: he escaped and went to Argentina.
1: Eichmann enbavar Argentina ga thappi adaikalamaga ange poi vittar.
0: For many years he stayed there. He changed his name, he changed his identity, nobody found him out.
1: அந்த இடத்துல போனவர் தன்னோட அடையாளத்தை மாற்றும்படியாக மாற்றிவிட்டார். தன்னுடைய ஆவணங்கள், தன்னுடைய பெயர்கள் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டார்.
0: Nobody guessed that he was there.
1: யாராலும் அவர் அங்கே தான் இருக்கிறன்னு கண்டுபிடிக்க முடியாது.
0: But someone tipped off the Israeli army that this man, the murderer who murdered so many thousand Jews, is actually living in Argentina.
1: ஆனால் இந்த இஸ்ரேல் தேசத்து உளவு படையில் இருந்த ஒருவர் இந்த ஐக்மன் என்பவர் அர்ஜென்டினா தேசத்தில் இவர்தான் மறைமுகமாக வாழ்கிறார் என்பதை கண்டுபிடித்து விட்டார்கள்.
0: And you know what the Israeli army did?
1: Israel ranu enna seidhu theriyungala?
0: They formed a group of spies.
1: Oru kootama olavali kootathai yerpaduthi,
0: they went to Eichmann's place, they captured him, they drugged him, and they moved him from Argentina to Israel.
1: இந்த உளவு பார்க்க போனவர்கள் அந்த ஐக்மனை கையங்களுமாக பிடித்து அங்கிருந்து வானத்தில் ஏற்றி அங்கிருந்து அர்ஜென்டினால இருந்து இஸ்ரேல் சொந்த நாட்டுக்கு நாடு கடத்தி கொண்டு வந்து விட்டார்கள்.
0: When he came to Israel,
1: இஸ்ரேலுக்கு வந்தபொழுது,
0: he was taken to court. Many cases were put upon him.
1: நீதிபதி வளாகத்தில் கொண்டு போகப்பட்டு அவர் மீது அநேக வழக்குகள் போடப்பட்டது.
0: And he was made to stand trial.
1: அந்த வழக்குக்கு முன்பதாக இருக்க வேண்டியதாயிற்று.
0: And one of the interesting things that I saw there was,
1: அந்த வழக்கிலே மிக முக்கியமாக சுவாரஸ்யமாக நான் கண்ட காரியம் என்னவென்று சொன்னால்,
0: this man, you know, the Israeli guards, they will say, stand up, let's go.
1: அந்த இஸ்ரேல் பாதுகாவலர்கள் ஐக்மனை பார்த்து சொல்லுவார், எழுந்து போகலாம்.
0: இமிடியட்லி வில் ஸ்டாண்ட் அண்ட் கோ.
1: உடனடியாக எழுந்து சாதாரணமாக போய்விடுவார்.
0: they will say sit down in this place
1: உடனே இங்கே உட்கார் என்று சொல்வார்கள்
0: he will immediately sit down
1: உடனே உட்கார்ந்து விடுவார்
0: he was a great officer in the German army
1: பாருங்கள் ஜெர்மன் தேசத்தில் ஒரு மிகப்பெரிய அதிகாரியாக இருந்தவர்
0: but whatever was told him he just did it
1: ஆனால் இந்த இஸ்ரவேல் பாதுகாப்பு படையில் இருக்கிறவர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கீழ் படிந்து செய்வார்
0: they never found a reason to force him to do something or you know corner him to do something no just tell he will do it
1: inda nabarai kaiyalvadhil israel raanuvathu endha oru siramum illai edho nirbandhapaduthi kattayapaduthi seiyavendi avasiyam illai sonnale thana seidhu viduvar
0: and in the documentary they made the statement
1: and aavana padathile oru kurippa ipdiyaga ezhuthirundargal
0: for years and years and years this man being trained in the strict German army to simply obey and never resist he followed it even in Israel
1: pala aandugalaga german desathile germanil raanu adhigaradhu ivarku eppadi ange katruvikkapattad endru sonnal edhu sonnalum appattamaga appadiye keel padiya vendum endra adhigara thorile katruvikkapattadanal avar ad raanuvathilirundhu veliye vanda piragum ippoludum adhe palakkam avarkulla irukkirathu
0: even now ippo stand means stand
1: nilluna nillu
0: sit means sit
1: okkarna okkar
0: yena thana varshama enadhu palakkam payirchi train money yesna no ne manasla varadu yesna yes da go na go da sit stand na stand andra solraru nee yaar na yesuukku nalla porchevanga andra kai thukum paapom hallelujah nalla porchevanga yaara irupana submissive to god
1: avan devanukku keel padindulona irupan
0: The centurion says, I look at one person and say, go, he goes. Come and he comes.
1: நூற்றுக்கதிபதி சொல்கிறான் நான் ஒருவனை போ என்றால் போகிறான் வா என்றால் வருகிறான்
0: That is a soldier.
1: இதுதான் ஒரு போர்சேவன் குணாதிசயம்
0: If you look at the life of David,
1: தாவீதோட வாழ்க்கையை நீங்கள் பார்த்தால்
0: You can see how he followed God in every step of his life.
1: அவருடைய வாழ்க்கையின் எல்லா காலகட்டத்திலும் எப்படி அவன் தேவனை பின்பற்றினால் கீழ்ப்படிந்தான்
0: When I say submissive to God, it has got two parts.
1: தேவனுக்கு கீழ்ப்படிந்தர் என்று சொல்லும்போது இரண்டு பகுதியில் இருக்கிறது
0: One,
1: முதலாவது
0: you don't do anything without asking God's permission.
1: தேவனுடைய அனுமதி இல்லாமல் எதையும் செய்யாமல் இருத்தல்.
0: Number two,
1: இரண்டாவது
0: you don't decline any order that comes from God.
1: தேவனிடத்திலிருந்து வரும் எந்த கட்டளையும் நிராகரிக்காமல் அப்படியே செய்ய வேண்டும்.
0: புரியுதுங்களா? அதாவது தேவன் சொல்லாததையும் செய்யக்கூடாது. தேவன் சொன்னதை செய்யாம இருக்க கூடாது சொல்லுங்க பாப்போம் திரும்ப தேவன் சொல்லாததை செய்யக்கூடாது தேவன் சொன்னதை செய்யாம இருக்க கூடாது இதுதான் மிலிட்டரி ரூல் ஒரு சோல்ஜர் இப்படிதான் அவர் இஷ்டத்துக்கு கண்ணை தூக்கிட்டு அங்கங்க ஓட முடியாது எல்லாம் பெர்மிஷன் வாங்கணும் என்ன சொன்னாங்களோ அதை மட்டும்தான் செய்வேன் எதை சொல்லலையோ அதை செய்ய மாட்டேன் எதை செய்யறதுக்கு முன்னாலையும் கேட்காம செய்ய மாட்டேன் இதுதான் ஒரு சோல்ஜர் That is a soldier. Look at David.
1: தாவீதை பாருங்கள்.
0: I'll show you a few verses.
1: ஒரு சில வசனங்களை காண்பிக்கிறேன்.
0: Come with me to 1 Samuel chapter 23 verse 2.
1: 1 சாமுவேல் புத்தகம் 23 ஆம் அதிகாரம் 2 ஆம் வசனத்துக்கு வாருங்கள்.
0: At this juncture the Philistines were at war and they were plundering the barns.
1: பெலிஸ்தியர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது.
0: What did David do?
1: தாவீது என்ன பண்ணார்?
0: Verse 2.
1: 2வது வசனம்.
0: David inquired of the Lord and asked, "Shall I go and attack these Philistines?" And the Lord said to David, "Go and attack and save Keilah."
1: அப்பொழுது தாவீது, "நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர், "நீ போ." பெலிஸ்தரை முறியடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார்.
0: அதுல வார்த்தை வந்து விசாரித்தான். He had got the power to do it.
1: அவனுக்கு அதை செய்வதற்கான அதிகாரம் வல்லமை இருந்தது.
0: He got the army to do it.
1: அவனிடத்தில் செய்வதற்கு அதை சேனையும் இருந்தது.
0: He got weapons.
1: அவனிடத்தில் ஆயுதமும் இருந்தது.
0: But he asked God, "Shall I do it?"
1: ஆனால் அவன் ஆண்டவரை கேட்கிறான், "நான் இதை செய்யட்டுமா?"
0: 1 Samuel chapter 30 verse 8.
1: 1 சாமுவேல் புத்தகம் 30வது அதிகாரம் 8வது வசனம்.
0: David inquired of the Lord and said, "Shall I pursue this troop? Shall I overtake them?"
1: தாவீது கர்த்தரை நோக்கி, "நான் அந்த தண்டை பின் தொடர வேண்டுமா?"
0: "Shall I overtake them?"
1: அதை பிடிப்பேனா என்று கேட்டான்.
0: And the Lord answered and said, "Pursue, for you shall surely overtake them and without fail recover all of them."
1: அதற்கு அவர், "அதை பின் தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய்" என்றார்.
0: 2 Samuel chapter 2 verse 1
1: 2 சாமுவேல் 2 ஆம் அதிகாரம் 1 ஆம் வசனம்
0: David inquired of the Lord and said shall I go up to any of the cities of Judah and the Lord said to him go up
1: பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர் போ என்றார்.
0: David said, "Where shall I go up?" And God said, "To Hebron."
1: எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போ என்றார்.
0: You see how this whole thing works?
1: பாருங்கள், இந்த முழு காரியமும் எப்படி நடக்கிறது என்று பாருங்கள்.
0: 2 Samuel chapter 5 verse 22 to 24.
1: 2 சாமுவேல் புத்தகம் 5 அதிகாரம் 22 முதல் 24 வசனங்கள்.
0: Verse 23, let's read.
1: 23 வசனத்தை படிக்கிறோம்.
0: David inquired of the Lord and he said, "You shall not go up, circle around behind them and come upon them in the front of the mulberry trees, and it shall be when you hear the sound of the marching of the troops of the mulberry trees, then you shall advance quickly, for the Lord will then go before you and strike the camp of the Philistines."
1: தாவீது கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதற்கு அவர் நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கொட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கொட்டை செடிகளின் நுனிகளிலே செல்கிற இறைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமாய் எழும்பி போய் அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தரனுக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் என்றார்.
0: And verse 25 is very, very beautiful.
1: 25th vasanam miga alagaga irukkirathu.
0: It says,
1: a solugirathu,
0: "And David did so as the Lord commanded him."
1: கர்த்தர் தாவீதுக்கு கட்டளை இட்ட பிரகாரமாக அவன் செய்து.
0: Sometimes we will go and inquire the Lord, "Shall I do this, Lord? Do you need this, Lord? Is it your will?" All of that we'll inquire.
1: சில நேரத்துல தேவனிடத்துல போய் கேட்போம், ஆண்டவரே இதை செய்யட்டுமா, அது உம்முடைய சித்தமா, இந்த மாதிரி சில உத்தரவுகளை கேட்போம்.
0: And then based on the answer, our response will also change.
1: அவர் சொல்ற பதிலுக்கு ஏற்ற போல நம்மளுடைய மறுபதிலை மாத்தி விடுவோம்.
0: If God is telling exactly what we want, we will immediately do it.
1: கர்த்தர் நாம என்ன நினைக்கிறோமோ அதையே கர்த்தர் சொல்லிட்டாரா அதை செஞ்சிருவோம்.
0: If God is saying something else, probably this is the voice of the devil.
1: ஒருவேளை நம் விருப்பத்திற்கு மாறா கர்த்தர் ஏதாவது சொல்லுவார் என்று சொன்னால், இல்ல இல்ல இது ஆண்டவருடைய சத்தம் இல்ல, பிசாசு பேர் சத்தம் என்று சொல்லிடுவோம்.
0: சொல்லுது, புரியுதா உங்களுக்கு? ஆனா தாவீது என்ன பண்ணானா, just as the Lord did, he just obeyed.
1: ஆனால் தாவீது தேவன் எப்படி கட்டளையிட்டாரோ அதே பிரகாரமாக செய்தான்.
0: That is why the Lord gave a testimony about him.
1: அதனால தான் தாவீதை குறித்து தேவன் ஒரு சாட்சி சொல்லியிருந்தார்.
0: He is a man after my own heart.
1: என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லியிருந்தார்.
0: And he will fulfill all my will.
1: என்னுடைய சித்தத்தை அவன் நிறைவேற்றுவான் என்று சொல்லியிருந்தார்.
0: என் உள்ளத்தில் உள்ளபடியெல்லாம் அவன் செய்வான். ஹல்லேலூயா. கட்டளைக்கு அப்படியே கட்டுப்படுகிறவன் தான் போர்வீரன். ஆமென். எப்படி கட்டுப்படுவான்னா, மனப்பூர்வமா கட்டுப்படுவான். He obeys willingly.
1: அவன் மனப்பூர்வமா முழு இருதயத்தோடு அவன் அதுக்கு கீழ்ப்படிவான்.
0: I think there is one verse in the Bible which everybody loves.
1: நீங்க எல்லாரும் விரும்புகிறதான வசனம் வேதத்தில் இருக்கிறது.
0: The words of David in his prayer to the Lord, he said, "Lord, who am I and what is my house that you have brought me thus far?"
1: தாவீது சொல்லுகிறத ஜெப விண்ணப்பமாக அந்த வசனம் இருக்குது. ஆண்டவரே, என்னை இம்மட்டும் நடத்துறதுக்கு நான் என்ன மாத்திரம், என் வீடு எம் மாத்திரம்.
0: இம்மட்டும் என்னை கொண்டு வந்ததற்கு நானே மாத்திரம், என் வீடு. We like that verse, we like that prayer.
1: அந்த வசனம், அந்த ஜெபம் நமக்கு மிகவும் விருப்பமான ஒரு வார்த்தை.
0: Do you know when David prayed that prayer?
1: ஆனால் தாவீது எப்பொழுது ஜெபித்தான் தெரியுங்களா?
0: It was a response to God telling David, "You will not build my house."
1: எப்பொழுது இந்த ஜெபத்தை அவன் ஏறெடுக்கணும்னு சொன்னால், தாவீது செய்த ஒரு விண்ணப்பத்திற்கு பதிலாக ஆண்டவர் சொல்லியிருந்தார், "நீ எனக்கு ஆலயத்தை கட்ட மாட்டாய்.
0: Your son will build the temple."
1: உன்னுடைய குமாரனாகிய அவன் சாலமோன் கட்டுவான்.
0: If we were there in that place.
1: ஒருவேளை நாம இந்த பதில் வர இடத்துல நாம இருந்திருந்தோம்னா.
0: அநியாயமா இல்லையா இது? 40 வருஷம் கஷ்டப்பட்டு நாடை நடத்திட்டு இவ்வளோ பொன்னையும் சேர்த்து வெள்ளியும் சேர்த்து டன்னு கணக்கில் காணிக்க கொடுத்துட்டு நீ கட்ட மாட்டேன்னு, அது என்ன ஆண்டவர், அநியாயமா இல்லையா? கொஞ்சம் யோசித்து சொல்லுங்க. சொல்லியிருப்போம். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? டன்னு கணக்கில் காணிக்கையை கொடுத்துட்டு தங்கத்தை கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்றார், "நீ கட்டக்கூடாதுன்னா." அப்படி ஆண்டவர், என்னை இதுவரை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம், என்னை குறித்து வெகு தூரத்து காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாக சொன்னீரே ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பான்னா. ஏன் சொன்னான்னா, ஹி வாஸ் அ ட்ரூ சோல்ஜர் ஆஃப் காட்.
1: ஏனென்று சொன்னால், அவன் தேவனுடைய உண்மையான ஒரு போர் சேவகன்.
0: ஹல்லேலூயா. டோட்டலி சப்மிசிவ் டு ஹிஸ் பிளான்.
1: முழுவதுமாக தன் ஜீவியத்தை ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தவன், அர்ப்பணிக்கப்பட்டவனாக
0: இருந்தான். ஜீசஸ் இஸ் ஆர் எக்ஸாம்பிள் அஸ் வெல்.
1: இயேசு நமக்கு அது உதாரணமாக இருக்கிறார்.
0: ஹவ்?
1: எப்படி?
0: ஐ விஷ் தட் திஸ் கப் வில் பாஸ் ஃப்ரம் மீ.
1: இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும்.
0: பட் நாட் மை வில்.
1: ஆயிலும் என் சித்தம் அல்ல.
0: பட் ஆஸ் யுவர் வில்.
1: உம்முடைய சித்தமே.
0: ஹல்லேலூயா. ஹி ஒபேட் தி ஃாதர் டில் தி டெத் ஆன் தி கிராஸ்.
1: மரண பரியந்தம், சிலுவை பரியந்தம் அவர் தன்னுடைய தகப்பனாக பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்.
0: ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் கீழ்ப்படிஞ்சாராம். மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். என்ன ஒரு சப்மிஷன், என்ன ஒரு வாழ்க்கையில் அர்ப்பணிப்பு. ஆண்டவரே, எனக்கு ஒரே ஒரு எஜமான் தான், ஒரே ஒரு தளபதி தான், நீங்கள் தான் ஆண்டவரே. நீங்கள் சொல்கிறீங்க நான் ஏங்குறேன், அவ்வளோதான். நீங்கள் சொல்லாத நான் செய்ய மாட்டேன், உங்கள்கிட்ட கேட்காமலும் செய்ய மாட்டேன், நீங்கள் சொன்னதை செய்யாமல் இருக்கவே மாட்டேன், நீங்கள் சொன்னதை அப்படியே செய்வேன் ஆண்டவரே. எத்தனை பேர் இப்போ ஆண்டவருக்காக ஒரு சோல்ஜராக மாறணும்னு நினைக்கிறீங்க? ஆலே லூயா. இன்னைக்கு தான் நம்ம செய்தி. குட் சோல்ஜர்,
1: நல்ல போர் சேவகன்.
0: குட் சோல்ஜர்,
1: நல்ல போர் சேவகன்.
0: Who is a good soldier?
1: யார் நல்ல போர் சேவகன்?
0: Three thoughts we learned today.
1: மூன்று சிந்தனைகளை பார்த்தோம்.
0: A good soldier is a strong soldier.
1: ஒரு நல்ல போர் சேவகன் பலமான திடமான போர் சேவகன்.
0: A good soldier is a sacrificial soldier.
1: ஒரு நல்ல போர் சேவகன் தியாக மனப்பான்மை உள்ள போர் சேவகன்.
0: A good soldier is a submissive soldier.
1: ஒரு நல்ல போர் சேவகன் கீழ்ப்படிந்தல் உள்ள அர்ப்பணிக்கப்பட்ட போர் சேவகன்.
0: ஆண்டவரே, என்னையும் ஒரு நல்ல போர் சேவகனாக மாற்றும்.

0: Thank you, Jesus.
1: நன்றி ஆண்டவரே.
0: In your hardship, as a good soldier of Jesus Christ,
1: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்ல போர் சேவகனாய் அதை சகித்துக் கொள்ளு.
0: Hallelujah. What a privilege to be called as the soldiers of Jesus Christ.
1: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய போர் சேவகன் என்று சொல்லப்படுவது எவ்வளவு பெரிய பாக்கியம்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவரே, நான் இதெல்லாம் பலவீனப்பட்டிருக்கிறேனா, எதிர்த்து நிற்க முடியாம நிக்கிறேனா, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. பிசாசு நம்மை எப்படியாவது விளத்தலனும் நம்ம எழும்பி வருவான். அவனை விரட்ட வேண்டியது நம்முடைய கடமை. நாம தொடர்ந்து எல்லைகள் விஸ்தாரமாக்க வேண்டியது அவசியம். நம்ம நீதியை நிலைநாட்ட வேண்டியது முக்கியம். அதுக்கு தேவை பலன். சொல்லுங்க ஆண்டவர், ஆண்டவர் எனக்கு ஆத்மாவில் பலன் தாங்கன்னு கேளுங்க. அப்படியே கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. என் ஆத்மாவில் எனக்கு பலன் தாங்கன்னு கேளுங்க. ஓ ஹல்லேலூயா. எதிர்த்து நிக்கிறதுக்கு பலன் இல்லாமல் இருக்கிறேனே ஆண்டவரே, எல்லாத்துக்குமே மடிஞ்சு விழுந்துடுறேனே, எனக்கு பலன் தாங்கன்னு கேளுங்க. எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நல்ல போர் சேவகனாக தியாகமுள்ள ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. நான் போகிற இடம் கணிக்க முடியாத இடமா இருக்கலாம், அது அசௌகரியமான இடமா இருக்கலாம் ஆண்டவரே, அது பாதுகாப்பே இல்லாத ஒரு இடமா இருக்கலாம், ஆனால் நான் என் ஜீவனையும் என் ஆசைகளையும் நான் பணையம் வச்சு உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. சிம்சோனை போல பாதியில் ஆசையில் விழுந்துடுறவனா இல்லை, நிமிர்ந்து நிற்க கிருபை தாங்க, எதிர்த்து நிற்க கிருபை தாங்க, என்னோட ஆசைகளெல்லாம் நான் தியாகம் பண்ணி கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற கிருபை தாங்க. அப்படியே கரங்களை வந்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவன் தன்னைத்தான் வெறுக்காவிட்டால் இயேசுவை பின்பற்றவே முடியாது. என்னையே நான் வெறுத்துறேன், ஆசைகளை வெறுக்கிறேன், இச்சைகளை வெறுக்கிறேன், என்னோட பாசங்களை வெறுக்கிறேன். இயேசுவினுடைய சித்தத்தை நிறைவேற்றினால் போதும். அதுதான் எனக்கு முக்கியம், அதுதான் எனக்கு தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நல்ல போர் சேவகனாய் முற்றுமுடிய கீழ்ப்படிய கிருபை தாங்க. முழுவதுமா நமக்கு அர்ப்பணிக்க கிருபை தாங்க. உம்மட்ட கேட்டு செய்கிற ஒரு பழக்கத்தை எனக்கு தாங்க. நீங்கள் சொன்னதை செய்யாமல் முரட்டாட்டம் பண்ணாமல் இருக்க ஆண்டவரே கடின இருதயத்தை எடுத்து போடுங்க. கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தை தாங்க ஆண்டவரே. உம்முடைய உள்ளத்தின் உள்ளபடியெல்லாம் செய்கிற கிருபை எனக்கு தாங்க. ஹல்லேலூயா.
2: இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்.

0: தொலைபேசி எண் 9380231777 மற்றும் 9382317774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: எங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஏழ்மையான குடும்பம்தான். ஆனாலும் எங்கள் அப்பா வந்து பயங்கரமான மந்திரவாதி. நாங்கள் மாந்திரிகத்தை தொழிலாக செய்தவங்க. கூடு விட்டு கூட பாயக்கூடிய மந்திர சக்தி தான் அப்பாட்ட இருந்தது. அப்படின்னா உயிரோ அது பிசாசு வந்து பயங்கரமான கிரியச்சக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அதாவது உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு ஆவியை இன்னொரு மனுஷன் மந்திரம் செய்து ஏற்றுவாங்க. இப்போ நம்ம வாட்ஸ்அப்பு யூடியூப் எல்லாம் பண்ண மாதிரி அன்றைக்கே இந்த மாதிரி காரியம் நிறைய இருந்து மந்திரம் நினச்சிருவாங்க. மறுநாள் நைட்டு அவர் படுத்து கிடக்கா இருப்பாரு. கட்டிலுக்குள்ளே இவ்வளோ பெரிய பாம்பு ஒரு ரெண்டெண்ணம் போய் அப்படியே சுற்றிச்சுவார். இந்த ஸ்பிரிட்டுகள் இருந்ததுனால இந்த காரியங்களுக்கு நடக்க இல்லாமல் எல்லாமே நடக்கும்.

வீட்டில் வந்து என்ன காணும் அப்படி ரோஜாப்பூ மாதிரி ஒரு முகம், நல்ல அழகான பெண் உருவம், ரோஜாப்பூ மாதிரி இருக்குது அவ்வளோ கலர், அப்படியே பாம்பு, அந்த பாம்பு அந்த மூஞ்சி இப்படி இருக்கும், பாம்பு இப்படி கிடந்து என்ன அப்படி உட்காந்து இப்படி பார்த்தா கண்ணில் காணும், வந்து கிடக்கும் சாயந்தரம் என்ன தெரியாமே, நான் வீட்டில் யாரும் இல்லையா, மலையாள பாஷை பேசிட்டு திடீர்னு போய் அந்த ரெட்டக்கரை வேட்டை எடுத்து அப்படி ஃபேனுக்கு மேலே கொண்டு போகிறேன், ஏதோ நடக்கும் இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி, இங்கிலீஷ் படத்தில் இப்படி பார்த்த மாதிரி ஏதோ தூக்கி விடுதானே அப்படி.

0: கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. அநேகருடைய அநேக தேவ பிள்ளைகளுடைய சாட்சிகளை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள், கர்த்தரை துதித்திருக்கிறீர்கள். இந்த நாளிலும் கூட ஒரு அருமையான சாட்சியை நாம் கேட்கப் போகிறோம். நீங்கள் கவனியுங்கள், ஆண்டவரை துதியுங்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். கர்த்தர் இந்த ஊழியத்தின் மூலமாக கனமடைவாராக. ஆண்டவருடைய நாமத்தினால உங்களை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த உலகம் அறியட்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறீர்கள். அநேகருக்கு இந்த சாட்சிகள் போய் சேரும், அநேகர் உங்களுக்காக ஜெபிப்பாங்க. உங்களுடைய ஃபோன் நம்பரை போடுகிறபடினால் அநேகர் உங்களை தொடர்பு கொண்டு ஜெபிக்கிறதற்கெல்லாம் சொல்லுவாங்க. சிலர் ஏதாவது வேண்டாத வார்த்தைகள் சொன்னாலும் நாம் ஜீரணித்துக் கொள்ள வேண்டும். நமக்கு ஆண்டவருடைய நாமம் ஒன்றே தான் உயர்த்தகன். சரியா? சரி, நம்ம ஆரம்பிப்போம். முதலாவது உங்களுடைய பெயர், உங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸை லைட்டாக சொல்லிட்டு அடுத்த லைன் நிரப்போம்.
1: என்னுடைய பேர் வந்து பரமேஸ்வரன். நான் இப்போ பவுல்ராஜ்னு என்னை பேரை மாற்றியிருக்கிறேன். ஆனாலும் என்னை பரமேஸ்வரனாக எல்லோரும் கூப்பிடுவாங்க. இப்போ எங்கள் ஊரை பொறுத்தவரையும் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் தாண்டி படந்தாலுமட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியா. எல்லாமே சுற்றி ஒரு ரோட்டுக்கு அந்த பக்கம் கேரளா, ஒரு ரோட்டு பக்கம் தமிழ்நாடு. ஆனால் தமிழ்நாட்டில் நான் பிறந்திருக்கிறேன். தமிழ் தான் என்னோட தாய்மொழி. மற்றபடி ஆராதனைன்னு சொல்லுகிற நேரத்தில் எங்கள் அப்பா வந்து பன்னிமுத்து நாடாருன்னா எல்லோரும் தெரியும். அம்மா வந்து சீலாவதி. எங்கள் தாத்தா கொச்சி நாடார், 105 வயசில் இறந்து போனார். பாட்டி பேர் பத்ரகாளியம்மா. தாத்தாவோடய கல்யாண நேரத்தில் ஒட்டச்சாட்டு குதிரையில் வந்து கல்யாணம் பண்ணிச்சு. அவ்வளோ பெரிய ஃபேமிலி. நாங்கள் எங்கள் தாத்தாவுக்கு வந்து தாத்தாக்கு ஜென்ரேஷன் 55 பேரப்பிள்ளைங்க. அதில் ஆளில் வந்து நான் தான் ரொம்ப சின்னதாக இருப்பேன். மட்டுமல்ல, எங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஏழ்மையான குடும்பம்தான். ஆனாலும் எங்கள் அப்பா வந்து பயங்கரமான மந்திரவாதி. நாங்கள் மாந்திரிகத்தை தொழிலாக செய்தவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால், அநேகர் எங்கள் அப்பாவை தேடி வருவாங்க. எதுக்குன்னா மந்திரம் செய்யறதுக்கு தான் வருவாங்க. இப்போ நம்ம வந்து ப்ரேயர் பண்ணாக்க பாஸ்டர்கிட்ட போகிற மாதிரி, அவங்களுக்கு அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு அது ஒரு விசுவாசம்.
0: தனியாக கோயிலுன்னு வைத்து கும்பிட்டீங்களா?
1: நாங்கள் பயங்கரம் இந்து கோயிலெல்லாம் வச்சு பண்ணிருந்தோம். வழிபாடு சொந்தமாக இந்து கோயில் தான். பீடங்கள் கட்டி வச்சுருப்போம். பாம்புக்கு பூஜை கொடுத்தவங்க. எங்கள் அப்பா குடிச்சாத்தான் பிசாசம் ஏவி விடுறவர். அப்படின்னா அவர் குடும்பம் ரெண்டாக பிரியாணம்னா குடிச்சாத்தான் பிசாசம் ஏவி விடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக கணவன் மனைவி நல்லா அன்பாக இருப்பாங்க.

0: இருப்பாங்க. அப்போ வந்து எங்கள் அப்பா தேடி வருவாங்க, அந்த குடும்பத்தை விரோதமாக சூனியம் வைக்கணும் அப்படின்னு வருவாங்க. எங்கள் அப்பா சொல்கிறார், கருப்பொருள் எடுத்துகிட்டு வாங்க, யாருக்கு சூனியம் வைக்கணும்னு விரும்புகிறீங்களோ அந்த ஆளுக்கு நடந்து போகிற நேரத்தில் மெதியடி மண் எடுத்துகிட்டு வர சொல்லுவார். அது மட்டும் இல்லை, அவங்க துணி எங்கன்னா காய போட்டிருப்பாங்க, அதிலையும் ஒரு பீஸை வெட்டி எடுத்துகிட்டு வர சொல்லுவார். தலைமயிர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வாரி அப்படியே கீழே போடும், அதை எடுத்துகிட்டு வர. அப்படி கருப்பொருள் வச்சு மந்திரம் செய்வார் எங்கள் அப்பா. சின்ன வயசில் எனக்கு நான் பிள்ளை பருவத்தில் ஒரு 3 வயசு 4 வயசுலலாம் நல்ல ஞாபகம் இருக்கு, அப்போ உண்டு எனக்கு.
1: அப்படி நிறைய குடும்பங்கள்லாம் பிரிஞ்சாங்க.
0: அது எப்படின்னா, ஐயா நல்ல ஒரு ஊழியத்தை நீங்கள் செய்கிறீங்க, அநேக ஜனங்களுக்கு இந்த உலகம் அறியட்டும்னு சொன்னால், அநேக சுவிசேஷ கூட்டங்களாக நடந்தால் கூட இன்னும் அறியாமல் ஜனங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டாங்க. பிசாசனை பிடிக்கல, ஏராளமான குடும்பங்களை நஷ்டப்பட்டு தற்கொலையின் ஆவியும் பலவிதமான விக்கிர ஆவிகளை பிடிச்சி அநேக குடும்பங்கள் பாலடைஞ்சு கொண்டு இருக்கிறார். மந்திரவாதிகள் அநேக மந்திரவாதிகள் நம்பி குடும்பங்கள் மந்திரியும் செய்கிறாங்க, யாருக்கும் தெரியல. ஆனால் அதன் அடிப்பில் பார்த்து நம்முடைய இந்த உலகம் அறியும் சாட்சி வந்து நீங்கள் அநேக தேவ பிள்ளைகளை சந்தித்து அவங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்து நீங்கள் இப்படி நடத்தி இந்த ப்ரோக்ராம் வந்து அநேகருக்கு ரீச் ஆகும், எனக்கு நல்லா விசுவாசிக்க நான் கேட்டப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இந்த சாட்சி பகுதியை நான் என் முழுசாக சொல்லலான்னு நினைக்கிறேன்னா, நிறைய காரியங்கள் நிறைய பேர் தெரியாது, விஷயம் தெரியாமல் நிறைய பேர் வாழ்க்கை ரொம்ப வேதனைப்படுறாங்க. அதனால் இந்த என்னுடைய சாட்சி இது கேட்குறவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி இந்த ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். காரணம், அவர் எனக்கு ஆண்டவராக இயேசு எனக்கு ஜீவனை என்னுடைய ஜீவனை எனக்கு கொள்ளை பொருளாக தந்திருக்கனால அவருடைய சாட்சி நான் சொல்லாமல் இருந்தால் நான் இந்த உலகத்தில் பிறந்தது எனக்கு வேஸ்ட் ஆகிடும். அதை சொல்ல வரேன்.
1: இப்போ அப்பா வந்து இந்த பிரிசுவனியெல்லாம் செய்து வைக்கிறேன், அப்பா வந்து குடும்பங்கள் போயிருக்கா,
0: ஏராளமான குடும்பம் ஏதாவது அழிஞ்சே போயிருக்கு.
1: இதுக்கு ஏதாவது காசு
0: என்ன சொல்கிறேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குடும்பத்தில் ஒரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்தில் குடும்பத்தை சூனியம் வச்சு கெடுக்கணும்னு நினச்சாங்கன்னா எங்கள் அப்பா தேடி வருவாங்க. அங்கே ஒரு பயங்கரம் இருட்டு ரூம் இருக்கும், அந்த ரூமில் வந்து எங்கள் அப்பா கேட்பார், நீங்கள் யாருக்கு சூனியம் அந்த குடும்பத்தை அத்தனை மெம்பர்ஸும் கேட்பார். அதை எடுத்து வச்சு தகடு, வெள்ளி தகடு, செம்பு தகடு, இப்படி தகடு இருக்குது. இப்போ அதை எழுதுறதுக்கு நம்ம இப்போ பேனை எழுது மாதிரி அதை வந்து எழுதுறதுக்கு வந்து இரும்பு, அதுக்கு வந்து நாராயணன் பண்ணி சொல்லுவாங்க, நாராயணம் அப்படி, நாராயணம் அப்படின்னா அந்த வெள்ளி தகடில் இரும்பு தகடில் எழுதுக்கு பேனை மாதிரி ஒன்று பயன்படுத்துவார். அந்த பேரெல்லாம் எழுதி வச்சு பூஜை பண்ணுவார். 41 நாள் பூஜை, இருட்டு ரூம், அங்கே யாரும் வெளியே உள்ளே போக முடியாது. என்ன உட்கார வைப்பார், ஏன்னா அப்பாவுக்கு என்ன என்னென்னா அப்பாவை மாதிரி மாந்திரியம் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஆசை, என்ன வந்து எப்படியாவது தயார் பண்ணலை அப்படி ரொம்ப தீவிரமாக இருந்தார். அதுக்காக என்ன நிறைய இடத்துல பயன்படுத்தியிருக்கார். அப்போது என்னாச்சு, இந்த கருப்பொருள் வச்சு மந்திரம் செய்யும்போ அந்த குடும்பத்தில் ஏதாவது மாப்பிள்ளை பின்னால் அன்பாக அழகாக நல்லா பேசிகிட்டு இருப்பான், திடீர்னு கணவர் வந்து எட்டி உதப்பார் பெண்டாட்டியை, என்னங்க நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்கன்னு கேட்டால் அது இன்னும் பிரிவினை உண்டாது. அப்படியே பிரிவு எத்தனையோ குடும்பம் தற்கொலை பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, இதெல்லாம் சொல்லப்போனால் நிறைய காரியங்கள் இருக்குது பாருங்கள். கூடு விட்டு கூட பாயக்கூடிய மந்திர சக்தி அப்பாட்ட இருந்தது அப்படின்னா உயிரோ, அது பிசாசு வந்து பயங்கரமான கிரியச்சக்கூடிய ஒரு விஷயமாகுது. அதாவது உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு ஆவியை இன்னொரு மனுஷன் மந்திரம் செய்து ஏற்றுவாங்க. இப்போ நம்ம வாட்ஸ்அப்பு யூடியூப் எல்லாம் பண்ண மாதிரி அன்னைக்கே இந்த மாதிரி காரியங்கள் நிறைய இருந்து மந்திரம் வச்சுவாங்க.
1: கூடு விட்டு கொடு போயிருன்னா அப்படின்னா அங்கே போவார்,
0: இந்த இவர் அங்கே இவருக்கு ஆவி அங்கே போயிடும்,
1: இவருக்கு ஆவி அங்கே போயிடும்,
0: அங்கே போயிடும்,
1: இவர் வெறும் சரீரமாக இருப்பார்,
0: இவர் சரீரம் அப்படி ஏவுவாங்க. அதெல்லாம் நிறைய பேர் தெரியல. அது சொல்லப்போனால் நிறைய காரியங்கள் இருக்குது. இது நிறைய குடும்பங்கள் பாலடைஞ்சு கொண்டு காரணம் இருந்தால் இல்லை வேறு ஒன்றும் கிடையாது. அப்போது அப்படி பிரச்சனைகள். அப்புறம் வந்து இந்த இது கடை நல்லா பிஸ்னஸ் நல்லா ஏன்னா நல்லா பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ பக்கத்து கடைக்காரனுக்கு ஒரே பொறாமையாக இருக்கும், இவன் குடும்பத்தை எப்படியா காலி பண்ண நினச்சி இங்கே வருவான், எங்கள் அப்பாட்ட வருவான். எங்கள் அப்பா என்ன பண்ணாலும் வெள்ளி தூட்டு, அன்றைக்கெல்லாம் 10 காசு வெள்ளி தூட்டுன்னா அது ரொம்ப பிரயோஜனமானது, 10 காசு ஒரு டீ. இந்த வெள்ளி தூட்டை வச்சு எங்கள் அப்பா அந்த கடைக்கு எதிராக சூரியன் வச்சுட்டே இருப்பார், பேசிட்டு மந்திரங்கள் இல்லை மந்திரங்கள் தான், இவ்வளோ பெரிய மந்திரம் ஏடெல்லாம் உண்டு எங்கள் அப்பாட்ட வச்சு பண்ணிகிட்டே இருந்து என்ன தான் அனுப்புவார், என்னை வந்து சொல்லுவார், நீ இந்த காசை பூஜை பண்ண காசை எனக்கு பேக் பண்ணி கையில் கொடுத்து அப்பா என்னை கூட்டின்னு விட்டு கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு இந்த கடை பாரு, அந்த கடைக்காரன் இவன் இப்படி இருப்பான், ஓனர் இப்படி இருப்பார், நீ அதை டீ குடித்தாந்து டீ கடை வந்து ஹோட்டலாக இருந்தால் கூட இது போய் அவங்க எல்லோரும் முடிஞ்சிட்டு அவர் கல்லாப்பட்டியாண்ட உட்காந்துருக்கப்போ இதை கொண்டு கையில் கொடுன்னுவார். அப்போ டீ குடிச்சிட்டு போட்டால் அவர் கல்லாப்பட்டியில் போடுவார், 15 நாளில் அவன் கடை பூட்டிடுவான். ஆனால் பிசாசு அந்த அளவுக்கு பயங்கரமான கிரியச்சுவான்.
1: இந்த கூடு விட்டு கூடு பாய்ங்கிறது இவங்க ஆவி அங்கே போகும்ல,
0: ஆமாம்,
1: போய் என்ன செய்வாங்க, அது
0: அந்த ஸ்பிரிட் அட்டாக் ஆகும். ஸ்பிரிட்டுன்னு சொன்னால் அது வந்து எப்படி சொல்கிறது, இவனுக்குள்ள ஆவியை இன்னொருத்தர் ஏற்றுவாங்க, மந்திரங்கள் தான், மந்திரம் செய்து அது விருப்பாமல் ஆட்டோமேட்டிக் அதை அங்கே போகும்
1: போய் தீமை
0: போய் அதுக்குள்ளே வேலை அது காட்டும்
1: தீமையான காரியங்கள்.
0: இப்போ எக்ஸாம்பிள், நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்டுருக்கோம் ஹோட்டலில், ரெண்டு பேரும் சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க, அவனும் பிரியாணி வாங்கிட்டான், இவனும் பிரியாணி வாங்கிட்டான், இவன் சாப்பிட்டு அவனும் பிரியாணியை பார்த்துட்டு இருப்பான். இது இயற்கை எல்லாத்தையும் இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்குது. அப்போ என்ன நடக்குன்னு நம்ம ஒரு பேட்டரி அடித்த மாதிரி இந்த ஸ்பிரிட் என்ன பண்ணும், அப்படியே கரெக்டாக அங்கே வச்சாரோம், அவன் கண்ணுக்குள்ளே இருக்கும் அந்த ஸ்பிரிட். அப்போ அவனுக்கு வந்து அவன் சாப்பிட்டாலும் அந்த ஆகாத ருசியை எடுத்துடுறான். இதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கை வச்சு ஏசு ரத்தஞ்சேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி சாப்பிட்டான்னா அந்த கிரி அங்கே வராது. இது நிறைய நிறைய ரகசியங்கள் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேட்டரி அடித்தான்னா அந்த பேட்டரி அப்படியே எப்படி ஒளி போகுது, அது மாதிரி அந்த ஸ்பிரிட் நமக்குள்ளே இறங்காங்க, இறங்கி அப்படியே டைவெர்ட் பண்ணி அப்படியே எடுக்கும், ஸ்கேன் பண்ண மாதிரி. இதெல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. இதை மந்திர சக்தின்னா நிறைய காரியம் அதில். நான் வந்து சின்ன வயசில் எங்கள் அப்பா மாதிரி மந்திரியம் படிக்கணும்னு ஆசை எனக்கு இருந்து நான் கற்றுக்கிட்டேன் கொஞ்சம் காரியம் சின்ன வயசில் என்ன கற்றுக்கிட்டேன். ஆனால் ஆண்டவர் அதை அனுமதிக்கல, அவ்வளோதான் சொல்ல முடியும் சுருக்கமாக. ஏன்னா எங்கள் அப்பாவோட மோசமான ஆளாக நிறைய இருப்பேன் நான். எங்கள் அப்பாலாம் ஒரு ரோடு ஒரு வீடு வழி நடந்து போனான்னா நைட்டு தூங்க மாட்டான், மந்திராதி போகிறான். ஒரு பயங்கரமான ஸ்பிரிட் ஒரு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன்னா, ஒருத்தர் சொறி வருது ஃபுல்லாக, காலு மட்டும் ஃபுல்லாக சொறி. ஆனால் நம்ம டாக்டர் கன்சல்ட் பண்ண தோல் டாக்டர் பகுத்தறிவு காலம் விஞ்ஞான காலத்தில் இது ஒன்றும் எடுபடாது, இருந்தால் கூட போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் எங்கள் அப்பா அப்படிப்பட்ட ஆளுக்கு நிறைய வர்றதுக்கு என்ன சொன்னா, சொறி தவளையை பிடிப்பார். சொறி தவளையை ஜீவனோடு பிடிச்சி அதை கையில் கீறு அதை கத்தி வச்சு கீறி அதில் விபூதி எல்லாம் வச்சு அடைச்சி மந்திரிஞ்சுவார். ஒரு குறிப்பிட்ட காலம் கழிஞ்சு அவனுக்கு சொறி பிடிக்கும், இதெல்லாம் பிடிச்சி பிடிச்சி கையெல்லாம் அடரம் பிடிச்சி அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஸ்பிரிட்டுகளும் எங்கள் அப்பாட்ட இருந்தது. அப்புறம் பாம்பு, பாம்பு காவி பயங்கரமானது. பாம்பு என்ன பண்ணுவாருன்னா, அதுக்கு தனி ஒரு பீடம் இருக்குது, அதில் போய் அவர் ஏதாவது படித்த மனுஷன் அவர், அவர் விரலில் எல்லாம் அந்த ஆவிகள் இருந்தது, அசுத்தாவிகள் எல்லாம் இருந்தது விரலில் எல்லாம். இப்போ நம்ம வந்து கீபோர்டு வாசிக்கிறோம், அந்த பிளஸ்ஸிங் அந்த பிரசன் நமக்கு இருக்க மாதிரி நேர் இப்போ அது இருளி இது வெளிச்சம், அதுதான் இதோட டிஃப்ரெண்ட். அப்போது வந்து இந்த பாம்பை வந்து ஏவி விடுவார். எப்படின்னா அது நைட்டு போய் உட்காந்து அந்த பீடத்தில் உட்காந்து ஏதாவது சொன்னார்ன்னா அந்த வீட்டில் பாம்பு போயிடும், பெரிய பாம்பு போகும். ஒரு தடவை எங்கள் அப்பாவுக்கு அண்ணன் ஒருத்தர், அவர் வந்து திடீர்னு ஒரு நாளைக்கு அவர் தண்ணி அடிச்சுட்டு எங்கள் அப்பா வந்து என்ன நீ எப்போ பார்த்தா மந்திரம் செய்தியே என்று சொல்லி அந்த பீடத்தில் ஒரு கல்லை தூக்கி வெளியே போட்டார். இவர் மனசு வேதனைப்பட்டு அங்கே உக்காந்துட்டார். மறுநாள் நைட் அவர் படுத்து கிடக்கா இருப்பார், கட்டிலுக்கு இவ்வளோ பெரிய பாம்பு ஒரு ரெண்டெண்ணம் போய் அப்படியே சுத்திச்சு வர. அந்த ஸ்பிரிட்டுகள் இருந்ததுனால இந்த காரியங்களுக்கு நடக்க இல்லாமல் எல்லாம் ஒன்றும் நடக்காது. நம்ம எல்கையில் ஒரு பெரிய மலம் பாம்பு இருந்தாலும் சாதா விஞ்ஞான இது பாம்புன்னு சொல்கிறோம், அந்த ஸ்பிரிட் அட்டாக் பண்ண அந்த பிசாஸ் அங்கே போகிறான். பிசாஸ் பாம்பு ரூபத்தில் இப்போ ஆதாய காலத்தில் அவன் எங்கே போய் சேர்ந்தான் நமக்கு தெரியுது. பாம்புக்குள்ளே இப்போ சேர்றான், வலி சர்ப்பம் பழைய பாம்பாகிய வலி சர்ப்பம் அங்கே போய் சேர்ந்து தான் வியாபாரம் அதை பிரிக்கிறான். இப்போ எல்லாமே இந்த இந்த பாம்புக்கு ஆவி வந்து என்னச்சு இந்த அதுக்குள்ளே சேர் அந்த பாம்பு அங்கே போயிடுது. இதுதான் விஷயம்.
1: சரி, பிறகு எவ்வளோ நாள் இப்படி செய்தான்,
0: இதில் ஒரு விசேஷம் என்ன,
1: அவருக்கு முடிவு எப்படி
0: இல்லை, அவருக்கு முடிவுனா அவருக்கு எண்ணங்கள் எண்ணங்கள் வித்தியாசமானது. நான் அவருக்கு வரிசை அடிப்பேன் நாலாவது பையன், எனக்கு அம்மா பற்றி ஏழு பொண்ணும் ரெண்டு பையன், மொத்தம் ஒன்பது பேர் நாங்கள் உண்டு. இன்றைக்கி அண்ணன் ஊழியத்தில் இருக்காங்க, நான் ஊழியத்துக்காரனாக இருக்கேன், குடும்பம் தான் ரசிக்கப்பட்டேன். அது ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த ஆரம்பத்தில் வந்து குடும்பத்தில் பல பிரச்சனைகள், பூஜைகள் கொடுப்போம். பூஜைகள்னு சொன்னால் வருஷம் ஒரு பூஜை ரெண்டு பூஜைன்னெல்லாம் கொடுத்து நாங்கள்லாம் வழிபாடு கொடுக்குற நேரத்தில் பூதத்தை கொடுத்தோம். தான் பூதான்னு தெரியல அவங்களுக்கு, அதாவது கிணறு வெட்டுறவங்களுக்கு பூதம் பூதத்தை கொடுத்தா தான் அந்த கிணறு அன்னுள்ள எங்களுக்குள்ள அந்த விஷயங்கள் அப்படி தான். பூதத்தை கொடுப்போம். ரெண்டாவது லெச்சி கொடுப்போம். லெச்சிக்குன்னா பூதத்தை கொடுக்காம செந்தில வாழைப்பழம் வைப்போம், மஞ்சள் செவாழை போட்டு தான் நாங்கள் புலை வைப்போம் வாழைப்பழம். அதுவும் அந்த எங்கள் தோட்டத்திலே நாங்கள் வந்து அதுக்கு பயிரிடுவோம், அதில் மீன் தண்ணியெல்லாம் ஊற்ற மாட்டோம், அப்படியே கொண்டு அதில் பீடத்தில் வைப்போம். லெச்சி கொடுக்க நேரத்தில் அதுக்கு மஞ்சள் வாழைப்பழத்தை கொண்டு வைப்போம், அது கமகம் பூ எல்லாம் வச்சு பண்ணுவார். அப்படி அந்த பூஜைகள் அப்படி பண்ணுவோம். ஓணப்பண்டிகைன்னு வந்தால் ஓணம் வந்து சாதாரணமாக கேரளாவை பொறுத்தவரையும் ஏழு ஓணம் தின்னா அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பழமொழி உங்களுக்கு தெரியும். ஓணப்பண்டிகைக்கு தான் சாப்பாடு நிறைய கிடைக்கும் அன்னைக்கெல்லாம். அப்போ என்ன பண்ணுவார், ஏழு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி ஏழு இலையில் படைப்பார். படைச்சி ஒரு வேம்பு தண்ணி வச்சுருப்பார். ஏழு பேருக்கு பேர சொல்லி இறந்து போனவங்க, அப்போ திடீர்னு கொஞ்சம் நாள் கொஞ்ச நேரம் தனிமே ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சாப்பாடு அங்கே இருக்கும், உப்பு புளி கூட பார்க்க வைக்க மாட்டார். எங்கன்னா ஒரு இடத்துல பள்ளி சத்தம் கேட்கும், உடனே எங்கள் அப்பா சொல்லி சரி சாப்பிட்டாச்சு தெய்வம் வந்து சாப்பிட்டுது. அப்போ ஒரு சம்ப அந்த தண்ணி எடுத்து எல்லாம் தெளிச்சுட்டு எங்களை சாப்பிட சொல்லுவார். அப்படியே அந்த பாரம்பரியம் எங்களுக்குள்ளே இருந்தது சின்ன வயசில். எங்கள் அண்ணன் கூட அப்படி தான், அவர் ஈர துணியோட போய் அதில் நிற்பார். அந்த விசேஷம் என்னன்னா, நாங்கள் பீடம் கட்டி இந்த பூஜை பண்ணிவிட்டு திருப்பி நாங்கள் வீட்டில் போய்ட்டு திருப்பி வரமாட்டோம், வந்தால் அடித்து போனோம் பே அடிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். அதனால் என்ன சொல்லுவாங்க, பூஜை வச்சுட்டு போன பிறப்பாடு மறுநாள் காலையில் அங்கே வருவோம், எனக்கு பயம் அது திருப்பி வேணால் அடிச்சிடும் என்னுள்ள பயத்தில் நாங்கள்
1: அப்படி பேய் அடிக்கணும்னு சொல்லுவாங்களா தெய்வம் அடிக்கணும்னு சொல்லுவாங்க?
0: பே அதாவது எங்களுக்கு எங்கள் தெய்வம் அது அன்னைக்கு
1: தெய்வமே அடிச்சிடுறாரு.
0: இப்போ நம்ம உண்மையான தெய்வம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துன்னு இப்போ தெரியுது, அன்னை தெரியாது இல்லை. அந்த தெய்வமே எங்களை அடிச்சிடுன்னு எங்களுக்கு தெரியுது பயம். அந்த தெய்வத்து மேலே எங்களுக்கு பயம் இருக்குது, அதான் இதில் விஷயம். அதனால் பூஜை பண்ணிவிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்து பார்க்க மாட்டோம், விடிய காலம் வந்து தான் பார்ப்போம் திருப்பானா இதுவா அப்படி. அந்த எங்களுக்கே எங்கள் தெய்வத்தினால எங்களுக்கே பயம் உண்டாச்சு அன்னைக்கு. ஆனால் இன்றைக்கி நம்ம ஆண்டவரை இயேசு என்ன பண்ணார், இதெல்லாம் ஜீவன் எடுக்குன்னு இப்போ தான் தெரியுது. ஆனால் ஆண்டவரை இயேசு என்ன பண்ணார், ஜீவனை கொடுத்து நம்மளை விலைக்கு வாங்கினார். அதுதான் ஃபஸ்ட்டு சாட்சி. நம்முடைய தேவன் வந்து ஜீவனை கொடுத்தாக நம்மளை விலைக்கு வாங்கினார். இதெல்லாம் தெய்வங்கள் வந்து பழைய தெய்வ உயிரை எடுக்கிற தெய்வங்க தான். அது இப்போ தான் எங்களுக்கு புரியுது வாழ்க்கை ப்ராக்டிக்கல் லைஃப்பில்.
1: உங்கள் அப்பாக்கு முடிவு எல்லாம்
0: அப்பா என்ன பண்ணாருன்னா, நாங்கள் எனக்கு வந்து எல்லாம் நான் ட்ரிங்க்ஸ் பழக்கம் எனக்கு உண்டு, ரெண்டாவது ஸ்மோக் பண்ணக்கூடிய சுபாவம் எனக்கு உண்டு. நம்ம கெட்ட வார்த்தையெல்லாம் பேச போனால் பயங்கரமாக பேசக்கூடிய ஆள் தான். சின்ன வயசுலேயே நான் அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய தீவிர உறுப்பினர் இருந்தனால அந்த அதனோட உறுப்பினரில் சகோதரத்துவம் தான், அது வேறு அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அரசுனா கூட எங்களுக்கு சகோதரத்துவம் இன்னும் அப்படி தான் இருக்குது. அவங்க அந்த நம்மளை விட பக்தி வேறாக்கி அவங்களுக்கு இருக்குது, நம்மளை விட அவங்களுக்கு தெய்வபயம் இருக்குது, நம்ம ஆட்களை விட அது ஒரு பக்கம். அப்போ அந்த தீவிர உறுப்பினர் இருந்தனால நமக்கு அந்த அதனுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது எனக்கு. அப்புறம் வந்து நான் வந்து சென்னை பாம்பே போனேன், அங்கே சிவசேனா கட்சியில் தாராவியில் ஒரு 3 வருஷம் அங்கே இருந்தேன். இப்படி இருந்தால் கூட உண்மையான தேவன் எங்களுக்கு தெரியாது. அந்த இதில் வளர்ந்தது தான். அப்போது என மனசில் வந்து இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது, நான் சின்ன வயசில் இப்படிப்பட்ட குணத்தில் இருக்கிறேன்னு சொல்லி எனக்கு மேரேஜ் ஆச்சு. நான் வந்து இந்து குடும்பத்தை சேர்ந்தவன், என் ஒய்ஃப் வந்து ஆர்சி பேக்ரவுண்டு, ரெண்டு பேருக்கும் சென்னையில் வச்சு மேரேஜ் ஆச்சு. இந்து கோயிலில் வச்சு அந்த 6 மணிக்கு மேரேஜ் ஆச்சு. அப்போது என்ன நடக்குன்னா, எனக்கு மனசில் திருந்தணுன்னு ஒரு ஆசை வந்துட்டேன். திடீர்னு ஃபுல்லாக தண்ணி, வீட்டில் சரியாக வரதில்லை, வீட்டில் வந்தால் கூட யாருக்கும் பயந்து வாழ முடியாது, என் கூட இருக்க முடியாது. பெண்டாட்டியெல்லாம் பேச்சுட்டு நிமிஷத்தில் அடிச்சிருவாங்க கைமுறைக்கு. ரெண்டாவது தலையணை கடையில் தான் இந்த வாழ மாதிரி இருக்கும், எங்கன்னா போனால் கூட வெறுங்கியோடு போகிறதில்ல, கடாரி இருக்கும். இல்லைன்னா அப்பாவுக்கு நாராயணம் வச்சுட்டு போவேன். யாரும் பேசுனா எனக்கு அந்த எண்ணங்கள் வருது, அந்த ஸ்பிரிட் எனக்கு, அந்த கொலைவரி ஆவி எனக்குள்ளே இருந்தது, எனக்கு பிறந்த தெரியுது. யாரும் பேசுனா டக்குன்னு அடிக்கக்கூடிய குணம். சென்னையில் சின்ன சிந்தாரிப்பேட்டையில் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வேலை செய்யும், அன்னைக்கு வேலை செய்யும் ஒரு 50 காசு சம்பளம் சின்ன வயசில். அப்போ கூட வேறு சொன்னால் கூட திடீர்னு அடிப்பேன். அந்த ஒரு சின்ன வயசு அந்த குணங்கள் இருந்தனால எனக்கு மனசில் எப்படியாவது நான் திருந்தணும், நல்லா வாழணும்னு நினச்சி ஆசைப்பட்டு. அந்த என் பையனுக்கு அப்போ 1 வயசு, பையன் பேர் கிங்ஸ்லி, பையன் பிள்ளைங்க இருக்காங்க, மகன் பேர் கிங்ஸ்லி, மகன் ஐஸ்வர்யா. ஆனால் அன்னைக்கு அந்த சின்ன வயசில் அந்த குழந்தைங்க கொண்டு 1 வயசான குழந்தையும் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணேன், அங்கே ஒரு பக்கத்தோட பாஸ்டர் சர்ச்சை நடத்துகிறாரு, அங்கே திருந்தணும்னு நினச்சி போனேன். எனக்கு தெரியுது அங்கே போனால் ஒரு திருத்தம் எனக்கு உண்டாகும். ஆனால் நான் நிறைய தடவை நினச்சா கூட அது நடக்காது, நான் திருந்த நினச்சா கூட என்னால் திருந்த முடியலை. என்னைக்கு நான் வந்து நல்ல சந்தோஷமான இது வீட்டில் சேர்றாரு. அது ஒரு விசேஷம்னா, எங்கள் அம்மா பற்றி ஏழு பெண்ணு, 2 பிள்ளைங்க, அது பெரிய ஸ்டோரி. மூத்த சகோதரி சூசைட் ஆகும் ஆரம்பத்தில், இன்னொரு தங்கச்சி இறந்து போனேன். அப்பா வந்து என்ன நல்ல அன்புள்ளவர் தான். இப்போ எனக்கு திருந்தன்னு நினச்சி பக்கத்தில் ஒரு சர்ச்சில் போய் ப்ரேயருக்குன்னு போனேன். இவர் கொஞ்சம் தண்ணி போடுற சுபாவம் உண்டு. அப்போ நாங்கள் மத்தியானம் 2 பேரும் உட்காந்து பேசுகிறேன். எனக்கு ஒய்ஃப், என்னோட ஒய்ஃபுக்கு அப்பாவும் இவங்க உட்காந்துருக்காங்க, கட்டில் உட்காந்துருக்காங்க. நான் இப்போ என் ரூமில் உட்காந்து சொல்லேன், பையன் இப்படி கை தட்டினா அப்படியே, பையன் சின்ன வயசு பையன் இல்லை, அங்கே பாட்டு பாடி கை தட்டினான்னு சொன்னேன். என்ன இப்போ எங்கே கை தட்டினா, அது இப்படி நான் போகிறேன், நீ அங்கே எதுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார், ஏற்கனவே இவருக்குள்ள மனசு என்ன இருந்தது எனக்கு தெரியாது. ஆனால் சாத்தா வந்து எப்பவும் சரி, தெரியும் மந்திரவாதிகள்லாம் பார்த்துருக்கேன், குடல் வெடித்து செத்துருக்கான் மந்திரவாதி, குடல் வெடித்து செத்துருக்கான், கேன்சர் குடல் கேன்சரும் செத்துருக்கான், தூக்கு பிடிச்சது அவன் பாய்சன் சாப்பிட்டு இறந்து போயிருக்கான். அடுத்த குடும்பம் விரோதம் எவன் செயல்பட்டாலும் அவன் அப்படி தான் வாழும், அப்படி தான் போவான், அது இயற்கை. ஆனால் எங்கள் அப்பாவுக்குள்ளேயும் அந்த ஸ்பிரிட் இருந்தது, தற்கொலை நான் அப்பாவிட்ட இருந்தது. ஏன்னா அவர் நிறைய குடும்பங்களை அவர் கெடுத்துருவார், அதுலேயும் சன்மார்க்கும் துன்மார்க்கும் ரெண்டு இருக்குது. இந்துத்துவத்தில் சன்மார்க்கம் இருக்குது, நம்ம மாதிரி நம்மளோட டீசெண்டாக இருப்பாங்க அவங்க. ஒரு பிராமண வீட்டில் நம்ம போச்சுன்னா அவங்க வீட்டில் போனால் முதல்ல நமக்குள்ளா தண்ணி கொடுக்குறாங்க, நல்லா விசாரிக்கிறாங்க, அங்கே எந்த விக்கிரகம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, மாறு கொடுக்க சன்மார்க்கம். துன்மார்க்கம் நேரே மாறி செய்கிறாங்க, பிசாசை விட்டு கொலை பண்ணுறாங்க. சன்மார்க்கன் அப்படி கிடையாது, அந்த இது அந்த மந்திரங்களை சொல்லி அவங்க அது வந்து நம்ம ஓம் பஞ்சாட்சரா நமக, ஓம் பிரம்மனே நமக, பஞ்சாட்சரா 5 காயங்கள் ஆண்டவராக இயேசு தான், அது எல்லாருக்கும் தெரியும். பிரம்மனே நமகன்னா கல்யாணம் ஆகாத ஒரே ஒரு ஆண்டவர் ஒன்றுன்னு ஆண்டவராக இயேசு தான். அப்போ அவங்க தான் அதை நம்ம சம்ஸ்கிருதம் உச்சரிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நிறைய இடத்துல அது போடுறதில்லை, பொண்ணு அவன் எல்லாம் கிறிஸ்துவன் ஆகிடுவான்னு பயந்து போய் நிறைய பேர் போடாமல் இருக்கிறாங்க. அப்போது வீட்டில் 5 சகோதரி ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்படி நாங்கள் எனக்கு மனசுலேயே தலாவணும்னு நினச்சி ஆசைப்பட்டு போனேன். எங்கள் அப்பா மனசில் நினச்சாரி வாங்கி கிறிஸ்டினில் போயிட்டான். அப்போ எங்கள் அண்ணன் வந்து சிஎஸ்சி பேக்ரவுண்டு, கல்யாணத்து மட்டும்தான் அவருக்கு. ஆனால் அவருக்கு உண்மையாக மதம் மாறி அவர் பணம் மாறி போனதல்ல, கல்யாணத்து வேண்டி ஆசைப்பட்டு போயிட்டார். அந்த நிலையில் போய் அப்படியே பண்ண அவனும் போயிட்டான், இவனும் போயிட்டான். அப்போ இவன் கிறிஸ்தவத்துக்குள்ளே போனேனால இனி நம்ம செட் ஆகாதுன்னு அவர் மனசில் நினச்சிட்டார். ஏன்னா அவருக்குள்ளே இருக்க பிசாஸ் இல்லை, அது விடாது இல்லை. நாராயணம் முடித்து நைட்டு வந்தேன், திடீர்னு வீட்டில் ப்ராப்ளம் பண்ணார், பாய்சன் எடுத்து குடிச்சிட்டார். கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கலையகாலால் ஐசக் ஹாஸ்பிட்டல் ஆஸ்பத்திரியில் அதில் கொண்டு அட்மிட் பண்ணி வச்சோம். மூணாம் நாள் இறந்துட்டார். மூணாம் நாள் இறந்தேன்னா அவரே வந்து சாதாரணமாக எந்த இடத்துல யாரை பார்த்தா கூட ஒருத்தன் சூசைட் பண்ணுறான்னா, கடைசி நேரம் அந்த ஜீவன் போகிற நேரத்தில் தான் அவனுக்கு ஒரு நிமிஷம் யோசனை வரும். அது வரையும் தெரியும் அந்த பிசாஸ் என்ன பண்ணுறான், அவனு அந்த இதுக்குள்ளே தள்ளிட்டு அவன் போயிடுறான். தற்கொலையை அவனுக்குள்ளே பூந்தாதான் அவன் சூசைட் பண்ணாலும் அவன் செய்ய மாட்டான். இந்த பிசாசு தற்கொலை நான் அவனுக்குள்ளே பூந்துச்சு, அது எங்கள் அப்பாவுக்குள்ளே பூந்துச்சு. அது என்ன பண்ணுதுன்னா, அப்பா வச்சு விஷம் பாய்சன் சாப்பிட வச்சிச்சு, அது தள்ளிவிட்டு அது போயிட்டு. அப்புறம் அந்த இவருக்கு வந்து உயிர் போகிற நேரத்தில் அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறாரு, என் மூஞ்சை பார்க்குறாரு. அப்போ தான் அவர் திங்க் பண்ணுறாரு, ஐயோ தப்பு பண்ணிட்டேனே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தன் தூக்கு போட கயிறு போடுறான், ஸ்பிரிட் அட்டாக் பண்ணி ஏற்றி விடும். அவன் என்ன பண்ணுறான், அந்த அவயசத்தில் அவன் பண்ணிட்டு கயிறு உள்ளே போட்டு அவனை யாரும் காப்பாற்ற முடியாது. அது வரையும் அவன் ஜெயித்தான். அந்த கயிறு உள்ளே போனால் ஐயோ நான் தப்பா என்ன, யாரும் காப்பாற்றாள். இதே மாதிரி இவர் சாப்பிட்டா இருப்பாருங்க, அப்படியே உயிர் போகிற நேரத்தை அப்படி மோஞ்ச பார்க்குறாரு, இது தப்புன்னு அப்போ தான் அவர் உணர்றாரு. ஆனால் என்ன பண்ணுறது, விஷயம் முடிஞ்சு போச்சே. மூணு நாள் இறந்தார். இறந்து அந்த ஸ்பிரிட், அந்த தற்கொலை நாவி என் உடம்புக்குள்ளே ஏறதை எப்படி நான் உணர்ந்துட்டேன்னா, முதன் முதல்ல நாங்கள் நம்ம அந்த இடத்தெல்லாம் முடிஞ்சு ரொம்ப வேதனையோடு இருக்க நேரம் ஊழியக்காரர் ஒருத்தர் வந்தார், பக்கத்தில் அவர் தான் வந்தார். வந்து எனக்காக செபிக்க ஆரம்பித்தார். செபிக்க ஆரம்பி இப்படி நான் தலை என்ன தெரியும் இப்படி தலைவிட்டது, அப்படியே ஸ்பிரிட் வெளியே வருது. அது வரைக்கும் என் உடம்புல வலி சொற்பம் இருந்தது எனக்கு தெரியாது. ஏன்னா அங்கே அப்போ
1: நீங்கள் சர்ச்சைக்கு போக ஆரம்பிச்சு பிறகு
0: ஃபர்ஸ்ட் நாள் போயிட்டு வந்து
1: அதை வந்து உங்களுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து ஏதாவது போராட்டங்கள், பிசாசன் போராட்டங்கள், பலவீனங்கள்,
0: நாங்கள் எல்லாமே அதுக்குள்ள தானே. நானே ரெண்டு எங்கள் மூத்த சோழி சூசைடு தானே.
1: ஆமாம், அது உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது
0: ஏன் லைஃப் இந்த கதை நான் இப்போ கேட்க அந்த இதுக்கு வரேன். எப்படின்னா இது எனக்கு உடம்பு தெரியும், உடனே வலி சொற்பம் உள்ள ஆட தொடங்கிட்டேன். ப்ரேயர் பண்ணால் தான் வீட்டில் ஊழியக்கார காலு மிதிச்சோடேன், சாத்தானே அங்கே நிற்க முடியலை. அது எனக்குள்ள பிசாசு எனக்கு தெரியாது, பாம்பு மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டேன். பாம்பு ஆட்டம் ஆட்டுச்சு வீட்டில் கடந்து பெரிய கால். ரெண்டாவது ஒன்று பேச ஆரம்பிச்சு, நம்பர் 1, 2, 3 ஆவிகள் போராட்டம் வந்து சாதாரண நிறைய பேருக்கு தெரியாது விஷயம் என்னான்னு. நமக்குள்ளேருந்தே நம்மளை காலி பண்ணிவிடும் பிசாசு, நமக்குள்ள பிசாசுக்கு நமக்கு தெரியாது. பாம்பு மாதிரி ஆடி வருவேன், வலி சொற்பம், கொலை வரையா வாழை எடுத்து வெட்டுவேன். வாழை வீட்டில் வெட்டத்தின்னா எல்லாரையும் வெட்ட போடுறது, பிடிச்சி கட்டி போட்டிருப்பாங்க. தற்கொலை நாவி உடம்பில் வருது, அதுதான் எனக்கு ஆச்சரியம். எங்கள் அப்பா வந்து இந்த பால் டயர் சாப்பிட்டா பயங்கர ஸ்மெல் உள்ளது. அவர் இறந்து போய் ஒரு வாரம் கழித்து என் உடம்புல அந்த ஸ்பிரிட் ஏறுது. அப்போ எனக்கு உடம்பு பால்டா ஸ்மெல் அடிக்குது, என்னடான்னு பார்த்தா ஸ்பிரிட் அப்படின்னா 15 வருஷம் வந்து ஒரே ஆட்டம் பிடிச்சு கட்டி போட்டிருப்பாங்க.
1: பதினஞ்சு வருஷம்
0: பிடிச்சு கட்டி போட்டிருக்கோம். அது சாதாரண விஷயம் கிடையாது. வீடு ஃபஸ்ட்டு பாஸ்டர் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணார். உடனே பாம்பு மாதிரி ஆட ஆரம்பிச்சுட்டு வலி சொற்பம், நம்பர் 1 நான் ஒன்று வந்திருக்கிறேன் அப்படின்னா சும்மா தான் பேச மாதிரி. ஆனால் நமக்கு நல்லா தெரியுது, ஃபுல்லாக தண்ணி அடிச்சு கீழே வளர்ந்தா எப்படி தெரியும், ஒரு பார்த்தா ஃபுல்லாக தண்ணி அடிச்சிட்டான் அவனுக்கு தெரியுது. அவன் சேர்த்தா அப்படியே அந்த மாதிரி எனக்கும் அந்த ஸ்பிரிட் உள்ள வந்தோட எனக்கு எப்படி ஒரு விட்டு வரும் உடனே உள்ள வந்தாச்சு. அப்போ நம்பர் ஒன் ஆறு பாம்பு ஆடம். அடுத்து நம்பர் 2 இந்த சூலாதை எடுத்து குத்துற கேஸ் ஒன்று உண்டு. அது பயங்கரமாக என் உடம்புல ஆடிட்டேன், சுடுதண்ணி கேட்கும், எனக்கு கொஞ்சம் சுடுதண்ணி கொடுக்கு, கற்பூரம் பண்ணுறது கேட்கும். அது ஆடும் ஒரு வாக்கில், அது 1 மணி நேரம் ஆடும். இப்படி டைம் கேட்டு ஒன்றா கிட்டத்தட்ட 7 மணின்னு விடியாகல, 4 மணி ஆட்டம் தான். இவர் பாவப்பட்ட மனுஷன் ராத்திரியும் பயிலும் கிடந்து போராடி மரணத்தோடு, எனக்கு மரணம் சம்பவிக்க சுச்சுவேஷன், என்ன யாருக்குன்னு எங்கள் அப்பா சூசைடு, அக்கா மூத்த சகோதரி ஆரம்பத்தே சூசைடு, தங்கச்சி ஒருத்தி இறந்து போனான், இப்போ 4வது பிசாசனை பிடிக்கிறான். எங்கள் அம்மானு சொன்னால் அவங்க வந்து சுராயத்தை மீன் வணங்குறவங்க தான், மூக்கு கூப்பிட வணங்குறவங்க. அப்போ அவங்களுக்கு அதுமாரி தான் விசுவாசம், நம்பிக்கை. அப்படி இருக்கும்போது அந்த ஸ்பிரிட்டும் என் உடம்புல நாடுது. எங்கள் அம்மாட்ட பேசுது, நீ எனக்கு அது செய்ததில்லை, இது கொடுத்தாலே இப்போ ஏன் தரமாட்டேங்கிற, அதனால் உங்கள் குடும்பத்தை தான் விட மாட்டேன்னு சவால் விடுது. ஏன்னா எங்கள் அம்மா அதில் ரொம்ப தீவிரமானவங்க. இப்படியே நடந்துட்டு இருக்கப்போ தான் வந்து அந்த தூங்க முடியாது, சாப்பாடு இப்படி இப்போ பாருங்கள், அது சாப்பாடு விஷயம் தான் மெயினாக வரேன். சாப்பாடு இப்படி பார்த்துட்டே இருப்பேன், சாப்பாடு பார்த்தா எனக்கு மீன் ஸ்மெல் பிடிக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எண்ணெய் வந்து ஜெபம் பண்ணி வச்சுருப்பாங்க, அதில் ஒரு சொட்டு எண்ணெய் விழுந்தாலும் உடம்பு எரியுதேன்னு கத்துவேன். அந்த ஸ்பிரிட் வந்து அந்த ஒரு சொட்டு ஜெபம் அணைக்குமே நிற்க முடியலை. ஏன்னா கத்துற ஊழியக்காரங்க ஆண்டு வல்லமையாக வச்சுருக்காரு பாருங்கள். அந்த எண்ணெயை ஜபம் பண்ணி வீட்டில் பாட்டில் இருக்குது, ஒரு சொட்டு அப்படி சாப்பாடு போட்டேன்னா சாப்பாட்டில் கிரியே இருக்குது. அதை சொல்ல வரேன், இப்போ நம்ம ஹோட்டல் ரெண்டு பேரும் சாப்பிட்டா அந்த சாப்பாட்டில் கிரியே இருக்குது. அப்படி போய் ஒரு கோயில் ஹோட்டலில் போகிறோம், அங்கே எல்லாம் விக்கிரங்களை எல்லாம் கொடுத்து பயங்கரமாக வச்சுருப்பாங்க பூஜை பண்ணி. சில இடத்துல பெரிய டம்ளரில் பிளாஸ்டிக் பெரிய கிளாஸில் வந்து லெமன் வச்சு வச்சுருப்பாங்க, அங்கே மந்திர தகடு வச்சுவாங்க, முதல்ல வேக கொண்டு வைப்பாங்க. அப்போ அந்த ஸ்பிரிட் அதில் இருக்க தான் செய்யுது. அப்போ நம்ம அதை வந்து சாப்பிடறது ஜெபம் பண்ணி சாப்பிடணும், இது எங்களுக்கு அது தெரியாது இல்லை, நாங்கள் அந்த ஆரம்பிச்சு எங்களுமே தெரியாது. அதனால் பாஸ்ட் வந்து ஜெபம் பண்ணி என்ன கொடுத்துருப்பாரு. அப்போ ஏற்கனவே தற்கொலை நான் உடம்புல ஆடுது சொல்லு, உங்கள் குடும்பத்தில் எங்கள் அம்மாட்ட போராடு சொல்லு, பேசு மாதிரி ஆடி சொல்லுது, உன் குடும்பத்தை ஏற்கனவே நான் ரெண்டு பேரும் சூசைட் பண்ண வச்சேன், உன் இளையவன் பரமேஸ்வரன் நான் கண்டிப்பாக சூசைட் பண்ண வைப்பேன்னு பிசாஸ் சவால் விடுது. அப்போ வந்து பாஸ்டர் ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே எப்படியோ அப்படி நான் ரட்சப்படுத்தணுமேனு. எங்கள் பாஸ்டர் பேர் ஸ்ரீவன்சன் பாஸ், அவர் ஒரு சால்வேஷன் ஆர்மிலேருந்து ரட்சிக்கப்பட்டு சர்ச்சை நடத்துகிறவர். அப்போ எப்படியாவது பண்ண ராத்து 15 வருஷம் போராடி இருக்காங்க, 15 வருஷம் 18 பிசாஸ், ஒரு பிசாஸ் 200 நண்பர்களை வச்சுருக்கு. நம்ம இந்த தண்ணி அடிக்க போகிறோம் சேர்ந்து போகிறான் இல்லை, அப்புறம் தண்ணி அடிக்க போகிறான் நான் ஒரு 10 பேர் சேர்ந்து போக மாதிரி, இதுவும் நண்பர்களை வச்சுருக்கு. ஒன்று ஒரு மனிதர் ஆடுது அது சொல்லுது, அடுத்து அது ஒன்று நண்பர்களை கொண்டு இப்படி. என்ன உடம்பை இது வந்து மொத்தமாக கேடகமாக பயன்படுத்தி என் உடம்பெல்லாம் இட்டு போச்சு. இப்போ கூட எனக்கு அந்த தலை வெட்டி வெட்டி இப்படி கிடக்கும். இப்போ கூட இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேட் ஆகும். நான் ஊழியத்தில் வந்து 10-20 வருஷம் தாண்டிச்சு. அப்போ அந்த ஸ்பிரிட் அன்னைக்கு ஆடின 15 வருஷம் ராத்திரி பேரும் போராடினால அந்த ஸ்பிரிட் ஆடி ஆடி என் நரம்பெல்லாம் வீக் அஞ்சு போய் ஸ்கேன் பார்த்தா கூட சொல்கிறாங்க, ஏன்னா அந்தளவு பைப்ரேட் ஆகி நரம்பெல்லாம் லூஸ் ஆச்சு எனக்கு. ஸ்கேன் பண்ணி பார்த்தா பிரெயினில் கட்டி இருக்குன்றான். காரணம் அன்னைக்கு வந்து அந்த இப்படி தடை முடியல பிடிச்சி உருக்கி வச்சுருவான், ஆடும் பயங்கரமாக ஆடும். இப்போ யாருக்கும் தூங்க முடியாத சூழ்நிலை, ஒன்று ஒரு மணி தானே ஆடுது, திருப்பி அடுத்த வருது, இப்படி விடிய விடிய விடிய ஒரு 15 வருஷம் யாருக்கும் தூங்க முடியாத சூழ்நிலை. அது எங்கள் அண்ணா அண்ணியெல்லாம் ஆரம்பத்தில் அவங்க ஊழியத்தில் இருக்க ஆரம்ப ஸ்டேஜ் அதெல்லாம் பெரிய சாத்திரம், அவங்கெல்லாம் வந்து ஒரு நாள் தூங்க முடியாது. அது மட்டும் இல்லை, வீட்டில் சண்டை வைக்கணுன்னே நான் திருப்பி வருவேன், வீட்டில் எப்படியாவது சண்டை உண்டாக்கணும்னு நினச்சே வருவேன். டூ வீலரில் போகும்போது குறைவ போட்டுகிட்டே போவேன். இப்போ மார்த்தாண்டம், மார்த்தாண்டத்துலேருந்து 8 மணிக்கு எவ்வளோ கிலோமீட்டர், 1.5 கிலோமீட்டர் மார்த்தாண்டம்னு நினச்சேன்னா 2.5 மணி, 3வது குளித்தரை 4 பறந்தாலும் விட்டு போகும்போது 4 குறைவாச்சு, 5வது வீடு, வீட்டில் போய் பார்ப்பேன், சண்டை வலிச்சு போடணும், என்ன பண்ணுறது, பெண்டாட்டி அடிக்கணும். இப்படியே நிறைய குடும்பம் சீரழிஞ்சு போயிருக்கு, பெண்டாட்டி அடிக்க என்னதுனாலும் தெரியாது. அந்த ஸ்பிரிட்டு அந்த குறையாக பெண்டாட்டி அடித்து கீழே தட்டி எத்தனை மரணம் சம்பவிச்சிருக்கு. அப்போ வந்து பார்த்துட்டே இப்போ சுற்றி பார்ப்போம், ஒன்றும் இல்லை, நேராக கிச்சனில் போவேன், கிச்சனில் போய் பார்த்துட்டு பழைய தண்ணி இங்கே இருக்குன்னு கேட்டு உடனே அடித்தாச்சு கம்படுத்து. உடனே ஐயோடு நடந்து ஒரே கத்து, எங்கள் அண்ணா நீ என்னை பார்த்து விளக்கு வாங்க பாவாண்டா அடிக்காதடான்னு, எல்லாம் பெரிய ஸ்டோரி. அப்போ இதெல்லாம் எனக்கு உடம்புகளை இருக்குது. அப்போ அந்த எண்ணெய் வந்து ஜபம் பண்ண பிறகு அந்த ஒரே சொட்டு எண்ணெய்க்கு முன்னே அந்த சாத்தானே வைக்க முடியலை. எல்லாம் சொல்கிறாங்க, பெருசாக பேசுகிறாங்க, அப்படி ஒன்றும் கிடையாது.
1: எப்போ உங்களுக்கு புறணம் விடுதலாச்சு?
0: விடுதல் ஆன காரணம் என்னன்னு சொன்னால், 15 வருஷம் இப்படி போச்சு. அப்போ நான் எனக்கு ஒரே தென்னா மரணம்னு எனக்கு தெரியுது, ஏன்னா எப்போ பார்த்தாலும் சூசைட் பண்ணணும். ட்ரெயினில் போனால் ட்ரெயின் பார்த்தா அதுக்கு மேலே விழுந்தால் நல்லாயிருக்கும், லாரி பண்ண லாரிக்கு மேலே விழுந்தால் தான், ஏன்னா இறக்குன விஷயம் அப்படி இல்லை அப்படின்னு நினச்சிட்டே இருக்கப்போ மனசு வேதனைப்பட்டு, ஆண்டவர் என்ன பண்ணுறது, சரி எப்படியோ நிறைய பேர் சொன்னாங்க இது அடுத்த லைனில் வந்தாச்சு, இதுவும் போக போகுதுன்னு எல்லோரும் ஊரே சொல்ல தொடங்கிட்டாங்க. அப்போ ஒரு நாளைக்கு ஏன் ஆண்டவரை சொன்னேன், ஆண்டவர் இந்த பிரச்சனை இது, ஏன்னா மரணம் சம்பவிக்க நல்லா தெரியுது நமக்கு, இப்போ உடம்புல ஒரு கொசு கடிச்சாமல் தெரியுது, அப்போ நம்ம ஸ்பிரிட் நமக்குள்ளே எப்படியா காலி பண்ணோன்னு நல்லா தெரியுது. அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டில் யாருமே இல்லை, இரவு நேரத்தில் நான் ரெட்டக்கரை வேட்டி வாங்கிட்டு வந்தேன். வாங்கி வந்த நோக்கம் என்னன்னா எனக்கு வயிற்றுன்னு வயிற்று போடணும் ஆசை வந்துட்டு மனசுக்குள்ள, அதை வாங்கி ரெட்டக்கரை வாங்கி வச்சேன். அப்படி திடீர்னு அந்த 15 வருஷமும் யுத்த காலத்தில் மலையாள பாஷை தான் அதிகமாக பேசுகிறது, அந்த ஸ்பிரிட் மலையாளம் தான் பேசணும். அப்போ ஒரு நாளை பார்த்தா வீட்டில் யாருமே இல்லை. அப்போ திடீர் எனக்கு என் வீட்டில் நான் தனியாக இருந்து நான் பேசுகிறேன், இங்கே என்ன நடக்கு பாருங்க மலையாளத்தில் இவட என்ன எந்த நடக்கும் நோக்கு என்னன்னு பார்த்தா நேராக போகிறோம் பாருங்கள் என்ன தெரியாமல் நான் ரெட்டக்கரை வெட்டி வாங்கி வச்சதுக்கு ஒயிட்டன் வெட்டி போட்டணும் ஜபிக்கணும் அந்த எண்ணத்தில் வாங்கி வச்சேன். வீட்டில் ட்ரம் அடித்து பாட்டு ஏன்னா இப்போ ஒரு ரெண்டு பிரசன் தான் சாட்சி சொல்லியிருக்கேன், ஏன்னா சாட்சியே பெரிய புக்கு எழுதலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். அப்போ என்னன்னா என்ன தெரியாமல் மலையாள பாஷை வருது, என்னடா இன்னும் இப்போ என்ன நடக்க பாருங்க, பார்த்தா பாருங்கள் ஸ்பிரிட் பயங்கரமாக எனக்கு உடம்பு ஏறிச்சு எல்லாம், வீட்டில் யாருமே இல்லை. நேரம் அதில் ஒரு விசேஷம் என்னென்னா எங்கள் வீட்டு ஒரு பெரிய மந்திரவாதி இருக்கான், அவன் பாம்பு அவன் எப்படின்னு அவர் சின்ன பிரச்சனையில் சொந்தமாக இருந்த லாரியை வரைக்கும் அவன் வித்துட்டான், என் குடும்பத்தை காலி பண்ணணும்னு நினச்சி. அங்கே போய் அங்கே நாகக்கன்னியம்மன் கோயில் ஒன்று இருக்குது, அங்கே போய் பூஜை பண்ண தொடங்கிட்டான். அப்போ சாயந்தர நேரம் நான் இப்படி உட்கார நேரத்தை அந்த ஸ்பிரிட் வந்து என்ன காணும், இப்படி ரோஜாப்பூ மாதிரி ஒரு முகம், நல்ல அழகான பெண் உருவம், ரோஜாப்பூ மாதிரி இருக்கு கலர், அப்படியே பாம்பு, அந்த பாம்பு அந்த மூஞ்சி இப்படி இருக்கும், பாம்பு இப்படி கிடந்து ஏன்னா நான் அப்படி உட்காந்து இப்படி பார்த்தா கண்ணில் காணும், வந்து கிடக்கும் சாயந்தரமான வந்து கிடக்கும். இவன் அங்கே போ சொம்பில் தண்ணி எடுத்து அங்கே போயிடுவான். இவனுக்கு எப்படியா காலி பண்ண நினச்சாங்க, இப்போ அவன் காட்டடையில் அடிப்பட்டு செத்து போனான். அது ஒரு பக்கம் இருக்கட்டு, எனக்கு ஒரே கவலை ஆண்டவருக்குள்ளே வராமல் ஒரு ஆத்மா பாதாளத்தை போச்சு என்னோட எண்ணம் இல்லாமல் எனக்கு வேறு ஒன்றும் கிடையாது. ஆனாலும் கூட சொல்கிறேன், அப்போது என்ன நடக்குன்னா, அந்த வீட்டில் எங்கள் அப்பா பாய்சன் சாப்பிட்டது, என்னை மூத்த சவை சூசை தூக்குப்பட்டா, தங்கச்சி நாலாவது பிசாசு சவால் விட்டுட்டு இருக்கான், அப்போ என்னையும் காலி பண்ண தீர்மானம் பண்ணிட்டான். அப்போது என்ன தெரியாமல் நான் வீட்டில் யாரும் இல்லையா, மலையாள பாஷை பேசிட்டு திடீர்னு போய் அந்த ரெட்டக்கரை வேட்டி எடுத்து அப்படி ஃபேனுக்கு முன்ன கொண்டு போகிறேன். ஏதோ நடக்கும், இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி, இங்கிலீஷ் படத்தில் இப்படி இப்படி பார்த்த மாதிரி ஏதோ தூக்கி விடுதானே, அப்படி பெரிய ஒரு ஒரு 1000-2000 எனர்ஜி பல்பு அடித்த மாதிரி ஒரு ஸ்மெல்லு. ஸ்மெல்லு என்ன ஸ்மெல்லுன்னா, அந்த ஒரு கல்யாண வீட்டில் நிறைய சாப்பாடு விளம்பி எல்லாம் முடிச்சு சாப்பிட்டு இலையெல்லாம் கொண்டு போட்டப்போ மறந்து ஒரு ஸ்மெல் அடிக்கும் பார்த்தீங்களா, ஒரு மாய ஸ்மெல்லு, பழம் இதெல்லாம் அழுகி ஸ்மெல்லு மேலே அடிக்குது, பயங்கரமான ஒரு ஸ்மெல்லு அடிக்குது, ஒரு தூர ஸ்மெல்லு. அப்படியே தூக்குது, நான் சோத்துறேன், வீட்டில் யாருமே இல்லை, அதே ரூம், அதே ரூமில். அப்போ சோத்துறேன் சோத்துறேன்னு சொன்ன கூட என்னால் ஜபிக்க முடியல. கடைசியில் நான் பரிசுத்தாவி எங்கே உண்டு அங்கே விடுதலை என்ன, அவ்வளோதான், உடனே கீழே இட்டுட்டு மாட்டேன். அப்படி ஜீவன் தப்பினேன். பரிசுத்தாவியான் மட்டும் இல்லைன்னா இந்த இடத்த நான் பைபிள் வச்சுட்டு இருக்க முடியாது. நான் 10,000-1,00,000 ஜனங்க மத்தியும் நான் சாட்சி விடலாம். அப்போ எனக்கு நான் மனசு இருந்தேன், ஆண்டவர் நீ இருந்த பிரச்சனை விடுதலை செய்தான், நான் உடைய ஊழிய தச்சுவேன். அதுக்கு முன்னே நான் சின்ன வயசு அரசியல் எம்எல்ஏ ஆன ஆசைப்பட்டேன். 1992 கட்சி ஆரம்பித்தேன், குமரி மக்கள் இயக்கம். அதில் வந்து 7 தொகுதியும் கொண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய டெவலப்பு நம்ம சொல்லணும்னு சொல்லி சட்டசபையில் கொண்டு போன 7 எம்எல்ஏக்களை கொண்டு போகணும்னு நினச்சி நடக்கலை. அன்னைக்கு சொந்த கொடி குமரி மக்கள் இயக்கம், சிவரெழுத்து அண்ணன் அழைக்கிறா பரமேஸ்வரன், சிவரெழுத்து அழைக்க இளைஞர் படை தளபதியின் போட்டெல்லாம் சிவரெழுதினோம். எழுதி அசம்பிளி எலெக்ஷன் தோற்றேன் 96. அப்போது அன்றைக்கி 18 லட்சம் ரூபா செலவு பண்ணி ஏகப்பட்ட சொத்தெல்லாம் விட்டு கட்சி ஆரம்பித்து கொடி உண்டு பண்ணி கமிட்டி ஃபார்ம் பண்ணி எலெக்ஷன் தான். அப்போ இதெல்லாம் பார்க்கப்போ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது ஆண்டவர், எப்படி நான் தப்புறது, தப்புறது வேறு வழியே இல்லையா ஆண்டவரேன்னு நினச்சி மனசு நினச்சி ஆண்டவர் இந்த பிரச்சனையை எனக்கு விடுதலை கொடுத்தா நம்மளோட ஊழியத்தை செய்ய சமர்ப்பித்தாங்க. அப்போ என்ன நடக்கு, ஒரு ரியாக்ஷன் உண்டாகுதாங்க, வாழ்க்கையில் ஒரு ஒரு பிளஸ்ஸிங் ஆகுது. எப்போ நான் ஆண்டவருக்குள்ளே வரணும்னு நினைக்கணும், அப்போ பிசாஸ் அலறுறான். பிசாஸ் அலற மட்டும் இல்லை, அவன் போராட தொடங்கிட்டான். அது வரைக்கும் என்ன கண்டுகொள்ளாத இல்லை, எனக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிட்டான், விடக்கூடாது. எப்போ நம்ம ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு இல்லை பைபிள் எடுக்கிறோமோ அப்போ தான் சாத்தான் நமக்கு எதிராக வரும், அது வரைக்கும் நம்மளை கண்டுக்க மாட்டான். அப்படி ஆகி என்னோட ஜீவன் எப்படியோ ஆண்டவர் கிருபையினால் கத்திர ஊழியக்காரன் ஜபம், என் அண்ணன் அன்னைக்கு ஜபம், எங்கள் அம்மா ரசிப்பில் வந்து நான் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. நான் ஞானஸ்தானம் எடுக்கப்போ பெரிய குளம், பொட்ட குளம், பெரிய குளத்தை ட்ரம் அடித்து பாட்டு பாடி ஊரே என்ன பரமேஸ்வரன் இப்படி இருந்தாலும் மாறிட்டான். படி பூஜை நடத்தி படந்து சபரிமலைக்கு போகிற கேஸ் தாங்க, டான்ஸ் ஆடப்போம் பயங்கரமாக, எல்லா இந்து கோயிலையும் நான் இல்லாத இடமே இருக்க பயங்கர பாட்டு. எங்கே போனாலும் இந்த இந்து ஸ்கூல்லேயே 2 பெஞ்சு, இந்து பெஞ்சு கிறிஸ்தவ பெஞ்சு, இப்படி இருக்க நேரத்தில் இப்படி மாறிட்டான்னு ஆச்சரியமாக ஜனங்கள் பார்த்தாங்க, ஆச்சரியமாக பார்த்தாங்க. கடைசியில் ஆண்டவர் கிருபை நாளையும் தரிசனத்தை கொடுத்தாரு. தரிசனம் எப்படிப்பட்ட தரிசனம் நினைக்கிறீங்க, எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நான் அரசியல் மேடையிலலாம் பயங்கர பேச்சாளராகும், முதல்ல காங்கிரஸில் இருந்தேன், அப்புறம் டிஎம்கேயில் வந்தேன், அப்புறம் பாம்பேயில் வந்து சிவசேனா கட்சியில் இருந்தேன். இந்த சின்ன வயசு அந்த எண்ணங்க, அப்போ தான் எம்எல்ஏக்கு நிற்கிறேன். நான் அரசியல் மேடையில் போய் பேசிட்டு வந்து நைட்டு வீட்டில் படுப்பேன், எனக்கு தரிசனம் வரும், பெரிய தரிசனம், பெரிய மீன்களை பிடிக்கும் மாதிரியும், 10,000-20,000 ஜனங்கள்கிட்ட போய் நான் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ண மாதிரியும், பாம்புக்கு தலை வலி சொற்பத்தலை பெரிய 2-3 கிலோமீட்டர் பாம்பு பெருசாக இருக்கும், தலையை அடித்து உடைக்குவேன் தரிசனம் புள்ளக்கிட்ட. 5 வருஷம் இதோட விசேஷம் என்ன கேளுங்க, அந்த பிகினிங் ஸ்டேஜில் எனக்கு உபாசம் இந்த மாதிரி இருக்கிறோம். உபாசம் இருக்கும்போது 6 மணிலேருந்து காலையில் 6 மணி மத்தியானம் 12 மணி வரைக்கும் ஒரு வட்ட உபாசம். இப்போ எனக்கு மனசில் உபாசம் இருக்குன்னு ஆசை வரும், நான் உபாசம் இருக்குன்னு அப்படியே உட்காந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கும். 12:30 ஆகும்போது விசுவாசம் அப்படியே இப்போ ஸ்பிரிட் அப்படியே வரும் பல்லக்கில், அந்த தொழுநோயாளிகள் போகிற அந்த வண்டி இருக்குல்ல, சுசுன்னு வந்து என்னையே பார்த்துட்டு இருப்பேன், அப்படியே பார்த்தேன் உபாசம் இருக்குது, அப்படியே பார்த்துட்டு இருப்பான் பிசாஸ். இவன் உபாசம் இருக்கிறான்னு இது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு நாள் நல்லா அப்படி ஜெபம் பண்ணி ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும், திடீர்னு ஒரு தட்டில் பெரிய தட்டில் சம்பா அரிசி சோறு சூரை மீன், இதை சாப்பிடு இதை சாப்பிடு ஆண்டவர் காட்டின மாதிரி குடம் பார்த்தா ஒன்றும் காணாது. இப்படி அந்த இதுகளெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையான இது வந்து ஊழிய தரிசனம் தான், ஊழியம் தான், அது எனக்கு நல்லா தெரியுது, நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ ஆண்டவர் சமூக தீர்மானம், ஆண்டவரே இந்த பிரச்சனை விடுதலை கொடுத்தா நம்மளோட ஊழியத்தையும் பிரதிஷ்டை பண்ணேன், தரிசனம் கொடுங்க. சபைகளுக்கு அனுப்ப தொடங்கினா ஆண்டவர் சபைகளுக்கு எல்லாமே ஆண்டவர் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி இருக்க நேரத்தில் சில பிரச்சனைகள் உண்டாச்சு ஊழியத்தில், வீட்டில் ப்ரேயர் ஆரம்பித்தேன், உள்ளே யாரை அடித்தாங்க, உள்ளே யாரை அடித்து உடைச்சாங்க, ஒரு குரூப்பு ஜனம் எதிராகவே வந்துட்டு பொறாமையினால அல்ல, இப்போ உண்மையான ஹிந்து ஒருத்தனே அடிக்க முடிய போகமாட்டேன். எனக்கு நல்லா தெரியும், நான் ஹிந்துஸ்தான் பழகி இருக்கேன், ஆர்எஸ்எஸில் லீடர்ஸ்பட பழகி இருக்கேன், அவங்க எண்ணங்களெல்லாம் வித்தியாசம், அவங்களுக்கு அவங்க இதில் அவங்க விசுவாசம் உண்மையாக இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. அது வயிற்றறிஞ்சும் பொறாமல் பிடிச்சோம், ஒரு குரூப் உள்ளே யாரை அடித்து உடைச்சான், 2002 ஒரு கன்வென்ஷன் வச்சோம், வீடு அதை சுற்றி கன்வென்ஷன் அப்படியே சுவிசேஷம் அறிவிக்கணும்னு பார்த்தா உள்ளே அடிச்சு உடச்சி ஒரு ஊழியக்கார காலி முறிஞ்சு மரக்கட்டை வச்சு நடக்கார். இப்போது 2004 கன்வென்ஷன் போலீஸ் வச்சு தடுத்துட்டாங்க, நடத்த விடவே இல்லை எங்களை. வேணுகால் கமிஷன் இருக்குன்னு சொல்லி கொண்டு வந்து பெரிய பிரச்சனை பண்ணி ஆய்வு பண்ணிகள் பெரிய ரகலை பண்ணாங்க. ஆனால் கூட நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த விசுவாச வாழ்க்கை நான் விடவே இல்லை.
1: இப்போது என்ன மாதிரி டைப் ஊழியங்கள் பண்ணிட்டு இருக்கு?
0: இப்போது நான் தினத்தந்தி மாலை பத்திரிகையில் ரிப்போர்ட்டாக இருந்தேன், ஒரு 14 வருஷம் ரிப்போர்ட்டாக இருந்து ஊழியம். இப்போ அந்த வேலையெல்லாம் வேண்டான்னு விட்டுட்டேன். எல்லா வேலையை விட ஆண்டு ஊழியம் தான் பெரிய வேலைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு.
1: தினத்தந்தியில் இருந்தேன்,
0: தினத்தந்தி மாலை மாதிரி பத்திரிகையில், எங்கள் அண்ணன் தினத்தந்தியில் மேனேஜராக இருந்தேன். நம்பர் ஒன் பத்திரிகை தமிழ்நாட்டில் தினத்தந்தி தான், அதே மாதிரி மாலை மலரும் நம்பர் ஒன்று தான் எல்லா காரியத்திலையும் எனக்கு கரெக்டு. அதன் அடிப்படையில் நாங்கள் ஒரு தினத்தந்தி குடும்பம்னு தான் சொல்லுவோம், தினத்தந்தி குடும்பம்.
1: வேலையை விட்டுட்டு
0: முழு நேர ஊழியத்து வந்தேன். இன்னும் ஆண்டவர் கிருபையினால நல்ல நிறைய சபைகளுக்கு ஆண்டவர் என்ன பயன்படுது, சாட்சியோட ஒரு மெசேஜ் தான். ஒரு மெசேஜ்னால் 1.5 மணி நேரம் இருக்கணும்,
1: அதான் ரொம்ப முக்கியம்.
0: அதுதான் ஃபஸ்ட் சாட்சி முடியும், சாட்சி சொல்லுவேன், வசனம் சொல்லுவேன், சாட்சி சொல்லுவேன், ஆண்டவர் நன்மைகளை நான் ஏராளம் சொல்லுவேன்.
1: சரி சரி,
0: வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு இதை ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்தாரு, அதான் எனக்கு ஃபஸ்ட்டு. இன்றைக்கி நான் தைரியமாக இருக்கேன்னே, எங்கே பண்ணாலும் தைரியமாக நிற்கலாம், ஏன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஹேபிட்ஸும் நம்மளோட்டு போச்சு.
1: சரி,
0: இன்றைக்கி ஆண்டவர் அன்புக்கு மட்டும் நான் கடனாடியாக இருக்கேன். அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் தட்டுனா அடி திருப்பி அடிப்போம், இன்றைக்கி ஒருத்தன் அடித்தாடு திருப்பி அடிக்க முடியலையே.
1: இப்போ தேவ அன்பு
0: ஆண்டவர் கரங்களை மாற்றிட்டார். எனக்கு என்னன்னா ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனம் சுபிசேஷ ஒளியம் தான், சப ஒளியம் கிடையாது. கிட்ட சொன்னார், உன்னை சவுதி ராஜ்யங்கள் அனுப்ப வேணார், ஆண்டவர் சவுதி ராஜ்யம் அனுப்ப வேணார். எனக்கு அவர் சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியை சீசராக்கி பிதாகுமார் பரிசுத்தாம் தாமசி அந்த ஊழியத்தை செய்யணும் எனக்கு வாஞ்சிருக்கு. ஆனால் ஆண்டவர் எப்போ தகுதிப்படுத்தாரோ அப்போ தான்
1: ஆண்டவர் சேவை நாங்களும் ஜபிக்கிறோம்.
0: சரி,
1: இப்போ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உங்களுடைய சாட்சியில் பார்க்க போகிறாங்க. இந்த பார்க்க போகிற ஜனங்களுக்கு ஏதாவது 2 நிமிஷம்
0: உண்மையான தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அது இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. எல்லாம் உலகமே தெரிந்த காரியம், உலகத்தில் மிகப்பெரிய பாவம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத மிகப்பெரிய பாவம். அவரை நம்ம முழுசாக ஏற்றுக்கொண்டான்னா மற்ற பாவம் எல்லாம் ஆட்டோமேட்டிக் மாறும். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். என்ற வசனம் சொல்லுது என்னன்னா, கர்த்தராக இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்போ நீயும் உன் வீட்டார் ரட்சிப்படும். ஒரு ஆள் ஒரு குடும்பத்தில் ஆண்டவர் ஏற்ற அந்த முழு குடும்பம் ரட்சிப்பு உண்டாகுது. அதனால் முழுசாக நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், அவரை விசுவாசிக்கணும். அது அவர் ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு சொந்தக்காரர் இல்லை, ஒரு மதத்துக்கு சொந்தக்காரர் இல்லை. அவர் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து, இந்த பூமியில் பிறந்த அத்தனை பேருக்கும் அவர் தான் சொந்தக்காரர், அவர் தான் ரட்சகர், அவர் தான் ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்க முடியும், ஒரு மனுஷனை பரிசுத்தத்துக்கு நடத்தக்கூடிய நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து. அவரை சொந்தரை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழுங்க, பரலோக ராஜ்யத்துக்கு அவகாசியாக மாறுங்க. இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
1: ஓகே, ஆண்டவருடைய பிள்ளைகளையும் நல்ல ஒரு சாட்சியை கேட்டோம். அவர் கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு சகோதரனுடைய வாழ்க்கையில் குடும்பங்களில் என்னென்ன பாடுகள் வந்தது, விசேஷமாக பிசாசினால் எவ்வளோ உபத்திரவங்கள் பட்டார்கள் என்பதை நம்ம கேட்டோம். விசேஷம் ஒரு மந்திரவாத குடும்பத்திலிருந்து அந்நிய ஆவிகளுடைய போராட்டத்திலிருந்து மகனை விடுவித்து, ஏதோ சாதாரண விசுவாசியாக அல்ல, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஜீவனுடைய சாட்சிகளை தேசமெங்கும் அறிவிக்கிற ஒரு மகனாக கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்களும் அநேகரை பார்ப்பீர்கள், இப்படிப்பட்ட போராட்டங்களில் பிரச்சனைகள் இருந்தால் அவரிடத்தில் சொல்லுங்க, இயேசு ஒருவர் தான் தெய்வம், இயேசு உங்களை விடுவிப்பார், சமாதானமாய் வாழச் செய்வார் என்று சொல்லுங்கள். இந்த சாட்சியை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். கவனிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த நிகழ்ச்சியிலே நம்ம சந்திப்போம். காட் பிளஸ் யூ. இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியில் வந்து ஜனங்களுக்காக உங்களை உலகம் அறியற்றும்ங்கிற இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டீங்க. அநேகர் உங்களுக்காக ஜெபிப்பார்கள், அநேகர் உங்களோடு தொடர்பு கொள்வார்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள். எல்லாவற்றையும் பலனை கர்த்தரிடத்திலிருந்து எதிர்பார்ப்போம். வந்து சாட்சி,
0: எனக்கு இன்னொரு ரிக்வெஸ்ட், ஐயா எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும்.
1: ஆ ஓகே,
0: உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார்.
1: சரி,
0: எங்களை மாதிரி சின்ன ஊழியக்காரன்
1: ஜெபி
0: கொண்டாந்து இந்த இடத்துல உட்கார வச்சு ஜனங்கள் மாதிரி, அது பெரிய ஊழியம்,
1: ஜெபிப்போம்.
0: உங்கள் ஜெபம் எங்களுக்கு தேவை.
1: ஓகே ஓகே, வந்து கொண்டு உங்களுக்கு

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.

ரொம்ப நெருக்கப்படுறீங்களா? ரொம்ப நெருக்கிறாங்களா? உங்களை நேசிச்சவங்க நெருக்கிறாங்களா? பணம் உங்களை நெருக்குதா? வியாதி உங்களை நெருக்குதா? ஆண்டவர் சொல்றாரு, நெருக்கம் பெருக பெருக அந்த அளவுக்கு பெருக்கத்தும் வாழ்க்கையில கொடுக்க போறேன். இஸ்ரவேலின் ஜனங்களை ஒடுக்க ஒடுக்க பெருகிட்டு இருந்தாங்க. உங்க வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கம் வருதோ அவ்வளவுக்கு அவ்வளோ அந்த நெருக்கத்துக்கு ஏத்த வண்ணமா நீங்க பெருகுவீங்க. அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, ஐயோ இந்த நெருக்கத்திலேயே முடிஞ்சிருச்சு, இந்த வியாதி நெருக்கத்திலேயே முடிஞ்சிருச்சு, இந்த ரிலேஷன்ஷிப் நெருக்கத்திலேயே முடிஞ்சிருச்சுன்னு உங்க எல்லைய அந்த நெருக்கத்துல முடிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ அங்க முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற இடத்துல அங்கதாயா நான் உனக்கு ஒரு பெருக்கத்தையே வைத்திருக்கிறேன். தாவீது சொல்றேன், நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், நான் நெருக்கத்துல கூப்பிடுறேன்னு அவருக்கு தெரிஞ்ச உடனே நான் கூப்பிட்ட என் சத்தத்தையே விசாலத்துல வச்சு ஏற்றுக்கொண்டாராம். எவ்வளவு சூப்பர் இல்லையா? ஆண்டவர், நீ முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற இடத்துல உனக்கு ஒரு ஆரம்பத்தை, அவ்வளவுதான் இங்க எல்லாம் முடியுது, நெருக்கத்துல இந்த இடத்துல எல்லாம் முடியுதுன்னு நினைக்கும் போது அந்த எல்லையில முடிஞ்ச எல்லையில தான் உங்களுக்கு ஒரு ஆரம்பத்தையே வைக்கிறார். ஆமீன் சொல்றீங்க. என் இயேசு அதே போலதான் வாழ்க்கை. ஆசை நெருக்கத்தை கண்டு கவலைப்படாதீங்க. எனக்கு ஒண்ணு தெரியும், அந்த நெருக்கத்துல அவர் என்ன சுமக்கிறாரு, அவர் தோள் மேல இருக்கிற பயமே இல்லை, எனக்கு நெருக்கமே இல்லை. ஒண்ணு மட்டும் தெரியும், அவர் தோள்லன்னா போய்கிட்டே இரு. மேலையில என் கூட சேர்ந்து ஒரு பாடல் சந்தோஷமா பாடணும். நெருக்கத்தெல்லாம் தூக்கி குப்பையில போட்டு பெருக்கத்தை மட்டும்தான் என் வாழ்க்கையில இயேசு வைப்பார். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறது தான் அவர் விருப்பம், பெருக செய்யறது தான் அவர் விருப்பம். எங்கூட சேர்ந்து பாடுவீங்களா?

கத்தர் சொல்றாரு, அவள போல நெருக்க வந்தாலும் கவலைப்படாத. ஆமீன் சொல்றீங்க. கவலை வந்தாலும் கண்ணீர் விடாத. அதான் நான் சுமக்கிறேன், அதான் நான் தோல்ல வச்சிருக்கேன்ல, ஏன் கவலைப்படணும்? அந்த நெருக்கத்தின் பாதையில கூட உன்னை சந்தோஷமா சுமக்கிறன்ல, கவலைப்படாத. நீ வாட்டுக்கே கூட சேர்ந்து டிராவல் பண்ணு. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட மாட்டேன்னு சொல்லி

போயிடாதீங்க, வியாதி நெருக்குதா சோர்ந்து போயிடாதீங்க. வியாதி வந்து தெரிஞ்சோன்ன அதுவே உங்களுக்கு பாதி வாக்குடத்தை கொடுத்துரும் என்று சொல்றாரு. இருக்கிறம்மா படுக்கை என்று எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்ன நடந்தால புஷ்ணரோகியை பார்த்து கை நீட்டினோன்ன புஷ்ணரம சரியாச்சு இல்ல. அந்த அற்புதம் செய்த இயேசுட தோல்வானதா இருக்கிறீங்க. அப்படியே வியாபாரம் பரணும் அப்பா அவள் நினைச்சேன் நான் அந்த தோல்ல சாஞ்சி நடப்பேன், அவள் சுமக்கிறதுக்கு ரெடி, நான் சாயறதுக்கு ரெடியா இருக்கிறதா யோசிக்கிறேன்.

இந்த உலகத்துல மனிதன் உங்களுக்கு துரோகம் செய்த உடனே சில பேர் அப்படியே குதிப்பாங்க. நான் சொல்றேன், குதிக்காதீங்க. குதிக்காம துரோகம் செய்ததுக்கு ஆண்டவரை துதிங்கப்பா. என் கூட ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு காமிச்சிருக்காரு, ஓ சரி இவங்கெல்லாம் அதே தான். ஆண்டவருக்கே அப்படி நடக்கும் போது கூட இருந்தவங்களே துரோகம் செய்த போது நீங்களும் நான் எம்மாத்திரம். அதனால உங்களுக்கு துரோகம் செய்யாம உங்களோடு கூட இருந்து நான் உன்னை வழி நடத்துறேன்ப்பா. துரோகம் செய்யும் போது என்ன கூப்பிடுறேல்ல, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், நான் உன்னை தேற்ற போறேன்னு சொல்லி தேற்றல வாழ பக்கத்துல நின்று இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போற. அதனால அந்த ஆண்டவர் அன்பை ருசிச்சு என்னோட கூட சேர்ந்து பாடுவீங்களா? வாசிப்பா.

The pain of your tears, உங்கள் கண்ணீரின் வழியில் உங்களை வழி நடத்தின தேவனை மாத்திரம் நினைத்து பாருங்கள். எத்தனையோ நான் நீங்கள் கண்ணீர் வடித்து அழுதுருக்கலாம், ஆனால் நீங்கள் அழுக பொழுதில் தான் ஒருத்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தின மாத்திரம் நினச்சி பாருங்கள். அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்தின அந்த ஆளிலெல்லாம் நீங்கள் அவர் நடத்தின பாதைகளை நினச்சிங்கன்னா உங்களோட உள்ளம் அவரோட அன்பை நினச்சி கலங்கும். நீங்கள் இந்த உலகத்தில் அழுகணும்னு நினச்சிங்கன்னா அது இயேசுவின் அன்புக்கு மாத்திரம் அழுங்க. வேற எல்லாம் நீங்கள் அழுக உங்களை அழுக வச்சு உங்களை ஆறுதலைப்படுத்திட்டே தான் இருக்க பார்ப்பாங்க. சிரிக்க வைக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லியிருக்கிற சந்தோஷமா இருங்க, மீண்டும் சொல்லுகிறேன் சந்தோஷமா இருங்க. அதனால் இந்த பாடலுடைய அந்த அவருடைய அன்பு அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கோம். அவர் உங்கள் சிறகில் சுமந்ததை, இந்த கண்ணீரின் வழிகளில் அவர் நடத்தினது, ஒரு தீங்கு உங்களை சேதப்படுத்தாமல் பாதுகாத்து அந்த அன்பை குறித்து ஒரு அழகான பாடல் என்ன கூட சேர்ந்து பாடுவீங்களா? ஆ, வாசி தம்பி போடுப்பா.

சிறகுல ஒவ்வொரு நாளும் பறந்து காக்கிற பட்சியை போல உங்களை பாதுகாத்தார் அல்லவா. எது இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு திட்டத்தை கொடுத்து உங்களை நிக்க வைத்து உங்களை பாதுகாத்து எல்லா சூழ்நிலையிலும் நான் உன்னை சுமக்கிறேன், நான் உன்னை பாதுகாக்கிறேன் மகளே. மகனே ஐயா அம்மா நடத்தினார்ல அந்த ஆண்டவரை பார்த்து அவரோட அன்பை மாத்திரம் பார்த்து சொல்லுவீங்க. என்னோட கூட சேர்ந்த ஆசையா டேடி, நீங்க இருந்தா எனக்கு போதும், வேற என்ன வேணும், அது போதும் எனக்கு.

கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. என் ஆண்டவர் உன்னை நிக்க வைத்திருக்கிறன்னு சொன்ன உன்ன தெரிந்து கொண்டிருக்கிறார். நிறைய பேர் நல்லா கவனிங்க, உங்களுக்கு டிகிரி இருக்கலாங்க, நல்லா படிச்சிருக்கலாம், உங்களுக்கு நல்ல வேலை இடத்துல இருக்கலாம், ஆனா உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வரும்பொழுது ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. கேள்விப்பட்ட வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேர் கிட்ட ஜபத்துக்கு வரும்போது, பிரதர் கிட்ட எல்லாமே இருக்கு, டிகிரி இருக்கு, சர்டிபிகேட் இருக்கு, அது இருக்கு, குவாலிபிகேஷன் இருக்கு, ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்க வாழ்க்கையில கடினமான சூழ்நிலைக்குள்ள போயிட்டு இருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும். ஆமா ஆமா ஆமா, என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு உனக்கு கண்ணீரின் பள்ளத்தாக்கு இருந்தா போதும், அழுகையின் நாட்கள் இருந்தா போதும், அவமானத்தின் நாட்கள் இருந்தா போதும், துக்கத்தின் நாட்கள் இருந்தா போதும், உன்னை பத்தி மனிதர்கள் பின்னாடி பேசி இருந்தா போதும், உங்க குடும்பத்துல உங்களை ஒதுக்கி வைத்திருந்தா போதும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் என் ஆண்டவருக்கு வேணும், அதுதான் ஆண்டவருக்கு வேணும். ஒதுக்கின உன்னை ஆகாதன்னு உன்னை சொன்ன இடத்துல தான் கர்த்தர் தடைக்கல்லை மூளை உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க, தலைக்கு மேல

உங்க வாழ்க்கையில போராட்டமே வராதுன்ட்டு இல்ல, வரும், ஆனா மேற்கொள்ளுவீங்க. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்லுங்க. வசனம் பைபிள் சொல்லுது, ஆண்டவரே சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? கிறிஸ்துவுகள் இருந்தீங்கனாலே, ஆண்டவரை பின்பற்றினாலே சில போராட்டங்கள், சில உபத்திரவங்கள்லாம் வரும், ஆண்டவருக்கே வந்துச்சு. அப்ப நீங்களும் நானும் எம்மாத்திரம். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? நீங்க ஆண்டு சொல்ல, நீ தண்ணி மேல நடப்ப, ஆனா மூழ்கி போக மாட்டேன். அக்னியில் நடப்ப, வெந்து போக மாட்டேன். 23 4 வசனத்துல வாசிக்கிறோம், தாவீது சொல்றார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், காரணம் தேவர் என்னோடு கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? என் ஆண்டு உன்னை பார்த்து சொல்ற, நீ அக்கினில் நடந்தாலும் சரி, எப்பேற்பட்ட உபத்திரவத்துக்குள்ள நடந்தாலும் சரி, நடப்ப, ஆனா அது உன்னை மேற்கொள்ளாது. போராட்டம் வரும், அது உன்னை மேற்கொள்ளாது. வியாதி வரும், அது உன்னை மேற்கொள்ளாது. கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடப்பீங்க, அது உங்களை மேற்கொள்ளாது. காரணம் தெரியுமா? தேவரீ சூப்பரா இருக்குல்ல. எங்க எத்தனை பேர் ஆமைன்னு

0: போராட்டத்துல கத்தருடைய ஒரு போது சொல்றீங்க.
1: வேதத்துல அநேக காரியங்கள் வாசிச்சிருப்போம். ஆண்டவர் தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் பெரியவர் சிறந்தவர் அற்புதங்களை செய்தவர். அவ்வளவு பெரிய தேவனுக்கு இந்த உலகத்துல ஒரே ஒரு செல்ல பையன்
0: நான் தான்.
1: ஏன் நீங்களா சொல்ல மாட்டீங்களா? நான் தான்
2: உலகத்துல
1: ஒரே ஒரு செல்ல பையன் நான் தான். அப்ப பாடலாமா? வாசிப்பா.

0: நீங்க கூப்பிடுறது எப்படி தெரியுமா இருக்கணும், நீங்க கூப்பிடுறது ஆண்டவர் அப்படி உருக்கிற மாதிரி கூப்பிடணும். நீங்க எப்போ வருவீரோ அப்படி இல்ல காட்டு தம்பி,
1: எப்போ வருவீரோ
0: புரியுதா நான் சொல்றது. உங்க வீட்டுக்கு யாராவது சாப்பிட வந்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் இருக்கும். எப்படின்னா மூணே வார்த்தை தான், வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க, இந்த மூணு வார்த்தை. இப்ப நானே உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், வாங்க உட்காருங்க இப்படி சொன்னா சாப்பிடுவீங்களா? எந்திரிச்சே ஓடிடும். அதே இதே பாருங்க, வாங்க உட்காருங்க சாப்பிடுறீங்களா அப்படி கேட்டு பாருங்களேன், எவ்வளவு ஆசையா இருக்கும்.

கடந்து வர யாருமே இல்லாம இந்த உலகத்துல இருக்கலாம். யார வேணாலும் நீங்க போய் கூப்பிட்டுருக்கலாம். நீங்க வாங்க ஐயா, நீங்க எனக்கு உதவிக்கு வாங்க பாஸ்டர், நீங்க எனக்கு உதவி வாங்க, என் நண்பர்களை பார்த்து நீ எனக்கு உதவிக்குமான்னு சொல்லி கூப்பிட்டுருக்கலாம். கடைசியில யாருமே உனக்கு வராம இருந்திருக்கலாங்கல்ல. ஆனா இன்னைக்கு என் இயேசுவா உனக்கு கடந்து வர போகிறார் ஐயா. அம்மா, இயேசுவா வர போகிறாரு. நீ கேக்குற பத்தி எப்பப்பா வருவீங்கன்னு கேட்ட உன் சத்த தாண்டவர் கேட்டு, இன்னைக்கு நான் வர மகனே, மகளே நான் வரேன்னு சொல்லி.

உலகத்துல நிந்தைகள் போராட்டங்கள் அவமானங்களை பார்த்து சோர்ந்து போயிருக்கிறேயா? வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, நாங்கள் எங்கள் போராட்டத்திலேயே மேன்மை பாராட்டுகிறோம். எந்த இடத்துல போராட்டமாய் நிந்தைகள் அவமானங்களை சகித்துக் கொண்டிருந்தாயோ, அந்த நிந்தைகள் அவமானத்தை வைத்தே கர்த்தரை நீ ஆராதிக்கிறாய் பார்த்தியா? அந்த ஆராதனை தான் கர்த்தர் பிரியப்படுகிறார், அந்த ஆராதனை தான் கர்த்தர் விரும்புகிறார். நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இப்போ அந்த போராட்டத்தை நிந்தனைகளை சுமந்தவளாய் உட்கார்ந்து என்னோட கூட சேர்ந்து ஆராதிப்பியா? கர்த்தர் அவர் சொன்னதை உனக்கு செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார்.

0: ஸ்தோத்திரம். பிரைஸ் பீ அன்டு ஹிஸ் ஹோலி நேம்.
1: அல்லேலூயா. அநேகர் 8 மணிக்கு ஆராதனைனா ஏன் 11 மணிக்கு வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த 8 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் ஜபம் இருக்கும், துதி இருக்கும், அதெல்லாம் முடிஞ்ச பிறகு போகலாம்.
0: Many will come at 11 o'clock and thinking that let the prices be over.
1: அதெல்லாம் முடிஞ்ச பிறகு மெசேஜ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
0: Then they start message at 11.
1: நேராக வரணும்.
0: Let us come straight.
1: அவர் மெசேஜை கேட்கணும்.
0: Hearing the message.
1: கேட்டுட்டு போயிட்டே இருக்கணும்.
0: Then we have to go.
1: அது புரியுதோ புரியலையோ,
0: whether we understand it or
1: not, அது விளங்குதோ விளையங்களையோ,
0: whether we grasp it or not,
1: அதுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இருக்குதோ இல்லையோ,
0: whether we have relation or not,
1: போகணும்.
0: We have to go.
1: ஒரு செய்தியை கேட்டோம்,
0: listen to the message,
1: போயிட்டே இருக்கலாம்,
0: let me go.
1: அப்படிதான் அநேகர் 11 மணிக்கு மேல வர்றது.
0: Many come at after 11.
1: அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது.
0: Then there won't be any use at all.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஒரு பாத்திரத்தின் வாயை நல்லா டைட்டா மூடிட்டு அது மேல எவ்வளவு தண்ணி ஊத்துனாலும் பிரயோஜனம் இல்லை.
0: When you close the vessel, when you pour the water, it will
1: அதே போலதான்.
0: Same way.
1: எவ்வளவுதான் நீங்க செய்தி மாத்திரம் கேட்க வந்தால் அந்த செய்தி உள்ள போகாது.
0: And when you try to do that, it will not enter.
1: கர்த்தருடைய வார்த்தை வந்து இந்த உலக பிரகாரமான ஒரு வசனம் அல்ல.
0: Lord's word is not like worldly.
1: அதை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க.
0: You understand?
1: இந்த உலக கதைகள், உலக கட்டுரைகள், உலக வசனங்கள் இதெல்லாம் வந்து அப்படியே சும்மா உட்காந்து கேட்டு போகலாம்.
0: You can just sit and relax.
1: ஆனால் கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும்னா,
0: but when you want to hear the word of God,
1: உங்களுடைய இருதயங்கள் ஆயத்தம் பண்ணப்படணும்.
0: Your heart should be prepared.
1: கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும்.
0: You have to wait at the feet of the Lord.
1: இருதயத்தை செவ்வைப்படுத்தணும்.
0: You have to prepare your heart.
1: இருதயத்தில் காணப்படுகிற எல்லா விதமான அழுக்குகள் வெளியில வரணும்.
0: All dirt should come out from your
1: எல்லா கடின இருதயங்கள் அங்கே உடைக்கப்பட்டு,
0: all the stony heart be broken.
1: அந்த இருதயம் ஆயத்தப்பட்டால் மாத்திரம்தான்
0: when
1: ஆண்டவர் சொன்னார் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட வேண்டும்
0: என்று. It has to be
1: நல்ல நிலம் என்று சொன்னால்,
0: the good land means
1: அது நன்றாக உழுது கற்கள் எடுத்து போடப்பட்டு அந்த ஃபீல்டில் நிலத்தில் தண்ணியை ஊற்றி விதைக்கிறதுக்கு ஒரு ஆயத்தம் இருக்கணும்.
0: And there should be preparation, the stones
1: அதே போல நம்முடைய இருதயமானது உடைக்கப்பட்டு,
0: our heart should be broken,
1: எல்லா விதமான கற்களும் எடுத்து போடப்பட்டு,
0: all the stones should be removed,
1: அந்த விதைக்கப்பட வேண்டும்.
0: Then it has to be shown.
1: பிறகுதான் அது 30, 60, 100 ஆக பலன் கொடுக்கும்.
0: Then it will give yield 30, 60 and 100.
1: இன்றைக்கு அநேகர் பாத்தீங்கன்னா ஏதாவது பிரசங்கம் அங்க இங்க கேட்பாங்க.
0: They listen here and there.
1: அது செவிக்கணையா காதுக்கு ஏதோ அந்த நேரத்துக்கு நல்லா இருக்கும்.
0: It may be good for your ear, but
1: பலன் கொடுக்க மாட்டாங்க.
0: They will not give any fruit.
1: பலன் வராது.
0: No fruit at all.
1: Hallelujah. பலன் வர வேண்டுமானால்,
0: if you want to give fruit,
1: பலன் கொடுக்க வேண்டுமானால்,
0: if you want to give fruit,
1: அது உங்களுடைய உள்ளத்தில் விதைக்கப்பட வேண்டும்.
0: It has to be shown in your heart.
1: அப்பதான் பலன் கொடுக்கும்.
0: Then only it can give
1: Hallelujah.
0: fruit. Hallelujah.
1: எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க?
0: How many of you ready to listen?
1: Hallelujah. நீங்க அல்லேலூயா சொல்லலனா,
0: we don't say hallelujah,
1: ஆயத்தமா இல்லைன்னு அர்த்தம்.
0: You are not yet prepared.
1: நீங்க அல்லேலூயா சொல்றீங்கன்னா நீங்க கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம்.
0: When you say hallelujah, you are listening.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நீங்க அல்லேலூயா சொன்னாதான் என்னுடைய வா அந்த பிரசங்கத்தை கேட்கறீங்கன்னு அர்த்தம்.
0: When you say hallelujah, then hallelujah. That means you are listening.
1: Amen.
0: Amen.
1: உங்க சிந்தைகள் வேற எங்கேயும் போகல.
0: Your mind is not going anywhere.
1: உங்க கையில பைபிள் வச்சுன்னு உட்கார்ந்துகிட்டு,
0: you sit with the Bible.
1: வீட்டு காரியம், அந்த காரியம், எதையோ யோசித்து உட்கார்ந்துருக்க வேண்டியது.
0: You may be imagining so many things.
1: Hallelujah. அது ஆண்டவருக்கு அருவருப்பானது.
0: It is abomination before God. Abomination.
1: தேவ சமூகத்துக்கு வந்தால் நம்முடைய சிந்தை தேவ சமூகத்தில் மாத்திரம் தான் இருக்க வேண்டும்.
0: When you come to the presence of God, our mind should be set with the presence of God.
1: கர்த்தருடைய சமூகத்தில் வந்துவிட்டால் ஆவி ஆத்மா சரீரம் அவருக்கு சொந்தம்.
0: The soul, spirit and body belong to him.
1: அவருக்கு ஒப்படைச்சிரணும்.
0: You have to surrender.
1: அவருக்கு கொஞ்சம் உலகத்துக்கு கொஞ்சம் அல்ல.
0: Not to the world and to the God.
1: Hallelujah. முழுவதுமா கர்த்தருக்கு ஒப்படை.
0: And fully you have to surrender.
1: கர்த்தர் உங்க கூட இடைப்படுவார்.
0: Then the Lord will intervene.
1: Hallelujah. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
0: Glory to God.
1: பிரியமானவர்களே,
0: dear children of God,
1: வருகிற நாட்களிலே நமக்கு குட் ஃப்ரைடே சர்வீஸ் வருகிற வெள்ளிக்கிழமை நடைபெற போகிறது.
0: We have good Friday service.
1: அது சிலுவை தியானத்தை அந்த நாளில் நாம் இன்னும் ஆழமாக நாம் அதை தியானிக்க போகிறோம்.
0: We will be meditating the sufferings of the Lord on the cross.
1: அதற்கு முன்பதாக வருகிற திங்கட்கிழமையிலிருந்து ஒரு வாரம் அந்த சிலுவை தியான உபவாச ஜபம் நடக்க போகிறது.
0: We are going to have the fasting prayer from Sunday.
1: அதிலே கலந்து கொண்டு அந்த ஜபத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்கள்.
0: You participate and be blessed.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அந்த வருகிற ஞாயிற்றுக்கிழமை
0: on Sunday
1: அது உயிர்த்தெழுதலின் ஈஸ்டர் ஆராதனையாக நடைபெறும்.
0: The resurrected day.
1: அதிலே நாம் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை தியானிக்க போகிறோம்.
0: We are going to meditate the Easter message.
1: இப்படி இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த மேலான அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்துகிறார்.
0: The Lord is preparing us to receive the higher experiences.
1: Hallelujah. இந்த ஞாயிற்றுக்கிழமை
0: on this Sunday
1: பொதுவாக இந்த உலகம் எங்கும் எப்படி குட் ஃப்ரைடே என்று கொண்டாடுகிறார்களோ அதே போல
0: as they celebrate good friday
1: குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி இந்த நாளை நியமித்திருப்பார்கள்.
0: And they keep as the palm sunday
1: குருத்தோலை ஞாயிறு என்று சொன்னால் எல்லாரும் அந்நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதை மேல் கழுதை குட்டியின் மேல் ஏறி எருசலேமுக்கு எப்படி பவனி சென்றாரோ அப்பொழுது எல்லாரும் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை வரவேற்றார்கள்.
0: And Jesus was going in Jerusalem, everyone received
1: குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி
0: Palm Sunday.
1: இதை தியானிப்பார்.
0: They meditate.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God.
1: ஆம், ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக
0: before Jesus was crucified on the cross.
1: அவர் கடந்து சென்ற பாதை
0: the way of him.
1: அதுதான் மிக முக்கியமானது.
0: That is very important.
1: Hallelujah. அது ஒரு சவால்.
0: It's a challenge.
1: சிலுவையிலே அறையப்பட்ட பிறகு
0: after the crucifixion it is different.
1: அறையப்படுவதற்கு முன்பதாக வேறு
0: before crucifixion it is different.
1: அந்த சிலுவையை ஆண்டவர் எடுப்பதற்கு முன்பதாக அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்
0: before he took the cross how was his mind.
1: உதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டியதா இருக்கிறது என்றால்
0: if you want to do something importantly
1: அது ஒரு கடினமான ஒரு காரியமாக இருக்குமானால்
0: if it is very tough job
1: அது நமக்கு ஒரு பெரிய சோதனையாய் காணப்படும்
0: it will be a great trial
1: ஐயோ நான் இதை எப்படி செய்ய போகிறேன்
0: how I am going to accomplish
1: ஐயோ இதை நான் எப்படி மேற்கொள்ள போகிறேன்
0: how I am going to overcome
1: எனக்கு பயமா இருக்கிறதே
0: I have fear
1: எனக்கு சக்தி இல்லையே
0: no power
1: இதை செய்யக்கூடிய ஞானம் எனக்கு இல்லையே
0: no wisdom to do that
1: எப்படி நான் தாங்க போகிறேன்
0: how I am going to bear it
1: இப்படி பலவிதமான எண்ணங்கள் நம்முடைய இதயத்துல ஓடிக்கொண்டிருக்கும்
0: lot of thoughts will be flowing in our hearts
1: நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகளையும் நாம் சந்திப்பதற்கு முன்பதாக
0: before we face all the trials
1: நமக்குள்ளே ஒரு பெரிய போராட்டம் காணப்படும்
0: there will be struggle in us
1: hallelujah
0: hallelujah
1: செய்யலாமா வேண்டாமா
0: whether we can do it or not
1: இதை நாம் இங்க போக வேண்டுமா போக வேண்டாமா
0: shall I go here or not
1: இது நல்ல நன்றாக இருக்குமா இல்ல ஏதாவது கெட்டு போய் விடுமா
0: whether it is good or bad
1: இப்படி பலவிதமான சந்தேகங்கள் குழப்பங்கள் எல்லாமே காணப்படும்
0: lot of confusions and
1: hallelujah
0: will be there
1: அதை ஏற்றுக்கொள்வதற்கு முடியாது
0: we cannot accept as it is
1: கொஞ்ச தூரம் ஆண்டவரை பின்பற்றி வந்த சீஷர்களில் அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விட்டு ஓடி போய் விட்டார்
0: many disciples they all disappeared from Jesus
1: ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அந்த சீஷர்கள் நினைத்து பார்க்கும் பொழுது அந்த சிலுவையை நாம் எப்படி சுமப்பது என்ற ஒரு பயத்தில் எல்லாரும் காணப்பட்டார்
0: they had fear how to bear that such a cross
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே
0: dear children of God
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
0: the Lord Jesus Christ
1: அதை அறிந்திருந்தார்
0: The Lord knew it.
1: நான் அந்த சிலுவையை எடுக்கும் பொழுது
0: when I take the cross
1: அது ஒரு சாதாரண ஒரு அனுபவம் அல்ல
0: it's not ordinary experience
1: அது ஒரு கோரமான பாடு
0: it's a very cruel sufferings
1: மிக மிக வேதனையான ஒரு அனுபவம்
0: very very painful experience
1: திடீரென்று மரித்து போவது வேறு மரிப்பதற்கு முன் பல பாடுபட்டு மரிப்பது வேறு
0: sufferings before death is different and sudden death is different
1: அதனால தான் வேதம் சொல்லுது இயேசு கிறிஸ்து மரணத்தை ருசி பார்த்தார்
0: Jesus bible says Jesus tasted
1: ருசி பார்த்தார்
0: He tasted the death.
1: அந்த மரணத்தை அவர் ருசித்து பார்த்தார்.
0: He tasted the
1: மரணம் death. என்பது ஒரு கசப்பான அனுபவம் தான்.
0: And the death is really bitter experience.
1: ஆண்டவர் ருசிக்க வேண்டியதா இருந்தது.
0: But Jesus had to.
1: அருமையானவர்களே,
0: dear children of God,
1: எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டதான ஒரு சிலுவையை எடுத்துக்கொள்வதற்கு ஏன் தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும்?
0: Why should the Lord Jesus Christ surrender to Alleluia. the cross?
1: பிதாவாகிய தேவன் தன் குமாரன் மேல் அன்பு வைத்திருப்பாரானால்,
0: Father God, if he had loved the Lord
1: ஏன்
0: Jesus,
1: தன்னுடைய குமாரனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிலுவையை கொடுக்க வேண்டும்?
0: Why did he give such a cross upon him?
1: தேவன் வல்லமை உள்ளவர் தானே.
0: And God is powerful.
1: அவர் இதெல்லாம் இல்லாமையே ஏதாவது செய்திருக்கலாமே.
0: Without it, he could have done something.
1: இப்படிதான் இன்றைக்கு உலகம் பேசிக்கொள்கிறது.
0: The world is talking like this.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்குமே.
0: Whatever he commands, it will
1: இந்த சிலுவையெல்லாம் எதற்கு?
0: Why this cross?
1: என்று சிலுவை குறித்த இடரல் அநேகருடைய வாழ்க்கையில காணப்படுகிறது.
0: Many are hindered because of the cross.
1: அநேகர் சிலுவை குறித்து இடறி அவர்கள் அவிசுவாசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
0: And because of this cross, people are living in unbelief.
1: அருமையானவர்களே,
0: dear children of God,
1: இந்த காலவேளையிலே நாம் அந்த சிலுவை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டுமானால்,
0: in this morning when we want to,
1: பவுல் சொல்லுகிறது போல,
0: as Paul says,
1: சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன்.
0: Other than cross, I will not boast anything else.
1: நாம் பவுல் சொல்லுகிறது போல சொல்ல வேண்டுமானால்,
0: if we want to say like Paul,
1: ஏன் அதை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும்?
0: Why should we boast about that?
1: அது ஆண்டவரை வேதனைப்படுத்தின ஒரு சிலுவை தானே.
0: It really made him
1: to suffer. மிக மிக கொடுமைப்படுத்திய ஒரு கொடூரமான ஒரு கருவி தானே.
0: Very cruel cross, it suffered, it made him to suffer.
1: அந்த சிலுவை என்பது பயங்கரமான கொலைக்காரர்களும் பயங்கரமான மன்னிக்க முடியாத பாவங்களை செய்த குற்றவாளிகள் அறையப்படுகிற ஒரு சிலுவை தானே.
0: That cross not unforgiving
1: people. அந்த சிலுவை குறித்து நான் ஏன் மேன்மை பாராட்ட வேண்டும்?
0: Why should I boast that cross?
1: என்ற பல கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலாம்.
0: We may be having a lot of questions.
1: ஆனால் அதெல்லாவற்றையும் மீறி அந்த சிலுவையை நான் மேன்மை பாராட்டுவேன்.
0: Beyond everything, I will boast
1: the cross. அந்த சிலுவை தான் என்னுடைய வாழ்க்கையின் மையம்.
0: That cross is the center of my life.
1: அந்த சிலுவை தான் என்னுடைய வாழ்க்கையின் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறது.
0: The cross is everything for me.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இனி ஜீவிப்பது நான் அல்ல.
0: I am not living.
1: கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார்.
0: Christ lives in me.
1: Hallelujah. அவருடைய சிலுவை தான் என்னுடைய வாழ்க்கையில. கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலுமே அவர்களுக்கு அடையாளமே சிலுவை தான் என்று கொடுக்கப்பட்டாயிற்று.
0: And the Christians means it, the sign is cross.
1: கிறிஸ்தவர்கள் என்றால் நட்சத்திரமோ அல்லது மாட்டுக்கொட்டாயோ அல்லது வேறு இதெல்லாம் அடையாளம் அல்ல.
0: And for Christians and not the star,
1: அடையாளமா இருக்கு.
0: The cross is the sign.
1: அருமையானவர்களே,
0: dear children of God,
1: ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு நிச்சயமில்லாதவர்களாக அல்ல, நிச்சயத்தோடு கூட அவர் அந்த எருசலேமை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்.
0: And with a great assurance, and Jesus was traveling towards Jerusalem.
1: சில நாட்களில் நான் சிலுவையில் அறையப்பட போகிறேன்.
0: In few days I am going to be crucified on the cross.
1: பஸ்கா என்கிற பண்டிகை நாட்களிலே அவர் மார்த்தாளுடைய வீட்டிலே லாசருடைய வீட்டிலே அங்கே ஒரு பெரிய விருந்து நடைபெறுகிறது.
0: At the time of Passover there was a feast. He is participating in.
1: அதிலே அவள் ஒரு பெரிய தைலத்தை வாசனை திரவியத்தை கொண்டு வந்து பூசுகிறாள்.
0: And she brought the very costly oil.
1: அப்பொழுது மற்ற சீஷெல்லாம் சொல்றாங்க, ஐயோ இவ்வளவு விலையேறப்பட்ட தைலத்தை கொண்டு வந்து வீணாக்கி விட்டீங்களே.
0: The disciples said, and you are wasting.
1: ஏழைகளுக்கு எல்லாம் கொடுத்துருக்கலாமே.
0: We can sell it and we can give it to the poor.
1: அப்ப இயேசு என்ன சொன்னார்?
0: What Jesus said?
1: அவளை விட்டு விடு.
0: Leave her.
1: இது செய்தது தரித்திரர்கள் எல்லாம் கூட தான் எப்பவுமே இருக்கிறாங்க.
0: The poor is always with you.
1: ஆனா இந்த தைலத்தை என் மேல் பூசினது.
0: The oil it is applied.
1: இது என்னுடைய அடக்கம் செய்வதற்கு, என்னை அடக்கம் பண்ணுவதற்கு அடையாளம்.
0: It is a sign for my burial.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அப்போ அவர் அந்த பண்டிகையின் அந்த பஸ்கா பண்டிகை நாட்களிலே லாசனுடைய வீட்டில் இருக்கும் பொழுதே அவருக்கு அந்த மரணத்தை குறித்ததான சிந்தை அவருக்குள்ளே இருக்கிறது.
0: At the time of Passover and he was thinking about his death.
1: தாம் இன்னும் சில நாட்களில் மரிக்க போகிறேன்.
0: I am going to die soon.
1: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: Dear children of God,
1: அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியாது, அதுக்கு நேரம் கிடையாது.
0: We don't have time. We can see many things.
1: கர்த்தர் சித்தமானால் வரும் நாட்களில் அதை தியானிக்கலாம்.
0: In coming days we can meditate.
1: ஆனால் இன்றைக்கு,
0: But today,
1: அந்த சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக ஆண்டவர் செய்த அநேக காரியங்கள், மிக முக்கியமான காரியம் என்னவென்றால்,
0: Before he was crucified on the cross,
1: அவர் எருசலேமுக்குள்ளே நடந்து போகவில்லை.
0: And to Jerusalem he did not walk.
1: அவர் அநேக இடங்களில் நடந்து கொண்டு வந்தார்.
0: In many places he walked around.
1: இப்பொழுது அந்த பெத்தானியா என்று சொல்லப்படுகிற அந்த வீட்டிலிருந்து இப்பொழுது அவர் நடந்து போகிறார்.
0: From Bethania he was walking.
1: நடந்து போகவில்லை.
0: He didn't walk.
1: அதற்கு பதிலாக அவர் என்ன சொல்கிறார்?
0: What did he say?
1: நீங்க போய் எதிரில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற கழுதை குட்டியை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார்.
0: And he go and bring the donkey.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அந்த கழுதை குட்டியை அவிழ்த்து கொண்டு வர சொல்லி அதன் மேல் ஏறி அவர் இப்பொழுது பிரயாணம் பண்ணுகிறார்.
0: And he asked to bring the colt and he was traveling on it.
1: Hallelujah. யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்திலே முதலாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது,
0: John 12:1,
1: பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்தில் நிரம்பின லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். பெத்தானியாவில் இருக்கிறார்.
0: And Jesus was in Bethania.
1: அங்கே தான் ராவ் இருந்து பண்ணினார்கள்.
0: And they had a supper.
1: அதை முடித்து விட்டு தான் இப்பொழுது ஆண்டவர் புறப்படுறார்.
0: And after that the Lord is leaving.
1: அப்படி புறப்படும் பொழுது தான்,
0: when he started,
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு கழுதை குட்டியின் மேலே போகிறார்.
0: And he is traveling from Bethany to Jerusalem on the colt.
1: அருமையானவர்களே, அங்கே ஆண்டவர் அந்த கழுதை குட்டியை அழித்து கொண்டு வர சொல்கிறார்.
0: And Jesus asked to bring that colt.
1: அப்பொழுது ஒரு வார்த்தை சொன்னார்.
0: And he said a word.
1: ஒரு கழுதை குட்டி அங்கே கட்டியிருக்க காண்பீர்கள்.
0: You will see the colt.
1: அது ஒருவனும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதை என்று சொன்னார்.
0: Nobody traveled on it so far.
1: அது குட்டி.
0: It's a colt.
1: ஒருவனும்,
0: no one,
1: ஒரு காலம்,
0: no time,
1: ஏறியிராத ஒரு கழுதை குட்டி.
0: And no one traveled on it so far.
1: Hallelujah. இரண்டாவது கட்டப்பட்டிருந்தது.
0: It was binded.
1: அது கட்ட அவிழ்த்து கொண்டு வாருங்கள்.
0: You come loose it and bring it.
1: சொன்னார்.
0: He said so.
1: மூன்றாவது, யாராவது கேட்டாங்கன்னா,
0: if anybody ask,
1: hallelujah, இது ஆண்டவருக்கு தேவைன்னு சொல்லுங்க.
0: It is needed to the Lord, you just say,
1: அவ்வளவுதான்,
0: that's all.
1: அவன் விட்டுருவான்.
0: He will leave.
1: ஆண்டவருக்கு தேவை.
0: It is needed to the Lord.
1: பிரியமானவர்களே,
0: dear children of God,
1: ஆண்டவருக்கு தேவையான ஒரு கழுதை குட்டி,
0: that's a colt, is needed for the Lord Jesus.
1: அது கட்டப்பட்டிருந்தது.
0: It was
1: அது ஒருவரும் ஏறாத கழுதியா இருந்தது.
0: Nobody traveled on it.
1: இதுதான் ஆண்டவருக்கு தேவை.
0: This is needed to the Lord.
1: இதுல என்ன இருக்கிறது?
0: What is it?
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: ஆண்டவருக்கு தேவை என்று ஒன்று இருக்க அவசியமே கிடையாது.
0: And nothing is needed to the Lord.
1: பூமியெல்லாம் அவருடையது.
0: Entire earth belongs to him.
1: சமுத்திரம் அவருடையது.
0: The ocean belongs to him.
1: நாம் எல்லாம் அவருடையவர்கள்.
0: We belong to him.
1: Hallelujah. எல்லாம் அவருக்கு சொந்தம்.
0: Everything belongs to him.
1: Hallelujah. அவர் சர்வபூமியின் தேவன்.
0: And he is the almighty God.
1: Hallelujah. அவருக்கு என்ன தேவை இருக்கிறது?
0: What is the need for him?
1: அவர் கையை அசைத்தால் கூட கோடிக்கணக்கான தேவதூதர்கள் பக்கத்துல வந்து நிப்பாங்க.
0: If he shake his hand,
1: Hallelujah,
0: millions of angels will come.
1: அப்படிப்பட்டதான தேவகுமாரன்.
0: Such a son of God he is.
1: Hallelujah. ஆனா அவருக்கு ஒரு தேவை இருந்தது.
0: But there was a need.
1: அது ஒரு நல்ல குதிரையா இருந்தா நல்லா இருந்திருக்கும்.
0: If it is horse,
1: மதிப்பா இருந்திருக்கும்.
0: It is really honorable.
1: ஏன்னா பெரிய ராஜா,
0: the kings,
1: எல்லாம் குதிரையில தான் போவாங்க.
0: They go by cross.
1: யாரும் கழுதையில போக மாட்டாங்க.
0: Nobody will travel on the donkey.
1: இவர் பெரிய ராஜா,
0: is the great king.
1: இவர் குதிரையில தான் போகணும்.
0: He has to go on the
1: ஆனா கழுதை குட்டியின் மேல போறார்.
0: But he is going on the colt.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: இப்படிப்பட்ட ஒரு ராஜா கழுதை குதிரையில போக வேண்டிய ராஜா கழுதையின் மேல் போகிறார்.
0: He had to travel on the horse, but
1: குதிரை மேல் போக வேண்டுமானால் கையில ஆயுதங்கள் இருக்க வேண்டும், பட்டயம் இருக்க வேண்டும்.
0: He should have the sword.
1: ஈட்டி இருக்க வேண்டும்.
0: The spear. Spear.
1: குதிரையில் போனால் என்ன அர்த்தம்? யார் இடத்துல யுத்தம் பண்ண போகிறார் என்ற அர்த்தம்.
0: If he goes on the horse, he has to fight.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: எருசலேமுக்குள்ளே குதிரையின் மேல ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு போனால் என்ன அர்த்தம்?
0: In Jerusalem, if he takes the weapons, that means he is going for fight. Now he is going on the colt.
1: கையில ஆயுதங்கள் இல்லை,
0: நோ வெப்பன்ஸ் இன் இஸ் ஹேண்ட்,
1: ஒன்றுமே இல்லை,
0: நத்திங் இன் இஸ் ஹேண்ட்.
1: அல்ல, அதுவும் கழுதை அல்ல, கழுதை குட்டி.
0: இட்ஸ் நாட் அட் ஆல் ஈவன் எ டாங்கி, இட் இஸ் எ கோல்ட்.
1: குட்டியான கழுதை,
0: இட்ஸ் எ லிட்டில் டாங்கி.
1: அல்லேலூயா. அந்த குட்டி இயேசுவை சுமக்குது,
0: அண்ட் இட் இஸ் பேரிங் த லார்ட் ஜீசஸ்.
1: ஆமென்,
0: ஆமென்.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: டியர் சில்ட்ரன் ஆஃப் காட்,
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: இது அல்ல தேவ செய்தி.
0: This is not the message today.
1: ஒரு முகவரியாக இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
0: I just give an introduction.
1: இந்த குட்டியின் மேல் ஆண்டவர் ஏறி போகும்பொழுது,
0: when Jesus was traveling on the colt,
1: அங்கே திரளான ஜனங்கள் இதை பார்க்கிறார்கள்.
0: Multitudes watching.
1: அவர்கள் தான் என்ன செய்கிறார்கள்?
0: What did they do?
1: 12th வசனம், 13 யோவானின் சுவிசேஷம், 12th அதிகாரம், 12 13 வசனங்களை பார்க்கும்பொழுது,
0: John 12 and 12 13.
1: மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற இஸ்ரவேலின் ராஜா, அல்லேலூயா,
0: ஓசன்னா, பிளஸ்டு,
1: அல்லேலூயா.
0: அருமையான
1: தேவனுடைய பிள்ளையே,
0: டியர் சில்ட்ரன் ஆஃப் காட்,
1: இவர் யார்?
0: Who is he?
1: யாருக்கு ராஜா?
0: For whom is the king?
1: இந்தியாவின் ராஜாவா?
0: Is king for India?
1: எந்த ஊர் ராஜா இவர்?
0: And who's king?
1: இஸ்ரவேலின் ராஜா.
0: King of Israel.
1: இங்க இஸ்ரவேல் யாராவது இருக்கீங்களா?
0: Anybody Israel here?
1: ஆண்டவர் இந்த மாதத்துல நம்மை, இனி யாக்கோப் இல்ல, நீ யார்? இஸ்ரவேல மாத்திட்டார்.
0: No more Jacob and you are Israel.
1: அப்போ நாம் இஸ்ரவேலராக இருந்தால் நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார்.
0: And if you are Israel,
1: Alleluia.
0: There is a king for us.
1: அப்போ நாம் சொல்லலாம், என் ராஜா இயேசு.
0: My God, Alleluia. Is Jesus.
1: ஒரு ராஜா இருப்பாரானால் அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்க வேண்டும்.
0: If there is a king and there should Alleluia. Be kingdom.
1: அவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு.
0: There is kingdom.
1: அவர் ராஜாவா இருக்கிறார்.
0: He is the king.
1: அவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு.
0: There is kingdom for him.
1: இங்கே பிலாத்து என்கிறவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன கேட்டார் என்றால்,
0: The Pilate is asking the Lord Jesus. யோவான்
1: 18 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது,
0: John 18.
1: அங்கே அவர் பார், நீ என்ன யூதருக்கு ராஜாவான்னு கேட்கிறார்.
0: Are you the king of Jews?
1: எல்லாம் ஒன்னு நீ ராஜான் சொன்னேன் சொல்றாங்க.
0: All say you are.
1: நீ யூதருக்கு ராஜாவா?
0: Are you the king of Jews?
1: அவர் என்ன சொன்னாரு?
0: What did he reply?
1: நான் ராஜா தான்.
0: Yes, of course I am king.
1: Hallelujah. நான் யாரு? ராஜாதான்.
0: I am king, of course.
1: ஆனா,
0: பட்
1: 36 வசனத்துல வாசிக்கும் பொழுது,
0: 36,
1: என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்காதபடி என் ஊழியக்காரன செய்வாங்க, போராடி இருப்பார்கள். அல்லேலூயா,
0: அல்லேலூயா. My kingdom Alleluia. Is not of this world.
1: என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல.
0: My kingdom is not of this world.
1: நான் ராஜா தான்.
0: Of course I am a king.
1: எனக்கு ஒரு ராஜ்யம் உண்டு.
0: There is the kingdom.
1: ஆனால்,
0: but
1: என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல.
0: My kingdom is not of the world.
1: நான் இஸ்ரவேலின் ராஜா.
0: I am the king of Israel.
1: அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: Dear children of God,
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவாய் பிரவேசிக்கும் பொழுது,
0: Lord Jesus Christ as the king when he was entering,
1: மக்கள் எல்லாரும் அவரை ஓசன்னா, ஓசன்னா, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி, இதோ இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி அவரை துதித்தார்கள்.
0: Everyone praised and Hosanna, Hosanna, blessed is he who comes in the name of the Lord.
1: Hallelujah.
0: The King of Israel.
1: மரக்கிளைகளை வெட்டி போட்டார்கள்.
0: They put the branches.
1: Hallelujah. தங்களுடைய வஸ்திரங்களை விரித்து போட்டார்கள்.
0: They spreaded the clothes.
1: எல்லாம் சொல்லி, இதோ கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர், ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்,
0: blessed is he who comes in the name of the Lord
1: என்று எல்லாம் ஸ்தோத்திரிக்கிறாங்க.
0: They were all praising God.
1: அதுதான் ஆண்டவர் எதிர்பார்த்தது.
0: That's what the Lord is expecting.
1: ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்தால் உங்களை ஸ்தோத்திரம் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் நான் போராடி கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா யோசித்து சரி ரொம்ப நேரம் அந்த பாஸ்டர் விட மாட்டார் நம்மளை, ஸ்தோத்திரம் பண்ணி தொலைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இன்னும் எனக்கு ஏதோ நீங்கள் ஓட்டு போடுற மாதிரி ஸ்தோத்திரம் போடுறீங்க.
0: யூ ஆர் புட்டிங் பிரைசஸ் ஆஃப்டர் 1 hour.
1: எனக்காக நான் ஸ்தோத்திரம் கேட்கல உங்ககிட்ட.
0: ஐ எம் நாட் ஆஸ்கிங் பிரைசஸ். ஹல்லேலூயா.
1: நீ ஸ்தோத்திரம் போடலனா இங்கே ஆண்டவர் வர மாட்டார். அதுக்காக தான்
0: when you don't praise the Lord won't
1: come. ஸ்தோத்திரம் போட்டா தான் அவர் உலாவுவாருங்க.
0: He will come only when you praise him.
1: யானா நான் பெரிய பிரசங்கியா இருக்கடையா.
0: I am not a good preacher.
1: ஸ்தோத்திரம் போட்டா தான் என்னாலே பேச முடியும்.
0: When we praise when Alleluia. We can talk to him.
1: ஆகவே தான் ஸ்தோத்திரம் போடணும்.
0: That's why we give praises.
1: அல்லேலூயா சொல்லணும்.
0: I have to say hallelujah.
1: அவர்கள் கர்த்தரை உயர்த்தினார்கள்.
0: They lifted the Lord.
1: என்று ஆர்ப்பரித்தார்கள்.
0: They said
1: ஓடுவான். அதனால தான் பிசாசு என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா,
0: what the devil does,
1: தோத்தரி உங்களை எப்படியாவது தோத்தரிக்காம வைக்கணும்ன்றதுக்காக. ஏன்னா தோத்தரித்தா அவனுக்கு பிரச்சனை.
0: If he prays, it is a problem for him.
1: அதனால உங்க உள்ளத்துல வந்து
0: he comes to your heart,
1: வீண் சிந்தனை வீண் எண்ணம் அதெல்லாம் போட்டு உங்களை குழப்பி
0: he keeps all vain thoughts.
1: அமைதியாரு, அவர் அப்படிதான் சொல்லுவாரு, நீ அமைதியாரு,
0: you just keep quiet
1: அப்படின்னு உங்களை அமைதியாரு. நீங்க பிசாசு கீழ்படுவீங்க.
0: He obey to the devil.
1: ஆண்டவருக்கு கீழ்படியில.
0: You are not obeying to God.
1: ஆண்டவருக்கு கீழ்படுவீரானால்
0: if you obey to the Lord,
1: உங்க வாயில துதியின் சத்தம்,
0: the praises,
1: ஸ்தோத்திரத்தின் சத்தம்,
0: praises
1: வந்து கொண்டே,
0: it keeps coming from your mouth,
1: வந்து கொண்டே,
0: it keeps coming.
1: எவ்வளவு துதிக்கிறீங்களோ,
0: how much more you praise.
1: Hallelujah. உங்க வாழ்நாள்ல நீங்க எவ்வளவு துதிச்சீங்க,
0: how much you praised.
1: எவ்வளவு நாள் உங்களுடைய ஆயுஸ் இருந்துச்சு,
0: how long you had life.
1: உங்க ஆயுஸ் நாட்களுக்கும் அந்த ஸ்தோத்திரத்துக்கும் பெர்சன்டேஜ் வச்சு ஆண்டவர் பார்ப்பார்.
0: The Lord will look at the percentage of praises.
1: பாக்கும்போது
0: when he looks at it,
1: உங்களுடைய வாழ்நாள்ல 100%ல
0: in 100%
1: நீங்க ஒரு 20% தான் தோத்துறீங்க, 80% நீங்க தோத்துறீங்கல,
0: 20% only you praised, 80% you did not praise.
1: அப்போ உங்களுடைய வாழ்நாள் 80% waste.
0: Then 80% of your life will
1: become waste. கொஞ்சமானது, a short life.
0: Our life is very short.
1: இந்த கொஞ்ச நாள் வாழ்க்கைய நாம அது அர்த்தமுள்ளதா இருக்க வேண்டுமானால்,
0: if it has to be meaningful,
1: இருந்து கொண்டே இருக்க வேண்டும்.
0: You keep praising God.
1: என்றால் உங்களுடைய துதிகள் எல்லாம் ஆண்டவருடைய பொற்பாத்திரத்திலே அது போய் குவிஞ்சிட்டே இருக்குது.
0: All the praises going to the golden vessel.
1: எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்றேன் ஆண்டவர் டிக் போட்டுனே வராரு.
0: The Lord is keeping the account.
1: ஒவ்வொரு ஸ்தோத்திரம் போட போட
0: when he praises him,
1: ஒரு ஸ்தோத்திரம் கூட சும்மா இல்ல.
0: It's not just like that.
1: ஆண்டவர் கணக்கு வைக்கிறார்.
0: Jesus keeps account.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அதனால தான் பிசாசு உன்னை ஸ்தோத்திரம் பண்ணாம உன்னை தடுத்துட்டே இருக்கான்.
0: The devil is stopping you.
1: மாம்ச சிந்தையை கொடுக்கறான்,
0: giving fleshly thoughts.
1: முரட்டாத சிந்தையை கொடுக்கறான்,
0: rebellious thoughts.
1: உன்னை கீழ்ப்படியாம பண்றான்,
0: disobedience.
1: நீ அவனை எதிர்த்து நில்,
0: resist him.
1: ஸ்தோத்திரி,
0: praise him.
1: கர்த்தரை மகிமைப்படுத்து,
0: praise him.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: ஏன் இந்த சிலுவையா தேவன் தெரிந்து கொள்ள வேண்டும்?
0: Why Jesus has to choose the cross?
1: Hallelujah. ஏன் ஆண்டவர் மரிக்க வேண்டும்?
0: Why the Lord should die?
1: ஏன் ஆண்டவர் ரத்தம் சிந்த வேண்டும்?
0: Why should he shed the blood?
1: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: உண்மையாகவே இது ஒரு பெரிய கேள்விதான்.
0: It's a big question.
1: ஆனால் இன்றைக்கு எத்தனையோ பேர் இந்த கேள்விகளை கேட்கிறாங்களே ஒழிய,
0: many ask this question.
1: இவ்வளவு பெரிய கோர மரணம்,
0: the very cruel death.
1: இவ்வளவு பெரிய பாடு,
0: suffering.
1: எதனால வந்தது?
0: Why did it come?
1: என்றால்,
0: because.
1: ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
0: Praise be unto God.
1: Amen.
0: Amen.
1: மனுஷனை ஆண்டவர் செம்மையாக உண்டாக்கினார்.
0: The Lord created the man perfect way.
1: ஆனால் அவன் பாவம் செய்தான்.
0: But he committed sin.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: பாவத்தின் சம்பளம் மரணம்.
0: The wages of sin is death.
1: அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை
0: the wages of sin, the death,
1: யாராலும் ஜெயிக்க முடியாது.
0: Nobody can overcome.
1: பாவம் மரணத்தை கொண்டு வந்தது.
0: The sin brought death.
1: அந்த பாவத்தை போக்குவதற்கு
0: in order to remove that sin,
1: விமோசனமே கிடையாது.
0: No redemption at all.
1: எவ்வளவு கோடி கொடுத்தாலும் விமோசனம் கிடையாது.
0: Any millions, no redemption.
1: என்ன கொடுத்தாலும் விமோசனம் கிடையாது.
0: No redemption for that.
1: என்ன பாவம் கொடிது.
0: The sin is so cruel.
1: அது உன்னை நரகத்திலே கொண்டு போய் தள்ளும் வரைக்கும் அது உன்னை விடாது.
0: It takes to the hell.
1: அந்த அப்படிப்பட்ட அந்த பாவத்தை,
0: that kind of sin,
1: நாம் எங்கே கொண்டு போய் அதை அழிக்க முடியும்?
0: How to destroy?
1: அது நீ எவ்வளவு நாள் மூடி வச்சிருப்ப?
0: How long you close it?
1: பாவத்தை நீ மறைத்து வைத்தால்,
0: if you close the
1: பாவத்தை
0: sin,
1: மறைக்கிறவன்,
0: if those who hide the sin,
1: வாழ்வடைய மாட்டான்,
0: they cannot live.
1: வாழ்வடையவே மாட்டான்.
0: They cannot live at all.
1: அதை மூடி வைக்கிறதுனால பிரயோஜனம் இல்ல.
0: No use of covering.
1: மறைக்கிறதுனால பிரயோஜனம் இல்ல.
0: No use of hiding it.
1: அதை ஒழிக்கிறதா ஒரே வழி.
0: You have to destroy.
1: பாவத்தை எப்படி மறைக்கிறது, எப்படி ஒழிக்கிறது?
0: How to destroy?
1: அருமையானவர்களே,
0: dear children of God,
1: அந்த பாவத்தை அழிக்கிற ஒரே ஒரு இடம் ஆண்டவர் தெரிந்து கொண்ட இடம்தான் அந்த கல்வாரி சிலுவை.
0: In order to destroy the Hallelujah. sin, the Lord has chosen the cross.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: ஆகவேதான் ரோமருக்கு எழுதின ரோம் 6 முழுவதும் நீங்க படிச்சு பாத்தீங்களா?
0: When you read complete Roman 6,
1: நாம் அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு,
0: we are crucified with the Lord Jesus,
1: அவருடனே கூட மரித்து,
0: we die with him,
1: அவருடனே கூட நாம் எழுப்பப்பட்டோம்,
0: we are being raised.
1: Hallelujah.
0: Through him,
1: பாவத்துக்கு மரித்து,
0: we dead to sin,
1: நீதிக்கு நாம் பிழைத்துக் கொண்டோம்,
0: we live for righteousness.
1: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God, the Lord Jesus Christ,
1: இந்த மரணத்திலே தன்னை ஒப்புக்கொடு என்ன?
0: Why did he commit for this death?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அந்த பாவ மரணமாகிய அந்த ஆக்கினை தீர்ப்பு,
0: the condemnation.
1: Hallelujah. Hallelujah.
0: Hallelujah.
1: அது சாதாரணமானது அல்ல.
0: It's not ordinary one.
1: அந்த ஆக்கினை தீர்ப்பு நம்ம மேல வரக்கூடாது.
0: The condemnation should not come upon us.
1: புத்தகம் 53
0: Isaiah 53.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அந்த ஆக்கினை தீர்ப்பை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார்.
0: He accepted the condemnation upon him.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஒரு பெரிய ஒரு சாதனையை செய்து முடித்தார்.
0: He accomplished great thing on the cross.
1: சிலுவையிலே தான் செய்ய முடிந்தது.
0: He did it on the cross.
1: அந்த சிலுவையை அவர் எப்படி தாங்க முடிந்தது?
0: How did he bear that cross?
1: ஒரே நேரத்தில்,
0: the same time,
1: ஆண்டவர் சிலுவையிலே ரெண்டு காரியங்களை செய்தார்.
0: He did two things on the cross.
1: ஒன்று, அந்த சிலுவையிலே அவர் வேதனை அடைந்தார்.
0: He undergone pain in the cross.
1: சொல்லொண்ணா வேதனை.
0: Unspeakable pain.
1: சகிக்க முடியாத வேதனை.
0: Nobody could endure.
1: தாங்க முடியாத வேதனை.
0: Unbearable.
1: பாடுபட்டார்.
0: He suffered.
1: அதே நேரத்திலே அந்த சிலுவையிலே அவர் களி கூர்ந்தார்.
0: But he was rejoicing on the cross.
1: எப்படி ஒரே நேரத்துல பாடுபட்டுகிட்டே ஒரே நேரத்துல சந்தோஷமா இருக்க முடியும்?
0: How is it possible suffering in the midst of pride?
1: அதுக்கு பதில் தான் எபிரேயர்க்கு எழுதின 12:2 நாம் வாசிக்கிறோம்.
0: Hebrews 12:2 he
1: என்ன வாசிக்கிறோம்?
0: What we read,
1: தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை பாருங்க. அவமானம்,
0: ஷேம்,
1: அதை சகிக்கிறாரு. ஒரு பக்கம்
0: ஒன் சைட் இஸ் என்டியூரிங்,
1: இன்னொரு பக்கம்
0: அதர் சைட்
1: அதை எதை அனுபவிச்சுட்டு இருக்காரு?
0: விச் ஒன் இஸ் அண்டர்
1: தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷம், ஒரு பக்கம் சந்தோஷம்,
0: ஒன் சைட் ஜாய் இஸ் கெப்ட்,
1: இன்னொரு பக்கம் அவமானம், நிந்தை,
0: அனதர் சைட் ரிப்ரோச் அண்ட் ஷேம்,
1: அவமானத்தின் பொருட்டு,
0: பிகாஸ் ஆஃப் ஷேம்,
1: சிலுவை சகித்து,
0: என்டியூர்ட்.
1: Hallelujah.
0: He is sitting on
1: the ரகசியம்.
0: That is the mystery.
1: இதுதான் சிலுவையின் ரகசியம்.
0: That is the mystery of the cross.
1: சிங்காசனம் எதை குறிக்கிறது?
0: The throne which it
1: அது ராஜரீகத்தை குறிக்கிறது.
0: It reveals the kingdom.
1: சிங்காசனம் எதை குறிக்கிறது?
0: The throne what it represents.
1: ராஜாவை குறிக்கிறது.
0: It represents king.
1: சிங்காசனம் எதை குறிக்கிறது?
0: Throne what it tells.
1: அருமையானவர்களே, நாம் எல்லாரும் இந்த நாட்களிலே பாவத்தில் அடிமைத்தனத்திலே அடிமைகளாக நாம் வாழாமல் இயேசுவை போல பாவத்தை ஜெயித்த ராஜரீகம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும்.
0: As Jesus overcome the death and we have to overcome the
1: Hallelujah.
0: sin and death.
1: நம்முடைய ராஜ்யம், இயேசு சொன்னார், என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல.
0: Jesus said, my kingdom is not of the world.
1: Hallelujah. இந்த உலகத்துக்குரியது அல்ல.
0: Not of the world.
1: என் ராஜ்யம் வேற.
0: My kingdom is different.
1: என் ராஜ்யம் எது?
0: Which is my kingdom?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: என் ராஜ்யம் வித்தியாசமான ராஜ்யம்.
0: My kingdom is different.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen.
0: Amen.
1: அது என்ன ராஜ்யம்?
0: What kind of kingdom it is?
1: ஆண்டவர் சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து.
0: Jesus said to Israelites.
1: யாத்திரம் புத்தகத்தில் 19 வாசிக்கும் பொழுது.
0: Exodus 19.
1: அங்க என்ன வாசிக்கிறோம்?
0: What we read?
1: நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யம். நீங்கள் எனக்கு யாரா இருக்கிறீங்க? ஆசாரிய ராஜ்யம்.
0: And the kingdom of priests.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நாம் இந்த உலகத்தின் ராஜ்யத்துக்குரியவர்கள் அல்ல.
0: We don't belong to this world.
1: நாம் யார்? படிங்க, 19 ஆறாவது வசனத்தில், எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருக்கிறீர்கள். போதும்.
0: Kingdom of priests and holy nation.
1: ஆசாரிய ராஜ்யம்
0: or kingdom of priests.
1: அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
0: dear children of God,
1: அதனால தான் நாம் வேதத்தில் மிக தெளிவாய் வாசிக்கிறோம்.
0: We read very clearly in the Bible.
1: ஆண்டவர் நம்மை ரட்சித்தது மாத்திரமல்ல,
0: not only he saved us,
1: நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கிவிட்டார்.
0: And he made us kings and priests.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையான ராஜா.
0: The Lord whom we worship is the true king.
1: அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு அவர்தான் ராஜா.
0: He is the king for Israel.
1: ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43 அதிகாரம் 15 வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
0: Isaiah 43 and 15,
1: நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர்.
0: I am the creator. Hallelujah. I am your king.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஒரு ராஜா 10 வருஷம் இருக்கலாம், 20 வருஷம் இருக்கலாம்.
0: One king may be 10 or 20 years. Or 30 years.
1: 100 வருஷம் இருக்க முடியாது.
0: It cannot be 100 years.
1: ஆனால் நம்முடைய ராஜா யார் தெரியுமா?
0: Our king.
1: அவர் நித்திய ராஜா.
0: Eternal king.
1: எரேமியா 10 அதிகாரம் 10 வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
0: Jeremiah 10 and 10.
1: கர்த்தரோ மெய்யான தெய்வம்.
0: The Lord is true God.
1: அவர் ஜீவனுள்ள தேவன்.
0: He is the living God.
1: அவர் நித்திய ராஜா.
0: He is the eternal king.
1: அவர் நித்திய ராஜா.
0: He is eternal king.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நம்முடைய ராஜா யார்?
0: Who is our king?
1: அவர் நித்திய ராஜா.
0: He is eternal king.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நம்முடைய ராஜா யார்?
0: Who is our king?
1: எபிரேயர்கள் நிருபம்
0: Hebrews
1: 7 அதிகாரம்
0: 7
1: 2வது வசனத்திலே
0: 2
1: அங்கே வாசிக்கிறோம்,
0: There we read,
1: அவர் நீதியின் ராஜா.
0: He is the king of righteousness.
1: அவர் சாலேமின் ராஜா.
0: He is the king of Salem.
1: அவர் சமாதானத்தின் ராஜா.
0: He is the king of peace.
1: Hallelujah. அவர் தான் நம்முடைய ராஜா.
0: He is our king.
1: அவர் சமாதானத்தை உண்டு பண்ண வந்த ராஜா.
0: He came to make peace.
1: அவர் நீதியின் ராஜா.
0: He is the king of righteousness.
1: Hallelujah. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: அவர் என்ன செய்தார்?
0: What did he do?
1: மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் நம்மை ஆசாரிய ராஜ்யமா மாற்றி அவரே அந்த பிரதான ஆசாரியராக மாறிவிட்டார்.
0: He has become the chief priest.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
0: Praise be to his holy name.
1: அந்த அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கிறது?
0: How is his kingdom?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அந்த ராஜா எப்படிப்பட்ட ராஜாவா இருக்கிறார்?
0: How is that king?
1: யார் ஒருவன் ராஜாவை காண்கிற கண்களை உடையவர்களாய் நம்முடைய தேவனை பார்க்கும் பொழுதெல்லாம், இதோ அன்றைக்கு கழுதியின் மேலே ஏறி வந்த கர்த்தராகிய இயேசுவை அந்த ஜனங்கள், ஓசன்னா இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று அவரை புகழ்ந்து பாடினார்களோ.
0: The people were singing and his Hosanna and
1: நாம் ஏன் ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருக்கிறோம்?
0: Why we keep praise?
1: ஏன் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்கிறோம்?
0: Why we say hallelujah?
1: Hosanna என்று ஏன் ஆர்ப்பரிக்கிறோம்?
0: Why we say Hosanna?
1: நம் மத்தியிலே இருக்கிறவர் ராஜா.
0: He is king.
1: சாதாரண ஒரு மனுஷன் வரா,
0: சாதாரண மேன் இஸ் கமிங்.
1: வாழ்க வாழ்க வாழ்கன்னு கூச்சல் போடுறாங்க.
0: They all shout and praise him.
1: ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்தா கத்துறான்.
0: If they give biryani, they shout.
1: கொடுத்தா கத்துறான்.
0: If they give,
1: ஆனா நம்முடைய ஆண்டவர் நமக்கு அதெல்லாம் வாங்கி கொடுக்கல.
0: அவர் God is not giving
1: anything. ஆண்டவர் ஜீவனையே கொடுத்துட்டாரு.
0: He has given his own life.
1: அவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்றதுக்கு நீ எவ்வளவு யோசிக்கிறாய்?
0: And you are thinking how to say hallelujah.
1: செலுத்த மாட்டேங்கிற.
0: You are not giving praise.
1: ஸ்தோத்திரிக்க மாட்டேங்கிற.
0: You are not praising.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவரை பார்க்கக்கூடிய கண்கள் உனக்கு இல்லை.
0: You don't have eyes to see.
1: ராஜாவை காணும் கண்கள் உனக்கு வேண்டும்.
0: You should have the eyes to see.
1: யார் ஒருத்த கர்த்தரை ராஜாவாக பார்க்கறானோ,
0: whoever looks at God as king,
1: அவர்தான் தேவ சமூகத்திலே Hallelujah உண்மையான கிறிஸ்தவன்.
0: And he is the true Christian.
1: ஏசாயா தீர்க்கதரிசி,
0: Isaiah prophet.
1: அவர் என்ன செய்தார்?
0: What did he do?
1: அவர் பெரிய தீர்க்கதரிசி தான்.
0: Of course he is a great prophet.
1: ஏசாயாவின் புத்தகம் 6வது அதிகாரத்தில்
0: 6th chapter.
1: அவர் சொல்றார் பாருங்க.
0: He says
1: 5வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது,
0: 6 and 5 Isaiah.
1: அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் ஜனத்தின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே.
0: My Alleluia. Eyes have seen the king, the Lord of
1: Alleluia.
0: Hosts.
1: அவன் எப்படி பார்த்தான் அந்த ராஜாவை?
0: How did he see that king?
1: சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே.
0: The Lord of Hosts.
1: தேவ பிள்ளையே,
0: children of God,
1: என்ன சாட்சி சொல்ல போறே?
0: What kind of testimony you are
1: going to say? இந்த ராஜாவை உன் கண்கள் எப்படி பார்த்தது?
0: How did your eyes look at that?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: தானியல் ராத் தரிசனங்களிலே ராஜாவை கண்டார்.
0: And Daniel has seen.
1: இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களை பாருங்க, தூங்கும் பொழுது கெட்ட கனவு வருது, அது வருது, இது வருது, பேய் வருது, அது வருது, இவன் வந்தா அவன் வந்தான்லாம் சொல்றாங்க.
0: The Christians have very bad dreams. Did Jesus come?
1: இல்ல.
0: No.
1: என்ன நீ ராஜாவா நினைக்கிறது இல்ல.
0: You are not thinking about king.
1: வேற ஏதோ நினைச்சிட்டு இருக்க, அதான் வருது உனக்கு.
0: You are thinking something else, it is coming.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனே, நீ எப்படி ஆண்டவரை பார்க்கறாயோ?
0: How do you look at the Lord?
1: Hallelujah. அவர் நித்திய ராஜா மாத்திரமல்ல,
0: not only eternal king,
1: சமாதானத்தின் ராஜா மாத்திரமல்ல,
0: not only king of peace,
1: அவர் எப்படிப்பட்ட ராஜா?
0: What kind of king?
1: மகிமையின் ராஜா.
0: It's a glorious king.
1: சங்கீத புத்தகம் 24 சங்கீதம்
0: Psalm 24
1: 8வது வசனத்துல வாசிக்கும் பொழுது
0: 8
1: இந்த மகிமையின் ராஜா யார்? இந்த மகிமையின் ராஜா,
0: who is this glorious king?
1: அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தர். ஹல்லேலூயா.
0: The Lord.
1: 7வது வசனத்துல
0: in 7
1: வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். ஹல்லேலூயா.
0: Glory shall come.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: நீ துதித்தால்
0: when you praise,
1: மகிமையின் ராஜா அப்படியே உள்ள வருவாரு.
0: The king of glory.
1: நீ துதித்தால் மகிமையின் ராஜா உன் நடுவுல நடந்து வருவாரு.
0: The glory will come.
1: நீ துதித்தால் மகிமையின் ராஜா நடந்து வருவாரு.
0: When you praise, the glory.
1: உன்னை விசாரிப்பாரு, உன் பக்கத்துல உட்காருவாரு,
0: உன்னை
1: தொடுவாரு.
0: He will touch you.
1: மகிமையின் ராஜா,
0: king of glory.
1: உரகாபா சந்தராலி அந்தரபாரா.
0: Thank you Jesus.
1: ஆனா இந்த மகிமையின் ராஜாவை நீ அசட்ட பண்ற.
0: You are despising the king of glory.
1: Hallelujah. அவர் கொடுக்க வேண்டிய மகிமையை நீ கொடுக்கல.
0: You are not giving that glory.
1: அவர் மகிமைப்படத்தக்கவர்.
0: He has to be glorified.
1: அவர் துதிக்கப்படத்தக்கவர்.
0: He has to be
1: ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர்.
0: He has to be.
1: யார் இந்த மகிமையின் ராஜா?
0: Who is this king of glory?
1: எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர்தான் என்னுடைய மகிமையின் ராஜா.
0: He is my king of glory.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இதோ கழுதி குட்டியின் மேலே ஏறி வருகிற இஸ்ரவேலின் ராஜா,
0: the king of Israel,
1: அவர்கள் அவரை இஸ்ரவேலின் ராஜா என்று மாத்திரம் தான்
0: பார்த்தார்கள். ஆண்டவர்
1: தான் எப்படிப்பட்ட ராஜா என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவருடைய அவர் மகிமையாக, அவர் சாந்தம் உள்ளவராக,
0: வித் மீக்னஸ்,
1: அவர் சமாதானம் உள்ளவராக,
0: வித் பீஸ்.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: உன் மத்தியில் உலாவி வருகிறார்.
0: He is moving in your midst.
1: உலக பிரகாரமான ராஜாவின் பக்கத்தில் நீ போக முடியாது.
0: You cannot go to the worldly king.
1: ஆனால் இந்த ராஜாவின் இடத்துல அந்த ஜனங்கள் என்ன செய்றாங்க தெரியுங்களா?
0: What those people are doing?
1: குழந்தைகளை தூக்கின்னு வந்து,
0: they bring babies.
1: பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளை கொண்டு வந்து
0: they bring.
1: ஆண்டவரே தொடுங்க, ஆண்டவரே என் குழந்தையை தொடுங்க,
0: Lord,
1: என் குழந்தையை தொடுங்க,
0: please touch the baby.
1: அப்படியே ஆண்டவர் எல்லாரையும் தொடுறாரு.
0: The Lord is touching everything.
1: அப்போ எவ்வளவு ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல. அது அவர் என்ன சாந்த குணமுள்ளவர்.
0: Because he is the full of meekness.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அந்த சாந்த குணமுள்ள ராஜாவை அவர்கள் பார்த்ததனால,
0: since they saw the king of,
1: thank you Jesus,
0: meekness.
1: Amen.
0: Amen.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: சகரியாவின் புத்தகத்தில் சொல்லப்பட்டபடி,
0: as per Sagaria,
1: 9வது அதிகாரம் 9வது வசனத்தில்,
0: 9:9,
1: சியோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மையுள்ளவர், கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார்.
0: He is riding upon an ash.
1: அந்த கழுதிக்கு ஒரு பேர் வந்துச்சுங்க.
0: Now there is a name.
1: மரி. Hallelujah.
0: Riding.
1: Hallelujah. Amen. Hallelujah. Thank you Jesus.
0: Thank you Lord.
1: எல்லா ஜனங்களும் குழந்தையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க.
0: They all brought the babies.
1: Hallelujah. அவருக்கு முன்னால் அந்த கிளைகளை எல்லாம் வெட்டி போடுறாங்க.
0: They put all the branches before
1: him. தங்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் கழட்டி எல்லாம் போடுறாங்க.
0: They put all the dresses.
1: எதுக்கு அப்படிலாம் செய்தாங்க?
0: Why did they do
1: எதுக்கு?
0: That? What for?
1: எதுக்குன்னா, ஆண்டவரே நாங்க உம்மை ஏற்றுக்கொள்றோம்.
0: Lord, we accept you.
1: நாங்க உம்மை வெறுக்கல.
0: We did not.
1: நாங்க வேண்டாம் தள்ளல ஆண்டவரே.
0: We don't hate you.
1: நாங்க வேற என்ன செய்யறது?
0: What can I do?
1: எங்க வஸ்திரங்கள் எல்லாம் தெருவில் நாங்க விதிக்கு அந்த நடைபாதையில நாங்க விரிக்கிறோம்.
0: We just spread the clothes.
1: அது மேல நீங்க நடந்து வாங்க ஆண்டவரே.
0: You have to walk upon it.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அது பேர் தாங்க ஒப்பு கொடுத்தல்.
0: That is the commitment.
1: தேவ பிள்ளையே,
0: children of God,
1: இயேசு ஏற்றுக்கொண்டது உண்மையானால்,
0: if you have accepted the Lord Jesus,
1: hallelujah, hallelujah,
0: hallelujah.
1: நீ உன்னை ஒப்பு கொடுக்கணும்.
0: You have to commit yourself.
1: அந்த கழுதை தன்னை ஒப்பு கொடுத்துச்சுல்ல,
0: the donkey committed.
1: ஒருவரும் ஏறியிராத கழுதை,
0: no one ride,
1: hallelujah,
0: ride on that,
1: hallelujah. அப்ப நான் நினைக்கிறேன், அந்த சொந்தக்காரன், அந்த கழுதின் சொந்தக்காரன் என்ன பண்ணிருப்பான்,
0: maybe the owner of donkey,
1: இந்த கழுதை எனக்கு மட்டும் தான் வேணும்,
0: it is only for me,
1: வேற யாரும் ஏறக்கூடாதுன்னு
0: வச்சிருப்பான். Nobody should take it.
1: உன் வாழ்க்கையில நீ எதெல்லாம் அப்படி போட்டு பூட்டி வச்சிருக்கியோ,
0: whatever you lock it,
1: உனக்கு மட்டும் வச்சிருக்கற பாரு,
0: you keep it only for you.
1: அதை எடுத்து வந்து ஆண்டவர் கொடுத்துரு,
0: come on, bring it and be
1: better. Hallelujah. அதுதான் ஒப்பு கொடுக்கிறது,
0: that is commitment.
1: வஸ்திரத்தெல்லாம் கழட்டி போடு,
0: come on, you take,
1: எல்லாத்தையும் ஆண்டவருக்கு கொடுத்துரு,
0: give all that,
1: ஒப்பு கொடுத்துரு,
0: commit yourself.
1: அதுதான் ஆண்டவருக்கு நீ செலுத்துற மரியாதை,
0: that is the respect.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அதுதான் ஒப்பு கொடுத்தல்,
0: that is commitment.
1: அதுதான் தாழ்மை,
0: that is humbleness.
1: ஆண்டவர் தன்னை தாழ்த்தினார்,
0: Jesus humbled himself.
1: அதுதான் சிலுவையினுடைய மகிமை,
0: that is the glory of the cross. Hallelujah.
1: சிலுவை ஏன் தெரிந்து கொண்டார் தெரியுமா,
0: why did he choose the cross?
1: அது சிறுமை,
0: it is affliction,
1: sirumai
0: affliction,
1: and the siluvai or avamanam,
0: it is the shame,
1: and the siluvai or kevalam,
0: and it is really,
1: hallelujah, and the siluvaiyila da andavar marithar,
0: and Jesus died on that cross,
1: and the siluvaiyin marana paryantham,
0: till the death of the cross,
1: avar kilpadindavaragi,
0: and he obeyed,
1: thammai thaame verumaiyaaki,
0: he emptied himself,
1: deva pillaye,
0: children of God,
1: hallelujah,
0: hallelujah,
1: verumaiyaakittu,
0: emptied himself,
1: தன்ன பெருமையாக்கி எல்லாம் உனக்கு கொடுத்துட்டார்,
0: he has given himself,
1: hallelujah,
0: hallelujah.
1: ஆனா எனக்கு எல்லாம் கொடுன்னு சொல்லி அவர் கேக்கல,
0: he didn't ask to give.
1: சில பேர் பாட்டு பாடுவாங்க,
0: some they sing,
1: உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். நான் நினைக்கிறேன் ஆண்டவர் அப்படி கேட்க மாட்டார்,
0: the Lord may not ask such a way.
1: தெரியாது நீ யார் தெரியுமா,
0: who are you,
1: நீ நல்ல கழுதை தான்,
0: you are good donkey,
1: ஆனா நீ கட்டப்பட்ட கழுதை,
0: but you are bound,
1: உன்னை ஒருத்தன் கட்டி வச்சிருக்கான்,
0: they bound you,
1: உன்னை கட்டி வச்சி உன்னை அவன் கொடுமைப்படுத்துறான்,
0: binding, and
1: உன்னை கட்டி வச்சி,
0: and he is binding, and
1: உன்னை அவன் அடிமைப்படுத்தி வச்சிருக்கான்,
0: he is making us a slave, he is binding you,
1: உன்னை வேதனைப்படுத்துறான்,
0: he makes you painful, certain,
1: உன்னை அவன் உபயோகப்படுத்திட்டு இருக்கான்,
0: he is using you.
1: ஆண்டவர் சொல்றாரு,
0: the Lord says,
1: இனிமேல் நீ யாருக்கும் அல்ல,
0: not for anyone,
1: எனக்கு தேவை,
0: you are needed for,
1: hallelujah,
0: hallelujah.
1: கட்டவிழ்க்கப்பட வேண்டும்,
0: are loose,
1: கட்டவிழ்க்கப்பட வேண்டும்,
0: you have to be loose.
1: இன்றைக்கு ஆண்டவர் இந்த செய்தியின் மூலமாய்
0: கட்டுகளை
1: அவிழ்க்கிறார், சூனியத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறார்,
0: உன்னுடைய
1: மந்திர கட்டுகளை அவிழ்க்கிறார்,
0: உன்னுடைய
1: பாவ கட்டுகளை அவிழ்க்கிறார்,
0: உன்னுடைய
1: வியாதியின் கட்டுகளை அவிழ்க்கிறார்,
0: loses the bondage of sickness.
1: சபுரபா ரபாலா கீரபாரா தூரானா மாஷா,
0: thank you Lord,
1: hallelujah,
0: hallelujah,
1: hallelujah,
0: hallelujah.
1: ஆண்டவர் அதிகாரம் கொடுத்துட்டாரு,
0: the Lord has given the authority.
1: அன்னைக்கு அதிகாலையில 3 மணிக்கு ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன்,
0: you keep praying,
1: மகனே,
0: my son,
1: நீ போய்
0: go,
1: ஒரு கூட்ட மக்களை கட்டவிழ்த்துறியாப்பா,
0: will you lose the people,
1: கட்டவிழ்த்துரு,
0: come on.

0: lose your body right now.
1: The name of Jesus. Amen. The name of Jesus.
0: In the name of Jesus.
1: In the name of Jesus.
0: In the name of Jesus.
1: Shabura bala bara bakala.
0: Thank you, Lord.
1: Uraga bala bara bakala.
0: Thank you, Jesus.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவ ஜனமே,
0: dear children of God,
1: உன்னை கர்த்தர் கட்ட விடுத்து,
0: the Lord will lose you.
1: இனிமேல் நீ யாருக்கு அடிமையா இருக்க கூடாது.
0: You should not be slavery to anyone.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: உலக காரியத்துக்கு நீ அடிமையா இருக்கிற.
0: You should not be slavery for the world.
1: உன்னுடைய இரத்த சம்பந்தங்களுக்கு நீ அடிமையா இருக்கிற.
0: You are slavery to the blood relations.
1: உடைய மாம்ச உறவுகளுக்கு நீ அடிமையா இருக்கிற.
0: You are slavery for the fleshly relationships.
1: நீ ஆவிக்குரிய பிள்ளையா இருப்பாயானால்,
0: if you are the spiritual child,
1: யாருக்கு அடிமையா இருக்க கூடாது.
0: You should not be slavery to anyone.
1: நான் ஒருத்தருக்கு அடிமை இல்ல.
0: I am not slavery.
1: என் சங்கிலிகள்,
0: my chains,
1: உடைந்து விட்டது.
0: It is broken.
1: என் கட்டுகள்,
0: my bondages,
1: அறுக்கப்பட்டது.
0: Broken.
1: நான் கர்த்தருக்கு சொந்தமானவன்.
0: I belong to the Lord.
1: கர்த்தருக்கு சொந்தமானவள்.
0: I belong to the Lord.
1: எப்பொழுது நீ சொல்லுகிறாயோ.
0: How many times?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய ஜனமே,
0: dear children of God,
1: இந்த காலை வேளையிலே,
0: in this morning,
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இதோ உன் ராஜா வருகிறார்.
0: Your king is coming.
1: இதோ உன் ராஜா வருகிறார்.
0: King is coming.
1: Hallelujah. எவ்வளவு பேர் இந்த நியூஸ் ஏரோது கிட்ட போது,
0: the news is going to
1: பிலாத்து கிட்ட போது,
0: goes to the Pilate.
1: பிலாத்துக்கும் இயேசுவை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குது.
0: The pilot is
1: ஏரோது. இயேசுவை பார்த்த உடனே, பா நான் உங்களை ரொம்ப நாளா பார்க்கணும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்.
0: Herod was thinking, I
1: wanted to see you. வந்துட்டீங்களே.
0: You have come to the palace.
1: அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சாம்.
0: It was joyful to him.
1: ரெண்டு பேருக்கும் சந்தோஷம்.
0: Both of them had joy.
1: ஏரோதும் பிலாத்தும் ரொம்ப நாள் சண்டை போட்டுதான், பகைஞர்களா இருந்தார்களா.
0: And Herod and Pilate,
1: ஆனா இயேசுவால ரெண்டு பேரும் சிநேகிதர்களா மாறிட்டாங்களா.
0: Because of Jesus they became friends.
1: Amen. அவர் சமாதானத்தின் ராஜா.
0: He is the king of peace.
1: அவர் போறதெல்லாம் சமாதானம் தான்.
0: Wherever he goes there is
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவ ஜனமே,
0: dear children of God,
1: என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
0: my Lord Jesus Christ,
1: அவருடைய ராஜ்யம்,
0: His kingdom.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen.
0: Amen.
1: அவர் எப்படிப்பட்ட ராஜாவாய் இருந்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார்.
0: And how he is guiding us.
1: கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
0: Glory to God.
1: இந்த உலகமானது சீக்கிரத்தில் அழிய போகிறது.
0: The world is going to be perished.
1: Hallelujah. ஆம், இந்த உலகத்தினுடைய ராஜ்யங்கள் எல்லாம் அழிய போகிறது.
0: All the kingdoms will be perished one day.
1: ஆனால் தேவனுடைய ராஜ்யம்,
0: the kingdom of God.
1: Hallelujah.
0: The kingdom of God.
1: Hallelujah. அழியாதது.
0: It will never perish.
1: என் ராஜ்யம்,
0: my kingdom,
1: இவ்வுலகத்துக்குரியது அல்ல.
0: Not of the world.
1: நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமா இருக்கிறீர்கள்.
0: You are the kingdom of priest.
1: ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டது எதுக்காக?
0: What for God has chosen you?
1: சும்மா பேருக்கு சர்ச்சுக்கு வந்துட்டு போறதுக்காக இல்ல.
0: Not to just come to church and go.
1: சும்மா ஜோமணி ஆண்டவரே இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்டு வாங்குறதுக்காக இல்ல.
0: Not to ask something else.
1: தெரிந்து கொண்டது எதுக்காக?
0: What for he has chosen?
1: நீங்கள் ராஜ்யத்தை சுதந்திரிக்க.
0: You have to inherit the kingdom.
1: யாக்கோபுக்கு எழுதின நிருபம்,
0: James,
1: இரண்டாவது அதிகாரம்
0: 2
1: ஐந்தாவது வசனத்துல,
0: 5,
1: என் பிரியமான சகோதரரே,
0: my beloved brethren, listen.
1: தேவனி உலகத்தை தரித்திரரை விசுவாசத்தின் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தம் வாக்கு தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: Has of the kingdom which he had promised to them.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவ ஜனமே,
0: dear children of God,
1: இந்த உலகத்தை அநேக அநீதி உள்ளவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள்.
0: Unrighteous people are ruling the world.
1: அழிந்து கொண்டிருக்கிறது.
0: The world is perishing.
1: அநீதி உள்ள ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது.
0: Unrighteous ruling.
1: ஆனால் என் ஆண்டவருடைய ராஜ்யம்,
0: my Lord's kingdom.
1: சங்கீதம் 45:6,
0: Psalm 45:6
1: பாருங்க. தேவனே,
0: oh God,
1: உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உமது ராஜ்யத்தின் செங்கோல்,
0: the sculptor,
1: நீதி உள்ள செங்கோலாய் இருக்கிறது.
0: It is righteous.
1: Hallelujah. Hallelujah.
0: Hallelujah.
1: கர்த்தர் நம்மை அந்த ராஜ்யத்துக்கு அழைத்து இருக்கிறார்.
0: The Lord has called us.
1: 1 தெசலோனிக்கேயர்,
0: 1 தெசலோனிக்கேயர்
1: 2 அதிகாரம்,
0: 2nd chapter,
1: 11th வசனத்தை பாருங்க.
0: 11.
1: மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திர

0: நடக்க வேண்டும். ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா. You have to be worthy for that kingdom.
0: ஆண்டவர் அதுக்கு தான் அழைச்சாரு.
1: That's why he called you.
0: அவர் ராஜ்யத்துக்காக தான் உன்னை அழைச்சாரு.
1: He called you for his kingdom.
0: ஆயத்தமா இருக்கறாயா?
1: Are you ready?
0: அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்?
1: What kind of kingdom it is?
0: எபிரேயர் 12:25 ல வாசிக்கிறோம்.
1: Hebrews 12:25.
0: அழிவில்லாத ராஜ்யம்.
1: Unperishable kingdom.
0: ஆதலால் அழிவில்லா அசைவில்லாத ராஜ்யம்.
1: Unshakable kingdom.
0: அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவளாகிய நாம்
1: Unshakable kingdom.
0: பயத்தோடும்
1: with fear.
0: பக்தியோடும்
1: with devotion.
0: தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபை என்ன செய்யுங்க? பற்றிக் கொள்ளுங்க.
1: With a zeal, let us worship.
0: Hallelujah.
1: With a grace.
0: Amen.
1: Amen.
0: தானியேல் புத்தகத்தில் 4வது அதிகாரம்
1: Daniel 4
0: 2வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது
1: 2
0: உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த நேபுகாத்நேச்சார் சொல்றாரு, உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமாய் இருக்கிறது.
1: So powerful.
0: அவருடைய ராஜ்யம்,
1: his kingdom,
0: நித்திய ராஜ்யம்,
1: eternal kingdom,
0: அவருடைய ஆளுகை,
1: his ruling,
0: தலைமுறை தலைமுறையாய் நிற்கும்.
1: Generation after generation.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: 34வது வசனத்தில் சொல்றார் பாருங்க.
1: 34.
0: அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிலை நிற்கும்.
1: His kingdom, generation after generation, it will stand.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah. ஆம் பிரியமானவர்களே.
1: Yes, dear children of God.
0: இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா உயர்வுகள், இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா மேன்மைகள்,
1: all great things,
0: அதிகாரங்கள்,
1: all authorities,
0: ஒரு நாள் அழிஞ்சு போயிடும்.
1: It will be perished.
0: ஆனா
1: but
0: நித்திய நித்தியமாக ஆண்டவர் என்ன செய்றாருன்னா,
1: what the Lord says,
0: தரித்திரராகிய நம்மை தெரிந்து கொண்டு,
1: for the poor,
0: நம்ம கையில ஆட்சியை கொடுக்கிறாரு.
1: He has given the
0: நீங்க ஆளுங்க,
1: ruling, come on, rule.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சங்கீத புத்தக தானியேல் புத்தகத்துல
1: Daniel
0: 7 அதிகாரம்
1: 7
0: 27வது வசனத்துல
1: 27
0: என்ன சொல்ற, வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகம், ஆளுகை, மகத்துவம், உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்பட்டிருப்பார்கள்.
1: அல்லேலூயா.
0: ஒரு ஊருக்கு இல்ல,
1: not for
0: ஒரு தேசத்துக்கு இல்ல,
1: not for one,
0: சகல ஜனங்களும்,
1: all dominions,
0: சகல ஜாதியாரும்,
1: all nations.
0: 14வது வசனத்தை பாருங்க, தானியேல் 7:14
1: 7:14
0: சகல ஜனங்களும்,
1: all people,
0: ஜாதியாரும், பாஷைக்காரரும் அவரை சேவிக்கும்படிக்கு அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாத ராஜ்யம். அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: இந்த ராஜ்யம் தான் நம்முடைய ராஜ்யம்.
1: That is our kingdom.
0: இந்த ராஜ்யம் வேணுமா?
1: Do you need this kingdom?
0: இந்த உலகத்துல பாடுகள் கொஞ்ச நாள் தான்.
1: Sufferings are little.
0: இந்த உலகத்துல நீ கொஞ்ச நாள் தான் சிரமப்பட்டு கிடப்பே.
1: You are going to have
0: இந்த உலகத்துல அசட்டை பண்ணும்.
1: The world may despise you.
0: இந்த உலகம் உன்னை கேவலப்படுத்தும்.
1: It will mock at you.
0: இந்த உலகம் உன்னை துன்பப்படுத்தும்.
1: It may just mock
0: at you. ஆனால் ஒரு நாள் வரப்போகிறது.
1: They will come.
0: கர்த்தர் உன் கையில ராஜரிகத்தை கொடுத்து
1: God will give the kingdom.
0: உன்னை ஆளச் செய்ய போகிறார்.
1: He will ask you to rule.
0: அப்பொழுது சகல ஜாதியாரும்,
1: all nations,
0: சகல பாஷைக்காரரும்,
1: all languages,
0: கீழ கடப்பார்கள்.
1: They will be under
0: you. Hallelujah. ஏனென்றால்
1: நம்முடைய
0: ராஜ்யம்,
1: our kingdom,
0: அது அசைவில்லாத ராஜ்யம்,
1: unshakable,
0: அது அழிவில்லாத ராஜ்யம்,
1: unperishable,
0: அது தேவனுடைய ராஜ்யம்,
1: God's kingdom,
0: அது பரலோக ராஜ்யம்,
1: heavenly kingdom,
0: அது பரிசுத்தவான்களின் ராஜ்யம்.
1: And for the saints,
0: தானியேல் 7வது அதிகாரம்
1: Daniel 7
0: 18வது வசனத்தில்
1: 18
0: ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். 27வது வசனத்தில்
1: கிங்டம் ஃபார் எவர்,
0: வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜ்ய ரீகமும், ஆளுகை, மகத்துவம், உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்பட்டு இருக்கோம். அல்லேலூயா.
1: The kingdom is an everlasting kingdom.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா. அல்லேலூயா.
0: அருமையான தேவனுடைய ஜனமே.
1: Dear children of God.
0: ஆச்சரியமா இருக்குது.
1: So amazing.
0: ரட்சித்தார்.
1: He saved us.
0: பரிசுத்தமாக்கினார்.
1: Made us holy.
0: உன்னதங்களை அவர் உட்கார வச்சார்.
1: Made us to sit with him.
0: கடைசியா பயப்படாத சிறுமந்தையே.
1: Oh fear not.
0: நான் ராஜ்யத்தை உனக்கு கொடுத்துறேன்.
1: I have given the kingdom.
0: நீ ஆளுகை செய்.
1: Come on, you rule.
0: ஒரு நாள் வரப்போகிறது.
1: Day will come.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அந்த நாள்ல.
1: On that day.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அநீதி எல்லாம் தன் வாயை மூடும்.
1: Unrighteous
0: எல்லாரும் அடிந்து போவார்கள்.
1: All the wicked will be perished.
0: தேவ ஜனமாகிய நாம்
1: God's people
0: on the same
1: நாம்
0: ஆளுகை செய்ய போகிறோம்.
1: We will rule.
0: உனக்கு ஒரு பெரிய பதவி.
1: There is a big
0: ராஜரிக பதவி.
1: And kingly
0: காத்து கொண்டிருக்கிறது.
1: It is waiting.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறாயா?
1: Are you ready to receive?
0: கர்த்தரை விடாம பற்றிக்கோ.
1: Come on, catch the Lord. Catch the Lord. Don't leave.
0: கர்த்தர் உன் பெயரை எழுதி வைப்பார்.
1: The Lord will write your
0: name. அந்த ராஜரிக கூட்டத்தில் உன்னை சேர்ப்பார்.
1: He will bring it.
0: அந்த நாள் சீக்கிரம் நெருங்கிவிட்டு எல்லாரும் எழும்பி நிற்போம்.
1: Shall we all rise up?
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதோ ராஜா வருகிறார்.
1: King is coming.
0: ராஜரீகமாய் ஆளுகை செய்வார்.
1: He will rule.
0: அந்த மகிமையின் ராஜா உள் பிரவேசிக்கிறார்.
1: The glorious king is
0: உனக்காக இந்த இடத்துல வந்திருக்கிறார்.
1: He has come.
0: அவருடைய ராஜ்யம்,
1: His kingdom.
0: பரிசுத்தமான ராஜ்யம்,
1: Holy kingdom.
0: அந்த ராஜ்யத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
1: He has given that kingdom.
0: தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடு.
1: Come on, seek the kingdom of God.
0: ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடு.
1: Seek the kingdom of God. அப்பொழுது
0: இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும்.
1: It will be given unto you.
0: அழிந்து போகிற உலக காரியத்தை அல்ல.
1: Not the perishable.
0: எனக்கு ராஜ்யம் வேண்டும்.
1: I need the kingdom.
0: ராஜரீகம் வேண்டும்.
1: I need the ruling.
0: தேவன் அளிக்கிற ராஜரீகம்.
1: தேவன்
0: அளிக்கிற ஆளுகை.
1: The ruling of God.
0: கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார்.
1: God is giving.
0: எதை வைத்து கொடுக்கிறார்?
1: For which?
0: அவருடைய கிருபை.
1: His grace.
0: அவருடைய இரக்கம்.
1: His mercy.
0: அவருடைய தயவு.
1: His favor.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: என் மேல் வைத்திருக்கிற அவருடைய அன்பு.
1: The love upon.
0: அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ யார்?
1: Who are you?
0: நீ சாதாரணமாய் தெருவில் கட்டப்பட்டு கிடந்த கழுதை.
1: And you are the donkey.
0: கழுதை குட்டி.
1: So cold.
0: உன்னை தெரிந்து கொண்டு.
1: Has chosen you.
0: உன்மேல் உட்கார்ந்து கொண்டு.
1: And he is traveling upon you.
0: இதோ ராஜா வருகிறார்.
1: King is coming.
0: ராஜா பிரயாணம் பண்ணுகிறார்.
1: He is traveling.
0: எங்க போனாலும் எங்க வந்தாலும்.
1: Wherever you go.
0: மறந்து போகாதே.
1: Don't forget.
0: உன்மேல் இயேசு வீற்றிருக்கிறார்.
1: Jesus is sitting.
0: உன்மேல் இயேசு உட்கார்ந்து இருக்கிறார்.
1: Jesus is sitting.
0: நீ அவரை சுமந்து கொண்டிருக்கிறாய்.
1: You are bearing.
0: மறந்து விடாதே.
1: Don't forget.
0: மறந்து விடாதே.
1: Don't forget.
0: நான் இயேசுவை சுமந்து கொண்டிருக்கிறேன்.
1: I bear the Lord.
0: நான் இயேசுவை சுமந்து கொண்டிருக்கிறேன்.
1: I bear the Lord.
0: இயேசுவை சுமந்து கொண்டிருக்கிறேன்.
1: I bear the Lord.
0: Hallelujah. கர்த்தருக்குனை ஒப்பு கொடுத்து விடு.
1: Commit yourself.
0: ஒப்பு கொடுத்து விடு.
1: Commit yourself. பாடினார்களே கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, நீர் இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருக்கிறீர். ஆண்டவரே, நீரும் எங்களை இஸ்ரவேலாய் நீர் மாற்றிருக்கிறீர். அல்லேலூயா, ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். இனி யாக்கோபு அல்ல ஹல் என்று சொல்லி நீர் எங்களை இஸ்ரவேலாய் நீர் மாற்றிருக்கிறீர்கிறோம்ே. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். அந்த நித்திய ராஜ்யத்தை, அந்த மகிமையின் ராஜ்யத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறதற்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஆளுகை செய்கிற அதிகாரத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே. அந்த அழிவில்லாத ராஜ்யத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர், மகிமையின் ராஜ்யத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. நித்திய ராஜ்யத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்ரம். இதோ அந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் ஒரு நாளிலே அழிந்து போகும். ஆண்டவரே, இந்த பூமி வெந்து உருகி போகும் ஆண்டவரே, ஆனால் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யமும் அது நித்திய நித்தியமாய் நிலை நிற்கிற ராஜ்யமாக இருக்கிறது, அது ஒருபோதும் ஒளிந்து போகாது. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த ராஜ்யத்திற்கு ஆண்டவரே பங்காளிகளாய் நீர் எங்களை மாற்றிருக்கிறீரே, அதற்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே எவ்வளவு பெரிய ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அதிகாரத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர் ஆண்டவரே, எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர் ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதோ உம்முடைய ராஜ்யம் நிலையான ஒரு ராஜ்யம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். இதோ கர்த்தாவே அசைவில்லாத ஒரு ராஜ்யம் ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அசைவில்லாத ராஜ்யத்தை நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணுகிறீர், அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த ராஜ்யத்திற்கு நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா பங்காளிகளாக நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. அதிலே நாங்கள் பிரவேசிக்க முடியாது, நீர் எங்களை தெரிந்து கொண்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் தகப்பனே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதற்கேற்ற பாக்கியவான்களாக நீர் எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தை பெற்றிருக்கிற நாங்கள், இவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிற நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. இந்த உலக ராஜ்யத்திற்கு எங்களுக்கு சொந்தம் அல்ல கர்த்தாவே, ஸ்தோத்திரம். பிசாசு எங்களை மேன்மை எங்களை ஆண்டவரே தொடக்கூடாது ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உலகத்தை அவன் மோசம் போக்கி கொண்டிருக்கிறான் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலக ராஜ்யங்களை அவன் சீரழித்துக் கொண்டிருக்கிறான், ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை தொட அவனுக்கு அதிகாரம் இல்லை கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்ற நாங்கள் ஆண்டவரே, எவ்வளவு ஒரு பரிசுத்த நடக்கையோடு கூட ஆண்டவரே, ஒரு எதிர்பார்ப்போடு கூட, ஒரு சந்தோஷத்தோடு கூட, ஒரு நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே ஸ்தோத்திர விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உற்சாகமாய் காணப்பட நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா ஆண்டவரே. இன்று கொடுத்திருக்கிற ஆண்டவரே சகலவிதமான மேன்மைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. எல்லா துதியும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் பிதாவே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

0: கிறிஸ்தவர்கள் மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்தியர் 3:6 முதல் 8 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே இரட்சிப்பு என்பது நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே அல்ல, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினாலே மட்டும் கிடைக்கக்கூடிய ஒன்று என்பதை பவுல் விவரமாக எடுத்து கூறியதை கற்றுக்கொண்டோம். மேலும் நியாய பிரமாணம் கொடுக்கப்படும் முன்னதாகவே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பதையும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் கலாத்தியர் 3:9-18 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே நம்முடைய பாவங்களுக்காக தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்ததை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நியாய பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டது? கிறிஸ்து நமக்காக எப்படி சாபமானார் என்பதை ஆழமாக கற்றுக்கொள்வோமா?
1: எங்களுக்கு மிகவும் அருமையான வேத ஆராய்ச்சி நேயர்களே, வாசிக்கிறேன் கலாத்தியர் 3:9. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இந்த வசனத்திலே அந்தபடி என்று ஆரம்பமாவதால் முன்னாலே சொல்லப்பட்ட சத்தியங்களை சுருக்கமாக நாம் சிந்திப்பது நல்லது. இரட்சிப்பு என்பது நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே அல்ல, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனாலே மட்டும் கிடைக்கக்கூடிய ஒன்று என்பதை பவுல் விபரமாக எடுத்து கூறி வருகிறார். உதாரணமாக ஆபிரகாமை குறித்து சொன்னார், எப்படி நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படும் முன்னதாகவே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பதை விவரித்தார். மட்டுமல்ல, யூதனல்லாத எல்லா ஜனங்களும் கூட ஆபிரகாமின் சந்ததியிலே வரும் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் பாவங்களுக்காக மரித்த இரட்சகர் என்று விசுவாசிக்கும் பொழுது இரட்சிப்பாகிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். மீண்டும் கலாத்தியர் 3:9 வாசிக்கிறேன். அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். தேவன் ஆபிரகாமை எந்த அடிப்படையிலே ரட்சித்தாரோ அதே அடிப்படையிலே தான் இன்றைக்கும் நாம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுகிறோம். பாவம் நிறைந்த நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கேட்கும் ஒரே ஒரு காரியம் விசுவாசம். ஆபிரகாமுக்காக சில காரியங்களை தேவன் செய்வார் என்பதை ஆபிரகாம் விசுவாசிக்க வேண்டும் என்று தேவன் கேட்டார். இன்று தேவன் நம்மிடத்திலே கேட்பது நம்முடைய பாவங்களுக்காக தம்முடைய சொந்த குமாரனை ஜீவபலியாக ஒப்புக் கொடுத்ததை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று கேட்கிறார். ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு விசுவாசம்தான் மிக மிக அவசியமானது. கலாத்தியர் 3:10 நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்குட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்தராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. இங்கே முதலாவது முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய வார்த்தை நிலைத்திராதவன். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு குறிப்பிட்ட நாளிலே ஒரு உச்ச கட்டத்திலே நீங்கள் இருந்ததை உணர்ந்திருக்கலாம். பாடல் பாடிக்கொண்டு மிக மகிழ்ச்சியோடு இருந்திருக்கலாம். அன்று நீங்கள் கர்த்தரோடு கூட எல்லா காரியங்களிலேயும் வாழ்ந்தீர்கள். எந்த ஒரு காரியத்திலேயும் இடரல் இல்லை. அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறீர்கள், ரொம்ப நல்லது, இவ்வாறு நான் இருந்தபடியினாலே தேவன் என்னை ரட்சித்து விட்டார் என்று சொல்லியிருப்பீர்கள். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்கிறது? நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. இது என்ன சொல்கிறது? இரவும் பகலும் ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரங்களும் நியாயப்பிரமாணத்தை நீங்கள் காத்து நடக்கிறீர்களா? 52 வாரங்களும் வார்த்தையிலும் செயலிலும் உங்களால் அப்படி வாழ முடிகிறதா? நீங்கள் ஒரு மனுஷனாக இருப்பீர்கள் என்றால் எந்தோ எதிலோ தவறுகிறீர்கள். எல்லா நேரங்களிலேயும் நீங்கள் உங்கள் உச்சக்கட்ட நிலைமையிலே வாழுகிறதில்லை. பிரியமானவர்களே, அப்படி நீங்கள் தவறும் பொழுது நியாயப்பிரமாணமானது உங்களை சபிக்கிறது, உங்களை குற்றம் சாட்டுகிறது. ஊழியர் ஒருவர் எப்பொழுது பார்த்தாலும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். ஒருவர் அவருடைய மனைவியிடத்திலே போய், உங்கள் கணவர் எப்பொழுதுமே இப்படித்தான் அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களா, எப்பொழுதும் உயர்வான நிலைமையிலே இருக்கிறார்களா என்று கேட்ட பொழுது, இல்லை, சில வேளைகளிலே அவருடைய வாழ்க்கையிலேயும் தாழ்வான நேரங்கள் உண்டு என்று கூறினார்கள். நம் எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் சில துக்கமான நாட்களும் இருக்கிறது இல்லையா? உங்களை நியாயப்பிரமாணத்திற்கு கீழே வைக்க விரும்புவீர்கள் என்றால் நீங்கள் ஒரு சிறந்த நாளை கடந்து வந்தாலும் அதற்கான பரிசு உங்களுக்கு கொடுக்கப்பட போகிறதில்லை. தமிழ்நாட்டிலே எல்லா சட்டத்திட்டங்களையும் நான் 20 வருடமாக கை கொண்டு வருகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பின்னர் அரசு அதிகாரிகள் என்னுடைய வீட்டிலே வந்து எனக்கு பரிசு கொடுப்பார்கள் என்று காத்து உட்கார்ந்து கொண்டே இருந்தால் எனக்கு பரிசு கிடைக்குமா? இல்லை பெரியமானவர்களே, அப்படி யாருக்கும் அவர்கள் பரிசு கொடுக்கிறதில்லை. 20 ஆண்டு காலமாக எல்லா கட்டளைகளுக்கும் நான் கீழ்ப்படிந்துவிட்டு ஒரு நாள் சாலை விதி ஒன்றை மீறி நான் நடந்தால் அதற்குரிய தண்டனை தான் கொடுக்கப்படுகிறது. எப்பொழுது புரிகிறதா? சட்டமானது உங்களுக்கு வெகுமதி கொடுக்காது, அது உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறதில்லை. சட்டம் எப்பொழுதுமே உங்களிலே குறைகளை கண்டு உங்களை தண்டிக்கிறதா இருக்கிறது. ஆனால் விசுவாசமானது உங்களுக்காக கொடுப்பதற்கு ஒரு காரியத்தை வைத்திருக்கிறது, அதுதான் ஜீவன், நித்திய ஜீவன். கலாத்தியர் 3:11 நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது, ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. விசுவாசத்தினாலேதான் மனிதன் பிழைப்பான் என்று பழைய ஏற்பாடே நமக்கு சொல்லியிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தை கை கொண்டபடியினாலே யாராவது ரட்சிக்கப்பட்டார்கள் என்று கூறப்படவில்லை. மோசேயின் பிரமாணத்தை கை கொண்டபடியினாலே ரட்சிக்கப்பட்டார்கள் என்ற எந்த ஒரு சரித்திரத்தையும் நான் பழைய ஏற்பாட்டிலே பார்க்க முடிகிறதில்லை. நீங்கள் அறிந்திருப்பது போல மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் மத்திய பகுதியிலேதான் பலி செலுத்துதல் இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தின் கீழ் தேவன் ஜனங்களுக்கு இரக்கத்தையும் கிருபையையும் கொடுத்தார் என்று மோசே மனமகிழ்ந்தார். இந்த காரணத்தினாலேதான் மோசேயின் முகம் பிரகாசித்தது. ஆபகுக் 2:4 விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று வாசிக்கிறோம். கலாத்தியர் 3:12 நியாயப்பிரமாணமோ விசுவாசத்திற்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். இதுவும் மிக முக்கியமான ஒரு வசனம். ரட்சிக்கப்படுவதற்கும் நல்வாழ்வு வாழ்வதற்கும் விசுவாசமும் நியாயப்பிரமாணமும் ஒன்று கொண்டு எதிர்மறையான கொள்கைகளாய் இருக்கின்றன, ஒன்றே ஒன்று எதிர்க்கிறவைகளாய் இருக்கின்றன. நீங்கள் நியாயப்பிரமாணத்தினாலே வாழப்போகிறீர்கள் என்றால் விசுவாசத்தினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட முடியாது. இரண்டையும் ஒன்றாக சேர்க்கவே முடியாது, அவை ஒன்று கொண்டு எதிரானவை. உதாரணம் ஒன்றை சொல்கிறேன் கவனியுங்கள். நீங்கள் தூத்துக்குடியிலிருந்து சென்னை போக வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். ரயிலிலே பிரயாணம் செய்தால் அது மதுரை, திருச்சி என்று எங்கெங்கோ சுற்றி கொண்டு திரும்ப சென்னைக்கு வந்து சேர்கிறதே என்று நினைக்கிறீர்கள். சரி, விமானத்திலே போகலாம் என்று டிக்கெட் வாங்குகிறீர்கள். ஆனால் ரயிலிலே போவது மிகவும் பாதுகாவலானது என்றும் நினைக்கிறீர்கள். சரி, நான் ஆகாய விமானத்திலே போய்கொண்டிருக்கும் பொழுதே என்னுடைய காலை ரயிலிலே வைத்துக் கொள்கிறேன், அதுதான் எனக்கு பாதுகாவலானது என்று நீங்கள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதாவது ஒரே நேரத்திலே ரயிலிலும் ஆகாய விமானத்திலேயும் ஒருவர் பயணம் செய்ய முடியாது. ஒன்று, நீங்கள் ரயிலிலேயே பிரயாணம் செய்ய வேண்டும், அல்லது ஆகாய விமானத்திலே பிரயாணம் செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, அதுபோலத்தான் விசுவாசத்தினாலும் நியாயப்பிரமாணத்தினாலும் சேர்ந்து நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏதாவது ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாணத்தின்படி நான் நடப்பேன் என்று சொல்வீர்கள் என்றால் நீங்கள் அதை முயற்சி செய்து பார்க்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறேன். ஏற்கனவே உங்களால் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட முடியாது என்பதை தேவனே கூறிவிட்டார். நியாயப்பிரமாணம் விசுவாசத்தினாலே வரும் ஒன்றல்ல. நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் தான் அதன் மூலமாய் பிழைக்க முடியும். கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். கவனித்தீர்களா? கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். மோசேயின் பிரமாணம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்த்தது. ஏற்கனவே நான் சொன்னது போல நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதனாலே எந்த வெகுமதியையும் அது கொண்டு கொடுப்பதில்லை. ஆனால் அதை மீறும் பொழுது தண்டனையை கொடுப்பதிலே மட்டும் அக்கறை உள்ளதாயிருக்கிறது. ஆனால் கிறிஸ்து மோசேயின் பிரமாணங்களினாலே நமக்கு வரக்கூடிய தண்டனைகளிலிருந்து நம்மை மீட்டெடுத்தார். கிறிஸ்து நமக்காக சாபமானார். கிறிஸ்து நம்முடைய தண்டனைகளை ஏற்றுக்கொண்டார். பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது பல காரணங்களினாலே மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு வேத பகுதியாக இருக்கிறது. மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடினாலேதான் இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே தண்டனை கொடுப்பதற்கு யாரையும் தூக்கிலிடவில்லை, கல்லெறிந்துதான் கொண்டார்கள். இஸ்ரவேல் மக்கள் தண்டனைக்காக ஏன் கல்லெறிந்து கொள்வதை தெரிந்து கொண்டார்கள் என்றால் அந்நாட்டிலே எங்கு பார்த்தாலும் கற்களைத்தான் நாம் பார்க்க முடியும். மேலும் மரணத்திற்குரிய பாவத்தை யாராவது செய்வார்கள் என்றாலும் அதற்கான தண்டனை எப்படி நிறைவேற்றப்பட வேண்டும் என்று உபாகமம் 21:22-23 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன், உபாகமம் 21:22-23 வசனங்கள். கொலை செய்யப்பட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது. அந்நாளில்தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆனால் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும், உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக. ஒருவன் ஒரு பயங்கரமான பாவத்தை செய்து கல்லெறிந்து கொல்லப்பட்டாலும் அவனுடைய சரீரத்தை மரத்திலே தொங்க விட்டார்கள். ஏனென்றால் அதை பார்க்கும் மற்றவர்கள் அப்படிப்பட்ட காரியங்களை தாங்கள் செய்யக்கூடாது என்பதை உணர்ந்து கொள்வதற்காக. என்றாலும் இரவிலே அந்த சரீரம் மரத்திலே தொங்கக்கூடாது. காரணம் என்ன தெரியுமா? உபாகமம் 21:23 பின்பகுதியை நன்றா பாருங்கள். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தை தீட்டுப்படுத்தாதிருப்பாயாக. பிரியமானுள்ளே, கிறிஸ்து நமக்காக சாபமானார். எப்படி கிறிஸ்து நமக்காக சாபமானார்? இந்த பூமியிலே அவர் மனுரு எடுத்ததினாலா? இல்லை, இந்த உலகத்திலே வந்து அவர் பிறந்த பொழுது அந்த பரிசுத்தமானது என்றுதான் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதை லூக்கா 1:35 நீங்கள் பார்க்கலாம். 30 வயதிற்கு முந்தைய காலம் வரைக்கும் நமக்கு எதுவுமே தெரியவில்லையே, அந்த காலத்தில் அவர் சாபமானார்? இல்லை, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகம் அதிகமாக விருத்தி அடைந்தார் என்றுதான் நாம் வாசிக்கிறோம். அவருடைய ஊழிய காலங்களிலேதான் பிதா அவரை குறித்து, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்றார். அப்படி என்றால் அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்ட பொழுது நமக்காக சாபமானாரா? ஆம். ஆனால் அவர் சிலுவையிலே தொங்கிய முதல் 3 மணி நேரத்திலே அவ்வாறு சாபமாகவில்லை. ஏனென்றால் அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவரிலே எந்த பழுதும் இல்லை. அவர் சிலுவையிலே தொங்கிய கடைசி 3 மணி நேரங்களிலேதான் நமக்காக அவர் சாபமாக்கப்பட்டார். கவனிங்கள், ஏசாயா 53:10, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவனாய் இருப்பான். மரம் என்னும் கிரேக்க வார்த்தையின் பொருள் கட்டை விறகு அல்லது மரத்தை அது குறிக்கிறது. கிறிஸ்து மரத்திலே தூக்கப்பட்டார். அவர் சிலுவையை நோக்கி சென்றார். அதுவே அவருக்கு மரணத்தை கொடுத்த மரமாய் இருந்தது. ஆனால் அதன் மூலமாகத்தான் நமக்கு ஜீவன் கொடுக்கப்படுகிறது. அவருக்கு மரணத்தை கொடுத்த மரமே நமக்கு ஜீவனை கொடுக்கும் மரமாயிற்று.

0: கலாத்தியர் 3:11, ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தை நாம் விசுவாசித்தனாலே பெறும்படியாகவும் இப்படியாயிற்று. இஸ்ரேல் மக்கள் 1500 ஆண்டுகளாக நியாயப்பிரமாணத்தை பெற்றவர்களாயிருந்தாலும் அதை கொண்டு அவர்களால் வாழ முடியவில்லை. அப்போஸ்தலர் 15:10 பேதுரு என்ன சொல்கிறார்? நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதனால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன் என்று கேட்கிறார். இதன் பொருள் என்ன? நாமோ நம்முடைய பிதாக்களோ நியாயப்பிரமாணத்தை காத்து நடக்க முடியாமல் இருக்கும் பொழுது ஏன் யூதரல்லாத மற்ற ஜனங்களையும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழாக நாம் கொண்டு வர வேண்டும் என்று கேட்கிறார். நாம் அதற்கு கீழ்ப்படிய முடியவில்லை என்றால் அவர்களும் அதற்கு கீழ்ப்படிய முடியாது. நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியாத ஒன்றை கிறிஸ்து நம்முடைய இடத்தை எடுத்துக்கொண்டபடினாலே நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாயிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த கிருபை நாட்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த விசேஷித்த ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கிறார். கலாத்தியர் 3:15, சகோதரரே, மனுஷர் முறைமையின்படி சொல்கிறேன், மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை, அதனுடைய ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை. நீங்கள் ஒரு மனிதனுக்கு 1000 ரூபாய் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறீர்கள். ஆனால் ஓராண்டு காலத்திற்கு பிறகு 500 ரூபாய் தான் கொடுக்க தீர்மானித்து அவனிடத்திலே போய், சகோதரனே, உனக்கு கொடுக்க வேண்டிய இந்த 500 ரூபாயை இதோ வாங்கிக் கொள் என்று சொல்வீர்கள் என்றால் அந்த மனிதன் என்ன சொல்வான்? கொஞ்சம் போரு, 1000 ரூபாய் கொடுப்பேன் என்று நீ வாக்கு கொடுத்தாயே என்று கூறுவான். அதற்கு அவன், இல்லை, இப்பொழுது நான் மாற்றிவிட்டேன் என்று சொல்வான் என்றால், இல்லை இல்லை, நீ மாற்ற முடியாது, ஏனென்றால் அதை குறித்து நம் பத்திரத்திலே கையெழுத்திட்டிருக்கிறோம், உடன்படிக்கை செய்திருக்கிறோம், இது மாற்றப்பட முடியாதது என்று கூறுவான். கலாத்தியர் 3:16, ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து தான் சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. தேவன் ஆபிரகாமை அழைத்து ஆபிரகாமை இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதம் ஆக்குவேன் என்று வாக்கு கொடுத்தார். அதன்படியே ஆபிரகாமின் சந்ததியிலே வந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே உலகத்திற்கு ரட்சிப்பு அருளப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 22:18 நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வாசிக்கிறோம். எனவே இந்த சந்ததி என்பது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிறது. எனவேதான் யோவான் 8:56 இயேசு சொல்லும் பொழுது, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். தொடர்ந்து கலாத்தியர் 3:17 வாசிக்கிறேன். ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்திற்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்கு தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. தேவன் ஆபிரகாமோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்தார், ஒரு வாக்கு கொடுத்தார். அதற்கு பின் 430 ஆண்டுகளுக்கு பின்னர் தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. என்றாலும் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை இந்த நியாயப்பிரமாணம் மாற்றாது. தேவன் ஒருபொழுதும் தாம் கொடுத்த வாக்கை மாற்ற வேண்டும் என்று எண்ணுகிறவர் அல்ல. இந்த பூமியை நான் உனக்கு தருவேன் என்று தேவன் ஆபிரகாமுக்கு தெளிவாக வாக்கு கொடுத்தார். உனக்கு ஒரு சந்ததியை தருவேன் என்றார். எண்ணிக்கைக்கு அடங்காத சந்ததி உன்னுடைய சந்ததியாய் இருக்கும் என்றார். வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலைப் போல அது இருக்கும் என்றார். தேவன் அந்த வாக்கை நிறைவேற்றித்தான் ஆபிரகாம் மூலமாக இஸ்ரவேல் சந்ததியையே உருவாக்கினார். பிரியமானவர்களே, ஆபிரகாம் மூலமாக முழு உலகத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பேன் என்றார். இன்றைக்கும் முழு உலகத்திற்கும் ஆசீர்வாதமான ஒரே ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துவே. இயேசுவை விசுவாசிக்கும் ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பு கொடுக்கப்படும் என்ற வாக்கு தத்தத்தை தேவன் கொடுத்தார். அதையே இன்றைக்கும் அவர் நிறைவேற்றி வருகிறார். கலாத்தியர் 3:18, அன்றியும் சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்கு தத்தத்தினாலே உண்டாயிராது. தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தத்தினாலே அருளி செய்தாரே. கிறிஸ்துவை குறித்து தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் மோசேயின் பிரமாணங்களுக்கு முன்னதாகவே கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம். எனவே நியாயப்பிரமாணம் எந்த வகையிலேயும் தேவனுடைய வாக்கு தத்தத்தை மாற்றாது. அப்படி என்றால் ஒரு கேள்வி எழும்புகிறது, நியாயப்பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டது? அதன் மதிப்புதான் என்ன? இவ்வாறு கூறுவதனாலே நியாயப்பிரமாணத்தை பவுலப்போஸ்தலன் குறை கூறுகிறார் என்று எண்ணிவிடாதிருங்கள். அதற்கு மாறாக மக்கள் நியாயப்பிரமாணத்தின் அவசியத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அந்த கேள்வியை எழுப்புகிறார். நியாயப்பிரமாணத்தை அதன் முழு மகிமையோடும் நிறைவோடும் பூரணத்தோடும் காட்டுகிறார். என்றாலும் அந்த பூரணமான நியாயப்பிரமாணத்தை நம்மிலே எவரும் கை கொள்ள முடியாதபடினாலே நாம் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு நிலைமையிலே இருக்கிறோம் என்பதை பவுல் இதன் மூலமாய் விவரிக்கிறார். நியாயப்பிரமாணத்திற்கான காரணத்தை குறித்து பவுல் கொடுக்கும் விளக்கத்தை அடுத்த நிகழ்ச்சியிலே நாம் சிந்திப்போம். இன்று நாம் கற்றுக்கொண்ட வேத பகுதிகள் நமக்கு உணர்த்திய உண்மைகள் என்ன? நியாயப்பிரமாணம் மனிதர்கள் கை கொள்ள முடியாத ஒன்றாயிருக்கிறபடினாலே அது மனிதனுக்கு சாபத்தை கூறுகிறதா இருக்கிறது, அவனுக்கு தண்டனையே கொடுக்கிறது. எனவே நியாயப்பிரமாணம் விசுவாசத்திற்குரியதல்ல. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று கூறியிருப்பது போல இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே தூக்கப்பட்டு சாபமானார். இதனால் நாம் சாபத்திலிருந்தும் மீட்கப்பட்டிருக்கிறோம். மட்டுமல்ல, ஆபிரகாமுடைய சந்ததி மூலமாய் உலகத்திலுள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லப்படுவது இயேசு கிறிஸ்துவிலே நிறைவேறிவிட்டது. இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக மீட்பராக விசுவாசிக்கும் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷியும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறார்கள். இப்படி இயேசு கிறிஸ்துவை நம் இரட்சகராக விசுவாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு தத்தத்தையும் நாம் விசுவாசத்தினாலேயே பெற்றுக்கொள்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவரே இந்த உலகத்திலே நாம் அவருடைய பிள்ளைகளாய் வாழ நம்மை பலப்படுத்துகிறது, நம்மை வழி நடத்துகிறது. இந்த பரிசுத்தாவியானவரின் நிறைவை பெற்றவர்களாக அவருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக வாழ நம்ம ஏற்பணிப்போமா? ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறங்கள் என்பது ஆண்டவரே, பவுலப்போஸ்தலன் மூலமாக நியாயப்பிரமாணத்தினாலே மனிதன் ரட்சிக்கப்பட முடியாது என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல காரியங்களை செய்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து ஊழியங்களுக்கு கொடுப்பதனாலே நாங்கள் நல்லவர்களாய் மாற முடியாது என்பதை எங்களுக்கு மீண்டும் உணர்த்தினீர், நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசிக்கிறோம் ராஜா. உம்மை விசுவாசிப்பதனாலே எங்களுக்கு பாவ மன்னிப்பு மட்டுமல்ல, மீட்பு மட்டுமல்ல, இந்த உலகத்திலே உம்மிலே நிலைத்து வாழ உம்முடைய தூய ஆவியானவரையும் எங்களுக்கு தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதனாலே கிடைக்கிற பரிபூர்ண ஆசீர்வாதத்தை இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க கேட்கிறோம். இயேசு இரட்சகரின் நல்ல நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்கு தத்தத்தை மாற்றும் என்று கூறப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்கு தத்தத்தை மாற்றும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ சரி, ஆப்ஷன் பி தவறு.
2: இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள்.
3: அன்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களை சற்றே திரும்பி பார்ப்போமா? சட்டம் எப்பொழுதுமே உங்கள் குறைகளை கண்டு உங்களை தண்டிக்கிறதா இருக்கிறது. ஆனால் விசுவாசம் உங்களுக்காக கொடுப்பதற்கு ஒரு காரியத்தை வைத்திருக்கிறது. அதுதான் நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிய முதல் 3 மணி நேரத்திலே சாபமாகவில்லை. ஏனென்றால் அவர் தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். அவர் சிலுவையிலே தொங்கிய கடைசி 3 மணி நேரங்களிலே தான் நமக்காக அவர் சாபமானார். இயேசு கிறிஸ்து மரத்திலே தூக்கப்பட்டார். அவர் சிலுவையை நோக்கி சென்றார். அதுவே அவருக்கு மரணத்தை கொடுத்த மரமாயிருந்தது. அதன் மூலமாகத்தான் நமக்கு ஜீவன் கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு மரணத்தை கொடுத்த மரமே நமக்கு ஜீவனை கொடுக்கும் மரமாயிற்று. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.
5: பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். நீதிமொழிகள் 12:22.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும், தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

ஏக்கம் ஏக்கம். ஆவிக்குரிய வாழ்க்கையில தேக்கம் வரக்கூடாது. நீர் தேக்கமா தான் இருக்கணுமே தவிர தேங்கி போயிடக்கூடாது. நாங்கள் ஒவ்வொருவரும் நீர் தேக்கமாக மகிமை ஆண்டவரை தேக்கி வைக்கிறவர்களாக எங்க போனாலும் உங்க குளோரிய அப்படியே கடத்துகிறவர்களாக எங்க ஒவ்வொருவரையும் மாற்றிடுங்க. புழல் நீர் தேக்கம், பூண்டி நீர் தேக்கம் போல ராஜா ஒவ்வொரு நாளும் நீர் தேக்கமாக, மகிமையின் தேக்கமாக, வார்த்தையின் தேக்கமாக, ஆராதனையின் தேக்கமாக, ஜப தேக்கமாக தேங்குகிறவர்கள் அல்ல, தேக்கமாக குட்டையாக அல்ல நதியாக பொங்கி பிரவாகிக்கணும், பிரவாகிக்கணும் டேமாக. எதை பார்த்த ஜாம் ஆயிடக்கூடாது. ஜாம் ஆயிட்டாங்க, ஜாம் இல்லை டேமா இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரரையும் நீங்க டேமா வச்சிருங்க ராஜா. எந்த இடத்துல போய் நின்னாலும் அங்க நீங்க கொப்பளிக்கணும், நீங்க பொங்கணும், பிரவாகிக்கணும். ஐயோ என்ன கொடுக்க போறேன்னு தெரியலையே, ஐயோ என்ன செய்ய போறேன்னு, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுப்பா. அப்பா சொற்ப வருமானத்தையோ நிறைய வருமானத்தையோ பேங்க்ல போட்டு முதலீடு செய்யறது போல நீங்க கொடுக்கிற வெளிச்சத்தை அப்படியே டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருக்க உதவி செய்யுங்க. எழுதி எழுதி வைக்க, அதை பார்த்துக்கிட்டே இருக்க, அதை பயிற்சி செய்ய, அதை கடைபிடிக்க, அதை கற்றுக்கொள்ள, மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க எங்க இருதயத்தை ஒவ்வொரு நாளும் பக்குவப்படுத்த. எஸ்ரா இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தது போல

சின்னவனை ஆயரமாக, சிறியவனை பலத்த ஜாதியாக மாற்றுகிற காலம். The time has come. Pastor, beloved servants of God, the time has come. Time has come. Time has come. நேரம் வந்து விட்டது. தேவரீ, எழுந்தருள். சியோனுக்கு இறங்குவீர். அதற்கு நீர் தயை செய்யும் காலமும், அதற்காக குறித்த நேரமும் வந்தது. தேவரே, சகலத்தையும் செய்ய வல்லவர். ஒவ்வொரு தேவ மனிதர்களுடைய, தேவ மனுஷிகளுடைய வாழ்க்கையில நீங்க செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. ஒவ்வொருவருக்கும் முன்னும் தொடை உண்டு. தடை அல்ல, தடையை மாற்றி முன்னன் தொடையை தந்து தடைகளை உடைக்கிற தளக்கர்த்தர், தளபதி. முன்னாடி போறீங்க ஆயுததாரி மாதிரி, நாங்கள் பின்னாடியே வரோம். ஆயுததாரி போல நாங்கள் பின்னாடியே வரோம். ஆயுததாரி போல பின்பதாகவே வருகிறோம். ஞாயிற்றுக்கிழமை சொன்னீங்க, நாங்கள் ஊதாரி அல்ல, நாங்கள் ஆயுததாரி. ஆயுததாரி ஊதாரி மைந்தர்கள் எல்லாம் ஆயுததாரியாய் மாறட்டும். எந்த தாய் தம் மகனுக்காக கண்ணீர் வடிச்சு ஊதாரியா இருக்கிறானோ, எந்த ஆண்டவரின் மனைவி மாறி கணவனுக்காக இப்படி குடிச்சு ஊதாரியா தெரிகிறார் என்று அப்படின்னு அழறாங்களோ, அப்பா, கணவரை குறிச்ச பாரம், பிள்ளைகளை குறிச்ச பாரம், இப்படி ஊதாரியா இருக்கிறானே. எத்தனை தாய்மார அழறாங்கப்பா வாலிப பிள்ளைகளை வச்சுட்டு. எத்தனை மனைவிமார அழறாங்க, கணவர் இப்படி சித்திரவதப்படுத்துறாரு. இவங்க எல்லாம் ஒரு ஆயுததாரியாய் மாறுவார்களாக என்று நீர் ஜெபிக்க வைக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். நீங்க தளபதியா முன்னாடி போறப்ப, பின்பதாக வருகிற ஆயுததாரியா, ஒவ்வொருவரையும் மாற்றி மகிழ்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். இது போன்ற சாட்சிகளை நாங்க நிறைய கேட்க போறோம், அதுக்காக ஸ்தோத்திரம். பிரதர், என் பிள்ளை, என் கணவர் ஊதாரியா தெரிஞ்சாரு, குடிச்சுக்கிட்டு தெரிஞ்சாரு, என் பையன் லவ் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சான், தலைவலியா இருந்தான், அவன் இப்ப ஆயுததாரியா மாறிட்டான். ஊரெல்லாம், உலகமெல்லாம் சுவிசேஷத்தை எடுத்துட்டு போகிற ஒரு பிரசங்கியாக, சுவிசேஷகனாக, புதிய சபைகளை ஸ்தாபிக்கிற அப்போஸ்தலனாய் மாறிவிட்டான். அவன் போனாவே தீ வருது. தீர்க்க தரிசனம் உரைக்கிறான், பகுத்து போதிக்கிறான், போதகனாகிவிட்டான், சபைக்கு மேய்ப்பனாகிவிட்டான் என்கிற சந்தோஷமான, சந்தோஷ அழுகையோடு கூடிய சாட்சி ஒவ்வொரு வாயில், ஒவ்வொருவருடைய வாயிலிருந்தும் நீங்க புறப்பட பண்ண போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் நதியாய் பொங்கி பிரவாகிக்கிறார்கள். ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். அமர்ந்து கொண்டு

ஹல்லேலூயா. ஏக்கம் நீங்களும் நானும் எப்படி புழல் ஏறி பூண்டி ஏறி அப்படியே சில நேரம் அப்படியே உடைச்சி செம்பரம்பாக்கம் ஏரியெல்லாம் உடைச்சிக்கிட்டு அப்படியே வருதா சென்னைக்கு. மழை வந்தாவே தாங்க மாட்டேங்குது, மன்னிக்கணும். ஆனா மழையெல்லாம் பெய்யாத நேரத்தில் நீர் தேக்கமாக அப்படியே நிறைய டேம்ல தண்ணி இருக்கிறது போல உங்க வாழ்க்கை என் வாழ்க்கை நீர் தேக்கம் போல, மகிமையின் தேக்கமாக, எழுப்புதலின் தேக்கமாக, வார்த்தையின் தேக்கமாக, ஆராதனையின் தேக்கமாக, ஜப தேக்கமாக, தேங்கிட்டாங்க இல்ல தேக்கமாக, நீர் தேக்கமாக இருக்கிறார்கள் என்கிற சாட்சி கர்த்தர் தருவாராக. ஆமென். ஏங்க ஏங்க அப்பா, நாங்க ஏங்கணும், ஏங்க மனசெல்லாம் ஏங்கிக்கிட்டே இருக்கணும். தாவீது பெரிய ராஜா இல்ல, ராஜாவுக்கு எவ்வளோ பணி இருக்கும், ஊழியக்காரங்களுக்கு எவ்வளோ பணி இருக்கு அப்பா. சில நேரம் பைபிளே வாசிக்க முடியாத அளவுக்கு பணி, சுமை அழுத்துகிறது, அந்த பணிச்சுமை நல்லதே அல்ல அப்பா. ஒரு அதிகாரம் கூட வாசிக்க முடியாத அளவுக்கு பிஸிப்பா, அந்த பிஸியே நமக்கு வேணாம். ஆனா இந்த தாவீது என்ன சொல்றாரு, 27:4 மட்டும் பார்த்துட்டு அப்புறம் கர்த்தரை உயர்த்த போகிறோம். 27:4, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். காலைல எழுந்து இந்த வசனத்தை படிக்கிறப்ப அதுல இங்கிலீஷ்ல அந்த நாடுவேன், தங்கி இருப்பதையே, தங்கி இருப்பதையே அப்படின்னு ஒன்னு. I am asking God for one thing, only one thing, to live with him in his house my whole life long. I will contemplate his beauty, I will study at his feet அப்படினு மெசேஜ்ல போட்டுருக்கு. அதர் வெர்ஷன்ல I will dwell அப்படினு போட்டுருக்கு. அப்பா நான் தங்கிட்டேன்ப்பா, தங்கிட்டேன். அந்த dwell-லயே டீ எடுத்துட்டீங்கன்னா வெல்லுன்னு வரும். நீங்களும் நானும் தான் கிணறு. அந்த கிணறு யாரெல்லாம் அவர் சமூகத்திலேயே dwell ஆயிட்டாங்களோ அவங்க எல்லாம் வெல் ஆயிட்டு அவங்க வாழ்க்கை வெல்லா இருக்கு, வெல்லா இருக்கும், நல்லா இருப்பீங்க. பக்கத்தில் பேசுறங்க, நல்லா இருக்கிறீங்க. டேவிட் விஜயகாந்த் அண்ணன் சொல்லுவாங்க, கையை கொடுத்து நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. இப்ப பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நல்லா இருக்கிறீங்க, இன்னும் நல்லா இருப்பீங்க. மேன்மேலும் கர்த்தர் உயர வைப்பார். நீங்க படருவீர்கள், மலருவீர்கள், மனம் பரப்புவீர்கள். பிள்ளைய குறிச்சு கவலைப்படுறீங்களே, கணவர் குறிச்சு கவலைப்படுறீங்களே, ஊதாரி ஊதாரியா சுத்துறான்றீங்களே, தீர்க்க தரிசனமா கர்த்தர் சொல்லிட்டாரு, ஆயுததாரியாமே, உங்க வீட்டுக்கார ஆயுததாரியா நல்லா இருப்பார். உங்க கண்ணு பார்க்க ஆண்டவர் அவரை நல்லா வைப்பார். உங்க கண்ணீருக்கேத்த பலனை கர்த்தர் தராரு. சந்தோஷமா, தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது அப்படின்னு சொன்னார்ல யோபே சொன்னார், கர்த்தர் சொல்ல யோபு சொன்னார், சகலத்தையும் நீர் செய்ய வல்லவர். அது போல ஆண்டவர் சமூகத்துல நாம் அறிக்கை இடுகிறதையே அறிக்கட்டாக மாற்றி மகிழ ஆண்டவர் வல்லமை உள்ளவர். அப்படியே அப்பாவை பார்த்து, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அருமையான அன்பு சகோதரன் ஜாக் அவர்கள் இயற்றிய பாடல்

0: அன்பு குடும்பத்தார் யாவருக்கும் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். ஆண்டவர் நேற்று தினத்தில் அற்புதமாக நம்மோடு ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ரெண்டு விதமான நேரங்களை குறித்து நம்மிடத்தில் பேசி கொண்டு வருகிறார். ஒரு நேரம் என்னன்னா குரோனோஸ். குரோனோஸ்னா நாம் இந்த பூமியில் செயல்படுவதற்காக தேவன் நமக்கு தந்திருக்கிற நேரம், நம்முடைய வாட்ச், காலங்கள், நாட்கள், வருஷங்கள், இது எல்லாம் என்னன்னா குரோனோஸ். இந்த காலங்களையும் நாட்களையும் நமக்கு தந்திருக்கிற அதே ஆண்டவர் தான் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செயல்படுவதற்காக நம்முடைய வாழ்க்கையில் எழுந்தருளி நம்முடைய சார்பில் செயல்படுவதற்கான நேரத்தையும் முன்குறிச்சிருக்கிறார். இந்த காட்ஸ் டைமை தான் நாம் என்னன்னு சொல்கிறோம்னா
1: கைரோஸ்.
0: கைரோஸ்ங்கிறது ஒரு கிரீக் வேர்ட். அது எதை குறிக்குதுன்னா, இட் டாக்ஸ் அபவுட் காட்ஸ் டைம், தேவனுடைய நேரத்தை குறிக்கிறது, அல்லது காட்ஸ் அப்பாயிண்டட் டைம் டு ஆக்ட், தேவன் தாம் செயல்படுவதற்காக தம்முடைய ஆதீனத்தில் குறித்திருக்கிற ஒரு நேரம்தான் கைரோஸ். நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிற ஆண்டவர் கொடுத்த உடனே அந்த காரியங்களை நிறைவேற்றுகிறது இல்லை. சில தீர்க்க தரிசனங்கள், நம்முடைய அன்றாட தேவைகளுக்கு எடுத்த தீர்க்க தரிசனங்கள் சில நேரம் சொன்ன அன்னைக்கே என்னன்னா நிறைவேறும். நம்முடைய நாம் கூப்பிட்ட நாளில் அவர் நமக்கு பதிலை தந்து நம்முடைய ஆத்மாவில் பலனை தந்து நம்மளை தேற்றுகிற ஆண்டவர்.
1: ஆமென்.
0: கூப்பிட்ட நாளில்
1: எஸ்
0: தாவீது கூட அப்படிதான் அவர் ஜெபம் பண்ணார்.
1: சங்கீதம் 138:3
0: தேங்க் பண்ணார், நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறு உத்தரவு அருளி நீர்,
1: என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர்.
0: The moment I called out, you stepped in. Hallelujah. As soon as I pray, you answer me. நான் வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே எனக்கு என்ன பதில் வந்துருச்சுன்னா உடனே ஆண்டவர் ஆன்சரை கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி அனுபவங்களும் நமக்கு என்னன்னா
1: உண்டு.
0: ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய காலிங் ரிலேட்டட், நம்மளை குறித்த ஆண்டவருடைய திட்டம், நோக்கம் தொடர்பான தீர்க்க தரிசனங்களை வெகு காலத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் நம்மிடத்துல சொல்லியிருந்தாலும் அந்த காரியங்களுக்கு ஒரு வடிவம் கொடுக்கக்கூடிய தருணத்தையும் நேரத்தையும் ஆண்டவரே முன்குறிச்சிருக்கிறார். அதுதான் கைரோஸ்.
1: எஸ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நாங்க கூட 2001 ஆண்டுல தங்கச்சி மடம் வந்திருந்தோம். அப்பதான் எங்க ஊழியம் பிகின் ஆச்சுங்க. அந்த நாட்கள்ல ஒரு கூரை குடிசையில நாங்க சில பேரோட ஆராய்ச்சிட்டு இருந்தப்போ தேவன் எங்களுக்கு தான் அப்போதான் 5 விதமான ஊழியங்களை இந்த தீவிலிருந்து நான் எழுப்புவேன். அப்போ சில தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள் எழும்பி தேசமெங்கும் புறப்பட்டு போவார்கள். இதுதான் அந்த நாள் ஆண்டவர் எங்களோடு பேசின வார்த்தை. அந்த மாபெரும் எழுப்புதல் தரிசனத்தினுடைய நிறைவேறுதலுக்காக
1: Yes.
0: Since 2001. அப்போ ஒரு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை நம்முடைய தரிசனம் தொடர்பான காலேபுக்கு 45 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற கைரோஸ் டயத்துக்குள்ள கொண்டு வந்தார்ல
1: வந்தாரு.
0: 17 வயசுல ஜோசப்க்கு கொடுத்த சொப்பனம் நிறைவேறுகிற கைரோஸ் டயத்துக்குள்ள ஆண்டர் 30 வயசுல கொண்டு வந்தார்ல
1: கொண்டு வந்தார்.
0: தாவீதுக்கு சின்ன வயசுல 16 வயசுல என்னன்னு தெரியல, அந்த ஏஜ்ல சாமுவேல் மூலமா உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன வாக்கியங்கள் ஃபுல் ஃபார்முக்கு வந்தது அவருடைய 30 வயசுல தானே.
1: எஸ்
0: அந்த மாதிரி ஆண்டவர் நமக்கு ஒரு காலத்துல தீர்க்க தரிசனங்களை நமக்கு தந்திருந்தாலும் அந்த காலங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தை மனசுல வச்சு தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார். அதுக்கு பிறகு ஆண்டவர் நமக்கு ஒரு அவர் செயல்படுவதற்கான ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார். இட் மீன்ஸ் இஸ் கைரோஸ் டைம். ஆனா அந்த இடைப்பட்ட காலத்துல ஆண்டவர் நமக்கு குரோனோஸ் தர்றார்.
1: ஆமென்.
0: குரோனோஸ்னா என்ன? நாம அவருடைய பாதத்துல காத்திருந்து அவர் நமக்கு கொடுத்த பொறுப்புகளை செஞ்சுக்கிட்டு எந்த இடத்துல வச்சிருக்கிறாரு அந்த இடத்துல உண்மையா இருந்து எங்க போய் சொல்றாரோ அங்க போயிட்டு என்ன செய்ய சொல்றாரு அதை செஞ்சுட்டு அமைதியா குவாய்டா. நீங்க பெரிய மனுஷனா இருந்தா கூட சத்தமே இல்லாம நீங்க உங்க காலத்துல நீங்க 1000 ஆக போறீங்க. ஆனா அந்த காலம் வர்ற வரைக்கும் ஒரு சின்னவனா தேவன் சொன்ன வேலையை செஞ்சுக்கிட்டு யாரும் யார் யார் நம்மள அறிந்திருப்பாங்க ஆனா நம்ம யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. அவர்கள் நடுவுல ஒரு சாதாரண தெள்ளு பூச்சிய போல சிம்பிளா தேவன் சொன்ன காரியத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு அப்படியே நாம் அவரோடு நடக்கிற இந்த பீரியட் தான் என்னன்னா குரோனோஸ்.
1: எஸ்
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: நாம நினைச்ச நேரத்துல காரியங்கள் நிகழ்றது இல்ல, தேவன் முன்குறிச்ச நேரத்துல தான் காரியங்கள் நிகழுது.
1: எஸ்
0: இல்ல விரக்தி அடைகிறதோ வேதனைப்படுறதுலயோ என்ன இல்ல,
1: வேலையே இல்ல
0: இல்ல
1: வேலையே இல்ல.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: ஏற்ற காலம் வர்றப்போ எல்லாம் எப்படி நடக்கும்? தீவிரமாய் நடக்கும்,
1: தீவிரமாய்
0: விறுவிறுன்னு நடக்கும். பாக்குற எல்லாருக்கும் கிருகிருன்னு வரும். சொல்ல போனா நமக்கே கிருகிருன்னு வரும்.
1: இந்தங்க சோடா குடிங்க. அல்லேலூயா.
0: சோ நாம செயல்படுவதற்கான காலங்களையும் நேரங்களையும் நமக்கு தருகிற அதே ஆண்டவர் தான். குரோனோஸ் நமக்கு தருகிற அதே
1: ஆண்டவர்
0: தான். வருஷங்களை தருகிற அதே ஆண்டவர், மாதங்களை தருகிற
1: அதே ஆண்டவர்,
0: நாட்களை தருகிற
1: அதே ஆண்டவர்.
0: இந்த நாள் கூட ஆண்டவர் நமக்கு தந்த குரோனோஸ்.
1: எஸ், ஒரு வருஷத்துல 52 வாரங்களை குரோனோஸ் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்.
0: நாம தேவனுக்காக செயல்படுவதற்கு தேவனோடு பிஸியா இருக்கிறதுக்கான ஒரு காலத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாள் கத்தர்
1: தந்த நாய்.
0: சோ இந்த நாள்ல எதுக்காக கத்தர் தந்திருக்கிறாரு? ஆண்டவரோட பிஸியா இருக்க வேண்டியது.
1: ஆமென்.
0: ஆண்டவரோட செலவிடுவதற்காக இந்த நேரம் என்ன செய்யப்பட்டிருக்கு?
1: கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நாள் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நாள்ல நான் உம்மோடு அதிகமா சஞ்சரிக்க விரும்புறேன் ஆண்டவரே. எனக்கு வாக் வித் காட்.
1: எஸ்,
0: எனக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான்.
1: சஞ்சரித்து கொண்டிருந்தான்.
0: ஆம்பிளிஃபைட்ல ஹாபிச்சுவல் வாக் வித் காட்.
1: எஸ்,
0: தேவனோடு நடக்கிறது, தேவனோடு வாழ்றது அந்த ஏனோக்குங்கிற மனுஷனுக்கு லைஃப் ஸ்டைலாவே இருந்துச்சு.
1: ஆமென்.
0: வாழ்க்கை முறையாக இருந்தது.
1: எஸ்,
0: வாழ்க்கையினுடைய அங்கமாக மாறி இருந்தது. தேவன் செயல்படுகிற நேரம் வர்ற வரைக்கும் நீ என்னையா பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டா, நான் தேவனோட சஞ்சரிச்சுக்கிட்டு இருந்தேன் ஐயா.
1: ஆமென்.
0: நான் தேவனோட வாழ்ந்துகிட்டு இருந்தேன் ஐயா.
1: வாழ்ந்துகிட்டு இருந்தேன்.
0: நான் தேவனோட நடந்துகிட்டு இருந்தேன் ஐயா.
1: ஆமென். ஹல்லேலூயா
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: இந்த மாதிரி நான் தேவனோட, தேவன் எனக்கு கொடுத்த பணியை செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த நேரத்துலதான் என் வாழ்க்கையில கர்த்தர் செயல்படுகிற நேரம் வந்தது.
1: வந்தது.
0: கைரோஸ் வந்தது.
1: கைரோஸ் வந்தது.
0: 2025 என்னன்னா கைரோஸ்.
1: கைரோஸ்
0: தேவன் நம்முடைய வாழ்க்கையில எழுந்தருளி செயல்படுகிற ஆண்டு.

0: Kairos means God's appointed time to act.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Full of God's action-packed season.
1: Action-packed season.
0: Acts of the apostles.
1: Acts of the Holy Spirit.
0: Hallelujah. அந்த மாதிரியான ஒரு சீசன் இந்தியாவுக்கு
1: ஆமென்
0: வந்துருச்சு
1: வந்துருச்சு வந்துருச்சு ஹல்லேலூயா.
0: க்ரோனோஸ் டைம் என்னையா போட்டிருக்க இல்ல ஜூம் பண்ணி காட்டுங்க. க்ரோனோஸ்
1: க்ரோனோஸ்
0: அண்ட் கைரோஸ் டைம் லைன் ஏத்தம் புடிச்சுக்கங்க.
1: எஸ்
0: ஓகே. நம்முடைய வாட்சை கையில கட்டிட்டு இத்தனை செகண்ட் இத்தனை நிமிஷம் இத்தனை மணின்னு சொல்றோம் பாருங்க, அதான் என்னது
1: க்ரோனோஸ்.
0: க்ரோனோஸ் சீரா இருக்கும். நம்ம தான் அதோட இணைஞ்சு என்ன செய்யணும்,
1: பயணிக்கணும்,
0: ஓடணும். அது நமக்காக நிக்காது, நமக்காக வெயிட் பண்ணாது.
1: ட்ரெயின் நமக்காக நிக்காது, ஃபிளைட் நமக்காக நிக்காது.
0: நேரத்தோட இணைஞ்சு என்ன செய்யணும், நம்மளும்
1: ஓடணும்,
0: ஓடிட்டே இருக்கணும். அப்படி போறப்ப காட்ஸ் அப்பாயிண்டட் டைம் மோர் குவாலிட்டேட்டிவ், not about days, months
1: and minutes.
0: And minutes, the nera kaalam
1: second nimisham
0: second maasam chevakalama july maasam september maasam
1: sanikalama
0: budhankalama adala
1: kanakala vekkada
0: kaalathirku apparpattavar kaalathukulla praveshikkiradha kairos.
1: Amen. Yes.
0: Hallelujah.
1: Kaalathukku apparpattavar kaalathukul praveshippadhu dhaan kairos.
0: காலம் வந்து ஆண்டவரை பவுன் பண்ண முடியாது. காலத்துக்குள்ள ஆண்டவரை அடைக்க என்னன்னா
1: முடியாது,
0: முடியாது. ஆனா மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்றப்ப அவர் காலத்துக்குள்ள தன்னை சுருக்குறாரு.
1: எஸ்
0: சுருக்கிட்டு காலத்துக்குள்ள காலத்தின் தேவன் வருகிறார்.
1: ஆமென்.
0: பவர்ஃபுல் வேர்ட்.
1: ஆமென். எஸ்
0: காலத்துக்குள் காலத்தின் தேவன் வருகிறார்.
1: எஸ்
0: அதான் உங்க கைரோஸ்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: 25
1: Yes.
0: இந்த காலத்துக்குள்ள காலத்தின் தேவன் கடந்து வந்திருக்கிறார்.
1: ஆமென். காலத்தின் தேவன் கடந்து வந்திருக்கிறார்.
0: பிகின் ஆயிருச்சு.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: உங்க வெயிட்டிங் பீரியட் ஆல்ரெடி ஓவர்.
1: எஸ்
0: உங்க காத்திருப்பின் நாட்கள் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு சாமி.
1: முடிஞ்சிருச்சு சாமி.
0: நவம்பர்லயே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு.
1: ஆமென்.
0: இன்னும் டிசம்பர் வரைக்கும் சாரி ஜனவரி வரைக்கும் அது கண்டுக்கிறாம இருக்கீங்க, டிசைன் பண்ணாம இருக்கிறீங்க.
1: அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.

0: 32. இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலா காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும்.
1: இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த இவர்களுடைய எல்லா சகோதரருமே.
2: அல்லேலூயா.
0: And of Issachar, men who had understanding of the times to know what Israel ought to do. காலத்தையும் நேரத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இஸ்ரவேல் என்ன செய்யணுங்கிறத அவங்களுக்கு சொல்லக்கூடிய 200 சீஃப் இருந்தாங்களாம்.
1: ஆமென்.
0: 200 லீடர்ஸ்.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: தேவனுடைய கைரோஸ் அறிஞ்சிருக்கிறான் பாருங்க, அவன் தான் இந்த சீசனுக்கான லீடர்.
1: ஆமென். Hallelujah.
0: Hallelujah. அவன் தான் லீட் பண்ணுவான்.
1: ஆமென்.
0: இவர்களுடைய வாக்குக்கு எல்லா பிரதர்ஸும் செவி கொடுத்துதான் ஆகணும்.
1: ஆகணும்.
0: The body of Christ should listen to these leaders.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: You are a chief.
1: Amen.
0: உங்களுடைய சீசன் வர்றப்போ உங்களுக்குன்னு ஆண்டவர் குறிச்சிருக்கிற கைரோஸ் டயத்தை நீங்க டிசைன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க யாருன்னா லீடர்.
1: Yes.
0: You are a leader.
1: Amen.
0: தகுந்த யோசனை சொல்லத்தக்க மனுஷர்கள் 200 பேர் இல்ல,
1: தலைவர்கள்
0: 200 chiefs.
1: Yes.
0: 200 leaders with their families.
1: Yes.
0: சீசனை அறிஞ்சு சீசனை குறிச்ச வெளிப்பாடப்பட்டு கைரோஸ் மொமெண்ட குறிச்ச காரியத்தை குறிச்ச கிளீன் ரெவலேஷனோட ஒருத்தன் வர்றப்போ அவனுக்கு நீங்க செவி கொடுங்க.
1: Yes.
0: அவன் உங்களுடைய faith level கண்ணாப்பண்ணானு தூண்டுவான்.
1: Amen.
0: அவனுடைய messages நீங்க கேக்குறப்போ உங்க faith பிச்சுக்கிட்டு அடிக்கும்.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கைரோஸ் டைம் வந்தவன அடிமை ஆளுநரா மாறினானா?
1: மாறினா.
0: ஆட்டோமேட்டிக்கா அவன் என்ன chief ஆகிட்டாரா?
1: Chief.
0: டேய், அவன் சொல்றத கேளுங்கடா.
1: Yes.
0: அவன் சொல்றத என்ன செய்யுங்க?
1: சீப்பா இருந்தவன் சீஃப் ஆயிட்டான் பாரு.
0: அப்படி சொல்லுங்க. சீப்பா இருந்தவன் யார் ஆயிட்டான்?
1: சீஃப் ஆயிட்டான்.
0: சீஃப் ஆயிட்டான் பாருங்க.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: சங்கீதத்துல தானே நம்ம வாசிக்கிறோம். 105
1: ஆச்சரியமானவரே. 105:17
0: அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார்.
1: யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான்.
0: அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள்.
1: அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது.
0: கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது.
1: ராஜா ஆள் அனுப்பி
0: அவனை கட்டவிழ்க்க சொன்னான்.
1: ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான்.
0: எதுக்காக? தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும்,
1: தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும்,
0: அவனை தன் வீட்டுக்கு
1: தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: சீப்பா இருந்த ஸ்லேவ் யார் ஆயிட்டார்னா,
1: சீப்
0: தேசத்தை சேவ் பண்ண வந்த
1: சீப்
0: ஆயிட்டார்.
1: சீப் ஆயிட்டார்.
0: சீப்பா இருந்த ஸ்லேவ் தேசத்தை சேவ் பண்ண வந்த
1: சீப். அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: He saved the entire world and he became a chief.
1: Chief
0: to all nations.
1: Amen.
2: Hallelujah.
1: Hallelujah.
0: Enna avanukku andha kaalathaiyum andha samayathaiyum devan indha season la enna seiya virumbraru enna nadakkudhu abdingiradha kuricha understanding adha kuricha revelation irundadunala avan yaar aitaana
1: chief aitaan. Chief aitaan.
0: Avanude vaakkukku avanude solluku ellaru sevi koduthu dhaan enna seiyanum.
1: Aaganum.
0: Aaganum.
1: Aaganum.
0: அதற்கு தய செய்யும் காலமும்
1: அதற்காக குறித்த நேரமும் வந்தது.
0: அது சிங்காசனத்துல அமர்ந்திருந்த ஆண்டவர் என் சார்பில கிரி செய்யும்படி எனக்காக எழுந்தருளுகிற ஆண்டு.
1: ஆமென்.
0: கிங் எழும்புறாருங்க.
1: ஆமென். Let God arise.
0: Let God arise.
1: Let God arise.
0: Let God arise. Abdina, ஆண்டவர் என்ன ஸ்டூல் உட்கார்ந்து ராஜாவே சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறப்ப ராஜாதி ராஜா வானாதி வானம் கொள்ளாதவர் பூமி அவருக்கு பாதபடி வானம் அவருக்கு சிங்காசனம் அந்த சராசரங்களை படைத்தவர் எனக்காக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களை மனசுல வச்சு அந்த வாக்குகளை நிறைவேற்றும்படி தம்முடைய சிங்காசனத்தை விட்டு எழுந்தருளுகிற
1: ஆண்டு தேவானி
0: He will arise and will step into your life.
1: Amen.
0: அவர் சிங்காசனத்திலிருந்து எழுந்து தேவரீர் எழுந்தருளி
1: சியோனுக்கு இறங்குவீர்
0: சியோனுக்கு
1: இறங்குவீர்
0: அதற்கு தயை செய்யும் காலமும்
1: அதற்காக குறித்த நேரமும் வந்தது.
2: அல்லேலூயா
1: அல்லேலூயா அல்லேலூயா.
0: The set time has come.
1: Set time has come.
0: The moment designated. அதான் ஆம்ப்ளிஃபைட்ல இருக்கு. The set time has come. ரெண்டு காரியம் மேல இருக்கிறது என்னன்னா தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு
1: இறங்குவீர்
0: இறங்குவீர் அப்படிங்கிறது இட் வாஸ் ஹிஸ் பிரேயர். அது ஒரு மனுஷனுடைய ஃபெய்த் கன்ஃபஷன். ஆண்டவர் மேல உள்ள விசுவாசத்துல ஒரு மனுஷன் பண்ணின அறிக்கை அது.
1: எஸ்
0: அந்த வசனத்தினுடைய முதல் பகுதி. ஆனா அந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதி என்னன்னா அது அறிக்கை இல்ல.
1: அல்லேலூயா.
0: எனக்கு அவர் தயை செய்யற காலமும் நேரமும் வரும்னு சொல்லல.
1: வந்துருச்சு
0: வந்ததுன்றாரு.
1: வந்தது
0: அதான் 2005 உங்களுக்கான டைம் வரும்னு நாங்க பிரசங்கம் பண்ணல. வந்துருச்சுன்னு பிரசங்கம்
1: வந்துருச்சு வந்துருச்சு.
0: இந்த இசக்கார் புத்திரர் சொல்றத கேளு.
1: ஆமென்.
0: இசக்கார் அபிஷேகம் மேல என்ன செஞ்சிருக்குனா
1: வந்திருக்கு
0: வந்திருக்கு.
1: இசக்கு இல்லைன்னு சொல்லாதீங்க. இசக்கார் சொல்லிட்டாரு.
0: இசக்கார் அனாயிட்டிங் இருக்கிறப்ப எனக்கு இசக்கு இல்ல எனக்கு பலன் இல்ல இனியும் திராணி இல்ல இனியும் காத்திருக்க பொறுமை இல்லைன்னு சொல்லாதீங்க. Your time has come.
1: Amen.
0: I'm not preaching your time will come சொல்லல.
1: The time,
0: your
1: has,
0: time
1: come.
0: Has come.
1: Time has come.
0: உங்க நேரம் வரும்னு நான் போதிக்கல உங்க நேரம் வந்துச்சுன்னு சொல்றேன்.
1: ஆமென்.

0: அல்லேலூயா.
1: இதே இது பாஷன்ல எப்படி இருக்கு பாருங்களேன், பாஷன்ல இன்னும் அருமையா இருக்கும். Now is the time. முதல்ல ஐ நோ அப்படிங்கிறார், ஐ நோ யூ ஆர் அபவுட் டு அரைஸ் அண்ட் ஷோ யுவர் டெண்டர் லவ் டு ஜான். ஐ நோ,
0: எனக்கு தெரியும்.
1: ஐ நோ யூ ஆர் அபவுட் டு அரைஸ் அண்ட் ஷோ யுவர் டெண்டர் லவ் டு ஜான். ஐ நோ, எனக்கு தெரியும். ஐ நோன்னு சொல்லிட்டு அடுத்து நவ் இஸ் த டைம்.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: நீங்க ஐ நோ, ஐ நோ காட் வில் டு, ஐ நோ ஒன் டே காட் வில் அரைஸ், ஐ நோ, ஐ நோ, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் அப்படின்னு உங்க ஃபெய்த்தை நீங்க அறிக்கை பண்றதுக்கு ஒரு காலத்தை நியமிச்ச ஆண்டவர் நவ் இஸ் தி டைம்.
0: ஆமென்
1: அப்படின்னு நீங்க டிக்ளேர் பண்றதுக்கான டயத்தையும் தருவார், தந்திருக்கிறார்.
0: அதுதான் கைரோஸ்,
1: அதுதான் கைரோஸ்,
0: கைரோஸ்.
1: நவ் இஸ் தி டைம்.
0: அல்லேலூயா, அல்லேலூயா.
1: இதுக்கான டைம், லார்ட், ஃபார் யுவர் கம்பாஷன் அண்ட் மெர்சி டு பி போர்ட் அவுட். இந்த நாட்கள் அவருடைய தயவு இறக்கத்தை ஆண்டவர் அள்ளி தட்ட போறார்.
0: ஆமென்.
1: கொட்ட போறார்,
0: கொட்ட போறார்.
1: சொட்டு சொட்டா சொட்டுச்சுல, கொட்டு கொட்டுன்னு கொட்ட
0: போகுது, கொட்டு கொட்டுன்னு கொட்ட போகுது.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: உங்க மேல மட்டும்தான் இருந்த அந்த நீங்க அனுபவிச்ச அந்த இறக்கத்தை, அந்த தயவை ஆண்டவர் உங்க மூலமா தேசங்களுக்குள்ள ரிலீஸ் பண்ண போறார்.
0: ஆமென்.
1: இஸ் கோயிங் டு போர்ட் அவுட்,
0: போர்ட் அவுட்.
1: The appointed time has come for your prophetic promises to be fulfilled.
0: Yes.
1: One more time, Dhyanichamla. The prophet's embryonic sermon,
0: yes,
1: will come to its full form.
0: Hallelujah. Hallelujah.
1: Adha Matthew la irukku. Matthew la chapter 1 la அத்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. 22வது வசனம் பாருங்க, மெசேஜ்ல பாருங்க.
0: தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது.
1: ஓகே, this would bring the prophet's embryonic sermon to full term,
0: full term.
1: The prophet's embryonic sermon to full term,
0: term.
1: ஒரு தீர்க்க தரிசி பேசினது ஒரு கரு போல இருந்துச்சு பாருங்க, அது முழு உருவத்துக்குள்ள வந்திருக்கு.
0: ஆமே,
1: கரு போல இருந்த வார்த்தைகள் முழு உருவம் கொள்ளுது,
0: முழு உருவம்.
1: கைரோஸ்ல,
0: கைரோஸ்,
1: அல்லேலூயா. அதான் சங்கீத 102:13 வாசிக்கிறோம், The appointed time has come for your prophetic promises to be fulfilled.
0: Yes.
1: ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சில வாக்குறுதிகளை தந்தாரு பாருங்க. கடந்த நாட்கள்ல அவரோடு நடந்த நாட்கள்ல தேவன் நமக்கு தந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில 100% அப்படியே நிறைவேறுகிற ஒரு கைரோஸ் சீசனுக்குள்ள, ஒரு கைரோஸ் டயத்துக்குள்ள ஆண்டவர் நம்ம கொண்டு வந்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில என் ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார்.
0: ஆமென்.
1: காலத்தின் தேவன் என்னுடைய காலத்துக்குள்ள வந்திருக்கிறார்.
0: ஆமென். Hallelujah.
1: விறுவிறுன்னு இருக்கும்,
0: விறுவிறுன்னு இருக்கும்,
1: கிறுகிறுன்னு வரும்.
0: ஆமென். Hallelujah.
1: சட்டு புட்டு நடக்கும்.
0: Yes.
1: காரியம் உண்டும்.
0: ஆமென்.
1: நீங்க முளைச்சு வர்ற டைம் இது.
0: Yes.
1: உங்க கிளைமேட் வந்திருக்கு.
0: ஆமென்.
1: கிளைமேட்டை தந்தவரு காரியத்தை முளைச்சு வராமலா வச்சிருவாரு. காரியம் முளைக்கிறதுக்கு தானே கிளைமேட்டே தந்திருக்கிறாரு.
0: ஆமென்.
1: அதுக்கு தானே சீசனை தந்திருக்கிறாரு. அப்ப சீசன் வந்திருக்குன்னு சொன்னா காரியம் விரும்பின காரியம் ஆகும்படி வாய்க்குங்கிறது நிஜம்.

0: தேவன் குறித்திருக்கிற காலமும் நேரமும் நம்ம வாழ்க்கையில வரும் பொழுது அவரால் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட காரியங்கள் நிகழ்ந்தே தீரும்,
1: நிகழ்ந்தே தீரும்.
0: You will possess those blessings without any efforts. எந்த விதமான முயற்சியும் இல்லாம சும்மா கையை உயர்த்தி அவரை ஆராதிச்சு ரிசீவ் பண்ணுவீங்க.
1: Yes.
0: Word a conceive பண்ணது உண்மைதானே?
1: உண்மைதான்.
0: Blessing a receive பண்றது உண்மைதான்.
1: Amen. I receive.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: You will receive his blessings for you have already conceived his promises in your spirit.
1: Yes.
0: நீங்க ஏற்கனவே அவருடைய உங்களுடைய ஆவியில அவர் தந்த வார்த்தைகளை கருத்தரிச்சிருக்கிறதுனால நீங்க அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். நிச்சயம்.
1: Amen.
0: Believe.
1: I believe.
0: மாம்பழம் பழுத்து மரத்திலேயே பழுத்த பழம்,
1: மரத்திலேயே பழுத்த பழம்.
0: பாக்குறப்ப நம்ம கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், அதிசயமா இருக்கும்.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: So anointed words. ஒரு தீர்க்கதரிசி அவனுடைய ஆவியில தேவனுடைய ஆவியானவர் தந்த ஏவுதல்ல பேசுறப்போ அவன் பேசல, கர்த்தருடைய ஆவியானவர் அவனை கொண்டு பேசுகிறார்.
1: அவனை கொண்டு பேசுகிறார்.
0: கர்த்தர் அருளிய வசனம் அவனுடைய நாவில் இருக்கு.
1: Amen.
0: The Lord is using him. And he is using him as his instrument.
1: Yes.
0: ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற கருவி அவன். அவன் ஒரு கருத்தை தெரிவிக்கல.
1: Hallelujah.
0: அவன் தன் சொந்த கருத்தை அடிச்சு விடல.
1: Yes.
0: அவனுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவனுடைய ஆவியானவர் அவனை ஏவுறாரு.
1: ஏவுறாரு.
0: அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான்.
1: Amen.
0: And his words are anointed.
1: Amen.
0: Rhema words. அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தை.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவர் anointed words தந்தவர் appointed டைத்தையும் தருவார்.
1: Amen.
0: அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தை உண்டுனா குறிக்கப்பட்ட காலமும் உண்டு.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நகமும் சதை மாதிரி.
1: Yes.
0: ரெண்டையும் பிரிக்க முடியாது.
1: முடியாது.
0: இந்த மாதிரி அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தை முன்னுரைக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையும் அதற்காக குறிக்கப்பட்ட ஒரு காலமும் சமயமும் நம்ம வாழ்க்கையில கணிஞ்சு வர்றப்ப எதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் திரும்புற பக்கமெல்லாம் இருக்கும்.
1: ஆமே.
0: கல்யாணம் முடிய வாய்ப்பே இல்ல, சட்டுப்புட்டுன்னு கல்யாணம் முடிஞ்சிடும். இந்த கடன்ல இருந்து மீண்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல, ஐயோ அந்த கடங்காரன் எனக்கு வேணவே வேணான்னு மன்னிச்சு விட்டுருப்பான். என்னடா நடக்குது நம்மளை சுத்தி? பட்சிக்கிறிடத்திலிருந்து பட்சணமும்
1: பலவான இடத்திலிருந்து மதுரமும் வந்தது.
0: நியாயாதிபதிகள் 14:14க்கான அர்த்தம் இப்பதான்டா எனக்கு என்ன செய்தா
1: புரிகிறது, விளங்குகிறது.
0: தருதலையா இருந்த மகன் மூளைக்கு தலைக்கெல்லாம் மாறுவான்.
1: ஊதாரியா இருந்தவன் ஆயுததாரியா ஆயிடுவான்.
0: அத்தான் வந்தாலே செத்தேன்னு இருந்த நிலைமை மாறி அத்தான் வீட்டுக்குள்ள வந்தாருனாலே
1: செத்தேன்,
0: நானும் என் பிள்ளைங்களும் செத்தோம் அப்படிங்கிற நிலைமை மாறி. அன்பான கணவரா,
1: அணைக்கிற கணவரா,
0: அணைக்கிற கணவரா, பிள்ளைகளை ஆதரிக்கிற கணவரா.
1: எஸ்
0: ஐயா மாறுறாரு,
1: மாறுறாரு.
0: அஸ்டர் சாத்தியமே இல்லை. சீசன் இது.
1: எஸ்
0: பஞ்ச புசனாரியா இருந்தவன்லாம் வாரி வளங்குற வல்லாளா மாறுவான்.
1: ஆமேன். குடும்பம் அணைஞ்சிரும் பார்த்தேன், அணைக்கிற கணவனால அணையில அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க.
0: சபையை துன்பப்படுத்தி பாழாக்கி அதை நாசம் நினைச்ச மனுஷன் எல்லாமே சபைக்கு தூணா மாறுவான். அவன் அப்போஸ்தலனா மாறுவான்.
1: ஆமென். எஸ். We believe.
0: Hallelujah.
1: Hallelujah. Hallelujah.
0: என்ன இந்த மாதிரியான காரியம் நிகழ்வதற்காகவே ஆண்டவர் இந்த காலத்தை குறிச்சிருக்கிறாரு. Designated moment.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இதுக்குன்னே ஒரு காலத்தை செட் பண்ணிருக்கிறார். இதை எதை செய்யணுங்கிறது, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்கு ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, பிறக்க ஒரு காலம் உண்டு, சாகிறதுக்கு ஒரு காலம் உண்டு,
1: எல்லாத்துக்கும்
0: இழக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, எல்லாத்துக்கும். எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் இன் இட்ஸ் சீசன்.
1: ஆமென்.
0: நவ இஸ் தி டைம்.
1: எஸ்,
0: ஐ நோ, I know one day God will come into my life. அப்படி சொல்லிட்டு இருந்தீங்க பாருங்க, கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. I know, definitely God will help. I know. எனக்கு ஆண்டவர் நிச்சயமா உதவி செய்வார், செய்வார், செய்வார் சொல்லிட்டு இருந்தீங்க பாருங்க. Now.
1: Yes.
0: Now. இப்ப அவர் எனக்கு உதவி செய்யற நேரத்துக்குள்ள என்ன கொண்டு வந்திருக்கிறாரு. Now is the time.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah. Now.
0: பாக்குறப்ப நமக்கு எப்படி இருக்கும்னா பிரமிப்பா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும், அதிசயமா இருக்கும்.
1: ஆமென்.
0: வாய்ப்பே இல்லாத, இதெல்லாம் வாய்ப்பே இல்ல, இதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு நினைச்சீங்களோ அதுல எல்லாம் ஒரு மிராக்குலஸ் இன்ட்ரூவென்ஷன் ஆஃப் காட்.
1: ஆமென்.
0: ஆண்டவருடைய அதிசயமான நடத்துதல், ஆண்டவருடைய அற்புதமான இடைபெடுதல்களை இந்த சீசன்ல நீங்க எதிர்பாருங்கள்.
1: ஆமென்.
0: சிலருடைய லைஃப்ல இட்ஸ் ஹேப்பனிங் ஆல்ரெடி. God has started his work in their life. அவங்க வாழ்க்கையில ஏற்கனவே தம்முடைய கிரியையை ஆண்டவர் ஆரம்பித்து விட்டார்.
1: ஆரம்பித்து விட்டார்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: எனக்கெல்லாம் வாசனை கும்முன் அடிக்குது.
1: ஆமென்.
0: காசில.
1: Yes. அல்லேலூயா. அல்லேலூயா.
0: உங்களுக்காக ஆயத்தம் பண்ற பந்தி கிச்சன்ல ரெடி ஆயிட்டு இருக்கிறப்ப அந்த ஏரியா வளாகத்துல வந்தாலே எங்க ஊர்ல ரால் பொறிக்கிறது கம கம கமன்னு அடிக்கும்.
1: Yes.
0: பக்கத்து வீட்டுல மீன் பொறிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ, இந்த வீட்டுல என்ன செய்ய முடியாதுன்னா
1: இருக்க முடியாது, அவ்வளவு வாசனை மூக்க துளைக்கும்.
0: இன்னொரு வீட்டுல கருவாடு பொறிப்பாங்க. ஐயோ, எங்களால வாசனை அடக்கிக்கிட்டு என்ன செய்ய முடியல. இந்த நேரம் ஒரு பழைய கஞ்சி கையில இருக்கும்னா என்ன இருக்கும், அப்படி கமகமன்னு இருக்கும் வாசனை. உங்களுக்கு ஆண்டவர் பிரிப்பேர் பண்ண பிளஸ்ஸிங்க நீங்க நுகர்ற இடத்துக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்க ஸ்மெல் பண்ற இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. நீங்க ஒரு காலத்தை டிசைன் பண்ற ஆளுன்னா கட்டாயம் இந்நேரம் உங்க பந்திய நீங்க ஸ்மெல் பண்ணி இருப்பீங்க. பல ஆண்டுகளா நகராதிருந்த ஒரு பிரச்சனை பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போற நேரத்துக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார்.
1: ஆமென்.
0: முட்டி மோதி தட்டு தடுமாறி என்ன செய்யறதுன்னு தெரியாம வேர்க்க விறுவிறுத்து பல முயற்சிகளை பண்ணி எதுவுமே நடக்காம களைச்சு போய் சோர்ந்து போய் விரக்தி அடைஞ்சு படுத்திருக்கிறீங்க பாருங்க. உங்களுக்கு தேவை இன்னொரு முயற்சி இல்ல, உங்களுக்கு தேவை ஒரு சீசன், ஒரு கைரோஸ் டைம்.
1: கைரோஸ் டைம்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: உங்க வாழ்க்கையில தேவன் செயல்படுகிற ஒரு தருணம் தான் உங்களுக்கு தேவை. புலம்பாதீங்க, அங்கலாய்க்காதீங்க. ஆண்டவரே, உமக்கு நான் காத்திருக்கிறேன்ப்பா,
1: காத்திருக்கிறேன்ப்பா.
0: என் காத்திருப்பு வீணா போல.
1: எஸ்.
0: இந்த வருஷம் 25வது ஆண்டு உன் லைஃப்ல நான் கடந்து வருகிற ஆண்டு, காலத்தின் தேவன் உன்னுடைய காலத்துக்குள்ள கடந்து வருகிற ஆண்டுன்னு சொல்லி இந்த ஜனவரில என்னோட பேசுறீங்களே, thank you lord னு சொல்லுங்க.
1: thank you
0: அப்பா. believe this word.
1: Yes, I believe.
0: அதனால தான் நிறைய பேர் தட்டு வாங்கிட்டாங்க.
1: Yes.
0: நிறைய பேர் செங்கல் வாங்கிட்டாங்க. நிறைய பேர் வீட்டுக்கு சாய் வாங்கிட்டாங்க. நிறைய பேர் குழந்தைக்கு ட்ரெஸ் வாங்கிட்டாங்க.
1: போட்டோவா எடுத்து எங்களுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க வாட்ஸ்அப்ல.
0: அல்லேலூயா. என்ன ஸ்மெல் பண்ணியாச்சுங்க.
1: ஆமென்.
0: காலத்துக்குள்ள கர்த்தர் வந்திருக்கிறாருங்கறத நல்லா நிதானிச்சாச்சு, அறிஞ்சாச்சு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. அதெல்லாம் சொல்லி தரேன் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதெல்லாம் வந்துட்டோடி. அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நல்ல நகராத இருந்த மலைகள் என்ன செய்ய போது, நான் பெயர்ந்து பொத்துன்னு சத்தம் கேட்கும். ஒரு தடை பெயர்ந்து தண்ணிக்குள்ள போயிருச்சு,
1: போயிருச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: உங்களுக்கு இந்த காரியங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் கடந்த நாட்கள் என்ன செஞ்சார் அப்படின்னா, நம்ம லைஃப்ல நமக்கு ஒரு குரோனோஸ் கொடுத்திருந்தார். குரோனோஸ் என்ன, நமக்குன்னு ஒரு டயத்தை கொடுத்திருந்தாரு. வாழ்றதுக்கான காலத்தை நமக்கு என்ன செஞ்சிருந்தாரு,
1: கொடுத்திருந்தாரு,
0: கொடுத்திருக்கிறாரு. சோ நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்ல, செய்வாருன்னு சொல்லிட்டு நம்ம வாட்டில் சும்மா இருக்கிறது இல்லை. தொண்ணூறுக்கு செய்ய தெரியாதா? அதான் நீ ஒன்றும் செய்யாதன்ட்டார்ல, அதனால நான் ஒன்றும் செய்ய போறதில்லை, நான் சும்மாவே என்ன செய்ய போறேன்னா
1: இருக்க போறேன்
0: இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் என்ன செய்யறதுன்னா பெசாம சாப்பிட்றது பெசாம தூங்கிறது. அதான் வாக்கு தத்தம் பண்ணவர் உண்மை இல்லை வரலையா? அவர் சொன்னதை கண்டிப்பா செய்வாரியா? நம்ம கையில ஒண்ணும் இல்லை பிரதர், எல்லாமே அந்த ஆண்டவன் கையில தான்
1: இருக்கு.
0: நம்ம என்ன செய்யலாம் பிரதர்? சாப்பிட்டுட்டு பெசாம தூங்கலாம் பிரதர், வந்த அன்னைக்கு அவர் தட்டி எழுப்பாரு பிரதர். அப்படி இல்லை பிரதர், தேவன் எதுக்கு நேரத்தை நமக்கு கொடுக்கிறாருன்னா நாம தேவனுடைய நாமத்துல செயல்படுறதுக்கு. தேவன் நமக்கு சொல்லி இருக்கிற காரியங்களை

0: சும்மா வைக்கல, ஒரு பொறுப்பை கொடுத்துதான் வச்சிருக்கிறார்.
1: எஸ்,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நம்ம கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த பொறுப்பை நாம உண்மை உத்தமமா செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான்.
1: ஆமென்.
0: நிறைய பேர் பிசாஸ் அடிக்கிறதே குரோனோஸ்ல தான் அடிப்பான். என்ன கைரோஸ்ல கிட்ட என்ன செய்ய முடியாது,
1: நெருங்கவே முடியாது.
0: ஏன்னா இங்க தக தகன்னு பத்திக்கிட்டு என்னன்னா,
1: சஞ்சரிக்க சஞ்சரிக்க என்ன நீ சங்கரிப்ப, அது எனக்கு தெரியும்.
0: அதனால குரோனோஸ்ல ஆண்டவருக்காக வெயிட்டிங் பீரியட்ல நம்ம அப்படியே டெய்லி ரொட்டீன்ஸ் செஞ்சுக்கிட்டு டெய்லி மார்னிங் டிவோஷன் அந்தா நடந்துகிட்டே இருக்கா.
1: டெய்லி வாக்கு
0: ஆறு வருஷமா, அது ஆறாவது வருஷம். தினசரி காலையில 4 மணிக்கு எழ வேண்டியது, பல்லு விளக்க வேண்டியது, குளிக்க வேண்டியது, பைபிள் கையமா உட்கார வேண்டியது, கத்தர் பேசுவாரு, வேர்டோட வர வேண்டியது. நான் தான் வர, என்ன தம்பி மாதிரி என்னோட சேர்ந்து வர்றாங்க, அவங்களும் என்னோட சேர்ந்து குளிக்கணும், என்ன மாதிரி அவங்களும் காலையில பல்லு விளக்கணும், அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவர் வந்து கீபோர்டில் உட்காரணும், பீட்டர்
1: சிஸ்டத்தில் வந்து
0: சிஸ்டத்தில் உட்காரணும், ராஜு வசனத்தில் உட்காரணும், எவரெஸ்ட் கேமரா வந்து என்ன செய்யணும்னா நிக்கணும்,
1: நிக்கணும்,
0: பிடிச்சிருக்கு பிடிக்கல. யோ, உன்னோட தானே ஆண்டவர் பேசுறாரு, எங்களே அந்த பாடா படுத்துற அப்படின்னா, இந்த பிள்ளைங்களும் கூட சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா நிக்கிறாங்க, இல்லைன்னா உங்களை சந்திக்க முடியுமாங்களா. இல்ல தெரியல. அப்புறம் வந்து அந்த காரியம் ஒரு குறிப்பிட்ட சில மாதங்கள் தான் அந்த ரிவைவல் வந்து நீடிச்சிச்சு. அதுக்குள்ள அந்த எழுப்புதல் தீவில் அணைஞ்சிருச்சு. ஆனா எங்களுக்குள்ள ஆண்டவர் பத்த வச்ச நெருப்பு அணையவே இல்லை.
1: ஆமென்,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: எங்களை ரிஃபைன் பண்ண ஆரம்பிச்சார் ஆண்டவர். அந்த 2001 வந்துட்டு போச்சு, 2002 போயிருச்சு இல்லையா,
1: போயிருச்சு.
0: அதோட அந்த ரிவைவல் வந்து அணைக்கப்பட்டது, அணையல அணைக்கப்பட்டது. அதன் பிறகு நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு கைப்பாடாய் சேர்க்கிறவன் என்ன செய்வானா,
1: விருத்தி அடைவான்,
0: விருத்தி அடைவானா. அன்னைக்கு வந்தா சடசட மடமடான்னு பெய்த மழையில நூத்துக்கணக்கான பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. திடீர்னு ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு 500 பேருக்கு மேல உள்ள ஒரு சபைன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. பைபிள் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தவனுக்கு அது என்னோட டிஃபைனிங் மொமெண்ட். உள்ள வந்தோடனே நான் அதை என்ன செய்யல, எதிர்பார்க்கல. என்னோட சேர்ந்து தம்பிமார் அதை என்ன செய்யல,
1: எதிர்பார்க்கல.
0: ஏதோ அண்ணனுக்கு போய் கூட சேர்ந்து ஊழியம் செய்யலான்னு வந்தவங்க அற்புதத்தின் எல்லையில கால் எடுத்து வச்சுட்டாங்க.
1: அற்புதத்தின் எல்லையில காலை வச்சிட்டோம்.
0: இப்பவும் கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளை நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
1: எஸ்,
0: எத்தனை இடத்துல எங்க போய் எப்படி எப்படிலாம் பிரசங்கம் பண்ணாலும் அந்த ஆரம்ப நாட்கள்ல அந்த முதல் ஆண்டுல இங்க நடந்த நிகழ்வுகள் இன்னும் மனசுல அப்படி பச்சையா பசுமையா
1: பசுமர தாணி போல எங்க மனதுல பதிந்திருக்கிற
0: கண்ணுக்குள்ளேயே நிக்குது.
1: எஸ்,
0: கண்ணுக்குள்ளேயே நிக்குது அந்த காட்சிகள். கண்ணை விட்டு என்ன செய்யல,
1: அகலவே இல்லை,
0: அகல.
1: இன்னைக்கு கூட நாங்க பின்னாடி நின்ற ரெட் கலர் டார்க் ரெட் கலர் ஸ்கிரீன், அதுல வந்து தெர்மோகோல்ல எழுதியிருப்போம், ரெக்கன்சிலேஷன் வித் காட் அப்படின்னு. பசுமையா இருக்கு.
0: எவ்வளவு மனம் திரும்புதல்கள், எவ்வளவு ஒப்புரவுகள். அந்த போட்டவன்லாம் ஓடி போய் மன்னிப்பு கேட்டு, ரொம்ப நாள உறவுகளோட கசப்பா இருந்தவங்கெல்லாம் உறவுகளோட ஒப்புரவாய், குடிச்சுக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் மனம் திரும்பி,
1: கஞ்சா குடிச்சவங்க எல்லாம்,
0: வாலிபர்களுக்கு நடுவில் ஒரு பலத்த அசை வந்து, சில ஒரு 100க்கும் குறைவான வாலிபர்கள் எவ்வளவு தீவிரமா இரவெல்லாம் ஜெபிச்சு அப்படி மெதந்து மகிழ்ந்து
1: கேமரை நடிச்சு பாடிக்கிட்டே இருப்பாங்க ராத்திரி முழுக்க.
0: வரங்கள் எவ்வளவு ஆப்ரேட் ஆச்சு. சாயந்தரம் 5 மணி ஆச்சுன்னா எங்க இருந்துதான் பலாப்பழத்துல ஈம் வைக்கிற மாதிரி ஒரு கூட்டம், ஒரு 500-600 பேர் வந்து குவிஞ்சிருவாங்க தினசரி. இப்போ வாங்க.

0: வாங்கினால வர மாட்டேங்கிறாங்க. ஆனா அன்னைக்கு அஞ்சு மணி ஆனா தானா கால் வளாகத்துக்கு என்ன செய்யும் நடக்கும். அந்த மாதிரி ஒரு மூவ் அதான் என்னது கைரோஸ்.
1: கைரோஸ்
0: அதை ருசி காட்டிட்டு போட்டாரு பாருங்க. வெயிட்டிங் பீரியட்ல வந்து மேடா மேடா மேடான்னா கைப்பாடாக சேர்க்கிறவன்
1: விருத்தடைவான்.
0: அந்த மாதிரி இருபத்தி ரெண்டு வருஷமா என்னையா பண்ணிட்டு இருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்றோம், திருவுச்சவம் நடத்துறோம், உபவாச கூட்டம் நடத்துறோம், பிரேயர் செல் நடத்துறோம், வீடு சந்திப்பு போறோம், வெளியில கூப்பிடுற இடங்களுக்கு போயிட்டு வர்றோம், எங்களுக்கு எழுத சொன்ன காரியத்தை எழுதிட்டு இருக்கோம், புத்தகங்களை ரிலீஸ் பண்ண சொன்னாரு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் கோவிட்ல மார்னிங் டிவோஷனை செய்யுங்க பண்ணாரு, அதை செஞ்சுக்கிட்டு அவர் சொல்றதை செஞ்சிட்டு இருக்கோம். தோட்டத்துல பொறுப்பை வச்சிருக்கிறாரு, அங்க போய் அப்பாவோட நிக்கிறோம். அப்பா எங்கேயாவது வாங்கடா அப்படின்னா அப்பா கூட போறோம். தவிர
1: ஏதோ
0: அப்படி ஒரு ஒரு சைக்கிள் திரும்ப திரும்ப ஒரு சைக்கிளே போயிட்டே இருக்கு. இதுதான் நமக்கு தேவன் தந்திருக்கிற குரோனோஸ்.
1: எஸ்
0: என்னால கொஞ்சம் முடிஞ்ச அளவு சொல்ல முடியும். இந்த 22 வருஷம் வெயிட்டிங் பீரியட்ல வேஸ்ட் பண்ணலங்கிறது எங்க மனசுக்கே தெரியுது.
1: ஆமென்.
0: நாங்க என்ன பண்ணல,
1: வேஸ்ட் பண்ணல,
0: டைத்தை வேஸ்ட் பண்ணல. நிறைய எழுதியிருக்கிறோம், எக்கச்சக்கமா எழுதியிருக்கிறேன் நான்லாம், எக்கச்சக்கமான மெசேஜஸ் வந்து டெலிவரி பண்ணியிருக்கிறோம், எக்கச்சக்கமான இடத்துக்கு போய் ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறோம்.
1: ஆமென்.
0: வாலியர் கூட்டம் நடத்தினார், 2013 நடத்த ஆரம்பிச்சோம். இன்னைக்கு வருஷ வருஷம் ஒரு 1400 பேர், 1300 பசங்க தமிழ்நாட்டில் பல இடத்துலேருந்து வந்து குவியிறாங்க. ஒரு லீடர்ஸ் மீட்டிங் நடத்த அப்படின்னாரு 2013 இருந்து அதையும் செய்ய ஆரம்பித்தோம். குறைஞ்சது ஒரு 500 பாஸ்டர்ஸாக வந்துடுறாங்க ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருந்து. பயிற்சி முகாம் நடத்தினார், 11 நாள் பயிற்சி முகாம், அதை நடத்துகிறோம். அதுல எப்படி பண்ணாலும் 80-90 பசங்க வந்து 11 டேஸ் எங்களோட என்ன செய்யறாங்கன்னா
1: இருக்கிறாங்க.
0: இது போக வெளியில அங்கங்க போய் எங்கள் நாங்க அழைக்கப்பட்ட இடத்துல போய் நாங்க பிரசங்கம் பண்ணிட்டு வர்றோம். இதெல்லாம் தேவன் எங்களுக்கு கொடுத்த குரோனோஸ்.
1: எஸ் ஹல்லேலூயா.
0: தேவனோட நடந்துகிட்டு இருக்கோம்.
1: ஆமென்.
0: தேவனோட பழகிட்டு இருக்கோம். இடையில இடையில சில சேட்டை பண்ணா கூட புடிச்சு காதை புடிச்சு திருக்கி உட்கார வச்சு அவர் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அப்படி ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து யாருக்கும் தெரியாம சில சிகிச்சை எல்லாம் பண்ணி அடங்காதவனே சொல்றதை கேள்றா, வெளியே தெரிஞ்ச வெக்க கேள்றா, ஏண்டா அப்படி அப்படின்னு சொல்லி காதுங்காத வச்ச மாதிரி ரகசியமா நம்மள ஒரு போடு போட்டு எவ்வளவு ரிஃபைனிங் மொமெண்ட்ஸ்.
1: ஆமென். தேங்க் யூ அப்பா.
0: எங்கேயும் ஓடி போகாம ஆண்டவர் நமக்கு வச்சிருந்த ட்ராக்லயே ஓடிட்டு இருக்கோம் பாருங்க. அதான் குரோனோஸ். உங்களுக்கு நியமிக்கப்பட்ட பாதையில வலது பக்கம் இடது பக்கம் ஓடாம ட்ராக்ல நிக்கிறீங்க பாருங்க, அதான் குரோனோஸ்.
1: ஆமென்.
0: பீட்டர் சொல்லிட்டு இருந்தாப்ல நடக்கிற இந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்த்துட்டு, அண்ணே இந்த தரிசனத்துல இருக்கிறது பெரிய பாக்கியமா நான் என்ன செய்யறேன் கருதுறேன், நான் இந்த விஷன்ல இருந்தேன்னு சொல்ல முடியாது, என்னை கத்தர் இருக்க வச்சாரு அப்படின்னு.
1: ஆமென். அண்ணன் நாங்களும் நன்றி உள்ள இருதயத்தோடு சொன்னோம்.
0: நான் இருக்கிறேன்னு சொல்ல முடியல, என்னை ஆண்டவர் இருக்க
1: வச்சிட்டார் சார்.
0: எத்தனை வருஷம் ஆனாலும் உங்க ட்ராக்ல இருக்கிறீங்க சாமி.
1: எஸ்
0: நீங்க உங்க குரோனோஸ்ல கரெக்டா இருக்கிறீங்க.
1: ஆமென்.
0: உங்களுக்கு தேவன் கொடுத்த காலத்துல தேவன் உங்களை எங்க வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க.
1: That
0: is your greatest strength.
1: ஆமென்.
0: Even though you are a weak person, நீங்க ஒரு பலவீனமான மனுஷனா இருந்தாலும் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிற இடத்துல தொடர்ந்து இருக்கிறீங்க பாருங்க. That is your
1: strength.
0: Strength.
1: Strength.
0: மிகப்பெரிய பலம் அது.
1: Amen.
0: தேவன் உங்களை வச்சிருக்கிற ஸ்தாபனத்துல இருக்கிறீங்க, தேவன் உங்களை வச்சிருக்கிற ஒரு தலைவருக்கு கீழே இருக்கிறீங்க, தேவன் உங்களுக்கு கொடுத்த கண்கணியா இருக்கிற உங்க தகப்பனுடைய கரத்துல அடங்கி இருக்கிறீங்க, தேவன் உங்களை வச்சிருக்கிற சபையில இருக்கிறீங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல.
1: Yes.
0: சாமுவேல் ட்ராக்ல இருந்தான்.
1: Amen.
0: ஏலிய பார்க்கல, ஓபனிய பார்க்கல, பெனகாச பார்க்கல, ஜனங்கள் விருப்பா இருக்கிறத பார்க்கல. தேவன் என்ன இங்க வச்சிருக்கிறாரு, தேவன் என்ன வச்சிருக்க இடத்துல உண்மையா இருப்பேன்.
1: Yes.
0: நான் ஓடும்படி தேவன் எனக்கு நியமிச்ச ஓடு பாதையில சின்சியரா நான் ஓடிட்டு இருப்பேன்.
1: Amen.
0: இது தேவன் எனக்கு அருளி செய்திருக்கிற க்ரோனோஸ் பீரியட்.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: காலத்தின் தேவன் நம்ம காலத்துக்குள்ள வர்றப்ப தேவன் வச்ச இடத்துல நம்ம இருக்கணும்.
1: Amen.
0: இவங்க தான் கைரோஸ் மொமெண்ட மிஸ் பண்றவங்க. அது இன்னொரு டாபிக். தேவன் கொடுத்திருக்கிறாரா விசாரிச்சுட்டு இருங்க, சபையை கண்காணிச்சுட்டு இருங்க, ஜெபத்தை நடத்திட்டு இருங்க. ஆனா இந்த எல்லா ஊழியத்தையும் செஞ்சுட்டு இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஊழியங்கள்ல திருப்தி இருக்காது.
1: எஸ்,
0: இல்ல நான் ஒரு மேலான காரியத்துக்காக, மேலான காரியம் தான் இப்ப நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. ஆனாலும் ஒரு உன்னதமான தருணம், எதுக்காக இந்த ஊழியத்தை கத்தர் எழுப்பினாரோ அந்த ஊழியத்தினுடைய நோக்கம் வாழ்க்கையில நிறைவேறுகிற ஒரு தருணத்துக்காக நான் காத்துட்டு இருக்கேன். அந்த தரிசனத்துக்காக தான் நான் இத்தனை ஆண்டுகளா நான் பொறுமையோட நான் ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்க லைஃப்ல ஒரு மொமெண்ட்டுக்காக நீங்க காத்திருக்கிறீங்கல்ல, தட் மொமெண்ட் will come னு நான் சொல்லல,
1: has come.
0: நீங்க உங்க மொமெண்ட்ல இருக்கீங்க.
1: Amen.
0: 25 this year is your moment.
1: Amen.
0: எதிர்பாருங்க.
1: Yes.
0: அந்த நிகழ்வு நிகழ்ந்தே தீரும்.
1: Amen.
0: அந்த எழுப்புதல் நிகழ்ந்தே
1: தீரும்.
0: அந்த தரிசனம் நிறைவேறிய
1: தீரும்.
0: தீரும் begin ஆகுது.
1: Amen.
0: மன்னா பொழிவது சில தரிசனங்கள்ல ஒளிஞ்சு போகுது. உங்க கைரோஸ்ல வருவீங்கன்னா மன்னா பொழிவது ஒளிஞ்சு போய் தேசம் தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணின தேசத்தினுடைய சுட்ட கதிர அப்படி நிமிண்டி திங்கிற நேரம் வந்து.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஜோர்டான்ல கால் ஒப்பிங்க அப்படி பின்னிட்டு திரும்ப.
1: எஸ்,
0: ஜெரிகோ இடிஞ்சு கீழே என்ன
1: செய்தனா
0: விழுந்த ராஜாக்களோட யுத்தம் பண்ணி தேசத்தை சுதந்திரிக்கிற ஆண்டு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஆள் பதிச்ச இடமெல்லாம் சொந்தமாகிற ஆண்டு.
1: ஆமென்.
0: படுத்து கிடந்த பூமியை சுதந்திரிக்கிற ஆண்டு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: பிள்ளைய பார்த்து சொல்லுங்க, உனக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிற வாக்குத்தத்தெல்லாம் நிறைவேற வருஷத்துல இருக்கிற தாயி சிரி தாயி.
1: ஆமென்.
0: கண்ண தொடச்சுக்க தாயி நீ முதல்ல.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அம்மா நீ இப்படி சொல்ற, நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமையில நம்ம படுற கஷ்டத்துல இதெல்லாம் சாத்தியமாமா? சாத்தியமில்லாத காரியத்தை சாத்தியமாக்குற வருஷம் தாயி.
1: ஆமென்.
0: நம்ம கையில ஒண்ணு இல்ல தாயி, ஆனா நீ நான் அவர் கையில இருக்கிறேன் தாயி.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: பைய பார்க்காதீங்க, உங்க கையையும் பார்க்காதீங்க. உங்க குடும்பம் ஆண்டவருடைய கரத்துல இருக்கு. காலத்தின் தேவன் உங்க காலத்துக்குள்ள வந்திருக்கிறாரு. இப்ப உங்க வாழ்க்கையில் ஆரம்பிச்சிருக்கிற இந்த அற்பமான காரியம் தற்செயல நடக்கல, இது இறைச்செயல்.
1: ஆமென். இறைச்செயல்
0: இறைச்செயல்
1: இறைச்செயல்.
0: போவாசோட வயல்ல அவ வந்து நின்னது என்னன்னா அவளோட சீசன் பிகின் ஆயிடுச்சு, அவளோட கைரோஸ் பிகின் ஆயிருச்சு, அவளுடைய காலத்துக்குள்ள காலத்தின் தேவன் கடந்து வந்திருந்தத அவள் அறியாதிருந்தால்.
1: எஸ்,
0: அதான் நான் நவம்பர்ல இருந்து பிரீச் பண்றேன். உங்க வாழ்க்கையில கத்தர் காரியத்தை ஆரம்பிச்சிட்டாருங்கிறது உங்களுக்கு இன்னும் தெரியல.
1: எஸ்,
0: கதிர பொறுக்க வந்த ரூத்துக்கு கத்தர் காரியத்தை ஆரம்பிச்சிருக்கிறாருங்கிறது தெரியல.
1: தெரியல.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா. ஆமென்.
0: க்ரோனோஸ் ஆண்டா நம்ம கொடுத்த நேரம். ரூத் உண்மையா இருந்தால் அந்த டயத்துல
1: உண்மையா இருந்தாள்.
0: உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய
1: ஜனம். நீங்க எங்க மரணம் அடைவீங்களோ அங்கே தான் நான் மரணம் அடைவேன்.
0: She was sincere and she was faithful.
1: Yes.
0: அவ கேள்விப்பட்டு விசுவாசித்த தேவன் அவ கேள்வி கேட்க துணியல.
1: ஆமென்.
0: என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீங்க தான் எனக்கு எல்லாமே.
1: Yes. Hallelujah.
0: இந்த மாதிரி ஆண்டவர் நம்ம கொடுத்த க்ரோனோஸ்ல, ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற காலத்துல, ஆண்டவர் நம்மள வச்சிருக்கிற பொறுப்புல நம்ம தொடர்ந்து உண்மையா இருக்கிறப்போ, சின்சியரா காரியங்களை செய்யறப்ப, நாம தேவனோட செலவிடுகிற இந்த நேரத்துக்குள்ளதான் நமக்கான தேவனுடைய நேரா இருக்கு.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: திஸ் இஸ் பவர்ஃபுல்.
1: எஸ்.
0: இத சொல்ல தான் வந்தேன். 7:10.
1: ஹல்லேலூயா.
0: உங்க க்ரோனோஸ்ல தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நேரத்துல நீங்க சின்சியரா அவரோட இருப்பீங்கன்னா, அவர் சொன்ன காரியங்களை செஞ்சுட்டு தொடர்ந்தேச்சு அவரோட நடந்துட்டு இருப்பீங்கன்னா, அந்த பாதையில தான் காலத்தின் தேவன் உங்க காலத்துக்குள்ள கடந்து வர்றாரு. அவர் கடந்து வருகிற அந்த சமயத்துலதான் உங்களுக்கான அவருடைய நேரத்துக்குள்ள, அவருடைய சீசனுக்குள்ள, அவருடைய டயத்துக்குள்ள, அவரோட கைரோஸுக்குள்ள நீங்களும் நானும் கடந்து வர்றோம்.
1: ஆமென்.
0: தொடருவோம். உங்களோட க்ரோனோஸ்க்குள்ளதான் தேவனுடைய கைரோஸ் இருக்கு.
1: ஆமென்.
0: தேவன் உங்களுக்கு கொடுத்த நேரத்துக்குள்ளதான் உங்களுக்கான தேவனுடைய நேரம் இருக்கு.
1: எஸ்.
0: இது அண்டர்லைன் பண்ணிக்கங்க.
1: எஸ்.
0: இது அண்டர்லைன் பண்ணிக்கங்க.
1: ஆமென்.
0: தேவன் கொடுத்த நேரத்துல தேவனோட நீங்க இருந்திருப்பீங்கன்னா, 1000 சோதனை வந்து, 1000 நெருக்கடி வந்து, 1000 டெம்டேஷன் வந்து, 1000 இச்சை வந்தோம், இல்ல 1000 பலவீனம் இருந்தாலும் என் தெய்வத்தை விட்டுட்டு என்னால போக முடியாது, என் தெய்வத்துக்கு துரோகம் பண்ண என்னால
1: முடியாது,
0: மனசுல 1000 கேள்வி இருக்கு, 1000 பாடு இருக்கு, 1000 துக்கம் இருக்கு, 1000 சந்தேகம் இருக்கு, ஆனாலும் இவரை மறுதளிக்க என்னால முடியாதுன்னு சொல்லி அவர் காலை கட்டி பிடிச்சிட்டு கிடந்தீங்க பாருங்க. உங்க க்ரோனோஸ்ல அவர் விடாம இருந்தீங்க பாருங்க.
1: ஹல்லேலூயா.
0: உங்க கைரோஸ்.
1: எஸ்.
0: உங்களுக்கான காட்ஸ் டைம் இது.
1: ஆமென்.
0: உங்களை ஆண்டவர் ஆனர் பண்ண போகிற ஆண்டு இது.
1: ஆமென். ஹல்லேலூயா. கைரோஸ்ல ரோசா இருக்க வைப்பார்.
0: ஆண்டவருடைய பவர்ஃபுல்லான மைட்டி மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எதிர்பாருங்க.
1: ஆமென்.
0: இட்ஸ் ஹேப்பனிங்.
1: இட்ஸ்
0: ஆல்ரெடி ஹேப்பனிங்.
1: ஆமென்.
0: நீங்க ஒரு இசக்காரா இருப்பீங்கன்னா, அந்த டிசைனிங் ஸ்பிரிட் உங்களுக்கு இருக்குன்னா, நீங்க இப்பவுமே கவனிச்சிருக்கணும் அத.
1: Yes.
0: இப்பமே நீங்க ஸ்மெல் பண்ணிருக்கணும்.
1: ஆமென்.
0: எங்களோட சேர்ந்து சில ஆயிரங்கள் நுகர்ந்துட்டாங்க அத.
1: ஆமென்.
0: அதனால எல்லாரும் துள்ளி குதிக்கிறாங்க இந்த செய்திகளை கேக்குறப்போ.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: நீங்க சொல்ற மாதிரிதான் பாஸ்டர், ஒண்ணும் நடக்கல எனக்கு, ஆனா நான் அவரோட நடந்தேன்.
1: நடந்தேன்.
0: இத்தனை வருஷமா என்ன நடந்துச்சு? ஒண்ணும் நடக்கல. நீ என்ன பண்ண? நான் அவரோட தான் நடக்கிறேன்.
1: ஆமென்.
0: ஒன்னும் உங்களுக்கு நடக்காம இருந்தோம், நீங்க உங்க க்ரோனோஸ்ல அவரோட நடந்தீங்க பாருங்க. உங்க கைரோஸ்ல உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு
1: பாருங்க. எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: எனக்கு ஒன்னும் நடக்கல, ஆனாலும் நான் அவரோட நடந்தேன்னு சொல்றது தவிர என் வாழ்க்கையில ஒன்னும் நடக்கல.
1: எஸ்.
0: உங்க கைரோஸ் வந்திருக்கு, என்ன நடக்குதுன்னு வெயிட் அண்ட்
1: சீ. ஹல்லேலூயா.
0: God has already begun his manifestations. It's already happening all around. நம்ம ஊழியத்துல நம்ம தரிசனத்தை சுத்தி இந்த காரியங்கள் ஏற்கனவே ஆரம்பமாயிருச்சு.
1: எஸ்.
0: முண்டிருச்சு, முளைச்சிருச்சு. Hallelujah.
1: Hallelujah.
0: க்ரோனோஸ் நாம யூஸ் பண்றப்ப எப்படி கைரோஸ்ல நம்மள ஆண்டவர் யூஸ் பண்றாருங்கிறத நாளைக்கு பார்க்கலாம்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: நீங்க காலத்தை தேவனுக்காக பயன்படுத்தும் பொழுது, காலத்தின் தேவன் உங்க காலத்தில் வரும் பொழுது உங்களை பயன்படுத்துவார்.
1: ஆமென்.
0: அந்த அதிசயத்தை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க இந்த வருஷம்.
1: ஆமென். ஐ அம் கோயிங் டு எக்ஸ்பீரியன்ஸ். ஹல்லேலூயா.
0: காலத்தை கர்த்தருக்காக பயன்படுத்தினவன் தான் அந்த பாக்கியத்தை பார்ப்பான்.
1: ஆமென்.
0: காலத்தை வேஸ்ட் பண்ணவே இல்லை, விட்டுட்டு போனவே இல்லை, இடையிலே ஓடினவே இல்லை. காலத்தை நீங்க காத்திருப்பு நாட்கள் பிரயோஜனப்படுத்தினீங்க. காத்திருப்பு நாட்கள் நீங்க காலத்தை விரயமாக்கல, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை பிரயோஜனப்படுத்தி முழுசா செஞ்சீங்கன்னு இல்லைன்னா கூட முடிஞ்ச அளவு எழுதுனீங்க, முடிஞ்ச அளவு பேசுனீங்க, முடிஞ்ச அளவு ஊழியம் செஞ்சீங்க, அன்றரே முழுசா செஞ்சேன்னு சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவு ஓடினேன் உங்களுக்காக,
1: முடிஞ்ச அளவு பாடினேன் உங்களுக்காக,
0: முடிஞ்ச அளவு பாடினேன், முடிஞ்ச அளவு எழுதினேன், முடிஞ்ச அளவு புத்தகத்தை எழுதினேன், முடிஞ்ச அளவு டிவோஷன்ல நான் பிரசங்கம் பண்ணேன், முடிஞ்ச அளவு பாடினேயா, முடிஞ்ச அளவு ஜெபம் பண்ணேயா, முழுசா செஞ்சேன்னு சொல்ல முடியாதுயா, ஏ போதும்டா எனக்கு அது அப்படிங்கிற.
1: அல்லேலூயா.
0: நீ காலத்தை எனக்காக நீ பிரயோஜனப்படுத்தின, உன் காலம் வர்றப்ப நான் உன்னை பயன்படுத்துற விதத்தை கண்டு உலகம் ஆச்சரியப்படும்.
1: ஆமென்.
0: காலத்தை கர்த்தருக்காக பயன்படுத்தின உங்களை தான் காலத்தின் தேவன் காலம் வரும்பொழுது பயன்படுத்த போகிறார்.
1: ஆமென்.
0: உங்களை ஆண்டவர் யூஸ் பண்ண போற ஆண்டு இது. ஏன்னா உங்களுக்கு தேவன் கொடுத்த குரோனோஸ நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணீங்க.
1: ஆமென்.
0: அதனால கைரோஸ்ல ஆண்டவர் உங்களை யூஸ் பண்ண போறார்.
1: எஸ்.
0: முடிக்கலாம் நினைச்சாலும் முடிக்க முடியல பாருங்க.
1: ஆமென். ஐ பிலீவ்
0: குரோனோஸ்ல உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த குரோனோஸ், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த டயத்தை நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணதுனால காலத்தின் தேவன் காலத்துக்குள் வரும்பொழுது, கைரோஸுக்குள்ள வரும்பொழுது, உங்க வாழ்க்கையில் அவர் செயல்படுகிற நேரம் வர்றப்ப உங்களை கையில் எடுத்து யூஸ் பண்ணுவார் பாருங்க. Another level of anointing.
1: Amen.
0: You will see another dimension in your grace level.
1: Yes.
0: உங்க மேல் ஆண்டவர் வச்சிருக்கிற கிருபை ஒரு லெவல்ல இருந்து அடுத்த
1: லெவல்
0: லெவல்.
1: ஆமென்.
0: ஹalleluya.
1: ஹalleluya. ஹalleluya.
0: எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு இந்த சப்ஜெக்ட் வந்துட்டு.
1: எஸ்.
0: ஹalleluya.
1: குரோனோஸ் கைரோஸ்.
0: குரோனோஸ் கைரோஸ். ஆம்பூர்ல இருந்து என்ன நடந்துட்டு இருக்குன்னு இப்பதான் விளங்குது.
1: ஹalleluya. ஹalleluya.
0: தேங்க்யூ ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அற்புதமான வார்த்தைகளுக்காக நன்றி. நீங்க கொடுத்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு உமக்கு காத்திருந்த பிள்ளைகளை அவங்க வாழ்க்கையில நீங்க பிரவேசிக்கிற நேரத்துல அவங்கள நீங்க பயன்படுத்த போகிற விதமே அலாதி. இவ்வளவு தூரம் நான் கர்த்தரோட நடந்தோம், எனக்கு ஒண்ணு நடக்கலையேங்கிற ஒரு அங்கலாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. இதுதான் உங்க கைரோஸ், இதுதான் உங்களுக்கான கர்த்தருடைய நேரம். இந்த நேரத்துல நீங்க கற்பனைக்கும் அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாத பெரிய காரியங்கள் சடுதியா உங்க வாழ்க்கையில் நிகழ்ந்து முடிகிற அதிசயத்தை நீங்க பார்ப்பீங்க. இந்த காலத்துலதான், இந்த காலத்துல உங்களை பயன்படுத்துவதற்காக தான் காலத்தின் தேவன் உங்களை அடைச்சு போட்டிருந்தார். ஆச்சரியமான விதத்துல இந்த கடைசி கால எழுப்புதல்ல ஆண்டவர் உங்களை யூஸ் பண்ண போறார். உங்க பந்தியில அவர் பரிமாற போகிற ரசம் அற்புதமான ரசம், ருசி கொஞ்சம் கூட குறையாத ரசம், நல்ல ஸ்டாண்டர்டான ரசத்தை உங்களுக்கு ஆண்டவர் பரிமாற போகிறார். காத்திருந்த நீங்க ஏமாற்றம் அடைவதில்லை. உங்க வாழ்க்கையில் ஒரு மகத்தான ஏற்றத்தை, உயரத்தை, உச்சத்தை நீங்க இந்த சீசன்ல நீங்க பார்க்க போறீங்க. இதுக்காக தான் இத்தனை ஆண்டு காத்திருந்தீங்க. ஆண்டவரே, இந்த வேர்டுக்காக நாங்க நன்றி சொல்றோம். தொடர்ந்து இதை குறிச்சு எங்களோட நீங்க பேசுங்க. குரோனோஸ் நாங்க வைஸா யூஸ் பண்றப்ப எப்படி எங்க கைரோஸ்ல நீங்க எங்களை யூஸ் பண்றீங்கன்றத நாளைக்கு நாங்க கற்றுக்கொள்ள போறதுக்காக நன்றி. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

Praise sanctifies. Praise unifies. Praise magnifies. ஆம், துதி நம்மை தூய்மையாக்கும், ஒன்றுபடுத்தும், தேவனை உயர்த்தும். இதுதான் சங்கீதம் 34.

0: சங்கீதம் 118 ஆறாம் வசனத்துக்கு திருப்பிக்கொள்வோம்.
1: Been teaching on renewing our mind for the last quite some time.
0: கடந்த பல வாரங்களாக மனம் புதிதாகுதல் என்கிறது குறித்து நாம் பார்த்து வருகிறோம்.
1: You know, and 2 Corinthians 10 verses 3 to 5, let me remind you, says that we must cast down every imagination, every high thing that exalts itself against the knowledge of God, and bring into captivity every thought that is contrary to the thought of Christ.
0: 2 Corinthians 10th அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள் என்ன சொல்கிறது? எல்லா தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்த வேண்டும்.
1: Thoughts are the things that get us into trouble.
0: இந்த எண்ணங்கள் தான் நம்மை பிரச்சனைகளுக்குள்ளாக்குகிறது.
1: Thoughts bring fear.
0: எண்ணங்கள் பயத்தை கொண்டு வருகிறது.
1: Thoughts affect our health.
0: எண்ணங்கள் நம்முடைய உடல் நலத்தை பாதிக்கிறது.
1: Third, thoughts affect our performance in our work.
0: இந்த எண்ணங்கள் நம்முடைய வேலையின் திறனை பாதிக்கிறது.
1: So thoughts are a very important aspect of man's being.
0: ஆகவே மனுஷன் என்று எடுத்துக்கொண்டால் இந்த எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமாக இருக்கிறது.
1: The apostle Paul says in Philippians 4:8, only think on good things.
0: அப்ப பிலிப்பியன் 4:8 லே பஸ்னாகி பவுல் சொல்கிறார், நல்லவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று.
1: Because your mind is not made to think on bad things.
0: ஏனென்றால் உங்களுடைய மனமானது கெட்ட காரியங்களை சிந்திக்கும்படி உண்டாக்கப்படவில்லை.
1: When you meditate upon bad things, evil things, then it really gets affected.
0: கெட்ட காரியங்கள், மோசமான காரியங்கள் நீங்கள் தியானிக்கும் போது அது மெய்யாகவே பாதிக்கப்படுகிறது.
1: But when you meditate on good things, it gets built up.
0: ஆனால் நல்ல காரியங்களை தியானிக்கும் போது அது கட்டப்படுகிறது.
1: Your mind is a God-given tool for you to live in this world.
0: உங்களுடைய மனம் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்வதற்காக தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கருவியாக
1: இருக்கிறது. It is meant to function a certain way.
0: ஒரு குறிப்பிட்ட விதத்திலே செயல்படும்படி அது இருக்கிறது.
1: That is why the Bible teaches us a lot about mind to help us understand how we must treat our mind and what kind of thoughts we must put in our mind.
0: ஆகவே தான் நம்முடைய மனதை எப்படி நடத்த வேண்டும், எப்படி நம்முடைய மனதை மனதில் எப்படிப்பட்ட எண்ணங்களை வைக்க வேண்டும் என்பது குறித்து வேதம் நிறைய பேசுகிறது.
1: After you become a Christian believer,
0: நீங்கள் ஒரு கிறிஸ்தவ விசுவாசியாக மாறின பிறகு,
1: you need to really go through a change of mind.
0: ஒரு மனம் மாற்றம் உங்களுக்கு உண்டாக வேண்டும்.
1: You know, change of mind that goes beyond just turning around and giving your life to the Lord Jesus Christ, but now changing your very thoughts about all the various issues of life.
0: அதாவது மனம் மாற்றம் என்று சொல்லும்போது வெறும் இயேசுவை உள்ளத்தில் ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிற அந்த மாற்றம் மட்டும் கிடையாது, அதன் பிறகு வாழ்க்கையின் எல்லா காரியங்களை குறித்து உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறோ அந்த எண்ணங்களை நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும்.
1: But every area of your life, your thoughts must be in along the same lines as the word of God.
0: உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியை குறித்தும் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதை கேட்டார் போல உங்களுடைய எண்ணமும் அமைய வேண்டும்.
1: Your soul, your thoughts must prosper.
0: உங்களுடைய ஆத்மா, அதாவது உங்களுடைய எண்ணங்கள் செழித்திருக்க வேண்டும்.
1: And as your soul prospers, your thoughts prosper, you will prosper in every area of your life.
0: உங்களுடைய ஆத்மா அல்லது உங்களுடைய எண்ணங்கள் செழித்திருக்கும் போது நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு
1: So one of the greatest things that a believer has to do is to constantly work to take the thoughts of God and bring them into our mind and store them into our mind.
0: ஒரு விசுவாசி தொடர்ந்தேர்ச்சியாய் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? தேவனுடைய எண்ணங்களை கொண்டு வந்து மனதிலே அவன் அதை சேமித்து வைக்க வேண்டும்.
1: And work on casting down every thought, every imagination that is wrong and against God.
0: அது மட்டுமல்ல, தேவனுக்கு எதிராக இருக்கிற தவறான எந்த ஒரு எண்ணத்தையும் அவன் நிர்மூலமாக்குற அந்த வேலையில் ஈடுபட வேண்டும்.
1: You must use the word of God to destroy those wrong thoughts, those wrong imaginations, because that will become a stronghold that will grip you and that will lead you into all kinds of trouble.
0: தவறான எண்ணங்கள், தவறான கற்பனைகளாக இருக்கிற அப்படிப்பட்ட காரியங்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் அந்த தவறான எண்ணங்களே பலத்தாரங்களாய் உருவாகிவிடும்.
1: That is what 2 Corinthians 10:3-5 teaches us.
0: 2 கொரிந்தியர் 10 அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள் அதைதான் போதிக்கிறது.
1: It begins as thoughts, then it becomes imaginations, then it becomes a stronghold.
0: அது எண்ணமாக ஆரம்பித்து கற்பனையை உருவெடுத்து பலத்தாரனாய் மாறுகிறது.
1: You talk about evil habits, people have bad habits and not able to get rid of it. The bad habit began as a thought, then an imagination, then now it has become a stronghold. It holds them strong and would not let them go.
0: மக்கள் கெட்ட பழக்க வழக்கங்களில் சிக்கி வெளியே வர முடியாமல் தவிக்கிறது பற்றி கேள்விப்பட்டிருக்கோமே, அதெல்லாம் எப்படி நடக்கிறது? அது ஒரு எண்ணத்தில் ஆரம்பித்து பிறகு கற்பனையை உருவெடுத்து இப்போது பலத்தாரனாய் மாறிவிட்டது, இப்போது அது வெளியே வர முடியாமல் சிக்கித்த வைக்கிறார்கள்.
1: Now we are dealing with how to deal with our thoughts.
0: அதாவது நம்முடைய எண்ணங்களை சமாளிப்பது எப்படி, அதை தான் பார்த்து
1: கொண்டிருக்கிறோம். So for that I am using as an example one of the greatest things that bother people today, that is fear.
0: இதற்கு ஒரு உதாரணமாக தான் இன்றைக்கு மக்களை மிகவும் பாதிக்கக்கூடிய பயம், அதை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன்.
1: Now fear, you know, Bible talks so much about fear and tells us to fear not.
0: வேதம் பயத்தை குறித்து நிறைய பேசுகிறது, பயப்படாதே என்று நமக்கு சொல்லுகிறது.
1: Fear is the root cause of many problems of man's life.
0: மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு காரணமே இந்த பயம் தான்.
1: And fear is a thought and fear is built into people and it becomes a stronghold over a period of time.
0: பயம் என்கிறது ஒரு எண்ணம், அது மக்களுக்குள்ளே வந்து கொஞ்ச காலம் செல்லும் போது அதே ஒரு பலத்த அரணாய் உருவெடுத்து
1: விடுகிறது. Just like people are addicted to some bad habits, many people are in the clutches of fear and under the grip of fear and unable to get out.
0: எப்படி சிலர் வந்து இந்த கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டிருக்காங்க, அதே போல சிலர் இந்த பயத்துக்கு அடிமைப்பட்டு அதனுடைய பிடியில சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
1: How they went as far as that?
0: அந்த நிலை வரைக்கும் அவர்கள் சென்றது எப்படி?
1: Because they allowed thoughts of fear.
0: ஏனென்றால் பயத்தின் எண்ணங்களை அனுமதித்து விட்டார்கள்.
1: And it became an imagination.
0: அதுவே ஒரு கற்பனையாய் மாறியது.
1: It became a stronghold.
0: அது பலத்த அரணாய் மாறியது.
1: Now you got to take the word of God and destroy that stronghold.
0: இப்போது தேவனுடைய வார்த்தை எடுத்து அந்த பலத்த அரணை நாம் நிர்மூலமாக்க
1: வேண்டும். Bible says the weapons of our warfare are mighty through God to the pulling down of strongholds.
0: வேதம் சொல்லுகிறது எங்களுடைய போர் ஆயுதங்கள் பலத்த அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது.
1: We have a spiritual warfare that we must take. Undertake.
0: அதாவது நாம் ஒரு ஆவிக்குரி யுத்தத்தை செய்ய வேண்டியிருக்கிறது.
1: Now when we say spiritual warfare, it's not always, you know, with the devil or something like that.
0: ஆவிக்குரி யுத்தம் சொன்ன உடனே எப்ப வந்து அந்த பிசாசோடு கூட நமக்கு சண்டைன்னு கிடையாது.
1: No, nowadays the devil, you know, he deals with our mind and it's through the thoughts only he deals with us.
0: பிசாசு நம்முடைய மனதோடு, அதாவது நம்முடைய எண்ணங்களிலே தான் அவன் வந்து செயல்படுகிறான்.
1: And it is through the thoughts that he captivates us.
0: எண்ணங்களாலே தான் அவன் நம்மை சிறைபிடிக்கிறான்.
1: So you need to work with the thoughts.
0: ஆகவே இந்த எண்ணங்களை நீங்கள் சரி செய்ய வேண்டும்.
1: You need to bring down every strong hold by the mighty weapons that God has given to you.
0: தேவன் கொடுத்திருக்கிற அந்த பலத்த ஆயுதங்கள் மூலமாக அந்த எண்ணங்களை நிர்மூலமாக்க வேண்டும்.
1: So let's go to Psalm 118 and continue with what we have said last week.
0: சரி, 118 ஆம் சங்கீதத்துக்கு போவோம். கடந்த வாரம் சொன்னதை தொடருவோம் நாம.
1: Says the Lord is on my side, I will not fear. What can man do to me? சங்கீத

0: அவருடைய ஆற்றலையும் அவர் உங்களுக்கு கொடுக்கிறார்.
1: So the psalmist says, I will not fear. What can man do to me?
0: ஆகவே சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்.
1: As we began this last week, I told you that he wrote it, in difficult circumstances.
0: கடந்த வாரம் நான் சொன்னேன் இல்லையா, அவன் இதை எழுதினது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில தான்
1: எழுதுறான். He has gone through fearful circumstances.
0: பயப்படத்தக்க சூழ்நிலையின் ஊடெல்லாம் அவன் கடந்து வந்திருக்கிறான்.
1: You know, he had to flee for his life for quite some time.
0: கொஞ்சம் வெகு நாட்களாக தன்னுடைய உயிருக்காக பயந்து ஓட வேண்டிய நிலை அவனுக்கு.
1: He had every reason to fear and every reason to be in fear night and day.
0: பயப்பட இரவும் பகலும் பயந்திருக்க எல்லா காரணமும் அவனுக்கு உண்டு.
1: So he has really come to grips with this truth, how to live without fear in the midst of fearful circumstances.
0: ஆகவே அச்சுறுத்து கூட சூழ்நிலையில் மத்தியிலே பயப்படாமல் வாழ்வது எப்படி என்பதை அவன் நன்றாக அறிந்து கொண்டிருக்கிறான்.
1: He says, I found the secret.
0: அவன் சொல்றான், ரகசியத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
1: I will not fear because the Lord is with me.
0: நான் பயப்பட மாட்டேன், ஏனென்றால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார்.
1: The Lord is with me.
0: கர்த்தர் என்னோடு கூட
1: இருக்கிறார். Everybody say, the Lord is with me.
0: நான் சொல்றேன், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
1: You know, I told you last week that one of the biggest problems with people today is that people think, one of the reasons why people have fear as a big factor in their lives is because people think the Lord is the problem.
0: கடவுளே சொன்ன இல்லையா, மக்களுடைய வாழ்க்கையிலே பயம் இருக்க காரணம் என்னன்னு சொன்னா, விசுவாசிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கர்த்தர் தான் அவருக்கு எதிராளியே.
1: The Lord is the one that ran your business into loss.
0: கர்த்தர் தான் வியாபாரத்தில் நஷ்டத்தை கொண்டு வந்தது.
1: The Lord is the one that gave you the disease.
0: கர்த்தர் தான் அந்த வியாதியை கொடுத்தது.
1: The Lord is the one that destroyed your family life.
0: கர்த்தர் தான் குடும்ப வாழ்க்கையை அழித்தது.
1: See, a lot of Christian people think like that.
0: நிறைய விசுவாசிகள் அப்படி தான்
1: நினைக்கிறாங்க. How do I know?
0: எனக்கு எப்படி தெரியும்?
1: Look at them, the way they talk. They say, why did the Lord do that to me, brother?
0: அவங்க பேசுற விதத்தை பாருங்க. கர்த்தர் ஏன் பிரதர் எனக்கு இப்படி செஞ்சார்?
1: Now, such people cannot get rid of their fear because they do not understand this primary concept that the Lord is on their side. They think the Lord is their enemy. If the Lord is your enemy, you better be afraid, my friend.
0: பாருங்க, இப்படிப்பட்ட ஆட்கள் வந்து பயத்தை அவங்க புறம்பே தள்ளவே முடியாது. ஏன்னு சொன்னா, கர்த்தர் அவங்களுக்கு எதிரா இருக்கிறான்ற ஒரு ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்கு. கர்த்தர் எதிராளின்னு சொன்னா அப்புறம் பயந்து தான் ஆகணும்.
1: Suppose you are sick and you think the Lord is the giver of sickness.
0: நீங்க வியாதியா இருக்கீங்க, கர்த்தர் தான் வியாதியை கொடுக்கறவன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்க.
1: And you know, then you got to be afraid, you know, the Lord giveth and the Lord taketh away. I don't know when, you know, it's going to happen, you know.
0: அப்புறம் நீங்க பயந்து தான் ஆகணும். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், எப்போ எடுப்பாரோ தெரியலன்னு தான் உட்காரணும்.
1: You know, there's no other way.
0: வேற வழியே கிடையாது.
1: Such beliefs lend itself to fear and gets you locked into fear.
0: இப்படிப்பட்ட நம்பிக்கைதான் உங்களை பயத்துக்குள்ளே கொண்டு போகிறது, பயத்தின் பிடியிலே சிக்க வைக்கிறது.
1: And these kinds of beliefs are very prevalent and very common among Christian people.
0: இப்படிப்பட்ட நம்பிக்கைகள்லாம் கிறிஸ்தவ மக்கள் மத்தியில வந்து ரொம்ப பரவலா இருக்கு.
1: That the Lord is behind every disaster, every evil thing that is happening. You know, if a storm happened, if a cyclone came, it's the Lord.
0: என்ன, எல்லா பேரழிவுக்கு பின்னாலே, எல்லா தீமைக்கும் பின்னாலே, ஏதாவது புயல், ஏதாவது சூறாவளி வந்தா உடனே கர்த்தரால வந்தது.
1: Anything bad and terrible happened is the Lord.
0: ஏதாவது மோசமா பயங்கரமானதுனா கர்த்தரால வந்தது.
1: Now then, you can't get out of fear because if you think that the Lord who's giving you the sickness, the Lord is running your business into loss, the Lord who separated your family, the Lord did all these things, then you better be afraid because you can't stand against him and win.
0: கர்த்தர் தான் வியாபாரத்தை நஷ்டத்தை கொடுக்கிறார், கர்த்தர் தான் புயல் அனுப்புகிறார், கர்த்தர் தான் வியாதி அனுப்புகிறார்ன்னு சொன்னா அப்புறம் பயந்து தான் ஆக வேணும். ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு எதிராளியா இருக்கா நீங்க தான் நம்புறீங்க.
1: There is no other way but fear and keep on living in fear.
0: பயப்படுவதை தவிர வேற வழியே கிடையாது. தொடர்ந்து பயத்துல தான் வாழணும்.
1: Because if the Lord is not on your side, then you better be afraid.
0: ஏன்னா கர்த்தர் உங்கள் பட்சத்துல இல்லைன்னு சொன்னா அப்புறம் நீங்க பயந்து தான் ஆகணும்.
1: But if you understand this one basic truth that the Lord is on your side.
0: ஆனால் கர்த்தர் உங்கள் பட்சத்துல இருக்கின்ற இந்த ஒரு அடிப்படை சத்தியத்தை அறிந்து கொண்டால்,
1: this is one of the most basic truths that I began to understand.
0: பாருங்க, நான் விளங்கிக் கொண்ட அடிப்படை சத்தியங்கள் இது ஒன்று.
1: Revolutionized my thinking.
0: என்னுடைய எண்ணத்திலே ஒரு புரட்சிகரமான சிந்தனை கொண்டு வந்தது.
1: A lot of bad things happen in this world.
0: இந்த உலகத்திலே ஏராளமான தீமைகள் நடக்குது.
1: There's a lot of evil in this world.
0: நிறைய தீமை உலகத்துல இருக்கு.
1: But I know that the Lord is on my side.
0: ஆனா எனக்கு தெரியும், கர்த்தர் என் பட்சத்திலே இருக்கிறார்.
1: The Lord is not my enemy.
0: கர்த்தர் என் எதிரி அல்ல.
1: No matter what happens, the Lord is not against me. He is for me and he is on my side.
0: என்ன நடந்தாலும் சரி, கர்த்தர் எனக்கு எதிராக இல்லை, கர்த்தர் என் பட்சத்துல எனக்காக இருக்கிறார்.
1: So I remember that at all times.
0: ஆகவே எப்பொழுதே இத தான் நான் மனசுல வைக்கிறேன்.
1: When you are sick, you must remember that the Lord is on your side.
0: வியாதியா இருக்கும்போது இத மறக்க கூடாது, கர்த்தர் என் பட்சத்துல இருக்கிறார்.
1: When you don't have a job and don't have money, when you are in debt, you got to remember the Lord is on your side.
0: வேலை இல்லாத இருக்கும்போது, கையில காசு இல்லாத இருக்கும்போது, கடன்ல இருக்கும்போது, கர்த்தர் என் பட்சத்துல இருக்கிறார், அதை மறக்க கூடாது.
1: Having family problems, separation and all of this, you know, you got to remember that God is on your side.
0: குடும்ப பிரச்சனை இருக்கும்போது, குடும்பம் பிரிந்திருந்தாலும் சரி, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை மறக்கவே கூடாது.
1: Now with the

0: God's help, now you can recover and you can get back in shape.
1: கர்த்தருடைய உதவியினாலே இப்ப நீங்கள் மீண்டு வரலாம், திரும்ப பழைய நிலைக்கு வரலாம்.
0: So the basic thing to believe is that the Lord is on my side and the psalmist has got the message. He has understood this basic thing.
1: அடிப்படையில் நாம் நம்ப வேண்டியது என்ன? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பது சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த அடிப்படை காரியத்தை விளங்கிக் கொண்டார்.
0: Now then why so much problem in this world and in the lives of people?
1: அப்படி இருக்கும்போது ஏன் இந்த உலகத்திலே மக்களுடைய வாழ்க்கையிலே இவ்வளவு பிரச்சனை?
0: It is because the Bible says that people perish for lack of knowledge.
1: காரணம் என்ன சொன்னால், வேதம் சொல்லுகிறது ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள்.
0: Many times we are in trouble because we have lack of knowledge.
1: பல சமயத்திலே நாம் பிரச்சனைக்குள்ள சிக்குகிறோம் என்று சொன்னால் அறிவில்லாமை.
0: Now turn with me to 2 Peter chapter 1.
1: திரும்பவும் 2 பேதுரு முதலாம் அதிகாரத்துக்கு.
0: Let me show you something and we're going to build upon this.
1: சில காரியங்களை காட்டுகிறேன், அதிலிருந்து நிறைய காரியங்களை சொல்ல போகிறேன்.
0: 2 Peter chapter 1 verse 3 and 4.
1: 2 பேதுரு முதலாம் அதிகாரம் 3 4 வசனங்கள்.
0: As his divine power has given to us all things that pertain to life and godliness through the knowledge of him who called us by glory and virtue.
1: தம்முடைய மகிமையினாலும் காரூணியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி.
0: Now notice what it's saying.
1: என்ன சொல்லுது கொஞ்சம் கவனிங்க.
0: That through salvation through Jesus Christ God has now given to us all things that pertain to life and godliness.
1: இரட்சிப்பின் மூலமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார்.
0: Everybody say all things are given to me.
1: எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு.
0: It has to do with life and spirituality.
1: அதாவது இந்த உலக வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை ரெண்டுத்துக்கும் தேவைப்பட்ட அனைத்தையும்.
0: Everything you need to live your life at best in this world and to live your life spiritual life is given to you.
1: அதாவது இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் சிறந்து வாழ்வதற்கு ஆவிக்குரிய ஜீவியத்திலே சிறந்து வாழ்வதற்கு தேவையான எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு.
0: Why is it given?
1: ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு?
0: Next verse.
1: அடுத்த வசனம்.
0: By which have been given to us exceedingly great and precious promises that through these you might be partakers of divine nature having escaped the corruption that is in the world.
1: இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவளாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது.
0: It says several things here.
1: இங்கே பல காரியங்கள் சொல்லுகிறது.
0: Verse 3 says all things that pertain to life and godliness is given to us.
1: உணவாசம் சொல்லுகிறது ஜீவனுக்கும் தேவபக்தியும் வேண்டிய எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு.
0: Verse 4 says that these have been given to us by way of precious promises.
1: நான்காம் வசனம் சொல்லுகிறது இவைகள் எல்லாம் விலையேறப்பட்ட வாக்குத்தத்தங்களின் வடிவிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: How is it given? Given to us? Where is it?
1: எப்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? எங்க இருக்குது?
0: Because people say when you say everything is given to you that has to do with your life and godliness, they say where is it?
1: அது ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்ன உடனே மக்கள் எங்க கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க.
0: I say look under your arm where you got your Bible tucked.
1: அக்கல்ல பைபிளை வச்சிருக்கீங்களா? அங்க பாருங்க.
0: That's where it is.
1: அங்க இருக்குது.
0: Look at your shelf where the Bible is. It's all there.
1: உங்க பைபிள் வச்சிருக்கீங்க அந்த ஷெல்ஃப் அத பாருங்க அங்க தான் இருக்கு எல்லாமே.
0: God has not put it somewhere hidden from you so you can't get it and play with you.
1: தேவன் வந்து எங்கயோ அத ஒளிச்சு வச்சிட்டு உங்க கூட இந்த விளையாட்டு எல்லாம் விளையாடுறது கிடையாது.
0: In all of your homes you have Bible, you're carrying it around going everywhere and sometimes you're reading it also.
1: எல்லார் வீட்லயும் பைபிள் இருக்கு, பைபிளை தூக்கிட்டும் போறீங்க, சில சமயத்துல அதை வாசிக்கவும் செய்றீங்க.
0: But do you know that everything that you need to live your life successfully and your spiritual life successfully is in the little book that you're carrying around?
1: ஆனால் இந்த உலக வாழ்க்கையிலும் சரி ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி நீங்கள் வெற்றிகரமாய் வாழ்வதற்கு உங்களுக்கு தேவையான அனைத்துமே இதிலே கொடுக்கப்பட்டிருக்கு என்பது உங்களுக்கு தெரியுமா?
0: See, that's what got me interested because when I understood that I started reading and I started listening to anybody that will preach to me from this word and tell me what these promises mean.
1: பாருங்க இதுதான் எனக்கு ஒரு ஆர்வத்தை உண்டாக்கினது. ஆகவேதான் இந்த வாக்குத்தத்தங்கள் என்ன சொல்லுது என்பது குறித்து யாராவது பிரசங்கம் பண்ணினால் அதை யாராவது பேச கேட்டால் அவ்வளவு ஆவலோடு அதை நான் கேட்கிறேன்.
0: Sometimes I'll take their tapes and listen 3-4 times again and again.
1: சில சமயத்துல அந்த டேப் எடுத்து 3-4 முறை திரும்ப திரும்ப கேக்குறேன்.
0: Because that thing has to do with my success.
1: ஏனென்றால் அது என்னுடைய வெற்றியோடு தொடர்புடையது.
0: If I will only hear it and know what these promises mean and what they signify to me, then I can live in victory in every area of my life.
1: இந்த வாக்குத்தத்தங்கள் என்ன சொல்கிறது, எனக்கு எவ்வாறு முக்கியத்துவம் ஆகிறது என்பதை அறிந்து கொள்ளும்போது இந்த வாழ்க்கையிலே நான் வெற்றிகரமாய் வாழ முடியும்.
0: I want to know what these things mean.
1: அதாவது இந்த காரியங்களின் அர்த்தம் என்ன அதை நான் அறிய விரும்புகிறேன்.
0: That's why you are in church today.
1: ஆகவே தான் இன்றைக்கு சபைக்கு
0: வந்திருக்கிறீர்கள். Lot of people are surprised. How come so many people are there on Sunday night?
1: நிறைய பேருக்கு ஆச்சரியம். ஞாயிற்றுக்கிழமை ராத்திரில இவ்வளவு கூட்டமானு.
0: One fellow told me, I just go one time, brother. That's more than enough.
1: ஒருத்தர் சொன்னா நான் ஒரே ஒரு முறை தான் போறேன். அதுவே ரொம்ப அதிகம்.
0: His idea is he's doing a favor to the church by going one time a week.
1: அவருடைய ஐடியா என்னன்னா வாரத்துக்கு ஒரு முறை சபைக்கு போறதுனால சபைக்கே தான் ஒரு நன்மை செய்யற மாதிரி.
0: No, you're not doing any favor to me or to God or to the church by coming here once a week.
1: பாருங்க வாரத்துக்கு ஒரு முறை சபைக்கு வரதுனால எனக்கோ கடவுளுக்கோ அல்லது சபைக்கோ நீங்க எதை ஒரு நன்மையும் செய்யிறது கிடையாது.
0: No.
1: கிடையாது.
0: You are getting a favor.
1: உங்களுக்கு தான் நன்மை உண்டாகிறது.
0: Amen. It is for your benefit you come.
1: உங்களுடைய நன்மைக்காக தான் வர்றீங்க.
0: I hear the word not so I can do a favor to somebody, say I heard so and so's tape.
1: Na vasantha kekra ketittu avrudey tape naanum kedan solradhukaga kediyadu.
0: No, no, it's a beneficial thing to me.
1: Kediyadu adu enakku laabama irukkirathu.
0: I deeply appreciate it.
1: Adu romba paaraatukiren.
0: Sometimes I buy these tapes for 300 400 rupees one tape.
1: Ella samayathila oru tape 300 rupees 400 rupees aguda adu vaangren naan.
0: Thousands of rupees it cost me.
1: Ayirakkanakkana rupees koduthu vaangren.
0: But I never mind.
1: Ana enakku adha oru porutte illa.
0: I will take it and hear it.
1: Adu ketta adu vaangi naan ketpen.
0: They are more than gold and silver to me.
1: பொன்னையும் வெள்ளியையும் விட அதெல்லாம் எனக்கு விலையேற பெற்றது.
0: Because this is truth.
1: ஏன்னா அது சத்தியம்.
0: If I can only know the truth, I can be free.
1: சத்தியத்தை மட்டும் நான் அறிவேன் என்றால் நான் விடுதலை ஆவேன்.
0: You see, if I can know the truth, I can walk in victory.
1: சத்தியத்தை அறிவேன் என்றால் நான் வெற்றியிலே வாழ முடியும்.
0: Why people don't have victory is because they perish because of lack of knowledge.
1: மக்களுடைய வாழ்க்கையில ஏன் வெற்றி இல்லை என்று சொன்னால் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள்.
0: The Bible doesn't say they perish because it's God's will for them to perish.
1: அது அவர்கள் அழிந்து போவது கர்த்தருடைய சித்தமாகவே அழிகிறார்கள் வேதம் சொல்லல.
0: Is there anywhere that says that?
1: இங்கது வேதம் அப்படி சொல்லுதா?
0: Did the Israeli people, the first generation, perish in the wilderness because that's God's will?
1: முதல் தலைமுறை இஸ்ரவேல் ஜனங்கள் கடவுளுடைய சித்தம் என்பதனால அழிந்து போனாங்களா?
0: No, no. God's will was land of milk and honey.
1: கிடையாது. தேவனுடைய சித்தம் வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசம்.
0: He told them, I've given the land to you.
1: அவர் சொல்லிட்டார், தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன்.
0: Yet they perished in the wilderness.
1: ஆனாலும் வனாந்திரத்தில் அழிந்தார்கள்.
0: It is not God's will.
1: பாருங்க, இது தேவனுடைய சித்தமே கிடையாது.
0: God didn't scheme and God didn't trap them in the wilderness and kill them.
1: தேவன் திட்டம் போட்டு வனாந்திரத்தில் சிக்க வச்சு அவங்களை சாகடிக்கலாங்க.
0: No, God healed all their diseases and met their needs.
1: தேவனுடைய எல்லா நோய்களையும் குணமாக்கி எல்லா தேவைகளையும் சந்தித்தார்.
0: God did miracle after miracle in their lives.
1: தேவனுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களின் மேல் அற்புதங்களை செய்தார்.
0: What more do you want?
1: இதுக்கு மேல என்ன வேணும்?
0: But they would not get a hold of the promise which said, I have given to you this land. This land is yours.
1: ஆனால் இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன், இந்த தேசம் உங்களுடையது என்ற அந்த வாக்குத்தத்தத்தை பற்றி பிடித்துக் கொள்ள முடியல.
0: Moses and Joshua and and will take that one verse, I've given you this land, and preach over and over again. They still didn't get it.
1: Mose, Aaron, Joshua போன்றவர்கள் நான் உங்களுக்கு அந்த தேசத்தை கொடுத்தேன் என்ற ஒரு வாக்கியத்தை எடுத்து திரும்ப திரும்ப பிரசங்கித்தாலும் ஏறல உள்ள.
0: What a wonderful promise.
1: என்ன அருமையான வாக்குத்தத்தம்.
0: I wish they had understood that one little line, I have given it to thee.
1: அந்த ஒரு வாக்கியத்தை விளங்கினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன்.
0: Given it to you.
1: கொடுத்தேன்.
0: If they had understood that they would have possessed the land.
1: அதை விளங்கி கொண்டிருந்தால் தேசத்தை சுதந்திரித்திருப்பார்கள்.
0: Because they did not understand, they did not even enter the land.
1: அதை விளங்கி கொள்ளாதனால தான் தேசத்துக்குள்ள கால் கூட எடுத்து வைக்கல.
0: Are you making an effort to understand the promises of God?
1: தேவனுடைய வாக்குத்தத்தம்
0: That is the greatest thing that you can do for your life, my friend.
1: உங்களுடைய வாழ்க்கைக்கு என்று நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரியம் அதுதான் நண்பர்களே.
0: The greatest thing that you can do for yourself is to go after the promises of God and comprehend them, know what these things mean for you.
1: உங்களுக்கு என்று நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன? தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் பின்னாலே சென்று உங்களுக்கு அது என்ன அர்த்தமாகிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
0: Because here in this little book that you got often under your arm and kiss and keep next to your pillow, inside that is the wonderful promises that deals with every issue in your life.
1: அடிக்கடி முத்தமிடுகிற, அடிக்கடி இந்த அக்களுக்கு அடியில வைக்கிற, அடிக்கடி தலையானுக்கு அடியில வைக்கிறோமே, இந்த சின்ன புஸ்தகத்துக்குள்ளதான் உங்கள் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட அனைத்து வாக்கு தத்தங்களும் இருக்கிறது.
0: I say to you again, this is a success book.
1: திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது வந்து வெற்றியின் புத்தகம்.
0: The winner's manual.
1: இது ஜெயிக்கிறவர்களுக்கான ஒரு கையேடு.
0: Go to this.
1: இதுக்கு போங்க.
0: This has got it.
1: இதுல எல்லாம் இருக்கு.
0: That's why I delight myself in preaching this.
1: அதுதான் இத பிரசங்கிப்பது எனக்கு பேரானந்தமா இருக்கு.
0: Preaching to me is the most wonderful thing in the whole world.
1: என்ன பொறுத்தவரையில பிரசங்கம் பண்ணுவது தான் உலகத்துல ரொம்ப அற்புதமான ஒரு காரியம்.
0: Because I'm just taking what God has said and just telling you what it means.
1: தேவன் என்ன சொல்லியிருக்காத எடுத்து அதோட அர்த்தம் என்ன என்பதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன்.
0: It's not such a hard thing.
1: இது வந்து அவ்வளோ கடினமான ஒரு காரியம்
0: இல்லை. Because God has said some wonderful things.
1: என்றால் தேவன் சில அற்புதமான காரியங்களை சொல்லியிருக்கிறார்.
0: Given all things that pertain to life and godliness by way of the precious promises.
1: விலையேற்ற வாக்குத்தத்தங்கள் வடிவிலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய அனைத்தையும் அவர் தந்திருக்கிறார்.
0: That is why they are called not just promises, they are precious promises.
1: ஆகவே தான் இவைகள் வெறும் வாக்குத்தத்தங்கள் என்று சொல்லப்படாமல் விலையேற்ற வாக்குத்தத்தங்கள் என்று சொல்லப்படுகிறது.
0: Do you understand what it means to say precious?
1: விலையேற்றதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு?
0: We say the blood of Jesus is the precious blood of Jesus.
1: பாருங்க, இயேசுவுடைய இரத்தம் விலையேற்ற இரத்தம் என்று நாம் சொல்கிறோம்.
0: Why?
1: ஏன்?
0: We all have blood.
1: எல்லாம் நம்ம எல்லாருக்கும் ரத்தம் இருக்கு.
0: But if I shed my blood, I can't save even one little bird.
1: நான் ரத்தத்தை சிந்தினா அதனால ஒரு சின்ன பறவையை கூட என்னால் ரட்சிக்க முடியும்.
0: அதனால தான் ரத்தத்தை சிந்துறது இல்லை. ரத்தம் சிந்தாம ஜம்மன் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து பிரசங்கம் பண்ணுறேன். I am not into that suffering business.
1: இந்த ரத்தம் சிந்த பாடுபடுற வேலை எல்லாம் கிடையாது.
0: Because even if I shed it, what use it? It can't save anybody.
1: ரத்தத்தையே நான் சிந்தினாலும் கூட என்ன பிரயோஜனம்? அது யாரையும் ரட்சிக்காது.
0: Isn't that right?
1: இல்லையா?
0: So it's not my blood.
1: என்னுடைய ரத்தம்
0: இல்ல. We all have blood, but it's ordinary blood. But the blood of Jesus does for man what no other blood can do. That is why it is the precious blood.
1: நம்ம எல்லாருக்கும் ரத்தம் இருக்கானாது சாதாரண ரத்தம். ஆனால் எந்த ஒரு ரத்தமும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இயேசுவின் ரத்தம் செய்திருக்கிறதுனாலே தான் அது விலையேற பெற்ற ரத்தம்.
0: If you all join together and gave our blood, it cannot save one person.
1: நாம் எல்லாரும் சேர்ந்து நம்முடைய ரத்தத்தை கொடுத்தாலும் ஒரு ஆளை கூட அது காப்பாற்றாது.
0: But that one person giving his blood 2000 years ago still saves and washes and cleans and cleanses and makes whole everybody that comes under the flow of it.
1: அந்த ஒருவர் 2000 வருஷத்துக்கு முன்னால கொடுத்த அந்த ரத்தம் இன்றைக்கும் மக்களை ரட்சிக்கிறது, கழுவுகிறது, சுத்திகரிக்கிறது.
0: That is why we call it the precious blood of Jesus.
1: அதுவேதான் இயேசுவின் ரத்தத்தை விலையேறப்பட்ட ரத்தம் என்று.
0: Means there is no nothing, no other blood like that.
1: அப்படி சொன்னா அந்த ரத்தத்தை போல வேற எந்த ரத்தமும் கிடையாது.
0: Rare commodity.
1: அது வந்து ரொம்ப அரிதான ஒரு பொருள்.
0: Can't you can't get it anywhere else.
1: அது வேற எங்குமே கிடைக்காது.
0: So when it says precious promises.
1: அதுவே விலையேறப்பட்ட வாக்குத்தத்தங்கள் சொல்லும்போது.
0: This is different from all other promises you've ever dealt with.
1: அதாவது இதுவரை நீங்கள் கேட்ட கண்ட மற்ற எல்லா வாக்குத்தத்தங்களை விட ரொம்ப
0: Your husband held your hands at the time of your wedding and said, as long as you know death do us apart, I will provide for you, protect you and love you and all of that.
1: திருமணத்தின் போது உங்க கையை பிடிச்சு கணவர் வாக்குறுதி கொடுத்தார், மரணம் நம்மை பிரிக்கும் வரையிலே உன்னை பாதுகாப்பேன், போஷிப்பேன், உனக்கு எல்லாமா இருப்பேன் என்று.
0: Wonderful promise.
1: என்ன அருமையான வாக்குறுதி.
0: But it's not a precious promise.
1: அது விலையேறப்பட்ட வாக்குறுதி கிடையாது.
0: Sometimes you know they don't even remember giving such promises.
1: சமயத்திலே அப்படி வாக்குறுதி கொடுத்து ஞாபகம் கூட இருக்குது இல்ல உங்களுக்கு.
0: Promises given.
1: வாக்குறுதி கொடுக்கறாங்க.
0: But sometimes it's not lived up to.
1: சில சமயத்துல அதுபடி வாழ்வது கிடையாது.
0: But the one who has promised here is one who cannot lie.
1: ஆனால் இங்கே வாக்கு பண்ணி இருக்கிறவர் பொய் உரைய முடியாத தேவன்.
0: And the one who has promised here, Hebrews chapter 6 says, is one who found no one higher than himself to swear by. So he swore by himself and gave the promise when he gave it so that he will surely fulfill it.
1: இங்கே வாக்கு பண்ணினவர் எப்படிப்பட்டவர்? எபிரேயர் சொல்கிறது, அவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்க என்பதை காண்பிக்க அவரை விட இன்னொரு ஆள் பெரியவர் இருந்தால் அவர் மேல் சத்தியம் பண்ணலாம் என்று பார்த்தால் யாருமே இல்லை. ஆகவே தம்மேலேயே சத்தியம் பண்ணி வாக்கு தத்தத்தை கொடுத்தார்.
0: He will never fail.
1: அவர் ஒருபோதும் தவறவே மாட்டார்.
0: Amen.
1: Amen.
0: He will never fail.
1: தவறவே மாட்டார்.
0: Jesus never fails.
1: இயேசு தவறுவதே இல்லை.
0: We have many love failures.
1: நிறைய லவ் ஃபெயிலியர் பார்க்கறோம் நம்ம.
0: But Jesus never fails.
1: ஆனா இயேசு ஒருபோதும் ஃபெயில் ஆகிறதே கிடையாது.
0: So if you just you know if you this is why it is precious promise.
1: ஆகவேதான் பாருங்க இது விலையேற பெற்ற வாக்குத்தத்தம்.
0: So every word in the Bible is very important.
1: வேதத்துல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம்.
0: That's why you must you know it's just like sitting and eating in a nice restaurant, all these good things they've provided you, every little bit, bite and take a good taste, you know.
1: அவர் இது எப்படினு சொன்னா, ஒரு ரெஸ்டாரன்ட்ல உட்கார்ந்திருக்கீங்க, நிறைய முன்னாடி இருக்கு, ஒவ்வொரு துண்டை எடுத்து நல்லா ருசிச்சு சாப்பிடணும், அந்த மாதிரி இது.
0: Everything has got something.
1: ஒவ்வொன்றுத்துல ஒண்ணு இருக்கு.
0: It's got a taste, it's got a nutrition, it's got something.
1: அதுக்குன்னு ஒரு ருசி, அதுக்குன்னு ஒரு சத்து வகை இருக்கு.
0: So the Bible is like that.
1: வேதமும் அப்படிதான்.
0: by way of precious promises he has given to us everything that pertains to life and godliness
1: velere petta vaakkathathangal valiyile jeevanukkum deiva bhakthiyum vendi anaithaiyum thandu vittar
0: now why the precious promises and why all things through these precious promises
1: yen velere petta vaakkathathangal yen anaithume inda velere vaakkathathangalin moolamai kodukapattirukku
0: why are they given
1: yen kodukapattirukku
0: why such precious promises why all things pertaining to life and godliness given through the precious promise
1: yen inda velayerpetta vaakkathathangal yen jeevanukkum devabhakthiyumani ellame inda velayerpetta vaakkathathin moolamai kodukapattirukku
0: listen to the last portion
1: kadaisi pagudhai paarenga
0: that through these you might be partakers of the divine nature having escaped the corruption that is in the world through lust
1: nanga vasanathinudaiya murpagudhi ichchayinal ulagathil undana kettukku thappi divya swabathukku pangullavargalagum porittu
0: so that you may escape the corruption
1: அது இந்த கேட்டுக்கு தப்பி கொள்ளும்படியாய்
0: there's a lot of corruption there's a lot of bad things happening in the world
1: அந்த உலகத்துல நிறைய கேடு நிறைய கெட்ட காரியங்கள் நடந்துட்டு இருக்கு
0: so that you may escape from all of those things
1: இதிலிருந்தெல்லாம் நான் தப்பி கொள்ளும்படியாக
0: so that those things don't come and drown you and finish you
1: அது அந்த காரியங்கள் வந்து உங்களை மூழ்கடித்து சாகடிக்காமல் இருப்பதற்காக
0: so that those things do not come and overcome you
1: அந்த காரியங்கள் வந்து உங்களை மேற்கொள்ளாமல் இருக்கும்படியாக
0: so that you may get away from those things you may escape the corruption
1: அந்த அழிவிலிருந்து கேட்டிலிருந்து நீங்கள் தப்பிக்கொள்ளும்படியாக
0: one fellow was telling me you know well brother sometimes you know maybe I need to learn something through that
1: ஒருத்தர் என்ன சொன்னார் ஒருவேளை இதன் மூலமா நான் ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கலாம் பிரதர் அப்படினாரு
0: maybe we learn something through that
1: moolama oru vela naam edhavad kattukolla vendi irukalam
0: anything bad happening we may learn something
1: adha ketta kaari edha nadandha adilendu naam edha kattuka vendi irukalam
0: அப்படி தான் கத்துக்கணும்னா கத்துங்க there's better ways to learn
1: கட்டுகளை இதை விட நல்ல வழிகள் இருக்கு
0: I read in the book that there's a law of gravity so don't jump from the 10th floor climb down
1: அது புத்தகத்துல வாசித்து இருக்கேன் புவி ஈர்ப்பு விசைன்னு ஒன்னு இருக்கு ஆகவே 10th மாடில இருந்து குதிக்க வேண்டாம் படிக்கட்டில் இறங்கி வந்தா போதும்
0: is that right
1: இல்லையா
0: I believe it.
1: நான் நம்ம
0: I learned it already.
1: ஏற்கனவே கற்றுக்கொண்டாத.
0: You want to go jump and see and learn?
1: அது இருக்குதா ஏன்னு பாத்து குதிச்சு தான் கத்துக்கணுமா?
0: Why you want to learn like that?
1: ஏன் அப்படி எல்லாம் கத்துக்கணும்?
0: That is not the learning method that God has ordained.
1: தேவன் கற்றுக்கொள்வதற்கு இந்த வழியை உன்ன ஏற்படுத்தி வைக்கல.
0: Now I've heard Christian teachers teach and tell us that God teaches through so many things.
1: அதாவது கிறிஸ்தவ போதகர்கள் கர்த்தர் பல வழிகளே நமக்கு போதிக்கிறான் நான் பேச கேட்டிருக்கேன்
0: God you know gives you a business loss and so that he can teach you this
1: அது வியாபாரத்து நஷ்டத்தை கொடுக்கறா எதுக்குன்னா அதன் மூலமா ஒரு போதனை
0: கொடுக்க he gives you special diseases
1: விசேஷமான வியாதிகள்
0: so that he can teach you through that
1: எதுக்குன்னா அதன் மூலமா எதையோ கற்று கொடுக்க
0: you know sometimes your wife packs up and goes to her house and God wants to teach you something
1: சில சமயத்துல மனைவி பெட்டி படிக்கோட வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போறாங்க அது எதுக்குன்னா அது மூலமா கர்த்தர் எதையோ போதிக்கிறார்
0: have you not heard that
1: லாம் கேட்றீங்களா இல்லையா
0: maybe god wants to teach you something
1: வேல கர்த்தர் உங்களுக்கு எதையோ கற்று கொடுக்க விரும்புகிறார்
0: you know you don't need to learn more corruption
1: பாருங்க
0: you already learned enough
1: ஏற்கனவே கேடான காரியங்களை நிறைய கற்று கொண்டாச்சு இதுக்கு மேல கத்துக்கணுமா
0: god is not sending these things your way so that you learn what this corruption is about
1: அது இந்த கேடுனா என்ன அழிவுனா என்னன்றத கற்றுக்கொள்ள முடியாத கர்த்தர் இதெல்லாம் உங்களுக்கு அனுப்புறது கிடையாது
0: no no no
1: கிடையவே கிடையாது
0: god is on your side helping you with the precious promises and everything that pertains to life and godliness given through the precious promises he's standing on your side so that he's expecting you to take hold of this and escape the corruption that's why he gave
1: devan ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய வாக்கு தத்தங்களை எல்லாம் இந்த இதை உங்களுக்கு கொடுத்து விட்டு அதோடு கூட அவர் உங்கள் பட்சத்தில் நின்று கொண்டிருக்கார் எதற்காக இதை நீங்கள் எடுத்து இந்த கேட்டுக்கு நீங்கள் தப்பிக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்
0: He's saying already look in the bible just take it from under your arm and look at it
1: அத்தனை சொல்றானே இந்த அக்கில் கடியில இருக்கிற பைபிள் எடுத்து கொஞ்சம் திறந்து பார் அதை
0: just look at it very keenly
1: நான் ரொம்ப உன்னிப்பா கவனி
0: listen and understand what it's saying
1: அது என்ன சொல்லுது என்பதை நன்றாய் கவனி
0: and believe it
1: அதை விசுவாசி
0: speak it
1: அதை பேசு
0: put it in your heart
1: அதை உள்ளத்துல வை
0: make a decision based on that
1: அதன் அடிப்படையில் ஒரு தீர்மானத்தை எடு
0: and decide and decree and it will be so unto you
1: அதை தீர்மானித்து அதை பேசற அப்படியாகும்
0: god is waiting for you
1: தேவன் உங்களுக்காய் காத்துட்டிருக்கார்
0: because he's already given everything that pertains to life and godliness he's just waiting for you to take a hold of this thing and then act on this
1: ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே கொடுத்து விட்டார் இப்போ அவர் எதுக்காக காத்துருக்காரு, நீங்க இதை எடுத்து அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்று காத்திருக்கிறார்.
0: That's why I truly believe that people perish because of lack of knowledge, not because God has left them or God has abandoned them and forgotten them.
1: ஆகவே தான் பாருங்க, கர்த்தர் கைவிட்டார், கர்த்தர் மறந்துட்டார்னால மக்கள் அழிந்து போறது கிடையாது, அறிவில்லாமல் அழிந்து போகிறாங்க.
0: They don't know what the promise is about.
1: வாக்குத்தத்தங்களா என்னன்னே தெரியல.
0: They never take hold of it.
1: வாக்குத்தத்தங்களை பற்றிக்கொள்வதில்லை.
0: They never stand on it.
1: அவைகள் மேல் நிற்பதில்லை.
0: They never go into it.
1: அவைகளுக்குள்ளே போவதில்லை.
0: That's the problem.
1: அதான் பிரச்சனையே பாருங்க.
0: You see, we always like to say maybe God has something, some purpose, brother.
1: நாம எப்பொழுதே இது சொல்லிறோம், ஒருவேளை கர்த்தருக்கு இதுல ஏதோ ஒரு சித்தம் இருக்கலாம், brother, நோக்கம் இருக்கலாம்.
0: All the purpose is revealed here.
1: சரியா, நோக்கம் எல்லாம் இங்கேயே வெளிப்படுது.
0: Everything is given here.
1: எல்லாமே இங்க இருக்கு.
0: Pertaining to life and godliness.
1: ஜீவனுக்கும் தேவபக்தியும் வேண்டிய எல்லாமே.
0: God is waiting for you to take a hold of the promises and stand on it and win the battles of your life.
1: வாக்குத்தத்தங்களை நீ எடுக்க வேண்டும், அவை மேல் நிற்க வேண்டும், வாழ்க்கையின் போராட்டங்களை ஜெயிக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் காத்திருக்கிறார்.
0: Now the psalmist, exactly that's what he has done.
1: பயமில்லாமல்
0: Because he's decided, no matter what is happening, God is on his side.
1: ஏன் அவன் தீர்மானம் பண்ணிட்டான், என்ன ஆனாலும் சரி கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
0: God is not in my enemy's side.
1: கர்த்தர் என்னுடைய எதிரியின் பட்சத்தில் இல்லை.
0: God is on my side.
1: கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
0: And then he says, listen to this.
1: பிறகு அவன் சொல்றான், கவனிங்க,
0: every word is important.
1: ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம்.
0: I will not fear.
1: நான் பயப்பட மாட்டேன்.
0: Every word, see, man shall not live by bread alone but by every word.
1: மனுஷன் அப்பத்தால மட்டுமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்.
0: Everybody say every word.
1: எல்லாரும் சொல்லுங்க, ஒவ்வொரு வார்த்தையினாலும்.
0: You can't leave any word here. Every word is so important.
1: ஒவ்வொரு வார்த்தை முக்கியம், ஒரு வார்த்தை கூட விட முடியாது.
0: And I refer you to that wonderful phrase, I will.
1: அதாவது
0: I will. I will not fear.
1: நான் பயப்பட மாட்டேன், நான் என்றானே அதை நீங்க கவனிக்கணும்.
0: I will not, நான் பயப்பட மாட்டேன். He says I will not fear.
1: நான் பயப்பட மாட்டேன்றான்.
0: That tells me one thing about fear.
1: பயத்தை குறித்து இது எனக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறது.
0: Talking about what kind of thoughts you must put in order to drive out fear.
1: அது பயத்தை விரட்டி அடிக்க என்ன விதமான எண்ணங்களை உள்ளே வைக்க வேண்டும், அதான் பேசிட்டு இருக்கேன்.
0: Already you got a lot of thoughts, you know, you saw the movie, you know, the horror movie and read the wrong books, fed yourself with fear.
1: ஏற்கனவே தீகில் படங்களை பார்த்து தப்பான புத்தகங்களை படித்து பயத்தை உள்ளே அனுப்பி ஆயிற்று.
0: Already developed a negative personality, thinking the worst and developed fear inside of me.
1: கெட்டது நடக்குமோ மோசமான நடக்குமோன்னு ஒரு பயம் என்ன நினைச்சு நினைச்சு ஏற்கனவே பயத்தை உள்ளே வளர்த்து கொண்டாகி விட்டது.
0: Already done that.
1: ஏற்கனவே செஞ்சாச்சு அதை.
0: But now you got to bring down all those thoughts and imaginations, destroy them and put new thoughts.
1: இப்போது அந்த கற்பனைகள் பலதரங்களை நிர்மூலமாக்கி விட்டு புதிய எண்ணங்களை உள்ளே வைக்க வேண்டும்.
0: What is the thought?
1: என்ன எண்ணம்?
0: One is God is on my side.
1: ஒன்று வந்து கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பது.
0: Another thing is,
1: இரண்டாவது காரியம் என்னன்னா,
0: I will not fear.
1: நான் பயப்பட மாட்டேன்.
0: That's a decision you have to make based on what you believe.
1: அதாவது நீங்கள் என்ன நம்புகிறீர்களோ அதன் அடிப்படையில் நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம்.
0: I'm not going to be afraid.
1: நான் பயப்பட மாட்டேன்.
0: I will not fear.
1: நான் பயப்படவே மாட்டேன்.
0: And that tells me something about fear because this is the strongest words in English language.
1: இதுவே பயத்தை குறித்து எனக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறது. ஆங்கிலத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தை இது.
0: You see, fear does not have the power nor the right to usurp authority over a human being that has made a decision to do without it because God is on his side.
1: அதாவது
0: கர்த்தரின் பட்ச என் பட்சத்தில் இருக்கிறார், என் சைடில் அவர் இருக்கிறார், ஆகவே நான் பயப்பட மாட்டேன் என்கிற ஒரு தீர்மானத்தை ஒரு மனுஷன் எடுத்திருப்பான் என்றால் எப்பேற்பட்ட பயத்தின் சக்தியாக இருந்தாலும் சரி, பயமாக இருந்தாலும் சரி, அந்த மனுஷன் மீது தன்னுடைய பயத்தை கொண்டு வந்து அவனை ஆக்கிரமிக்க முடியாது. There is no fear in the whole world that can stand against a man who says I will not fear, I refuse to fear, I will not fear.
1: Naan bayapada maten, bayapada marukiren endru solugiravanai aatkollakudiya bayam ulagathil engume kedaiyadhu.
0: But that I will not fear must come from a conclusion from the word of God, from the promises of God.
1: Anal naan bayapada maten endru andha kaaryam devudaiya vaarthayil irundhu, devudaiya vaakkuthathangalil irundhu varanum.
0: like one person said, well brother, I'll go today before bed, I'll say 5 times, I will not fear.
1: பாருங்க, இன்னைக்கு நான் தூங்க போகும்போது நான் 5 முறை சொல்லிடுவேங்க, நான் பயப்பட மாட்டேன்.
0: ஒண்ணுமே வழங்காம சும்மா பயப்பட மாட்டேன், மந்திரமா சொல்லி தர்றீங்க. You got to understand the promise of God. You got to get a revelation of this thing that God is on your side.
1: பாருங்க, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விளங்கிக்கொள்ள வேண்டும், தேவனின் பட்சத்தில் இருக்கிறான்னு ஒரு வெளிப்பாடு வேணும்.
0: You see, we are not teaching some slogans and some kind of mantra to you, you know.
1: பாருங்க, உங்களுக்கு அந்த ஏதோ ஸ்லோகத்தையும் மந்திரத்தையும் நான் சொல்லி கொடுக்கல.
0: இத 10 தடவை சொல்லு, இத 20 தடவை சொல்லு, சாப்பிடுறதுக்கு முன்னால 30 தடவை சொல்லு, சாப்பிட்ட பிறகு. No, we don't do that. A lot of people think that's what we are teaching, you know, when they teach about faith.
1: பாருங்க, விசுவாசத்தை பத்தி போதிக்கும்போது நிறைய பேர் அப்படிதான் நம்ம போதிக்கிறோம் நினைச்சிட்டு இருக்காங்க.
0: They say, well, what is this Sam Chalder teaching? If you just say it 10 times, will it happen?
1: என்ன அது சாம் சல்லர் சொல்ல 10 முறை சொன்னா அப்படியே நடந்துருமா?
0: No.
1: கிடையவே கிடையாது.
0: You know, you say it because you believe it and you say it in order to believe it.
1: பாருங்க, நீங்க விசுவாசிக்கிறபடியாலே சொல்லுகிறீர்கள், அது மட்டுமல்ல விசுவாசிக்கிறதுக்காகவும் அதை சொல்லணும்.
0: Isn't that right?
1: சரியா?
0: The more you say it, the more you begin to believe it.
1: அதிகமாய் சொல்ல சொல்ல அதிகமாய் அதை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறீர்கள்.
0: All right?
1: சரியா?
0: So that I will not fear must come as a result of your conclusion from the promises of God that he'll never leave you nor forsake you.
1: ஆகவே இந்த நான் பயப்பட மாட்டேன் என்பது கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிற என்ற தேவனுடைய வார்த்தை இருக்கிறதே, அதன் அடிப்படையில் இருந்து வெளியே வர வேணும்.
0: It must come from the foundation of God's promise.
1: தேவனுடைய வாக்குத்தத்தம் என்னும் அந்த அஸ்திபாரத்தில் இருந்து வர
0: வேணும். You must get a revelation of this. You must not be one of those Christians that says, well, God may have sent this disaster to me.
1: இந்த ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு வேணும். இல்லாட்டி மற்ற கிறிஸ்தவங்களை போல ஒருவேளை இந்த பேரழிவை கர்த்தர் தான் அனுப்பி இருக்காரோ நீங்க சொல்லக்கூடாது.
0: They believe that and then they say, God, you know, I will not fear.
1: அவங்க அதையும் சொல்றது, அப்புறம் நான் பயப்பட மாட்டேன் இதையும் சொல்றது.
0: Those two things don't go together.
1: இந்த ரெண்டுமே ஒண்ணா போறது கிடையாது.
0: If you don't believe, if you believe that God is against you, then you can't say I will not fear.
1: கர்த்தர் உங்களுக்கு எதிராளியா இருக்கா நீங்க நம்புறீங்க சொன்னா நான் பயப்பட மாட்டேன் உங்களால சொல்ல முடியாது.
0: You know, if you believe that God is against you, even if you say it 10,000 times I will not fear, that's not going to change anything.
1: கர்த்தர் உங்களுக்கு எதிரா இருக்கறான்னு நம்பி கொண்டு நான் பயப்பட மாட்டேன்னு 10,000 முறை சொன்னாலும் அது வேலை செய்யாது.
0: You got to believe that God is on your side.
1: தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கா என்பதை நீங்கள் நம்ப வேண்டும்.
0: Get a revelation of the goodness of God towards you.
1: கர்த்தர் உங்கள் மேல் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார், உங்களுக்கு எவ்வளவு நல்லவராய் இருக்கா அதை நீங்கள் மறக்க கூடாது.
0: And then as a result of that you begin to speak these words.
1: பிரகாதன் விளைவாக இந்த வார்த்தைகளை நீங்கள் பேச வேண்டும்.
0: I will not fear.
1: நான் பயப்பட மாட்டேன்.
0: Another place in Isaiah 43 we read something like this, fear not, for I have redeemed thee, for I am with thee, I have called thee by my name.
1: Isaiah 43 எப்படி வாசிக்கிறோம், பயப்படாதே, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார்.
0: God didn't say you pray and I'll keep you from being afraid.
1: அது நீ ஜெபம் பண்ணு நீ பயப்படாம நான் பாத்துக்கறேன்னு கர்த்தர் சொல்லல.
0: He didn't say that.
1: அப்படி எல்லாம் சொல்லல அவர்.
0: He said don't be afraid, fear not.
1: பயப்படாதே.
0: He didn't say, I'll drive out the fear. No, he says, don't fear.
1: நான் பயத்தை விரட்டி அடிக்கிறேன் கர்த்தர் சொல்ல, பயப்படாதன்றாரு.
0: Don't do it.
1: அதை செய்யாதே.
0: Now when God says, don't do it.
1: பாருங்க, கர்த்தரே அதை செய்யாதன்னு சொல்லும்போது,
0: even if you can't understand how it's possible for you not to fear, you better believe that if God says do not fear, then it's possible for you to do it.
1: எப்படி பயப்படாம இருக்க முடியும்ன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்தாலும் நீங்க என்ன நம்பணும்னா, கர்த்தர் பயப்படாதேன்னு சொல்லுகிறபடினாலே என்னால் பயப்படாமல் இருக்க முடியும்னு நம்பணும்.
0: Now if a man gave me the keys to his car and said go drive this car.
1: பாருங்க, ஒருத்தர் கார் சாவி எங்களை கொடுத்துட்டு இந்த காரை போய் ஓட்டுங்கன்னு சொன்னா,
0: then that means I'm free to drive this car.
1: அதனால என்ன அர்த்தம்னா, அந்த காரை நான் ஓட்டிட்டு போகலாம்னு அர்த்தம்.
0: Now if I know driving I'll take it and drive it.
1: Driving தெரிஞ்சா எடுத்து ஓட்டலாம்.
0: If I don't know driving then I can go learn and then come back and take this.
1: Driving தெரியலனா பிறகு போய் கற்றுக்கொண்டு அப்புறம் வந்து ஓட்டலாம்.
0: But nevertheless the fact is because he said take this car and drive it I can drive it.
1: ஆனா
0: I have the freedom to drive it, I can do it.
1: ஆனா விஷயம் என்ன, இந்த காரை நீங்க ஓட்டுங்கன்னு அவர் சாவியை கையில கொடுத்ததனால எப்ப வேணாலும் ஓட்டலாம், அந்த சுதந்திரம் எனக்கு உண்டு.
0: So when God says fear not,
1: தேவன் பயப்படாதேன்னு சொல்லும்
0: போது, I have redeemed you, I am with you.
1: நான் உன்னோட கூட இருக்கிறேன், உன்னை மீட்டு
0: கொண்டேன். Called you by my name.
1: பெயர் சொல்லி உன்னை அழைத்து இருக்கிறேன்.
0: Don't be afraid.
1: நீ பயப்படாதே.
0: When he says that,
1: அவர் அப்படி சொல்லும்போது,
0: that means I can live without fear.
1: அவருடைய அர்த்தம் என்ன, நான் பயம் இல்லாமல் வாழ முடியும்.
0: Now I don't understand fully well how I can under these circumstances live without fear. I may go and learn.
1: அதாவது ஒருவேளை அப்ப எனக்கு விளங்காம இருக்கலாம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் பயப்படாமல் வாழ்வது எப்படின்னு, ஆனால் அது எப்படி என்பதை நான் போய் கற்றுக்கொள்ளலாம்.
0: Just like I don't know how to drive the car, but the man said you can drive it, you know, I'm going to go learn it. You can learn how you can keep from fear, but the thing is, you must believe that you can live without fear because God said fear not.
1: கார் ஓட்டுங்கன்னு சாவியை கொடுத்ததுனால எனக்கு ஓட்ட தெரியலனாலும் போய் கற்றுக்கொண்டு வந்து ஓட்டலாம். அதே போல பயப்படாதேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறபடினாலே எப்படி பயப்படாமல் வாழ்வது என்பதை என்னால் கற்றுக்கொள்ள முடியும்.
0: When God promised Abraham that he'll give him a child in his old age.
1: முதிர்ந்த வயதிலே ஒரு பிள்ளையை கொடுப்பேன் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னபோது,
0: the Bible says that Abraham did not stagger at the promise of God.
1: பாருங்க, வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து சந்தேகப்படாமல் தடுமாறாமல் இருந்தான் என்று.
0: He did not stagger, he didn't go this way one time and that way, you know, well God will do it, maybe God will do it, you know.
1: பாருங்க, அவன் தடுமாறல, அலசடி பண்ணல, ஒருவேளை கர்த்தர் செய்வாரோ அல்லது செய்ய மாட்டாரோ அப்படினு.
0: He didn't, you know, he did not know how it can possibly come to pass, it can happen, how it can happen in that old age.
1: அதாவது எப்படி இந்த வயசான காலத்துல இதெல்லாம் எப்படி நடக்கும்னு அப்படியெல்லாம் அவன் என்னல.
0: Did he know that?
1: அவனுக்கு தெரியுமா?
0: Can he explain scientifically how this is going to take place?
1: விஞ்ஞான பூர்வமா விளக்கி சொல்ல முடியுமா இதெல்லாம் எப்படி நடக்கும்
0: அப்படினு? But God said I'll give you.
1: ஆனா தேவன் சொன்னா நான் கொடுப்பேன்னு.
0: He doesn't know how it can happen.
1: எப்படி நடக்கும்னு அவனுக்கு தெரியாது.
0: But he went around without staggering on the promises of God. He went claiming that he's going to be the father of many nations.
1: ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் அநேக ஜாதிகளுக்கு தாப்பனாவேன் என்பதை அவன் சொல்லி வந்தான்.
0: The same way,
1: அதே போல,
0: when God says do not fear, I'm with you,
1: பயப்படாதே,
0: I have redeemed you, That's a promise. You don't know how this is going to really work out. Situation looks bad. But since God says, fear not, I am with you, you must say, yes, I will not fear.
1: ஆனால் தேவன் பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொன்னதுனாலே நீங்கள் என்ன சொல்லணும்? நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லணும்.
0: Amen.
1: Amen.
0: That is how the way out of fear begins.
1: பயத்திலிருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்பு இப்படியாக தான் ஏற்படுகிறது.
0: Let me say something about the devil's role here in fear.
1: பயத்திலே பிசாசு என்ன வேலை செய்றான், என்ன பங்காற்றுகிறான் அதையும் சொல்லிடுறேன் நான்.
0: The devil uses fear for sure.
1: அவன் நிச்சயமா பிசாசு பயத்தை பயன்படுத்துகிறான்.
0: When you are afraid, he uses that fear.
1: நீங்க பயப்படும்போது அவன் அந்த பயத்தை பயன்படுத்துகிறான்.
0: When threatening situations happen, he uses that fear.
1: அச்சுறுத்தும் சூழ்நிலை உண்டாகும்போது அதை அவன் பயன்படுத்திக் கொள்கிறான்.
0: He simply uses things. He never, did you know that he never invented anything?
1: பாருங்க, அவன் இருக்கிறத தான் பயன்படுத்துகிறான். அவன் வந்து அவனா எதையும் கண்டுபிடிக்கவே இல்லை, தெரியுமா உங்களுக்கு?
0: Some people say, well brother, that's not right.
1: சிலர் சொல்றாங்க, இல்ல பிரதர் அதெல்லாம் சரியே கிடையாது.
0: He invented sin.
1: பாவத்தை கண்டுபிடிச்சதே அவன்தான்.
0: No, no, no, he didn't invent sin.
1: கிடையாது, அவன் பாவத்தை கண்டுபிடிக்கல.
0: He just thwarted righteousness.
1: நீதியை திரித்தான், அவ்வளவுதான்.
0: That's all.
1: அவ்வளவுதான்.
0: He didn't invent sin.
1: பாவத்தை அவன் கண்டுபிடிக்கல.
0: He just thwarted righteousness.
1: நீதியை திரித்தான்.
0: That's what sin is all about.
1: பாவம் சொன்னா அதுதான்.
0: Sin is not an invention of the devil. Sin came about as a result of taking righteousness which is God given and thwarting it.
1: பாவம் வந்து பிசாசுனே கண்டுபிடிப்பு கிடையாது. பாவம் வந்தது எப்படி? தேவன் நீதியுள்ள காரியத்தை தந்தார், அதை திரித்தான், அதன் மூலமாய் பாவம் வந்தது.
0: So the devil has never invented anything.
1: அவன் பிசாசு எதையுமே கண்டுபிடிக்கல பாருங்க.
0: He is not an inventor, he is not a creator.
1: அவன் சிருஷ்டிகரனும் கிடையாது, கண்டுபிடிக்கிறவனும் கிடையாது.
0: He is just a user and usurper.
1: அவன் அபகரிக்கிறவன், இருக்கிறதை பயன்படுத்திக் கொள்கிறவன்.
0: That's all.
1: அவ்வளவுதான்.
0: So when you think about fear, don't think that the devil has invented this fear and it's from the devil and therefore it has all that power over you.
1: Aagave bayatha patti nanikkumbodhu adu pisasanala vandathu pisasa kandupidichathu aagave en mela adukku romba sakthi illa irukna appadiyala nenikadhinga.
0: No,
1: kedaiyadhu.
0: Because the devil is not that powerful.
1: Ena pisasa andha alavukku vallamai ullavan alla.
0: He is not an inventor, he has not invented anything.
1: Avan kandupidikkiravan alla, iduvarai edhaiyum kandupidithavanum alla.
0: You see, everything that is evil, you know, came from that which is good. He just changed the good into evil. That's all.
1: எந்த ஒரு தீமையானாலும் சரி, நன்மையில இருந்து அது வந்து அந்த நன்மையை திரித்தான் தீமையானது.
0: So much so, it has now become a spiritual law where if you want to know what God is doing, just look at what the devil is doing and turn it around exactly the opposite way, you'll know what God is doing.
1: ஆகவே இது ஒரு ஆவிக்குரிய பிரமாணமே மாறிச்சு. பாருங்க, கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதை நீங்க அறிய வேணுமா? பிசாசு என்ன செய்கிறான்னு பாருங்க, அதை நல்லதாக்கி பாருங்க, அதுதான் கர்த்தர் செய்கிறது.
0: That's all.
1: அவ்வளவுதான்.
0: That's become a law.
1: அது ஒரு பிரமாணம் அது.
0: For example,
1: உதாரணத்துக்கு,
0: the world says seeing is believing.
1: உலகம் சொல்லுகிறது பார்க்கும் போதுதான் நாம் நம்ப முடியும், விசுவாசிக்க முடியும்.
0: பார்த்தா நம்புவேன், ரைட்,
1: சரியா?
0: Seeing is believing.
1: பார்த்தா நம்புவேன். இந்த உலகம்,
0: many Thomases are there in the world.
1: உலகத்துல பல தோமாக்கள் இப்படி
0: இருக்காங்க. Only when I see, I'll believe.
1: நான் பார்த்தா தான் நம்புவேனே.
0: I must see.
1: நான் பார்க்கணும்.
0: Then only I'll believe.
1: அப்பதான் நான் விசுவாசிப்பேன்.
0: But the Bible says,
1: ஆனா வேதம் சொல்கிறது,
0: believing is seeing.
1: விசுவாசிக்கிறது தான் பார்க்கிறது என்று.
0: You see by believing. Before you can ever see the thing with your eyes, you see by believing.
1: அது கண்களினாலே அந்த பொருளை பார்க்க முன்னாலே விசுவாசத்தினாலே நீங்கள் அதை பார்க்கிறீர்கள்.
0: ஹலோ
1: ஹலோ.
0: The Bible teaches exactly the opposite.
1: வேதம் நேர் எதிரா போதிக்கிறது.
0: The world says exactly the other way around.
1: உலகம் பாருங்க அதுக்கு நேர் எதிரா சொல்லுகிறது.
0: Let me give you another example.
1: இன்னொரு உதாரணத்தை கொடுக்கிறேன்.
0: The world says if you just get enough you'll be rich.
1: உலகம் என்ன சொல்லுது? போதும் அளவு, போதுமான அளவுக்கு இருந்தாலே போதும், நீ பணக்காரன்
0: அப்படின்னு. If you just gather enough and accumulate enough you'll be rich.
1: நிறைய சேர்த்து நிறைய குவித்து வச்சா நீ பணக்காரனா இருப்ப.
0: If you just hoard you'll be rich.
1: நீ பதுக்கி வச்சா பணக்காரனா இருப்ப.
0: If you just save and just accumulate wealth you'll be rich.
1: அப்படியே ஆஸ்தியும் செல்வத்தையும் சேர்த்து குவித்து வைத்தா நீ பணக்காரன்.
0: But you never read that in the Bible.
1: ஆனா வேதத்துல நீங்க அப்படி பார்க்கவே முடியாது.
0: The Bible says give and it shall be given unto you, good measure, pressed down, shaken together. Totally different.
1: பாருங்க வேதம் வந்து முற்றிலும் வித்தியாசமா சொல்லுது. என்ன சொல்லுது? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி திரும்ப கொடுக்கப்படும்.
0: You see, the devil takes all that God says and just turns it around the other way, exactly the opposite way.
1: பாருங்க பிசாசு தேவன் என்னெல்லாம் சொல்றாரோ அதை எடுத்து அப்படியே தலைகீழா மாத்திடுறான்.
0: And the devil is not such a big fellow. He is not in God's class. He is not even in human beings' class.
1: பாருங்க பிசாசு அவ்வளவு பெரிய ஒரு ஆளு கிடையாது. தேவனுக்கும் சமமா ஆகாதீங்க, மனுஷனுக்கும் சமமா இருக்க கூட அவன் தகுதி இல்லாதவன்.
0: The Bible says he is their ministering spirits. When the angels were created, they were created as ministering spirits.
1: பாருங்க வேதம் சொல்லுது தேவதூதர்கள் வந்து பணிவிடை ஆவிகளாக உண்டாக்கப்பட்டாங்களாம்.
0: And when this angel became a fallen angel and became the devil,
1: அந்த தூதன் விழுந்து போன தூதனாய் பிசாசாய் மாறின போது,
0: he was stripped of all authority and power and thrown out. Out of heaven
1: irunda adhigaram vallamai ellam urindu kollapattu paralogathirundhu veesiyariyapatta.
0: So have a proper idea about the devil.
1: Aga pisasu urida or sariyana enna venum.
0: He just can't do anything and everything that you know that you imagine.
1: Adhaadu neenga ennennumo karpana panni vechinga adha mari avan enna venna senjiruvaan.
0: Oh, the devil may do this, brother.
1: Oh, pisasu edha
0: senjiruvaan. He's not such a big shot.
1: Avan avlo periya aal onnum kedaiyadhu.
0: He just can't do anything that that he thinks he can.
1: Adhaadu
0: No, he cannot do anything that you think that he can.
1: நீங்க விசாசத்தெல்லாம் பண்ணிடுவானு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் அவனால பண்ண முடியாது.
0: Because he is not that big, he is not all powerful.
1: ஏனா அவ்வளவு பெரியவன் கிடையாது, அவ்வளவு வல்லவனும் கிடையாது.
0: I've told you that the Bible says in 1 Peter chapter 5 that he goes about like a roaring lion seeking whom he may devour.
1: நான் சொன்னல்லையா உங்களுக்கு 1 பேதுரு 5 அதிகாரத்துல வேதம் சொல்லுது, எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிற சிங்கம் போல அவன் வரான்.
0: Why does he have to seek whom he may devour?
1: ஏன் யாரை விழுங்கலாம் வகை தேடுகிறான்?
0: Because he cannot devour everybody.
1: ஏன் என்ன எல்லாரையும் விழுங்க முடியாது.
0: If a person says I will not fear, he cannot devour that person.
1: நான் பயப்பட மாட்டேன் ஒரு ஆள் சொல்லும்போது அவனை விழுங்க முடியாது.
0: When a person makes a quality decision based on the promise of God, the devil can't do anything.
1: தேவனுடைய வாக்குத்தத்தின் அடிப்படையிலே தரமான தீர்மானத்தை ஒரு ஆள் எடுக்கும்போது பிசாசு அந்த ஆளை எதுவுமே செய்ய முடியாது.
0: I say this because too many Christian people are afraid of the devil.
1: ஏன் சொல்றேனா நிறைய கிறிஸ்தவர்கள் பிசாசுனாலுமே பயந்து இருக்காங்க.
0: Oh brother, just pray brother, the devil may do anything. நான்
1: பயப்பட மாட்டேன் பிறகு உங்கள் மேல் வந்து உங்களை ஆதிக்கம் செலுத்துற அளவுக்கு உங்களை ஆக்கிரமிக்கிற அளவுக்கு அவன் பெருசே கிடையாது.
0: He came into the Garden of Eden. He was very jealous of the people, Adam and Eve.
1: ஏதன் தோட்டத்துக்குள்ள வந்தான், ஆதாம் ஏவாளை பார்த்து அவ்வளவு பொறாமை அவனுக்கு.
0: He wanted to be like God. Here there's two people walking around just like God.
1: தேவனை போல இவன் ஆக விரும்பினான், ஆனா இங்க ரெண்டு பேரும் தேவனை போலவே பூமியில இருக்காங்க.
0: He knew the laws of God.
1: தேவனுடைய பிரமாணங்களை அவன் நல்லா அறிந்து வைத்திருந்தவன்.
0: So that is why he said, I will exalt my throne above the heavens. He thought when he says that he'll become that.
1: நான் வானங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை ஏற்படுத்துவேன் அவனுக்கு தெரியும். அதெல்லாம்
0: he's trying to exercise some faith, you know. I will become God.
1: Naan devanaven.
0: I will exalt myself above the throne of God.
1: Devan singhasathu melai ennu seyan naan enne uyarthuven.
0: Because he sees God as the speaking one and everything that he says comes to pass.
1: Adha devan pesugira avar pesugira ellame appadiye aagiradhu endradhai avan kandan.
0: So he said, maybe that's the way everything is. I'll speak and say, I will become like God.
1: Avana pogara oru vela ellam ipdi dhaan vela seiyuma seri naanum pesuren devanukku mela ena veerthuven abindra.
0: But he got a wrong end of the deal. He got thrown down. He said, God said nothing doing, you know.
1: Ana paarunga nadandhathu vera katha solla indala inga aagadhu nu keezh anupittaar avan.
0: But he is aware of the laws of God and he is trying to put this in motion.
1: Ah devanude pramaanangalai avan arindhavan aagave dhaan adha seyalpadutha paakkran.
0: And he knows exactly how life works.
1: வாழ்க்கை எப்படி செயல்படுகிறது எப்படி வேலை செய்கிறது அவனுக்கு ரொம்ப நல்லா தெரியும்.
0: And that is why he comes into the Garden of Eden and he begins to try to influence these people.
1: ஆவே தான் ஏதென் தோட்டத்துக்குள்ள வருகிறான் இந்த ஆட்களுக்குள்ள ஏதாவது பாதிப்பு கொண்டு வர முடியுமான்னு பார்க்கிறான்.
0: Stripped of all anointing, stripped of all wisdom, stripped of all of his beauty, stripped of all of his power and authority, he is an empty handed no good person.
1: பாருங்க அவனுக்கு இருந்த அதிகாரம் வல்லமை மாட்சிமை மகத்துவம் எல்லாமே பறிக்கப்பட்டு விட்டது வெறுங்கையனாய் அங்க வந்து நிற்கிறான்.
0: Before Adam and Eve is nothing.
1: ஆதாம் ஏவாளுக்கு முன்னாலே அவன் ஒண்ணுமே கிடையாது.
0: Adam and Eve were in the image and likeness of God. They had authority over every created thing and had dominion over everything.
1: ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய சாயல் ரூபத்தில் இருந்தவர்கள் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாவற்றின் மீது அவளுக்கு ஆளுகை இருந்தது.
0: So he uses deception. And grabbed all of the authority and power that God had given to man.
1: அதன் மூலமாய் தேவன் மனுஷனுக்கு கொடுத்த எல்லா அதிகாரத்தையும் வல்லமையும் அவன் அபகரித்தவன பிடிங்கி கொண்டான்.
0: Now one of the we've studied Genesis a lot in this church.
1: இந்த சபையில ஆதியாகமத்தை நிறைய நாம படிச்சிருக்கோம்
0: இல்லையா? You would think we have heard everything we can hear from Genesis.
1: நீங்க நினைக்கலாம் ஆதியாகமத்திலிருந்து நாம என்னெல்லாம் கேட்கணுமோ எல்லாத்தையும் கேட்டாச்சு.
0: Here's one more thing you haven't heard.
1: பாருங்க நீங்க கேட்காத இன்னொரு காரியம் இங்க இருக்கு.
0: You know what are the first words recorded in the Bible man speaking? To God. The first words that man spoke to God.
1: Devan manushan devanodu kuda pesina mudal vaarthaigal.
0: You know what was the first word?
1: Enna theriyuma adu?
0: That man spoke to God.
1: Manushan devanodu pesina mudal vaarthai.
0: When God said, "What happened, Adam? Why are you hiding?" He said, "I was afraid."
1: Aadame enna aayitu yen olindu kondirukan ketta avan sonna naan bayapadugiradanaale appdinu.
0: You know, he must have spoken a lot because they fellowshipped a lot. But although this is all that fellowship material is not given here, not written here.
1: அவங்க நிறைய பேசிருக்கணும். ஏன்னா அவனும் தேவனும் நிறைய ஐக்கியம் கொண்டார்கள். ஆனா அப்ப என்ன பேசினாங்களா எழுதப்படல.
0: But it's very significant that once the fall happened, the very first words that came out of man's mouth was, I was afraid.
1: ஆனால் பாவத்தில் விழுந்த உடனே நடந்த முதல் காரியம் பேசின முதல் வார்த்தை என்னன்னா நான் பயந்து அப்படின்னு.
0: Trying to show you where fear originates from.
1: பயம் எங்கிருந்து வருகிறது அதுதான் காட்ட முயற்சிக்கிறேன்.
0: Satan didn't bring this power called fear and put inside.
1: பயம் என்ற இந்த சக்தியை பிசாசு கொண்டு வந்து உள்ளே வைக்கல.
0: He didn't create it, he didn't invent it, he didn't manufacture it.
1: அவன் தயாரிக்கவும் இல்லை அவன் அதை கண்டுபிடிக்கவும் கிடையாது.
0: What did he do? Where did this fear come from?
1: அவன் என்ன செய்தான் அந்த பயம் எங்க இருந்து வந்தது?
0: He did not create it. He took the faith that was in the man and thwarted it into fear.
1: அவன் எதையும் சிருஷ்டிக்கல. மனுஷனுக்குள்ளே இருந்த அந்த விசுவாசத்தை எடுத்து அந்த விசுவாசத்தை திரிக்கிறான் அது பயமாயிற்று.
0: So that faith and fear are the opposites now.
1: ஆ வேற இப்ப பயமும் விசுவாசமும் எதிரடியா இருக்குது.
0: Now you want to understand faith and if you don't understand all the faith teaching that I give you.
1: பாருங்க உங்களுக்கு விசுவாசம் விளங்கணுமா? நான் விசுவாசத்தை பத்தி போதிக்கறதெல்லாம் எதுமே உங்களுக்கு விளங்கலையா அது வரை?
0: There is another way to understand faith.
1: அது விளங்கிக்கோல விசுவாசம் விளங்கிக்கோல இன்னொரு வழி இருக்கு.
0: You study fear.
1: பயத்தை பத்தி படி.
0: See what fear does.
1: பயம் என்ன செய்யுதுன்னு பாருங்க.
0: You will learn exactly what faith does.
1: பிறகு விசுவாசம் என்ன செய்யற என்பதை சரியாய் கற்றுக்கொள்வீர்கள்.
0: Because fear and faith are exactly the same thing but the opposite.
1: ஏنا பயம் விசுவாசம் ரெண்டும் ஒண்ணுதான் ஆனா எதிரடியா இருக்கிறவைகள்.
0: What I'm teaching about faith is unbelievable to people. They say, oh my God, you know, he says whatever you believe will come to pass, and if you say that, it'll come to pass.
1: அது நான் விசுவாசத்தை பத்தி போதிக்கும்போது மக்கள் இதெல்லாம் நம்ப முடியலன்றாங்க. விசுவாசித்து நீ எதையாவது சொன்னால அது அப்படியே ஆகும் சொல்றாரே அப்படின்றாங்க.
0: I didn't say that, Jesus said that.
1: நான் அதை சொல்லல, இயேசு அதை சொன்னார்.
0: You believe without doubt in your heart and say with your mouth it will be so.
1: வாயினால சொல்லி இதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அது அப்படியே ஆகும்னாரு.
0: All right, you don't believe that.
1: சரி, அத நீங்க நம்பாதீங்க, விட்டுருங்க.
0: Let's go to fear and find out from there.
1: பயத்துக்கு போவோம், அங்க இருந்து பார்க்கலாம்.
0: The Bible says about Job, the thing that he greatly feared came upon him.
1: யோபை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? அவனே சொல்கிறான், நான் மிகுதியாய் பயந்த காரியம் என் மேல் வந்தது.
0: Your fear becomes reality.
1: உங்களுடைய பயம் நிஜமாகிறது.
0: Just as much as your faith becomes reality in your life, your fear becomes reality.
1: எப்படி உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில நிஜமாகிறதோ அதே போல பயம் உங்கள் வாழ்க்கையில நிஜமாகிறது.
0: If you have a difficult time understanding faith, let me explain it to you the other way around.
1: விசுவாசத்தை புரிந்துகொள்ள ரொம்ப சிரமமா இருந்தா அதை வேறு விதத்துல விளக்கி சொல்லும் பாருங்க.
0: Where did your failures come from?
1: உங்களுடைய தோல்விகள் எங்க இருந்து வந்தது?
0: It came from the fear factor.
1: அந்த பயத்தில் இருந்து வந்தது.
0: You feared and had the fear in your heart and developed that fear and became a stronghold. You spoke it, you believed it, and it became a reality in your life.
1: பயந்தீர்கள், பயம் உள்ளத்துல வந்தது, அதை நம்பினீர்கள், அதையே பேசினீர்கள், பிறகு அந்த நீங்கள் எதற்கு பயந்தீர்களோ அப்படியே அது வாழ்க்கையிலே நடந்து விட்டது.
0: People believe, people fear that they will lose their life, people fear that they lose their job, they lose their wife, they lose their money or whatever, you know.
1: உயிர் போய் விடுமோ, வேலை போய் விடுமோ, பணம் போய் விடுமோ, இப்படி எல்லாம் மக்கள் பயப்படுறாங்க.
0: People entertain fear and are under the grips of fear, living night and day dreaming fear, talking fear, thinking fear all the time.
1: மக்கள் பயத்தில் இருக்கிறார்கள், பயத்தை கனவு காணுகிறார்கள், பயத்தை பேசுகிறார்கள், பயத்தை கற்பனை செய்கிறார்கள், எப்ப பார்த்தாலும் பயம் பயம் பயம்.
0: That is what has become the reality.
1: இதுதான் வாழ்க்கையிலே அப்படியே நடந்து விட்டது.
0: You literally produce what you feared.
1: எழுத்தின்படியே நீங்கள் என்ன பயந்தீர்களோ அதை அப்படியே வாழ்க்கையிலே கொண்டு வந்திருக்கிறீர்கள்.
0: That's the truth.
1: அதான் சத்தியம்.
0: Just examine your life, look into your life. Whatever bad things come into your life, you literally by fear produce these things.
1: கொஞ்சம் வாழ்க்கை அலசி ஆராய்ந்து பாருங்கள், எதெல்லாம் நடக்கும் என்று பயந்தீர்களோ அப்படியே அதுதான் வாழ்க்கையிலே இப்ப நடந்து இருக்கிறது.
0: Fear has the power and the ability to produce.
1: பிறப்பிக்க கூடிய வல்லமையும் ஆற்றலும் பயத்துக்கு உண்டு.
0: Whatever you fear, that will surely happen.
1: என்ன நீங்கள் பயப்படுகிறீர்களோ அது நிச்சயமா அப்படியே நடக்கும்.
0: Faith is the same way. Whatever you believe, it will surely become reality.
1: அதே போல தான் விசுவாசமும், எதெல்லாம் நீங்கள் நம்புகிறீர்களோ அது அப்படியே ஆகும்.
0: Because it was from faith the devil twisted it and turned it into fear.
1: ஏன்? அந்த பயம் விசுவாசத்திலிருந்து வந்தது. அந்த விசுவாசத்தை பிசாசு திரித்தான், அது பயமானது.
0: From the day that man fell into sin,
1: மனுஷன் என்றைக்கு பாவத்தில் விழுந்தானோ,
0: faith became fear.
1: அன்று முதல் பயம், விசுவாசம் பயமானது.
0: Love became hate.
1: அன்பு வெறுப்பானது.
0: Prosperity became poverty.
1: செழிப்பு தரித்திரமானது.
0: Peace became despondency, turmoil.
1: சமாதானம் குழப்பமாக கலவரமாக மாறியது.
0: Health became sickness.
1: ஆரோக்கியம் வியாதியாய் மாறினது.
0: Hello.
1: Hello.
0: Now I'm going to say something in closing.
1: முடிவில் ஒரு காரியத்தை நான் சொல்ல போறேன்.
0: Because without this we cannot close.
1: ஏனா இது சொல்லாம முடிக்க முடியாது.
0: I told you where all these negative things came from. Devil never invented anything. He simply took what is there and turned it around.
1: பிசாசு எதையுமே கண்டுபிடிக்கல. இருந்ததை எடுத்து திரித்தான், அவ்வளவுதான்.
0: Faith and turned it into fear.
1: விசுவாசத்தை எடுத்து திரித்து பயமாக்கினான்.
0: Took love and turned it into hate.
1: அன்பை எடுத்து பகைமையாக்கினான்.
0: Took prosperity and turned it into poverty.
1: செழிப்பை எடுத்து தரித்திரமாக்கினான்.
0: Took peace and turned it into turmoil.
1: சமாதானத்தை எடுத்து குழப்பமாக்கினான்.
0: Took health and turned it into sickness.
1: ஆரோக்கியத்தை வியாதியாக்கினான்.
0: Right?
1: சரியா?
0: So I am saying to you this.
1: ஆகவே நான் உங்களுக்கு இதை சொல்லுகிறேன்.
0: When you see sickness,
1: வியாதியை நீங்கள் பார்க்கும்போது,
0: I say to you, this is a law of God. This is how things operate. When you see sickness, don't just latch onto it and believe that. You believe that on the other side is healing.
1: இது தேவனுடைய பிரமாணம். அப்படியே அதை பற்றிக்கொள்ளுங்க. என்ன சொல்ல வருகிறேன்? வியாதியை பார்க்கும்போது அதை அப்படியே நீங்க பிடிச்சுக்காதீங்க. மறுபக்கத்தில் இருக்க சுகத்தை பாருங்கள்.
0: Don't be afraid of that.
1: அந்த வியாதியை கண்டு பயப்படாதீங்க.
0: Because on the other side of it is health.
1: ஏனால் வியாதியின் மறுபக்கத்திலே ஆரோக்கியம் சுகம் இருக்கிறது.
0: If there is sickness, there is health.
1: வியாதி என்று ஒன்று இருந்தால் பிறகு ஆரோக்கியம் என்று ஒன்று இருக்கிறது.
0: If the devil can take health and turn it into sickness, then God can 1,000 times more take sickness and turn it into health.
1: பிசாசு ஆரோக்கியத்தை வியாதியை மாற்ற முடியும் என்று சொன்னால் பிறகு அதே வியாதியை தேவன் 1,000 மடங்கு ஆரோக்கியமாய் மாற்றுவார்.
0: அவன் செய்யறதை காட்டிலும் 1,000 மடங்கு அதிகமாய் தேவன் செய்ய முடியும். This is the law that you must understand.
1: இந்த பிரமாணத்தை தான் நீங்க விளங்கிக் கொள்ளணும்.
0: Now we are talking about the promises of God, how everything is given to us by the promises of God.
1: தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பத்தி பேசுறோம். எப்படி எல்லாமே வாக்குத்தத்தங்கள் வடிவிலே கொடுக்கப்பட்டிருக்கு.
0: Now for this you don't even know, have to know the promise of God. If you just know, yeah, I see here sickness, where did it come from? It came from health. If the devil can use sickness and do this, God can bring health and do it 1000 times more.
1: பாருங்க இதுக்கு நீங்க வாக்குத்தத்தத்தை கூட அறிய வேண்டியதில்ல. வியாதியை பார்த்த என்ன நினைக்கணும்? ஆரோக்கியத்தை திரித்து பிசாசு வியாதியை கொண்டு வந்தான். ஆகவே வியாதி இருக்குன்னு சொன்னால் தேவன் அந்த வியாதியை ஆரோக்கியமாய் மாற்ற முடியும்.
0: ஒரு வாக்குத்தத்தம் கூட தெரியாம பிசாசு மீது ஜெயத்தை எடுக்கலாம். இது தெரிஞ்சா போதும். இங்க ஆரம்பிங்க முதல்ல. Don't say, well brother, I have not read the Bible, where are the promises?
1: ஐயோ நான் பைபிள் வாசதே கிடையாதே, வாக்குத்தத்தெல்லாம் எங்க இருக்கு brother னு கேட்காதீங்க.
0: Are you seeing sickness?
1: வியாதியை பாக்குறீங்களா?
0: I've told you, devil never invented anything, he cannot bring anything, he cannot put anything. He took health and turned it into this.
1: நான் சொன்னேலையா, பிசாசு எதையும் கண்டுபிடிக்கல, அவன் எதையும் உற்பத்தி செய்யல, ஆரோக்கியத்தை எடுத்தான், அதை திரித்தான்.
0: If he can do that,
1: அவனால அப்படி செய்ய முடியும்.
0: God can take you from where you are and turn it into health.
1: தேவனில் இருக்கிற நிலையிலிருந்து உங்களை ஆரோக்கியமாய் மாற்ற முடியும்.
0: When you see poverty,
1: தரித்திரத்தை நீங்கள் பார்க்கும்போது,
0: don't be in the fear and the grip of poverty.
1: அந்த தரித்திரத்தின் பிடியிலே சிக்கி தவிக்க வேண்டாம்.
0: Understand one thing, before you even understand the promises of God, understand this one thing.
1: தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விளங்குவதற்கு முன்னாலே இந்த ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள்.
0: Where did poverty come from?
1: தரித்திரம் எங்கிருந்து வந்தது?
0: He took the prosperity and turned it into poverty.
1: அவன் செழிப்பை எடுத்து அதை திரித்து தரித்திரமாக்கினான்.
0: The devil, this powerless, good for nothing, dark creature, he did that.
1: வல்லமே இல்லாத ஒன்றுக்கு உதவாத இந்த கருபூர்வங்கட பிசாசு
0: அப்படி செய்தான். Out of prosperity he brought poverty.
1: செழிப்பிலிருந்து தரித்திரத்தை கொண்டு வந்தான்.
0: The almighty God who created the heaven and earth and everything in it will 1000 times more take you from your poverty into prosperity.
1: அப்படி என்றால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வவல்லமுள்ள தேவன் அந்த தரித்திரத்திலிருந்து உங்களை 1000 மடங்கு அதிக செழிப்பு கொண்டு செல்வார்.
0: I do not believe in poverty. I am not afraid of poverty.
1: நான் தரித்திரத்தை நம்புவதும் கிடையாது, அதை கண்டு பயப்படுவதும்
0: கிடையாது. Not afraid of sickness.
1: வியாதியை கண்டு பயப்படுவதில்லை.
0: Because if the devil can do this, then God can do thousands more. என்ன
1: பிசாசுனால எப்படி செய்ய முடியும்னா, தேவன் 1000 மடங்கு அதை விட அதிகமாக செய்ய முடியும்.
0: And I see poverty, I see prosperity on the other side. I know it's there.
1: தரித்திரத்தை நான் பார்க்கும்போது மறுபக்கத்திலே செழிப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும்.
0: It's there.
1: அது இருக்கு.
0: See, there is north and south.
1: பாருங்க வடபக்கம் தென்பக்கம் இருக்கு.
0: Right? Two opposite sides.
1: ரெண்டு எதிர் துருவங்க.
0: So you go from north to south.
1: ஆகவே
0: you go from north to south.
1: வடபக்கத்துல இருந்து தெற்கு பக்கம் வரீங்க.
0: Then when you reach south, you keep going south, then thereafter you are going only north.
1: பாருங்க தெற்கு பக்கம் வந்துட்டு தொடர்ந்து அப்படியே தென்பக்கமே போயிட்டே இருந்தா அப்புறம் எங்க போவீங்கன்னா வடக்கு தான் போவீங்க.
0: Sure.
1: நிச்சயமா.
0: There is no more south further than that.
1: ஏனா அதுக்கு மேல தென்பகுதின்னு ஒண்ணும் கிடையாது.
0: You are going north.
1: மறுபடியும் வடக்கு தான் போறீங்க.
0: There is east and west.
1: கிழக்கு மேற்கு இருக்கு இல்லையா?
0: Right? You go from west to east.
1: மேற்குல இருந்து கிழக்குக்கு போறீங்க.
0: Then when you pass east, you are again going west.
1: கிழக்கு தாண்டி பிறகு மறுபடியும் எங்க போறீங்கனா மேற்கு நோக்கி தான் போவீங்க.
0: Hello?
1: Hello?
0: That's the way it is.
1: அப்படிதான் அது.
0: And I say to you,
1: நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
0: On the other side of poverty is prosperity, on the other side of sickness is healing.
1: வியாதியின் மறுபக்கத்திலே சுகம் இருக்கிறது. தரித்திரத்தின் மறுபக்கத்திலே செழிப்பு இருக்கிறது.
0: So when sickness or poverty is faced, don't be afraid of it. Begin to think of the prosperity and healing that's on the other side. If you just keep going, you're going headed towards healing. Healing is there for you.
1: ஆகவே தரித்திரத்தையும் இந்த வியாதியையும் பார்க்கும்போது பயப்பட வேண்டாம். தொடர்ந்து போய்கொண்டே இருங்கள். அதே மறுபக்கத்திலே சுகம், மறுபக்கத்திலே உங்களுக்கு செழிப்பு இருக்கிறது.
0: Amen.
1: Amen.
0: On the opposite side, it's there.
1: எதிர்பக்கத்துல இருக்குதெல்லாம்.
0: When you see turmoil, confusion,
1: குழப்பத்தை நீங்கள் பார்க்கும்போது,
0: be sure that as much peace, I mean as much turmoil, confusion you see, there is much more peace.
1: எந்த அளவுக்கு குழப்பத்தையும் கலகத்தையும் பார்க்கிறீர்களோ அதை விட அதிகமாய் மறுபக்கத்திலே சமாதானம் இருக்கிறது.
0: Amen.
1: Amen.
0: It's there.
1: இருக்கு.
0: Very simple.
1: அவ்வளோ எளிமையானது அது.
0: It's there.
1: இருக்கு, அங்க இருக்கு.
0: When you see hate,
1: பகைமையை பார்க்கும்போது,
0: that's not the end of the road.
1: அதுதான் முடிவுன் கிடையாது.
0: No, just keep going.
1: தொடர்ந்து போங்க.
0: There is love on the other side.
1: மறுபக்கத்தில் அன்பு இருக்கிறது.
0: Whatever hate can do, love can do much more than that.
1: பகை என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதை விட அதிகமாய் அன்பு செய்ய முடியும்.
0: In the positive way.
1: முற்போக்கான விதத்தில்.
0: Amen.
1: Amen.
0: See, this is how you deal with fear.
1: பயத்தை இப்படியாக தான் நாம் அகற்ற வேண்டும்.
0: You see a problem, immediately think the opposite.
1: பிரச்சனையை பார்க்கறீங்களா? உடனடியா எதிர்ப்பும் பாருங்க. அதாவது பதிலை பாருங்கள்.
0: Amen.
1: Amen.
0: Some people are set on the problem. They look at the problem and they get stuck on the problem. Oh brother, I got a problem. They keep going around the problem.
1: சிலர் வந்து பிரச்சனையை பார்த்த உடனே கண்ணு போய் அது மேல அப்படியே நின்னுருது. பிரச்சனையே பார்த்துட்டு இருப்பாங்க அப்படியே.
0: பெரிய ப்ராப்ளம் பிரதர். இவங்களே அது பெருசாக்குறாங்க. They call it big. Call those things that be not as though they were.
1: And they make it big. இல்லாதவிகளை இருக்குவேல் போல அழைத்து சின்னதா அப்படியே பெருசாகிடுவாங்க.
0: Big problem brother.
1: பெரிய பிரச்சனை.
0: Oh, you don't understand my problem.
1: உங்களுக்கு என் பிரச்சனை தெரியவே
0: இல்லை. Anybody in the world has this big problem.
1: உலகத்துல என்ன மாதிரி பெரிய பிரச்சனை யாருக்குமே இருக்காது.
0: All I'm saying is now you understood the problem, just think about the answer in Jesus Christ. That's much more wonderful. If there is problem, I tell you there is answer.
1: நான் என்ன சொல்றேன், பிரச்சனை இருக்குன்னு தெரியல. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அதைவிட மிகப்பெரிய ஒரு பதில் இருக்குறது, அதை புரிந்து கொள்ளுங்கள்.
0: Hello. There is a problem, there is an answer.
1: பிரச்சனை இருக்கா அப்படினா பதிலும் ஒன்னு இருக்கு.
0: For every lock there is a key.
1: ஒவ்வொரு பூட்டுக்கும் ஒரு சாவி இருக்கு.
0: Isn't that right? There's an answer.
1: பதில் இருக்குது.
0: Don't be worrying about the locked lock.
1: ஆகவே பூட்டி இருக்குன்னாதீங்க.
0: Just the key, just as soon as you found the key, it'll just open.
1: சாவி கிடைச்ச உடனே திறந்துடலாம்.
0: The key is the promise of God.
1: சாவி என்ன? தேவனுடைய வாக்குத்தத்தம்.
0: It'll open the blessings of God for you.
1: தேவனுடைய ஆசீர்வாதங்களை அது உங்களுக்கு திறந்து கொடுக்கும்.
0: God's answer for you.
1: தேவனுடைய பதில்களை அது உங்களுக்கு கொண்டு வரும்.
0: I want to quit right now.

0: இருக்குன்னு சொன்னா அடுத்த வாரம் நிச்சயமா ஒண்ணு இருக்கு.
1: ஓ பிரதர், இட்ஸ் ஓவர். No, don't worry. Just wait for 7 days. This will come around again.
0: பயப்படாதீங்க, ஏழாவது நாள் மறுபடியும் வாங்க.
1: ஆமென். ஆமென்.

0: என்னப்பா சீக்கிரமா வரேன்னு சொன்னாப்ல, இன்னும் ஆளக்கான என்னப்பா என்னப்பா.
1: ஏ கார் வந்துச்சுப்பா, அந்த பாரு
0: என்ன கார் அங்கேயே நின்றுச்சு. ஃபேமஸ் ஊழியக்காரங்கன்னா முன்னாடி போய் ரிசீவ் பண்ணும் போல.
1: வாங்கடா வாங்கடா வாங்கடா.

0: பிரஷ்டாய்க்கு வரும் ஆயத்தமா நாயகனே.
1: பிரதர், சர்ச்சில் ஏசி இருக்கா?
2: பொதுவாக இந்த மாதிரி சின்ன சர்ச்சுக்கெலாம் நான் வர்றதில்லை. கிராமத்து சபை வேற, ஏதோ ஆலய பிரதிஷ்டையா. நான் தான் வந்து திறக்கணுமா.
3: கிறிஸ்தவ பாடல் உலகின் முடிசூடா மன்னரே.
4: ப்ரோ, சுண்ண சாப்பன் சொன்னீங்க, பேமெண்ட் சுண்ணதா இருக்குமோ?
5: ஐயா, டைம் ஆச்சு, சீக்கிரமா திறக்கணும்.
1: வாங்க வாங்கண்ணா. எப்படி ஐயா சர்வதேசம்?
5: ஐயா எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. டே வாங்கடா.
6: Wow!

0: Hi, your grandfather. Old man, how are you?
1: ஒரு சாதாரண ஊழியக்காரன் ஆகணும் தானே ஒப்புக்கொடுத்தீங்க. ஆனா இப்போ நான் சர்வதேசம். Hey,
2: hallelujah.
1: Hey,
3: praise the Lord.
4: ஐயா, ஐயா செய்து கொஞ்சம்

0: பிரியமானவர்களே, இன்றைக்கு நம் மத்தியில உலக புகழ் பெற்ற ஆராதனை வீரர், தேசமெங்கில் செல்லும் சர்வதேச ஊழியர், ஆயத்தம்மா நாயகன், இன்னிசை மன்னன் காந்தக்குரலோன், இனிய பாடல்களை பாடுபவர் பட்டய கிளப்பும் பாடலாசிரியர் அண்ணன் ரவி பரத் வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. ஐயா, நீங்க எங்க சர்ச்சுக்கு வந்தது? நாங்க பண்ண பெரிய புண்ணியம் ஐயா, கடவுளின் கிருபை, உன்னதரின் உருக்கம். ஐயோ, உங்களை பத்தி பேசினாலே கவிதையா
1: போட்டு.
0: சபையார் இருக்காங்க, போதகர் இருக்காங்க, இசை மேதாவிகள் இருக்காங்க, ஏன் சர்வதேச ஊழியக்காரரே இருக்காரு, இதுக்கு மேல என்ன வேணும்? ஹல்லேலூயா!
2: போது நிறுத்திக்கயா, ரொம்ப ஓவரா போறீங்க. இது ஆண்டவர் ஆராதிக்கிற இடமா இல்ல மனுஷரை பிரியப்படுத்துற இடமா? யாது தம்பி, நீ ஊழியக்காரனா இல்ல கதாநாயகனா? உன்னை ஊழியத்துக்கு தப்பா ஒப்பு கொடுத்தேன், இப்படி சர்க்கஸ் கோமாளி ஆயிட்டிய. பாஸ்டர், ஜனங்க தான் ஊழியக்காரனை ஹீரோ ஆக்கிட்டாங்கன்னா நீங்களுமா? ஆண்டவரே இல்லாத ஆராதனையில நான் எப்பா இருக்கணும்?
3: ஐயா,
2: அவர் சொன்னது சட்டாய, ஏன் உட்காந்துட்டீங்க? வேற போல.
4: ஆமாமா, எனக்கு ஒண்ணு சரியா
5: பண்ணலாம்.
6: ஊழியக்காரன் இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு போயிருவான், நமக்கு ஜனங்க தான் முக்கியம்.
7: பாஸ்டர்,
6: என்ன எல்லாரும் போயிட்டாங்க?
7: போகத்தானே செய்வாங்க.
6: என்ன பாஸ்டர் வெளியே வந்துட்டாரு, என்ன இப்படி என்ன
8: நடந்தது?
7: இந்த சர்ச்சை ஜனங்களே நம்ப கூடாதியா? வேணும்னா ஏத்தி விடுவாங்க, வேணானா இறக்கி விட்டுருவாங்க. நான் எவ்வளோ பெரிய ஊழியக்காரன், எத்தனை நாட்டுக்கு போயிருக்கேன், எவ்வளோ கான்சர்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு பின்னாடி ஒரு வாலிபு கூட்டமே என்ன பார்த்துக்கிட்டு இருக்கியா?
9: அண்ணே, அதனால தானே எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டாங்க.
7: என்னையா சொல்கிற?
9: சின்னவங்களும் பெரியவங்களும் வெறும் ஊழியக்காரனா உங்கள பார்க்கல, ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்குறாங்க.
7: அண்ணே, நீங்கள் ஸ்டைல் பண்ணீங்கன்னா அவங்களும் ஸ்டைல் பண்ணுவாங்கண்ணே, நீ தாழ்மையாக இருந்தீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் தாழ்மையாக இருப்பாங்கண்ணே.
9: அண்ணே, உங்களை காப்பி அடித்து நாங்களும் இப்படி மாறிட்டோம்னு நினைக்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே.
7: ஆனால் நிறைய வர்ஷிப் லீடர்ஸ் இப்படி தானே பண்ணுறாங்க.
9: பவுலும் பேதுரும் இப்படியா பண்ணாங்க?
10: பவுலும் பேதுரும் இப்படியா? பெருமைப்படுறதுக்கு எல்லா தகுதி உள்ள இயேசுவே தம்ம தாழ்த்தி நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தார்.
7: இப்ப என்ன சொல்ல வரீங்க?
10: ஆண்டவரே இல்லாத ஆராதனை இல்ல, நாங்க எதுக்குண்ணே?

0: ஜெயக்கொடி. ஆமென். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நாகும் 1:12.
1: கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
0: அவர்கள் சத்துருக்கள் சம்பூரணம் அடைந்து அநேகராய் இருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள்,
1: ஒழிந்து போவான்,
0: அவன் ஒழிந்து போவான்.
1: உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன்,
0: உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன்,
1: இனி
0: இனி
1: உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன்.
0: கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. சத்துரு எவ்வளவு பெரியவனாய் இருந்தாலும் அவனுடைய ரிசல்ட்டை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார், அவன் அறுப்புண்டு போவான். அறுப்புண்டு. கடந்த நாள்ல ஆவியானவர் ஒரு வார்த்தை இருதயத்துல அதிகமாய் கொண்டு வந்து இடைபட்டு கொண்டிருந்தார். நான் உடனே நோட் பண்ணிட்டு இந்த ஃப்ரைடே கர்த்தர் இதுதான் பேச போகிறார் என்று. அதுதான் தாவீதினுடைய நிலை நமக்கு தெரியும். தாவீது 3வது சங்கீதத்தில் சொல்லும் போது சொல்லுகிறார், என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகர். ஆனால் புதிய பாட்டிலே வேதம் நமக்கு அழகாய் காண்பிக்கிறது, நமக்கு யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. எனவேதான் நமக்குள்ளே அந்த மாம்ச கிரியைகள் வெளிப்படத்தக்கதான பகையோ கசப்பையோ நம்ம நம்முடைய இருதயத்தில் வைக்கக்கூடாது. நாம கர்த்தரை பார்க்கும்போது கர்த்தருக்கு தெரியும், பழி வாங்குதலும் பதில் செய்தலும் கர்த்தருக்குரியது. யாரை எப்படி டீல் பண்ணணும் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். யாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 92வது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் அழகாய் ஒரு வார்த்தையை இப்படி சொல்லுகிறார், 11வது வசனம்,
1: என் சத்துருக்களுக்கு
0: நேரிடுவதை
1: என் கண் காணும்.
0: ஆமென். ஹல்லேலூயா. என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் கணந்த வார்த்தை எல்லாரும் சத்தமா வாசிங்க பார்க்கலாம். இன்னும் வாசிங்க, இன்னும் சத்தமா வாசிங்க. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. அதனுடைய 7வது வசனத்திலே சத்துருவின் வளர்ச்சியை குறித்தும், 12வது வசனத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. 7வது வசனத்தில் துன்மார்க்கர் புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கு ஏதுவாகும். ஆனால் நீதிமானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான் புல்லை போல் அல்ல, அவன் பனைய போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புல்லு ஒரு மலையிலே வளர்ந்துடும், பனை அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு மலையில வளர்ந்தவங்களை பார்த்து நம்ம ஃபீல் பண்ணி, ஆமே, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க புல்லு கிடையாது பனை. சிலர் பானை மாதிரி இருந்தாலும் சொல்லுங்க பார்க்கலாம். சத்துரு புல்லை போல தழைத்து செழிக்கும் போது ஆண்டவர் சொல்றீங்க பாரு, அது அவன் என்றென்றைக்கும் அழிவதற்கு ஏதுவானது. அதனால ஆண்டவர் அவன் கை ஓங்கி இருக்கிறது. ஆண்டவர் அவன் அப்படி செய்யறான், ஆண்டவர் இப்படி செய்யறான். அதனாலதான் துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கும் போது எனக்கு அவங்க மேல என்ன வந்துட்டான், பொறாம வந்துச்சு. ஆண்டவர் அவங்க எல்லாமே அவங்க பக்கம்தான் இருக்கு, எல்லாமே அவங்க சைடு தான் இருக்கு, எல்லாமே அவங்களுக்கு ஏதுவா தான், அவங்களுக்கு ஃபேவரா தான் நடக்குது, அவங்க வாய்ஸ் தான் இங்க எடுபடுது. ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். இந்த சங்கீதமே ஓய்வு நாளின் பாட்டுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப தேவ சமூகத்துல வந்து நீ பாடணும், நீ துதிக்கணும். ஆமே, ஹல்லேலூயா. துன்மார்க்கர் செழிக்கிறதும் தழைக்கிறதும் அது எல்லாமே அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள், நானும் நீங்களும் அவருடைய இரத்தத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டவர்கள். நீதிமான் பனையே போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஆமென். முதல்ல வேர் தான் நல்லா வளரும், அதுக்கப்புறம் தான் வெளியே வளரும். ஆமே நல்ல கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய வார்த்தையில நம்மை வேர்கொள்ள வைத்து கொஞ்சம் கொஞ்சமாய் வளர பண்ணுகிறார், கொஞ்சம் கொஞ்சமாய் வளர பண்ணுகிறார். பொதுவாகவே நம்ம ஊர்ல ஒரு சொல் வழக்கம் உண்டு, ஒரு வீட்டுக்கு ஒரு பணமிரர் இருந்து அந்த வீடு வாழ்ந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமே கர்த்தர் நம்மை வாழ்ந்திருக்க செய்கிறது மாத்திரமல்ல, நம்மூலமாய் அநேகர் வாழும்படியாக கர்த்தர் நம்மை நிலைநிறுத்தி வளர்ச்சி கொண்டு வருகிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இதற்காக நம்மை பண்படுத்தும்படிக்கு சில பாதைகள் வழியாய் தேவன் நம்மை நடத்துகிறார். ஆனால் தேவனால் நடத்தப்படுகிறவனுக்கு விரோதமாய் சத்துரு எழும்பும் போது அவனுடைய நம்பிக்கை எதுவா இருக்கும் தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சொல்லுகிற ஓய்வு நாள் பாட்டல்லவா, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். அவங்க என்ன பார்க்க விரும்புறாங்க? இவன் எப்பொழுது சாவான், இவன் பேர் எப்பொழுது அழியும். இப்படி அவங்க பார்க்க விரும்பும் போது கர்த்தருடையவன் சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை ஆலயமாய் தெரிந்தெடுத்தவர் சொல்லுகிறார், நமக்குள் வாசம் பண்ண விரும்பி நம்மை தெரிந்தெடுத்தவர் சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அப்போ இப்படி ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்ல வேண்டுமானால் ஒரு காரியம் சிம்பிளா நமக்கு புரியுறது என்ன அப்படின்னா, என் பிரச்சனைய அவர் பிரச்சனையா பார்க்கிறார். ஆமே. தாவீது இங்கே சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட நம்பிக்கைய நம்ம அறிக்கை இடுகிறதுல அசைவு இல்லாமல் உறுதியா இருக்கணும். இதே சங்கீதக்காரன் 54வது சங்கீதம் அதனுடைய 7வது வசனத்துல இப்படி சொல்லுகிறார், அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார், என் கண் என் சத்துருக்களில் நீதி சரி கட்டுதலை கண்டதே. அங்க என்ன சொன்னார்? காணும் என்றார். இங்க என்ன சொல்றார்? கண்டது. தேவ சமூகத்தில் நம்பிக்கையோடு சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆமே நம்முடைய கண்கள் காணும். விசுவாசம் என்பது என்ன? காணப்படாதவைகளின் நிச்சயம். சத்துருக்கள் பெருகிட்டு இருக்கும் போது தாவீது சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். காணும் என்று சொன்னதை அவன் கண்கள் காணும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இன்னைக்கு போராடுகிற இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், ஆமா இதனால எனக்கு நேரிடுவதல்ல, எனக்கு விரோதமா எழும்புகிற இந்த பிரச்சனைக்கு நேரிடுவது, இந்த போராட்டத்துக்கு நேரிடுவதை என் கண்கள் காணும். கர்த்தர் சத்துருக்களுக்கு செய்கிற காரியம் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புகிறவைகளுக்கு நமக்கு நன்றாய் தெரியும். ஆமீன். எரிகோ கோட்டை எவ்வளவு பெருசா எழும்பி நின்றுச்சு தெரியுமா? எரிகோ கோட்டை இவங்க வரக்கூடாது என்று கட்டப்பட்டதல்ல, அது ஏற்கனவே கட்டப்பட்டது. யாருமே வரக்கூடாது என்று கட்டப்பட்ட கோட்டை தான் எரிகோ கோட்டை. இஸ்ரவேலர் வரக்கூடாது என்று கட்டப்பட்ட கோட்டை அல்ல, எல்லாருக்குமே அது சவாலான கோட்டை. ஆனால் கர்த்தர் நியமித்த பாதை என்ன செய்வதற்கு, அந்த வழியாய் தான் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். ஆமென். இந்த பிரச்சனை எல்லாருக்கும் பிரச்சனை, ஆனா என்ன பண்ண, எனக்கு கர்த்தர் இந்த பாதையில தான் நடத்தி இருக்கிறார் அப்படின்னா அதன் அர்த்தம் என்ன? இந்த பிரச்சனை சால்வ் பண்ணிட்டு தான் அடுத்த காரியம். ஆமே. இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வராங்கப்பா, கோட்டையை கட்டு. அப்படி கட்டப்பட்ட கோட்டை அல்ல, வேற யாரும் உள்ள வந்துடக்கூடாது என்று கட்டப்பட்ட கோட்டை. ஆமென். ஒருவனுக்கு அப்படிதான் இருக்கும். யோசுவா 6வது அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்க கவனிச்சீங்கன்னா, 1வது வசனத்தை வாசிங்க. யோசுவா 6:1,
1: எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை,
0: ஒருவரும் வெளியே போகவும் இல்லை,
1: ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை.
0: எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருத்தருக்கு உள்ளே அப்படி லாக். ஆமென். ஆனா வேற வழி இல்லை, இதை உடைச்சுதான் ஆகணும். ஆமென். எரிகோ இருக்கிற இடம் எதுன்னு பார்த்து அடிக்க போகல, இவங்க போற வழியில எரிகோ பெரிய தடையா இருக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீ போ அப்படிங்கிறார். எரிகோவை சுத்த விடுறார், எரிகோவை சுத்த விடுறார். சத்துருக்களுக்கு அது சிரிப்பா இருந்திருக்கும். ஒருவர் ஒருவரை ஆயுதம் எடுக்க விடல இந்த கோட்டையை தகர்க்க. ஏழாவது நாளில் இவர்கள் ஆர்ப்பரித்த போது அலங்கங்கள் இடிந்து கீழே விழுகிறது. இவங்க இப்படி நடக்கும்னு யோசிச்சிருக்க மாட்டாங்க. யோசுவாவுக்கு தெரியும் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார்னு, ஆனா எப்படி ஒப்பு கொடுக்க போகிறான்னு தெரியாது. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பாதையிலே நடத்துகிற விதங்கள் வித்தியாசம். இன்னொரு இடத்துல சொல்றாரு, தடைகளை நீக்கி போடுகிறவர்கள் முன்பாக நடந்து செல்லுகிறார், அவர்கள் தடைகளை. அப்போ எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து பிரச்சனை சால்வ் பண்ணிட்டு போவார், நீ வந்து அந்த தடையெல்லாம் மாத்திட்டு போ அப்படின்னு. ஒரு இடத்துல சொல்றாரு, கால் வைக்கிறதுக்கு முன்னாடி சமுத்திரத்தை பிளந்து நடத்துகிறார். இன்னொரு இடத்துல நீ கால் வச்சாதான் பிரச்சனை சால்வ் ஆகுங்கிறார். ஆண்டவர், நான் கால் வச்சு யோர்தான் இழுத்துட்டு போயிட்டுன்னா அப்படியே சொல்லிட்டே இரு, பிரச்சனை உனக்கு சால்வே ஆகாது. தேவ பிள்ளைகளை, ஏன் பிரச்சனைய கர்த்தர் கையாளுவார். இந்த நம்பிக்கை நமக்கு இல்லை என்றால் நம்மால முன்னேற முடியாது, நம்மால ஜெயிக்க முடியாது. இந்த நம்பிக்கை இருந்த ஒருவன் அன்று யுத்த களத்தில் போனதுனாலதான் 40 நாள் வந்து நின்ற பெலிஸ்தியன் அதற்கு மேல நிக்க முடியாதபடிக்கு விழுந்து போனான். எல்லாரும் உங்க இருதயத்துல கை வச்சு இந்த ஒரு வார்த்தையை சத்தமா சொல்லுங்க, என் பிரச்சனைய கர்த்தர் கையாளுவார். நம்புறவங்க ஒரு விஷயம் கூட சத்தமா சொல்ல, என் பிரச்சனைய கர்த்தர் கையாளுவார். ஜெயம் எனக்கு, ஜெயம் எனக்கு, இயேசுவின் நாமத்திலே ஆமென். சத்துருக்களுக்கு கர்த்தர் செய்கிற காரியங்கள் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஆமென். அதுல 5 காரியங்கள் மெடிடேட் பண்ண வச்சார், 3 காரியத்தை சொல்ல முடியுமான்னு பாக்குறேன். அப்படி இல்லைன்னாலும் 2லயாவது சொல்லிடலாம். கர்த்தர் பலப்படுத்துவாராக. 132வது சங்கீதம் அதனுடைய 18வது வசனம் நன்றாய் தெரிந்த வசனம். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவே, அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். இங்கே கர்த்தர் சத்துருக்களுக்கு என்ன செய்கிறார், வெட்கத்தை உடுத்து வைக்கிறார். எப்படி வெட்கத்தை உடுத்து வைக்கிறார் தெரியுமா, அவன் மீதிலோ அவன் கிரீடம் போக்கும். நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம் தெரியுமா, ஆண்டவரே சத்துருக்களை அடிச்சிருங்க, நிர்மூலமாக்கிருங்க. ஆண்டவர் எப்படி என்ன செய்யணும் என்பதை அவர்கிட்ட விட்டுறணும். நம்ம நம்ம பிரச்சனையை மட்டும்தான் அவர்கிட்ட சொல்லணும். ஆமென். நம்ம நம்முடைய பிரச்சனைகளை மட்டும்தான் சொல்லணும். இங்கே கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா, சத்துருவை எப்படி வெட்கத்துக்கு உட்படுத்துகிறார் என்றா, சத்துரு யாரை பகைத்தானோ, யாரை நிர்மூலமாக்க நினைத்தானோ, யாரை நாசம் பண்ண நினைத்தானோ, அவர்கள் கண்களுக்கு முன்பதாக அவனை உயர்த்தி, அவனை மேன்மைப்படுத்தி. சங்கீதம் 23ல் தாவீது பாடின பாட்டு என்ன, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, என் தலையை எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதை தியானிக்கும் போதே உடனே என் மைண்ட்ல வந்தது, ஆண்டவர் கொண்டு வந்தது மொர்தெகாய் ஆமான். நன்றாய் தெரிந்த சம்பவம். இந்த ஆமான் மனசுல இருந்தது ஃபுல்லாவே மொர்தெகாயின் நாசம். இவன் நாசமாகணும், இவன் எழும்பிடக்கூடாது, இவன் அடி வாங்கணும், இவன் தள்ளப்படணும். என்ன மனசோ தெரியல. அதாவது நீங்க ஒண்ணு கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த ஆமானுக்கு கொடுக்கப்பட்ட மேன்மை என்று அதை உண்மையில அவன் அனுபவிக்கவே இல்லை. ஏன் அனுபவிக்கல தெரியுமா, அடுத்தவனுடைய நாசம் அவன் மனசுல இருந்துச்சு. நல்ல கவனமா கேளுங்க, இன்னொருத்தவர்களுடைய அழிவு, இன்னொருத்தவர்களுடைய நாசம், இன்னொருத்தவர்களுடைய வீழ்ச்சி, ஆமே, இது நம்முடைய மனசில் இருக்குமானால் நமக்கு எவ்வளவு நன்மை கொடுக்கப்பட்டாலும் நம்மால் அனுபவிக்க முடியாது. அதில் ஒரு அடையாளம் தான், எஸ்தர் வந்து விருந்து வைக்கிறார், விருந்து வச்சு ஆமான கூப்பிட்டு விடுறாங்க. ராஜஸ்திரீ விருந்து ராஜாவுக்கு தான் வைப்பா, அதையும் தாண்டி நாட்டில் இருக்கிற ஒருவன் அந்த விருந்தில் கலந்து கொள்ளுகிறான் என்றால் அவன் உண்மையிலே ராஜாவுக்கு அடுத்தவன், அப்படிதான் எல்லாரும் பார்ப்பாங்க. அவ்வளவு மேன்மையான காரியம். ஆனால் அந்த ஆமன் சொல்லுகிற வார்த்தை கேளுங்கள். எஸ்தர் 5வது அதிகாரம் அதனுடைய 10 முதல் வாசியுங்கள்.
1: ஆகிலும் ஆமான் அதை அடக்கிக் கொண்டு தன் வீட்டுக்கு வந்து தன் சிநேகிதரையும் தன் மனைவியாக இஸ்ரவேலையும் அழைத்து தன் ஐஸ்வர்யத்தின் மகிமையையும் தன் பிள்ளைகளின் புரட்சியையும் ராஜா தன்னை பெரியவனாக்கி தன்னை பிரபுக்கள் மேலும் ராஜாவின் ஊழியக்காரர் மேலும் உயர்த்தின எல்லாவற்றையும் ஆமான் அவருக்கு
0: விவரித்து சொன்னான். அடுத்து சொல்றான் பாருங்க.
1: பின்னையும் ஆமான் ராஜஸ்திரியாகிய எஸ்தரும் தான் செய்த விருந்துக்கு ராஜாவுடனே கூட என்னை தவிர வேறு ஒருவரையும் அழைக்கவில்லை.
0: ராஜாவுடனே கூட என்னை தவிர வேறு ஒருவரையும் அழைக்கவில்லை.
1: நாளைக்கும்
0: ராஜாவுடனே கூட
1: நான்
0: விருந்துக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறேன் சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை சொல்லும். ஆனாலும்
1: அந்த யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவின் அரமனை வாசலில்
0: உட்கார்ந்திருக்கிறதை
1: நான் காணும்
0: ஒன்றுமில்லை
1: என்றான்.
0: அவையெல்லாம் எனக்கு, நீ என்ன கொடுத்தாலும் எனக்கு நிம்மதியே இல்லை. இது ஒரு மோசமான வியாதி. இதுக்கு மருந்து என்ன தெரியுமா? அடிதான். அவன் என்ன வீடு, பெரிய நல்ல வீடு இருக்கும், நிம்மதியா தூங்க மாட்டாங்க. அவன் எப்படி வீடு கட்டிட்டான்? நம்ம உழைச்சோம், நம்ம நல்ல, இவங்க எப்படி பைக் வாங்கிட்டாங்க? இவங்களுக்கு கார் இருக்கும். அதாவது மொர்தெகாய் குறித்து ஆமான் மனசுல இருந்தது அவ்வளவுமே நாசம். நல்ல கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, நான் வாசிக்கிறேன், டைம் போகிறது. எஸ்தர் 3:5 மொர்தெகாய் மேல ஆமான் மூர்க்கம் நிறைந்தவன். அவனை பார்த்தாலே கோபம் வருது. 3:6 அற்பமாய் பார்க்கிறான். அற்பமாய் மொர்தெகாய் மேல் மாத்திரம் கைப்படுவது அவனுக்கு அற்ப காரியமாய் கண்டது. அதே 3:6 பிற்பகுதியில் மொர்தெகாய்க்கு எதிரான பிளான் பண்றான், திட்டம் போடுறான், எதிர்த்திட்டம் போடுகிறான். 10:11 அதற்கான அனுகூலத்தையும் அவன் பெற்றுக் கொள்ளுகிறான். நமக்கு என்ன கேட்க தோணும் தெரியுமா? ஆண்டவர் ஏன் இவனை இவ்வளவு செய்ய விடுறாருந்தான். ஹல்லேலூயா. நம்ம ஒரு கொசு வந்தாலே கடிக்கிறதுக்கு பிள்ளைய கடிக்க கூடாதுன்னு அடிக்கிற அடியில அந்த வம்சத்தையே காலி பண்ணுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனுடைய 11:12 வாசிங்க.
1: அப்பொழுது ராஜா
0: 3:10
1: அப்பொழுது ராஜா தன் கையில் இருக்கிற தன் மோதிரத்தை கழற்றி அதை ஆகாகியனாகிய அம்மெதாத்தாவின் குமாரனும் யூதரின் சத்ருவுமாகிய ஆமானிடத்தில் கொடுத்து
0: உன் இஷ்டப்படி செய்யலாம் என்றான். இது யார் சொல்றா? ராஜா சொல்றா. எப்படி, யாருக்கு இஷ்டப்படி இனி மொர்தெகாய்க்கு செய்யப்பட போகிறது? ஆமானுடைய இஷ்டப்படி. எப்படிங்க இருக்கும்? அவன் மனசுல என்ன இருக்குன்னா, இவனுடைய நாசம். கொஞ்சம் கவனமா கேளுங்க. அவன் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் காலேஜில் படிக்கிறாங்க. அந்த பிள்ளைய வந்து ஒரு ஸ்டாஃபுக்கு பிடிக்கவே இல்லை. அவங்க மனசில் பிளான் பண்ணிட்டாங்க, இவனை எப்படியாவது ஃபெயில் ஆகிடணும்னு. கரெக்டாக ப்ராக்டிக்கலுக்குள்ளே வராங்க, லேபுக்குள்ளே போகிறாங்க. யார் யாரை இன்சார்ஜாக போட்டிருக்கிறாங்கன்னா இதே ஸ்டாஃபை போட்டிருக்கிறாங்க. அவங்க பார்த்துட்டு ஒரு சிரி சிரிப்பாங்க. அந்த சிரிப்பு எதை காண்பிக்கிறது தெரியுமா? இந்த லேப் நீ என்ன பண்ணாலும் ஃபெயில் தான். அப்படி ஃபெயில் ஆக்குகிற நல்லவங்கெல்லாம் இருக்காங்க, நல்லா இருப்பாங்க. இதுதான் ஒருத்தனை குறித்து அவன் மனசில் அவ்வளோ நாசத்தையும் வன்மத்தையும் வைத்திருக்கிறவன் கையில் உன் இஷ்டப்படி செய் என்று ஒரு ஆர்டர் கொடுக்கப்பட்டா எப்படி இருக்கும்? அடுத்த கேள்வி, இப்படி நம்ம லைஃப்ல வரும்போது நமக்குள்ள எழும்புகிற கேள்வி, எனக்குள்ள எழும்புகிற கேள்வி ஒண்ணுதான், இவ்வளவு ஏன் ஆண்டவரை விடுறீங்க? இவ்வளவு ஏன் ஆண்டவரை விடுறீங்க? இவ்வளவு எதுக்கு ஆண்டவரை விட்டு வைக்கிறீங்க? எதுக்கு ஆண்டவரை இவ்வளவு விடுறீங்க? இதுதான் இன்னைக்கு அநேகருக்குள்ள எழும்புகிற கேள்வி. இன்னைக்கு அநேகருக்குள்ள தேவ பிள்ளைகளை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், என் காரியத்தில் கர்த்தர் அமைதியா இருக்கிறார் என்றால் அவர் என்னை கைவிட்டார் என்ற அர்த்தம் கிடையாது. ஆமென். நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவருடைய அமைதி அவர் கைவிட்டார் என்று? இல்ல, என் காரியத்தில் கர்த்தர் அமைதியா இருக்கிறார் என்றால் அந்த காரியத்தை எப்படி செய்யணும், எப்பொழுது செய்ய வேண்டும், அதை எப்படி கையாள வேண்டும் என்பதை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். ஆமே ஆமே. நமக்கு என்ன பிரச்சனைனா ஆண்டவருடைய அமைதி தான் பிரச்சனை. ஆண்டவருடைய அமைதி, ஆண்டவரை இவ்வளவு செய்யறான், அவன் மூர்க்க வைக்கும் போதே அவன் மூக்கல குத்திருக்கணும், நீங்க செய்யல. அவன் ஆண்டவர் அமைதியா இருக்கிறார், அமைதியா இருக்கிறார். என் தேவன் என் வாழ்க்கையில அமைதியா இருக்கிறார்னாலே அவர் என்னை கைவிட்டார் என்று அர்த்தம் அல்ல. இந்த ஆமானுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது கர்த்தருக்கு தெரியும். இதை ஒரு தேவ பிள்ளை புரிஞ்சுக்கணும். ஆனால் இங்கே அடுத்து மோர்தேக்காயின் அனுபவம் எப்படி போகிறது என்றால், 4:1 சொல்லப்பட்டிருக்கிறது,
1: நடந்து யாவற்றையும்
0: அவன் துயரம் உள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு. இந்த இவனை மோர்தேக்காய் தெரியும், நம்ம சர்ச்சில் கூட இந்த சர்மன் பல முறை நாம் தியானிச்சிருக்கிறோம், எனவே நான் ரொம்ப டீட்டெயிலாக போகல. யூதன் பிரதிஷ்டை உள்ளவன், இவன் பிரதிஷ்டை உள்ளவன். இந்த பிரதிஷ்டை உள்ளவங்களை பார்க்கறது ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். அப்படி தேவனுக்காக பிரதிஷ்டை உள்ள இந்த மோர்தேக்காய் வாழ்க்கையில் இந்த பாதையை தேவன் அலோ பண்ணியிருக்கவே கூடாதுன்னு தான் மாம்ச கண்கள் மாம்ச சிந்தை நமக்கு சொல்லும். ஆண்டவரே, எல்லாரும் எங்கள் வீட்டில் எல்லாருமே கடமைக்காக உங்களை தேடும் போது நான் உண்மையாக உங்களை தேடுறேன் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் இப்படி செஞ்சுருக்க கூடாது. இப்படி அநேகருடைய புலம்பல் இருக்கிறது, அது கேட்கணும்னு கேட்கறது கிடையாது, சூழ்நிலை அப்படி கேட்க வைக்கிறது. என் வாழ்க்கையில் இவ்வளவு இவ்வளவு நடந்த நான் இன்னும் உங்களை தேடி வந்துட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் இப்படி அனுமதிச்சிருக்க கூடாது. இப்படி யாருமே கேட்கணும்னு கேட்கறது கிடையாது, ஆனால் சூழ்நிலை என்ன செய்கிறது அப்படின்னா கேட்க வைக்கிது, கேட்க வைக்கிது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் துயர சத்தத்துடனே அலறிக்கொண்டு வரான். அவன் நடக்கும் போதே அழுதுட்டே வரான். அதாவது வேதனையில நம்ம வீட்டு கதவை அடைத்து கொண்டு அழுகிற அனுபவம் இருக்கிறது, வீட்டை விட்டு வெளியே வரும்போது அந்த அழுகை அடக்க கூடாமல் நடக்கிற அனுபவம் இருக்கிறது. அதெல்லாம் வந்து அதுக்கு வந்து ஆறுதலின் வார்த்தைகள் வந்து யாரிடத்திலும் கிடையாது. அழுதுட்டே தான் வருவாங்க, நடக்கும் போதே அழுதுட்டே போவாங்க. எத்தனை பேருக்கு அழணுங்கிறதுக்காகவே பைக் எடுத்துட்டு வெளியே போறவங்க உண்டு, அழுதுட்டே போவாங்க. சிலர் வண்டி எடுத்து எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டு இருந்து ஓன்னு அழுவாங்க, அழுதுட்டே இருப்பாங்க. ஆமே. யார் இவன்? கர்த்தருக்காக கர்த்தரை மட்டும்தான் வணங்குவேன், வேற எதையும் வணங்க மாட்டேங்கிறதுக்காக பாதிக்கப்பட்டவன். கர்த்தரை மட்டும்தான் ஆராதிப்பேன், வேற ஒன்றை ஆராதிக்க மாட்டேன் என்பதற்காக பாதிக்கப்பட்டவன். அந்த ஆமானவங்க முன்னாடி மட்டும் கொஞ்சம் தலையை வணங்கியிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஆமே. ஆனா நான் ஆண்டவரை தள்ளி வேற யாருக்கு முன்னாடி என் தலையை தாழ்த்த மாட்டேன் என்பதுல உறுதியா நிக்கிறவன். அது நிமித்தம் இப்ப பாதிக்கப்பட்ட இப்பொழுது அவனுடைய நிலை எப்படி இருக்கிறது தெரியுமா? ஆராதிக்கிறவன் அலறிக்கொண்டு போகிறான். மகா சத்தத்தோட ஆராதிக்கிறவன் துயரமான சத்தத்தோட அலறிக்கொண்டு போகிறான். இதுதான் அவனுடைய நிலை. இந்த நிலையில ஏதாவது மாற்றம் இருந்ததா என்று கேட்டால் மாற்றம் இல்லை. 5 கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது, 5 கடைசி வசனம்,
1: அப்பொழுது அவன் மனைவியாகி சிரேஷும்
0: கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த காரியம்
1: ஆமானுக்கு நன்றாய் கண்டதினா,
0: நன்றாய் கண்டதினா
1: தூக்கு மரத்தை சீவித்தான்.
0: அது பாத்தீங்களா, அந்த சம்பவத்தை பார்த்து. அப்ப எவ்வளவு பொல்லாத சத்ரு மனதுல எவ்வளவு வன்மத்தை வைத்திருக்கிறான். இந்த ஆமானுக்கு விருந்து ஹாப்பியா சாப்பிட முடியலையா? இந்த மோர்தேக்காய் இருக்கிறது வரைக்கும் என்னால் சந்தோஷமாக அந்த விருந்தில் பங்கெடுக்க முடியல. உடனே அவனுடைய மனைவி நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், மோர்தேக்காயை தூக்கு போடும்படி நாளை எதுன்னு ராஜா கிட்ட சொல்லுங்கள், அதுக்கப்புறம் சந்தோஷமா ராஜா உடனே விருந்துக்கு போகலாம். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான். இனி 6:1 வாசிங்க.
1: அந்த ராத்திரியில்
0: கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ராத்திரியில, அந்த ராத்திரியில என்னது அர்த்தம்? ஆமானே, நீ இவ்வளவு நேரம் செஞ்சதெல்லாம் சின்ன சின்ன காரியம், அவர் பார்த்துட்டு சும்மா இருந்துட்டார். இப்போ நீ மோர்தெகாய்க்கு கழுத்துல கை வைக்க போற, நீ காலில் கை வச்ச அமைதியாக இருந்தா, இப்போ நீ வந்து வந்து எங்க கை வைக்கிற? கழுத்தில் கை வைக்கிற. அவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். ஆமே. என் வாழ்க்கையின் பிரச்சனை பிரவாகம் போல என் காலை மூடினது, மூடி மூடி எழும்பிச்சு அவர் அமைதியாக இருந்தார். ஆனா என் கழுத்தில் கை வைக்கிறான் தெரிஞ்சதும் அந்த ராத்திரியில கர்த்தர் ஒரு கிரியை செய்வார். ஆமே. இதுக்கு மேல என் பிள்ளைய விட்டா இந்த பிரவாகம் அவனை அடித்து கொண்டு போய்விடும். இதுக்கு மேல இந்த பிரச்சனையை வளர விட்டா அவன் இல்ல என்கிற நிலை வரும்போது அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு. ஆமென். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, வாழ்க்கையில எத்தனை போராட்டம் இருந்தாலும் நம்முடைய முடிவு கர்த்தருடைய சித்தத்தின்படிதான் இருக்குமே தவிர ஆமானுடைய இஷ்டப்படி இருக்காது, ஆமானுடைய விருப்பப்படி இருக்காது. ஆமென். அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால், ஹல்லேலூயா, அவன் தூக்கு மரத்தை செய்யும் போது ஆண்டவர் ராஜாவுக்கு தூக்கத்தை தூக்கிட்டார். ஹல்லேலூயா. அவன் தூக்குல தூக்குறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது இவர் அவனுக்கு தூக்கத்தை தூக்கிட்டார். தூக்கிடுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவ்வளவுதான், தூக்கம் இல்லை. ஏன் ஆண்டவர் அமைதியா இருந்தார்னு இப்ப அடுத்து சொல்றேன். உடனே ராஜா சொல்ற, நடபடி புத்தகங்களை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. 2வது வசனத்திலே நமக்கு தெரியும் மோர்தெகாய் செய்த காரியம் அங்கு எழுதப்பட்டது. 3வது வசனத்திலே அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர், அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னான். இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருப்பது யாருக்கு தெரியாது? ராஜாவுக்கு மறந்திருக்கும். யாருக்கு தெரியாது? ஆமானுக்கும் தெரியாது, வேற யாருக்கும் தெரியாது, மோர்தெகாய்க்கும் தெரியும். ஹல்லேலூயா. இதெல்லாம் யாருக்கு தெரியும் தெரியுமா? கர்த்தருக்கு தெரியும். என் வாழ்க்கையில இவ்வளவு பிரதிகூலங்கள், இவ்வளவு பிரச்சனை நடுவில் அவர் அமைதியா இருக்கிறாருன்னா அவர் வேற ஒன்னு எழுதி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க அவர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டதுதான் நடக்கும்? ஹல்லேலூயா. ஆமென். அவருக்கு தெரியும், அது மூடி வைக்கப்பட்டிருக்கிறது. எப்ப திறக்கணும்? அடுத்த நாள் திறந்திருந்தா இல்ல, அந்த ராத்திரியில, அந்த ராத்திரியில. அதாவது பிரச்சனை கழுத்துக்கு மேல போகுதுன்னு வைங்களேன், அன்னைக்கு நைட்டு ஒரு மிராக்கிள் நடக்க போகுது. இதுவரை இல்லாத முறுமுறுப்பு இப்பொழுது ஆரோனுக்கு மேல அதிகமாய் பெறுகிறது. அந்த ராத்திரியில ஒரு மிராக்கிள். ஆமே. புஸ்தகம் திறக்கப்பட்டது, இது ஏற்கனவே எழுதப்பட்டது. இப்பொழுது நீங்க கவனிச்சீங்கன்னா, இப்ப ராஜா எதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறார் தெரியுமா? மோர்தெகாய்க்கு செய்ய வேண்டிய கனமும் மேன்மையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறார். 4வது வசனத்தை பாருங்கள்.
1: ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவிடத்தில் பேசும்படி ராஜா அரமனையின் வெளிமுற்றத்திலே வந்திருந்தான்.
0: ராஜா எதை பேசிட்டு இருக்கிறார்? மோர்தெகாய்க்கு செய்ய வேண்டிய கனமும் மேன்மையும். ஆமான் எதை பேச வரோம்? ஆமான் எதை பேச வரோம்? மோர்தெகாய்க்கு செய்ய வேண்டிய அழிவும் நாசமும். ராஜா என்ன பேசிட்டு இருக்கிறார்? மோர்தேகாய்க்கு செய்ய வேண்டிய கனமும் மேன்மையும். ஆமன் என்ன பேசிட்டு இருக்கிறோம்? மோர்தேகாய்க்கு செய்ய வேண்டிய அழிவும் நாசமும் சாத்தா என்ன சொல்லிட்டு இருக்கிறான்? இவன் எப்பொழுது சாவான், இவன் பேர் எப்பொழுது அழியும் என்று கர்த்தர் என்ன பேசிட்டு இருக்கிறார்? உன்னை வாளாக்காமல், தலையாக்காமல், கீழாக்காமல் உலகம் என்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்கு? சத்ரு என்ன பேசிட்டு இருக்கிறான்? இந்த வார்த்தை அல்ல, பரலோகம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் என்ன பேசிக்கொண்டிருக்கிறார்? என் வாழ்க்கையில நிறைவேற போகிற வார்த்தை நம்புறவங்க மாத்திர கரங்களை தட்டி நம்ம மனசில் இருக்கிறது ஆமானின் வார்த்தையா ராஜாவின் வார்த்தையா? ஹல்லேலூயா. உலகம் என்ன சொல்லுது? ஆமான் என்ன சொல்ல வரோம்? அவன் இவனை தூக்கிடணும், இவனை தூக்கிடணும். ராஜா என்ன பேசிட்டு இருக்கிறான்? இவனை கனப்படுத்தணும், இவனை மேன்மைப்படுத்தணும். அவன் எதிரான வார்த்தைகள் வர வர வர அனுகூலமான வார்த்தை ராஜ சமூகத்தில் இருந்து உலகம் சொல்லுது, இவனை தூக்கிடணும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஆமானின் திட்டம் நிறைவேறாமல் போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதை விட உயர்ந்தவர் ஒருவர் எனக்காக வேற பேசிட்டு இருக்கிறார். ஓ தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க் யூ ஃபாதர். நல்ல கரங்களை தட்டி ராலா மக்கா ரா வா வா, வர்ஷிப் பண்ணுங்க, வர்ஷிப் பண்ணுங்க. ரீ மா மா கா ரா லா வா, அகஸ்வேரு ராஜா நேத்து வர வேற ஆமானுடைய இஷ்டப்படி செய்ய விரும்பினவர் இன்னைக்கு மாற காரணம் என்ன? நீதிமொழிகள் 21:1 தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாவுடைய இருதயம். ஆமென். அந்த வசனத்தை வாசிங்க, ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர் கால்களை போல் இருக்கிறது, அதை அதை தமது சித்தத்தின்படி. நல்ல கவனிங்க, உங்களுக்கான வேலை வரும் வரைக்கும் எல்லாமே ஆமானுக்கு அனுகூலமாய் நடக்கிறது போலதான் இருக்கும். உங்களுக்கான இரவு வர்றது வரைக்கும், உங்களுக்கான நேரம் வர்றது வரைக்கும் எல்லாமே ஆமானுடைய விருப்பப்படி நடக்கிறது போலதான் வரும். கர்த்தர் சீயோனுக்கு தயை செய்யும் காலம் வரும்போது, அதற்கான குறித்த நேரம் வரும்போது, அதை அதை தமது சித்தத்தின்படி. glory, நல்ல கரங்களை தட்டி சேரவா. ஹல்லேலூயா. 3 அதிகாரத்துல ஆமான் இஷ்டப்படி செய்ய கொடுத்தாச்சு. அப்போ எனக்கான வேலை வர்றது வரைக்கும் யார் இஷ்டப்படி எல்லாம் நடக்கும்? அந்த பாதை தான் கண்ணீரின் பாதை. இந்த இடத்துல உங்கள் கண்ணீர் ரொம்ப முக்கியமானது, உங்கள் கதறல் ரொம்ப முக்கியமானது, உங்க உபவாசம் ரொம்ப முக்கியமானது, உங்க ஜபம் ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கான வேலை வரும்போது தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல Jesus, Jesus, Hallelujah, Hallelujah. ஆமான் ஒன்னு பேச வரா, அவனை தூக்கணும்னு. ராஜா இன்னொன்னு பேசுறா. Hallelujah. ஆமான் என்ன பேச வரா? இவனை தூக்கி தூக்கு மரத்துல வைக்க. ராஜா என்ன பேசுறா? இவனை தூக்கி குதிரையில வை. Hallelujah. ஆமான் என்ன பேச வரா? இவன் கழுத்துல கயிற மாட்டேன். ஆமா. ராஜா என்ன பேசுறார்? இவன் தலையில கிரீடத்தை வை. அதன் அடையாளம் என்ன? இன்னும் கர்த்தர் ஜீவனோடு வைத்திருக்கிறார், இன்னும் ஜீவனோடு வைத்திருக்கிறார், இன்னும் ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஆமான் எவ்வளவு மூர்க்கம் கொண்டான், தொட முடியலையே, தொட முடியலையே. அல்லேலூயா. இன்னும் ஜீவனோடு வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும். அடுத்த வசனத்தை கவனிச்சீங்கன்னா, ஆமேன், அல்லேலூயா. 6 வசனத்தை பாருங்கள்.
1: ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னை என்று யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார்?
0: அதன் அர்த்தம் என்ன? ஆமானுக்கு இம்மி அளவு கூட தெரியாது இந்த மோர்தகாயை குறித்த ராஜாவுடைய பிளான். ஆமென். ராஜா மனசுல மோர்தகாயை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்று ஆமானுக்கு கொஞ்சமும் தெரியாது. இன்னைக்கு அத்தனை பேர் கண்களுக்கு முன்பாக நாம் அற்பமாய் காணப்படலாம், ஆனால் திட்டம் அவருக்குள்ளே மறைக்கப்பட்டிருக்கிறது, என்னை குறித்த திட்டம். அதனால இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் வரும்போது தையில கொம்பை எடுத்து வந்ததும் தாவீது வீட்டில் யாராவது நினைச்சாங்களா இது கண்டிப்பா தாவீது? இல்லை, நினைக்கவே இல்லை. உங்களுக்கு வேற பிள்ளை இல்லையா? வேற ஒருத்தன் இருக்கிறான் எல்லாருக்கும் இளையவன். நினைக்கவே இல்லை. இந்த ஆமானுக்கு ஒன்றும் தெரியல. அவனை பொறுத்த வரைக்கும் அந்த வாசலில் உட்காந்து இருக்கிறாங்க பாரு, ரெட்டு உடுத்தி கொண்டு இருக்கிறான், சாம்பலில் உட்காந்து ஒவ்வொன்று அழுது அழு அழு அழு, நாளையோட உன் கதை முடியும். இல்லை, ஒரு தேவப்புள்ள அழுதான்னா ஆமான் கதை தான் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மோர்தகாய் ஆமான்ட்ட அழலை, இந்த மோர்தகாய் ராஜாட்ட அழலை, இந்த மோர்தகாய் எஸ்தர்ட்ட அழலை. கண்ணீரை கணக்கில் வைத்து பதிலளிக்கிற ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. சத்ருவின் கை ஓங்குறது போல இருக்கும்போது ஒரு தேவ பிள்ளையினுடைய கண்ணீர் ரொம்ப முக்கியம். அந்த கண்ணீரை எங்க வடிக்கிறோம் என்பதில் ரொம்ப கவனம் தேவை. உன் கண்ணீரை சிதற விட்டுறாத, தேவையில்லாத இடத்துல சிந்த விட்டுறாத. பல முறை இந்த வார்த்தைகளை சொல்லி இருக்கிறேன். இயேசு ஓமையை சொன்னார் அல்லவா, வழியருகே விதைக்கப்பட்ட விதை பறவை கொத்தி கொண்டு போயிடும், அது முளைக்கவே செய்யாது. நம்ம பிரச்சனை என்னன்னே தெரியாதவங்கள்ட்ட போய் அழுது, நம்ம எவ்வளோ அழுதாலும் அவங்க அப்படியே வேற என்ன விசேஷம் கேட்கறவங்கள்ட்ட போய் அழாதீங்க. ஹல்லேலூயா. சில விதைகள் கற்பாறையில் விழுமா, அது உடனே முளைக்குமா, ஆனால் ஒரு வெயில் பட்டதும் போயிருமா. அதே போல் நம்ம பிரச்சனை கேட்டதும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பார்த்தா ஃபோன் எடுக்க மாட்டாங்க. இப்படிப்பட்டவங்க இருப்பாங்க, அந்த பிரச்சனை உள்வாங்க மாட்டாங்க, ஆனால் உணர்ச்சி பொங்குவாங்க. கேட்டது இப்படி நடந்துட்டா, அந்த டிவி சீரியல்லாம் பார்த்து அழுவாங்க தெரியுமா? அதே மாதிரி அதே மாதிரி நம்ம பிரச்சனை அவங்கள்ட்டெல்லாம் போய் அழாதீங்க. சிலர் பாருங்க, சில விதைகள் எங்கே விழுந்துச்சான், முள்ளுள்ள இடத்துல விழுந்துச்சான், அது அது கூட வளரும் போது முட்கள் என்ன செய்யுமா? நம்ம தலைவலின் போனால் தள்ளி போ, எனக்கு மொத்தமே வலிச்சிட்டு இருக்கு. இப்படிப்பட்டவங்கள்ட்ட போய் அழாதீங்க. ஆனால் சில விதைகள் நல்ல நிலத்தில், அன்னாளின் கண்ணீர் நல்ல நிலத்தில் விழுந்தது, அது நூறாய் பலன் கொடுத்தது. வேற யார்ட்டையும் போய் அழாதீங்க. அழனு அந்த அழுக இந்த கண்ணீர், இதை இதை பேசிட்டே இருக்கலாம், எத்தனை முறை வேணாலும் பேசலாம். ஏன்னா ஏன்னா அவர் மட்டும்தான் உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் பார்க்க மாட்டார். ஆமே. அது வேற எல்லாருமே அற்பமா பார்ப்பாங்க, எதுக்கு சும்மா போட்டு அழுதுட்டு இருக்கிறான்? ஏப்பா ரெட்டு உடுத்தி கொண்டிருக்கிறான் பாரு. எஸ்தர் கூட அற்பமாய் பார்த்தார். எஸ்தர் கூட அற்ப, ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கல. உங்க அரண்மனையிலேருந்து ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து விடுறான். ஆமே. நான் ட்ரெஸ்ஸுக்காக அழுறேன்னு உனக்கு நினைக்கிறியா? இல்லை, இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தா யூதருக்கு ரட்சிப்பு. எஸ்தரை வளர்த்து விட்டது யாரு? மோர்தகாய். என்ன அவர் இந்த ட்ரெஸ்ஸாக போட்டிருக்கிறாரு, அப்படி தான் பார்க்குறாங்க. அவர் இந்த பிரச்சனையில் இருக்கிறார், அப்படி யாரும் பார்க்க மாட்டாங்க. இந்த உலகம் அப்படி தான். ஆனால் அவருக்கு மட்டும்தான். ஏன் அழுகிறோம், எதுக்காக அழுகிறோம்? ஆமாம், நம்ம உத்தரவத்தை அவர் பார்க்கவே பார்த்து, கூப்பிடுதலை கேட்கவே கேட்டு, வேதனைகளை அறிந்திருக்கிற கர்த்தர் உன் கலரல் எல்லாம் ஆர்ப்பரிப்பாய் மாறும், உன் புலம்பல் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். உலகம் எதை பாக்குது? அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறார்? இந்த கல்யாண வீட்டுக்கு இப்படியா வராது? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இதான் ஒரு தம்பி ஸ்கூல்ல அவங்க அம்மா பேரண்ட்ஸ் மீட்டிங் கூட்டிட்டு போயிருக்கிறான். அவங்க அம்மா நார்மலாக போயிருக்காங்க. போயிட்டு வந்தோன்னே இவன் ஒரே சண்டையான் வீட்டில், ஒரு நல்ல சாரி கொடுத்துட்டு வரக்கூடாது, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பாட்டியான்னு கேட்குறாங்க. ஆ, தம்பியை கூட்டேன், இவாப்பா இவா, உங்கள் அம்மா கல்யாண ஃபோட்டோ பார்த்துருக்கிறியா நீ? நான் பார்த்துருக்கேன். எப்படி இருப்பாங்க? சூப்பராக இருப்பாங்க. உன்னை பெத்த ஒரே காரணத்தினால எப்படி ஆகிட்டாங்க? எப்போ நீ வந்தியோ

0: நியூ பிராண்ட் கொடுது. அவர் அப்படியே திருப்பி அனுப்பிவிட்டார். பிரச்சனை தெரியாமல் இந்த உலகம் வெளியே பூசை பார்க்கும், ஆனால் அடிக்காயத்தை குணமாக்குற ஒருவர் பரலோகத்தில் இருக்கும். ஹல்லேலூயா. ஆமன் திட்டம் போடும்போது சும்மா இருந்தார், ஆனால் தூக்குமுறை செய்த அந்த ராத்திரியிலே புஸ்தகம் திறக்கப்பட்டது. என்னை குறித்து எழுதப்பட்ட புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்போ ஒரு சைடில் பார்த்தா ஆமானும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்திருக்கிறான். ஆமான் என்னைக்கு தூக்குமுறை செஞ்சானோ அந்த ராத்திரியில். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது 10வது வசனம்.
1: அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் சொன்னபடி வஸ்திரத்தை
0: சீக் நல்லா புரிஞ்சுக்கோங்க. புஸ்தகம் திறக்கப்பட்டதுக்கு அப்புறம் தாமதம் கிடையாது. சீக்கிரம் சீக்கிரம் எனக்காக புஸ்தகம் திறக்கப்படுமா? இந்த கேள்வியோடு யாராவது இருக்கிறீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் அதனுடைய 1, 2, 3 வசனம், 5வது அதிகாரம் அதனுடைய 1, 2, 3 வசனங்களை வாசிங்க.
1: அஞ்சியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புத்தகத்தை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்தில் கண்டேன். புத்தகத்தை திறக்கவும்,
0: புத்தகத்தை திறக்கவும்,
1: அதின் முத்திரைகளை உடைக்கவும்,
0: அதின் முத்திரைகளை உடைக்கவும்.
1: பாத்திரவான் யார் என்று
0: மிகவும் சத்தமிட்டு கூடுகிற
1: பலமுள்ள ஒரு தூதன்.
0: இந்த புத்தகத்தை யார் திறக்க போறாங்க? இந்த முத்திரையை உடைச்சு இந்த புத்திரத்தை இந்த புத்தகத்தை திறக்கிற பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனை கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது ஒருவனும் அந்த புஸ்தகம் திறக்கிறது வரைக்கும் இந்த ஆமானவன் திட்டத்தை செய்து கொண்டே இருப்பான். இந்த புஸ்தகத்தை திறக்க ஒருவரும் காணப்படாததினால் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் மிகவும் அழுது. புஸ்தகம் திறக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது பாத்தீங்களா? நான் மிகவும் அழுது, நான் மிகவும் அழுது. 5வது வசனம்,
1: அப்பொழுது
0: மூப்பர்களில் ஒருவன், நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும். வாழ்க்கையில அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு உச்சத்தை நான் அடையும் போது எனக்காக புஸ்தகம் திறக்கப்படும். ஹல்லேலூயா. அந்த ராத்திரியில ராஜாவுக்கு தூக்கத்தை தூக்கிட்டார். தூக்கத்தை தூக்கினது ராஜா புஸ்தகத்தை தூக்கினார். ராஜாவினுடைய இருதயம் அவர் இஷ்டப்படி திருப்புவார். உங்க வேலை வர்றது வரைக்கும் தான். இன்னைக்கு சில உள்ளங்கள் உங்களுக்கு விரோதமாய் கடினமா இருக்கு. உங்களுக்கான நேரம் வரும்போது எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடினார்களோ நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில உள்ளங்களோடு பரிசுத்தாவியான ஒரு தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறதை நாவில உணர்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இருதயத்தை அப்படி திருப்பிட்டார். ஆமான்ட்டு சொல்றார், நீ சீக்கிரமா செய். ஆமே ஆமான்ட்டு சொல்ற பட்சிக்கிறவன் இடத்துல இருந்து பட்சணம் வரும். உடனே ஆமான் என்ன செய்கிறான் தெரியுமா? 11வது வசனம், அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் அவனை குதிரையின் மேல் ஏற்றி
1: நகர வீதியில் உலாவும்படி செய்து
0: அவன் மீதிலும் வெட்கத்தை ஒடுத்துவேன். அவன் மீதிலோ கிரீடம், அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை ஒடுத்துவேன். இப்படி இப்பொழுது ஆமானை வச்சு சொல்ல வைக்கிறான். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படி செய்யப்படும். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த வசனம், பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமானோ வென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு அவன் சத்துருக்களுக்கு கர்த்தர் வெட்கத்தை ஒடுத்து வைப்பார். அவன் சத்துருக்களுக்கு ஆமே ஆமே. இதுக்காக மொர்தெகாய் கொடுத்த கிரயம் என்ன தெரியுமா? அழுகை அழுகை. ஹல்லேலூயா. யாரு காலையும் போய் பிடிக்கல.

அண்டு சிம்மத்தில் போய் விழுந்தான். ஆமே, உங்கள் கண்ணீர்லாம் வீணாகாது. நீங்கள் அழுதீங்க, இப்போ எந்த நிலைமைக்கு வந்திருக்கிறீங்க? நான் மிகவும் அழுகிற நிலைமைக்கு. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் சொல்லுகிறான், பயப்படாத, இந்த புஸ்தகம் அடைக்கப்பட்டு இருக்கு, எனக்கு நம்பிக்கை இருக்கு, இந்த புஸ்தகத்துக்குள்ள என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கு. ஆனால் திறந்தாதானே நடக்கும், திறக்கப்படும், திறக்கப்படும். தாவீதின் வேரும் தாவீதின் குமாரனுமானவர் இதை திறக்க, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எனக்கு குறித்ததை

0: நல்ல பாடணும் தான் தோணுது, தாக்கு சம்மதிக்க மாட்டேங்குது. சொன்னேன் ஒண்ணு போதும் நினைக்கிறேன், இன்னொன்னு டச் பண்ணிட்டு போயிட்டு வரேன். ரெண்டாவதாக கத்தர் சத்துருக்கள் செய்கிற ஒரு காரியம், அதுல ஒரு வார்த்தை நிச்சயமா உங்களுக்கு பலனா இருக்கும் என நான் நம்புறேன். எனவே அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கலாம். ஒன்று நாளாகமம் 14 அதிகாரம் வாசிக்க வேண்டாம், அதுல 9 முதல் உள்ள சம்பவங்களை பார்த்தீங்கன்னா பெலிஸ்தியர் பரவி இருந்தார்கள். பெலிஸ்தியர் பரவி இருக்கிறாங்க. 10 வசனத்துல தாவீது ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, பெலிஸ்தியருக்கு விரோதமாய் போகலாமா அப்படி கேட்கும் போது கர்த்தர் சொல்றாரு, நீ போ, அவர்களை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்றார். அவர்கள் பாகால் பிராசீமுக்கு வந்தபோது வேதம் சொல்கிற தாவீது அவர்களை முறியடித்து, தண்ணீர்கள் உடைந்து போகிறது போல தேவன் என் கையினால்
1: என் சத்துருக்களை
0: உடைந்து, அதாவது பெலிஸ்தியர்கள் எப்படி இருந்தார்களாம், பரவி இருந்தார்கள். டேம்ல தண்ணி நல்ல நிரம்பி இருக்கிறது மாதிரி சில நேரத்தில் சத்துருவை அப்படி பரவ விடுவார். டைம் வரும்போது டேம் உடையும். ஆமே அல்லேலூயா. டைம் வரும்போது டேம் உடையும். தண்ணீர் உடைந்து ஓடுறது தெரியும்ல, என்ன இந்த கிளாஸ்ல தண்ணி இருக்கு, இது இன்னொரு கிளாஸ்ல என்னால ஊத்த முடியும். அப்படி ஊத்தும் போது கொஞ்சம் தண்ணி சிந்தோம் இந்த கிளாஸ்ல இருந்து ஊத்துனதுனால, இதுல கண்ணாட்டம்ல ஊத்துனது, மீதி நான் ஊற்றும் போது எதுல ஊற்றுறேனோ அந்த இடம் இந்த பாத்திரத்துல போய் விழும். அந்த தண்ணி நமக்கு தெரியும் இந்த தண்ணி இங்கே தான் போகும் அப்படின்னு. ஆனால் இந்த கப்பு உடஞ்சிட்டுனா எங்க போகணே தெரியாது. ஆண்டவரே சத்துரு பரவிட்டு இருக்கிற ஆண்டவரே, ஆண்டவர் சொல்ல வெயிட் பண்ணு, டைம் வரும். தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல. இதுக்காக தாவீது செய்த செயல் என்ன தெரியுமா, அவருடைய வார்த்தைக்காக வெயிட் பண்றோம். அதாவது வாக்கு தத்தம் நமக்கான சுதந்திரமானால் அவருடைய ஆலோசனை அதை அடைவதற்கான வழி. இன்னைக்கு எல்லாருக்கும் வாக்கு தத்தம் தான் கேட்கிறாங்க, ஆலோசனை கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால என்ன தெரியுமா, இருக்கு அங்க இருக்கு, எப்படி போகணும்னு தான் தெரிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா. ஆமென். 1 வாக்குத்தத்தம் நிறைய பேர் கேட்பாங்க, 2 ஆலோசனை கேட்க மாட்டாங்க. இருக்கு அங்க இருக்கு, ரைட் இருக்கு, எப்படி போகணும் அதுதான் தெரிய மாட்டேங்குது. எல்லாருக்கும் எல்லாம் இருக்குங்க. ரட்சிக்கப்பட்ட அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் சுதந்திரிப்பதற்கான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அதை அடைவதற்கு கேட்கிற ஆண்டவர் நாம் போலாம். ஆண்டவரே இப்ப பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக தாவீதை கொண்டு கர்த்தேவன் என் கையினால் சத்துருக்களை உடைந்து போக பண்ணினார் என்றார். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அக்னியினால் சுட்டரிக்கிறாங்க. 13 வசனத்துல பெலிஸ்தியர் மறுபடியும் வந்து அந்த பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். நல்ல கவனமா கேளுங்க, ஒரு பிரச்சனையிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தரும்போது மறுபடியும் சத்துரு அந்த பிரச்சனையை கொண்டு வாரானா, அந்த இடத்துல தேவனுடைய கோபம் அதிகமாக விளங்கும். நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும், மறுபடியும் வரும்போது இப்பொழுது தாவீது மீண்டும் கேட்கிறான். கேட்கும் போது கர்த்தர் என்ன சொல்லுகிறார், 14 வசனத்துல,
1: தேவன் நீ அவர்களுக்கு பின்னாக போகாமல்,
0: நீ அவர்களுக்கு பின்னாக போகாமல்,
1: அவர்களுக்கு பக்கமாய் சுற்றி
0: முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து
1: அவர்கள் மேல் பாய்ந்து,
0: அவர்கள் மேல் பாய்ந்து. ஒரு மொழிபெயர்ப்பில் மல்பெரி ட்ரீன்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இன்னொரு மொழிபெயர்ப்பில் பால்சம் ட்ரீ அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ட்ரீ வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்கும். மல்பெரி செடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, சின்னதாக தான் இருக்கும். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னா, முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து, அடுத்த வார்த்தை முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே
1: இறைச்சலை நீ கேட்கும் போது,
0: முசுக்கட்டை செடி நுனி அந்த செடியே தாங்காது. ஒரு மனுஷன் ஏறினா அந்த செடி உடஞ்சிரும். அந்த செடிகளின் நுனியில அந்த டாப்ல நீ ஒரு சவுண்டு கேட்ப, என்ன சவுண்டா, இறைச்சல், செல்லுகிற இறைச்சல். அதை நீங்க ஆங்கிலத்தில் இப்படி இருக்கும், when you hear the sound of marching on the tops of the balsam trees. அதாவது மார்ச்சிங்னா ஒரு சேனை அணிவகுத்து செல்லுகிறது. தாவீதின் சேனை கீழே இருக்கு, ஆண்டவர் சொல்லி முசுகட்டு செடிக்கு பின்னாடி இருது, அப்படி சுத்தி வா அப்படிங்கிறாரு. முசுகட்டு செடிக்கு மேல நுனியில ஒரு சேனை செல்லுகிற சத்தத்தை நீ கேட்ப. என்ன சேனை ஆண்டவர், என்ன சேனை? ஹல்லேலூயா, யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் தம்முடைய சேனைகளை இறக்குகிறார். வானத்திலிருந்து சேனை இறங்குது. நீ நிக்கிற அந்த முசுக்கட்ட செடி நுனியில அது டச் ஆயிட்டு போகும். அப்படி போகும்போது புரிஞ்சுக்கோ, நீ புறப்படு. அடுத்த வசனத்தை, அடுத்த வார்த்தையை பாருங்கள்.
1: யுத்தத்திற்கு புறப்படு,
0: யுத்தத்துக்கு புறப்படு.
1: பெலிஸ்தரின்
0: பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே. ஆமென். ஆண்டவர் இந்த பிரச்சனை தான் முடிச்சிட்டேன் ஆண்டவரே, திருப்பி வாரான்னு ஆண்டவர் பார்த்தாரு. இனி நான் இருந்து ஃபைட் பண்ண மாட்டேன், இனி நான் எழும்பி வாரேன். அது அடையாளம் என்ன? என் சேனை வந்து பாஸ் ஆகும் போது அந்த மார்ச்சிங் சவுண்ட் உனக்கு கேட்கும். அது அடையாளமா தான் நீ இருக்கிற அந்த முசுக்கட்ட செடி நுண்ணியில ஒரு அசைவு உண்டாகும். ஒரு திடீர்னு அது அசையுது. ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன். எலிசாவின் வேலைக்காரனுக்கு தெரியல, தங்களை சூழ அக்னி ரதத்தில் கர்த்தருடைய தூதர்கள் நிற்பது. உடனே அவன் சொல்றான், தேவனே கண்களை திறந்தரணும். முசுக்கட்டை செடி நுனி அந்த இறைச்சல் கேட்கும் போது புரிஞ்சுக்கோ, நான் உனக்கு முன்னாடி போயாச்சு, நான் உனக்கு முன்னாடி போயிட்டேன்னு நீ வா. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தனக்கு கற்பித்தபடியே. இந்த வார்த்தையை நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இதெல்லாம் அண்டர்லைன் பண்ண மாட்டோம். நம்ம 17வது வசனத்தை அடி அடின்னு போட்டு அண்டர்லைன் பண்ணி வைப்போம். என்ன? தாவீதின் கீர்த்தி பரவிற்று. நம்ம அண்டர்லைன் பண்ண வேண்டியது 16. தேவன் தனக்கு, நல்ல கவனமா கேளுங்க, நமது ஆலோசனைக்கு செவி கொடுத்துட்டோம்னா அவர் சேனை இறக்குவார். எனக்காக ஆட்களை இறக்குவாருங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சேனை அப்படி பாஸ் ஆகி போகும். ஆண்டவர் சொல்லுவார், இந்த இறைச்சல் கேட்கும் போது அது என்ன இறைச்சல்? ஆண்டவரே நான் உனக்கு முன்னாடி போறேன்னு புரிஞ்சுக்கோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தண்ணீர் உடைந்து ஓடுவது போல கர்த்தர் சத்துருக்களை உடைந்து போக பண்ணுகிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். கர்த்தர் எல்லா சிறுமைக்கும் எல்லா நுகத்துக்கும் நீங்களாக்கி. ஆமேன். அவர் செய்ய வேண்டிய கனத்தை, அவர் செய்ய வேண்டிய மேன்மையை கர்த்தர் நிச்சயமாய் அவருடைய பிள்ளைகளுக்கு செய்வார். துன்மார்க்கன் தழைக்கிறது அறுப்பொண்டு போக, நீதிமான் தழைக்கிறது முதிர் வயதிலும் கனி கொடுக்க. கரங்களை தட்டி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். என் சத்துருக்கள் எல்லாம்

0: ஆமானின் வாக்கை குறித்து கலங்காதே. கர்த்தர் சொன்னதுதான் நடக்கும், கர்த்தர் தீர்மானித்ததுதான் நடக்கும். ஆமே.
1: உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள்

செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உண்மை அல்லாம ஐஸ்வர்ய கனமுமே உம்மாலே தான். நமக்காக யுத்தம் பண்ணுகிறவன் நமக்கு முன்பாய் புறப்பட்டிருப்பா. நான் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன் என்று கலங்குற சகோதரா சகோதரி, கர்த்தர் உனக்கு முன்பாய் புறப்பட்டிருப்பா. ஆமே உம்மை தான் ஓரலமா கலமா

நீ வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்து, இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே எனக்காக நீர் என் பிரச்சனைகளை கையாள போகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் பிரச்சனைகளை நீர் கையாள போகிறீர் நான் நம்புறேன், நான் நம்புறேன். வேளை வரும்போது என்னை குறித்து எழுதப்பட்டது, வேளை வரும்போது என்னை குறித்து எழுதப்பட்ட புஸ்தகம் திறக்கப்படும். எத்தனை ஆமான் என்றாலும் அதை தடுக்க முடியாது, எத்தனை ஆமான் எதிர்த்தாலும், எத்தனை ஆமான் எதிர்த்தால் அதை தடுக்க முடியாத, தடுக்க முடியாது. நான் நம்புறேன், நான் நம்புறேன். அப்படியே ஒரு விஷயம் உங்க வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணு. ஆண்டவர், என் இருதயத்தில் ராஜாவின் வார்த்தை தான் இருக்கணும், ஆமானின் வார்த்தை இருக்கக்கூடாது. என் இருதயத்தில் ராஜாவின் திட்டம் தான் இருக்கணும். நான் பல நேரத்தில் அவங்க இப்படி பேசிட்டாங்க, இவங்க இப்படி பேசிட்டாங்க, அவங்க இப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி செய்யறாங்க, இதுதான் ஆண்டவர் நான் நினைச்சு நினைச்சு நாள்தோறும் நாள்தோறும் துக்கத்தோடு திரிகிறேன். ஆனா வேளை வரும்போது நீங்க நினைச்சது நிறைவேறும் ஆண்டவர், நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? அப்படியே ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி உண்மையா கேளுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, என் இருதயத்துல உங்க வார்த்தை இருக்கட்டும், நீங்க சொன்ன வார்த்தை இருக்கட்டும், நீங்க சொன்ன வார்த்தை இருக்கட்டும், நீங்க சொன்ன வார்த்தை இருக்கட்டும்.

ஒரு ராத்திரி ஒரு ராத்திரி அலறிக்கொண்டு அமகாசத்தோடு அலறிக்கொண்டு வந்தவனுடைய அழுகை மாற்றும்படியான ஒரு ராத்திரி. ஹல்லேலூயா. அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை கொடுத்து விப்பேன். அவன் மீதிலோ அவன் கிரீடம். உன் நிமித்தம் தேவன் உண்டு பண்ணினது உன் தலையிலே தான் இருக்கும். அந்த கிரீடம் ஆமானின் தலையில் அல்ல, இன்னொருவன் கையில் அல்ல. அது உனக்காக உன் நிமித்தம் தேவன் உண்டு பண்ணினது. ஆமே ஆமே ஆமே ஆமே ஆமே. நன்றி தகப்பனே, பரிசுத்த பிதாவே, நல்ல ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையாய் உங்க சமூகத்துல கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க செபிக்க வைத்த உம்முடைய அன்புக்காக நன்றி அப்பா. எங்களோடு பேசினீர், எங்களோடு இடைப்பட்டீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக யாவையும் செய்கிறவ. ஆமேன் ஆண்டவரே. அல்லேலூயா. எங்களுக்கான வேளை வரும் வரை எது எது எங்களுக்கு எதிராக இருந்ததோ அவை அனைத்தையும் எங்களுக்கு அனுகூலமாய் திருப்பும்படி கர்த்தாவே, நீர் உம்முடைய கரத்தை நீட்டியிருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்புங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நன்மைகளை கிருபைகளை தொடர பண்ணி சாட்சியாய் நிறுத்துங்க. உமக்கு அடையாளமாக உம்முடைய பிள்ளைகளை வைத்துக் கொள்ளும். எல்லா ஆமானின் திட்டங்கள் அவமாய் போய் ஆமான் வெட்கப்பட போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை வாழ்ந்திருக்க பண்ணும். மனதார வாழ்த்துகிறேன். ஆசீர்வதியும் சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாங்க. எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.
0: இது ஒரு

கலக்கத்தோடு இரவில் ஒரு நாள் படுத்திருந்த போது, ஃபியர் நாட், நீ பயப்படாதே, ஆபிரகாமின் தேவன் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆதியாகமம் 26:24 கர்த்தர் ஐசக்கோடு பேசியது என் கண்முன் வந்தது. பயமில்லை பயமில்லை என்று நாவால் அறிக்கை செய்தேன். அதிகாலையில் அது ஒரு பாடலாய் பிறந்தது. பாடுவோம் பயமில்லையேன்.

இயேசப்பா, என்னுடைய சுபாவங்கள் மாறுகிற இடம் உம்முடைய சமூகம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளாக இருக்கிற மாம்ச சாயல் முற்றிலுமாய் மாறி உம்முடைய மகிமனின் சாயல் எங்களுக்குள் கடந்து வரட்டும் ஆண்டவரே.

0: என்னை படைக்கி அர்ப்பணிக்கிறோப்பா,
1: படைக்கிறே
0: ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு
1: பிள்ளைகளையும்
0: என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தின்

பிரேஜலான் கற்றுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படின்னு ஒரு சிறு சாட்சியாய் இந்த இடத்துல கொண்டு வந்து டேனியல் பெரியதற்காய் டேனியல் பாஸ்டருக்காய் ஸ்தோதரிக்கிறோம், துதிக்கிறோம். ஒரு பாடலை பாடி சாட்சியை நான் மேற்கொள்கிறேன். ஸ்தோத்திரம். நீ நம்ப பண்ணின

கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தருக்கு தேவனுடைய மகிமைக்கு கிருபையும் மகா இரக்கத்துக்குமாய் நன்மை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதோ அடியோடைய சிறு சாட்சியை உங்களை பகிர்ந்து கொள்கிறேன். ஆம் இதை காண்கிற யாவருக்கும் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. என் பேர் வந்து ஜோஷ்வா கபூர். சொந்த ஊர் வந்து சிதம்பரத்தில் இருக்கிற கடலூர் மாவட்டம் சிதம்பரம் கிராமங்கள் உள்ள மதுராந்தனூர் என்ற ஒரு சின்ன கிராமம், ரொம்ப பலவீனமான ரொம்ப சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் நான், எங்கள் அப்பா பேர் ராஜ்குமார், எங்கள் அம்மா பேர் பூங்குழலி, எங்கள் அண்ணன் எங்கள் கூட பிறந்த சகோதரர்கள் மூன்று பேர், அண்ணன் பேர் ராஜேஷ் கண்ணன், என் தம்பி பேர் பூங்குன்றன், மூணு பேரும் அப்பா அம்மாவுக்கு பிள்ளையாக இருந்து அம்மா பேர் பூங்குழலி, ஐந்து பேர் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்க. அப்போ ஐந்து பேர் நான் குடும்பத்தை இருக்கும் போது நாங்கள் ரொம்ப ஏழ்மையான குடும்பம், ரொம்ப பலவீனப்பட்ட, ரொம்ப அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், கிராமங்களில் நம்ம ஓடி அறுவடை பண்ணாதான், கூலிக்கு போனாதான் அந்த நாட்கள் நாங்கள் சாப்பிட முடியும். அப்படியான பெரிய பலவீனமான காலங்களில் கூட என் தாய் தகப்பன் எனக்காக எல்லா பெரிய ஆசைப்பட்டு நாங்கள் ஒன்றிருந்து அந்த விவசாயத்தை பண்ணி ஓடினாதான் கூலி என்று அறுவடைக்கு போவோம். காலையில் அறுவடைக்கு போனோன்னா நாங்கள் சாயங்காலம் தான் வருவோம். சாயங்காலம் அறுவடைக்கு நிற்கும்போது அந்த இடத்துல அங்கே என்ன உணவு தராங்களோ அதை கொண்டு எடுத்துட்டு வந்து தான் நைட்டு அதை சமைச்சு சாப்பிடுவோம். சில நேரங்களில் அங்கே பெரிய ராஜாக்கள் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே சாப்பாடு போடுவாங்க, அதை வாங்கிட்டு வந்து இரவு நாங்கள் சாப்பிட்டுட்டு படுத்துட்டு அப்புறமா விடிஞ்சு அதிகாலையில் எழுந்திருச்சு உடனே நாங்கள் போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு மீண்டுமாய் நாங்கள் அறுப்புக்கு ஓடி அப்படியே போஷிக்கத்தக்கதாய் ஓடிட்டு இருந்தோம். அப்படி ஓடிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இயேசுவை பற்றி யாரும் அறியாத ஒரு குடும்பம், இயேசுவை யாரும் அறியாத குடும்பமாக நாங்கள் இருந்தபோது கிராமத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ஒரு ஐயப்பன் கோயிலோட பூசாரியாக இருந்தார். அப்போ பூசாரியாக இருக்கும்போது மாதம் அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை ஐயப்பன் கோயிலுக்கு அவங்க பூஜை பண்ணுறது, மலைக்கு போகிறது, 40 நாள் விரதம் எடுப்பாங்க, 48 நாள் இப்படியே கண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ நான் இருக்கும்போது நான் என்ன செய்வேன்னா அது ரொம்ப பக்தி விரயக்கமாக இருந்தேன். ஸோ இதுதான் நம்ம கடவுள், இதுதான் நம்ம சாமி, அப்பா சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு நான் ஒரு காரியத்தோடு காத்திருந்தேன். அப்போ இருக்கும்பொழுது நம்ம அதுதான் நம்ம சாமி, நம்ம சாமி சொல்கிறது கேட்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மாலாம் அப்படி ஒரு வைராக்கியத்தோடு இருக்கிறோம். வைராக்கியத்தோடு இருக்கும்போது நான் அப்படியே கடந்த காலமாக சின்ன வயசுலேருந்து குழந்தையிலேருந்து நான் பிறந்து வளர்ந்து 17 வயசு வரைக்கும் அப்படியே அந்த என்ன சொல் விக்கிரகத்தில் அவங்க ஊறி இருப்பதுனால நான் அவங்கள சார்ந்திருக்கும்படியாக நான் வாழ்ந்துட்டேன். அப்படியே வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது எனக்கு 17 வயசு இருக்கும்போது நான் சரியாக 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். 10ஆம் வகுப்பு படித்து திருப்பி பாஸ் ஆகி வரும்போது திருப்பி 12ஆம் வகுப்பு படிக்கிறேன். அப்போ 12ஆம் வகுப்பு படிக்கும் போது நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்கூல் வந்து எங்கள் வீட்டு கிட்டே இருக்கும். அப்போ ஸ்கூல் வீடு கிட்டே இருப்பதுனால அப்போ 9ஆம் வகுப்பு வரைக்கும் நாங்கள் வீட்டு ஸ்கூலுக்கிட்ட படித்தோம். அப்போ ஸ்கூலுக்கிட்ட படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பா வந்து ஸ்கூலில் வந்து சும்மா அந்த பெருக்குவார், கூட்டுவார். அவங்களுக்கு அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஒரு 30 ரூபா 20 ரூபா கொடுப்பார், பெரிய காசு. அந்த காசை கொண்டு எங்களுக்கு என்ன செய்வார், பிள்ளைங்களுக்கு வேணுமே சொல்லிட்டு அதில் ஒரு 10 ரூபாய் எடுத்து கொடுப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது அப்பாவை மறைச்சு நம்ம எங்கே இருக்கும்போது கூடவே இருப்பார். அந்த 10ஆம் வகுப்பு அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது என்னென்னா பார்த்தீங்கன்னா அப்பா அந்த வேலை செய்யும்போது சின்ன சின்ன வேலை செய்வோம். அப்போ ஒரு சார் என்ன சொல்கிறேன், நான் சண்டை வாங்குறது அதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவோம் ஸ்கூலில். பிரச்சனைனா என்னென்னு தெரியாது, ஒரு அடாவடியாக ஒரு பிள்ளைங்களோட சண்டை போட்டுக்கிட்டு. ஒரு அப்போ உள்ள என்னென்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். அப்போ படிக்கும்போது தூக்கு மாத்திரம் இல்லை அது, இதுனா அது அதிகமாக சாப்பிட்டா தூக்கம் வரும், கிராமத்தை பொறுத்தளவுக்கு போதைப் பொருள் அப்படின்ற மாதிரி அவங்க வச்சுட்டாங்க. ஆனால் தூக்கத்துக்காக தான் கொடுக்கப்பட்டது, ஆனால் அவங்க போதைப் பொருள் அப்படின்ற மாதிரி வச்சுட்டாங்க. சரின்றப்ப அப்போ சாப்பிட்டுட்டு இருந்தபோது சண்டை, ஒரு மதியம் லஞ்ச் டைமில் நாங்கள் சாப்பிட்ட பிறகு எனக்கு ஒன்று போட்டுனா ஒரே போதையானோன்னே எங்கள் அப்பா என்னை நான் சறுக்கு அடிச்சிட்டேன், நான் ஒரு குடி குடிச்சிட்டேன்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பா என்னை ரொம்ப போட்டு அடிச்சிட்டார். அப்போ அடித்த உடனே எனக்கு மனசு தாங்க முடியாமல் ரொம்ப பலவீனப்பட்டு நான் ரொம்ப இருந்தேன். அப்போ அங்கேருந்து ஒரு சார் சொன்னார், இங்கே வேணாம், இந்த ஸ்கூல் வேணாம்ப்பா, அவங்க அப்பா முன்னாடி இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை மீண்டுமாய் கடந்து சென்று அருகில் உள்ள ஒரத்தூர் என்ற ஒரு ஸ்கூலில் ஒரத்தூரில் போயிட்டு திருவள்ளூர் மேல்நிலை பள்ளியில் என்னை வந்து 10ஆம் வகுப்பு சேர்க்குறாங்க. அப்போ அந்த 10ஆம் வகுப்பு சேர்க்கும் போது 9வதுலேருந்து இங்கே 10ஆம் வகுப்பு போகும்போது அந்த 10ஆம் வகுப்பு போகும்போது அங்கே அப்பா அம்மாவோட கண்ணை மறைச்சி, ஏன்னா அங்கே இருந்தால் ஒரு வேளை நல்லா வளர்ந்துருப்பணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா சொல்ல இன்னும் நிறைய காரியங்கள் சொல்கிறேன். அப்போ அங்கே 10ஆம் வகுப்பு படிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையே என்னை கூடின கூட்டாளிகள், நண்பர்கள் எல்லாரோடையும் சந்தோஷம் சமாரமாக இருப்பேன் அங்கே போனவுடனே. ஆனால் பாருங்கள், அப்போ 10வது படிக்கும் போது 10வது படிச்சுட்டு நான் போயிட்டேன். 10வது படிச்சுட்டு போகும்போது திருப்பி வந்து என்ன செய்கிறேன், 10வது பாஸ் ஆகணும்.
பத்தாவது பாஸ் ஆகும்போது அந்த பத்தாவது எக்ஸாமுக்கு நேரம் என்ன செய்யறேன்னா என்னையே வந்து சரக்கடிக்க மற்றபடி போகிறது போகிறது அடிமையாக்க என்ன பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் நான் மட்டும் ஒரு உறுதியாக இருப்பேன், வேணாம் அப்போ இயேசப்பா உன தெரிஞ்சிக்கல, அதுக்கு முன்பதாகவே எனக்கு இது பிடிக்காது, வேணாம் ஒதுங்கி ஒதுங்கி இருந்தேன், இப்போ ஏன் ஒதுங்கி இருக்கிறேன்றது எனக்கு இப்போ தெரியுது நல்லா. அப்போ வேணான்னு அப்படி இருக்கும்போது அவ்வளோ தீமையான பழக்கங்கள், சண்டை போகிறது, கிளாஸு கட்டடிப்பேன், அப்பா அம்மாவுக்கு மறைச்சி, ஏன்னா அப்பா அம்மாவுக்கு வந்து 2 கிலோமீட்டர் எங்கள் வீட்டுக்கும் இந்த ஸ்கூலுக்கு 2 கிலோமீட்டர், அப்போ பிள்ளை படிக்க போயிருக்கான் படிக்க போயிருக்கான் அப்படின்னு நினச்சிருப்பாங்க இல்லையா, படிக்க தான் போயிருக்கானே. ஆனால் இங்கே வந்து நான் வந்து பசங்களோட சேர்ந்து விளையாடுறது, கட்டு அடிச்சுட்டு போகிறது, படம் பார்க்குறது, தேவையற்ற படங்கள் இது தேவையற்ற காரியங்கள் எல்லாம் சேர்த்து திருடுறது, அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொம்டிக்கா மிளகாய் இதுமாரிலாம் போட்டிருப்பாங்க, அது அதை பறித்து திருடி கொண்டு கடையில் போட்டு விற்று அதில் காசு வரத்தை தேவையற்ற சினிமாவுக்கு போகிறது இப்படியே இருந்துட்டோம். அப்போ மறைச்சோடனே அப்போ பத்தாவது பிள்ளை படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தபோது அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய நாட்களில் வந்து தெருக்குத்துலாம் ஆடுவாங்க. அப்போ இன்னொன்று என்ன தெருக்குத்து, அந்த தெருக்குத்து ஆடும்போது என்னென்னா அப்பா நிறையத்துக்கு இட்டு போவாங்க, என்ன நான் போய் நடிச்சிருக்கேன், நடிக்காத ஏரியாவில் நடிச்சிருக்கிறேன். ஆனால் நடிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல எனக்கு சில காரியங்கள் வேண்டான்னு ஒதுக்கப்பட்டு பத்தாவது பரிபூரணமாக வந்து படிக்கும்போது நான் வந்து பத்தாவது ஃபெயில் ஆகிறேன். அப்போ பத்தாவது ஃபெயில் ஆனோடனே எங்கள் அப்பா என்ன சொல்கிறார், ஐயோ நம்ம பிள்ளை கண்ணு முன்னாடி இருந்தால் நல்லா இருந்திருப்பானே, இங்கே போனதுனால தானே இவன் ஃபெயில் ஆகிட்டான்னு சொல்லிட்டு அப்பாலாம் ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப பாரத்தோட அம்மா அப்பாலாம் எழுதாங்க. ஏன்னா கிராமங்களில் படிப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா, இப்போ படிப்பு முக்கியம் அப்படின்றதுனால தான் அவங்க ரொம்ப அப்பா ஏன்னா அறுவடை தான் 30 ரூபாய் எங்கள் அப்பாலாம் ரொம்ப 30 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டு ரொம்ப பலவீனப்பட்டு அந்த அறுப்பறுத்து வந்து எனக்காய் கஞ்சி கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப நான் பார்த்து ரொம்ப அழுவேன். அதை நீங்கள் எப்படி சொல்கிறது, சாட்சி சொல்கிறேன், ஆனால் என்னால் என்ன முடியல கணங்கிறது. ஏனெனில் ஏன்னா ஒரு நாள் ஆக்கின சாப்பாடை 3 நாளைக்கு சாப்பிட்ருவோம், பழைய சாதம் அது நல்லா இருக்காது, ஆனால் அது எங்களுக்கு பெரிய சாதம், பெருசாக எங்களுக்கு வேணும், அது வேணும்னு சொல்லி அழகாக ரசித்து சாப்பிடுவேன். அவ்வளோ அந்த சாதம் அப்படி இருக்கும். அப்போ அந்த சாதத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே அப்பா கூட விளையாண்டுக்கிட்டே அப்பாட்டி போகும்போது எனக்கு ரொம்ப பலவீனப்பட்டு இருக்கும்போது பத்தாவது ஃபெயில் ஆட்டமேன்னு சொல்லிட்டு திருப்பி பாஸ் ஆகி திருப்பி பாஸ் ஆகிறேன். திருப்பி பாஸ் ஆன பிறகு அருகில் உள்ள பக்கத்தால் நம்ம வீட்டுக்கிட்ட ஸ்கூலில் மீண்டுமாய் 11வது வகுப்பு சேர்றேன். மீண்டும் ஆய் 11வது வகுப்பு சேர்க்கும்போது அப்போ எங்கள் சாமி என்னென்னா ஐயப்ப சாமி தான், நாங்கள் ஐயப்ப சாமி அப்படி கும்பிடுவோம் அப்பா எங்க, அதாவது ஐயப்ப சாமி மேலே சொல்லுவாங்களே ஐயப்ப சாமி மேலே சத்தியம் பண்ணால் நான் ஓகே நான் அப்படி பர்ஃபெக்ட்னு சொல்லுவேன். ஆனால் அப்படி வைராக்கியத்தோடு இருந்தேன், எங்கள் சாமி இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது 11வது போச்சு. 11வது படிக்கும்போது அப்படி ஒரு காலத்தில் சில காதல்

ஏன் எங்கள் அப்பா அடித்தாங்க, ஏன் எங்கள் அப்பா திட்டினாங்க அப்படின்றத இன்றைக்கி நான் உணர்றேன், உணர்ந்து கொண்டு இருக்கிறேன். அப்போ 12ஆம் வகுப்பு படிச்சுட்ருக்கேன். 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும்போது அவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக எல்லாத்தையும் நான் பகிர்ந்து கொள்ளுவேன். அப்போது அந்த 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும்போது என்னோடய மாமா பையன் ஒருத்தர் என்ன செஞ்சார், எப்பயுமே என்ன செய்வான், அவன் வந்து கிளாஸில் வந்து ஏசப்பா ஏசப்பா நம்புங்க அப்படி சொல்லுவான். அப்போ நான் என்ன சொல்லுவேன், ஏசப்பா வந்து வேறு கடவுள், வெளிநாட்டிலேருந்து அந்த கடவுள், இவன் சும்மா காசுக்காகவும் சாப்பாட்டுக்காகவும் ஓடிட்டான்னு சொல்லி அவனை கிண்டல் பண்ணி அவனை சர்ச்சைக்கு போனால் அடிக்கிறது நொறுக்கிறது இப்படியே சண்டை வாங்கிட்டே இருந்தேன். அப்போ வந்து சொல்லுவான், மாமா வந்து மாமா கூடுவான், எங்கள் அத்தை பையன்தான், மாமா நான் உனக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படி சொல்லுவான். என்ன ஜெபம் கீபம் போடா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது, என்ன சும்மா சொல்லிக்கிட்டு இருக்க, எங்கள் சாமி என் குலதெய்வம் இருக்குடா, என் குலதெய்வம் என்னை காப்பாற்றும், நீ யார் சொல்கிறது போடான்னு சொன்ன பிறகு என்ன சொல்லும்போது 12வது ஃபெயில் ஆகிட்டேன். 12 ஃபெயில் ஆகிட்டேன், நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு அப்படியே கடந்தேன். அப்போ அந்த 12வது ஃபெயில் ஆன உடனே ரொம்ப நெருக்கப்பட்டு உடைக்கப்பட்டு கடந்த போது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாத இருக்கும்போது தான் எங்களோட மாமா பையன் வந்தான். அந்த மாமா பையன் வந்து, மாமா நான் மீண்டும் அவனுக்கு ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லும்போது, சரி ஜெபம் தானே பண்ணு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டியா சரி ஓடு ஓடு இனிமேலாம் ஏசப்பா இதுமாரிலாம் சொல்லிவிட்டு இங்கே வந்து வரக்கூடாது அதெல்லாம் வேணான்னு சொல்லிவிட்டு ஓடுன்னேன். அப்போ ஓடுன்னு சொன்ன பிறகு இவன் போயிட்டு எனக்கு பிரத்யேகமாக ப்ரேயர் பண்ணியிருக்கிறான். அப்போ பிரத்யேகமாக ப்ரேயர் பண்ணும்போது அவன் ரொம்ப ஜெபிக்கும்போது அவன் என்ன செய்கிறான்னா, இதுமாரி ரிட்சிக்கப்படணும் அவன் பாஸ் ஆகும்னு சொல்லிருந்தபோது நான் என்ன சொன்னேன், இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, நம்ம சாமி என்ன, நம்ம குலதெய்வம் என்ன, நம்ம வாழ்ந்த வாழ்க்கை என்ன, நம்ம பிறந்த பிறப்பு என்ன, இது இயேசு சாமி இதை என்ன தூக்குற, இதை என்ன தீக்கி வச்சுக்கிற அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஆனாலும் அவன் கேட்காதன்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்து ப்ரேயர் பண்ணிட்டே இருப்பான். நான் பார்த்தேன், சரி நம்மளுக்கு இயேசப்ப சாமி அது வேணாம் இல்லையா, இயேசப்ப சாமி அது வேணாம், நம்ம சாமி இருக்குன்னு சொல்லிட்டவுடனே எங்கள் ஊரில் குலதெய்வம்னு சொல்லிட்டு காத்தாயம்மன் சொல்லிட்டு குலதெய்வம், அப்போ அந்த குலதெய்வத்துக்கு நாங்கள் எல்லாம் போகிறோம். அப்போ அந்த குலதெய்வத்துக்கு போயிட்டு இருக்கும்போது நான் ஒரு 5 பேர் ஃபெயில் ஆகிட்டோம். அப்போ 5 பேரும் சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணுறோம், ஒரு முடிவு எடுக்கிறோம், என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா காடு, காட்டில் தானே இருக்கும், நம்ம சாமியிலான செய்வாங்க காட்டில் தானே வைப்பாங்க. அப்போ நினச்சிக்கிட்டேன், காடுனா பெரிய காட்டில் வச்சுட்டு போகும்போது பொங்கு வைக்கணும், கெடா வெட்டணும், சாப்பாடு சமைக்கணும், எல்லாருக்கும் போடணும், இப்படி தானே இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்பாவுடைய தாத்தா காலங்களில் நம்ம அதை நடந்து அதோடைய போயிருப்போம் இல்லையா. ஸோ இப்படியே இது போயிட்டு இருந்தப்போ நாங்கள் ஃபெயில் ஆன பிறகு நான் 5 பேர் சேர்ந்து 5 பேரும் என்ன சொல்கிறேன், சிலர் வரலன்னா சிலர் வரலன்னாங்க. நான் பார்த்தேன், நம்ம சாமி நம்மளை காப்பாற்றாம யாரை காப்பாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு காலையிலே போவேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உடனடி தேர்வு, அப்படி உடனடி தேர்வு, 1 மாதத்தில் படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகணும். அப்போ பார்த்தீங்கன்னா 12th ஃபெயில் ஆகிட்டேன். மேக்ஸில் ஒரே ஒரு சப்ஜெக்டில் நான் ஃபெயில் ஆகிட்டேன், ஃபெயில் ஆனால் மேக்ஸ் மட்டும் தான் ஃபெயில் ஆகிட்டேன். அந்த ஃபெயில் ஆன பிறகு உடனடி தேர்வு எழுதி பாஸ் ஆகணும். அப்போ அந்த உடனடி தேர்வு எழுதி பாஸ் ஆகணுன்னொடனே என்ன சொல்கிறேன், சரி நம்ம சாமி நம்மள்ட இருக்குன்னு சொல்லிட்டு நான் செய்கிறேன், காலையிலே போவேன். காலையிலே போயிட்டு நம்ம குலதெய்வத்தை பார்த்துட்டு கும்பிட்டுட்டு அதை வணங்கிட்டு அதுக்கு என்ன செய்வேன், அதை வணங்கிட்டு அதை எடுத்து நல்லா என்ன செய்வேன், நேராக அழகாக போயிட்டு அதை க்ளீன் பண்ணுறது, துடைக்கிறது, தண்ணி ஊற்றி இப்படி வச்சுப்பேன். எப்படின்னா ஒரு 50 குடம் தண்ணி ஊற்றுவோம், இன்றைக்கி 50 குடம், நாளைக்கு 60 குடம்ன்ட்டு குளத்துலேருந்து மொண்டு வந்து கஷ்டப்பட்டு அந்த சாமி சாமின்னு சொல்லிட்டு அந்த குலதெய்வத்து மேலே ஊற்றுவோம். அப்போ ஊற்றும்போது அதை வந்து கழுவி தேய்ச்சி கழுவி ஃப்ரெஷ் ஆக்கி கீழே வந்து சாணி கரைச்சி மொழுகி அதில் மஞ்சத்தூள் போட்டு நல்லா அந்த இடத்த நல்லா ஆக்கி கோலம் போட்டு பூ வாங்கிட்டு வந்து வெத்தி சூடம் பூ தேங்காய் இதெல்லாம் வாங்கிட்டு வருவோம். வெள்ளி சனி வெள்ளி செவ்வாய் கிழமை வேண்டியது பிரத்யேகமாக இருக்கும். மற்ற நாட்களில் நாங்கள் நல்லா செய்வோம். இப்படியே போடிட்டே இருக்கும்போது தினைக்கு செய்வேன், மந்திரம் படிப்பேன், எல்லாம் செய்வேன், மந்திரம் படிச்சுட்டே இருப்பேன். ஆனால் ஒரு நாள் நஞ்சாரு டக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்துச்சு. எக்ஸாம் வந்தோடனே நைட்டு பூரா கணக்கு போட்டுக்கிட்டே கிடக்கிறேன், போட்ட உடனே ஒன்றுமே என்னால் இது நம்மள. ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் காலையில் எழுதிட்டு அடுத்த 1 மாதத்துக்கு நான் திருப்பி அந்த காசு செலவாகிட்டே இருக்கேன், எவ்வளோ 50, 50, 30, 50, 30ன்னு அந்த பூ வாங்கிறது, அந்த வத்தி வாங்கிறது, அந்த சூடை வாங்கிறது இப்படியே போயிட்டே இருக்கு. பார்த்தா நான் ஃபெயில் ஆகிட்டேன். ஃபெயில் ஆன உடனே எல்லாருமே இல்லை, நான் மட்டும் யாரும் ஒருத்தன் பாஸ் ஆனால் பார்த்தா நாங்கள் 4 பேர் ஃபெயில் ஆகிட்டோம். ரொம்ப அழுக தாக முடியல.
ரொம்ப அழுகும்போது ஐயோ நம்மளுக்கு இப்படிலாம் இருக்குதே, நம்ம இப்படிலாம் வந்துட்டோமே, நம்ம நடக்க முடியலையே, நம்மளால் ஏன் நம்ம சாமி நம்ம கை விட்டுது, நம்ம சாமி பேசணும்னு சொன்னாங்களே, நம்ம சாமி நம்ம சாமி தான் நம்ம சொன்னாரு, அப்பா சொன்னாரு இது பேசும் நடத்தும்பா, நம்ம சாமி தான் வேறு யாரும் இல்லைன்னு கும்பிடுன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆர்வம்

சும்மா எல்லாத்தையும் செஞ்சேன். செஞ்சு பார்த்தா எல்லாமே இதான உடனே வெறுத்துட்டேன். என்ன நம்ம சாமி ஃபெயில் ஆகிக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே வீட்டிலிருந்து 1 லிட்டர் மண்ணாணை கண்ணை எடுத்தேன். மண்ணாணை கண்ணை எடுத்துட்டு மண்ணாணைன்னா சீமை எண்ணெய், சீமை ஆயில்னு சொல்லுவாங்க கிராமங்களில், மண்ணாணைன்னு சொல்லுவாங்க. அதை எடுத்துட்டு நேராக போகிறேன். அப்போ என்னை கேட்குறாங்க, இல்லை எங்கே போகிறப்பா, மண்ணாணை வாங்கிட்டு வீட்டு தானே போவேன், நீ எங்கே போகிற? இல்லை எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன், பாவம் உங்கள் வீட்டில் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தூருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வரேன். ஆனால் சொல்கிறேன்னு அழுதுகிட்டே வரேன், நீ எப்படியாவது அந்த கோயிலை நம்ம கொளுத்திடணும், எரிச்சிடணும் அப்படின்னு வரேன். அப்போ என்னோடய நண்பர் வந்து ரவி மயில்வர்மன் சொல்லிட்டு என் நண்பர் இருக்கார், மாவன் பையன். அப்புறம் வந்து அவர் கண்டுபிடிச்சிட்டார் மாப்பிள்ளைங்க போகிறான்னு சொல்லிட்டு. அப்புறம் போகிறான்னு ஓடுறேன், வேகமாக ஓடி ஓடி போய் பார்த்தா, போய் பார்க்குறேன் அந்த இடத்துல பிடிச்சிட்டான். இதுமாரி வந்து செய்யக்கூடாது, இது வந்து தவறான ஒரு விஷயம், இது வந்து கோயில் என்பது கவர்மெண்ட்டு, உன்னை வேறு மாதிரி லைஃபே மாறிடும், நீ வீணாயிடுவேன்னு சொன்னோடனே எனக்கு மனசு உடஞ்சி, இல்லை நான் கொளுத்திடுவேன் சொல்லிட்டு போயிட்டு அதை என்ன செய்கிறேன், அது எல்லாத்தையும் கழி எடுத்து அடித்து தட்டி விட்றேன். தட்டி விட்டுனே கொட்டா, அதாவது கூரை கொட்டான்னு சொல்லுவாங்க, கீத்து கீத்து போட்டு இப்போ தென்னை மட்டையால் கீத்து போட்டு வச்சுருப்பாங்க, அப்போ தட்டி விட்றாங்க. அப்போ அதை தட்டி விட்டோடனே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்து சொன்னோடனே அங்கே அப்பாட்ட வந்து சொல்கிறேன், அப்பா ஃபெயில் ஆகிட்டேன்ப்பா, எங்கள் அப்பா ஒரே ஒரு அடி அடித்தார், வேகமாக அடித்தார், எதுக்குமே லாகில்லை, உன்னால் என்ன பிரயோஜனம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டார். அப்போ நான் சோர்ந்து உட்காந்துருந்தேன். அப்போது சோர்ந்து உட்காந்துருக்கும் போது எங்கள் மாமா பையன் வரார். எங்கள் மாமா பையன் வந்து அந்த இடத்துல இருக்கிறாரு. அந்த இடத்துல வந்து இருந்து அப்படி சொல்கிறாரு, நீ ஏசப்பாவை நம்பு, ஏசப்பாவை நம்பு, ஏசப்பாவன் செய்வார். நான் ஒன்று கேட்குறேன், மாமா ஏசப்பா நம்பினா எல்லாம் செய்வார்னு சொல்கிறீங்களே, உண்மைதானா? இல்லை இல்லை, நீங்கள் ஏசப்பா நம்பி பாருங்கள், எல்லாம் செய்வார்னு சொல்லிட்டு. சரி, அடுத்தது அக்டோபர் மாதம் ஒரு எக்ஸாம் வரும். சரி, இந்த அக்டோபர் மாதம் வரலாம், ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகிடுச்சு, ஏன்னா உடனடி தேர்வுக்கு அப்புறம் ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகிடுச்சு. அப்போ இந்த அக்டோபர் மாதம் வரும் அப்படின்னு சொன்ன உடனே நான் அவனு என்ன செய்கிறேன், சரி சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு உடனே நான் என்ன பண்ணுறேன், அந்த எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறேன். ரெடி ஆகும்போது என் மாமா பையன் வந்து பேசுகிறான், இதுமாரி நானும் ஜெபம் பண்ணுறேன். சரி ஜெபம் பண்ணு, நான் சொல்கிறேன் ஜெபம் பண்ணு, ஏசப்பா நம்புவார்ல, ஏசப்பா செய்வார்ல, அப்புறம் நான் நம்புகிறேன்னு சொல்லிட்டு சரி ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னோடனே ஜெபம் பண்ணான். சரி ஜெபம் பண்ணிட்டேன், அதாவது சேட்டிஃபிகேஷன் இல்லை, சும்மா ஜெபம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா ஜெபம் பண்ணியிருக்கிறான். அதுக்கப்புறம் நான் ஜெபம் பண்ணேன். நான் எப்போ ஜெபம் பண்ணேன்னா, சரி சொல்லியிருக்காங்களே ஏசப்பா ஜெபம்னா எப்படின்னா, அப்போ இப்போ ஜெபம் பண்ண தெரியாது எனக்கு, அப்போ என்னென்னா ஜெபம் பண்ண தெரியாது, ஏசப்பா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்தேன். ஆனால் இந்த நாட்களில் சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன செஞ்சேன், சரி இப்போ ஜெபம் பண்ணுன்ட்டு பார்த்து சொல்கிறேன், ஏசப்பா நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க, அது உண்மையாக பொய்யான்னு தெரியல, என்னை பாசகம் வைப்பீங்களா அப்படின்னு கேட்டுட்டு நான் படுத்துட்டேன். படுத்தவுடனே எங்கள் ரிலேட்டிவான எங்கள் அத்தை வந்து தூத்துக்குடியில் இருக்கிறாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க வந்து நம்ம இந்து குடும்பத்தில் அம்மா போய் பார்த்துட்டு வந்தப்போது என்ன செய்யாங்க, ஒரு பைபிள் ஒன்று கொடுத்தாங்க. அந்த பைபிள் தான் இன்ன வரைக்கும் என்னோட ஜெயனிச்சிட்ருக்கு, பயணிச்சிட்ருக்கு, அதில் தான் ஆண்டு நடத்திட்டுருக்காரு. ஸோ அந்த பைபிள் கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிறகு இப்போ ஆண்டு ரெண்டு பேசுவீங்களான்னு சொல்லும் போது சரியான ஒரு ஒளி, நல்ல சிலுவை நிறந்த ஒளி, பல பல பல பலன்னு ஒரு ஒளி என் தலைக்கு மேலே சுற்றி கொண்டே இருக்கிறது. அப்போ நான் இயேசு அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தது, அதுதான் வேறு எதனா பார்க்கல. அப்போ இருக்கும்போதே அவர் மாமா வந்தப்போ சொன்னேன், இந்த நைட்டு மாரி நடந்து மாமா நான் ஜெபம் பண்ணுறேன், உனக்காக நான் ஜெபம் பண்ணிட்டுருக்கேன், நைட் நடந்தது மாமா அப்படிலாம் இருந்ததுன்னு சொன்னேன். சரிப்பான்னு சொல்லிட்டு ஐயா இருக்காங்க வாப்பா ஜெபம் பண்ணலான்னு சொல்லிட்டு, அப்போ தான் எங்கள் ஊர் பக்கத்து ஒரு 1 கிலோமீட்டரில் பாஸ்டர் கிறிஸ்டோபன் சொல்லிட்டு சபை ஊழியம் நடத்திட்டு இருந்தாங்க. இயேசு வாழ வைக்கிற ஊழியங்கள், இயேசு மகிமின் திருச்சபையில் நாங்கள் வந்து அதை பார்த்தோம். அப்போது அங்கே இருக்கும்போது அவர் என்ன செஞ்சார், அவர் வந்து ஜெபம் பண்ண வச்சார். நான் ஜெபம் பண்ணுறப்பா, நான் ஜெபம் பண்ண கேபியா அப்படின்னாரு. ஐயா நான் சொல்கிறீங்க மாமான் தான் கூடுவானே அவரை, மாமா சொல்கிறீங்க ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் நான் பார்த்துக்கிறேன் எப்படின்னு பார்க்குறேன்னு சொல்கிறேன். இல்லை நீ ஏசப்பா நம்பி முழுமையாக வா, அப்போ ஆர்டர் நடத்துவார்னு சொன்னார். சரி, எவ்வளோ நம்ம குலதெய்வம், நம்ம குலதெய்வம் சாமி எல்லாத்தையும் செஞ்சிட்டோமே, நம்ம தான் ஒன்றுமே இல்லையே, ஆனால் இவங்க சொல்கிறாங்களே சரி போய் பார்ப்போம், ஏன்னா எனக்கு அந்த நாட்களில் ஏசப்பாவை பிடிக்காது, நான் அடிச்சிருக்கிறேன், திட்டிருக்கிறேன், ஏன் சர்ச்சைக்கு போயெல்லாம் கேட்டிருக்கிறேன், ஆனால் இப்போ நான் உணர்ந்தேன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள். அப்போது திட்டும் போது நான் நினச்சிட்டேன் இப்படி இருந்தேன். அப்போது கொஞ்ச நாள் கழித்து கொஞ்ச நாள் எடுத்து வந்து அப்புறமா நான் பார்க்குறேன், அதை நான் கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, சோம் பண்ணுறார், சோம் பண்ணி ஆண்டவனுக்கு பாஸ் ஆகுன்னு சொல்கிறாருப்பா, அப்படிங்களா சொல்கிறாரா சரியே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போது எக்ஸாம் வந்தது. எக்ஸாம் வந்த உடனே, எக்ஸாம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா எழுதுனேன். ஆனால் நிச்சயமாக சொல்கிறேங்க,
என்றைக்கு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேனோ எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, எனக்கு வேதம் வாசிக்க தெரியாது, எனக்கு பாட தெரியாது, ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த நாட்களில் ஜெபம் பண்ணிட்டு போன்னு சொன்னார், எசப்பா நான் உங்கள் நம்பி போகிறேன்னு சொல்லிட்டு போட்ட கணக்கவே போட்டுக்கிட்டு எழுதின கணக்கவே எழுதிக்கிட்டு வெறும் பக்கத்தில் 35 அதாவது 70 ஒன் மார்க் ஏதுனாலே அதில் 70 ஒன் மார்க் பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 70 ஒன் வேர்டு நான் பாஸ் பண்ணேன், 70 ஒன் வேர்டு எழுதி எழுதி எழுதி மீண்டும் மீண்டும் அழுகுறேன், கண்ணீரோடு அழுகிறேன். நான் அப்படியே என்ன சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப பலவீனப்பட்டு ரொம்ப நான் அழுதேன், ஏசப்பா நம்மளுக்கு இப்படி செய்யலையே, எனக்கு யார் இல்லையேசப்பா, எங்கள் அம்மா அடிப்பாங்களே, எங்கள் அப்பா அடிப்பாங்களே, ஏசப்பா நான் உங்கள் நம்பி வந்துட்டேன், உங்களை நான் கும்பிடும் போதே எங்கள் வீட்டில் உங்கள் கும்பிடும் போதே எங்கள் வீட்டில் என்ன அடிக்கிறாங்கப்பா திட்டுறாங்கப்பா அப்பான்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது நான் ரொம்ப அலைவினப்பட்டு ரொம்ப அழுதுகிட்டே நான் எழுதுகிறேன். அப்போ எழுதுன அந்த இடத்துல அந்த வந்த ஆசிரியர் பார்த்துட்டு என்னப்பாட்டு சொல்லும்போது, இல்லைங்க நான் இதோட கடைசி எக்ஸாமு, 2 எக்ஸாம் நான் ஃபெயில் ஆகிட்டேன், எங்கள் அப்பா என்னை போனால் விட மாட்டாங்க, என்ன அடிச்சிருவாங்க, நொறுக்குவாங்கன்னு சொல்லிட்டு பயந்து போயிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, விடாமல் எழுதுப்பான்னு சொன்னாங்க. ஒன்றேட நான் ஒன்றுமே எழுதலைங்க, எனக்கு படிக்க தெரியாதுங்க, எனக்கு படிக்க தெரியாது, ஆனால் என்ன படிச்சுன்றது சொல்கிறேன் பாருங்கள், படிக்க தெரியாது, எனக்கு கணக்கு வராதுங்க, கணக்கு போட்ட கணக்கே போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் தெரியும், எனக்கு தெரியும், தெரியும் இது நடக்காது, நான் எழுதுந்தெல்லாம் ஒரு ஒன் வேர்டு தானேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது பலவீனப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நான் எழுதுனேன். ஆனால் நீ ஏசப்பா எனக்கு எல்லாவற்றையும் எழுதின உடனே அப்போது ரிசல்ட் அன்னைக்கு எங்கள் வீட்டு எகுத்தால் ஒரு பாஸ்டர் வருவாங்க, அந்த பாஸ்டர் வரும்போது ஜெபம் பண்ணுவேன், ஆனால் அந்த பாஸ்டர் வரும்போதெல்லாம் நான் சொல்லுவேன், இவர் எப்படியாவது அடிக்கணும், ஒரையாவது உதைக்கணும், ஒரையாவது திட்டணும், ஏன்னா ஏன் அப்படி பண்ணுறாரு, ஏன் ஊருக்குள்ளே ஒரு பேசுகிறாரு, ஏன் அப்படி நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு எரிச்சல் உண்டாகிட்டே இருக்கும். ஆனால் அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அன்னைக்கு தான் எனக்கு வந்து ரொம்ப ரிசல்ட் அன்னைக்கு தான் எனக்கு அந்த சித்தி வீட்டில் எகுத்த வீட்டில் சித்தி வீட்டில் அன்னைக்கு தான் பாருங்கள் உபவாச கொடுக்க வச்சுருக்கிறாங்க. உபவாச கொடுக்க வச்ச உடனே ரிசல்ட்டுக்கு எல்லாம் பயந்துட்டுருக்காங்க, நான் எங்கேயுமே போகலை, அந்த உபவாசத்தை கொடுக்கி போனேன், போகும்போது நான் அழுதுகிட்டே இருந்தேன். அங்கே பாஸ்டர் வந்து வரதுன்னு கேட்டாங்க, பாஸ்டர் சொல்கிறேன் கேட்டாங்க, ஏன்ப்பா அழுதுகிட்டே இருக்கீங்கன்னு கேட்டாங்க. இல்லைங்க ஐயா, இன்றைக்கி எனக்கு ரிசல்ட்டு, இன்றைக்கி ரிசல்ட்டு வரலன்னா நான் பாஸ் ஆகலைனா செத்துமே செத்துரும் ஐயா, வீட்டில் மருந்து வாங்கி வச்சுட்டேன் ஐயா, நான் செத்துரும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ சொன்னபோது அப்போ சொன்னார், இல்லை நீ பாஸ் ஆகிடுவப்பா, தைரியமாக இரு, இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது, ஜெபம் பண்ணிட்டேருன்னு சொன்னார். அந்த கூட்டத்தில் நான் ஜெபம் பண்ணும்போது ஒரு பாடல் பாடினாங்க, அப்போ அந்த பாடல் ரொம்ப நொறுக்கப்பட்டது, அப்பா கலங்களை பாடினாங்க, கலங்களை எகோவா ஈரே கல

களங்களப்பா. அப்ப அந்த களங்களப்பா களங்களப்பான்னு சொன்ன உடனேவே என் தம்பி, சின்ன தம்பி எனக்கு வீட்டில் இருக்கிறான், அப்படியே வந்து சொன்னான், அண்ணா நீ பாஸ் ஆகிட்டேன்னு சொன்னான். ஐயோ நான் பாஸ் ஆகிட்டேண்ணா, எத்தனை மார்க் இல்லையே, நான் வாய்ப்பு இல்லையே, நான் ஃபெயில் தானடா, நான் ஆகிடுவேன், நான் ஒன்றுமே சரியாக எழுதிலையே. இல்லை நீ 70 மார்க் எடுத்துட்ட, 70 மார்க் தான் பார்டர் மார்க், நீ 70 மார்க் எடுத்துட்டேன்னு சொன்ன உடனே அப்படியே இயேசப்பான்னு கீழே வந்து அன்னைக்கு பிடிச்ச அந்த புடியை, இயேசப்பாக்குள்ள ஒரு நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனாக நான் மாறப்பட்டேன், உடைக்கப்பட்ட கிருபையாக நான் மாறப்பட்டேன், இயேசப்பா எனக்கு இப்படி செஞ்சிருக்கீங்களே, என் குலதெய்வம் காத்தாயம்மன் ஐயப்பன்னு சொல்லி நான் வீணாய் கடந்துட்டேனே, எனக்கு இவ்வளோ ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்திருக்கீங்களே, எனக்கு இப்படி தான் நடத்திருக்கீங்களேன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு அற்புதத்தை என் தேவன் எனக்குள்ள வைத்தார், ஒரு எனக்குள்ள ஒரு பிணைப்பை வைச்சார், எனக்குள்ள ஒரு ஆவிக்குரிய விஷயம் கொடுத்தார். அன்னைக்கு பிடிச்ச அவர் காலை, அன்னைக்கு பிடிச்ச அவர் கரத்தை இன்ன வரைக்கும் அவர் விடலை. அல்லேலூயா, என்னை இன்ன வரைக்கும் விடலை, என்னை விட்டு கொடுக்கவும் இல்லை. அன்னைக்கு பிடிச்ச அது சந்தோஷம், அந்த நாட்கள் முழுக்க சந்தோஷம். ஏன்னா நான் ஊரில் அப்படி ஒரு பண்ணுவேன், நான் ஊரில் எப்படி இருப்பேன், நான் சண்டை போடுவேன், அடிப்பேன், கிண்டல் கேலி பண்ணுவேன், ஒருத்தனை கிண்டல் பண்ணனா அவனை கேலி கிண்டல் பண்ண சொல்லி அடிப்பாங்க, உதைப்பான், அந்த அளவுக்கு நான் இருந்த எண்ணிய கருத்தரை நான் அந்த நாட்களில் பிடிச்ச அன்னைக்கு பிடிச்ச புடியில இன்ன வரைக்கும் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அப்படி இன்னொன்னு பெரிய ஒரு பாக்கியங்க, பெரிய ஒரு சிலாக்கியம், எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி இல்லையா, நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ நடக்குது என்ன. ஏன்னா ஒரு ஒரு மனுஷனை கர்த்தர் எப்படின்னா அவனுக்கு என்ன தேவையோ அதை கொண்டு தான் அவனை பிடிக்க வைப்பார் இல்லையா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், இயேசப்பா அப்படி நல்லவர். அப்படி இருக்கும்போது அப்படி இருந்தவுடனே ரொம்ப மகிழ்ச்சி ஆகி, மீண்டுமாய் மகிழ்ச்சி ஆகி, நல்ல சந்தோஷம் சமாதோடனே அப்புறம் சர்ச்சுக்கெலாம் போக லைட்டாக ஆரம்பித்தேன். ஏன்னா சர்ச்சுக்குன்னா அந்த சர்ச்சை நான் அடிச்சிருக்கேனே, அந்த சர்ச்சில் சண்டை வாங்கியிருக்கேனே, அந்த சர்ச்சில் சண்டை வாங்கியிருக்கேன், அடிச்சிருக்கிறேன், அங்கே உதச்சிருக்கிறேன், அப்போ வந்து அடித்து சண்டை வாங்கி திட்டுதல் பண்ணியிருக்கனே, போகும்போது என் கால் கோசிச்சு. அப்போ ஏசப்பா உம்மை நம்பி வந்துட்டேன்ப்பா, இனிமேல் நான் யாருக்கும் இல்லாமல் உமக்கென்று நான் என்ன செய்யணும், உமக்கென்று செய்யணும், உமக்கென்று ஊழியை செய்யணும், அப்போ தான் அந்த ஊழியை செய்யணும். அன்றைக்கி மெசேஜ் ஊழியக்காரன் என்ன செய்வார், ஊழியக்காரன் அக்னி ஜோலை மாற்றுவார்னு வேத வசனம் சொல்லுதான்னு சொல்கிறான். அப்போ புதுசு இந்த வசனங்கள் இருக்குது எப்படி சொல்லி அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போது அப்படி இருக்கும்போது அப்போது ரொம்ப பாஸ் ஆகிட்டேன், ரொம்ப சந்தோஷம், வீட்டில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி, அப்பா அம்மாவுக்கு எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது, பாஸ் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அப்பா கையில் காசு இருக்காது, ரொம்ப பயனப்பட்ட ஃபேமிலி தான். ஆனாலும் எனக்கு என்னென்னா சின்ன வயசுலேருந்து ஒரு ஏம் என்னென்னா, நான் ஒரு டாக்டர் படிக்கணும் அப்படிதான் ஒரு ஆசை, டாக்டர் படிக்கணும், டாக்டர் படித்து எல்லாருக்கும் ஏதாவது நம்மளால் முடிஞ்சு ஏதாவது செய்யணுன்றேன். ஆனால் எனக்கு தெரியும், ஏன்னா நம்ம பண்ணுறது நான் நல்லா பாஸ் ஆகியிருந்தேன்னா, மார்க் அதிகமாக எடுத்து நான் பாஸ் ஆகியிருந்தேன்னா எனக்கு மெரிட்ல எதை கிடச்சிருக்கும். ஆனால் நான் ரொம்ப கம்மியான மார்க்கு தாங்க. அப்போது 1200 மார்க்கு ஃபுல் மார்க்கு, நான் எடுத்து வெறும் 635 மார்க்கு தான். அப்போ இந்த மார்க் எடுத்து டாக்டர் படிக்கணும் ஆசைப்பட்டேன், நான் முடியல. ஆனாலும் எங்கள் அப்பா அம்மா ரொம்ப என்னை கஷ்டப்பட்டு பிரத்யேகமாக எல்லாரையும் படிக்க வைக்கணும், இன்றைக்கும் எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்காக ஒரு நான் செய்ய முடியல, ஏன்னா என் ஆண்டவர் எடுத்திருக்கிறாரு, என்ன தேஞ்சிருக்காரு, அவனும் புரிய வைக்க முடியல. ஆனால் அப்படி இருக்கும்போது அப்போ திருப்பி ஜெபம் பண்ணுறேன். அப்போ 2 சீட்டு வந்தது, ஒன்று பிபிடி, ஒன்று அக்ரி. என் கூட படித்தவங்க எல்லாம் எம்ஏ பிஎஸ்சி மேக்ஸு, ஃபிசிக்ஸு, சயின்ஸு, டீச்சர் ட்ரைனிங்கு, பயோடெக் இப்படி தான் கிடைக்கிது. ஆனால் எனக்கு தான் கிடைச்சிது பிஎஸ்சி அக்ரி கிடைச்சிது, 2வது பிபிடி நரம்பியல் டாக்டர் கிடைச்சிது. அப்போ அவங்க ஐயா தீர்க்கதரிசனமாக பேசுவார். அப்போது தீர்க்கதரிசனமாக பேசும்போது ஆண்டு சொன்னார், உன்னை அக்ரி தான்ப்பான் படிக்க வைக்க சொல்கிறாரு. அக்ரின்னொன்னே அப்புறம் அக்ரினா என்ன ஐயா, எனக்கு தெரியாது ஐயா அப்படின்னு சொல்லும்போது, அக்ரின்னா என்னென்னா இந்த விவசாயத்தை பற்றி பேசி விதைகளை விதைக்கணும், அதை அறுவடை பண்ணணும், அதுலேருந்து எனக்கு ஒரு காஸ்ட்டு உனக்கு பிஸ்னஸாக பண்ணி ஆண்டை மாற்றுவார், இதெல்லாம் அக்ரி சம்மந்தம்னார். அப்போது சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நான் முதலாவது பிஎஸ் அக்ரி சேர்றேன். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் அது. எல்லாரையும் குடும்பத்தோடு சேர்ந்து என்னை காலேஜ் சேர்த்து வச்சாங்க. 4 ஆண்டு படிக்க கருத்து கிருபை செய்தார். அப்போ 4 ஆண்டு படிக்கும்போது என்னதுன்னா, அப்போ ஐயா கூட போவேன். அப்போ எங்கள் ஐயா கூட போகும்போது சின்ன சின்ன ஊழியம் பண்ணிக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு எல்லாம் இருந்தேன். அப்புறமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கேரளா கிட்ட ஒரு ஊர் போயிட்டு நாங்கள் எப்பவுமே ப்ரேயர் பண்ணிட்டு வருவோம். ஆந்திரா கிட்ட போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வருவோம். அப்படி வரும்போது எங்கள் ஐயா கூட ஊழியம் செய்யும் போது சில மிராக்கள் அற்புதம் நடக்கும். அவர் கூட சேர்ந்து சேர்ந்து ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா
ரொம்ப ஊழியம் பண்ணிக்கிட்டு ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்படி ஜெபிச்சுக்கிட்டு ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது காணிக்கை கொடுப்பாங்க எனக்கு, 5 ரூபா 10 ரூபா தான் பெரிய விஷயம், கிராமம் இல்லையா அது கொடுக்குறாங்க பெரிய விஷயம். அப்போ நான் காணிக்கெலாம் வாங்க மாட்டேன், எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு காணிக்கெலாம் வாங்க மாட்டேன். என்னென்னா பாவம் அவங்களே டீ குடி காசு இல்லாமல் இருக்காங்க, வயசானவங்க வெத்தில் போடாமல் இருக்காங்க, அவங்கள்ட்ட எப்படி வாங்குறது சொல்லிட்டு அப்புறம் இப்படி ஜெபம் பண்ணேன் ஆண்டவர்கிட்ட. அப்போ ஜெபிக்கும்பொழுது ஆண்டர் சில காரியம் பேசினார், அது ஒன்று போஷிக்கு மகனே நீ வாங்கிக்கோன்னு சொன்னார். ஏன்னா கிராமங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஏழ்மை, ஊடனா தான் கூலி வேலை செஞ்சு தான் அந்த காசை அவங்க கொண்டு வந்து இருப்பாங்க இல்லையா. அப்போ நான் ஜெபிக்கும்போது அந்த காசை அவங்க எனக்கு கொடுப்பாங்க. அப்போ கொடுக்கும்போது அந்த காசு கொடுக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போது என்னோடய மாமா பையன் பசங்க எல்லாம் யாரும் ரட்சிக்கப்படல, அந்த ஊரிலேயே வாலிப பிள்ளைங்களை நான் மட்டும்தான் ரட்சிக்கப்படேன். கிறிஸ்தவர்கள் எங்கள் ஊரில் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர் பாரம்பரிய கிறிஸ்தவங்க அவங்க ஆதி தலைமுறையாக இருக்கிறாங்க, ஆனால் ஒரு இந்து குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டு நான் மட்டும் ஒரு ஒரு தைரியமாய் சத்தியமாய் ஓடும்போது, அப்போ அந்த கிராமங்களில் நான் வரும்போது ஊழியத்துக்கு போயிட்டு வர இப்போ சொல்லுவாங்க கபூர்னு சொல்லுவாங்க, என்னையே கபூர் வராண்டா அப்படின்னு சொன்னாலே என்ன சொல்லுவாங்க, அப்போ காணிக்கதாயிட்டு சொல்லிட்டு என் மாம்பையன் எல்லாமே என்ன எல்லாமே போதைப் பொருளுக்கு அடிமையாகி சரக்கு ஹேண்ட்ஸு இதுமாரி பான்பிராக்கு இந்தமாரி பொருள்களுக்கு எல்லாமே அடிமையாகி இருந்ததுனால அந்த காசு எடுத்துகிட்டு வரமாதிரி வந்து பிடுங்குவாங்க, மாமா எனக்கு 10 ரூபா கொடுங்க, மாமா எனக்கு 5 ரூபா கொடுங்க அப்படின்னு பிடுங்கும்போது நான் அதை கொடுத்துருவேன். அப்போ எனக்கு தெரியல, சரி எடுத்துகிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அடிப்பானோ, இல்லைனா நீ ஏன் இயேசுவை பற்றி சொல்கிற, இயேசுவை பற்றி எதுக்கு போகிறேன்னு சொல்லி நான் அடிப்பானுங்க. அப்போ அடிக்கும்போது அவன் என்ன செஞ்சேன்னா, நான் என்ன ஒரு நாள் செஞ்சேன், ரொம்ப எல்லாமே ஒரு நாள் தீபாவளி நாட்களில் ஒரு மாதிரி 3 மணி இருக்கும், நான் அப்போது நான் எனக்கு தீபாவளிலாம் வேணாம் நம்ம தான் இயேசப்பக்கம் வந்துட்டோமேனு சொல்லிட்டு நான் கொஞ்சம் தனிமையாக இருக்க ஆரம்பித்தேன். அப்போ என்னென்னா நான் என்ன சொன்னால் கிண்டல் பண்ணுவேன், கேலி பண்ணுவேன், எல்லோரும் சிரிக்க வைக்கிறது தான் என் வேலையே, எப்படியாப்பட்ட கூட்டத்திலையும் வந்து எல்லோரும் சிரிக்க வச்சுருவேன். ஸோ இப்படி இருந்த மனுஷன் ஏன் இப்படி மாறினான்றது அவனுக்குள்ள ஒரு கேள்வி. ஏன் நல்லா தானே மாமா வந்தாலே கலகலப்பாக இருப்பார் பேசுவார், ஏன் இப்படி மாறினான்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு கேள்வி. அப்போ அப்படி இருக்கும்போது ஆனால் எல்லோரும் சரக்கு போட்டு என்ன செஞ்சானுங்க, சரி நீ கபூர் வரா இன்றைக்கி அவனை என்னென்ன கேள்வி கேட்கணும்னு சொல்லி இவனு பிளான் பண்ணி வச்சுருக்கான்ட்டு எனக்கு தெரியல. நான் எப்பயும் போல் சர்ச்சுக்கு போகலாமேட்டு கிளம்பி போவார் அவர் 3 மணிக்காக. அப்போ அந்த 3 மணிக்காக கிளம்பி போகும்போது அவனை அவங்க என்ன பண்ணுறாங்க நேராக கரெக்டாக, மாமா என்ன பண்ணுறீங்க, அதில் போதில் எல்லாமே சரக்கு அடிச்சுட்டு எல்லாமே 18 வயசு 17 வயசு பிள்ளைங்க, மாமா பிள்ளைங்க அத்தை பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க, அண்ணன் தம்பி எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாருமே சரக்கு, எல்லோரும் சரக்கு அடிச்சுட்டு ரொம்ப குடிவெறியின் ஆவி அங்கே ரொம்ப இருக்கிறதுனால எல்லாம் சரக்கு அடிச்சுருந்தாங்க. அப்போ இருக்கும்போது என்னை கேட்குற உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சவொடனே சரி ஏசப்பாக்குள்ளே இருக்கிற உனக்கு வந்து கோபமே வராதா, இல்லை மாப்பிள்ள எனக்கு கோபம்லாம் வந்தது தான், ஆனால் ஏசப்பாக்குள்ளே என்றைக்கு நம்ம போனனோ அன்னிலேருந்து எனக்கு கோபம்லாம் எதுவும் வராது அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி கோபமே வராதான்னு சொல்லிட்டு உட்கார்ந்தேன்னு சொல்லிட்டு டீ வாங்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி டீக்கு தானே, டீ தானே நம்ம எல்லாமே என்ன செய்வோம், ஒரு டீ எங்கள் ஊரில் எல்லாம் 2 ரூபா அப்போ 2 ரூபா 2000 ரூபா தான் டீ. சரி டீ வாங்குடா, சரி டீ கொடுத்தேன். டீ எனக்கு சரக்கு அடிச்சாலும் டீ சாப்பிட மாட்டேன்னு தெரியும், ஆனால் எதுக்கு வாங்க சொன்ன பார்த்தா 3 டீ வாங்கி 3 டீ உன் கோவமே வராதா கோவம் வராதுன்னு சொன்னேன். உட்கார சொல்லி டக்குன்னு படான்னு டீ எடுத்து மூஞ்சில் ஊற்றிட்டாங்க. மூஞ்சில் எடுத்தோடனே அப்படியே பாலோட மூஞ்சி அப்படியே அழுகையோட கண்ணீரோட அழுகிறேன், ஆனால் அவங்க விடவே இல்லை என்னையே. அப்போ டீ எடுத்து மூஞ்சில் ஊற்றிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நான் தொடச்சிட்டு சரி அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா ஆண்டர் சொல்லிட்டமே ஆண்டருக்குள்ளே இருக்கிற கோவம் வராது, சாந்த குணம் அன்பு தானே கிரியச்சின்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், தொடக்கிறேன் மூஞ்சி தொடச்சிட்டு சொல்லுங்க சொல்லு மச்சா சரி என்ன சொன்னேன். அப்பயும் கோவம் வரல, எப்பயும் ஒன்று கோவம் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆற்று மண் எடுத்துகிட்டு போவோம், மாட்டு வண்டியில் தான் எங்கள் சைடு வந்து மண் எடுத்து போவாங்க, சீராக தானே போவோம், மாட்டு வண்டியில் மண் அள்ளி மூஞ்சில் சும்மா நம்ம போட்டாலே நம்மளுக்கு அப்படியே குத்துற மாதிரி இருக்கும், படா மூஞ்சில் மண் அள்ளி போட்டுகிட்டே இருக்கிறாங்க. அதிகமாக போடும்போது எனக்கு அப்படியே சொல்லு சொல்லு வலிக்குது எரியுது. அப்பயும் நான் கண்ணெலாம் ஒரே மண் ஏறிடுச்சு, கடை கண்ணு தலையெல்லாம் உதறிட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு சொல்லு மச்சான் இப்பயும் என்ன சொல்லு அப்படின்னு சொல்கிறேன். அப்போ சொல்லும்போது அவன் என்ன சொல்கிறான், ஏய் உனக்கு இப்பயுமே கோவம் வரலையா, அப்போ ஏசப்பா வந்து முறுக்கிற சுமந்தாரே தலையில் முள் சுமந்தாரே நீனும் சும்மனு சொல்லிட்டு அந்த நேரம் பாருங்கள் எனக்கு தான் பெரிய காக்கா குண்டு மேலேருந்து கீழே உழுது. அந்த நேரம் கரெக்டாக அந்த காக்கா குண்டை எடுத்து தலையில் வச்சு அப்படின்னு சொல்ல கையால் அடிக்கிறானுங்க. அடிக்கும் போது எனக்கு குத்தி ரத்தம் அடி பிளட்டு வருது, ரத்தம் வருது. அப்பயும் உன் கோவம் வரல, எனக்கு கோவமே வரல, உங்களெல்லாம் மன்னிக்கணும் சொல்லி, நீ என்ன பெரிய இவரா ஏசப்பாவை ஏசப்பாக்குள்ளே இருந்தான் பெரிய இவரான்னு சொல்லிட்டு என்னை திட்டுறானுங்க அடிக்கிறானுங்க. எல்லாம் போத பொருள் சண்டை சமாளம் அப்படியே கிரியே பண்ணிட்டு கிடக்குறானுங்க. அப்போ வாங்கும்போது ரத்தம் அழியுது, அதனால எடுத்து எட்ட போறீங்க. பெரியப்பா வந்து எடி என்னடா அண்ணன் அப்படி சரிங்க மாமா அப்படி சரிங்க சொல்லிட்டு ஏந்தரேந்தரன் சொல்லிட்டு என்னை எழுப்பி அதை எடுத்து எட்ட போட்டுட்டு திருப்பி நான் போயிட்டு குளிச்சுட்டு ரோட்டு பக்கம் வரவே இல்லை. ரொம்ப எனக்கு அழுவ பாரம்,
ஆண்டவரே இப்படியாப்பட்ட பிள்ளைகளை வச்சிருக்கீங்க, உன் கோவம் வரேன்னு சொன்னேனேப்பா. அப்போ நீங்கள் எப்படிப்பா எனக்காக ரத்தம் செஞ்சிருப்பீங்க, நீங்கள் எப்படிப்பா நீங்கள் எனக்காக ரத்தம் செஞ்சிருப்பீங்க. அந்த சிலுவை பாடு வரும் வேதத்தில் பார்க்குறோம், இன்றைக்கி நான் பார்க்குறேன். அந்த சிலுவை 150 கிலோ சிலுவையா, 17 மணி நேரம் தண்ணி இல்லாமல் நின்னாராம். தண்ணி யாராக தரமாட்டாங்களான்னு உனக்கு எனக்குமே அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி போல இருந்தார். இன்றைக்கி அவர் ஆட்டுக்குட்டி போல இருந்து சொல்கிறேன் நான் அவள் எல்லாத்தையும். அப்போது எப்படி இவர் சுமந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அப்போது சுமந்து இருக்கும்போது அப்போனே நைட்டு பூரா ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே என்னப்படி செஞ்சுட்டாங்க, நான் கோவப்படலப்பா, அவங்க எல்லாம் மன்னிங்கப்பா, நீ மன்னிப்பான்னு மன்னிங்கன்னு சொல்லிவிட்டு நான் சொல்லிட்டே இருந்தேன். ஆனால் விடிஞ்சு வந்து யார் என்ன தலையில் அந்த முள்ளை வச்சு அழுத்தினானோ அவன் வந்து சொன்னான், மாமா என்னை மன்னிச்சுட்டு பெரிய ஒரு ஒளி மாரி வந்தது, என் பிள்ளைய நீ ஏன் அப்படி செஞ்சேன்னு சொல்லி என்னை யாரோ பயமுறுத்திட்டாங்க எனக்கு சொல்லுன்னு சொல்லி அப்படி பார்க்கும்போது அங்கே இருந்தவன் எல்லாருமே வந்து காலையிலே வந்து ஒரு ஜெபம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ ஜெபம் பண்ணும்போது இசப்பா இவங்கெல்லாம் ரட்சிக்கப்போன்னு இவங்களை மன்னிங்க, தவறாக செஞ்சிட்டாங்க மன்னிங்கன்னு சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணும்போது எந்த இடத்துல என்னை தள்ளினாங்களோ, எந்த இடத்துல என்னை அடித்தாங்களோ அந்த இடத்துலாம் போகும்போது அப்போ எங்கள் ஐயா எனக்கு அப்போது ஞானஸ்தானம் கொடுத்து பேர் வைக்கும்போது ஜோஷுவா கபூர்னு வச்சார். அதனால எனக்கு பேர் இயேசுவா இயேசுவா இயேசுவான்னு கூடுவாங்க, சில பேர் ஆண்டவரேன்னு கூடுவாங்க, சிலப்பா இயேசப்பா பிள்ளைன்னு கூடுவாங்க, சிலர் இயேசுன்னு கூப்பிடுறாங்க. ஆனால் எனக்குள்ள அது அந்த இயேசுவோ அந்த ஆண்டவரோ அந்த ஜோஷுவாவோ இது மகிமை இல்லை, அப்பா அவன் வாயில் உங்கள் பேர் வருதே அப்படின்னு சொல்லிட்டு மன மகிழ்ச்சியோடு நான் இருந்தேன். மன மகிழ்ச்சியோடு இருந்து அப்படியே இருந்துக்கிட்டு அவரை காலேஜ் போக ஆரம்பித்தேன். அப்புறம் அதுலேருந்து பார்த்தா என்னை எல்லோரும் மரியாதையாக அதோடைய வாங்க ஐயா சோதனை ஐயா ஐயா கிண்டல் பண்ணுறாங்களோ அவளை அவர் உண்மையிலேயே சொல்கிறாங்களோ அது எனக்கு தேவையில்லை, ஆனால் ஏசப்பா நாம அங்கே தெரியல நான் யார் நாங்கள் நிறுத்துறாருல, எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்த காரியம் என்னென்னா ஏசப்பான்ற ஒரு வார்த்தை அங்கே வருதே, ஏசப்பான்றதாங்க சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அது ரொம்ப எனக்கு மன ஆறுதலாக இருந்தது. அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். அன்னிலேருந்து எனக்கு இன்ன வரைக்கும் ஊருக்கு போனால் ஆண்டவர் வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க, சில பேர் கபூர் வந்துட்டேன்னு சொல்லுவாங்க, சில பேர் ஏசப்பா வந்துட்டார், சில பேர் ஏஷோ வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு தேவன் நாமம் இன்னைக்கு மகிமைப்படுதுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அப்படி இருந்த எல்லாவற்றையும் இருந்துட்டு அப்புறமா பாருங்கள், அப்படியே காலங்கள் செய்த 4ஆம் ஆண்டு அப்போது நாங்கள் வந்து என்ன செய்யணும், காலேஜ் முடிக்கிறேன். முடித்த உடனே வீட்டில் இருக்கிறேன், வீட்டில் இருந்தவுடனே என்னோடய ஃப்ரெண்டு ஒரு கம்பெனியில் சேர்த்து விட்றான். அந்த ஃப்ரெண்டு என்னை கம்பெனியில் சேர்த்து விட்ட உடனே அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எனக்கு மாதம் 50,000 சம்பளம்னு சொன்னாங்க. அப்போ 50,000 சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நான் ஜாயின் பண்ண கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா பிஎஸ்சி அக்ரி முடித்ததுனால ஜாயின் பண்ண கம்பெனி லிங்கா கெமிக்கல்ஸ்னு மதுரையில் இருக்குது, அங்கே ஜாயின் பண்ணேன். அப்போது ஜாயின் பண்ணும்போது தேவன் எனக்கு சில காரியங்களை செஞ்சு கொடுத்தாரு. அந்த கம்பெனியில் நான் இருந்தப்போ நல்ல காரு நம்மளுக்கு சம்பளம் நல்லா கொடுத்தாரு. அப்போ கொடுக்கும்போது நல்லா இருந்தேன். அதுக்கப்புறம் இன்டோஃபின் ஒரு கம்பெனியில் சேர்ந்தேன். அப்புறம் அந்த கம்பெனியில் நல்ல சேலரி 40,000 சேலரி கொடுத்தாங்க. ஆண்டவர் நல்லா சேவிக்க பண்ணார், நல்ல ராஜபோகமாக வாழ்ந்தேன். அவரை வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது நம்ம தான் ஊழியம் பண்ணிகிட்டே இருக்கிறோமே, அப்படி இருக்கும்போது அப்படியே போயிடுது, மாதம் 40,000 சம்பளமாக நல்லா போயிட்டு இருந்தது. நம்ம தான் ஊழியம் பண்ணி இருக்கிறோமே, அப்படியே போயிட்டு இருக்கும்போது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு நாள் ஜெபம் பண்ணுறேன், அண்டரே நான் எங்கள் ஊரில் வந்து கடை வைக்க போகிறேன், அக்ரி கிளினிக்னு சொல்லுவாங்க. அக்ரி கிளினிக்னால் ஒரு தாவரத்துக்கு என்ன மருந்து, என்ன டானிக்கு என்ன ஊட்டச்சத்து, என்ன பொருள், அப்படி யூரியா பொட்டாஷிய காம்ப்ளெக்ஸு ஹைட்ரோக்சிடன் ஃபிக்ஸன் எல்லாமே கொடுப்பாங்க. அப்போ எல்லாமே கொடுக்கும்போது எல்லாம் அந்த மருந்தை கொடுக்கும்போது அதுக்கு ஏறி என்ன சொல்கிறேன், எங்கள் அப்பா அம்மா பார்க்குறாங்க, அந்த கம்பெனியில் வேலை கிடச்சி எங்கள் ஏரியாவே என்ன போட்டாங்க. அப்போ அது போடும்போது எங்கள் அப்பா அம்மா பார்க்குறாங்க, நம்ம பிள்ளை பெரியால் ஆகிடுவான், நல்லா இருக்கிறான், பெரியால் ஆகிடுவான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கும்போது அந்த இடத்த பார்க்குறாங்க. அந்த இடத்த பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஆசைப்பட்டு சந்தோஷப்பட்டு சமாதானத்தை இருக்கும்போது பிள்ளைனே பெருமையாக இருக்குது. உளுந்துக்கோ நெல்லுக்கோ எந்த மருந்து ஏறி கொடுக்குனா ஒரு ரிசல்ட் நல்லா வந்துடும், நல்ல விளைச்சலை காண்பாங்க, எனக்கு ஒரு காசு கொடுப்பாங்க வச்சுக்கப்பான்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது நல்லா ஆகிட்டேன், நல்லா சர்வீஸ் ஆகிட்டேன், நல்ல ஒரு ஆண்டு கொடுத்து கிருபியால் நல்லா வளர்ந்துட்டேன். ஆனால் இப்போ கடைசி ஸ்டேஜில் நிற்கும் போது சரி ஜெபிக்கலான்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டு சொல்கிறார், அப்பா கடை வைக்கலான்னு சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டில், இவ்வளோ நல்லா பண்ணுறியே அப்போ நீங்கள் கடை வச்சு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் கொஞ்சம் அரசியல் சிட்டங்களில் கொஞ்சம் இதாக இருந்தனால கடை வச்சிடலான்னு சொல்லிட்டு அக்ரி கிளினிக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டார். நான் ஒரு நாள் சொல்லிட்டு எங்கள் அண்ணன் கடையும் பார்த்துட்டாரு இடத்தையும் பார்த்துட்டாரு, நான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டு சொல்கிறார், அப்பா நான் மாரி கடை வைக்கலான்னு இருக்கேன், உங்கள் கிருபை எனக்கு வேணும் கொடுங்க அப்படின்னு என்னை கேட்குறேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், எல்லோரும் வேலைக்கு போயிட்டா என் வேலையை யார் பார்க்குறது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு,
எல்லாரும் வேலைக்கு போயிட்டா என் வேலையை யார் பார்க்கறது அப்படின்னு கேட்குறாரு. ஸோ யார் வேலையை யார் பார்க்குறதா ஆண்டவரே என்ன பா சொல்லுங்க பான்றேன். இது உள்ளக மகனே இது உன்னதன்னு ரெண்டு கையை நீட்டினார். அந்த நாட்கள் ஆண்டவரே உன்னதம் போதுன்னு பிடிச்சேன். அந்த பிடிச்ச வேலையில் அந்த வேலையை ரிசைன் பண்ணேன். என்னப்பா செய்யணும் வேலையை ரிசைன் பண்ணினார். மறுநாளே வேலையை ரிசைன் பண்ணேன். நான் எங்கள் கம்பெனியில் நல்ல பேர் வாங்குவேன், நல்ல வெரி குட் தான் வாங்குவேன், எனக்கு வெரி குட் தான் பேரே வைப்பாங்க. அப்போ நல்ல பேர் வாங்கினேன், நல்ல சந்தோஷமாக இருந்தேன். அப்போ நல்ல பேர் வாங்கும்போது ஏன் போகிற போகிறேன்னு சொல்லிட்டேன் இல்லை, என்னை ஏசப்பா கூப்பிட்டாரு வந்துட்டேன். சொன்னேன் ஐ பைத்தியக்காரா, ஏசப்பா கூப்பிட்டார்னா என்னடா அந்த காலத்தில் சம்பாதி பணம் தாண்டா முக்கியம், பணம் தாண்டா எல்லாம் செய்யும், ஏசப்பா சும்மா ஒரு மனசில் வச்சுக்கேன்னார். எனக்கு வாழ்க்கை கொடுத்தவரே அவர் தான், என்னை உயிர்ப்பித்தவரே அவர் தான், ஒன்றுமில்லாம் அதை சும்மா கடந்தால் என்னைய இன்றைக்கி உயர்த்தி வச்சுருக்காருன்னா என்னை ஏசப்பான்னு சொன்னேன். அல்லே 40,000 சம்பளம், காரு, உனக்கு 2 PA இருக்கிறாங்க, ஒரு டிரைவர் இருக்காரு, எப்படி அதெல்லாம் விட்டு போகிற, எனக்கு எதுவுமே வேணாம், ஏசப்பா மட்டும் போதுன்னு சொன்னேன். எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தமாக இருந்துச்சு, அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் செய்ய முடியலையேன்னு நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கும் பலவீனப்பட்டு தான் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஒன்றும் இல்லையன்னு சொல்லும்போது நான் வேலையை விட்டு வந்தேன். வேலையை விட்டு வந்து ஆண்டவர் தானே பிடிச்சேன். ஆண்டவர் பிடிச்சி வேலையை விட்டு கரெக்டாக ஒரு 2 மாதத்தில் எங்கள் அண்ணன் எனக்கு ஒரு பொண்ணை பார்த்தார். அவங்க அதை வந்து கடலூரில் இருக்கிறாங்க. அவங்க பேர் வந்து ஷேரன் இந்துமதி. அவங்க வந்து அவங்களும் என்னை போல் ஒரு இந்து குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டவங்க தான். அவங்க அப்பா அம்மா வந்து கொஞ்சம் வேலையில் இருக்கிறாங்க. அப்பா வந்து ஹாஸ்டல் வார்டனாக இருக்கிறாரு. இவங்க வந்து வீட்டில் இருக்கிறாங்க. இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய புள்ள, நல்ல ஆவிக்குரிய நிறைஞ்சி ஜெபம் பண்ணுறவங்க, ஆண்டவர் தேசத்துக்கு எல்லாத்துக்குமே ப்ரேயர் பண்ணுற ஒரு நல்ல மகள். அவங்க அப்படி இருக்கும்போது பிஇ இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாங்க. வேலையெல்லாம் வந்தது, அவங்க எல்லா வேலையும் ரிசைன் பண்ணிட்டாங்க. அவங்களும் வேலையை வேணான்னு அவங்க வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேலை கிடச்சிது, அதெல்லாம் ரிசைன் பண்ணிட்டாங்க. அந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேலை கிடச்ச வேலையை ரிசைன் பண்ணி வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. நானும் இன்னும் அக்ரி ஃபீல்டுலேருந்து வேலை வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வந்த பிறகு எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணி கொடுக்குறாரு, அவங்கள்ட்ட பேசுகிறோம். பேசினவுடனே அப்போ போய்ட்டு நான் ஜோம் பண்ணுறேன். ஆண்டவரே இந்த பொண்ணு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க, என் ஃபோட்டோ நான் அனுப்பியிருந்தேன். அப்போ அந்த பொண்ணு ஃபோட்டோ அனுப்பும்போது நான் ஜோம் பண்ண, ஆண்டவரே இது என்ன ஆண்டவரே உண்மைக்கு சித்தமா அப்படின்னு சொல்லி, எது கேட்டேன்னா நாங்கள் என்ன பண்ணாலும் ஒரு அசைவு நகர்ந்தாலும் தேவன்கிட்ட கேட்டுட்டு தான் செய்கிறேன் இன்னைய வரைக்கும். அப்போது அது செய்யும் போது அப்படி சொன்னார், இவள் உனக்காய் நியமிக்கப்பட்ட மகள் அப்படின்னாரு. ஆனால் சரின்னு சொல்லிட்டு நாளைக்கு போகலாமா, சரி போகலான்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்கிறேன் ஷெவ்லாம் பண்ணிவிட்டு போகிறோம். போனாக்க அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. ரெடியாக இருந்துட்டு அந்த பொண்ணு அவங்க என்ன செய்யறாங்க, கேள்வி கேட்குறாங்க, ஆவிக்குரியஸ் நீங்கள் எப்படி இருப்பீங்க, அன்புக்குள்ளே இருப்பீங்களா. ஏன்னா இப்போ நம்ம தெரியாத ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிச்சுட்டு, தெரியாத ஒரு மகளுக்காக நம்ம ஜெபிச்சுட்டு ஓடி நிற்கிறத விட தேவன் இணைக்கிற இணைப்பு இருக்க மிகப்பெரிய ஒரு பாலம், ஒரு பலம் இல்லையா. தேவன் இணைக்கிறது யாராலையும் ஒன்றும் தரப்பட முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்கள்ட்ட போய் நாங்கள் பேசுகிறோம், வீட்டுக்கு போயிட்டோம், அவங்க டீ கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. எப்பயுமே நம்ம கிராம வழக்கங்கள், நம்ம தமிழ்நாட்டில் வழக்கம்னா மாப்பிள்ளைக்கிட்ட பொண்ணும் பொண்ணுக்கிட்ட மாப்பிள்ளையும் பேசுகிற வழக்கம் இருக்கும். அவங்க என்னென்னா நீங்கள் யார் அப்படின்னு கேட்டுப்பாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு தானே கேட்பாங்க. ஆனால் நாங்கள் அப்படி கேட்டுக்கல. அவங்க என்னை கேட்ட கேள்வி, 1 hour HR டிபார்ட்மெண்ட்டில் இருந்த ஒரு ஃபீலிங்ஸை நாங்கள் உணர்ந்தேன். என்னோடய மனைவிக்கிட்ட HR டிபார்ட்மெண்ட்டில் என்ன கேட்பாங்க, இந்த கம்பெனிக்கு எப்படி இருக்கீங்க, கம்பெனி ஒர்க் பண்ணிங்களா, என்ன பண்ணீங்க எதுன்னு எல்லாம் தெளிவாக கேட்பாங்க இல்லையா. அப்படி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஊழியத்தை என்ன பண்ணுறீங்க, ஊழியத்தில் என்ன மிராக்கள் நடந்திருக்கு, எப்படிலாம் பயன்படுத்துகிறாரு, எங்கெங்கே போகிறீங்க, ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஷெடியூல் என்ன, ஒரு நாளைக்கு நீங்கள் எப்படி நடக்கிறீங்க, ஒரு நாளைக்கு நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, அது எல்லாத்தையும் எனக்கு அனுப்பணும், நீங்கள் இப்படி செய்யணும், அப்படி செய்ய புதுசாக இருக்கு நீங்கள் எப்படி தோணும், இப்போ அண்ணா அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க போயிடலாமா அப்படிலாம் தோணலை. ஆனால் என்று தேவன் சொன்னாரே, இவள் உனக்காக நியமிக்கப்பட்டன்னு தேவன் சொன்ன வார்த்தை நிமித்தம் என்ன போது எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அந்த பொண்ணு சொன்னாங்க ஒரு காரியம், எனக்கு இன்னும் ஆண்டவர் உங்களை பற்றி பேசலை, போயிட்டு வாங்க, ஒருவேளை ஆண்டு சித்தம் தான் நம்ம இணையலான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம கொஞ்சம் ரிலேட்டிவ் அப்படின்றதுனால அங்கே கொஞ்சம் எல்லாம் நினைஞ்சாங்க, சேர்ந்து பேச ஆரம்பித்தாங்க. அப்போ ரிலேட்டிவ்ன்றதால கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து பேச ஆரம்பித்ததுனால அங்கே என்னென்னா, மாப்பிள்ளை இதுமாரி இருக்குது, நீ இப்போ ஒன்று கோச்சிக்காதீங்க, பொண்ணு இப்படி சொல்லிடுச்சு, எனக்கு ஒரு வருத்தமும் இல்லைங்க, ஏசப்பா என்கிட்ட சொல்லி அவள் தான் சொல்லிட்டாரு, அதே போல் என் நான் அவளுக்குன்னு சொல்லுன்னு சொன்னோடனே அப்புறம் அந்த மகள் 2 நாளாக ஜோம் பண்ணி ஆண்டர் சொன்னார். அப்போ கூட அவங்க ஏன் சொன்னாங்கன்னா, அந்த இடத்துல அவங்க நெருக்கப்பட்டதுனால சரி ஓகே சொல்லணும்னு சொன்னாங்களாம். இப்போ தான் அது எனக்கே எப்போ சொன்னாங்கன்னா, என்னோடய பேபி பிறந்ததுக்கப்புறம் சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு உறுதி இல்லையா, சரி நம்மளுக்கு தேவன் யாரை வழிகாட்டுறது பார்த்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க சொன்ன பிறகு அந்த அப்போ தான் எனக்கு தெரியும், ஓ நம்மளை விழா எலும்பு இவங்க தானே நம்மளுக்கு தெரியுது, அவங்களுக்கு இன்னும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஏசப்பா புரியவேன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு ஒரு சண்டே ஒரு பொண்ணு பார்த்துட்டு வந்து ஒரு 3 நாள் இருக்கும். அந்த லாஸ்ட்டு சண்டே நாங்கள் வந்து என்ன செய்கிறேன்னா ஜெபம் பண்ணுறேன்.
என்னை வீட்டில் கேட்குறாங்க, சரி சொல்லுப்பா இல்லை வேறு பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு. இல்லைண்ணா எனக்கு ஆண்டர் எங்கள் அண்ணன் கேட்குறாரு, என்ன சொல்லுப்பா வேறு பொண்ணு பார்த்துருக்கேன், ரெண்டு வரன் வந்திருக்கு பார்க்கலாமா? இல்லைண்ணே என் தேவன் என்ன சொல்லியிருக்காரு, நான் காத்திருக்கிறேன். இல்லைம்மா நான் காத்திருக்கிறேன், எங்கள் அம்மாட்டி சொல்கிறேன் அப்பாட்டி சொல்கிறேன். ஏன்னா அவன் இந்து இல்லை, அவன் இயேசு பிள்ளை ரட்சிக்கப்படல, அவன் ஏதாவது முடிச்சு விடணும் பிள்ளைக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அற்புதமாக செய்தான். அந்த திருப்பி அவங்க என்ன செஞ்சாங்க, ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க என்ன செஞ்சாங்க, நேராக போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி உட்காந்து கேட்டதுனால ஆண்டவர் செய்திருக்காரு நீங்கள் வாங்கன்னு சொன்னோன்னே, அதுக்கப்புறமா நாங்கள் போயிட்டு நிச்சயம் பண்ணுறோம். நிச்சயம் பண்ணிலேருந்து நிச்சயமாக நிச்சயம் பண்ணி கரெக்டாக எங்களுக்கு 4 மாதம், 4 மாதம் ஃபோன் கால் ஃபுல்லாக அவ்வளோ ஒரு ஸ்பிரிச்சுவல், அவ்வளோ ஒரு ப்ரேயர், அவ்வளோ ஒரு ஞானமான வேத வசனங்கள் வார்த்தைகள் தான். லவ் பண்ணுவோம், லவ் பண்ணுவோம், கொஞ்சம் லவ் பண்ணுவோம், அப்புறம் இயேசப்பா ஃபுல்லாக லவ் பண்ணுவோம் ரெண்டு பேரும். அப்போ சந்தோஷமாக சமாதானமாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது நாங்கள் ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி தான் எல்லாமே எங்கள் வாழ்க்கையில் நடந்தது. அப்போ நாங்கள் என்னென்ன நினச்சோம்னா, எங்கள் வீட்லேயும் கொஞ்சம் 7 மணி, அவங்க வீட்லேயும் 7 மணி தான், ரெண்டு வீட்லேயும் பலவீனப்பட்டு தான் இருந்தது. நாங்கள் என்ன முடிவு பண்ண இயேசப்பா, நாங்கள் வந்து ஊழியக்காரங்களாக தேர்ந்தெடுத்துட்டீங்க, என்னையும் ஊழியக்காராக தேர்ந்தெடுத்தீங்க, அவளையும் ஊழியக்காரங்களாக நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்க. ஸோ அதனால் என்னென்ன இயேசப்பா, எங்களுக்கு வந்து நீங்கள் ஊழியக்காராக தேர்ந்தெடுத்தனால எங்களை சபையில் மேரேஜ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன மண்டபத்தில் கல்யாணம் வச்சு ஒரு 1 லட்சம் 2 லட்சத்துக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து பிரயாசப்பட்டு இருந்தோம். ஆனால் அவங்க வீட்டில் எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் பெருமை எப்பயுமே இருக்கும், கொஞ்சம் இருக்கும் இல்லையா, பெருமை, கிராமங்களில் பெருமையாக செய்யணும். அப்போ நாங்கள் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும். நாங்கள் ஜெபம் பண்ண, ஆண்டவரே ரொம்ப சீப்பாக நடத்துங்க கல்யாணத்தை, ரொம்ப சீப்பாக நடத்துங்க, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, எதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி சீப்பாக நடத்த சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனால் கல்யாணம் நெருங்குந்து ஆண்டவர் எல்லாத்தையும் சந்தித்தார். ராஜாக்கள் மத்தியில் எங்களை உயர்த்தினார். எங்கள் அண்ணன் கொஞ்சம் அரசியல் சீற்றத்தில் இருக்கிறதுனால 6 MLA, 2 அமைச்சர் மினிஸ்டர் வந்தாங்க. அங்கே இருக்கிற கீட்டில் எல்லாம் கவுன்சிலர் ஏரியா எல்லாம் வந்தாங்க. நாங்கள் கேட்டது கொஞ்சோண்டு கேட்டோம். ஆண்டவர் அது பெரிய பிரத்யேகமான சொல்லிட்டார், ராஜாக்கள் மத்தியில் அதை அப்படியே மச்சிட்டார். அப்புறமா வச்சவொடனே தன்னோட கல்யாணம் முடிஞ்சுது. கல்யாணம் முடிஞ்சு பாருங்கள், சரி இங்கே ஊழியம் பண்ணலான்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிஞ்சு கரெக்டாக ஒரு 43 நாள் இருக்கும். அந்த 43 நாளில் தேவ ஜெபிச்சிட்ருக்குறோம், எல்லாம் பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம், ஆனால் ஜெபி 43 நாள் இருக்கும். அப்போ நாள் முத ஒரு பிசாசு பிடிச்சவங்க ஒரு பொண்ணு வந்துடுச்சு. அப்போ வந்து கிராமங்கள்னா பொண்ணு மாப்பிள்ளை எங்கேயும் போகக்கூடாது, பேய் பிடிச்சி விடுவாங்களா, பேய் பிடிச்சிருச்சு அப்படி விடுவாங்களா, பேய் பிடிச்சிட்டு ஒரு பொண்ணுக்கு ஜெபிக்கார விடுவாங்களா, விட மாட்டாங்க. புது மாப்பிள்ளை புது பொண்ணுங்கெலாம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அவங்க சொல்லும்போது நான் என்ன செஞ்சேன்னா, போகலான்னு சொன்னபோது எங்கள் அப்பா சொல்கிறாரு, சரி போகலான்னு கிளம்புப்பான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஜெபம் பண்ணிட்டு வெளில கால் எடுத்து வைக்கிறோம். எங்கள் அப்பா பெரிய பாறை இல்லை, பாறையும் கத்தியும் எடுத்து வச்சுட்டு, நீங்கள் ஊழியத்துக்குன்னு கிளம்புனா உங்களை ரெண்டு பேரையும் இங்கே நான் வெட்டிடுவேன், இங்கே நான் கொலை பண்ணிவிடுவேன், அப்படி இருந்தால் ஊழியத்துக்குன்னு போகிறதாந்தா இது தாண்டி போவேன், நான் கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன்னு சொல்கிறார் எங்கள் அப்பா. அப்போ இவர் சொன்னான், அப்போ என் மனைவி சொன்னாங்க, நம்ம ஆண்டுக்குள்ளே எதுக்காக வந்தோம், ஊழியம் பண்ண தான் வந்தோம், ஆண்டுக்குள்ளே ரசிக்கப்பட்டு இவ்வளோ பாடுகள் மத்தியில் எல்லாம் வந்தோம், எல்லாத்தையும் செஞ்சோமேன்னு சொல்லிட்டு சொல்லி அழுது ஜெபிக்கும் போது அப்போ ஆண்டு சொன்னார், நீ கடலூர் போகணும்னு சொன்னார். உடனே நாங்கள் அந்த நாளே அந்த மறுநாளே வந்து கடலூர் வீட்டை பார்த்துட்டு இருவருமா சேர்ந்து கடலூர் வந்தோம். கடலூர் பாருங்கள், கடலூர் வர ஆரம்பிச்சிட்டோம். இப்போ கடலூர் வந்த உடனே எங்கள் வீட்டுக்கெல்லாம் சொல்கிறாங்க, இயேசப்பா எங்களுக்கு எப்படி பாருங்கள் வந்து ஒரு அன்பாகிக்கிறாரு. அப்போ கடலூர் வந்தவுடனே அது ஆசையாக அன்பாக சந்தோஷமாக எங்கள் குடும்பத்தில் ஜாமத்தெல்லாம் ஏற்றி எல்லாம் விட்டாங்க, எல்லாம் விட்டாங்க, ஜாமத்தை ஏற்றிட்டாங்க, எல்லாம் செஞ்சாங்க. அப்போது அருமையாக செஞ்சு வந்தவுடனே நாங்கள் கடலூர் வந்து இன்னைக்கு இருக்கிறோம். அப்போ கடலூர் வந்தோடனே இப்போ பாருங்கள், அந்த 2-3 மாதமாக ஏன் கடலூர் போனீங்க, எதுக்கு போனீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சண்டை வாங்குறாரு. இவ்வளோ கடன் பிரச்சனை இருக்குது, இவ்வளோ எல்லாம் இருக்குதுன்னு சொன்னார். நான் சொன்னேன், அப்பா நான் அன்றைக்கே நான் என்ன சொன்னேன்னா, நீ அழகாக ஒரு சர்ச்சில் கல்யாணத்தை வச்சுட்டு சின்ன மண்டபத்தில் நம்ம வந்து கல்யாணத்தை வச்சுருக்கலாம், செலவு கம்மியாக இருக்கும், போட்ட எதை நகை நட்டுகள் வந்த வருமானங்கள் மொய் ஏதாவது பிடிச்சிருப்பாங்க. அப்போல்லாம் எனக்கு கிராமத்தில் நம்ம சொல்ல முடியாதுல்ல, இப்போ நம்ம சொல்லுவேன், என் பிள்ளைக்கு நான் சொல்லுவேன், எதுனா வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன், வரதட்சணை இதில் கேட்க மாட்டேன்னு சொல்லுவேன். ஆனால் என் கிராமத்தில் சொன்னால் கேட்க மாட்டாங்களே, அவங்க பெருமைக்காகவே செய்வாங்க. அப்படி இருக்கும்போது ரொம்ப இருந்துச்சு, இன்னும் கடன் பேசினே சண்டை அதிகமாக வீட்டில் ரொம்ப பிரச்சனை அதிகமாகிடுச்சு. அப்போ பிரச்சனை அதிகமானவுடனே நெருக்கப்படுறேன். அப்போ ஆண்டவர் எங்கள்கிட்ட பேசுகிறார். அப்போ ஆண்டவர்களுக்கு பேச என்னென்னா, நிறையா காரியங்களை வாழ்க்கையில் இப்படி நடத்துங்க, இப்படி போங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த வாழ்க்கையை நடத்தும் போது நாங்கள் ரொம்ப பயந்துருந்தோம். அப்போ இதுக்கு என்ன முடிவு அப்படின்னு நாங்கள் வந்து அதை நின்னோம். அப்போ வந்து நிற்கும் போது தான் இன்றைக்கி நான் கடலூர் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 7 மாதம் ஆனோடனே என் பிள்ளை வந்து கல்யாணம் ஆகி ஒரு 1 மாதத்தில் எனக்கு ஒரு ஒரு சொப்பனம்,
அதில் வந்து என் மாமியார் வந்து என்னோட காட்டுறாங்க, எங்கள் மனைவியோட அம்மா வந்து என்ன காட்டுறாங்கப்பா ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னுட்டு நான் சொல்லிவிட்டு சரிங்க தான்னு சொல்லிட்டு சொல்கிறேன், என் மனைவிட்ட சொல்கிறேன், வீட்டில் ஏஞ்சி சொல்கிறேன் இதுமாரி கிணக்கு வேண்டாம் அப்படின்னோடனே எனக்கு கிணக்கு வேண்டாம் எல்லாமே நடக்கும் ஆண்டு நடத்தத்தான் சொல்லுவார். ஸோ அப்படி நடக்கும்போது அதை நான் தெளிவாக நான் கேட்கும்பொழுது என்றேன் என்னும்போது அப்போது அவனுக்கு ஜெபிச்சுட்டு இருக்கும்போது அப்போ ஆண்டு சொல்கிறார், இவனை முத்திரை மோதிரமாக விற்பேன் இவனை என்னை பார்த்துனோடனே எல்லாரும் ரொம்ப பார்த்துனோம் அதுன்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அப்போ தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கிறோம் அப்போ அவர் தரான்னு சொல்லிட்டு 7 மாதம் ஆச்சு. 7வது மாதம் ஒரு ப்ரேயருக்கு நாங்கள் போயிட்டு வந்து அந்த வீட்டில் நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம். அப்போ ஆண்டு சொல்கிறாரு அவனுக்கு தானியல்னு பேர் வைகின்றார், தானியல்னா டேனியல் அப்படின்னு பேர் வைகின்றாரு. ஆனால் அவனுக்கு முன்னாடி நான் ஒரு பேர் குறித்து வச்சுருந்தேன், என்னென்னா காட்சன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு குறித்து வச்சுருந்தேன். அப்போது என்னென்னா ஆமாம் லாஸ்ட்டு இந்த ஜனவரி மாதம் அவ்வளோ ஒரு போராட்டம், ஏன்னா ஜனவரி மாதம் நான் ஒரு கேம்புக்கு போவேன் எப்பயும் அங்கே போய் ஆகணும், 12ஆம் தேதி நான் 12ஆம் தேதி கிளம்பணும். அப்போ அந்த 12ஆம் தேதி கிளம்பும்போது அந்த என்ன செய்யணும்னா குழந்தை பிறந்துடணும், பிறந்ததான் நம்ம 12ஆம் தேதி ஃப்ரீயாக போகலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன செய்கிறேன் காத்திருக்கிறேன். காத்திருக்கும்போது நைட்டு நான் சொல்கிறேன் சரி 12ஆம் தேதி 10 ஆயிடுச்சு தேதி இன்னையோட 10 ஆயிடுச்சு, விடிஞ்சால் 9ஆம் தேதி நைட்டு நாங்கள்ன்றோம், அப்போ விடிஞ்சால் 10 ஆயிடுச்சு. ஸோ இந்த 10 ஆன பிறகு நம்ம போக முடியாதுன்னு சொல்லிட்டு நைட்டு 2 பேரும் நல்லா ஜெபம் பண்ணுறோம், நல்லா நானும் என் மனைவிமா அக்கினி அபிஷேகத்தோட வல்லமையோட ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணி எல்லாத்தையும் தேவன் நடத்தி இன்னொன்னே அந்த சொல்கிறாரு, நீங்கள் அதிகாலையில் 3 மணிக்கு மருத்துவமனைக்கு போவீங்கன்னு சொன்னார். அதேமாரி அதிகாலையில் 3 மணிக்கு நான் போகிறேன் நைட்டு 12 மணி ஆமாம் 3 மணி இருக்கும் பண்ணிக்கூடும் ஒன்றே ஒன்று உடஞ்சிருச்சு. சரி நார்மல் தானே யூஷுவல் தானே நீ படுப்பா காலைல போகலான்னு சொன்னேன், இல்லை எனக்கு ஒரு பயமாக இருக்குவா போகலான்னு சொன்னேன் ஜிகிச்சிக்கிட்ட. சரின்ட்டு நாங்கள் போகிறோம், எங்கள் மாமியார்கிட்ட ஃபோன் பண்ணி அவங்களும் வந்துட்டாங்க, போயிட்டுன்னு டாக்டர் சொல்கிறாங்க பனிக்கூடம் உடஞ்சிருச்சின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நான் ரொம்ப ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். பாருங்கள் 5 மணிக்கு நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன், 5 மணிக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன்னா 8 மணிக்கெலாம் என்னோடய மச்சான் ஒரு 6 பேர் இருக்காங்க, சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாருமே கேட்குறாங்க சும்மா கிண்டல் பண்ணிட்டு நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் என் பையன் தான் பிறப்பான்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ கேட்குறாங்க, கடைசியாக கேட்குறாங்க உங்களுக்கு என்ன குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லும் நான் சொன்னேன், மாமா மச்சான் எனக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்கும், அவன் பேர் வந்து காட்சன் டேனியல்னு ஆண்டர் கொடுத்துட்டாரு, சரியாக கரெக்டாக இந்த ஈவினிங்குள்ளே பிறக்கிறேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்கேன். அப்போ சொல்லும் போது பாருங்கள் சொல்லிட்டாங்க, சிரித்தான ஒரே சிரிப்பு, ஏன்னா புற ஜாதி இருக்கவங்க என்ன நம்ப மாட்டாங்க இல்லையா, ஒரே சிரிப்பு. சரி சிரிச்சா சிரிச்சிங்க அது ஏன் தெரியாது, என் தேவன் என்னை வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர் என்று சொல்லி நான் உட்காந்துருக்கிறேன். இப்போ நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன் என் மனைவி கூட வந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் வந்தாங்க. 7 பேரில் எல்லாருமே அதை பனிக்கூடம் தண்ணி பிள்ளை குடிச்சிருச்சு, குழந்தை குடிச்சிருச்சுன்னா எல்லா ஹாஸ்பிட்டலுமே டக்குன்னு என்ன சொல்லுவாங்க ஆப்ரேஷன் பண்ணி டக்குனு எடுக்க பார்ப்பாங்க. ஆனால் எனக்கு என்ன சொன்னாங்கன்னு கேட்குறாங்க, அப்போ பனிக்கூடம் உடஞ்சிருச்சு பிள்ளை தண்ணி குடித்தா செத்துரும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டு சொன்னார் இவனுக்கு இவ்வளோ கீட்டிலாம் நடக்கும், இந்த காரியம் இருக்கும், இவனுக்கு இப்படி போகும் வரும்னு எல்லாம் தெளிவாக சொன்னதுனால நான் என்ன சொல்கிறேன், சரி பனிக்கூடம் குடிஞ்சு சொல்கிறாங்க டாக்டர் மீன் ஒன்றும் செய்ய முடியாது, சரின்னு சொல்லிட்டோன்னு சரின்னு சொல்லிட்டேன். சொன்ன பிறகு எனக்குள்ளே ஒரு வாஞ்சேன், சரி சொல்லிட்டோம் ஆனால் தேவன் சுகபரசன் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அப்போ நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன், கிட்டத்தட்ட பாருங்கள் 11 மணி நேரம் நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன். சரியாக காலையில் 5 மணிக்கு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன்னா தண்ணி குடிக்கலை எதுவும் செய்யலை, ஏன் மச்சான் பார்த்துட்டு ஜூஸாவது குடிங்க மாமான்னு சொல்லிட்டு அப்போ கொஞ்சம் வாங்கி கொடுத்தாரு 1 மணிக்கு. 11 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், 11 மணி நேரம் ஜெபம் பண்ணும் போது குழந்தை அவளுக்கு மட்டும் பிரத்யேகமாக டாக்டர் பார்த்துட்ருக்காங்க செக் பண்ணிகிட்ருக்காங்க அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறி எங்கள் வாழ்க்கையில் எல்லாமே தேவன் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், எங்கள் சேவன் சொன்னார்ன்னு சொல்லும் போது என் மச்சானா வந்துட்டார். அப்படியே ஜெபிச்சிட்டு போது 11 மணி நேரம் அந்த குழந்தை அந்த பனிக்கூட தண்ணியை குடிக்காம அவன் 11 மணி நேரம் அவன் தாயின் கருவத்தில் இருந்தான். அப்போ இருக்கும்போது கரெக்டாக சரியாக 2:58 அவன் பிறந்தான். பிறந்த உடனே மனைவி சொன்னான், நான் இப்படியாப்பட்ட வழியாதான பரவான்னு சொல்லிட்டு அவன் பிறந்த தீக்கி அவன் மேலே போட்டாங்க சிவபரசம் தான் திறந்து அப்படி பிறந்த தீக்கி போட்டு பைபிளை கொடுத்தாலாம் பைபிளை பிடிச்சிக்கிட்டானா காட்சன் டேனியல் 3 வாட்டி கூட சொல்கிறார் ஆண்டர் சொல்லுன்னு சொல்லி அனுப்பிச்சேன். அதேமாரி காட்சன் டேனியல் ஆனால் என் மனைவி என் குழந்தைய காட்டல, அம்மா என்ன குழந்தை தெரியுமான்னு டாக்டர் கேட்டாரான், பையன் டாக்டர் காட்சன் டேனியல் திருப்புங்க அப்படின்னாரான். உடனே என்னம்மா இவ்வளோ விசுவாசமாக இருக்கீங்கன்னு வச்சிக்கின்னு போட்டு டாக்டர் உடனே வச்சுட்டு போயிட்டேன்ட்டாராம், இவ்வளோ விசுவாசமாக இருக்கான்னு சொல்லிட்டு. அதனால் காட்சன் டேனியல்னு பேர் வச்சு தேவன் ஒரு அற்புதத்தை செஞ்சார். அந்த அற்புதத்தின் நிமித்தம் ஒட்டுமொத்த குடும்பமும்
ஸ்தம்பித்து நின்னது. ஐயோ எப்படி இவர் துல்லியமாக இவ்வளோ காரியங்களை தேவன் சொன்ன ஏசப்பா சொன்னார்ன்னு தெளிவாக சொன்னாருன்னு சொல்லிட்டு அந்த பேர்லேருந்து அவன்லேருந்து அவன் இத்தனை கிலோ மொத முடியும் தேவன் சொன்னார். புள்ள எல்லாத்தையும் நான் யாருமே இன்ன வரைக்கும் வாய் திறக்கவே இல்லை. அவன் பிறந்து கிட்டத்தட்ட 4 மாதம் ஆகுது, யாரும் கேட்கவே இல்லை, கேள்வி கேட்கல. ஏன்னா அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேற்றுகிறார், அவர் வார்த்தை சொன்னதெல்லாம் நிறைவேற்றுகிறார் இல்லையா. அப்படியா இருந்த இன்னைக்கு பாருங்கள், அவன் பிறந்து 4 மாதம் ஆகுது, 4 மாதத்துக்கு அவனுக்கு ஜெபந்தான், 4 மாதத்துக்கு எங்களுக்கு ஜெபந்தான். நாங்கள் வந்து இந்த 9 மாதம் ஆகும், 1 வருஷம் வரப்போது கடலூர் வந்து, இந்த 9 மாதத்தில் சரியான சோறு இல்லைன்னு சொல்ல முடியாது, சோறு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே வந்த ஒரு அண்ணன் மூலியமாக பழக்கம் ஏற்பட்டது. அங்கே அண்ணன் ஒரு ஹோம் வச்சுருக்காரு, அந்த ஹோமுக்கு என்னை ப்ரேயர் பண்ண கூடுவார். அந்த ஹோமுக்கு என்னை ப்ரேயர் பண்ணி கூடும்போலாம் அவரே ஃபோன் பண்ண மாட்டாரான்னு ஏங்கி நிற்பேன். ஏன்னா அவர் ஃபோன் பண்ணி கூட்ட உடனே நான் போவேன், போன உடனே ஜோம் பண்ண சொல்லுவார், நான் ஜோம்லாம் பண்ணுவேன், எல்லாம் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அவர் அரிசி கொடுப்பாரு. ஐயோ அந்த அரிசி கொடுத்தானா போதுன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் நேத்தி கூட அந்த அரிசியை சாப்பிடும்போது நான் நன்றி சொன்னேன் அந்த அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா நீங்கள் கொடுத்த அரிசி தானே நான் சாப்பிட்டுட்டுருக்கேன்னு சொன்னேன். ஐயோ பிரதர் அப்படி சொல்லாதீங்க, நீங்கள் ஒரு வழியக்காரனா இங்கே வந்திருக்கீங்க, கருத்தர் கொடுக்க சொன்னால் கொடுத்தேன்னு சொல்லிட்டு அந்த அரிசி தான் எங்களை வாழ வைக்கும். நேத்தி பார் அந்த அரிசி இல்லை, அந்த அரிசியை வச்சு நான் சாப்பிட்டுருந்தோம். ஆனால் கருத்தர் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிறார், நாங்கள் ஒரு நன்மை இல்லைன்னு சொல்ல மாட்டோம், ஆனால் ஜெபத்தில் மாத்திரம்தான் எங்கள் வாழ்க்கையோடு. நான் என் மனைவி இன்னைக்கு நாங்கள் சம்பாரிச்சேன்னா, நாங்கள் சம்பாரிச்சிருந்தா ஒருவேளை இருந்தால் உலக காரியத்துக்கு நாங்கள் சம்பாரிச்சேன்னா அவங்க அவ்வளவா எனக்கு கொடுத்துருப்பாங்க. சம்பளம்னா 40,000, அவங்க ஒரு வேலைக்கு போயிருந்தாங்கன்னா அவங்க ஒரு 20,000 சம்பளம் வாங்கியிருப்பாங்க. எப்படி பார்த்தாலும் மாதம் ஒரு 70,000 நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு தேவ சமூகத்தில் நான் வந்துட்டோம். நாங்கள் தேவ சமூகத்தில் வந்து நின்றதுனால இன்றைக்கி நிறைய பேரை கொண்டு கருத்தைகளை போஷிக்கிறார். இன்றைக்கி கூட காலையில் நான் பார்க்குறேன், எனக்கு வீட்டு வாடகை தரணும், 4,000 ரூபாய் தரணும், நான் 1 ரூபா கூட இல்லை. ஆனால் இன்றைக்கி ஏசப்பா இன்றைக்கி என் வாழ்க்கையை குறித்து நான் பேசி ஜெபம் பண்ணிவிட்டு அது ஒரு ஏடிஎம் கார்டு எடுத்து போய் போடுறேன். ஆச்சரியமாக இருக்கு அவர் நடத்துகிற நடிப்புகள், ஆச்சரியமாக இருக்கு என் தேவன் நடத்துறது. அந்த 4,000 ரூபாயை தேவன் எனக்கு கொடுத்தார், எனக்கு கொடுத்தார். அது கொண்டு கரெக்டாக அந்த வீட்டு வாடகை ஓடுறது கரெக்டாக வந்து அண்ணா வாடகை தள்ளின்னு கேட்குற உடனே எடுத்து கொடுத்த என் தேவன் என்னை அப்படி ஆச்சரியமாக நடத்தினார். ஒருவேளை நான் அந்த வேலையில் இருந்து நான் சம்பாரிச்சேன்னா அது நிம்மதி இருக்குமான்னு தெரியல. ஆனால் இன்னும் எசப்பா என்னை அடைச்சாங்க, அடைச்சத நிமித்தம் வந்த நீ போ, உனக்கு நான் செய்ய வேண்டிய வழிகளை காட்டுவேன், நான் உன்னை போதித்து நடக்க வேண்டிய வழிகளை காட்டுவேன்னு சொல்லி நான் அழைச்சேன். இயேசுவாவோடு இருந்தது போல நான் உன்னோடு இருந்து காரியம் பெரிதாக செய்வேன்னு சொன்னார். அதே போல் இன்னைக்கு ஒவ்வொரு நாள் நடத்துகிறாரு. பால் வாங்கின தவிப்பேன், ஆனால் என் தேவனை தவிக்க விட மாட்டேன். கரெக்டாக அந்த பாலுக்கு யாராவது சந்திப்பாங்களா, சந்திக்க மாட்டேன் யோசிப்பேன். என் மனைவி சொல்லுவாங்க, பயப்படாதப்பா, ஆண்டவர் நம்மளை நடத்துவார்ப்பான்னு சொல்லி கொண்டே இருப்பான். நான் அழுது ஜெபம் பண்ணுவேன், அந்த பாலை சந்திக்க வைப்பார். நேற்று பாருங்க, வீட்டில் சாம்பார் வைக்க எல்லாம் இருக்கு, ஆனால் தக்காளியே இல்லையே, அப்படி சரி புளியை கரைச்சி வைன்னு சொன்னேன். ஒரு பாஸ்டர் வந்து கூப்பிட்டு போய் அங்கேயே போனோம், திடீர்னு காய்கறிகளை பூந்து உங்களுக்கு என்ன வாங்கிக்கிறார். ஐயா எனக்கு இது வேணா ஐயா, தக்காளி மட்டும் போதும் ஐயான்னு சொன்னேன். 1 கிலோ தக்காளி எனக்கு 21 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அப்படி தக்காளியை கொடுத்து ஜெபம் பண்ணியிருந்தேன். அப்படியே என் மனைவிக்கு கன்சியூவாக இருக்கும்போது 1000 சொந்தங்கள் இருந்து எல்லாம் இருந்தது. ஆனால் நான் ஜெபம் பண்ணி என் பிள்ளை சரியான சத்தில் வளரலை, நட்ஸில் வளரல, எதுவும் இல்லை, ஆண்டவர் கிருபியால் வளர்க்கப்பட்ட மகனவன். அவன் எல்லாத்துக்கெல்லாம் ஜெபம் தான் நான் சொல்லுவேன். அங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லைப்பா, என்கிட்ட ஒன்றுமே இல்லைப்பா, என்கிட்ட எதுவுமே இல்லைப்பா, ஆனால் நீங்கள் கொடுத்த கிருபை இருக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணி தண்ணி ஊற்றி தண்ணி கொடுப்பேன். இந்த தண்ணியை குடிச்சிட்டு சோத்திரம் சொல்லுவாள், அதில் என் பிள்ளை வளர்க்கப்பட்டது. நான் சாட்சியாக சொல்லுவேன், தேவன் சமூகத்தில் பிள்ளையே வளர்க்கப்பட்டது. அன்றைக்கி அநேக இடத்துல நாங்கள் கடலூரில் நிறைய பேர்கிட்ட இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அறிமுகமாகிறோம், எல்லாச்சுமா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் தெரியப்படுறோம். ஆனாலும் தேவன் சில சபைகள் எடுத்து பயன்படுத்துகிறாரு, எனக்கு தேவைகளை சந்திக்கிறார். அதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கு, என் தேவன் சந்திப்பார். ஒன்றுமே இல்லாத இடத்துல எங்களை தேவன் உயர்த்துகிறார். அவர் அழைத்த அழைப்பு உண்மைங்க, நிச்சயமாக சொல்கிறேங்க. கல் வணங்கி, கல், சாதாரண கல், அந்த கல் நீங்கள் இன்றைக்கி போய் கேட்டால் கூட ஒன்றும் தராதுங்க. காது இருந்து கேட்காதுங்க, கண் இருந்து பார்க்காதுங்க,
ஏன்னா அப்படி வளர்க்கப்பட்டுங்க. இதுதான் நம்ம சாமி. எங்கள் அப்பா சொல்லி சொல்லி இது நம்ம சாமியான்றி என்னென்ன. ஆனால் இது நம்ம சாமி அல்ல, உண்மை உள்ள தேவன் நமக்காய் அப்பா மறுதளித்த தேவன் அவர். ஏம்மா யாருங்க, பெத்த அப்பா அம்மா அண்ணன் தம்பி யாரும் வரமாட்டாங்கம்மா, யாரும் செய்ய மாட்டாங்க. ஒருவேளை நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, நீங்கள் எல்லாருமே சொல்கிறேன், நம்மளுக்கு பெத்த அப்பா அம்மா அண்ணன் தம்பி யாரும் வரமாட்டாங்க. நமக்காக சிலுவில் அடிக்கப்பட்ட இயேசப்பா மட்டும்தாங்க. அவர் ஏங்க அடிக்கப்படுறோம், நமக்காக தாங்க அடிக்கப்பட்டாரு. ஐயோ என் பிள்ளை, நான் படைச்ச பிள்ளைங்க, நான் படைச்சினேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவர் வேதனைப்படுறாரு. ஒருவேளை அவர் வருக இன்னைக்கு இரவா கூட இருக்கலாம், ஆனால் இரவா கூட இருக்கலாம் அந்த இரவு. ஆனால் ஐயோ இன்னைக்கு கூட வந்துடலாம். ஆனால் சொல்கிறாரு, நான் சொன்னேன் அப்பா உமது வருக வரட்டுமேப்பா அப்படின்னு சொன்னேன். சீ சும்மா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை நான் எப்படி தேர்ந்தெடுத்தேன், உன்னை எப்படி நான் அழைச்சேன், அதே போல் நான் படித்த பிள்ளைகளா. அதான் வேதத்தில் பார்க்குறோம். ஏவனான்னு ஒரு மனுஷன், ஆண்டவர் சொல்கிறாரு நீ வந்து அவன் வந்து நான் தரிசனத்துக்கு ஓடிடுவான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு அப்பா அந்த பட்டணத்துக்கு போயிட்டு பார்க்கும்போது அதை நீ சொல்லுவீங்க அழிக்கிறேன்னு சொல்லிங்க, ஆனால் அழிக்க மாட்டேன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லுவான். ஆனால் எதுக்காக சொல்கிறேன்னா, தேவன் அழிக்க மாட்டாருங்க, நம்மளை பயமுறுத்த தான் வைப்பார். இன்றைக்கி எல்லாம் சொல்கிறேன், ஆனால் எல்லாம் இன்றைக்கி எல்லாம் வேஸ்ட்டுங்க. இன்றைக்கி எல்லாமே, ஏன்னா கடைசி நாட்கள் நம்ம நிற்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் தேவன் எல்லாவற்றையும் அற்புதமாக செஞ்சார். ஏன்னா இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் துர்க்காலத்தம்மை மாரியம்மா இது எல்லாம் யாருன்னா, பின்னாடி வாழ்ந்த தலைவர்கள் முன்னோர்களுங்க. அப்போது ஒரு ராஜா ஒரு போருக்கு போகும்போது எப்படின்னா, அந்த ராஜா போருக்கு போகும்போது தளபதி இருப்பான் இல்லையா, அவன் தலையை வெட்டி வீழ்த்திட்டான செத்துட்டான செய்வாங்கன்னா, அவனை புதைச்சி அந்த இடத்துல அவன் தலையை வச்சு அவன் யூஸ் பண்ண கத்தி கம்பு வீலு அருவா எல்லாத்தையும் அதை வச்சுட்டு வருவாங்க. அதை காலப்போக்கில் படைச்சிட்டே வந்தது தாங்க. அதை என்ன சொல்லிட்டாங்க, நம்ம சாமி நம்ம குழந்தைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம உண்மையான தெய்வம் நம்ம இயேசு கிறிஸ்துங்க. என் வாழ்க்கையில் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சந்தோஷம் சமாதானம் இன்னும் ஏன் கண்ணீர் விடுறேன்னா, என் தேவன் எனக்கு அப்படி செய்கிறார், அதிசயத்தை செய்கிறார், அற்புதத்தை மகிமையை நாங்கள் பார்க்குறோமா. ஒவ்வொரு நிமிடமும் பார்க்குறோம், எல்லாத்தையும் நிமிடத்திலும் ஒவ்வொரு நிமிஷமும் பார்க்குறோம். எங்களுக்கு அவ்வளவா நடத்துகிறாரு, அவ்வளோ அற்புதமாக எங்களை நடத்துகிறாரு. இன்றைக்கி எங்கள் வாழ்க்கையில் நானும் என் மனைவியின் பிள்ளைமா நாங்கள் சேர்ந்துருக்கிறோம். ஆனால் சேர்ந்துருக்கும் போது எங்களுக்கான தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுது. இந்த காரியங்களை தேவன் அற்புதமாக நடத்துகிறாரு, ஒரு வல்லமையாக இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், என் பிள்ளைக்கு என்ன தேவையோ, அவனுக்கு ஒரு பேம்பர்ஸ் தேவை, ஒரு டெட்டாயில் தேவை, ஒரு குழந்தை பிள்ளைக்கு பிறந்த பிள்ளைக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. அப்படி இருக்கும்போது என்ன காசே இல்லையே, தேவன் கரெக்டாக சந்திக்கிறாரு, கொடுக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இருக்கும்போது ஒரு ஊழியக்காரர் சொல்லி, அண்ணே நான் உங்களுக்கு மாதம் மாதம் உங்கள் குழந்தைக்கு நான் தரேன்னு சொல்லி அந்த ஊழியக்காரர் மூலமாக பேசுறது. ஏன்னா தேவன் அழைத்த அழைப்பு அவர் கரெக்டாக சொன்ன வார்த்தை நிமித்தம் நடத்துகிறாருங்க. மாசான 4000 வீட்டு வாடகை சந்திக்கிறாரு, தண்ணி வாடகை சந்திக்கிறாரு, கரண்டு பில்லு சந்திக்கிறாரு. எங்களுக்கு ஒரு ஹோம்லேருந்து கொடுக்குற அரிசி நிமித்தம் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லா உறவினர்களெல்லாம் ஒரு நேரத்தில் உதவுனாங்க, இப்போ யாருமே இல்லை. ஆனால் எங்களுக்கு எங்கள் தேவன் அழைச்சிருக்காரு, நாங்கள் வாழ்ந்து காட்டுவோம்னு சொல்லி நிற்கும்போது தேவன் ஒவ்வொன்றாக கொடுக்குறாரு. கடுகுலேருந்து சீரகத்திலேருந்து தக்காளியிலேருந்து காய்கறிலேருந்து எல்லாம் தேவன் தரார், வேறு யாரும் தரல. இன்றைக்கி நான் நிலையாக நிற்கிறோம், ஊழியத்துன்னு வந்திருக்கிறோம். ஒருவேளை நம்ம ஊழியத்துக்கு ஓடும்போது என்னான்றது செய்யணும் அப்படின்னா செய்ய காத்திருக்கும் போது கற்று சொல்கிறார், நீ காத்து, நான் பொறுமையோடு, இது கடைசி காலமாக இருப்பதனால, என் வருகை சமீபமாக இருப்பதனால நீ ஆயத்துப்படுமாகனு சொல்கிறாரு. இன்றைக்கி நானும் என் மனைவியுமா இரவு முழுக்க செபிக்கிறோம், துதிக்கிறோம், என் பிள்ளைக்காக செபிக்கிறோம். எங்களை எல்லாவற்றையும் அற்புதம் அடையாளம் நடத்துகிறாரு. தேவன் விதமாய் காரியங்களை செய்வார் என்று எண்ணி அவர் சமூகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இன்னும் ஊழியத்தின் பேரை கொடுக்கல, ஏன்னா தேவன்ட்ட ஒவ்வொன்றும் நான் கேட்டுக்கிட்டே செய்கிறதுனாலன்றாரு. இன்றைக்கி பாருங்கள், சிதம்பரத்தில் நான் ஒரு வீட்டில் போய் ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறேன். மாதம் ஆனால் சனிக்கிழமை 4வது சனிக்கிழமை வீட்டு கூடுகை வச்சுருக்கிறேன், உபவாச கூடுகை. அதில் பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர் அற்புதம் அடையாளம் நடக்குது. ஒருத்தவங்க பால் கடை வைக்க சொன்னாங்க, பால் கடைக்காய் ஜெபம் பண்ணேன், ஜெபம் பண்ணி இன்றைக்கி பால் கடை நல்லா ஓடுதுன்னு சொல்லி இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஒருத்தவங்களுக்கு பாருங்கள், சிதம்பரத்தில் அதே சிதம்பரத்தில் ஒரு வீட்டில் 4 பிள்ளைங்க, என் சாட்சி இது, 4 பிள்ளைங்க, ஆண்டவர் என்னோட இருக்கிறான்றதுக்கு ஒரு உதவி. 4 குழந்தை பிள்ளைங்க, ஒவ்வொன்றுக்கும் 2 வயசு 1.5 வயசு இப்படி தான் இருந்தது. செத்துட்ட இவங்க வந்து தேரமாட்டாங்க, கேன்சர், அதாவது என் கேன்சர் சாதாரண உடம்புல வந்தாலே நம்மளை தாங்க முடியாது. அந்த பாருங்கள், அந்த 22 வயசு பாப்பா, அவங்க அதுக்குள்ளேயே சின்ன பிள்ளையில கல்யாணம் பண்ணி 4 பிள்ளைங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூளையில் 7 அடுக்கு நம்ம சொல்லுவாங்க, தலையடுக்கு 7 அடுக்கு, அந்த 7வது அடுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கேன்சர் கட்டி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, வீட்டுக்கு இட்டு வந்துட்டாங்க. எனக்கு ஒரு தகவல் கிடச்சி பாஸ்டர் அப்படி ஜெபம் பண்ணுவார் அப்படின்னு சொன்னேன், நான் போகிறேன். போய் பார்த்தா குடும்பமே அழுதுறாங்க. எப்படின்னா
ஒரு டெத்து வீட்டில் எப்படி அழுவாங்க, ஒரு சாவு வீட்டில் எழுமே அழுதுட்டுருக்காங்க. நான் என்ன ஒரு செத்துட்டாங்களா என்னன்னு நினச்சிட்டு இப்போ பார்க்குறேன், அவ்வளோ ஒரு கொடுமையாக அந்த பாப்பா இருந்தாங்க. பவி நான் சோமன் ஆண்டரே இன்னாண்டனு கேட்டேன், இது வேணாம்ப்பா முடிஞ்சிடுச்சு விட்டுடு போராடாதேன்னு ஆண்டர் சொல்கிறாரு. ஏன்னா கடைசி நாட்களில் கடைசி நிமிடத்தில் போயிருக்கேன், ஏன்டா போராடுறேன்னு சொல்கிறாரு. அப்புறம் நான் சோமன் ஆண்டோரையே உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, ஆண்டோரையே ஒன்றுமில்லாத இடத்துல எல்லாத்தையும் உருவாக்குற தேவன் நீராண்டவரே, நாங்கள் எல்லாம் யாரும் எங்களுக்கு கை வீரிச்சாலும் தேவனே நீங்கள் இருக்கின்னு சொல்லிட்டு நான் அழுது ஜெபிச்சு மன்றாடி அழுது ஜெபித்து எல்லாரும் அழுங்கன்னு சொல்லி ஜெபிச்சு கட்டை உடஞ்சி ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் அப்படியே இவ்வளவாய் நீ அன்பு கூறுகிறாயான்னு சொல்லிட்டு தேவன் அப்புறம் அந்த நிமிஷமே அற்புதத்தை நடத்தி நீ இப்போ இதோ நான் சுகத்தை அனுப்புறேன்னு சொல்லிட்டு உடனே சுகங்கொண்டிருக்கும் வல்லமை அந்த இடத்துல கிரியை செஞ்சுது. அந்த சுகங்கொண்டிருக்கும் வல்லமை அது அற்புதம் செய்ய சக்தி உடனே கிரியை செஞ்சதுனால மறுநாளே அதாவது வேணாம் வீட்டுக்கு போங்க இவங்க செத்துடுவாங்கன்னு சொல்லி அனுப்பின டாக்டர்ஸ் பாண்டிச்சேரியில் இன்னும் அவங்க மரியாதை இருக்கிறாங்க. பேர் சரணி அந்த பாப்பா பேர், பேஷண்ட் பேர் சொன்னாங்க. வேணான்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தவங்களை மறுபடியும் பாண்டிச்சேரி அழைச்சி சென்று அவங்கள போய் பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, இன்றைக்கி ஆப்ரேஷன் சொன்னோடனே அவருக்கு கணவருக்கு ஒரு ஆச்சரியம், ஃபோன் பண்ணுறாரு, ஐயா ஒரு ஆச்சரியம் ஐயா ஆப்ரேஷன் சொல்கிறாங்க, சரி சரி ஓகேங்கன்னு சொல்லிட்டு நானும் சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு அவர் சொல்கிறாரு, ஐயா ஆப்ரேஷன் அவர் அழுகிறாரு, ஆப்ரேஷன் பண்ணால் என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா ஒருவேளை காப்பாற்றலாம் காப்பாற்ற முடியாமல் போகலாம் எல்லாத்துக்கும் ஏற்றுவீங்களான்னு சொல்லிட்டு கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி சொல்லும்போது அவர் அழுகிறாரு அழுகிறாரு அழுதுகிட்டே இருக்காரு, சமாதானம் என்னால் படுத்த முடியல. உடனே நான் ஜெபம் பண்ணேன், இருங்கப்பா ஒரு நிமிஷம் சொல்லிட்டு ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இப்போ இந்த நேரத்துக்கு என்ன செய்ய போகிறீங்க, நீர் உயிர் பிடித்துன்னு சொன்னீங்க சுகத்தை கொடுத்துன்னு சொன்னீங்களே எசப்பான்னு சொல்லி அந்த மகளுக்கு அந்த நிமிஷமே ஃபோனில் அந்த மகனோட ஜெபம் பண்ணி அப்பன் ஜெபம் பண்ணி இருக்கும்போது கருத்து ஒரு பச்சை இங்கே பேனாவில் கையெழுத்து போகிறத காட்டுறாரு. குட் அன் ஆப்ரேஷன் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு என்ன சொன்னவனே அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு கையெழுத்து போடுங்க ஐயா, இல்லை ஐயா என் மனைவி எனக்கு வேணும் ஐயா நான் போட முடியாது, பிரதர் நீங்கள் போடுங்க ஆண்டர் சொல்லிட்டா நீங்கள் போடுங்கன்னு சொன்னேன். போட்ட அடுத்த ஒரு 4 மணி நேரத்தில் எனக்கு ஃபோன் வருது, ஐயா சோத்ரையா சோத்ரையான்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபேமிலியோடு அழுகுறாங்க, அண்ட் குட்டான ஆப்ரேஷன் நடந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த குடும்ப சந்தோஷத்துடனே எல்லாவற்றையும் அற்புதமாக நடித்த 4 பிள்ளைகளுக்கு நல்ல தாய் பால் கொடுத்து சந்தோஷம் சமாதானத்தோடு இன்னைக்கு சிதம்பரத்தில் அவங்க குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஏன்னா அப்படியேப்பட்ட காரியங்களை தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். அது ஏன்னா எங்கள் வாழ்க்கையில் தேவன் எதற்காக அழைச்சாரோ அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறார். அப்படி சுகம் கொடுக்க வல்லமை அற்புத சக்தி எல்லா கிரியைகளை எல்லா வரங்களை வல்லமையும் கொடுத்து நிரப்பி வச்சதுனால இன்னைக்கு எந்த இடத்து போனாலும் அற்புதம் தான், எந்த இடத்து போனாலும் அதிசயம் தான். குழந்தை எல்லாரும் குழந்தை கொடுக்குறாரு, கட்டுகளை உடைக்க சொல்றாரு, மந்திர கட்டளை அறுத்து போடுறாரு, எல்லாத்தையும் தெளிவாக கொடுக்குறாரு. அவர் அழைத்த அழைப்பு நிமித்தம் நான் இருக்கிறோம். ஒருவேளை நானும் என் மனைவி இந்த பூமியில வாழறதுக்கு ஒரு தகுதி இருந்ததுன்னா அழகான செய்வோம், கம்பெனியில ஒரு சேலரியை வாங்கிட்டு சுகமா இருந்திருக்கலாம். ஆனா அந்த வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லை. இன்னைக்கு 1 ரூபான்னு என் சொக்கால 1 ரூபா இல்லை, இன்னைக்கு 1 ரூபா வருதுன்னா என் தேவன் நம்பி தான் வரும். அவங்க கொடுக்குற காணிக்கை தான் எனக்கு இன்ன வரைக்கும் போஷிக்குது. இன்னைக்கு நடந்து பெரிய அற்புதம், ஒரு நாளும் ஒரு அற்புதம் நடத்துறாரு. இன்னைக்கு நான் கொடுத்தே ஆகணும், அந்த 4000 ரூபாய் கொடுத்து ஆகணும் வீட்டு வாடகை. அந்த மனுஷன் இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் வரப்போறாரு. நான் சொல்கிறேன் விசுவாசத்தோடு இருமா ஜெம்பிச்சே இரு. நான் கடைக்கு போயிட்டு இந்த ஏடிஎம்ல ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு வந்தேன், ஏடிஎம்ஐ எல்லாத்தையும் நான் பார்ப்பேன். அப்போ அந்த ஏடிஎம்ஐ பார்க்கும்போது ஏடிஎம்மை போட்டு 1-3 அப்படின்னு போட்டு 3000 எடுத்துனா 3000. நான் சாரு கேட்குது 1000, 2000, 3000. நான் டக்குன்னு 3000 எடுத்துகிறோம், சத்தம் வெறும் சத்தம். அப்படியே அதே இடத்துல கண் கலங்கி அழுகிற ஆண்டவரே இது எப்படி நடந்தது, என் வாழ்க்கையில் இவ்வளோ ஒரு ஆச்சரியமாக நடத்தினேன்னு சொல்லிட்டு அழுகிறேன். அப்படியே சந்தோஷமே வந்து அதில் போயிட்டு என் மனைவிக்கு ஒரே 2 பேருக்கும் என்ன செய்தேன், காலையில் டிஃபன் இல்லையா அந்த காசை பார்த்தோன்னே. அதாவது இன்றைக்கி என்னென்னா பால் வாங்கி குடிச்சிட்டு முடிச்சிக்கலாம், இன்னைக்கு காலை டிஃபன் பாலோட முடிச்சிடலான்னு எண்ணணும். ஆனால் தேவன் அந்த காணிக்கு எடுத்துகிட்டு போ அந்த காசை பார்க்குறேன், 3000 கொடுத்தாரு. அந்த 3000 எடுத்துகிட்டு போயிட்டு 100 ரூபாயை கொடுத்து 2 பேருக்கும் 30 ரூபாய்க்கு கூழ் வாங்கி 2 பேரும் எடுத்துகிட்டு போயிட்டு, என்னப்பா கவரில் பெருசாக எடுத்து வரேன்னு மனைவி கேட்டாங்க. அப்போ சொன்னேன், ஆண்டர் கொடுத்தா நம்மளை ஆச்சரியமாக நடத்துகிறான்னு சொல்லிட்டு அவங்களும் அழுக நான் அழும்போது ஜெபம் பண்ணி சேர்ந்து ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆண்டர் இதை காட்டிலும் இன்னும் அதிகமாக நான் அவளை செய்வேன்னு சொல்லி வாக்கு தத்தம் காலில் கொடுத்தார். அவ்வளோ ஆச்சமா நடத்தினாரு. ஏன்னா அவர் அழைத்த அழைப்பில், ஏன்னா நம்ம பிறந்த இடத்தும் சரி என் மனைவி பிறந்த இடத்தும் சரி அங்கே இக்கட்டு சூழ்நிலை, அவங்களும் நல்ல பாடுகள் மத்தியில் வந்தாங்க, நானும் பாடுகள் மத்தியில் வந்தோம். இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து தன் விழா எலும்பு யாருக்கு ஆதாம் எப்படி ஏவாளை தேவன் படைச்சாரோ அதே போல எனக்கு ஏவாளை தேவன் கொடுத்தார், என் விழா எலும்பு தேவன் தெரிந்து கொள்ள வச்சார். இன்னைக்கு பாருங்க அவரு இணைக்கிற இணைப்பு, அவர் கொடுத்த அந்த திருமணம் திட்டங்கள் தீர்மானங்கள் எல்லாம் ஒன்றாக இருப்பதனால இன்னைக்கு நாங்கள் இருவரும்
சந்தோஷம் சமாதானத்தோடு இருக்கிறோம். எப்பயாவது பிரச்சனை வரும், பிரச்சனை வரும் மீன்ஸ் ஒரு அன்புக்காக வரும். ஏன்னா எப்பயுமே லவபிளாக இருக்கணும், எப்பயுமே ஒரு இதாகவே இருக்கக்கூடாதுல்ல. அப்போது சண்டை வரும்போது இன்னும் அன்பு அதிகமாகும். இன்றைக்கி பாருங்கள், தேவ சமூகத்தில் ரெண்டு பேரும் ஜெபம் பண்ணோம். ஒரு சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமலாம் இருந்தாலும் இருப்பதை விட ஜெபம் இல்லாமல் நாங்கள் இருக்க மாட்டோம். ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஜெபிப்போம், சேர்ந்து தான் ஊழியத்துக்கு போவோம். இன்றைக்கி என் பிள்ளை பிறந்ததுனால சில இடத்துக்கு வர முடியாது, சொன்னால் ஒரு 4 மாதம் வரைக்கும். ஆனால் சேர்ந்து போவோம், சேர்ந்து ஜெபிப்போம். ஏன்னா என் பிள்ளை கற்பும் தரித்திலேருந்தே சில பேர் வண்டியில் போகக்கூடாது 3 மாதம் 4 மாதம். அவன் என்னைக்கு தரிக்கப்பட்டானோ, என்றைக்கு ஆண்டு கொடுத்தாரோ, அன்னிலேருந்து நாங்கள் ஊழியத்துக்கு ஓடிட்டு தான் இருக்கிறோம். வண்டியில் தான் போகிறோம். அவ்வளோ பள்ளம், அவ்வளோ மேடுகள் எல்லாத்தையும் தேவன் அற்புதமே பாதுகாத்தார். இன்றைக்கி நான், என் பிள்ளை, என் மனைவி 3 பேரும் அழகாக ஆண்டு சமூகத்தை காத்திருக்கிறோம். நிச்சயமாக எங்கள் தேவன் இந்த கடைசி நாட்களை ஆற்றும் அறுவடைக்காக வைத்திருக்கிறாரு. வருகிற எழுப்புதலுக்காக எங்களை திட்டத்தை தீர்மானத்தை போட்டு வச்சுருக்காரு. நாங்கள் கடைசி வரைகள் எங்கள் தேவன் சமூகத்தில் உண்மை உத்தம உள்ள ஊழியக்காரனே வாழ ஆசைப்படுறோம். அதுவே நிறுத்த போகிறாரு, அதுக்காக நாங்கள் பாடுபடுறோம். தேவன் நடத்துகிறாரு, இன்னும் வந்து ஒரு குறையும் இல்லை. ஏன்னா எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, எங்கள் அப்பா அம்மாவில் கஷ்டப்பட்டாங்களே, அவங்களை செய்ய முடியலன்னா ஒரு வருத்தம் இருந்தது தவிர, ஆனால் எனக்கு என்ன தேவன் கொடுக்குறாரோ அது நிமித்தம் ஒரு பங்கு நான் அவங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறேன். மாதம் மாதம் என்னால் கொடுக்க முடியல, ஆனால் எப்போ தேவன் அதை அதிகமாக கொடுக்குறாரோ அவங்களுக்கு ஒரு பங்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா எல்லாவற்றையும் எல்லாத்தையும் தன் குடும்பத்தை விசாரிக்கணும் ஆண்டு சொல்கிறாரு இல்லையா. அப்போ ஊழியக்காரனா விசாரிக்கும் போது எல்லாத்தையும் செய்கிறேன், ஆனால் என் குடும்பம் என்னை இன்னும் புரிஞ்சிக்கல. இன்றைக்கி கூட எங்கள் அம்மா அழுது திட்டுறாங்க, ஒரு நல்ல வேலைக்கு போனால் நல்ல சம்பளமாச்சு, நீ இப்படி அவ வேலைக்கு போனால் சம்பளமாச்சுன்னு இன்றைக்கி கூட காலையில் எங்கள் அம்மா திட்டிகிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் எதுக்கும் கவலைப்படலை. அழைத்தவர் அவர், அவர் நடத்துகிறாரு, எந்த ஒரு குறையும் இல்லை, நேர்மை நடத்துகிறாரு. ஆனால் தேவன் சொல்கிறாரு, இந்த ஆடுகள் உன் மந்தையில் சேர்க்கப்படும்னு அந்த செபிக்கும் போதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதனால் நான் காத்திருக்கிறேன், ஒரு நாள் என் குடும்பம் எல்லாம் என்கிட்ட வரும், நான் எல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் தேவன் இவ்விதமாய் எங்கள் குடும்பத்தில் எங்களை ரெண்டு பேருமே, இப்போ ரெண்டுமே பாடுகள் உள்ள குடும்பம் தான், எங்கள் நேர்த்தி எங்களை தேர்ந்தெடுத்து சமாதான சந்தோஷத்தோடனே நல்ல ஆண்கனி காட்சன் டேனியல் என்ற மகனை கொடுத்துருக்காரு. என் பேர் ஜோஷுவா கபூர், என் மகன் பேர் வந்து காட்சன் டேனியல், என் மனைவி பேர் ஷேரன் இந்துமதி. 3 பேரையும் தேவனை இணைத்திருக்கிறாரு ஊழியத்துக்குன்று. என்றைக்கு போய் என் பிள்ளைக்கு பேரை பிரஸ்தாபப்படுத்தணும் சபையில், அப்போ சபையில் சொல்லும்போது எல்லா ஊழியக்காரங்களும் குறை சொல்லவில்ல. ஊழியக்காரங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பிள்ளைய அது படிக்க வைக்கணும் இதை படிக்க வைக்கணும்னு சொல்லுவாங்க. நாங்கள் சொன்னால் அவன் இன்ஜினியர் டாக்டர் இல்லைங்க, இன்றைக்கி தேவ சம்பந்தம் சொல்கிறேன், அவன் ஒரு ஊழியக்காரன். இந்த எழுப்பு திட்டத்துக்காக தேவன் அவனை முன்குறித்து வச்சிருக்காரு. அவன் தாயின் கருவிலே உருவாகும்னே அவர் எனக்கு காட்டினார். ஆனால் என் மகனை நான் வந்து தேவ சம்பந்தம் ஒப்பு கொடுத்து அவன் ஊழியக்காரனை உருவாக்க, இன்றைக்கி ஊழியக்காரன் தான் சொல்லிட்டு எல்லோரும் முடியும் நான் சொன்னேன். தேவன் அப்படியே அவங்களை நடத்துகிறாரு, என்ன நடத்துவார். இந்த சின்ன ஊழியமாக ஆரம்பிச்சிருக்கோம், தேவன் நிச்சயமே நடத்துவார்னு விசுவாசிக்கிறேன். ஒரு குறை இல்லாத தேவன் நடத்துகிறாரு. எங்களுக்கு வந்து வருமானங்களாம் எதுவுமே கிடையாது, ஏன்னா முழு நேர ஊழியன்னு சொல்லிட்டு தேவசந்தத்தில் வந்தோம். அது நிமித்தம் தேவன் யாரை கொண்டு போஷிக்கிறாரோ அது கரெக்டாக அந்த நாட்கள் நடக்கிறது. அதுவே எங்களுக்கு தேவ கொடுத்த கிருபை. அதனால் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாக நடத்துகிறார். அவர் ஆச்சரியமான தேவன்.

நடத்திட்டு இருக்காரு. ஒவ்வொரு சபையிலையும் நான் போயிட்டு பயன்படுத்திட்டு இருக்காரு, நடந்துகிட்டு இருக்கேன். ஆண்டவர் நடத்துறாரு. அநேக பேருக்கு சுகம் கொடுக்க வல்லமையை கொடுத்து வச்சுனால, வரங்கள் வல்லமையினால செபிக்கும் போது அவங்க வெளிப்பாடுது, அவங்கள எல்லாம் தெரியப்படுது. செபிக்கிறேன், சுகம் கொடுக்குறாரு. கண்ணு தெரிஞ்சிருக்கு, உடல்நிலை சரியில்லாமல் பொழைச்சிருக்கிறாங்க, கேன்சர் கட்டி குணமாகுது. எல்லாத்தையும் விடுதலை கொடுத்து எல்லாரையும் ஆசீர்வாதமாக நடத்துறாரு. இன்னைக்கு அப்படியா தேவன் எங்கள் என் மனைவியும் என்னையும் என் பிள்ளையும் ஒருமனப்பட்ட ஆவியோடு ஒன்றாக இணைக்க வைத்து இந்த பூமியில இன்னும் இருக்கிற ஆண்டவர் வருகை நிமித்தோட காத்திருக்கிறேன். அவர் நிச்சயமா இந்த எழுப்பதன் நாள் எங்களை உருவாக்குறார். ஆமேன். அவர் உருவாக்குற நாட்கள்ல அவருக்கு நான் உண்மை உத்தமாய் ஓடும். கடைசி வரையில் முடிவறியாந்தவரை நிலைநிற்பவன் ரட்சிக்கப்படுவான்னு சொன்னார் இல்லையா? நாங்கள் அவருக்காக ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவோம், அவருக்காகவே சேவிப்போம். அவரையே நாங்கள் எந்நேரமும் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் மட்டும்தாங்க நம்ம எங்கள் வாழ்க்கையில், வேற யாரும் கிடையாதுங்க. அம்மா அப்பா அண்ணன் தம்பி யாருமே கிடையாது என் வாழ்க்கையில். என் மனைவியை தேவன் கொடுத்தார், என் பிள்ளையை கொடுத்தார். நாங்கள் கடைசியாக சாட்சியாய் வாழ்வோம் என் தேவனுக்கு என்று இந்த கடைசி நாட்களிலே ரட்சிப்பை கொடுக்கும்படி, ஆத்தும அறுவலை கொடுக்கும்படி. அப்பாடா ஓடு வேணும் சொல்லுங்கப்பா. சாதாரண ஒரு மனுஷன் இந்த கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தவனே அடுத்தது என்ன டார்கெட்னு கேட்டு அதை செய்கிறானே. ஆனால் நீங்கள் எனக்கு எல்லாமே கொடுக்குறீங்களப்பா, நான் உடனே சுவிசாரிக்குன்னு சொல்லும்போது நீ காத்துருன்னு சொல்லியிருக்காரு. நீ காத்துருந்தாலே உனக்கு ஒரு பிளெஸ்ஸிங், ஒரு ஆசீர்வாத தேவன் வச்சுருக்காரு. உன்னை கொண்டு பெரிய திட்டத்தை வச்சுருக்க மகனே, ஒரு எழுப்பதை வச்சுருக்க மகனே, நீ காத்துன்னு சொல்லியிருக்காரு. நேற்று இரவு கூட ஜெபிச்சோம். அப்போ என் மனைவி சொன்னேன், தேவன் நமக்கு ஒரு திட்டத்தை வச்சுருக்காருன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறார் ஷேரன். அதனால் நம்ம ஜாகிரதையாக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் எப்போ சொல்ல நடத்தும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சு கொண்டு துதிச்சு கொண்டு இருக்கிறோம். நிச்சயமாக என் தேவன் வரப்போகிறார். அது கடைசி நாட்கள் எல்லா ஜனங்களும் எல்லா ஜாதிகளும் புறஜாதிகளும் எல்லாம் பார்க்க போகிறாங்க. ஒரு எழுப்புதல் தீக்காக எழுப்புதல் இந்தியாவாக எழுப்புதலே இந்த வாஞ்சை என்று சொல்லத்தக்கதாக நாங்கள் நிலை நிற்கிறோம். என் தேவன் இந்த சமூகத்திலே ஒப்பு கொடுக்குறோம். நிச்சயமாய் நாங்கள் ஊழியத்துக்காக இந்த நாள் முழுக்க இந்த நிமிடம் வரைக்கும் தேவன் எங்களை வழிநடத்திய விதங்கள் வெவ்வேறாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. எது நான் குறை சொல்வதற்கல்ல, ஏன்னா எங்கள் தேவன் அப்படியாய் போஷிக்கிறார், நடத்தி கொண்டிருக்கிறார், நடத்துவார் என்று நாங்கள் நம்பி விசுவாசத்தோட ஓட்டத்தை ஜெயமனம் ஓடுகிறோம். எங்களுக்காகவும் எங்கள் ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். என் பேர் ஜோஷ்வா கபூர், என் மனைவி பேர் வந்து ஷேரன் இந்துமதி. என் மகன் மீது கார்சன் டேனியல். அவன் பிறந்து கரெக்டாக என்னோட 66 நாட்கள் ஆகிறது. மூவரின் தேவன் ஒரு குறை இல்லாமல் நடத்துகிறாரு. என்ன நடத்துவார் நம்பிக்கை விசுவாசம் காத்திருக்கிறேன். இந்த முடிவு நாட்களில் தேவ ராஜ்யத்தில் தேவனுக்கு ராஜ்யத்தை கட்ட எழும்ப பிரகாசிக்க என் குடும்பத்தை தேர்ந்தெடுத்த கர்த்தாதி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை ஆசீர்வதிக்கும்படி என் குடும்பத்துக்காக எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இதை பார்க்குற யாவரும் எங்கள் ஒரு விஷயமாக உங்கள் ஜெபத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ஜெபிங்க, துதிங்க, அது போதும். இந்த வாய்ப்பை கொடுத்த டானியல் பாஸ்டருக்காக ஒப்பு கொடுக்குறேன். இங்கே அழைச்சிட்டு வந்த பாஸ்டர் ஜோஷ்வா நடராஜன் ஒப்புக் கொடுக்குறேன். உங்களை எல்லாரையும் ஒப்புக் கொடுத்து இந்த என்னோடய சாட்சி இவ்விதமாக நீங்கள் கேட்ட விதத்துக்காய் கொடுத்து பார்த்து கொண்ட யாவருக்குமா ஒரு சின்னதாக ஒரு ஜெபிக்க போகிறேன். சேர்ந்து ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, நேற்று மின்றும் என்றும் ஆறாத எங்கள் தேவனே, உமக்கு நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். மகா இரக்கங்கள் கிருபைகள் நிறைந்த நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா, இந்த நல்ல நாளை ஆண்டவரே நியமித்து கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த சாட்சியை ஆண்டவரே தகப்பனே, ஒருவேளை நாங்கள் சோர்ந்து போய் படுத்து கிடந்து ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் கீழே விழுந்து கிடக்கலாம் ஆண்டவரே, இந்த நாட்களுக்காய் உயிர்ப்பிக்கும்படியாய் இந்த சாட்சியை நம் சமத்தில் ஒப்பு கொடுக்கும்படியாய் அண்மையான அப்பா டேனியல் ஐயா ஒப்பு கொடுத்துக்க ஸ்தோத்தரிக்கிறோம். அவரை கொண்டு ஆண்டவரே தகப்பனே, அப்பா நான் யோசித்தேன், இது என்ன சின்ன செல்போன் தான், இந்த போன் மூலயமா என்ன ஐயா பண்ணுறாங்க, இதுக்கு என்ன இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு வந்த உடனே புதுசில் நான் யோசித்தேன். ஆனால் தேவனை எனக்கு உணர்த்தின காரியம்னா இதை கொண்டு பெரிய காரியம் செய்ய போகிறதா சொல்லி கொண்டே இருக்கிறார். அந்த உணர்தலை எனக்கு எடுத்து கொண்டே இருக்கிறார். இதை கொண்டு அநேகர் மத்தியில் நான் ஆண்டவரே வேக்கத்தக்கதாய் மாற்றவேன் என்று சொல்லுகிறேன். உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி அப்பா. அப்பா இன்னம்மா, அப்பா அப்பா சகோதரனை ஒப்புக் கொடுக்குறேன் டேனியலை, இன்னும்மா நீ பயன்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த எல்லைக்கு எந்த இடத்துல போனோம் அநேக சாட்சிகளை இதேமாரி பகிர்ந்து கொள்ள, சொல்ல முடியாத இருக்கிற கிராமங்கள்ல இருந்து கூட இந்த சாட்சியை எடுத்து பகிர்ந்து கொடுக்க அப்பா தகப்பனை சகோதரன் நீ ஒரு கருவியா வைத்து அவர் வச்சிருக்கிற சின்ன செல்போன் கருவி மூலயமாய் ஆண்டவரே வெளிக்கொண்டு வரையே உங்க கோலா கொடி ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இன்னமே அவரை ஆசீர்வதிங்க, பலப்படுத்த பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த சாட்சியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துக்காய் கூட யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாங்களோ அவங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட சாட்சியா இருக்குன்னு சொல்லி இப்பா தகப்பனை உண்மை என்ன நேசிக்க, உண்மை துதிக்க, உண்மை ஆராதிக்க, இயேசு பெரியவர், இயேசு நல்ல
நல்லவர் இயேசுவே மெய்யான தெய்வம் என்று சொல்லத்தக்கதாய் ஆண்டவரே இந்த நாட்களை அவங்க இதயத்தில் வாங்கி ஊற்றும்படியாய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிற ராஜா. நீர் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறவங்க ஜீவனும் நல்ல பிதாவே. நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோதிரி, என் முழுவதுமே கர்த்தர் நாமத்தை ஸ்தோதிரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோதிரி. கர்த்தர் செய்த சபலபகா

மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200013563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. தேவ செய்திக்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். கூட்டம் முடிந்த பிறகு அங்கே நம்முடைய கண்மலை நீரூற்று அந்த புஸ்தக சாலையிலே அங்கே நம்முடைய மாதாந்த பத்திரிகை கண்மலை நீரூற்று அங்கே வைக்கப்பட்டிருக்கோம். அது வேண்டும் என்கிறவர்கள் விருப்பப்பட்டு அது வாங்கி அதை நீங்கள் ஒருவேளை யாருக்காவது கொடுத்து ரட்சிப்பின் சத்தியம் சொல்ல வேண்டுமானால் அதை பயன்படுத்தலாம். அதை ஒரு ஒரு காப்பி நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு புத்தகம் அங்கே வைக்கப்பட்டிருக்கும். இது ஒரு சிறிய கையேடு மாதிரி இருக்கும். இது இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தம். உங்களை நான் வர்த்திக்க பண்ணுவேன், நீங்கள் குறுகி போவதில்லை. மகிமைப்படுத்துவேன், நீங்கள் சிறுமைப்படுவதில்லை. வர்த்திக்க பண்ணுவேன், நீங்கள் குறுகி போவதில்லை. உங்களை மகிமைப்படுத்துவேன், நீங்கள் சிறுமைப்படுவதில்லை என்று ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிற சத்தியத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது இது விசுவாசத்திற்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. விசுவாச வளர்ச்சிக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் தியானிக்கும் பொழுது இதிலிருந்து அநேக ஆவிக்குரிய ரகசியங்கள், வெளிப்பாடுகள் இதிலிருந்து கிடைத்தது. நான் இதை திரும்ப திரும்ப படித்து கொண்டிருக்கிறேன். இது என்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறது. ஆகவே இதை நான் மறுபடியும் இதை ஒரு சிறு புஸ்தகமாக வெளியிட்டிருக்கிறோம். அந்த மாதாந்த பத்திரிகையிலே ஒரு செய்தியின் சுருக்கத்தை தான் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் இதில் அந்த முழு செய்தி முதலிருந்து பேசின கடைசி வரைக்கும் பேசி முடித்த முழு செய்தி நீங்கள் இதில் பார்க்கலாம். எல்லா வசனங்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஆகவே இதை நீங்கள் வாங்கி செல்லுங்கள். இது 10 ரூபாய் கொடுத்து நீங்கள் வாங்கி கொள்ளலாம். இதை நீங்கள் வீடுகளுக்கு எடுத்து சென்று நீங்கள் படித்து தியானித்து இதில் இருக்கிற சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சின்ன ப்ரேயர் ரிக்வஸ்ட் இங்கே பிரதர் ராஜசேகர் கொடுத்திருக்கிறார். அவர் மூலமாக ஒரு பாஸ்டர் பால் டேவிட்சன் அவர்கள் ஒரு பெரிய ஆபத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு தொடர்ந்து கர்த்தர் பாதுகாப்பை கொடுக்கும்படியாக அவருக்காகவும் அவர் ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக இந்த காலை நேரத்தில் எல்லாரும் தயவு செய்து வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டு மிகுந்த கவனத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏதோ ஒரு மேடை பேச்சை கேட்கறது போல உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடாது. இது தேவனுடைய வார்த்தை. இதை நாம் கவனிக்கும் பொழுது இதன் மூலமாக அநேக தீர்க்க தரிசனங்கள், வெளிப்பாடுகள் உங்களுக்கு வரும். சில நேரத்தில் நீங்கள் அதை ஒருவேளை சரியாக கவனித்திருக்க மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் அதை சரியாக கவனித்திருப்பீர்களானால் உங்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைபடாமல் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே மிகுந்த கவனத்தோடு எல்லாரும் கையில் வேதத்தை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற தேவ செய்தியை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் யாவரும் மத்தேயு சுவிசேஷத்துக்கு நேராய் திருப்புவோம். 23:37 கர்த்தர் இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனுடைய சபைக்கு ஆண்டவர் தேவ செய்தியாக இதை வெளிப்படுத்தியிருக்கிறார். மத்தேயு 23:37 எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகளவில்லே? கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழ் கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை
கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. அல்லேலூயா. எருசலேமே எருசலேமே என்று தம்முடைய ஜனத்தை ஆண்டவர் கூவி அழைத்து சொல்லுகிறார். எருசலேமில் அநேக தீர்க்கதரிசிகள் கொல்லப்பட்டார்கள். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் அங்கே அவர்கள் கர்த்தருக்காக மரிக்க நேர்ந்தது. ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், இப்படிப்பட்டதான காரியங்களின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பிசாசு தொடாதபடிக்கு ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை, ஒரு அருமையான ஒரு சத்தியத்தின் மூலம் நமக்கு இதை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஒரு கோழி, தாய் பறவை, ஒரு தாய் கோழி தான் பொரித்த குஞ்சுகளை கூட்டிக் கொண்டு அது தன்னுடைய ஆகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக அந்த குஞ்சுகளை கூட்டிக் கொண்டு நன்றாக நடந்து கொண்டே இருக்கும். பரந்த வெளியிலே அது ஆகாரத்தை பொறுக்கிக் கொண்டிருக்கும். அது நேரத்தில் இந்த தாய்ப்பறவை என்ன செய்யும் என்றால், மிகுந்த கவனத்தோடு தன்னுடைய குஞ்சுகளின் மேலே அது கவனத்தை செலுத்தி கொண்டே இருக்கும். ஏனென்றால் கீழே அந்த ஆகாரத்தை பொறுக்கிக் கொண்டிருக்கிறதான இந்த கோழி குஞ்சுகள் அந்த புசிக்கிறதிலே கவனம் செலுத்தி கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே வானத்திலே வட்டமிட்டு கொண்டிருக்கிற ராட்சச பறவைகள், கழுகுகள், பருந்துகள் போன்ற பறவைகள் மேலே இருந்து கூர்மையான கற்களோ கண்களோடு கூட இந்த கோழி குஞ்சுகளை பறித்து செல்வதற்காக அவைகள் வட்டமிட்டு கொண்டிருக்கும். எப்பொழுது அவைகள் சற்று அசதியாகவோ சற்று ஏமாற்றமாகவோ அது கவனிக்காதிருக்கிற நேரத்தில் திடீரென்று பாய்ந்து அந்த குஞ்சுகளை கவ்விக்கொண்டு போய்விடும். ஆனால் இந்த தாய்ப்பறவை என்ன செய்யும் என்றால், அதற்கு தெரியும் எந்த நேரத்திலே இந்த வானத்தில் பறந்து கொண்டிருக்கிற அந்த பருந்துகள் வந்து இந்த கோழி குஞ்சுகளை கவ்வி செல்லும் என்று சொல்லி அதற்கு தெரியும். அது திடீரென்று பறந்து வரக்கூடிய அந்த நேரத்திலே அந்த தாய்க்கோழி என்ன செய்யும், ஒரு குரல் கொடுக்கும். அது சின்ன குரலாகத்தான் இருக்கும், அது கோழி குஞ்சுகளுக்கு அது தெரியும். அதை கேட்ட உடனே எல்லாம் ஓடி வந்து அந்த தாய் சிறகின் கீழே வந்துவிடும். அப்பொழுது அந்த தாய்க்கோழி என்ன செய்யும், அந்த சிறகுகளால் அந்த குஞ்சுகளை மூடிக்கொள்ளும். அப்பொழுது அந்த பருந்துகள் இதை விட்டுவிடும், ஒன்று செய்யாது. அந்த தாய்க்கோழி கூப்பிட்ட உடனே எல்லா குஞ்சுகளும் அங்கே ஓடி வந்துவிடும். ஆனால் சில நேரங்களிலே இந்த தாய்க்கோழி கவனித்து கொண்டிருக்கும் பொழுது சில குஞ்சுகளை அந்த கழுகுகள், அந்த பருந்துகள் வந்து கவ்விக்கொண்டு போய்விடுகிறது. ஏனென்று கேட்டால் அதற்கு பல காரணம் உண்டு. ஒன்று, அது தாய்க்கோழியின் அருகில் பக்கத்தில் இல்லாமல் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரம் போயிட்ட பிறகு தாய்க்கோழி குரல் கொடுத்தா அந்த சத்தம் அது காதில் கேட்காது. அது ஆகவே அந்த வரப்போகிற ஆபத்து எவ்வளோ பெரிய ஆபத்து என்று அதுக்கு தெரியாமல் இருக்கும். அந்த நேரத்தில் தான் அந்த பருந்துகள் வந்து அதை கவ்விக்கொண்டு போய்விடும். தூரம் போய்விடுவது மாத்திரமல்ல, அந்த சத்தம் கேட்கக்கூடாமல் போய்விடுகிறபடியினாலே அதுங்களால் தப்பித்து கொள்ள முடியாது. அது மாத்திரமல்ல, சில குஞ்சுகள் தாய்க்கோழி கூப்பிட்டா கூட அதை பொருட்படுத்தாமல் சற்று தாமதமாக வந்தால் கூட அந்த பருந்துகள் வந்து அடித்து கொண்டு போய்விடும். கொஞ்சம் தாமதமாக வந்தால் கூட அப்படி ஆகும். சில குஞ்சுகள் அப்படி இருக்கும், ஒரு அசதியாக அசட்டையாக மெதுவாக வருகிறது. சில குஞ்சுகள் அப்படி அல்ல, தாய்க்கோழி கூப்பிட்ட உடனே
மிக வேகமாக ஓடி வந்து அந்த சருகுகளின் கீழே அடைக்கலம் புகுந்துவிடும். அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகின் கீழ் சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் உங்களை எத்தனையோ முறை சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போய்விட்டது. ஏன் சில குஞ்சுகள் மாத்திரம் அந்த பறவை, அந்த வானத்தில் வட்டமிடும் பறவைகளின் இரையாகி விடுகிறது என்றால், அவைகள் தாய்கோழி கூப்பிடும் பொழுது ஓடி வருவதற்கு மனதில்லை, பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று கொஞ்சம் அசட்டையாக இருந்திருக்கும். அருமையானவர்களே, இதை ஆண்டவர் ஏன் சொல்லுகிறார் என்று சொன்னால், இன்றைக்கு சபை கர்த்தருடைய பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்றால், வானத்தில் வட்டமிடும் அந்த ராட்சச பறவைகள் போலத்தான் சத்ருவானவன், பிசாசானவன் பூமியிலே கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் வானத்திலே அவன் பொல்லாத ஆவிகளின் சேனையாக வானத்திலே வட்டமிட்டு கொண்டிருக்கிறான். ஆகவேதான் கர்த்தருடைய வசனம் எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு போராட்டம் மாம்சத்திலே மாத்திரமல்ல, நம்முடைய போராட்டம் மாம்சத்துக்குரிய போராட்டம் அல்ல, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின்

அருமையானவர்களே, சிலருக்கு பாருங்க வேதத்தை படிக்கிறதுக்கு பிடிக்காது, ஜபிக்கிறதுக்கு ஒரு வாஞ்சம் இருக்காது. ஜபிக்கலான்னு சொல்லும்பொழுது தான் தூக்கம் வரும், ஜபிக்கலான்னு சொல்லும்பொழுது தான் ஃபோன் வரும், ஜபிக்கலான்னு சொல்லும்பொழுது தான் யாராவது வருவாங்க. ஜபிக்கிற நேரத்தை மற்ற இடத்துல பேசி இல்லை மற்ற இடத்துக்கு அங்கங்கே புறப்பட்டு போய் அப்படியே அந்த நேரம் போயிடும், ஜப நேரம் போயிடும். இப்படி ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் ஆண்டவருக்கு கொடுக்க முடியாதபடி இருக்கிற காரணம் அதுதான், மனதில்லாமல் போயிற்று. நாம் ஒருவேளை நினைக்கலாம் என்ன நடந்து விட போகிறது என்று. அருமையானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், தேவ ஜனமே, ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் உங்களை கொத்தி கொண்டு போவதற்காக பெரிய ஆபத்து எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து தப்பித்து கொள்ள ஒரே ஒரு வழி, நான் குரல் கொடுக்கும் பொழுது என் சத்தத்துக்கு நீ செவி கொடுத்தால் நீ ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் முதலாவது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம், என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதலாயிருப்பான். என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவன் எவனோ. நாம் ஒருவேளை வேலைக்கு போகலாம், நம் சுய காரியங்களை செய்யலாம், நல்லது. ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய செவிகள் எப்பொழுதும் ஆண்டவர் என்ன சொல்லுவார், ஆண்டவர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்ற கவனம், அவர் சொல்லுகிறதை கேட்பதற்கு நம் செவிகள் திறந்தே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் எந்த நேரத்திலும் ஆண்டவர் பேசுவார். ஹல்லேலூயா. எப்படி வேண்டுமானாலும் பேசுவார். பழைய ஏற்பாட்டிலே எக்கால சத்தம் துணிக்கும், அந்த எக்கால சத்தம் துணித்த உடனே இஸ்ரவேலர்கள் யுத்தத்திற்கு புறப்பட வேண்டும். இப்படி ஒவ்வொரு சத்தத்திற்கும் ஒரு குறிப்பு வைத்திருந்தார்கள். அருமையானவர்களே, இந்த புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை வைத்திருக்கிறார். எப்பொழுதும் எக்கால சத்தம் முழங்கிக் கொண்டிருக்காது, எச்சரிப்பின் சத்தம். ஆண்டவருடைய சத்தம் எப்படிப்பட்டது என்று நீங்கள் சங்கீதம் 29 வாசித்து பார்த்தால், கர்த்தர் தண்ணீர்களின் மேலே அவர் முழங்குகிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது, அது சாதாரணமான சத்தம் அல்ல. சங்கீத புஸ்தகம் 29 சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், வாசிங்க. முழங்குகிறார், அடிக்கடி முழங்குகிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, மகத்துவம் உள்ளது, முறிக்கிறது. துள்ள பண்ணுகிறார், அக்கினி ஜுவாலைகளை பிளக்கிற சத்தம். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற சத்தம். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து வெளியாக்கும். ஆமென். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கிற சத்தம். எவ்வளவு வல்லமையான ஒரு சத்தம் கர்த்தருடைய சத்தம். அருமையானவர்களே, எத்தனை பேர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பழகி இருக்கிறீர்கள் எனக்கு தெரியல. இன்றைக்கு உலகத்தில் நம் வெளிப்புறமான மனிதர்கள் பேசுகிறதையும் பாட்டையும் இதை தான் கேட்டு கேட்டு நம்முடைய காதுகள் அப்படியே டெலிவிஷன் மூலமாக, நம்முடைய மொபைல் ஃபோன் மூலமாக அதை இதெல்லாம் கேட்டு எத்தனையோ காரியங்களை கேட்டு நம்முடைய காதுகள் குப்பைகள் நிறைந்திருக்கிறதே ஒழிய எத்தனை பேர் சொல்

0: சொல்ல முடியும், நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சொல்ல முடியுமா? ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறேன் சொல்ல எத்தனை பேர் இங்கே இருக்கிறீர்கள்? அல்லேலூயா! யார் அப்படி சொல்ல முடியும்? ஆம், நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறேன், அவருக்கு நான் செவி கொடுக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? யாரெல்லாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து விடுகிறார்களோ அவர்கள் தான் ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதலாக இருப்பார்கள். அவர் பயப்படவே தேவையில்லை, கர்த்தர் வழி நடத்துவார். வழி இதுவே நடவு என்று சொல்லுகிற அந்த சத்தம் காதலை துணித்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா! ஆண்டவர் என்ன சொல்றார்? என்னுடைய ஜனங்கள் என் சத்தத்துக்கு செவி சாய்த்தால் நலமாயிருக்குமே. இஸ்ரவேல், என் சத்தத்துக்கு செவி சாய்த்தால் நலமாயிருக்குமே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! ஆம், இங்கே ஆண்டவருடைய சத்தம் நம்முடைய காதுகளை விழுவதற்காக ஆண்டவர் நம்முடைய செவிகளை திறந்து வைத்திருக்கிறார். ஒரு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், 50:5, கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் என்ன செய்யல, எதிர்க்கவும் இல்லை. பாருங்க, கர்த்தர் என் செவியை என்ன செய்திருக்கிறார்? எத்தனை பேர் செவியை கர்த்தர் திறந்திருக்கிறார்? ஆனால் சில பேருடைய செவிகள் திறக்கப்படவில்லை, அது செவிட்டு காதாக இருக்கிறது. எவ்வளோ ஆண்டவர் பேசுகிறார், எவ்வளோ அழகாக பேசுகிறார், எவ்வளோ அருமையாக பேசுகிறார். உன்னத பாட்டில் அவன் என்ன சொல்கிறார்? சுலபித்தி, என்னுடைய நேசருடைய சத்தத்தை நான் கேட்கிறேன். அல்லேலூயா! அவருடைய சத்தம் இன்பமானது. அவருடைய சத்தத்தை நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். அவருடைய மெல்லிய சத்தத்தை எலியா தீர்க்கதரிசி கேட்டார். ஒரு பக்கம் பெருமழையின் இறைச்சலின் சத்தம் ஒரு பக்கம் கேட்டுக்கொண்டிருந்தாலும், இன்னொரு பக்கத்திலே அவருக்கு கர்த்தர் பேசுகிற மெல்லிய சத்தம் இன்னொரு பக்கத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா! ஒரு தேவனுடைய பிள்ளையை எப்பொழுதும் கர்த்தர் பேசுகிற அந்த மெல்லிய சத்தத்தை கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா! அதுதான் ஜப வாழ்க்கை, அதுதான் ஜபம். ஜபம் என்றால் நாமே பேசிக்கொண்டிருப்பது அல்ல, ஜபம் என்றால் அவர் சொல்லுகிறதை நாம் கேட்பது தான் ஜபமாயிருக்கிறது. ஹல்லேலூயா! ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேச விரும்புகிறார். அநேக ரகசியங்களை கர்த்தர் பேச விரும்புகிறார். அந்நிய பாஷைகளின் மூலமாய் பேச விரும்புகிறார். அநேக வெளிப்பாடுகளை கொடுக்க விரும்புகிறார். கர்த்தர் உனக்கு அப்படிப்பட்ட மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவதற்கு காரணம் என்னவென்றால், நீ எப்படியாவது தேவனுடைய சத்தத்தை கேட்டு அந்த வரப்போகிற ஆபத்திலிருந்து நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா! அநேகர் என்ன நினைக்கிறாங்க? சபைக்கு வா, சபைக்கு வான்னு சொல்றாங்க. பிரசங்கம் எதுக்கு கேட்கணும்? ஒரு வாரம் ராமோஜன் அன்னைக்கு போயிட்டு ராமோஜன் எடுத்துட்டா போதாதா? அன்னை சிலர் இருக்கிறாங்க, மாசத்துக்கு ஒரு வருவா வருவாங்க, ராமோஜன் எடுப்பாங்க, போயிடுவாங்க. ஏதோ ஒரு சடங்காச்சாரம். இந்து மக்கள் எப்படி சடங்காச்சாரம் பண்றாங்களோ, ஒரு பூஜை ஒன்று நடத்திட்டு போயிடுறாங்களோ, அது போல அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வந்தீங்க ராமோஜன் எடுத்துட்டு போனா சரியாயிடும், அவ்வளவுதான். அது அல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு சடங்காச்சாரம் அல்ல, அது தேவனோடு உறவாடுகிற ஒரு ஐக்கியம். அல்லேலூயா! அவரோடு இணைந்திருந்தால் மாத்திரம்தான் அவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். அவர் என்ன செய்யறாரு? அவர் வேற ஒன்றும் சொல்லல, அவர் நீ ஒன்னும் செய்ய தேவையில்லை, நீ சும்மா இருந்தா போதும். கோழித்தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளும் வண்ணம் எத்தனையோ முறை உன்னை நான் என்ன செய்ய விரும்பினேன், சேர்த்து கொள்ள. அல்லேலூயா! அல்லேலூயா! கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்ள விரும்புகிறார். அல்லேலூயா! தம்மோடு சேர்த்து கொள்ள விரும்புகிறார். எதற்காக? அவர் உன்னோடு பேசுவதற்காக. ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் ஆதாமை உண்டாக்கி ஆதாமே என்று கூப்பிடுவார். தினமும் ஆதாமை சந்திப்பார், பேசுவார். ஒரு நாள் ஆதாமே என்று கூப்பிட்டார், பதில் வரல. வேதம் சொல்லுகிறது, ஆதாம் கர்த்தரின் சத்தத்தை கேட்டு என்ன செய்தான்? ஒளிஞ்சிட்டான் போய். சில நேரத்தில் ஆண்டவர் செய்தியின் மூலமாக உன்னோடு பேசும் பொழுது, உன்னுடைய பாவத்தை வெளிப்படுத்தும் பொழுது, உன்னுடைய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி காட்டும் பொழுது, நீ ஒளிந்து கொள்ள விரும்புகிறாய் ஒழிய, ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு உனக்கு விருப்பம் இல்லை. என்ன நடக்கும்? நீ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காம எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தினா எந்த நேரத்தில் பிசாசு உன்னை வந்து கவ்விக்கொண்டு போவான் என்று தெரியாது தேவ பிள்ளையே. ஆகவேதான் கர்த்தர் சொல்கிறார், நீ இன்னும் கொஞ்சம் நெருங்கி வா என்கிட்ட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கர்த்தரோடு தான் இருக்கிறேன், கர்த்தரை நான் பின்பற்றுறேன், நான் விசுவாசி தான். கேள்வி என்னவென்றால் அது அல்ல. எல்லாரும் விசுவாசிங்க, எல்லாரும் விசுவாசிக்கிறோம். எவ்வளவு பக்கத்தில் நீ இருக்கிற, எவ்வளவு அருகாமையில் நீ ஆண்டவரை பின்பற்ற, அதான் முக்கியம். பேதுரு எடுத்துக்கிட்டீங்களா, இயேசு கிறிஸ்து சிலுவையை தூக்கின மாத்திரத்தில் அது வரைக்கும் அருகாமையிலே இருந்த பேதுரு கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் தூர போயிட்டார். வேதம் சொல்லுகிறது எல்லா ஜனங்களும் இயேசுவின் பின்னால் போறாங்க, பேதுரு தூரத்தில் பின் சென்றான். He followed afar off, தூரத்தில் பின் சென்றான். ஆண்டவர் பின்பற்றுறது உண்மைதான், ஆனால் எங்க இருக்கிறான்? தூரத்தில். பயம், தண்ணியை சேர்த்து பொச்சு போட்டுருவாங்களோ பயம். இயேசுவோடு கூட மரிப்பேன் என்று சொன்னவன் இன்னைக்கு தூர போயிட்டான். கஷ்டம் வரும்பொழுது அப்படி தூர போனதுனால என்ன நடந்தது? ஆண்டவரை அவன் மறுதளித்து விட்டான். கர்த்தரை விட்டு தூரம் போனதுனால ஆண்டவரையே அவன் மறுதளிக்க நேர்ந்தது. அருமையான தேவனுடைய ஜனமே, கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக் கொள்ள வண்ணம் எத்தனையோ முறை கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தார், உனக்கோ மனதில்லாமல் போய்விட்டது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? எந்த நேரத்தில் ஆபத்து வந்தாலும் சரி, கர்த்தர் கூப்பிட்ட உடனே ஓடி போய் அந்த சிறகின் கீழே ஓடணும். மெதுவா இல்லை. கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம், ஆனா நீ என்ன செய்யணும்? அதற்குள் ஓடி. அல்லேலூயா. யாரெல்லாம் சுகமா இருக்கிறாங்க, யாரெல்லாம் வியாதி இல்லாம இருக்கிறாங்க, யாரெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, யாரெல்லாம் ஓடி ஓடி ஓடி ஓடி அந்த அடைக்கலத்துல பூந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு எந்த விதமான சத்துரு தொட அதிகாரம் இல்லை, சாத்தான் தொட முடியாது. ஓடு. கர்த்தருடைய நாமம் தான் பலத்த துர்கம். எந்த அடைக்கலமும் எந்த மனுஷனுடைய அடைக்கலத்தை நாடி ஓடாதே, கர்த்தரை நாடி ஓடு. அவர் கூப்பிட்ட மாத்திரத்தில் ஓடு. ஹல்லேலூயா. அவருடைய அருகில் செல், அவருடைய வார்த்தை உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. அவர் கொடுக்கிற வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகத்தில் 55வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 2வது வசனத்தில், அப்பமல்லாததுக்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன், நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானது என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க, அப்பொழுது உங்கள் ஆத்மா என்ன செய்யும்? கொழுப்பான பதார்த்தத்தால் மகிழ்ச்சியாயிருக்கும். அல்லேலூயா. நீங்க வந்து என் சத்தத்தை கேட்டு நீங்க நலமானதை புசித்து நீங்க நல்லா இருக்கணும்னு நான் விரும்புற மகனே மகளே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் நீயோ அவர் கூப்பிட்ட மாத்திரத்திலே அவருக்கு செவி கொடுத்து வருவதற்கு முடியல. காரணம் ஒன்று, நீ தூர போயிருக்கணும், இல்லைனா உன் மனதை பக்கத்தில் கூட இருக்கலாம், ஆனால் அசதியாக இருக்கலாம். சிலர் அசதியாக இருப்பாங்க. ஆண்டவர் சொல்லுவார், நல்லா பேசுவார், ஆண்டவர் என் கூட பேசிட்டாருன்னு சொல்லுவாங்க, ஆனா உடனே கீழ்ப்படிய மாட்டாங்க, அசதியா இருப்பாங்க, அசட்டையா இருப்பாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு எந்த மட்டும் நீங்கள் அசதியா இருப்பீர்கள். சொன்ன உடனே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறாரா, உடனே கிரியை செய்து பாருங்க என்ன நடக்குதுன்னு, அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. கொஞ்சம் கூட கேப் விடக்கூடாது. நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்லை உடனே, உடனே. அருமையானவர்களே, கர்த்தர் அவரோடு கூட உன்னை சேர்த்து கொள்ள விரும்புகிறார். அவர் உன்னை தம் பக்கமாய் சேர்த்து அநேக ரகசியங்களை உனக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். அவருடைய சட்டங்களின் கீழே உனக்கு ஆரோக்கியம் உண்டு. ஹல்லேலூயா. அவருடைய சட்டங்களின் கீழே உனக்கு பாதுகாப்பு உண்டு. அவருடைய சட்டங்களின் கீழே உனக்கு பாதுகாப்பு மாத்திரமல்ல, ஆறுதல், தேறுதல். ஹல்லேலூயா. அவருடைய சட்டங்களின் கீழ் நீ அடைக்கலம் புகும் பொழுது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அவருடைய சட்டங்களின் கீழே நான் களி கூறுகிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய சந்தோஷம். அதுதான் அந்த தாய் பறவையின் சிறகின் கீழ் இருக்கிற ஒரு அனுபவம். அருமையானவர்களே, இன்றைக்கு அநேகர் தோத்திரம் பக்கத்தில் இருப்பாங்க, கொஞ்ச நாள் தூரம் போவாங்க, அப்படியே தூரம் போவாங்க, அப்படியே தூரம் எங்கேயோ போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க தாய் பறவையை மறந்துடுவாங்க. அருமையானவர்களே, அநேகர் நினைக்கிறாங்க ஒரு வாரம் இந்த சர்ச்சுக்கு வரலாம், செய்தி கேட்கலாம், மற்ற வாரம் வேற எங்கேயா போகலாம், எப்படி எங்க வேணாலும் எந்த சபைக்கு வேணா போகலாம் வரலாம்னு அநேகர் நினைச்சிட்டு இருக்காங்க. அது ஒழுங்கில்லை. உனக்கு ஒரு தாய் சபை, உன்னுடைய தாய் சபை, உன்னுடைய தாய் பறவை உன்னை பாதுகாக்கிற ஒரு இடம் அது தேவனுடைய சபையாயிருக்கிறது. உனக்கு அடைக்கலம் கொடுக்கிற ஒரு இடம் அது தேவனுடைய சபையாயிருக்கிறது. உனக்காக ஜெபிக்கிற ஒரு இடம் அது தேவனுடைய சபையாயிருக்கிறது. உனக்காக வழக்காடுகிற பிள்ளைகள் இங்கே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வீட்டில் நீ வரும் பொழுதெல்லாம் நீ மகிழ்ந்து களி கூர்ந்து கொண்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. ஆகவே சபையிலே நிலைத்திரு, சபையிலே நிலைத்திரு. இன்னைக்கு இந்த சபை, நாளைக்கு அந்த சபை, அதல்ல, அதல்ல ஒரு விசுவாசிக்கு அழகு. கடைசி வரைக்கும் முடிவு பறிந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஒரே சபையில நிலைத்திரு, ஒரே சபையில நிலைத்திருந்து கனி கொடு. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ ஆண்டவரை விட்டு பிரிந்து போகிறது உண்மையானால், நீ ஆண்டவரை விட்டு தூரம் போகிறது உண்மையானால், நீ கர்த்தரை விட்டு தூரம் போய் நீ ஒரு பெரிய ஆபத்துக்குள்ளாகி விடுவாய். பாருங்க, லூக்காவின் சுவிசேஷத்தில் நாம் ஒரு ஓமை வாசிக்கிறோம். 15வது அதிகாரத்தில் ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய ஓமையை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த 2 பேருமே தகப்பனை விட்டு தூரம் போயிட்டாங்க. இளைய மகன் சொத்து ஆஸ்தியெல்லாம் பிரித்து வாங்கிட்டு வேற தேசத்துக்கு போயிட்டான். மூத்த மகன் அவன் கூட தான் இருக்கிறான், ஆனால் அந்த தகப்பனுடைய சித்தத்தை அவன் செய்யாமல் வீட்டுக்கு வெளியே நிற்கிறான். அப்போ கவனிங்க, ஒரு பிள்ளை.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

இன்றைய அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமென்.

உங்கள் ஜப விண்ணப்பங்களுக்கு. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் டி அருள்ராஜ், நம்பர் 6, RE அபார்ட்மெண்ட்ஸ், 81, AP சாலை, சூலை, சென்னை 112. தொலைபேசி எண்கள் 2669-2222 மற்றும் 2669-2255.